0: அவரை அழைத்துள்ளது. ஆணையம் முன்னதாக திரு இஸ்மால் சப்ரியிடமிருந்து 170 மில்லியன் ரிங்கிட் ரொக்கம், 7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 16 கிலோகிராம் தங்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்திருந்தது. உக்ரைனிலும் ரஷ்யாவிலும் போரால் அப்பாவி மக்கள் மாண்டு போவதை ஐக்கிய நாட்டு நிறுவனம் கண்டித்துள்ளது. தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் இருதரப்பையும் சாடினார். அண்மை நாட்களில் உக்ரைனும் ரஷ்யாவும் ஒன்றை ஒன்று தாக்கியுள்ளன. உக்ரைன் ரஷ்யாவின் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கியது. ரஷ்யா உக்ரைனில் உள்ள ரயில் நிலையம், வர்த்தக கப்பல் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தியது. நேற்று முன்தினம் மாஸ்கோ கீவ் மீது நடத்திய தாக்குதலில் 17 பேர் மாண்டனர். வாழ்க்கைச் செலவு உயர்வதால் தற்காலிக வேலைகளை செய்து குறைந்த வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக சிங்கப்பூர் சமூக சேவை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. நிலையில்லாத வேலை நேரமும் வருமானமும் அவர்கள் எதிர்பாரா செலவை சமாளிக்க முடியாத சூழலை ஏற்படுத்துகின்றன. சில குடும்பங்கள் தங்களின் அத்தியாவசிய தேவைகளையே குறைத்துக் கொள்கின்றன. தற்காலிகமாக அதிகரிக்கப்பட்டுள்ள காம்கே நிதி அத்தகையோருக்கு பெரிதும் உதவும். அதன்படி குறைந்த வருமான குடும்பங்கள் 3 மாதம் வரை குறைந்தபட்சம் 250 வெள்ளி இடைக்கால நிதி உதவி பெறலாம். அதற்கான வருமான வரம்பு சூழலுக்கேற்ப கவனத்தில் கொள்ளப்படும். அதனால் கூடுதலாக சுமார் 200 குடும்பங்கள் காம்கே உதவி பெறலாம் என்று டச் சமூக சேவை அமைப்பு கூறியது. உடற்குறையுள்ள கூடுதலானோர் பலதுறை மருந்தகங்களில் நாள்பட்ட நோய் பராமரிப்பை பெறவிருக்கின்றனர். அதற்கு ஏதுவான ஸ்பாக் திட்டம் கத்திப் பலதுறை மருந்தகத்திற்கு ஆண்டு இறுதிக்குள் விரிவாக்கம் காணும். கடந்த ஈராண்டாக அது தேசிய சுகாதார குழுமத்தின் அங்மோக்கியோ பலதுறை மருந்தகத்தில் முன்னோடி முயற்சியாக நடத்தப்பட்டது. முன்னோடி திட்டத்தில் 85 நோயாளிகள் இருந்தனர். அறிவுத்திறன், தொடர்பு திறன், மூளை வளர்ச்சி போன்ற அதிக உதவி தேவைப்பட்ட குறைபாடுகளை அவர்கள் கொண்டிருந்தனர். திட்டம் விரிவாக்கம் காண்பதால் சுமார் 400 பேர் பயனடைவர் என்று தேசிய சுகாதார குழுமம் எதிர்பார்க்கிறது. ஐரோப்பிய நாடுகள் கடுமையான வெப்ப அலையை எதிர்கொண்டு வருகின்றன. இத்தாலி வரலாற்றில் முதல் முறையாக அனைத்து முக்கிய நகரங்களிலும் ஆக உயரிய சுகாதார எச்சரிக்கையை அறிவித்துள்ளது. ஹங்கேரியில் எரிசக்தியை மிச்சப்படுத்த பிரபல கட்டடங்களில் விளக்குகள் அடைக்கப்பட்டுள்ளன. பிரான்சிலும் ஸ்பெயினிலும் கடுமையான காட்டுத்தீ. சேதத்தின் மொத்த மதிப்பு 15 பில்லியன் யூரோவை தாண்டக்கூடும் என்று மதிப்பிடப்படுகிறது. காட்டுத்தீ ஏற்படும் அபாயத்தை குறைக்கும் நடவடிக்கைகளில் கூடுதலாக செலவு செய்ய ஐரோப்பிய ஒன்றியம் உறுப்பு நாடுகளிடம் வலியுறுத்தவிருக்கிறது. சீனாவின் வடமேற்கு மாநிலமான ஷான்சியில் பெய்த கனத்த மழை வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 25,000-க்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பாலங்கள் இடிந்து விழுந்தன. மின்சார தொலைத்தொடர்பு கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. சாலைகள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. கனமழை தொடர்ந்து பெய்யும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். சீனா டால்பின் சூறாவளியை எதிர்கொள்ளவும் தயாராகிறது. இந்த வார இறுதியில் அது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
1: சொல்லும் பொருளும்
0: அனஸ்தேஷியா, மயக்க மருந்து. அறுவை சிகிச்சைக்கு முன் நோயாளிக்கு மயக்க மருந்து கொடுக்கப்படும். அனஸ்தேஷியா, மயக்க மருந்து. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் நாளை 9 மணிக்கு வசந்தத்தில் ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர்துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். ஒளிபரப்புக்கு பிறகு தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணைய பக்கத்தில் பெறலாம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294924.
3: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
5: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஐரோப்பாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா?
6: வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம், சாண்டாவுக்கு வணக்கம் சொல்லலாம், கண்ணாடி க்ளூவில் தங்கலாம், சான் பிராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 1000 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 300 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம், இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்த, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sanbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
7: GRP Jewelers விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும். அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP-யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, சிரங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
8: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
9: மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: வணக்கம் சிங்கே.
1: பத்மாவதி திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக அந்த கூமர் பாடல் ஒலித்தது. கூமர் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ராஜஸ்தான்ல ரொம்ப புகழ் பெற்ற ஒரு நடனம். இத பத்தி பேச வராங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. சம்யுக்தா
2: நடைபெற போற ஆனந்த கொண்டாட்டம் நிகழ்ச்சி பற்றின தகவல்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். Facebook லைவ் பக்கமா வந்துருங்க, உங்களை சந்திக்க காத்துட்டு இருக்கோம். சஜினி
1: ரவிஜி இப்ப வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழையை நீங்க காலை மதிய வேளைகள்ல எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
2: 1 அமெரிக்க டாலர்
1: 1 வெள்ளி 29 காசு
2: 1 யூரோ
1: 1 வெள்ளி 49 காசு
2: 1 ஸ்டெர்லிங் பவுன்
1: 1 வெள்ளி 74 காசு
2: 1 ஆஸ்திரேலிய டாலர்
1: 91 காசு
2: 100 இந்திய ரூபாய்
1: 1 வெள்ளி 37 காசு
2: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு
2: 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
1: 3 வெள்ளி 19 காசு
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: அக்ஷயா ஜுவலர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, 2வது பரிசு 20 கிராம் தங்க கட்டி, 3வது பரிசு 10 கிராம் தங்க கட்டி, 4வது பரிசு 5 கிராம் தங்க கட்டி, 5வது பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6வது பரிசு முதல் 10வது பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவலர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.

0: ஜினி. அடுத்த இடம்பெறும் தகவலை வழங்குவோர் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: வாழ்க்கையின் அழகை கொண்டாடுங்கள். இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள்.
0: சிங்கப்பூர் ஜொலிக்கிற அதே நேரத்துல நீங்களும் தக தக தகன மின்னணுங்க.
1: ஆமாம் நேர்களே, நீங்க வாங்குற வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துறோம்னு சொல்றாங்க மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்.
0: இதுக்கும் மேல 22 கேரட் தங்க நகைகளை நீங்க எங்க இருந்து வாங்கியிருந்தாலும் சரி, மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா எந்த வித கழிவும் இல்லாம புத்தம் புதிய வடிவ சிறந்த செய்கூலி விலையில அது உங்களுக்கு வழங்க காத்துட்டு இருக்காங்க மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் காட்சியகத்துக்கு போங்க. அங்க உங்களுக்காக இப்ப பிரத்யேகமா நடந்துகிட்டு இருக்கு சங்கிலி மற்றும் முகப்பு திருவிழா. ஒரு விழுக்காடு முதல் தொடங்கும் செய்கூலியில இருந்து நீங்க விதவிதமான வைர சங்கிலிகள் முகப்புகள் என்ன பலவற்றை பார்த்து வாங்கி மகிழலாம்.
0: தரம், வெளிப்படை தன்மை, நேர்மையான வணிக நடைமுறைகள் ஆகியவற்றை குறிக்கும் வகையில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் புத்தம் புதிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார்
1: உலக புகழ் பெற்ற இந்த கிரிக்கெட் வீரர் MS தோனி.
0: இந்த தங்கமான தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க
1: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
0: வாழ்க்கையின் அழகை கொண்டாடுங்கள்.

0: அதே தான் கேட்டாலே பரவசம். ஒலி ஒன்பதாறு எட்டுல இருந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது 8:18 ஆகிவிட்டது.
1: ஆனந்த கொண்டாட்டம் ஒவ்வொரு ஆண்டும் ஆட்டம் இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க வந்து வழி நடத்துவாங்க. இது ஒரு மரபு கலை விழா அப்படின்னு தானே சொல்லணும். அந்த விழாவை பத்தி இந்த நிகழ்ச்சியை பத்தி மேல் விவரங்களை வழங்க வராங்க ஈஸ்வரி. அது மட்டும் இல்ல, கூமர் அப்படிங்கிற ஒரு ராஜஸ்தானி நடனத்தை பத்தியும் பேசு காத்துக்கிட்டு இருக்காங்க சம்யுக்தா. முதல்ல ஈஸ்வரி கிட்ட பேசுவோம். ஈஸ்வரி, ஆனந்த கொண்டாட்டம் இதை பற்றி நம்ம நேயர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லிருங்களேன்.
2: எல்லாருக்கும் வணக்கம். சோ நம்ம ஒரு 3 வருடங்களா வந்து ஆனந்த கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வரோம். அது பொதுவா எதுக்குன்னா, நம்மளுடைய மரபு கலையை நம்ம மக்களிடையே போய் சேர்க்கணும், அதை நம்ம கொண்டாடணும் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கத்தோட இந்த நிகழ்வை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ 2 வருடமா ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. இந்த வருடமும் அதே ஒரு ஆர்வத்துல எல்லாரும் அதே இறங்கியிருக்கோம். நிறைய கலைகள், சவுத் இந்தியா மட்டும் இல்லாம தமிழ்நாடு மட்டும் இல்லாம நார்த் சைட் அந்த மாதிரி நம்ம சிங்கப்பூருக்கு ஏத்த மாதிரியும் மலாய்க்காரர்கள் சீனர்கள் அவங்களுடைய கலைகளையும் இணைச்சு நம்ம இந்த ஆனந்த கொண்டாட்டத்தை இந்த வருடமும் செய்யறோம்.
0: நிச்சயமா தொடர்ந்து வெற்றி மேல வெற்றி நீங்க பாத்துட்டு வர்றதுனாலதான் இதுக்கு ஆதரவும் கூடிட்டு வருது அப்படின்னு சொல்லியே ஆகணும்.
1: அது மட்டும் இல்ல, கடந்த 2 வருடங்கள்ல வந்து இந்த நிகழ்ச்சிய வழி நடத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
0: ஆமா,
1: ரொம்ப நன்றி. சரி,
2: நன்றி. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது.
0: நிச்சயமா சஜினி வந்ததுனாலதான் நிகழ்ச்சி களை கட்டுதுன்னு பலரும்
2: பேசிக்கிறாங்க.
0: தெரியும், நம்ம பாத்துருக்கோம், அத ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம் இங்க. நமக்கு தெரியும் வைப்ரேஷன் என்னன்னு நமக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, சரி. 4 நாட்கள் நடக்க போற இந்த கொண்டாட்டத்துல நாம ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான நடன அமைப்புகளை அது மட்டும் இல்ல கலைகளை எதிர்பார்க்கலாம் இல்லையா. அத பத்தி ஒரு சில வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லலாமே ஈஸ்வரி.
2: எப்போதுமே நம்ம கடந்த 2 வருடம் வந்துட்டு 2 நாட்கள் வந்துட்டு நம்ம இந்த இவன் செய்வோம் ஆனந்த கொண்டாட்டமே. இப்ப இந்த வருஷம் வந்துட்டு ஒரு நாள் தான் வந்து ஒரு மெயின் ஸ்டேஜ் ப்ரொடக்ஷனா இருக்க போகுது. மற்ற நாட்கள் வந்துட்டு ஒர்க் ஷாப் பண்றோம், பயிலரங்கு பட்டறைகள் பண்றோம், ஃபோக் நைட் பண்றோம். அதாவது நாட்டுப்புற கலைகள் சேர்ந்து இளைஞர்களோட அதை எப்படி இன்னும் கொண்டாட்டமா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக் நைட் பண்றோம். அதுக்கப்புறம் பேனல் டைலாக் இருக்கு, அது வந்து ஒரு கலந்துரையாடல். சில டாக்டர்ஸ் அதை பத்தி தெரிஞ்ச நிறைய கலைஞர்கள் வந்து அதை பத்தி பேசுறது, அது என்னது நம்மளுக்கு தெரிவிக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்களை இந்த வருடம் செய்யறோம்.
1: இந்த வருஷம் ஒரு நாள்ல இந்த 4 நாட்கள்ல வந்து எவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்ல, குறிப்பா தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் ஒரு படைப்பும் இருக்கு இல்லையா, உருட்டு. அத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: அது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு, ஏன்னா நான் தான் அதை போய் சொல்லி கொடுத்தேன். கோரியோகிராஃபா உங்களுக்கு நான் தான் பண்ணேன். உருட்டு கொஞ்சம் ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ட்ரம், அது நம்ம தூக்கி இடுப்புல கட்டி அதை வாசிக்கிறது. அதுவும் அவங்க மட்டும்தான் பண்றாங்க, மத்தவங்க எல்லாரும் பெரிய கலைஞர்கள் நிறைய வாசிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இதான் முத தடவை. அவங்க முதல்ல வாசிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது சொல்றவரை, அவங்க ஆல்ரெடி ஒரு நடன கலைஞர்கள், சோ பரதநாட்டியம் படிச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு ரிதமிக் அவங்களுக்கு இருந்தது. சோ சொல்லி கொடுக்கறப்ப டீச்சர் வெரி ரொம்ப வெயிட்டா இருக்க, ஐ கேனாட் கேரி, இடுப்பு வலிக்குது அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க.
1: அதுக்கிட்ட இருக்காங்க.
2: அதுக்கப்புறம் அவங்க இல்ல இல்ல நான் வாசிக்க போறேன், கிவ் மீ, கொடுங்க கொடுங்க, நாங்க வாசிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா அதை எடுத்து, அதுக்கப்புறம் சும்மாவே நம்மளுக்கு மேசை ஏதாவது இருந்ததுன்னா வாசிச்சுக்கிட்டு இருப்போம். சோ அது நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிறனால பசங்க சும்மாவே குச்சி எடுத்து அடிச்சுக்கிட்டு வாசிக்கிட்டு, சோ அவங்க கிட்ட லைக் ரொம்ப ஃப்ரீயா அவங்கள விட்டனால அது சீக்கிரமா அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க. பிளஸ் அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா துரு துரு துரு துருன்னு அது பார்க்க நல்லா இருக்கு. அவங்க செய்யறப்ப எனக்கு அந்த வயசுல எல்லாம் ரொம்ப கிடைக்க கஷ்டமா இருந்தது. சோ இப்ப அவங்களுக்கு சுலபமா கிடைக்கிறப்ப அதோடைய முக்கியத்துவம், அது என்ன செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, எப்படி கஷ்டப்பட்டு இங்க வந்தது, நம்ம இங்க எடுத்துட்டு வந்து செய்யறது, அதெல்லாம் சொல்றப்ப
1: அற்புதமான படைப்பா இருக்க போகுது. மற்ற படைப்புகள் கண்டிப்பா அற்புதமா இருக்க போகுது, ஆனா குழந்தைகளை வச்சு ஒரு ஒரு படைப்பை செய்யும் பொழுது அதுல ஒரு தனி சந்தோஷம், அதை பார்க்கும் பொழுது பார்வையாளர்களுக்கும் ஒரு தனி மகிழ்ச்சி ஏற்படும்.
0: நிச்சயமா 18 விதமான பாரம்பரிய மரபு கலைகளை இந்த முறை அறிமுகப்படுத்த அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு நீங்க சொன்ன இந்த ராஜஸ்தான் ஹிந்துஸ்தானி
1: நடனம் கூமர் அப்படிங்கிற ஒரு நடனம். இத பற்றி நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தகவல்களை வழங்க போறாங்க சம்யுக்தா. சம்யுக்தா, அதுக்கு முன்பு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க வந்து ஒரு இளையர் இல்லையா, அப்ப ஒரு இளையரா இருக்கும் பொழுது மரபு கலைகளை வந்து நீங்க ஏன் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இத மற்றவர்களோட பகிர்வது ஏன் முக்கியம்னு நினைக்கிறீங்க?
3: எல்லாருக்கும் வணக்கம், கேள்விக்கு ரொம்ப நன்றி. நான் நினைக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு முன்னாடி மரபு கலைகள் பத்தி சில நேரம் பேசுவோம், ஆனா அதை கத்துக்கிட்டு அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்ல. ஆட்டம் தான் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு, அதுக்கு ரொம்ப நன்றி. இத இந்த ஜேர்னிய நான் ஆரம்பிச்சதுல இருந்து கூமர் பத்தி மட்டும் கத்துக்காம மத்தவங்க பெர்ஃபார்ம் பண்றதையும் பார்க்கும் போதும் இவ்வளவு கலைகள் இருக்கு நம்ம பாரம்பரியத்துல, இவ்வளவு விஷயம் இருக்கிறதுனே இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுல ஆரம்பிச்ச ஆர்வம் கூமர் பத்தி இன்னும் இன்னும் நிறைய கத்துக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க நம்ம பாரம்பரியத்தோட கனெக்ட் ஆகிறோங்கிற ஒரு உணர்ச்சி நமக்கு கிடைக்குது. அதனாலதான் நம்மளும் கத்துக்கணும், மத்தவங்களும் கத்துக்கணும்னு நான் நம்புறேன்.
0: நிச்சயமா இந்த கூமர் பத்தின நடத்த பத்தின இன்னும் பல தகவல்களை கொஞ்ச நேரத்தில் நம்ம பெற்றுக் கொள்வோம். நேர்களே, நீங்க இன்னும் ஃபேஸ்புக்ல பக்கமா வரலன்னு சொன்னா அங்க நீங்க வரலாம். நேரடியாக ஈஸ்வரி சம்யுக்தா இருவரையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம், வாழ்த்துக்களை வாரி வழங்கலாம். இப்போ ஒரு குட்டி இடைவேளை, அதன் தொடர்ந்து நாம பேசுவோம். 8:24 ஆகிவிட்டது. ஒலி 9:06 நீங்க இணைந்திருக்கீங்க.
4: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. BKEA நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 2 பிறகு சாங்கியை நோக்கி செல்லும் PIE Ignio Avenue பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. 4 தடத்தை தவிர்க்கவும். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
1: எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
0: எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அது சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
6: பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தர்.
7: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்று நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
5: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்ச வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
7: 1 லட்ச வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
5: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
8: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
9: கவிதை கவிதை
2: இரவு நிலாட்டம், ஆதரவு M1 Max. செல்லுங்கள்
8: maxonline.sg.
4: ஒளி 9:08 கேட்டாலே பரவசம். நேரம் இப்பொழுது 8:27 ஆக இன்னும் சில வினாடிகளே உள்ளன. ஆனந்த கொண்டாட்டம் ஒவ்வொரு வருஷமும் ஆட்டம் அவங்க வந்து ஏற்பாடு செய்யும் ஒரு மரபு கலை விழா. 4 நாட்களுக்கு இந்த வருஷம் இந்த கலை நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி, இந்த விழா
3: நம்முடைய கலாச்சாரத்தை பொறுத்தவரை. சரி, இப்ப இந்த ஆண்டு நடக்க போற நிகழ்ச்சி பற்றி மேலும் தெரிஞ்சு போமா?
4: ஆமா, வாங்க. சரி சம்யுக்தா, நீங்க வந்து கூமர் அப்படிங்கிற ஒரு நடன படைப்பை வழங்க இருக்கீங்க, அதை கற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்லையா? இப்ப கூமர் அப்படின்னு சொல்லும் பொழுது கூம்னா அது வந்து ஹிந்தி மொழியில வட்டம் அப்படின்னு பொருள்படும். இது வந்து சுத்தி சுத்தி வட்டங்கள்ல சுத்தி சுத்தி ஆடுற ஒரு சுவாரஸ்யமான நடனம். ராஜஸ்தானி மக்கள் நிறைய பேர் வந்து இத ஆடுவாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், இந்த நடனத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
10: கண்டிப்பா. கூமர் நடனம் வந்து முதல்ல ராஜஸ்தான்ல உள்ள பில் ட்ரைப்ல இருந்துதான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் ராஜ்புத்தர்கள், பொதுமக்கள் எல்லாரும் அதை ஆட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து கல்யாணங்கள், கொண்டாட்டங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள்ல ஆடப்படும். அதுவும் பெரும்பாலும் பெண்கள் தான் இந்த நடனத்தை ஆடுவாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்த நடனங்களை வந்து நம்ம ஒரு ஆடியன்ஸ்க்காக படைப்போம் அல்லவா, ஆனா கூமருங்கிறது பெண்கள் அவங்கக்குள்ளேயே சந்தோஷத்துக்கு ஆடுற ஒரு நடனமாகும். இந்த குறிப்பை நாங்க கத்துக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா நாங்களும் பெண்கள் குழுவா ஆடும் போதும் ஒரு பொதுமக்களுக்கு ஆடுறதுல நாங்க ஆடுற சந்தோஷத்தை வெளிக்காட்டணும்னு ரொம்ப முயற்சி செஞ்சிருக்கோம்.
4: கூமர் அப்படின்னு இந்த ஆடும் பொழுது சுத்தி சுத்தி ஆடணும் அப்படின்னு சொல்லிருந்தோம் இல்லையா, உங்களுக்கு தலை சுத்தி எப்படி இருந்துச்சு?
3: உங்களுக்கு நடக்கிறதுலாம் கேக்கல, அவங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு கேக்கணும்.
4: உங்களுக்கு தலை சுத்தி அதை எப்படி சமாளிக்கிறீங்க?
10: ஆமா, கண்டிப்பா. நாங்க மத்த நடனங்களையும் சுத்துவோம், அதனால அதுக்கான பேசிக் பேலன்ஸும் ஸ்பாட்டிங் டெக்னிக்னு ஒண்ணு இருக்கு, அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா கூமர்ல நிறைய சுத்துகள் இருக்கும், வேற வேற திசையில சுத்துவோம். அதனால அதுக்கான பயிற்சியும் நிறைய பண்ணிருந்தோம். எல்லாம் பயிற்சி தான், பண்ண இன்னும் சுலபமாகும்.
3: சரி ஈஸ்வரி, உங்க பக்கமா வரணும்னு ஆசைப்படுறேன். நீங்க சொல்லிருந்தீங்க ரொம்ப அழகா, இந்த முறை வந்து இந்திய மரபு கலைகளையும் தாண்டி சிங்கப்பூருடைய பல இன கலாச்சாரத்தை வழிபடுற மாதிரி மற்ற இனத்தவருடைய மரபு கலைகளையும் சேர்த்திருக்கீங்க அப்படின்னு, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன்.
11: என்ன கலை அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த வருஷம் வந்துட்டு குடக்கப்பாங் அப்படின்னு சொல்லிட்டு மாயக்காரர்களோடையும் லயன் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீனர்களையும் இணைஞ்சு பண்றோம். அது வெறும் அவங்க வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போகாம நம்ம இசை கலைஞர்களோட அந்த அவங்களோட இசை கருவிகளை இணைச்சு அதை சேர்ந்து வாசிச்சு அவங்க பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி. எப்போதுமே நம்ம இத வந்து முதல் வருடம் பண்ணிருந்தோம் ஒப்பாரி அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு சைனீஸ் ட்ரம்மோட சேர்ந்து நம்மளுடைய இசையமைப்பாளர் திரு போல் அவர்கள் நம்மளுக்கு பண்ணி கொடுத்திருந்தாரு. சோ அதே மாதிரி இந்த வருடம் ஏதாவது நம்ம பண்ணணும், எல்லாரும் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணி என்னுடைய படைப்பை படைச்சிட்டு போறதை விட ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும், ஒரு பரிமாற்றல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்போதும் அந்த எண்ணம் இருக்கும். சோ எப்படி அது பரிமாறுறது அப்படின்றப்போ நிகழ்ச்சியில பாக்குறப்ப அவங்க வாசிச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம கூட சேர்ந்து ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருவாங்க. அதை தவிர்த்து நம்ம பிராக்டிஸ் பண்றப்ப, ரிஹர்சல் பண்றப்ப அவங்க சில நேரங்கள்ல நம்ம இசைக்கருவிகளை எடுத்து வாசிக்கிறது, நம்ம அவங்க இசைக்கருவிகளை எடுத்து வாசிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் அந்த ரிஹர்சல்ல நடக்கிறப்ப இதைதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு நிகழ்ச்சியை வந்துட்டு நிகழ்த்த படைச்சிட்டு நம்ம போயிருவோம். அதை தவிர்த்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த பயிற்சி நேரத்துல என்ன நடக்குது, அதை எப்படி கொண்டுட்டு போறோம், எங்க அதுக்கப்புறம் யார் அதை செய்ய போறா அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அது எல்லாரும் எடுத்து வாசிக்கிறாங்க, என்னால அதை தொட முடியுது, நான் அதை வாசிக்க முடியுது, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. சோ அந்த மாதிரி சில நிறைய நிறைய நடந்திருக்கு. டோல் தாஷா பிறகு உரிமை குழு இரண்டு குழுக்கள் சேர்ந்து பண்றாங்க. அந்த பிராக்டிஸ்ல யூஸ்வலா நம்ம நார்த் சவுத் வந்து ரொம்ப கஷ்டம் சில நேரத்துல, உரிமை எடுத்து அன்னைக்கு வாசிச்சிட்டு அந்த பிராக்டிஸ்ல நான் இருந்தேன், அவங்க உரிமை எடுத்து வாசிச்சிட்டு இருந்தாங்க, தபில் எடுத்து வாசிக்கிறாங்க, நம்ம பசங்க அவங்களுடைய டோல் வாசிச்சு, அது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மன நெகிழ்வா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரி பாக்குறப்பலாம்
3: ஆட்டத்துடைய அடிப்படையே இல்லையா, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து கலைகளை வளர்ப்பது
4: இந்தியர்கள் அப்படிங்கறதுல வந்து அப்படிங்கிற ஒரு குடைக்கின் கீழ் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இல்லையா. நம்ம எல்லாரும் இந்தியர்கள், அப்ப எந்த இசைக்கருவிய வாசித்தாலுமே அது ஒரு இந்திய இசைக்கருவி, அந்த மரபு அந்த கலையை வந்து அதற்கான மரியாதையை வழங்கி நாம வந்து அதை வாசித்தால் கண்டிப்பா வந்து அது போய் மக்கள் இடையே போய் சிறப்பான முறையில சேரும் இல்லையா.
3: நிச்சயமா சஜி, நீங்க வந்து சென்ற ஆண்டு நடந்த ஒரு பகுதியை பத்தி சொல்லிருந்தீங்க,
4: இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒப்பாரி அப்படிங்கிற ஒரு படைப்பு நடந்தது. அந்த ஒப்பாரிய பார்க்க எனக்கு வந்து நேரடியா பார்க்க வாய்ப்பு கிடைக்கல, ஆனா அதனுடைய காணொலிய பார்க்க எனக்கு வந்து வாய்ப்பு கிடைத்தது. இந்தியாவில இருந்து அவங்க வந்து அதாவது ப்ரொஃபஷனலா அவங்க வந்து ஒப்பாரிய செய்யறவங்களை வந்து வரவழைத்து அந்த படைப்பை வழங்கி இருந்தாங்க, தொழிலா செய்யறவங்களை. அதை பார்க்கும் பொழுது அந்த காணொலியை பாக்குறப்பவே எனக்கு அப்படி புல் அரிச்சது ரவி, எனக்கு அப்படி அழுகையா வந்துருச்சு, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா அந்த பெண்மணி சென்ற வருடம் அவங்க இருந்தாங்க, அவங்க வந்து போன வருஷத்தோடைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. அவங்க கிட்ட பேசும் பொழுதே ஒரு சாந்தம் இருக்கு. ஒப்பாரி அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் வந்து அது ஒரு எதிர்மறையான ஒரு உணர்வோட பாக்குறாங்க, ஆனா அதற்கு பின்னாடி ஒரு கதை இருக்கிறது, ஒரு மரபு இருக்கிறது. அதை பத்தி தெரிந்து கொள்ளும் பொழுது அத இன்னும் எனக்கு வந்து அதன் மீது உள்ள அந்த மரியாதையை வந்து அதிகரித்துள்ளது அப்படின்னு தான் சொல்லணும்.
3: இதே மாதிரியான அனுபவங்கள் நீங்களும் பெறணும், அதுவும் கண் கூட பார்க்கணும், உணர்வு பூர்வமா பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆட்டம் உங்களுக்காக இந்த முறை நடக்க இருக்குது. எப்போ எங்க எத்தனை மணிக்கு அப்படிங்கிற தகவல்களை சமீபத்தா நீங்க சொல்லலாமே.
10: கண்டிப்பா, ஆனந்த கொண்டாட்டம் நிகழ்ச்சி வந்து எஸ்டோனியன் அவுட்டோர் தியேட்டர் 14 ஆகஸ்ட் அன்னைக்கு நடக்குது, 7:30 மணிக்கு ஈவினிங் நடக்கும்.
4: இரவு 7:30 மணிக்கு எஸ்பிளனேட்ல இருக்கிற டிபிஎஸ் அவுட்டோர் தியேட்டர்ல இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, நீங்க எல்லாரும் போய் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறதா என்னுடைய ஆசை. ஈஸ்வரி, இத பத்தி நீங்க சொல்லணும், ஏற்பாட்டாளர், முக்கிய ஏற்பாட்டாளர் நீங்க தான் சொல்லணும்.
3: இது இலவசமா, நிகழ்ச்சிகள் வாங்கணுமா, சந்தா செலுத்தணுமா, அப்படி கேள்விகள் இருக்கும்ல.
11: இவ்வளவு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்காக இவ்வளவு பெரிய படைப்பை படைக்கிறோம், கண்டிப்பா இது இலவசம் தான், தயவு செய்து எல்லாரும் வாங்க. வந்து பாத்துட்டு போற மாதிரினா அப்படி இருக்காது இந்த நிகழ்வு. நீங்களும் எழிஞ்சு ஆட போறீங்க, எங்களோட சேர்ந்து பாட போறீங்க, உங்களை நின்ன இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு இந்த படைப்பு கண்டிப்பா இருக்காது. நின்ன இடத்தை தவிர்த்து மத்த எல்லா இடத்துலயும் ஆடுறதுக்கும் பாடுறதுக்குமாக மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி இருக்கும். இந்த வருடம் இல்ல, இந்த வருடம் வந்து ஒரு மேடை படைப்பு இல்லாம நிறைய மற்ற நாட்களோட ஒர்க் ஷாப்ஸ், பேனல்ஸ், டயலாக் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. வந்து கலந்துக்கோங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க, இது எப்படி அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு இன்னும் இந்த 4 நாட்கள் ரொம்ப பெரிய டிராவலா இருக்கும். தயவு செய்து வாங்க.
4: சரி, மேல் விவரங்களை, இந்த பட்டறைகளை பற்றிய மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ள நம்ம நேயர்கள் எங்க போகலாம்?
11: நம்மளுடைய வெப்சைட் இருக்கு, ஆட்டம் வெப்சைட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். இதுல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது. வெப்சைட்ல நிறைய என்னென்ன இன்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தெரிவிச்சிருக்கோம். அதுல நீங்க கண்டிப்பா தொடர்பு கொள்ளலாம்.
3: நன்றி ஈஸ்வரி. சம்யுக்தா, ஒரு இளையரா நீங்க சக இளையர்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கணுங்கிறதுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க?
10: கண்டிப்பா வந்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தினம் தினம் கிடைக்கிறது இல்ல. அவங்க சொல்ற மாதிரி கடந்த 2 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷமும் ரொம்ப மாபெரும் பிரம்மாண்டமா நடக்க போகுது. 14 ஆகஸ்ட் அன்னைக்கு ஷோவையும் கண்டிப்பா வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நடக்கிற பயிலரங்கள்லயும் வந்து கலந்து கொள்ளுங்க.
4: சரி, மேல் விவரங்கள், இந்த 4 நாட்களை பற்றிய பட்டறைகள், நிகழ்ச்சிகள், என்ன நடக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இணைய பக்கம் ஆனந்தா.art, ANANDHA.art என்கிற இணையதளத்துல நீங்க மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம்.
3: சேகரனுடையப்பன், இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க, எப்படி வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன நாட்கள்ல என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலானே, உங்களுக்கான பதில் தான் இந்த இணைய பக்க முகவரி. மீண்டும் நம்ம சொல்லிடுறோம்,
4: ஆனந்தா.art, ANANDHA.art என்கிற இணையதளத்தை நீங்கள் நாடலாம். ஈஸ்வரி, இந்த கட்டத்துல ஒரு கேள்வி இருக்கு, பிள்ளைகள் வரலாமா, சின்ன பிள்ளைங்க வரலாமா இந்த நிகழ்ச்சிக்கு?
11: கண்டிப்பா வரலாம். எந்த இதுக்கு வயசு தடை இல்லை. எந்த வயது மாணவர்களோ இல்ல பிள்ளைங்களோ பெரியவங்களோ தாராளமா வரலாம்.
4: அதாவது 1 வயதுல இருந்து 70, 80 வரை,
3: 80 வயசுல இருக்கவும் வரக்கூடாதா?
11: இல்ல வயது
4: வயது
11: என்ன, போன வருடங்கள்லாம் போயிட்டே இருக்கலாம், போன வருடம் அவங்களே இழிஞ்சி ஆடுனாங்க.
4: ஆமா, சென்ற வருஷம் வந்து நான் இந்த நிகழ்ச்சியை வழங்கும் பொழுது மற்ற இனத்தவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. ரவி, எல்லாரும் வந்து நம்மளுடைய இந்திய இசைக்கு எழுந்து ஆடி ஆரவாரம் செய்யறதை பார்க்கும் பொழுது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஜெய் கிஷனோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த எனக்கு வாய்ப்பு கிடைச்சது
3: பிரமாதம். இந்த ஆண்டு யார் வழிநடத்த போறாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க போன்ற பல கேள்விகள் உங்க மனசுல இருக்கலாம். அதுக்கான பதில், நீங்க போகணும் ஆட்டம், இந்த நிகழ்ச்சியை போய் பார்க்கணும், ஆனந்த கொண்டாட்டம். அதை வழங்குறாங்க ஆட்டம் குழுவினர், டிபிஎஸ் அவுட்டோர் தியேட்டர். அங்க ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடங்குது இல்லையா?
4: ஆகஸ்ட் 14ஆம் தேதி அந்த மாபெரும் கலை நிகழ்ச்சி அங்க நடக்குது. 7:30 நீங்க போய் அதை பார்க்கலாம். 7:30 தொடங்கும், 6:30 நீங்க போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா சிறப்பா
11: இருக்கும். சொல்லலாம்னு வந்தேன், இடம் கிடைக்கும் உட்கார, இல்லைன்னா இடம் இருக்காது, எல்லாம் நின்னுதான்
4: பாக்கணும். ஆமா,
3: சரி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஆனந்த கொண்டாட்டம் பற்றி ரொம்ப ஆனந்தமான முறையில எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ஈஸ்வரி, சமிதா இருவருக்கும் நன்றி.
11: நன்றி, இந்த வாய்ப்புக்கு
4: நன்றி. ஈஸ்வரி, நன்றி சம்யுக்தா.
3: அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்லிட்டோம், நீங்க எல்லாம் நன்றி சொன்னா மட்டும் பத்தாது, போய் பார்த்து ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா நம்முடைய பாரம்பரிய மரபு கலைகள் அழியாம இருக்கணும், தொடர்ந்து வரணும்னு சொன்னா அது நம்ம கையில தானே இருக்கு.
4: ஆமா, வீட்டுல பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கூட்டிட்டு போங்க, ஒவ்வொரு கலையை பற்றியும் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க.
3: பேஸ்புக் லைவ்ல இருந்து நாங்க இப்ப விடைய பெறப்போறோம், தொடர்ந்து வானொலி பக்கமா இருங்க. இது ஒலி 9:08
4: கேட்டாலே பரவச.
9: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
4: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது, குறிப்பாக PIEA நோக்கி செல்லும் BKE டேரி ஃபார்ம் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. 2ஆம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும். அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
1: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
2: உன் அம்மா மாதிரியே மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டிலே பொருத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
1: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
2: ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டம் தனியார் வீடுகளில் வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
1: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
3: 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 65

0: நீங்கள் வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
1: என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு மூன்று கிளைகள், அனைத்தும் எம்ஆர்டிஆர்ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
1: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
3: தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.

0: ஓகே, குட் நைட்.
1: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
2: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய BYD C-Lion 7 ER, BYD C-Lion 8 DMI மற்றும் BYD C-Lion 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கும் அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கும் மாற இலவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: எங்களுக்கு இன்னும் அதிகமா கேட்டீங்க, நல்ல உங்களுக்கு நாங்க இன்னும் அதிகமா கொடுத்தோம். ஆனா இப்போ உங்களுக்கு கடைசி வாய்ப்பு, ஊற்றி ருசிச்சு சாப்பிட.
4: செலுத்தி கரியோட 2 முறு முறு பராட்டாக்களை ருசிச்சு சாப்பிடலாம்.

0: சங்கர் மகாதேவனின் குரலில் உங்களுக்காக மூன்று பாடல்கள் ஒலித்தன. மாலதி லட்சுமணனோடு சேர்ந்து தீனாவின் இசையில் திருடா திருடி, துருப்பாச்சி திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. அதற்கு முன்பு சங்கர் மகாதேவன் மகாலட்சுமி ஐயர் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலியேறியது ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் தெனாவெட்டு திரைப்படத்தில இருந்து.
1: போக்குவரத்து நிலவரம் 8:57 ஆக சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் AYE பயணியர் எக்ஸிட் அங்கேயும், MCE நோக்கி செல்லும் வழியில் ஜுரோங் டவுன் ஹால் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நிகழ்ச்சிகளை
1: அடுத்து இடம்பெறும் தகவலை வழங்குவோர்
2: நிதி அமைச்சர். மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் நிச்சயமற்ற சூழ்நிலையின் காரணத்தால் சிங்கப்பூரர்கள் பாதிக்கப்படலாம். அதை கையாள அரசாங்கம் இரண்டாவது உதவி திட்டத்தை அறிவித்துள்ளது.
1: இம்மாதம் தொடங்கி டிசம்பர் வரை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இடைக்கால காம்கே உதவி திட்டம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: 3 மாதங்கள் வரை குறைந்தபட்சம் மாதந்தோறும் 250 ரொக்கம் வழங்கப்படும். அதோடு காம்கே ஆதரவு திட்டத்திற்கு தகுதி பெறுவோரின் வருமான தகுதி வரம்பில் கூடுதல் நீக்குப்போக்கு கையாளப்படும்.
1: வரும் செப்டம்பர் மாதத்தில் தகுதி பெறும் சிங்கப்பூரர்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் எனப்படும் வாழ்க்கை செலவின பற்றுச்சீட்டுகளில் 200 அதிகரிப்பை எதிர்பார்க்கலாம்.
2: ஆகவே தகுதி பெறும் ஒவ்வொரு சிங்கப்பூரரும் 400 600 வரை வாழ்க்கை செலவின பற்றுச்சீட்டுகளை எதிர்பார்க்கலாம்.
1: நிதி சார்ந்த சவால்களை சமாளிக்க சிங்கப்பூரர்களுக்கு வழங்கப்படும் மேம்பட்ட உதவிகளை பற்றிய மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இணைய பக்கம்
2: singaporebudget.gov.sg.
1: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது
2: நிதி அமைச்சர்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதிஸ்டா புஷ்ப கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
1: கோடீஸ்வரன் திரைப்படத்தில் இருந்தும்,
2: உங்களுக்கான
1: கேள்வி இதுதான். இந்த ஆண்டு தேசிய தின அணிவகுப்பின் கரு பாடல பாடியிருக்காங்க இமான் பாண்டி, இது சரியா தவறா?
2: சரியான பதில சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்கு தேசிய தின அணிவகுப்பு 2026 அன்பளிப்பு பை. வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண்
1: 9 6 7 8 8 9 6 8.

0: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
1: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஜப்பானுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா? பனியில் சறுக்கி விளையாடலாம், அழகான பெண்குயின்களை பார்க்கலாம், அழகான காட்சிகள் கொண்ட வெந்நீர் ஊற்றுகளில் ஓய்வெடுக்கலாம். சான் பிராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். இலவச பயண காப்பீடு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
2: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
3: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
4: பிரம்மாண்டத்தின் அடையாளமான DMY ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். August 1 முதல் August 11 வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் DMY ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
6: ஆஹா, சம்ம வாசனை! அட அட அம்மா, உங்களுக்கு அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏ அம்மா, எங்க?
5: அது நான் சமைச்சது தான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான
8: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: போக்குவரத்து நிலவரம்
4: போக்குவரத்து நிலவரம்

0: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் ஆகஸ்ட் 7 1960 ஆண்டில் கோட் டிவோர் எனப்படும் ஐவரி கோஸ்ட் பிரான்சிலிருந்து சுதந்திரம் பெற்றது.
1: கோட் டிவோர், இவங்களுக்கு இரண்டு தலைநகரங்கள் உள்ளன. முதலாவது அவங்களுடைய அரசியல் தலைநகரம், அத யமோஷ்க்ரோ அப்படின்னு அழைக்கிறாங்க. இரண்டாவது அவங்களுக்கு பொருளாதார தலைநகரம் இருக்கு, அத அபிஜான் அப்படின்னு அழைக்கிறாங்க.
0: உலகத்தில் உள்ள 40 விழுக்காடு கோகோ தூள் இங்கிருந்துதான் உற்பத்தி ஆகுது என்று தகவல்கள் கூறுகின்றன.
1: ஆப்பிரிக்க நாடான கோட் டிவோர்ல 12 மேற்பட்ட மொழிகள் பேசப்படுது அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆனா பரவலா பேசப்படுற மொழி அப்படின்னு சொன்னா அது பிரெஞ்சு.
0: 15 இந்த இடத்துல யானை தந்தத்தின் வர்த்தகம் அதிகம் நடைபெற்றதால இந்த இடத்திற்கு ஐவரி கோஸ்ட் அப்படின்னு பேரு வச்சிருந்தாங்க.
1: ஆனா இப்போ அந்த நாடு அதிகாரப்பூர்வமா கோட் டிவோர் அப்படின்னு பிரெஞ்சுல அழைக்கப்படுது. இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி,
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

0: தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
1: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய BYD C-Lion 7 ER, BYD C-Lion 8 DMI மற்றும் BYD C-Lion 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்குமாற இதுவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: மற்றும் சுபகாரியங்களுக்கு உணவு தயாரித்து வழங்குகிறது.
1: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
2: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள். August 20 to 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.naragamic.com.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: இன்றைய குரல்ல இரண்டு ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள் இடம்பெற்றன. சுபா கூட பாடியிருந்த பாடல் லவ் டுடே படத்தில் இருந்து வந்துச்சு. சித்ரா கூட பாடிய பாடல் மேட்டுக்குடி படத்தில் இருந்து இடம்பெற்றது.
1: ஆதித்யனின் இசையில் அசுரன் திரைப்படத்தில் இருந்தும், தேவாவின் இசையில் நினைவிருக்கும் வரை திரைப்படத்தில் இருந்தும் உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாடல்கள் ஒளி ஏறவிருக்கின்றன.
0: ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம்.
1: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 171 வெள்ளி 90 காசு. இத்தகவலை வழங்கியோர்
2: பிரம்மாண்டத்தின் அடையாளமான DMI ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். DMI ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: இந்த பழைய நகையை மாத்தி புதுசா வாங்கணுங்க. எப்பங்க வாங்கலாம்?
1: நம்ம ஏபிஜே அபிராமில ஆகஸ்ட் 5ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரை வாங்களாமே.
0: என்னங்க சொல்றீங்க?
1: நம்ம தேசிய நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம பழைய நகையை மாத்தி புது நகை வாங்கும் போது நம்ம பழைய நகைக்கு முழு மதிப்பு தராங்க.
0: அப்படியா?
1: அது மட்டும் இல்ல, நாம வாங்குற புது நகையோட மீத தொகைக்கு மட்டும் ஜிஎஸ்டி வரி செலுத்தினா போதும்.
0: அப்போ பழைய நகையை மாத்தி புது நகையை வாங்கிக்கலாம்.
1: உனக்கு பிடிச்ச நகையை வாங்கிக்கலாம்.
2: அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர்.
3: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஆப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். ஆகஸ்ட் 13 Stahop.com/Samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: StarHub, we got you. தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே. விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
5: உங்க குடும்ப உறுப்பினர்களோடு KFC வழங்குகிற சிறப்பு விருந்தை அனுபவிச்சு கொண்டாடுங்க. 10 கோழி துண்டுகள், தொட்டுக்க 2 வகை டிப்ஸ், 12 சிறிய அளவு கோழி துண்டுகள், 2 சாதாரண அளவு பிசைந்த உருளைக்கிழங்குகள், 2 சாதாரண அளவு காய்கறிகள், 4 சாதாரண அளவு குளிர்பானங்கள். கடையில் சாப்பிட்டாலோ கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிட்டாலோ 39 வெள்ளி 95 காசு மட்டும்தான். வீட்டு கருப்பு வைக்கும் சேவையை பயன்படுத்தினா 44 வெள்ளி 95 காசு மட்டும்தான். KFC ல ருசித்து மகிழுங்க.
6: என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நீ வாட்சில் ஸ்டார்ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
7: வணக்கம் சிங்கை.
8: ஐயா
9: ரசா
8: ததரணி அவா
9: சுடாதன்னு
8: தொடடு
9: நோதுரா
8: வண்டம்பா.

0: நேரம் இப்பொழுது காலை 9:44 ஆகிவிட்டது. நகரத்தை நோக்கி செல்லும் ஜலான் அனக் புகேட் சுவிஸ் கிளப் ரோடிற்கும் ஜலான் அனக் புகேட் சாலைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. அதேபோல துவாசை நோக்கி செல்லும் AYE பைனியர் எக்ஸிட் அங்கேயும், MCEயை நோக்கி செல்லும் AYE ஜுரோங் டவுன் ஹால் ரோட் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பொதுவாவே நாவல்கள் படமாகும் போது அதை பாக்குறதுக்கான ஆர்வம் எனக்கு அதிகமா இருக்கும். இந்த நாவலை எப்படி படமாக்குவாங்க, என்ன செஞ்சிருப்பாங்க, அது ஒரு நட்பை பத்தின அற்புதமான கதையாச்சு அப்படின்னு போய் பார்க்கும் போது நம்ப மாட்டீங்க, ரிமார்க்கபிளி பிரைட் கிரீச்சர்ஸ் படத்தை பார்த்து நேத்து நான் உட்கார்ந்து
1: அழுதேன்.
0: உருக வைக்கும் கதையா இருக்கட்டும், அந்த காட்சி அமைப்பாடா இருக்கட்டும், இழப்பு இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு ஒருத்தர் பாதிக்கும், ஆனா அந்த இழப்பை வைத்து நீங்க எப்படி மத்தவங்களுக்கு உதவலாம் அப்படிங்கிற அற்புதமான கருத்தை இந்த படம் எனக்கு கற்பித்தது.
1: 13 வயதிற்கு மேற்பட்டோர் இந்த திரைப்படத்தை ஒரு புகழ்பெற்ற ஓடிடி தளத்துல நீங்க பார்க்கலாம். இந்த திரைப்படத்தின் தலைப்பு ரிமார்க்கபிளி பிரைட் கிரீச்சர்ஸ். இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும். அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
1: ஜோய் ஆலுகாஸ், world's favorite jeweler.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.
0: சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி. சனிக்கிழமை August 29 மாலை 6:30 கேபிட்டல் தியேட்டர் அரங்கில் பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச் சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808-0177.
3: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.

0: இந்து திரைப்படத்திலிருந்தும் தங்கமான ராசா திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக அந்த விறுவிறுப்பான பாடல்கள்
1: ஒளித்தனர்.
2: 9:57 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசி நோக்கி செல்லும் AYE பயணியர் எக்ஸிட் அங்கே. KJEPIE செல்லும் வழியில் பிரிக்லன் சாலைக்கு பிறகு 4 தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. SLE, TPE, ஜலான் காயு இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. காரணம், ஆங்காங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: சென்னை தேசிய தின அணிவகுப்பு 2026 இத போய் பாக்குறதுக்கான வாய்ப்பு உங்களை பல பேருக்கு கிடைக்கலாம், சில பேருக்கு கிடைக்காம போகலாம். அப்படிப்பட்டவங்களுக்காகவே அன்பளிப்பு பைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒலி 96.8 நாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்.
1: ஆமா, ஈ பாண்டின் கருப்பாடல் ஜாயன்ஸ் இந்த பாடலை இமான் பாண்டி பாடியிருந்தாங்க, இது சரியா தவறா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தோம்.
0: சரி என்பதுதான் சரியான பதில்.
1: சரியான பதில் மின்னல் வேகத்துல சொன்ன முதல் நேயர் வசந்தா.
0: வாழ்த்துகள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. தேசிய தின அணிவகுப்பு 2026 அன்பளிப்பு பை
1: எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்த நாள்கள்ல அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் ஒலி 96.8 தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே வாங்க, புதிரங்கம் எந்நேரமும் இடம்பெறலாம். உங்களுக்கு தேசிய தின அணிவகுப்பு 2026 அன்பளிப்பு பை பரிசா காத்துக்கிட்டே இருக்கு.
0: இந்த பரிசோட நாங்க விடைபெறோம். உங்க எல்லாரையும் திங்கக்கிழமை காலையில 6 ஒன்னா சந்திக்கிறோம். சஜினி,
1: ரவிஜி,
0: பாய்.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர், புஷ்பக

வணக்கம். காலை மணி 10. மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் முட்டுக்கட்டையை சந்தித்திருக்கும் வேளையில் மத்திய கிழக்கு அரசதந்திர முயற்சிகள் தொடர்கின்றன. துருக்கியே, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த முனைகின்றன. துருக்கிய அதிபர் ரெசப் தயிப் எர்தோவான், சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானையும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபையும் இன்று சந்திப்பார். கடல்துறை அச்சுறுத்தல்கள், ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து உள்ளிட்ட அம்சங்கள் விவாதிக்கப்படும் என்று துருக்கிய அதிகாரிகள் தெரிவித்தனர். வட்டார பாதுகாப்பு, தற்காப்பு ஒத்துழைப்பு ஆகியவையும் முக்கிய இடம்பெறும் என்று கூறப்பட்டது. மத்திய கிழக்கு அரசதந்திர முயற்சிகள் இடம்பெறும் வேளையில் ஏமனில் வன்முறை மோசமாகியுள்ளது. சவுதி அரேபியா ஆதரவளிக்கும் ஏமனின் அரசாங்க துருப்புகளுக்கு எதிராக ஹவுதி கிளர்ச்சிப்படை நடத்திய தாக்குதல்களில் 58 பேர் மாண்டனர். சுமார் 50 பேர் காயமுற்றதாக ஏமன் சொல்கிறது. சவுதி அரேபியா கிழக்கு ஏமனில் ராணுவ துருப்புகளை குவிப்பதாக ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சிப்படை கூறுகிறது. ஈரானும் ஓமானும் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் இணக்கத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. நீரிணை திறக்கப்பட்டால் அது 2 கட்டங்களாக செய்யப்படும் என்றும் பல்வேறு சுங்க கட்டணங்கள் விதிக்கப்படும் என்றும் ஈரானிய அரசாங்க ஊடகம் தெரிவித்தது. ஹார்முஸ் நீரிணைக்கு தற்போது 2 நுழைவாயில்கள் உள்ளன. வடக்கே உள்ள நுழைவாயில் ஈரானுக்கு அருகிலும் தெற்கே உள்ள நுழைவாயில் ஓமான் அருகிலும் இருக்கின்றன. கப்பல்கள் நீரிணைக்குள் நுழைவதை ஈரான் நிர்வகிக்கும், வெளியேறுவதை ஓமானுடன் அது சேர்ந்து கையாளும். உக்ரைனிலும் ரஷ்யாவிலும் போரால் அப்பாவி மக்கள் மாண்டு போவதை ஐக்கிய நாட்டு நிறுவனம் கண்டித்துள்ளது. தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் இருதரப்பையும் சாடினார். அண்மை நாட்களில் உக்ரைனும் ரஷ்யாவும் ஒன்றை ஒன்று தாக்கியுள்ளன. உக்ரைன் ரஷ்யாவின் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கியது. ரஷ்யா உக்ரைனில் உள்ள ரயில் நிலையம், வர்த்தக கப்பல் ஆகியவற்றின் மீது தாக்குதல்கள் நடத்தியது. நேற்று முன்தினம் மாஸ்கோ கீவ் மீது நடத்திய தாக்குதலில் 17 பேர் மாண்டனர். மியன்மார் அரசதந்திர உறவுகளை புதுப்பிக்கும் வாய்ப்பை தாய்லாந்து ஏற்படுத்தி தந்துள்ளது. மியன்மார் அதிபர் மின் ஆங்லைன் 2 நாள் அதிகாரத்துவ பயணமாக தாய்லாந்து சென்றுள்ளார். தனது அரசாங்கம் நாட்டில் நிலைத்தன்மையை நிலைநாட்டுவதாக அவர் உறுதி தெரிவித்துள்ளார். மியன்மார் ஜனநாயக பாதைக்கு திரும்பியிருப்பதாகவும் சிறந்த எதிர்காலத்தை நோக்கி செயல்படுவதாகவும் அவர் சொன்னார். அதிபர் மின் ஆங்லைன் தாய்லாந்து பிரதமர் அனுடின் சான்விராகுனை சந்தித்தார். இரு தலைவர்களும் போதைப்பொருள் கடத்தல், மோசடி நிலையங்கள், மகோங் ஆற்று தூய்மைக்கேடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கலந்து பேசினர். பல துறைகளில் இணக்க குறிப்புகளும் கையெழுத்தாகின. மலேசிய முன்னாள் பிரதமர் இஸ்மால் சப்ரி யாக்கூப் மீது இன்று கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவுள்ளது. சொத்துக்கள் குறித்து விவரம் அளிக்க தவறியதற்காக அவர் மீது குற்றம் சுமத்தப்படும். அவருடைய சொத்து விவரம் அறிய மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பலமுறை அவரை அழைத்திருந்தது. ஆணையம் முன்னதாக திரு இஸ்மால் சப்ரியிடமிருந்து 170 மில்லியன் ரிங்கிட் ரொக்கம், 7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 16 கிலோகிராம் தங்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்திருந்தது. ஜப்பானை நோக்கி நகரும் டால்பின் சூறாவளிக்கு முன்னெச்சரிக்கையாக தென்பகுதிகளில் வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கியூஷு, அமாமி, ஒகினாவா ஆகிய தீவுகளில் சூறாவளி கனமழையையும் பலத்த காற்றையும் கொண்டுவரும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. அங்கு சுமார் 14 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். ஒகினாவாவின் அனைத்துலக விமான நிலையத்திற்கு சென்று வரும் எல்லா அனைத்துலக உள்நாட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வீடுகளை நாசப்படுத்தும் அளவுக்கு வலுவான காற்று வீசும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் வரலாறு காணாத வெப்பம். தலைநகர் சோலிலும் மத்திய பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை எட்டும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு நகரான யங்சானில் வெப்பநிலை ஆக அதிகமாக சென்ற ஞாயிற்றுக்கிழமை 42.5 ஆக
42.5 டிகிரி செல்சியஸாக பதிவானது. ஒரு நூற்றாண்டு காணாத வெப்பம் அது. வெப்பத்தால் ஏற்படும் உடல்நலக் கோளாறுகளால் 21 பேர் மாண்டுவிட்டனர். 1400 அதிகமானோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆன அனைத்தையும் செய்யும்படி அதிபர் லீ ஜேமியுங் உத்தரவிட்டுள்ளார். இணையத்தில் பிள்ளை பாதுகாப்பு தொடர்பாக மெட்டா நிறுவனத்துக்கு 567 மில்லியன் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் முடிவில் அந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டது. மெட்டா நிறுவனம் தனது தளங்களில் பிள்ளைகளுக்கு ஏற்படும் ஆபத்து பற்றி எச்சரிக்கை விடுக்க தவறியதற்காக அதன் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் ஏற்கனவே விதிக்கப்பட்ட 375 மில்லியன் டாலர் அபராதத்தோடு சேர்த்து நிறுவனம் தற்போது சுமார் 900 மில்லியன் டாலர் அபராதத்தை எதிர்நோக்குகிறது. மெட்டா நிறுவனம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், த்ரெட் ஆகிய தளங்களை நிர்வகிக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் நாளை 9 மணிக்கு வசந்தத்தில் ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர்துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். ஒளிபரப்புக்கு பிறகு தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணைய பக்கத்தில் பெறலாம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
3: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டன் மறுபடி கூப்பிடுது. டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்.
4: ப்ரோ, உங்களை எல்லா காலத்திலும் பாக்குறேன். இந்த மாப்பிள்ளோட சொந்தமா பொண்ணு விட சொந்தமா?
3: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
5: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
6: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
7: மட்டன் சுக்கா?
6: அது இல்லங்க,
8: கொஞ்சம்
6: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
8: அது மட்டுமா?
6: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
8: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
6: ஹலீமா
8: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.
6: ஹாப்பி பர்த்டே சிங்கப்பூர்.
8: இன்னும் 2 நாட்கள் இருக்குது நம்முடைய சிங்கப்பூரின் 61வது பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு. அதற்கு தடபுடலான பல ஏற்பாடுகள் பரிசுகளையும் நாங்க வாரி வழங்கிட்டு இருக்கோம். ஒலி 968 அண்மையில்தான் நிறைய நுழைவுச்சீட்டுகளை வழங்கியிருந்தோம். காத தேசிய தின அணிவகுப்பை போய் பார்க்கறதுக்கு அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு பல நேர்கள் பெற்றிருந்தாங்க.
6: ஹாப்பி பர்த்டே ஆனந்த வாரம்.
8: ஏன்னா இன்னைக்குதான் இருவரும் வந்திருக்கோம். இப்போ ஒரு வழியா வெள்ளிக்கிழமை இருவரும் இணைந்து விட்டோம். முத்தாயப்பா இந்த வாரத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு
6: நல்ல நேரத்துல தான் நம்ம இணைந்திருக்கோம். ஏன்னா நீண்ட வாரநாள் விடுமுறை வரப்போகுது. திங்கக்கிழமை வரை எல்லாருமே அவங்க குடும்பத்தோட ஜாலியா நேரம் செலவு பண்ண போறாங்க. வெளியூர் பயணம் போகலாம். சில பேர் இந்த சிங்கப்பூர்ல தேசிய தினம் வந்ததுனால அதுக்காக ஆவலா காத்திருப்பாங்க. அந்த ஆவலோட அந்த உற்சாகத்தோட இருங்க. அதே உற்சாகத்தோட நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறோம்.
8: அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு கூட்டி பேக் வழங்க போறோம். ஒரு அதிர்ஷ்டசாலி நேருக்கு இந்த தேசிய தின அணிவகுப்பின் குட்டி பேக். ஒவ்வொரு வருஷமும் காதர் அந்த குட்டி பேக்ல என்ன இருக்கோ, என்ன வித்தியாசம் இருக்கோன்னு பாக்குறதுக்கு பல பேரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க.
6: இந்த வருஷம் அந்த குட்டி பேக்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நானா வார வாரம் போயிட்டு இருக்கிறேன்.
8: இத பிறகு நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்க என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்துல ஒருத்தவங்களுக்கு இந்த குட்டி பேக்கும் நாங்க வழங்க போறோம். ஆனந்த மார்ம நிகழ்ச்சியில
6: ஆனந்த மார்மம் குட்டி பேக்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ள 4 மணி நேரம் எங்களோட பயணித்து வாங்க.
8: 12 மணிக்கு மேல உங்களுக்காக அந்த கேள்வி காத்துட்டு இருக்கு. அந்த கேள்விக்கு சரியான பதில சொல்ற முதல் நேருக்கு அந்த குட்டி பேக் வழங்கப்படும். சரி வாங்க, ஆல் டே ஜாலி டே தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். உங்களுக்காக சங்கர் மகாதேவன் பாடல கொண்டு வராரு. உங்க மனசு திருடுறதுக்கு நாங்க எல்லாரும் வந்துட்டோம்.
6: உங்கள் மனதை திருட வரும் திருட்டு களவாணிகள் நாங்கள்.
8: ஆரம்பிக்கலாம் வாங்க. இது உங்க ஆனந்தம்
6: ஆரம்பம்.

0: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
1: பொன்மகள் வந்தாள், பொருள் கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை கொடுத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள்கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜாயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
4: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
5: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
6: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிறப்பாண்டு அதிர்ஷ குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
7: Pizza Hut in Cheesy 7 Durian Pizza. சாதாரண அளவு பிட்சா 16.90 மட்டும்தான்.
8: ஆ உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு, 4 பீட்சா அதோட 3 இதர உணவு வகைகள். பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
9: இவங்க மாறவே மாட்டாங்களா, ஏங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு பல முறை நம்ம வந்து சில பேரை பார்த்து சொல்லி இருக்கிறோம், நம்ம உணர்ந்திருக்கோம். ஆனா மாற்றம் என்பது யாரையும் நம்ம தள்ளி அல்லது மாற சொல்லி அவங்க மாற மாட்டாங்க. அலிமா
0: திணிக்க கூடாது,
9: திணிக்க கூடாது. ஏன்னா ஆங்கிலத்துல ஒரு சின்ன வாக்கியம் தான் படிச்சேன், ரியலைசேஷன் இஸ் இன்ஸ்டன்ட் போட்டிருந்தாங்க. அதாவது அவங்களே உணர்ந்து நான் செய்தது தவறுன்னு அவங்க உணரும் போது அந்த ரியலைசேஷன், அந்த உணர்தல் இருக்குல்ல, அது உடனே நடக்கும். நீங்க எவ்வளவுதான் அவங்களை மாற்ற பார்த்தாலும் அவங்க மாற மாட்டாங்க, அவங்களே உணரணும்னு நான் படிச்சிருந்தேன். அது உண்மையிலே ரொம்ப எனக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைத்தது.
0: ஆமா, அந்த விழிப்புணர்வு நமக்கு இருந்தாதான், சுயமா நமக்கு இருந்தாதான் அந்த மாற்றம் இயல்பா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக பல விஷயங்களை வந்து பல பேரும் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒரு வலையொலியை கேட்க ஆரம்பிப்பாங்க, தியானம் செய்ய ஆரம்பிப்பாங்க, தொழுக ஆரம்பிப்பாங்க, நல்ல நல்ல செயல்கள்ல ஈடுபட ஆரம்பிப்பாங்க. நீங்க அந்த நல்ல செயல்கள்ல ஈடுபடும் போது, அதிகமா கவனம் செலுத்தும் போதுதான் உங்க நட்பு வட்டமும் ரொம்ப முக்கியம். காது அந்த நட்பு வட்டத்துல என்ன பேசுறீங்கன்னு ஒண்ணு இருக்கு. சில பேரோட நீங்க சேரும் போது நிறைய விஷயங்கள் நீங்க கற்றுக்கொண்டு இருப்பீங்க. நீங்க வீட்டுக்கு போகும்போது ரொம்ப புத்துணர்ச்சி உங்களுக்கு இருக்கும், வா இவ்வளவு விஷயங்கள் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோமே அப்படின்னு அந்த ஒரு நிலைக்கு நீங்க வரும்போதுதான் நிறைய விஷயங்களை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க, நல்ல மாற்றமும் உங்ககிட்ட வரும்.
9: நான் படிச்ச கூட்டுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒருத்தர மாத்த நம்ம முயற்சி பண்ணோம்னா அது வந்து செவத்தை தள்ளுறதுக்கு சமமா.
0: உண்மைதான்,
9: ஒரு செவத்தை தள்ளி நம்ம சாய்க்க முடியாதுல, அதனால அது அவங்களை விட்டுணும். ஆனா அதற்குன்னு நம்ம எதுவுமே சொல்லாம இருக்க கூடாது. அவங்க தவறு பண்ணாங்க நம்ம எடுத்து சொல்லணும். அவங்க மாறுறாங்களா மாறலையோ அது அவங்களுடைய
0: உங்கள்
10: குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.

0: திருமணம் மற்றும் சுபகாரியங்களுக்கு உணவு தயாரித்து வழங்குகிறது.
1: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
2: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
3: உணவே மருந்து அப்படின்னு சொல்றத கேட்டிருக்கோம். இங்க சமீபத்துல என்ன படிச்சனா, உங்க தசைகளும் உங்களுக்கு மருந்து. மசல் பில்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. உடல்ல இப்ப இந்த தசைகள் இல்லாத போது, மசல் பில்டிங் செய்யாத போது, அது மரணத்துக்கு உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய முக்கியமான அம்சங்களை வந்து பாதுகாக்குது. நம்ம சாப்பிடுற உணவுல சக்கரை இருக்குல்ல, அந்த சக்கரை தசைகளை தான் போய் உட்காருதான். அதனால இந்த தசைகள் இருக்கும் போது உங்க ரத்தத்துல இருக்கிறது இனிப்பு இருக்குல்ல, இந்த சக்கரை அளவு இருக்குல்ல, அத ஒழுக்கப்படுத்துறதே இந்த தசைகள் தானா. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தசைகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற பிரச்சனைகள் வந்து உங்களை பாதுகாக்கும்னு சொல்றாங்க. அதனாலதான் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங், ஸ்ட்ரெங்த் உடற்பயிற்சிகள் செய்யணும்னு சொல்லுவாங்க.
4: அதே நேரத்துல காதர் நிறைய சக்கரை நிறைந்த சாப்பாடையும் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க.
3: மசாலா பில்ட் பண்ணிட்டு
4: அங்க போய் ஒரு ஜப்போ ஜப்போ ஒரு குலாப் ஜாமுன் ஒரு டோனா லட்டு இப்படி சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அவ்வளவுதான். நல்ல சாப்பாடு பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்கணும். அதே நேரத்துல காலையில நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு ரொம்ப முக்கியம். காலை சிற்றுண்டி நல்ல ஆரோக்கியம்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: இஸ்தாராவின் தேசிய தின சிறப்பு விற்பனை ஆரம்பம். தங்க நகைகள் வாங்க போறீங்களா, வைர நகைகள் வாங்க போறீங்களா? அப்ப இத மட்டும் நல்லா கேளுங்க. இஸ்தாராவின் தேசிய தின சிறப்பு விற்பனையில் முற்றிலும் செய்கூலி கிடையாது, செய்கூலி கிடையாது, செய்கூலி கிடையாது. இன்று முதல் ஆகஸ்ட் 10 வரை பல்வேறு வகையான தங்க நகைகளுக்கு இஸ்தாராவில் செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்க நகைகளின் செய்கூலியில் 50% தள்ளுபடி, அனைத்து வைர நகைகளுக்கும் 25% தள்ளுபடி. தங்க வாங்கணுமா, செய்கூலி இல்லாம வாங்கணுமா? அப்ப உடனே வாங்க இஸ்தாராவுக்கு.
4: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
5: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
4: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
6: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
7: எங்களுக்கு இன்னும் வேணும்.
6: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
7: எனக்கு எல்லாமே வேணும்.
6: நீங்க சொல்லுங்க. 8 வெள்ளி 50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15 வெள்ளி 90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
8: இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்டங்கள் மீண்டும் தேசிய அரங்கத்திற்கு திரும்புகின்றன. 10 ஆண்டுகள் கண்டிராத ஆக அதிகமான பங்கேற்பாளர்களுடன் நாம் முன்னேறி செல்வோம். முதல் முறையாக உள்ளரங்கில் நடைபெறும் ஆளில்லா வானூர்தி ஒளி காட்சியுடன் வான்வழி கலைஞர்களை உள்ளடக்கிய பிரம்மாண்ட படைப்புகளை காணலாம். மேலும் மிகப்பெரிய உள்ளரங்கு சிறப்பு கண்காட்சியை கண்டு மகிழுங்கள். தொடுவானம் நோக்கி முன்னேறட்டும் சிங்கப்பூர். தேசிய தின அணிவகுப்பு 2026 August 9 நேரடி ஒளிபரப்பு மாலை 6:10 மணிக்கு இந்த மீடியா கோப் தளங்களில் பார்க்கலாம், கேட்கலாம்.

0: ஆமாங்க, என்றோ கேட்ட ஞாபகம். மங்கத்துல உங்களுக்காகவே நிறைய பாடல்களை நாங்க அடுக்கி வச்சிருக்கோம். ஆனா அதற்கு முன்னல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு ஆசைப்படுறோம்.
1: நாங்க மூன்று குறிப்புகளை கொடுப்போம். அந்த குறிப்புகளை கேட்டு இது எந்த இடம்னு கண்டுபிடிக்க. நேற்று நம்ம மொஃபாட்கினிங் பத்தி கேட்டிருந்தீங்க. இன்று அதே போல ஒரு புகழ்பெற்ற இடம், பலருக்கும் தெரிந்த ஒரு இடம். அந்த குறிப்பை முதல் கேளுங்க. முதல் குறிப்பு,
0: முதல் குறிப்பு இதுதான். நிறைய குரங்குகள் இங்க இருக்கும், உண்மையான குரங்கு. குரங்கு வடிவத்துல இருக்கிற மனிதர்கள் கிடையாது. எந்த ஒரு இடம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்ப குரங்குகள் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கே தெரியும், நீங்க இந்த பிளாக் பக்கம் போக கூடாது, அது தள்ளி.
1: ஓ, அதாவது காட்டு பகுதிகள் கிட்ட இருக்க அந்த இடம்.
0: குரங்குகள் நிறைய இருக்கிற இடம் இங்க ஒரு பிரபலமான நடைபாதையும்
1: இருக்கு.
0: அந்த நடைபாதையின் பேர் என்ன சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அதனால யோசிச்சு பாருங்க நேயர்களே, நிறைய குரங்குகள் இருக்கும், பிரபலமான ஒரு நடைபாதை இங்க இருக்குது. எந்த இடமா இருக்கும்? சிங்கப்பூர்ல தான் இருக்கு. எந்த இடமா இருக்கும்னு சொல்லுங்க. குரங்கு தொலை தாங்க முடியலப்பா. TM சௌந்தராஜன் SP சைலஜா கொண்டு வரும் பாடல் இது. சரியா 11 ஆயிடுச்சு. புரியலாவே வந்தாச்சு.

0: 8 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய BYD C-Lion 7 ER, BYD C-Lion 8 DMI மற்றும் BYD C-Lion 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்குமாற இதுவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
2: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
3: பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தர்
4: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்று நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
2: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
4: 1 லட்சம் வெள்ளி அப்பவே நான் பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
2: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
5: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
6: கவிதை
7: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. Cylinder. Max on

0: போச்சு, குரங்கு மீண்டும் வந்து விட்டது.
1: அது நீங்க அந்த குறிப்பு கொடுத்திருந்தீங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய குரங்குகள் இருக்குனே பல பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியுது பாருங்க, சிங்கப்பூர் எங்கெல்லாம் குரங்கு இருக்குன்னு.
2: அம்மா மற்றும் காதர், நீங்கள் கேட்ட கேள்வியின் சரியான பதில் வந்து தாம்சன் நேச்சர் பார்க்.
3: கோனி
1: ஐலண்ட்
0: செய்வீர்களே. இந்த இடத்துல உண்மையான குரங்குகளை நீங்க பார்க்கலாம். இரண்டாவது பிரபலமான ஒரு நடைபாதை இந்த ஒரு இடத்துல இருக்குது, எந்த இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இரண்டு நேர்கள் சரியான பதில தெரிவிச்சுட்டாங்க.
1: இரண்டாவது குறிப்பிட கொடுக்கவே இல்லை.
0: ஆமா, பிரபலமான நடைபாதை, அந்த நடைபாதையின் பெயரை நாங்க சொல்ல மாட்டோம், ஏன்னா நேர்களே சொல்ல போறாங்க. சரியான பதில சொல்லிட்டாங்க, அந்த பதில் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம்.

0: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணு செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
1: மணி, நம்ம வீட்டு ஹெச்ஐபி வேலையோட சேர்த்து சமையல் அறையும் புதுப்பிச்சிருவோமா?
2: வீடு அலங்கோலமா இருக்கிறப்பவே அதையும் செஞ்சு முடிச்சிருவோங்க. சமையல் அறை பழசாச்சு, புது கழிவறை கிடைக்கிறப்போ புது சமையல் அறையும் வேணும்ல.
1: ஒரே சிக்கலா இருக்கு, இந்த வேலை யார் செய்வாங்க?
2: MSR 2013 இருந்து 1000 மேற்பட்ட வீடுகளை புதுப்பிச்சிருக்காங்க. MSR கேஸ்ட்ரா உரிமம் பெற்றவங்க, நம்பகமானவங்க, எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க.
1: தீர விசாரிச்சுட்டேன்னு சொல்லு.
3: MSR இன்டீரியர் டிசைன், வாட்ஸ்அப் 9778 1234. MSR.
4: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
2: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
4: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
2: நம்பகமான சட்ட சேவையை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
5: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அணியுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921 5363.
6: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.

0: உயர்ந்த மனிதன் படத்தில் இருந்த டி எம் சவுந்தரராஜன் பேசுசிலா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா 11:24 ஆயிடுச்சுங்க, மன்னிச்சிருங்க. அடுத்ததா ஒரு புதிய பாடல் வரப்போகுது. என்னடா பழைய பாடல், அங்கதுல ஒரு புதிய பாடலை திணிக்கிறீங்களேன்னு நீங்க யோசிக்கலாம்.
1: Come on everybody சின்னது பொஞ்சம் போல அது மாதிரி பாடுவாங்களே.
0: டிஎஸ்பி
1: அல்ல, டிஎஸ்பி இல்ல, டிஎஸ்பி இந்த மாதிரி வேகமான பாடல் இசைப்பாரு. ஆகஸ்ட் 2 அவருடைய பிறந்த நாள், அதை முன்னிட்டு இந்த வாரம் முழுவதும் அவருடைய பாடல்களை நம்ம ஒளிபரப்பிட்டு இருக்கோம் உங்களுக்காக. அடுத்து
0: வெங்கை படத்துல இருந்து கார்த்திக் கொண்டு வரும் பாடல், இந்த பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பழைய பாடல்கள் அங்கும் தொடரும்.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: இடத்துல நிறைய குரங்குகள், ஒரு பிரபலமான நடைபாதை இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தோம். இந்த குறிப்புகளை வச்சு சில நேயர்கள் சரியான பதிலை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த பதில்களை கேட்கறதுக்கு முன்னால தவறான பதில்கள் என்னென்ன பதில்கள் வந்திருக்கு? புகித்திமா ஹீல்ஸ் சுமதி சொல்லிருக்காங்க,
1: லோகேஸ்வரி க்ளூவாங் ஜோஹோ. ஓ இல்ல, அது அவங்க தங்குற இடம். ஓல் அப்ப தம் சொல்லிருக்காங்க.
0: புஷ்பா ஆர்ச்சர்ட் சாலையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆர்ச்சர்ட் சாலையா இல்ல,
1: ஒரு காலத்துல இருந்திருக்கும் குரங்குங்க
0: இருந்திருக்கலாம். பொங்கோல் அப்படின்னு ஜெயராமன், ஏன் பொங்கோல்னு நீங்க எப்படி பொதுவா சொன்னா எப்படி? அங்க நிறைய குரங்குகள் இருக்கா பொங்கல்ல?
1: பொங்கல்ல இருக்கும், ஏன்னா அது ஒரு காலத்துல காட்டு பகுதிகள் இருந்த இடம் தானே. இங்க புக்கித்திமா ஜெர்மனி அக்னி, அதாவது புக்கித்திமா நேச்சர் ரிசர்வ் சொல்றாங்க.
0: நேச்சருக்கு ஜெர்மனிக்கு போயிட்டீங்க
1: இல்ல? இவங்க ஜெர்மனில நிகழ்ச்சி கேக்குறாங்களா? வாவ்,
0: நன்றி நன்றி நன்றி.
2: வணக்கம். நான் நினைக்கிறேன் அது வந்து மேக்ரிச்சி ரிசர்வாயர் பார்க்.
0: ஏன்னா
2: நீங்க சொன்ன குறிப்புல அங்க வந்து நடைபாதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க.
3: வணக்கம் ஹலிமா. வணக்கம் காதர், நான் தனியா இனி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
3: நான் நினைக்கிறேன் நிறைய குரங்குகள் உள்ள பகுதி வந்து மெக்ரிச்சி ரிசர்வ்.
4: வணக்கம் அலிமா என் காதர், நீங்க சொன்ன அந்த இடம் வந்து நினைக்கிறேன் மெக்ரிச்சி நீர்த்தேக்கமா இருக்கும். நன்றி, என் பேர் கமலா.
1: வெரி குட். ஆமாங்க,
0: மேக்ரிச்சி நீர் தேக்கத்தை தான் நாங்க குறிப்பா வணங்கி இருந்தோம். அந்த நடைபாதையின் பெயர்
1: கொஞ்சம் நல்ல ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லலாம். நானும் நிறைய படப்பிடிப்பு அங்க செஞ்சிருக்கேன். முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி நீர் தேங்கி இடம் அது.
0: ஆமா, வாட்டர் கேட்ச்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காதர், சிங்கப்பூர்ல பல நீர்த்தேக்கங்கள் இருக்கின்றன. ஆனா ஆக பழமையான நீர்த்தேக்கம் சிங்கப்பூர்ல இருக்கிறது இந்த மேக்ரிச்சி ரிசர்வாயர் தான்.
1: ஆமா, 1867 ஒரு மண் கரையை கொண்டு இந்த நீர்த்தேக்கத்தை கட்டி முடித்தாங்க.
0: கட்டி முடிச்சாங்க. ஆனா அந்த காலத்துல காதர் இந்த ஒரு நீர்த்தேக்கத்தின் பெயர் இம்பவுண்டிங் ரிசர்வாயர் பெயரிடப்பட்டுச்சு. அதன் பிறகு தாம்சன் சாலை ரிசர்வாயரா மாத்தி இருந்தாங்க 1907. இறுதியா மேக்ரிச்சி ரிசர்வாயர்னு 1922 வச்சிருந்தாங்க. ஜேம்ஸ் மேக்ரிச்சியோட பெயரை தான் இந்த நீர்த்தேக்கத்துக்கு வச்சிருக்காங்க.
1: யார் இந்த ஜேம்ஸ் மேக்ரிச்சி? அப்ப அந்த காலகட்டத்துல சிங்கப்பூர்ல நகராட்சி சேவைகள் அலுவலகம் இருந்தது, அதாவது மினிசிபல் கமிஷன் சிங்கப்பூர். அதுல இவர் பொறியாளரா இருந்தாரு. முக்கியமான விஷயங்கள் வந்து அமைத்து கொடுத்தது இந்த ஜேம்ஸ் மேக்ரிச்சி. அவருடைய அயராத உழைப்புக்காக, அவருடைய பங்களிப்புக்காக இந்த நீர்த்தேக்கத்துக்கு அவருடைய பெயரை வச்சிருக்காங்க.
5: இத்தகவலை வழங்கியோர்
6: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
7: இந்த ஊர் நமக்கு எதுக்கு? வாங்க போலாம்.

0: நாணய செலாவணியில் வராது.
1: ஒரு அமெரிக்க டாலர்
2: ஒரு வள்ளி 29 காசு,
1: ஒரு யூரோ
2: ஒரு வள்ளி 49 காசு,
1: ஒரு ஸ்டர்லிங் பவுன்
2: ஒரு வள்ளி 74 காசு,
1: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
2: 91 காசு,
1: 100 இந்திய ரூபாய்
2: ஒரு வள்ளி 37 காசு,
1: 100 இலங்கை ரூபாய்
2: 39 காசு,
1: ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
2: 3 ரிங்கிட் 19 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்,
4: அக்ஷய ஜுவலர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவலர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: கரியும் சம்பாலும் நிறைஞ்ச 12 வெள்ளி தொடர் காசு மட்டும்தான். கரியும் சம்பாலும் நிறைஞ்ச கோழி உணவு தொகுப்பு பெட்டி 13 வெள்ளி தொடர் காசு மட்டும்தான். இன்னும் வேறுமா? வெறும் 4 வெள்ளி 50 காசு கூடுதல் கட்டணத்தை செலுத்தி கரியோட 2 3 பராட்டாக்களை ருசிச்சு சாப்பிடலாம். முடி

0: வீட்டிலே காத்திருக்கேன் வாடி.
1: வாடியம்மா வாடி வண்டாட்டம் வாடி, ஆத்தங்கர பக்கத்திலே காத்திருக்கே வாடி. ஜடுகுடு ஜடுகுடு ஜடுகுடு ஜடு.

தடுபுடு தடுபுடு தடுபுடு.

தடுபுடு தடுபுடு தடுபுடு தடுபுடு தடுபுடு தடுபுடு.

0: சமையலறை மைக்ரோவேவ்ல இருந்து வித்தியாசமான மர்மமான வாசம் வீசுதா? இப்படி கொத்தமல்லி வாசமா இருந்த பரவாயில்ல, அதுவே மைக்ரோவேவ்ல இருந்து போன வாரம் வச்ச பிரியாணி மீன் குழம்பு வாசம் வந்தா? கவலைப்படாதீங்க, இதுக்கு சுலபமான தீர்வு இருக்கு. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு எலுமிச்சை.
1: என்ன சொல்றேன்?
0: ஒரு கிண்ணத்துல தண்ணீரை ஊற்றி எலுமிச்சை துண்டுகளை போட்டு மைக்ரோவேவ ஒரு நிமிஷம் ஓட விடுங்க. அந்த நீராவி உள்ள இருக்கிற கரைகளை எல்லாம் தளர்த்திடும். எலுமிச்சையோட வாசமும் துர்நாற்றத்தை நீக்கிடும். அப்புறம் என்னங்க, ஒரு துணியை கொண்டு லேசா தொடச்சு எடுத்தா போதும், மைக்ரோவேவ் புத்துணர்ச்சியோட புது வாசனையோட ஜம்முன்னு இருக்குங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
3: ஆனந்தம் ஆரம்பம்.
4: நேரம் சரியா 11:51.
5: இங்கே ஒளிக்கூடத்தில் பக்கத்தில் ஒரு கப் இருக்கிறது. அந்த கப்பில் காபி இருக்கிறது. அதை எடுத்து ஹலீமா குடிக்கின்றார். ஆஹா, என்ன ஒரு அருமையான காட்சி!
4: ஓ, வர்ணனை செய்யறாங்களா? அம்மா லிங்க் கொடுக்கறாரே. நான் யூஸ்ல ஏன் ஒரு காபி பத்தி பேசிட்டு இருக்காருனே புரிஞ்சிட்டேன்.
5: மக்கள் பாக்குறது ஒண்ணு, கேக்குறது இருக்குல்ல அது இன்னொன்னு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பாக்காம அதை கேட்கும் போது சரியா நம்ம வர்ணனை செய்யணும்.
4: ஆமா, அதை நீங்க வர்ணிச்சு சொல்றது அதுதான் வர்ணனையாளருடைய பெரிய பொறுப்பே. குறிப்பா நீங்க மெயில் லிசன் வாயிலா கேட்டு இருந்தீங்கன்னா, வானொலியில நீங்க கேட்டு இருக்கும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு தத்ரூபமா உங்களுக்கு அந்த கற்பனையில கொண்டு வராங்க இல்லையா, அங்கதான் வர்ணனையாளர் இருக்கிறாங்க. இந்த வருஷம் தேசிய தின அணிவகுப்பு சிங்கப்பூரின் 61வது பிறந்த நாள். நம்முடைய தமிழ் வர்ணனையாளர்களா பவளகாந்தம் அழகர்சாமி, பிமல் இருக்காங்க. அவங்க இருவருடையும் நீங்க ஒவ்வொரு வாரமாவும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க.
5: இந்த இரண்டு தூண்கள் ஜாமவான்களை பாக்குறதுக்கு அவங்க எப்படி வர்ணனை செய்யறாங்கன்னு பாக்குறதுக்கு உண்மையிலேயே எனக்கே ஆச்சரியமா இருந்தது,
4: வித்தியாசமா இருந்துச்சு இல்லையா.
5: அதை பற்றி இன்னும் பல விவரங்களை கொடுக்க வராரு பிமல் ராம்.
4: ஆமா, ஒரு தூண் நம்மோடு இன்றைக்கு இருக்காரு. அவரை நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு நம்ம சந்திப்போம். டிக்டாக்ல நம்ம லைவ் வர போறோம். தொடர்ந்து வானிலை பக்கமா இணைச்சிருக்கு.
5: இப்போது ஹலீமா மௌசை நகர்த்தி அடுத்த பாடலை கிளிக் செய்ய போகிறார்.
4: படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் பீசஸ்ல கொண்டு வரும் பாடல் இதோ. இந்த அளவுக்கு எல்லாம் வர்ணனை செய்யணும்னா கஷ்டம்யா.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
3: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
4: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
5: பீட்சா ஹட்டின் சீசி 7 டூரியன் பீட்சா, சாதாரண அளவு பீட்சா 16.90 மட்டும்தான்.
6: உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசிய தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு, 4 பீட்சாஸ், அதோடு 3 இதர உணவு வகைகள். பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
7: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
8: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
9: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். மியன்மாரை ஆசியான் அமைப்புடன் மீண்டும் ஒருங்கிணைக்கும் முயற்சிகளை தாய்லாந்து முன்னெடுத்துச் செல்கிறது. மியன்மாருடன் பொருளாதார உறவை வலுப்படுத்த அது முனைகிறது. மியன்மார் அதிபர் மின் ஆங்லைன் 2 நாள் அதிகாரத்துவ பயணமாக தாய்லாந்து சென்றுள்ளார். தமது அரசாங்கம் நாட்டில் மீண்டும் நிலைத்தன்மையை கொண்டு வருவதாக அவர் உறுதி தெரிவித்தார். மியன்மார் ஜனநாயக பாதைக்கு திரும்பியிருப்பதாகவும் சிறந்த எதிர்காலத்தை நோக்கி செயல்படுவதாகவும் அவர் சொன்னார். அதிபர் மின் ஆங்லைன் தாய்லாந்து பிரதமர் அனுடின் சான்விராகுனை சந்தித்தார். இரு தலைவர்களும் போதைப்பொருள் கடத்தல், மோசடி நிலையங்கள், மெக்கோங் ஆற்று தூய்மைக்கேடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கலந்து பேசினர். பல துறைகளில் இணக்க குறிப்புகளும் கையெழுத்தாயின. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் முட்டுக்கட்டையை சந்தித்திருக்கும் வேளையில் மத்திய கிழக்கு அரசதந்திர முயற்சிகள் தொடர்கின்றன. துருக்கியே, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த முனைகின்றன. துருக்கிய அதிபர் ரெசப் தயிப் எர்டோவான் சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானையும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபையும் இன்று ஜித்தா நகரில் சந்திப்பார். கடல்துறை அச்சுறுத்தல்கள், ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து உள்ளிட்ட அம்சங்கள் விவாதிக்கப்படும் என்று துருக்கிய அதிகாரிகள் தெரிவித்தனர். வட்டார பாதுகாப்பு, தற்காப்பு ஒத்துழைப்பு ஆகியவையும் முக்கிய இடம்பெறும் என்று கூறப்பட்டது. மத்திய கிழக்கு அரசதந்திர முயற்சிகளுக்கு இடையே ஏமனில் வன்முறை மோசமாகியுள்ளது. சவுதி அரேபியா ஆதரவளிக்கும் ஏமனின் அரசாங்க துருப்புகளுக்கு எதிராக ஹவுதி கிளர்ச்சி படை நடத்திய தாக்குதல்களில் 58 பேர் மாண்டனர். சுமார் 50 பேர் காயமுற்றதாக ஏமன் சொல்கிறது. சவுதி அரேபியா கிழக்கு ஏமனில் ராணுவ துருப்புகளை குவிப்பதாக ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படை கூறுகிறது. ஈரானும் ஓமானும் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்த உடன்பாட்டை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. நீரிணை திறக்கப்பட்டால் அது 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்றும் பல்வேறு சுங்க கட்டணங்கள் விதிக்கப்படும் என்றும் ஈரானிய அரசாங்க ஊடகம் தெரிவித்தது. ஹோர்முஸ் நீரிணைக்கு தற்போது 2 நுழைவாயில்கள் உள்ளன. வடக்கே உள்ள நுழைவாயில் ஈரானுக்கு அருகிலும் தெற்கே உள்ள நுழைவாயில் ஓமான் அருகிலும் இருக்கிறது. கப்பல்கள் நீரிணைக்குள் நுழைவதை ஈரான் நிர்வகிக்கும், வெளியேறுவதை ஓமானுடன் அது சேர்ந்து மேற்பார்வையிடும். மலேசியாவின் முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மீதான வழக்கு 3 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அவர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சொத்துக்கள் குறித்து விவரம் அளிக்க தவறியதற்காக இன்று கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் அவர் மீது குற்றஞ்சாட்டப்படவிருந்தது. அவருடைய சொத்து விவரத்தை தெரிந்து கொள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பலமுறை அவரை அழைத்திருந்தது. ஆணையம் முன்னதாக திரு இஸ்மாயில் சப்ரியிடமிருந்து 170 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள வெளிநாட்டு நாணயம், 7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 16 கிலோகிராம் தங்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்திருந்தது. ஜப்பானை நோக்கி நகரும் டால்பின் சூறாவளி காரணமாக தென்பகுதிகளில் வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கியூஷு, அமாமி, ஒகினாவா ஆகிய தீவுகளில் சூறாவளி கனமழையையும் பலத்த காற்றையும் கொண்டுவரும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. அங்கு சுமார் 14 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். ஒகினாவாவின் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து புறப்படும் எல்லா அனைத்துலக உள்நாட்டு விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வீடுகளை நாசப்படுத்தும் அளவுக்கு வலுவான காற்று வீசும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் வரலாறு காணாத வெப்பம். தலைநகர் சோலிலும் நாட்டின் மத்திய பகுதியிலும் இன்று வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை எட்டும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு நகரான யங்சானில் வெப்பநிலை ஆக அதிகமாக 42.5 டிகிரி செல்சியஸாக பதிவானது. ஒரு 100 ஆண்டு காணாத வெப்பம் அது. வெப்பத்தால் ஏற்படும் உடல்நலக் கோளாறுகளால் 21 பேர் மாண்டுவிட்டனர். 1400க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவியையும் செய்யும்படி அதிபர் லீ ஜேமியுங் உத்தரவிட்டுள்ளார். இணையத்தில் பிள்ளை பாதுகாப்பு தொடர்பாக மெட்டா நிறுவனத்துக்கு $567 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் முடிவில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. மெட்டா நிறுவனம் தனது தளங்களில் பிள்ளைகளுக்கு ஏற்படும் ஆபத்து பற்றி எச்சரிக்கை விடுக்க தவறியதாக அதன் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் ஏற்கனவே விதிக்கப்பட்ட $375 மில்லியன் அபராதத்தோடு சேர்த்து நிறுவனம் தற்போது சுமார் $940 மில்லியன் அபராதத்தை எதிர்நோக்குகிறது. மெட்டா நிறுவனம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், த்ரெட்ஸ் ஆகிய தளங்களை நிர்வகிக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
10: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் நாளை 9 மணிக்கு வசந்தத்தில் ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். ஒளிபரப்புக்கு பிறகு தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணைய பக்கத்தில் பெறலாம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
2: அம்மா மாதிரியே மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டிலே பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
1: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார்
3: மேற்பட்டோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
4: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும். அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜாய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜாய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
5: ஜாய் ஆலுகாஸ், world's favorite jeweler.
6: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
7: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
6: சுவையா?
7: இந்த காஃபி.
6: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
7: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
8: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
9: சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி. சனிக்கிழமை August 29 மாலை 6:30 கேபிட்டல் தியேட்டர் அரங்கில் பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச்சீட்டுகளுக்கு செல்லுங்கள். sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808-01-77.

0: யூத் படத்துல இருந்து பாடல் ஒலிபரப்பானது. உங்களுக்காக நல்ல ஒரு பாடல் சங்கர் மகாதேவன் கொண்டு வந்திருந்தாரு.
1: அதே மாதிரி நம்மளுடைய ஒளியின் அறிவிப்பறையில இப்போ வரைக்கும் இன்னும் இளமையா இருக்காரு, யூத்தா இருக்காரு, ஆள் தொட்ட பூபதினு சொல்லலாம். அவரு 9 வருடங்கள் செய்தி பிரிவுல இருந்தாரு, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறாரு. இப்ப கடந்த 9 வாரங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், அவர் வர்ணனை செய்யற அழக பார்த்து அப்படியே நான் பிரமித்து போயிருக்கேன், பிரமித்து போய் தான் இருக்கேன்.
0: அந்த அளவுக்கு அவருடைய வர்ணனை இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பின்னணியில முன்னணியில நிறைய வேலைகளை இவர் செஞ்சிருக்காரு. அவர் தான் பிமல் ராம். அவர் சந்திக்கலாம், வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க நீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் ஹலிமா.
0: பிமல் சார், நீங்க இந்த வருஷம் சிங்கப்பூரின் 61வது பிறந்த நாளுக்கு வர்ணனை செய்றீங்க தமிழ்ல. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு புதுசு இல்லை இல்லையா? இதுக்கு முன்னால நீங்க ஒரு 10 முறை கிட்ட செஞ்சிருப்பீங்க. தேசிய அரங்கத்துல 10 ஆண்டுகளுக்கு முன்னால செஞ்சீங்க, இப்ப தேசிய அரங்கத்துல தான் மீண்டும் நீங்க வர்ணனை செய்றீங்க. மேடம் பவளமுடன், எப்படி இந்த வருஷம் வித்தியாசமா இருக்குது?
2: ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசம் தான் ஆலிமா. எவ்வளவுதான் நமக்கு அனுபவம் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து ஒரு இந்த தேசிய தினம் முடிஞ்சு ஒரு மாசத்துக்குள்ள அடுத்த வருஷத்துக்கு அவங்க கூட தொடங்கிடுவாங்க. எப்படி புதுசா செய்யலாம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அந்த புதுமை வந்து அந்த நிகழ்ச்சியில நிச்சயமா இருக்கும். அவங்க நினைக்கிறத, அவங்க கனவு காண்ற அந்த காட்சிகளை நாம வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நம்மளுடைய சவால். புதுசா கத்துக்கிட்டு தான் இருக்கும் தொடர்ந்து.
0: கண்டிப்பா.
1: இப்ப பல பேரும் இந்த 9 ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரும்போதுதான் அந்த இறுதியா நடக்கிற வர்ணனையை கேட்கறாங்க, பாக்குறாங்க, சரிங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நடக்கிற ஒத்திகையை யாரும் பார்க்கறது, இது அலிமாவுக்கும் தெரியும். ஏன்னா அலிமாவும் 4 முறை ஒரு வர்ணனையாளரா இருந்திருக்கிறாங்க.
2: ஆமா, அவரும் அனுபவம்.
1: ஆமா, அனுபவம் இருக்கு,
2: நிறைய உள்ள ஒரு படைப்பாளர்.
0: ஐயா, எனக்கு இவ்வளவுதான் அனுபவம் இருக்கு, ஆனா கடல் மாதிரி அனுபவத்தை சேர்த்து வச்சிருக்கிறது இவர் தான்.
1: நீங்க இருவருமே பேசலாம், இது இருவருமே இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். இப்ப பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா அமைதியா இருக்கு. ஆஹா, ஸ்கிரிப்டை பார்த்துதான் அவங்க வாசிக்கிறாங்க நினைக்கிறாங்க. ஆனா நான் பின்னால உட்காந்து பார்த்தப்பதான் தெரியுது, அப்படி கிடையாது. அந்த பின்னணியில நடக்கும் வேலையை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னதான் நடக்குது, எவ்வளவு ஒத்திகை போவீங்க, என்ன மக்கள் வந்து கேட்கறதுக்கும் நீங்க ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க, அதை பார்க்கும் போது நீங்க எப்படி பார்த்த வர்ணனை சொல்லுங்க, கொஞ்சம் வழுக்குறீங்கன்னா மக்களுக்கும் புரிய வரும்.
2: அதாவது ஆரம்பத்துல அவங்க ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க, அணிவகுப்பு நிச்சயமா இருக்கும், எப்போதுமே இருக்கும். அப்புறம் அந்த ஷோ செக்மெண்ட் சொல்றோம் இல்லையா, நிகழ்ச்சி, அதுவும் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இதை எப்படி வித்தியாசமா செய்யலாம்னு நினைச்சுதான் அவங்க தொடங்குறாங்க. ஒத்திகை தொடங்குற அந்த 6 வாரத்துக்கு முன்னாடியிலிருந்து கடைசி வரைக்கும் மாற்றங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு காலையில கூட மாற்றம் இருக்கு அப்படின்னு சில விஷயங்களை அனுப்பியிருக்காங்க. அன்னைக்கு அங்க போய் சேரும் போது கூட மாற்றங்கள் ஏற்படலாம், நாம சமாளிக்கணும், இதுதான் நம்ம வேலை.
1: அவருக்கு சரியா தெரியும், தெரியுமாலிமா
0: என்ன தெரியும்,
1: இந்த ஷாட் அவங்க பயன்படுத்தல, இங்க வேற மாதிரி வச்சிருக்காங்க, இதை செய்யல, இதை சொல்லல,
0: அதை சொல்லுங்க. ஒவ்வொரு வாரமும் அந்த காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அவங்க சொல்வாங்க இதுதான் முதல் ஒத்திகை அப்படின்னு, அந்த ஒத்திகையை மையமா வச்சு எழுதியிருப்போம். ஆனா நீங்க அடுத்த வாரம் போங்களே, அத அப்படியே மாத்திருப்பாங்க, தலை மாத்தி மாத்திருப்பாங்க. ஏய், இந்த காட்சி போன வாரம் வரவே இல்லையா, என்னையா மாத்திட்டீங்க? ஆனா அவங்க சொல்லுவாங்க இல்ல, இந்த ஷாட் வந்து இன்னும் சிறப்பா இருக்கும் தொலைக்காட்சியில.
2: அதான் காரணம் ஆலிமா, என்னன்னா
0: பொருத்தமா இருக்கும்.
2: அங்க அரங்குல வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி, அங்க கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் வடிவமைச்ச ஒரு நிகழ்ச்சி அங்க ஏறும். அந்த கலைஞர்கள் அங்க வரும்போது அவங்க அதுக்கேத்த மாதிரி சில மாற்றங்கள் கொண்டு வருவாங்க.
0: ஆமா,
2: ஆனால் பொதுமக்கள் அங்க 55,000 பேர் இருக்காங்க, அவங்க பாக்குற காட்சி வேற, தொலைக்காட்சியில நாம ரசிகரா பாக்குற நிகழ்ச்சி வேற. ஏன், என்ன காரணம்னா, நாம வந்து அந்த ஒளிப்பதிவு கருவிகள்ல எதை பிடிக்க முடியுமோ அதுதான் அங்க ஒண்ணு போய் சேர்க்கும். சோ நம்ம தயார் பண்ணி வச்சுட்டோம், இந்த இடத்துல இருந்து இந்த காட்சி எடுப்போம். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் முன்னாடி வந்துருச்சுன்னா போச்சு, அந்த காட்சி இல்ல, வேற ஒரு கேமராவுக்கு போனோம். அப்ப நம்ம திட்டமிட்ட எழுதின வரிகள் அங்க வர முடியாது இல்லையா, மாத்தணும், சமாளிக்கணும். இதுதான் வர்ணனையாளர் பெரிய ஒரு
0: சவால் சொல்லலாம். பொருதி வரணும், நம்ம சும்மா சொல்றதுக்காக வலு கட்டாயமா திணிக்க கூடாது, அந்த காட்சிக்கு
2: அதையோடு சேர்ந்து வரணும்,
0: உங்களுடைய வர்ணனை இருக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க எத்தனை ஒத்திகைகள் போனாலும் அங்க போய் நீங்க உட்கார்றீங்க இல்லையா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி காட்சிகள் மாறும், குறிப்பா இந்த வெவ்வேறு வாகனங்கள் வரும். அந்த வாகனங்கள் வரும்போது இந்த வாகனத்துக்கான வர்ணனையை நீங்க சொல்லி முடிச்சிடணும், ஏன்னா இன்னொரு வாகனம் வரும்போது
2: வேற வாகனம் தப்பா சொல்லிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இந்த ஆண்டு ஹலிமா தப்பிச்சோம், வாகனங்கள்லாம்
0: கிடையாது.
2: ஆனால் வர்ணனையில சவால் நிச்சயமா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், நம்ம எல்லாம் எழுதி வச்சுட்டோம், கடைசி நேரத்துல ஒருவருக்கு உடம்புக்கு முடியலன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் வராரு, அந்த தகவல் வந்து சேராம கூட இருக்கலாம். லாஸ்ட் மினிட் சொல்றோம் இல்லையா, கடைசி வினாடியில வந்துருச்சுன்னா தயாரிப்பாளர்களுக்கும் தெரியாது. ஆனா காட்சியில பேரை காட்டுவாங்க, வேறொருத்தர் வந்தாருன்னா பரவாயில்ல. சரி, சீனருக்கு சீனர் வந்தா மத்தவங்க கண்டுபிடிக்க முடியாது.
0: வேற
2: தமிழர் வந்து நிக்கிறாரு, சீன பேர் அங்க இருக்கு, எப்படி இருக்கும்?
1: இது
2: போன்ற சவால்கள் நிறைய இருக்கும்.
0: நினைக்கலாம். நம்ம வச்சிருப்போம், ஆனா அதே மாதிரி வராது சில நேரங்கள்ல. அந்த ஸ்கிரிப்டை எழுதுறது இன்னொரு குழு அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா கிடையாது, அதை எழுதுறதே வர்ணனையாளர்கள் தான். அவங்க ரூம்
2: அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அலிமா, அதாவது மத்தவங்க எழுதி நம்ம படிக்கும் போது நமக்குன்னு ஒரு பாணி இருக்கும் இல்லையா, அது ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க கொடுக்கற தகவல்களை வந்து நாம உணர்ந்து எழுதுனா, நாமளே எழுதுனா அதுக்கு ஒரு தனி எடுப்பு இருக்கும். அதுக்காகத்தான் அந்த முறையை வச்சிருக்காங்க. தகவல்கள் சேகரிக்கிறதுக்கு இருக்காங்க,
0: ஆனா
2: நாமும் வந்து போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி சில கூடுதல் தகவல்களை கொண்டு போய் கொடுக்கணும். குறிப்பா நம்மவர்களை பற்றிய விஷயங்களா இருந்தா தமிழ் ஒளி வழியில் பாக்குறவங்க இன்னும் எதிர்பார்ப்பாங்க கூடுதலான சில தகவல்கள். அதே மாதிரி சீன மலாய் ரசிகர்களுக்கும் உண்டு. அது போன்ற சில தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வார வாரம் செஞ்சுட்டே இருக்கணும், புது மாசம் வரும்போது அதுக்கேற்ற ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும்.
1: அது நான் என்ன உணர்ந்தனா, நான் பார்த்தது என்னன்னா, இந்த ஒத்திகை நடக்கும் போது நம்ம வர்ணனை உடனே எழுத மாட்டீங்க. ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்பு நான் சொல்றேன், நீங்க அங்க வந்து உட்கார்ந்து டவுன்லோட் செய்றீங்க, நீங்க முதல்ல பாக்குறீங்க என்ன நடக்குது, இங்க அணிவகுப்புல என்ன நடக்குது, நிகழ்ச்சியில நடக்குது, பார்த்துட்டு நீங்க குறிப்பு எடுத்துக்கிறீங்க. அதன் பிறகு இந்த குறிப்போட அந்த ஸ்கிரிப்ட் நீங்க எழுதின பிறகு உங்களுக்குள்ளயும் சில வரலாறு இருக்கு, தகவல்கள் இருக்கு, அதையும் எடுத்து சொல்றீங்க. சோ அதனால இந்த இரண்டு அம்சங்கள் ரொம்ப முக்கியமா, ஒருத்தங்க வந்து போய் பார்த்துட்டு அதை அனுபவிச்சுட்டு.
2: நீங்க இப்ப சொன்ன விஷயத்த சுருக்கணும்னா அதுதான் அனுபவம். நம்ம வந்து செய்ய செய்ய இந்த துறையில எத்தனை வருஷம் இருக்குமோ நமக்கும் சில தகவல்கள் தெரியும். உரிய தகவலா இருந்தா அது கொண்டு போய் சரியான நேரத்துல சேர்த்தா இன்னும் எடுப்பா இருக்கும்.
0: கண்டிப்பா, அழகா சொல்லியிருந்தாரு. அதை பற்றிதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் விரிவா நம்ம பேச போறோம். அதே நேரத்துல விமர்சகருக்கு ஒரு சின்ன சவால், இது அவருக்கு சவால்லாம் கிடையாது, ரொம்ப சுலபமாக செய்ய போறாரு. ஆனா அது என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட பகிர்ந்து கொள்றோம். ஆனா இப்ப நீங்க பயணம் மேற்கொண்டு இருக்கலாம், குறிப்பா சாலையில நீங்க பயணம் மேற்கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க அடுத்த செய்தி.
3: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
0: பிகே நோக்கி செல்லும் பிறகு வாகன பழுதாக இருக்குதுங்க, அங்க நீங்க ஐந்தாம் தடத்தை தவிர்த்தரணும். போக்குவரத்து நெரிசல் உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகே உட்லண்ட்ஸ் ரோட் எக்ஸிட்டில் பார்த்து பத்திரமா உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
6: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
7: உங்களுக்கு கடைசி வாய்ப்பு.

0: மூன்று வெள்ளி தொடர் காசு மட்டும்தான். இன்னும் வேணுமா? வெறும் 4 வெள்ளி 50 காசு கூடுதல் கட்டணத்தை செலுத்தி கடையோட 2 மோர் பராட்டாக்களை ருசிச்சு சாப்பிடலாம். முடிந்த வரைக்கும் காத்திருக்காதீங்க, இன்னைக்கு KFC-ல ருசிச்சு மகிழுங்க.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜுகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206179 7.
2: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்கக்கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை நேரம் சரியா 12:27 ஆகுது. இன்றைக்கு விமல் சார் நம்மளோட நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கிறாரு. சிங்கப்பூரின் 61வது பிறந்தநாள் ரொம்ப கோலாகலமா வித்தியாசமா பிரம்மாண்டமா விமர்சையை நம்ம கொண்டாட போறோம். அந்த வரிசையில ஒரு அணிவகுப்பின் காட்சிகளை உங்களுக்கு தத்ரூபமா எடுத்துட்டு கொண்டு போகிற அந்த ஒரு பெரிய வேலை பணிய 2 பேர் ஒவ்வொரு வருஷமும் செய்வாங்க. அந்த வரிசையில இந்த வருஷம் ரொம்ப அழகா விமல் சார் மேடம் பவலம் இருவரும் சேர்ந்து அந்த வர்ணனையை வழங்க போறாங்க. ஒத்திகைகளுக்கு போயிருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து இந்த வருஷம் எவ்வளவு வித்தியாசமா இருக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
5: உங்ககிட்ட சொல்லும் போது, உங்க கூட சேர்ந்து இந்த வர்ணனை செய்ய போறது பவளகாந்தம் அழகர் சாமி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்?
6: நிச்சயமா அந்த அவங்க கூட செய்ய போறேன் அப்படின்னு கேட்டதுமே எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம வந்து ஒன்றா 90களில் இருந்து பல நிகழ்ச்சிகளை செய்திருக்கோம். நான் இயக்குனரா, அவங்க வாசகரா, நான் எழுதின வரிகளை அவங்க படிக்கிறதா, நான் நிருபரா, கொண்டு வந்த அந்த ஆரம்ப வரிகளை அவங்க படிக்கிறது, அப்புறம் ஒன்னா இந்த மாதிரி வர்ணனை செய்யறது. கோவில்ல கூட அண்மையில ஒரு வர்ணனை ஒன்னா செய்தோம், முதல் முறை. ஆக எங்களுக்குள்ள பரஸ்பர ஒரு
5: நட்புறவு
6: இருக்கு, மரியாதையும் இருக்கு. அவர் மீது எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல சவுந்தரராஜனுடைய பாடல்கள் கேட்டுதான் நம்ம உச்சரிப்பை படித்தோம். ஒரு காலத்துல செய்தித்துறையில சேரும்போது பவளகாந்தத்தினுடைய அந்த உச்சரிப்பு அவ்வளவு அழகா இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கு கூட ஒரு நல்ல உச்சரிப்பை கேட்கணும்னா பவளத்தை கேட்கலாம் அந்த அளவுக்கு. அதோட நம்ம அனுபவம், அத்தனை ஆண்டு அனுபவம், நாம சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அவங்களுக்கும் அது புரியுது, உடனே ஒரு உரையாடல் உருவாக முடியும். ஒரே போல நம்ம பயணம் செஞ்சிருக்கோம் இல்லையா? அதனால
5: பிரிச்சுக்கிறாங்க, அந்த வேலையை ரொம்ப அழகா பிரிச்சுக்கிறாங்க. பிமல், நீங்க வந்து இந்த பகுதியை பாத்துக்கங்க, நான் வந்து இந்த பகுதியை பாத்துக்கிறேன், நான் ஸ்கிரிப்ட் இப்படி பண்றேன். ஆனா பிமல் சார் அற்புதம் என்னன்னா எல்லாமே போன்ல பாத்துருவாரு. மேடம் பவுனத்துக்கு என்ன கொடுமே பார்க்க முடியல, எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி செஞ்சு கொண்டு வரேன், உங்களை மாதிரி அழிமா,
7: அவங்க
5: ஸ்கிரிப்ட் செஞ்சு கொண்டு வரேன், நான் பிரிண்ட் பண்ணி கொண்டு வரேன், நான் பாக்குறேன். சென்ற வாரம் வந்து ஸ்கிரிப்ட் இருக்கு பிரிண்ட் பண்ணி.
7: நானும் அச்சிடல.
5: அப்படியா?
7: என்னுடைய மடிக்கணினியிலேயே பார்த்து வாசிச்சிட்டேன். அதனால சரி எதுக்கு சும்மா போட்டு அச்சிட்டு செஞ்சுட்டு வீண் அடிச்சிருக்கிட்ட அந்த பேப்பர்ஸா தாள, சரி பரவாயில்ல மடிக்கணினியிலே நம்ம வாசிச்சிடலாம் சொல்லிட்டு.
6: இன்னொரு விஷயம் சொல்லுவோம், சில கட்டத்துல சில காட்சி நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு காட்சி வருது, உடனே ஏதாவது சொல்லி ஆக வேண்டும். நான் ஒன்று சொன்னால் அவங்க அதை ஏற்று சொல்லுவாங்க, அதே மாதிரி அவங்க ஒன்று சொன்னால் அதுக்கு கரெக்டான ஒரு பதில் வருது. அதுக்கு காரணம் அத்தனை ஆண்டு அனுபவம்.
5: அதுல ஒரு குறிப்பா ஒரு பகுதியில ஒரு செக்மெண்ட் இருக்கு அலிமா, அதுல வந்து பின்னோக்கி போறதுக்கு ஒரு காட்சி இருக்குது. அதுல ரெண்டு பேருமே சில விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொள்வாங்க, அதை இப்ப சொல்ல போறது இல்ல. நீங்க தேசிய தின அறிவிப்பு பாருங்க, உங்களுக்கே தெரியும்.
7: கண்டிப்பா கண்டிப்பா நிறைய அம்சங்கள் இந்த வருஷம் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் தேசிய தின அணிவகுப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த அணிவகுப்பின் குழுவுக்கே நிறைய சவால்கள் இருக்கும் இல்லையா? எப்படி வித்தியாசமா இந்த வருஷம்
6: ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னா ஹலிமா, தேசிய அரங்கம் ஒவ்வொரு நமக்கு முக்கிய இடங்கள் அப்படின்னு பார்த்தா பாடாங்க இருக்கு, மிதக்கும் மேடை இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் தனிச்சிறப்புகள் உண்டு. மரீனா மேடை அப்படின்னா கடல் சார்ந்த காட்சிகள் நேரடியாக பார்க்க முடியும், ஆகாய காட்சிகள். அதே மாதிரி படாங் அப்படின்னு சொன்னால் பாரம்பரியம், பின்னாடி இருக்கின்ற அந்த கட்டடங்கள். அங்குதான் சிங்கப்பூர் பிறந்தது இருமுறை, ராஃபல்ஸும் அங்குதான் பதிவு செய்தாரு, அதுக்கப்புறம் சுதந்திரம் அறிவிச்சது கூட அங்குதான். ஸோ நிறைய பாரம்பரியம் உள்ள ஒரு இடம். இங்க என்னன்னா கூரை இருக்கின்றது, மழையோ வெயிலோ நடக்கும், நிகழ்ச்சி நடக்கும். ஒன்று இரண்டு, ஒளியை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம், அதனாலேயே ஒளி சார்ந்த சில விஷயங்களை பிரம்மாண்டமாக படைக்க முடியுது. அது இந்த வருஷத்தினுடைய சிறப்பு. கூடுதல் விவரம் தரப்போறது இல்லை, சஸ்பென்ஸ்னு வச்சுக்கோங்க.
7: இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க.
6: நிறைய நிறைய நிறைய, அதுவும் அந்த பிற்பகுதி இல்லை, இந்த பகல் மாறி இரவு வரும்போது சில பிரம்மாண்டமான காட்சிகளை நீங்க பார்க்கலாம்.
5: நல்ல அங்கீகாரம் கொடுக்கறாங்க இந்த வருஷம் சிங்கப்பூருக்காக, சிங்கப்பூருக்கு சேவை செய்து பல வெற்றிகளை கண்டு பெருமை சேர்த்த நபர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கொடுக்கறாங்க.
6: அது அங்கீகாரம் சொல்லும்போது காதர், பழையவர்களுக்கு மட்டும் இல்ல இளையர்களுக்கு கூட அவங்க சாதனையே நம்ம கொண்டாடுறோம் இந்த நிகழ்ச்சியில.
7: நீங்க ஒரு சிங்கப்பூரரா இந்த வர்ணனையை செய்யும் போது நிறைய என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு இருக்கும்? நமது உறுதிமொழி எடுக்கும் போது, நம்முடைய தேசிய கீதத்தை பாடும் போது புல் அரிக்கும் உங்களுக்கு?
6: நீங்க இப்ப சொல்லும் போதே எனக்கு புல் அரிக்குது
7: பாத்தீங்களா.
6: அதாவது நான் தேசிய தினம் அப்படின்னு சொல்லும் போது பள்ளி பருவத்திலேயே நான் பங்கெடுத்திருக்கேன், மேத்ஸ் டிஸ்பிளின்னு சொல்லுவாங்க அதுல பங்கெடுத்திருக்கேன், பார்வையாளராக போயிருக்கேன், தேசிய சேவையில பல அம்சங்களில் ஈடுபட்டிருக்கேன், அதுக்கப்புறம் தொலைக்காட்சிக்கு வந்த பின்னணி முன்னணி எல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டில் கூட நான் கொண்டாடி இருக்கேன் படிக்கும் போதெல்லாம். ஆனால் தேசிய அரங்கில் அல்லது அது நிகழ்ச்சி நடக்கும் பாடாங்க ஆகட்டும் மிதக்கும் மேடை, அங்கே போய் நிற்கும் போது நீங்கள் சொன்னீங்களா அது அரிமா அந்த பற்றுறுதி தேசிய கீதம் உண்மையிலே புல்லரிக்கும்.
5: ஒவ்வொரு முறையும்
6: உணர்வு வந்து நம்ம வர்ணிக்க முடியாது.
5: ஏன்னா ஒவ்வொரு முறையும் உறுதிமொழி சொல்லும் போது தேசிய கீதம் பாடும்போது பிமல் முகத்தையும் பவள முகத்தையும் இங்க பாக்கணும், அவ்வளவு பெருமை இருக்கும். அதை பார்த்து நம்ம
7: என்னடா பண்ணிட்டு இருக்கோம் சலிப்பு தட்டாத ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு தருணத்துக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க.
6: வேற தருணம் இருக்கு ஹலிமா,
7: சீனுக் ஹெலிகாப்டரா
6: அது ஒண்ணு,
7: அது இந்த வருஷம் இல்ல அரங்கம்.
6: ஆனால் 80களில் வந்த அந்த ஸ்டாண்ட் அப் ஒளிப்பதிவு எல்லாம் நம்ம தலைவர்கள் வந்திருக்கிறவங்க எல்லாரும் முகத்திலயும் பரிச்சயமான பாடல் இல்லையா, அதுவும் உணர்ச்சி பூர்வமான பாடல்கள் எல்லாரும் பாடுவாங்க.
7: இந்த வேறுபாடுகள் எல்லாமே மறந்து எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் குறைகள்
6: சரியா சொல்லுங்க,
7: நேரத்துல அந்த தருணத்துல நமக்கு எதுவுமே மனசுல நிக்காது, நினைவுல நிற்காது, அந்த ஒரு ஒற்றுமை தான் நமக்கு தெரியும். ஏன்னா இங்க பிறந்து வளர்ந்து பள்ளிக்கு சென்று பல
6: வேலைகள் அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த நேரத்துல,
7: ஆமா அந்த பற்று தலையோங்கி இருக்கும் மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல அதன் பிறகு தொடர்ந்து நம்ம வர்ணனையை செய்யணுமே, நம்ம
6: ஞாபகப்படுத்திக்கணும்
7: எப்படி செய்யறது, எங்க தொடங்குறது, எங்க முடிக்கிறது. சில நேரத்துல அந்த வார்த்தையும் வராது வாக்கியமும் வராது சார். ஏன்னா எனக்கு அது நடந்திருக்கு போன வருஷம், அந்த தேசிய தினத்தையும் நமது உறுதிமொழியும் எடுத்த பிறகு ஒரு கட்டத்துல நான் பாஸ் பண்ணிட்டேன். என்னால தொடர்ச்சியா என்னுடைய வர்ணனைய அந்த நேரத்துல அந்த ஒரு வாக்கியத்தை சொல்ல முடியல, ரஃபியோட செய்திருது. அப்ப ரஃபி வந்து அந்த வாக்கியத்தை அவர் சொல்லி முடிச்சிருந்தாரு, ஏன்னா அது என்னுடைய லைன் தான். ஆனா நம்ம அப்படி பார்க்க மாட்டோம், சரி அந்த காட்சி அங்க இருக்குதான் அவர் சொல்லிடுவாரு, இல்ல அவருடைய காட்சியில அவர் விட்டுட்டாருன்னா நான் பிடிச்சிப்பேன். ஆனா அப்பதான் அவரு சொன்னாரு, அந்த நேரத்துல உனக்கு கண் கலங்கிடுச்சுல, ஆமா எனக்கு எப்படி தொடங்கணும்,
6: ஒத்திகையில கூட அப்பப்ப எனக்கு வரும் இந்த நேரத்துல.
7: ஆமா
6: நம்ம அறியாத ஒரு ஒரு சக்தி வந்து இங்கே எங்கேயோ எடுத்துட்டு போயிடும்.
7: அதை நம்முடைய நினைவுகள் எல்லாமே வந்துடும், மன மலரும் நினைவுகள், பள்ளி பருவம், பள்ளி காலம் எல்லாமே.
5: அதனாலதான் இந்த வருஷத்துடைய கருப்பொருள் கூட மாஜுலா சிங்கப்பூரா இன்னும் முன்னேறுவோம் சொல்லிட்டு அங்க போட்டு அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது பல நினைவுகள், நம்ம வளர்ந்து வரும்போது பார்த்த விஷயங்கள், பார்த்த தொலைக்காட்சி நாடகங்கள், நிகழ்ச்சிகள், அதெல்லாம் பின்னோக்கி பாக்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அமைய போது. சற்று முன்பு ஒரு சவால் கொடுக்க போறேன்னு
7: சொன்னீங்களே. ஆமா, அந்த சவாலுக்கு வருவோம். தேசிய தின அணிவகுப்பு நம்ம விமல் சக்க வந்து ரஸ்க் சாப்பிட மாதிரி சொல்றோம் இல்லையா, அவருடைய வித்தைகள், பல வித்தைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் அவர் செய்யும் போது ரொம்ப வித்தியாசமா செய்வாரு. ஒரு வருஷம் போல இன்னொரு வருஷம் இருக்காது. அவருடைய ஸ்கிரிப்ட், அவருடைய அறிமுகம் எல்லாமே வேறுபட்டு இருக்கும். அந்த வரிசையில இன்னைக்கு இப்ப நீங்க ஆரம்பிக்க போகிறீங்க சார், இன்னும் ஒரு 10 வினாடிகள்ல தேசிய தின அணிவகுப்பு அதை ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் திரண்டுட்டாங்க, உட்கார்ந்து இருக்காங்க தேசிய அரங்கத்துல. இப்ப நீங்க உங்களுடைய அறிமுகத்தை பண்ணணும். வருது, வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. 3, 2, 1 லைவ்.
6: சிங்கப்பூரின் 61வது பிறந்த நாள் கொண்டாட்டங்களுக்காக தேசிய விளையாட்டரங்கிலிருந்து உங்களை வரவேற்பது பவளகாந்தம், அழகர் சாமி, வி பிமல் ராம்.
7: அதுக்கப்புறம் என்ன என்ன எதிர்பார்க்கலாம் சொல்லுங்க. ஒரு ஒரு குறிப்பா
6: நிறைய நிறைய நிகழ்ச்சிகளை நாம் இங்கே எதிர்பார்க்கின்றோம். அதாவது இந்த அரங்கிற்கு வந்த உடனே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம வந்து அணிவகுப்பை பார்க்க போறோம், பாடல் ஆடல் கொண்டாட போறோம், பூடிஜுவா அங்கம் இருக்கின்றது, வெடிகுண்டு இருக்கின்றது. ஆனால் வருபவர்கள் எப்போதுமே ஒன்று எதிர்பார்ப்பார்கள், என்ன தெரியுமா அலிமா?
7: என்ன?
6: அன்பளிப்பு பை. அதாவது இந்த கொண்டாட்டத்தில் எல்லோரும் இணைய வேண்டும், எல்லாரும் அதுல பங்கு பெற வேணும் அப்படின்னு சில பொருள்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை அசைத்து உரிய நேரத்துல மின்வெளியை விளக்க பயன்படுத்தி அவங்க இந்த கொண்டாட்டத்துல இணைஞ்சுக்குவாங்க, அதை எதிர்பார்ப்பாங்க. இப்ப அதை வைத்து தான் அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
7: அருமையான ஒரு காட்சி பாருங்கள், எல்லாரும் கூடியிருக்கின்றனர்.
5: அதே அன்பளிப்பு பையை நாங்கள் இன்று ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில் கொடுக்க போகிறோம். இன்னும் சற்று நேரத்தில்
7: ஒரு மணி செய்திகளுக்கு பிறகு ஒரு அன்பளிப்பு பைய, ஒரு அதிர்சாலி நேருக்கு நம்ம கொடுக்க போறோம். யாரு அவங்க அப்படின்னு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிங்கப்பூர் சார்ந்த கேள்விதான் காத்துட்டு இருக்கு.
5: ஆமா, அதோட இன்று இந்த வருஷம் தேசிய தின அணிவகுப்ப தொகுத்து வழங்குற தொகுப்பாளர்கள் இருக்காங்க. அது முக்கியமா கர்மித் சிங்.
7: ஒரு வருஷத்துல வர்ணனையாளர்கள் மட்டும் கிடையாது, நிகழ்ச்சி படைப்பாளர்களும் ஒரு முக்கிய பங்களிப்பை வந்து கொடுக்கறாங்க.
6: அவங்க தான் அந்த இணைப்பான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது
7: முக்கியமா
6: அரங்கிற்கும் நடக்கும் நிகழ்ச்சிக்கும் இடையில ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது அவங்க தான்.
7: அவங்க தான்
6: ஆரம்பத்திலேயே அவங்கள எல்லாம் உற்சாகப்படுத்தி தயாராக்கணும். கை காலில் அசைய வைத்து சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல வைத்து,
7: அதுவும் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு முனைக்கு அவங்க
5: ஓடணுமே. அதான் பார்த்தேன், நிகழ்ச்சி ஆரம்பிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க.
7: ஓடணும், ஆனா மூச்சு வாங்க கூடாது. மூச்சு வாங்காம பேசணும், ஆனா நல்லா உற்சாகமா பேசணும். இப்படி பல நிபந்தனைகள் அவங்களுக்கு இருக்கு.
6: ஒத்திகைக்கு பிறகு எல்லாருக்குமே 5 கிலோ குறைஞ்சிடும்.
5: இடைவெளிக்கு போகும்போது அங்க வந்து பல விஷயங்கள் நடக்குது. அவங்க வந்து தயார்படுத்திக்கிறாங்க, உரையாடுறாங்க, இது செய்யணும் சொல்லிட்டு அவங்க பேசும்போது உண்மையில நல்ல உற்சாகமா இருந்தது. இப்ப கர்மித் சிங், ஜோக்கிங் கோமேஸோட ஹபீஸ் ரஹ்மான், ஷிஷிலிம், முக்கியமான உதய சௌந்தரியம் இன்று வருஷம் வருஷம் வந்து அவங்க
6: அசத்துறாங்க.
7: அண்மையில ஒரு நேர்காணல் சொல்லியிருந்தாங்க, எப்போதுமே இப்ப வசதி நிகழ்ச்சிகள்ல நீங்க படைக்கணும்னா ஒரு நிகழ்ச்சி நீங்க பண்றீங்க, கதம நிகழ்ச்சியா இருக்கட்டும் இல்ல ஒரு ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும், அதுல சிலவற்றை நீங்க மாத்தலாம் இல்லையா. ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க மாத்தவே முடியாது, தவறுகளுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிருந்தாங்க.
6: ஒருத்தர் சொல்லி முடிக்கிற இடத்துல அவங்க வரணும், இவங்க முடிக்கிற இடத்துல அடுத்தவங்க வரணும். ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்.
7: அது எல்லாமே விட்டு போயிடும்,
6: எல்லாமே விட்டு போயிடும், சங்கிலி தொடரே உடைஞ்சு போயிடும்.
7: ஆமா, அதனால முடியாது, நீங்க தவறுகளுக்கே இடம் இல்லை அப்படின்னு ஒரு நேர்காணல் அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பல நிகழ்ச்சிகள் நான் நிகழ்ச்சி படைத்திருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பெரிய ஒரு புதிய அனுபவம் இருக்குன்னு உதய சௌந்தரியே சொல்லியிருந்தாங்க.
6: அது அப்படி சவாலா இருந்தாலும் கூட ஒத்திகையில பார்க்கும்போது அது தெரியல, அவ்வளவு அழகா செய்யறாங்க.
5: சார், இப்ப நான் ஒரு வர்ணனையாளரா கேட்கல, ஒரு சிங்கப்பூரா கேட்கிறேன். சிங்கப்பூரா நீங்க வந்து இந்த வருஷம் நம்ம 61வது பிறந்த நாளை கொண்டாடுறோம். ஒரு சிங்கப்பூரா நீங்க இந்த வருஷம் அங்க இருந்த அந்த அர்க்கத்துல இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு தோன்ற உணர்வுகளை பத்தி கொஞ்சம் விளக்கங்களை சொல்லுங்களேன்.
6: பெருமை,
5: பெருமை
6: ஒரே வார்த்தையில சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய பயணம், சிங்கப்பூரினுடைய பயணம் கண்கூடா தெரியும். 65ல இருந்து இது வரைக்கும் வந்த அந்த பயணம் தத்ரூபமாக அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அணிவகுப்பு அப்படின்னு எடுத்தாலும் கூட 66 தான் முதல் அணிவகுப்பு. அப்போ கௌரவ காவல் அணி 4, பின்னாடி ஒரு 10-15 குழுக்கள் சும்மா அணிவகுத்து போனாங்க, அவ்வளோதான். இது எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். 70களில் வந்து இந்த ஷோ செக்மெண்ட் இப்போ சொல்கிறோம் இல்லையா, நிகழ்ச்சிகள் வந்தன. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரே இடத்துல இல்லாமல் 5-6 இடத்துல அந்த அணிவகுப்பை செஞ்சாங்க. அப்புறம் அது கொஞ்சம் நாள் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வந்தாங்க ஒரே இடத்துக்கு, மறுபடியும் பாடாங்க. அப்புறம் மிதக்கும் மேடை வந்த பிறகு அது ரொம்ப அழகு. ஏன்னா அந்த மூன்று காட்சிகளையும், தரை, ஆகாயம், கடல், மூன்று இடத்துல இருக்கிற காட்சியும் ஒரே இடத்துல இருந்து பார்க்க முடியும். அது ஒரு தனிச்சிறப்பு. அது மறுபடியும் கட்டிட்டு இருக்காங்க, நிறைவான பிறகு ரொம்ப
7: அழகா இருக்கும்,
6: பெரிய அளவு பிரம்மாண்டமா செய்ய முடியும். தெரியாது, ஆனா நிச்சயமா அதுக்கு அடுத்த வருஷம் வந்துடும்.
5: அடுத்த வருஷம் நான் இந்த இடத்துல உட்காந்து பேச போறேன்,
7: ஒரு அங்கமா இருக்கிறது.
5: அப்பவே டிஸ்டர்ப் பண்ணிடுவாரு, என்ன சொல்றாரு, காதர் நீங்க எடுத்து படிங்க, காதர் நீங்க வாசிங்க.
6: ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பார்வையாளரா வந்து பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பார்த்து கவனிக்கும் போது ஒரு 10 விழுக்காடு அனுபவம் வந்துடும்.
5: ஆமா, நல்ல ஒரு முன்னோட்டமா யாருக்கு கிடைக்கும், இந்த மாதிரி
7: கிடைக்கவே
5: கிடைக்காது. கொண்டோமினி வாங்கறதுக்கு ஷோரூம் பாக்குற மாதிரி.
6: புதியவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஏற்பாடு. புதியவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஏற்பாடு.
5: நிறைய விஷயங்களை கத்துக்கிறேன் சார், கத்துக்கிறேன். அது முடிந்தவரை அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா மேடம் பவனம் ஒரு விஷயம் சொன்னாங்க, ஃபாதர் அவருக்கு பல வருடங்கள் அனுபவம் இருக்கு, அவர் செய்யறதை நீங்க பின்பற்றக்கூடாது. நீங்க சரியான முறையில, அதாவது அவர் வந்து ஒரு காட்சியை பார்த்து உடனே வளர்க்கலாம், ஏன்னா தமிழ் இருக்கு, அவருக்கு தெரியும் என்ன சொல்லணும்னு. உங்களுக்குலாம் வந்து பயிற்சி தேவை, நீங்க எழுதணும், அது பயிற்சி செய்த பிறகுதான் பேசணும் சொன்னாங்க. அது உண்மையிலே நான் நல்லா உள்வாங்கிக்கிட்டேன்.
7: கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா அனுபவம் வந்து அந்த அனுபவத்தை நம்மளால காப்பி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா.
6: அது உங்களுக்கு தேவையும் இல்லை அப்படின்னா, ஹலிமா உங்களுக்கு 4 வருஷம் அனுபவம் இருக்கு, நீங்க மறுபடியும் அங்க போகும்போது புதிய சவாலாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த 4 வருஷம் உங்களுக்கு கை கொடுக்கும் சில தருணங்கள்ல. அதுதான், எந்த ஒரு சவாலா இருந்தாலும் போய் செய்யுங்க, தைரியமா செய்யுங்க. இந்த வரப்போது ஒரு 5-6 இடத்துல சில விஷயங்கள் பிழையா போகும், எங்களுக்கும் அது வரலாம். சமாளிக்கணும்,
7: அவ்வளவு சமாளிச்சு நீங்க கடந்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. ஆனா அதுலயே நீங்க உட்கார்ந்து துவண்டு போயிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியாது, கஷ்டமா இருக்கும்.
6: இது நிகழ்ச்சிக்கும் பொருந்தும்,
7: வாழ்க்கைக்கும்.
6: 10 நிமிஷம் வறண்டு பண்ணிட்டோம், ஒண்ணு நடந்துருச்சு, அது ஒரு வினாடி கூட நினைக்க கூடாது, போயிட்டே இருக்கணும்,
7: ஓடிக்கிட்டே இருக்கணும்,
6: போயிட்டே இருக்கணும். வண்டி வந்து கடைசி கட்டத்துல வந்து சேர்ற வரைக்கும்,
7: அந்த கிரெடிட் செக்ஷன் வருது இல்லையா, அது வரைக்கும் போயிட்டே இருக்கணும்.
6: உங்க கவனம் சிதறக்கூடாது,
7: எனக்கு
6: முதலைத்தோல்
7: மாதிரிதான் போயிட்டே இருப்போம். ஏன்னா இந்த வருஷம் ரெட் லைன்ஸ்லாம் கிடையாது இல்லையா, சிவப்பு சிங்கங்கள். போன வருஷம் சிவப்பு சிங்கங்கள்லாம் இருந்துச்சு, சீனுக்கு ஹெலிகாப்டர் சிவப்பு சிங்கங்கள். அதுக்கப்புறம்
6: இந்த இடத்துல சிங்கப்பூர் சிங்கல் வந்தா ஒரே ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு இடம் மட்டும்தான் இருக்கு, அங்க மட்டும்தான் இறங்க முடியும்.
7: அடுத்த வருஷம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமா இருக்கும் இருக்கும் இல்லையா.
6: அது ஒண்ணு ஹலிமா, இன்னொன்னு நம்ம இத பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு
7: நினைப்போம்,
6: செய்யும் போது இன்னும் பல விஷயங்கள் இருக்கு.
7: ஆழமா அப்படி நீங்க ஏதாவது பார்த்த ஒரு
6: உதாரணத்துக்கு அந்த அரங்கத்தை எடுத்துக்குவோம். அந்த கூரைன்னு சொன்னேன் இல்லையா, வட்டக்கூரை, டோம்னு சொல்றோம் இல்லையா, உலகத்திலேயே மிகப்பெரிய வட்டக்கூரை இதுதான். பாருங்க, நீங்க ஆச்சரியப்படுறீங்களா இல்லையா, அது உண்மை.
7: உலகத்திலேயே
6: இந்த தேசிய தினத்தில் தான் அதை நான் கத்துக்கிட்டேன்.

0: தேவைப்படாது, தரையெல்லாம் ஈரமா இருக்காது, அதனால இருக்காது. தயவு செய்து கொஞ்சம் முன்கூட்டியே வந்துருங்க, ஏன்னா அந்த
1: தூசி மூட்டம் மட்டும் அது மட்டும் அவங்க பாத்துக்குவாங்க. அது அபாயமான ஒரு நிலையில அடைந்தால் சில மாற்றங்கள் செய்யப்படலாம்,
2: நடக்காது.
0: அதை தவிர்த்து வேற எதுவுமே பெருசு,
1: வேற எதுவுமே
2: எளிதால
1: அவரை தூக்கிட்டு போக முடியாது, கடத்த முடியாது,
0: கஷ்டம் கஷ்டம். அதனால நேர்களே தயவு செய்து கொஞ்சம் முன்கூட்டியே வந்துருங்க. 4 மணி கிட்ட நீங்க கிளம்பினாலும் சிறப்பா இருக்கும், ஏன்னா 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து சேர்ந்துருவீங்க. நல்லபடியாக உங்க இடத்தை தேடி உட்கார்ந்து நீங்க பாக்குறதுக்கு நேரம் சரியா இருக்கும், ஏன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சார் 6:10 ஆயிரும்.
2: ஆமா,
0: அப்படிங்கிறது
1: வந்து குறுகிய காலமாக இருந்தாலும் அவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுக்கு நமது தலைவர்களின் தொலைநோக்கு, மக்களின் ஒத்துழைப்பு, கடின உழைப்பு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேசிய தினத்துக்கு வரும்போது புத்தாண்டு வருவது போல ஒரு உணர்வு. இதெல்லாம் பார்த்த பிறகு நம்ம நினைச்சுப்போம், நாமளும் செய்வோம், நம்ம நாட்டை போல நாமளும் ஏதாவது செய்வோம், நம்ம முன்னோடிகள் மாதிரி நாமளும் ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதி எடுத்தக்கூடிய ஒரு தருணம் இது. நிச்சயமா இதை பார்க்கும்போது அந்த உணர்வுகள்லாம் உங்களுக்கு வரும். துணிந்து செல் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் நமக்கு நிச்சயமா வரும்.
0: ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க. இந்த வரைபடத்துல ஒரு சிறிய புள்ளியா நம்ம இருந்தாலும் உலகத்தை அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா நம்முடைய முன்னோர்களின் அடிப்படையான அந்த அந்த வேற அவங்க அழகா செய்திருந்ததுனாலதான் இப்ப
1: அடித்தளம் உறுதியா இருக்கு.
0: ஆமா, ரொம்ப உறுதியா இருக்கு. அதனாலதான் அதை நான் பழங்களை இப்ப நம்ம சுவைத்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறோம்,
1: பறித்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா நாமளும் நட்டு வைக்கணும், அப்புறம்தான் நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட முடியும்.
0: நிச்சயமா,
2: அதனாலதான் அந்த பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் நிச்சயமா இதை பார்க்கணும், ஏன்னா வரலாறு என்பது ரொம்ப முக்கியம். நம்ம நாளைய தலைமுறையினர் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பார்த்து உணர்ந்ததான் நாங்க அதை முன்னோக்கி அவங்க கொண்டு போவாங்க.
0: ரொம்ப நன்றி சார், இன்றைக்கு உங்களுடைய அனுபவங்களை நம்மோட பகிர்ந்து கொண்டீங்க. கண்டிப்பா உங்களுடைய வர்ணனையை கேட்கறதுக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம்.
1: நன்றி ஹலிமா, நன்றி. மஜுலா சிங்கப்பூரா.

0: பிரம்மாண்டத்தின் அடையாளமான டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
2: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளிதான்.
1: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
2: பதப்படுத்தும் பொருள்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
3: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி ஜி போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஆப்பில் முன்பதிவு செய்து 1200 வள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். ஆகஸ்ட் 13 Stahop.com/Samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: StarHub, we got you.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வூட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வூட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: இந்த பழைய வெள்ளி பொருட்களை வெச்சு வீணாக்கவும் மனசு வரல, வித்து பணமாக்கவும் வழி தெரியல.
8: அம்மா, ஏபிஜே ஜுவல்லர் சில்வர் ஷோரூம்ல நம்ம பழைய வெள்ளிய மாத்தி புது வெள்ளி பொருளை வாங்கிக்கலாம், இல்லனா பணமாவும் வாங்கிக்கலாம்.
7: நிஜமாவா?
8: ஆமாமா, இப்ப ஏபிஜே ஜுவல்லர்ல விழா கால சலுகையா ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை 999 வெள்ளிக்கு மேல வாங்குறவங்களுக்கு தங்க நாணயமும், 299 வெள்ளிக்கு மேல வாங்குறவங்களுக்கு வெள்ளி நாணயமும் இலவசமா தராங்க. ஏபிஜே ஜுவல்லர் எக்ஸ்க்ளூசிவ் சில்வர் ஷோரூம், சிங்கப்பூர்.
9: விருந்துனா நல்ல மாப்பிள விருந்த சாப்பிடணும்.
10: புது மாப்பிள்ளைன்னு நினைப்புதா?
9: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமண்ணு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
10: உண்மையிலேயே இது மாப்பிள விருந்து தாங்க.
11: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை.
12: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
13: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
5: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே. விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். பிற்பகல் மணி 1, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சுகாதார அமைச்சர்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலி. டிஆர்டி தமிழலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழலியில் முதலில் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியுறுப்பான வடக்கம் தமிழடி. வடக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் வளமைப்போடு என்றும் விநாயகர் துதியாக ராஜராஜ சோழன் குழுவினர் பாடிய விநாயகர் துதியாக இதோ

கேட்டது விநாயகர் துதியாக ராஜராஜ சோழன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வடக்கம் தமிழரியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் என தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக ஜோன் ஜபீஸ் குழுவினர் பாடிய

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக ஜோன் ஜாபிஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக அலி ஹஃப் உஸ்மா.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக அலி ஹஃபில் உஸ்மா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி சர்வேஸ்வரர் புகழ் மாலையுடன் வீரமணிதாசன் குழுவினர்.

கேட்டது சர்வேஸ்வரர் புகழ் மாலையுடன் வீரமணி தாசன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் என கிறிஸ்தவ கீதமாக மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக ரிஸ்வான் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ரிஸ்வான் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக உன்னிமெனன் குழுவினர்.

0: சிந்தனை நேரம். புலந்து மலர்ந்திருக்கும் இந்த காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டி நற்சிந்தனைக்குள் செல்லலாம். அந்த வகையில் நற்சிந்தனைக்காக வந்திருக்க முதலாவது நேயரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: காலை வணக்கம் ஜெயமா, ஏமலிருந்து புங்கியவர் ராஜா.
0: ஆமாம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஆமாம், தொடர்ந்து என்னோடு பேபி சிவா அவர்கள் இருக்கின்றார். அவரோடும் தொடர்ந்து இந்த நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருங்கள். நீங்கள் உங்களுடைய நற்சிந்தனை தாருங்கள்.
1: இறைவன் திருவடியில் சரணடைந்து இறை ஆட்சியுடன் அருளோடும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். இறைவன் தான் நம்மை வழிநடத்தி செல்கின்றார் என்ற இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நம்மை துவைப்படுத்தும் பொறுப்பை நம்மை படைத்த இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும். வாழ்க்கை என்னும் வரமுறைக்கில் வாழ்ந்து கடமைகளை செய்து கொண்டும் இருக்க வேண்டும். ஆனால் இறைவன் கையில் காலத்தையும் வழியையும் விட்டுவிட வேண்டும். இதயம் தூய்மையானதாக இருந்தால் எதையும் கண்டு பயப்பட தேவையில்லை. வெற்றியோ தோல்வியை பற்றி சிந்திக்கக்கூடாது. நம்பிக்கை பங்களிப்பு மட்டும் செய்து கொண்டு இருந்தாலே இறைவன் நல்வழி காட்டி நலமாக வாழ வைப்பார். எல்லா செல்வமும் இறைவனுக்கே சொந்தம். அதை வைத்திருக்கும் நாங்கள் அதன் காவலரே அறிய உரிமையாளர் அல்ல. நச்சரை இடுவதன் மூலம் கிடைக்கும் மன நிறைவு உண்மையான மகிழ்ச்சி. நம் கற்றது விஷயங்கள் வெறும் கைபொடி மட்டுமே. இன்னும் கற்காத விஷயங்கள் இந்த பரந்த பூமியில் போல் எவ்வளவோ இருக்கின்றன. அதனால் படித்து விட்டோம் என்ற ஆணவம் அகம்பாவம் இருமாப்பு கூடவே கூடாது. எல்லாம் இறைவன் அருளும் ஆட்சியோடும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கை பயணம். வாழும் வாழ்க்கையில் நல்ல சிந்தனையோடு வாழ வேண்டும். நல்லதை உள்வாங்கி தீயதை விட்டு விலகி வாழ வேண்டும். இறைவனும் முழுமையாக அர்ப்பணித்து விட்டு எப்படியும் வாழ வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். வாழ்க்கை என்பது போராட்டம்தான். அதனால் அதில் வாழ்க்கையில் சேர்ந்த கணவனும் மனைவியும் வாழும் காலம் வரை போராடித்தான் வாழ வேண்டும். நம்மை படைத்த இறைவன் அனைத்தையும் அறிவான். நாங்கள் என்ன செய்தோம் என்ன செய்யவில்லை என்பதையும் இறைவன் தான் அறிவான். அதன்படிதான் நம்மை எங்கே வைக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவன் தான் தீர்மானிக்கும் பொறுப்பு அவரிடம்தான் உள்ளது. வாழும் வாழ்க்கையில் வரமுறைக்கில் வாழும் போதும் கணவன் மனைவி அவரவர் கடமைகளை செய்யும் போதும் ஒற்றுமை அமைதி பொறுமையோடு பிரிந்துணர்வோடு கலை கலாச்சாரத்தோடு அன்போடும் பண்போடும் வாழும் போதும் இறைவன் தருவதை மகிழ்ச்சியோடு வரவேற்று வாழும் போதும் இறைவன் கைவிட மாட்டான். இறைவன் வழி நடத்தலே வாழ்க்கை பயணம் முழுமையாக முதுமையிலும் இறையாட்சியுடன் தொடர்ந்து செல்லும். இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பார். இறையாட்சியுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். நோயற்ற வாழ்வே எல்லா குறைவேற்ற செல்வமே. அதையும் இறைவனுடன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல நச்சியத்தோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம் நாளை. நன்றி வணக்கம் ஜெயமா.
2: நன்றி வணக்கம் அண்ணா, உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
1: நன்றி வணக்கம்.

0: வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி? நான் பேபி சிவா. நான் பேபி சிவா. எப்படி? நலமா இருக்கீங்களா? ரெண்டு பேருமே நலமா இருக்கிறோம்.
1: உங்களோட
0: நற்சிந்தனை தாருங்கள்.
1: திருச்செந்தூர் தண்ணீர் இலை விபூதி பிரசாதம். ஒவ்வொரு கோவிலுக்கு என்று தனி சிறப்பு உண்டு. அது அங்கு வீட்டிற்கு முறை சக்தி முதற்கொண்டு அங்கு வழங்கப்படும் பிரசாதங்கள் வரை அடங்கும். அப்படி பார்த்தோமானால் திருப்பதி என்றதும் பெருமாளுக்கு நேராக அங்கு கொடுக்கப்படும் லட்டு தான் நம் அனைவரின் நினைவுக்கும் வரும். அதுபோல பழனிக்கு சென்று வந்தவர்களிடம் நாம் தவறாமல் கேட்பது பழனி பஞ்சாவதம். சபரிமலைக்கு சென்று வருபவர்கள் தவறாமல் கொண்டு வருவது அரவண பாயாசமும் அபிஷேக நெய்யும். இதேபோல் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. வேறு எந்த கோவிலிலும் இல்லாத தனிச்சிறப்பாக தண்ணீர் இலையில் விபூதியை வைத்து வழங்கப்படுகிறது. இந்த தண்ணீர் இலை விபூதி பிரசாதம் தினமும் காலை விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமி பாதத்தில் வைத்து பூஜித்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தண்ணீர் இலை விபூதியின் சிறப்பு. திருச்செந்தூரில் சூரபத்மாதியர்களை வதம் செய்துவிட்டு வெற்றி வீரனாக தேவ சேனாதிபதியாக நின்ற முருகப்பெருமானின் பெருமகளை துதித்த வேதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து செந்திலாண்டவரின் மகிமையை விளக்கும் பன்னீர் மரங்களாக தோன்றின. எனவே இவற்றின் இலைகளும் வேத மந்திர சக்தியை உடையவை என்கின்றது புராணம். பன்னீர் இலையில் பத்திரப்படுத்தப்படும் விபூதியிலும் இந்த வேத மந்திர சக்திகள் நிறைந்து இருக்கிறது என்பது நம்பிக்கை. தண்ணீர் இலையில் காணப்படும் பன்னிரண்டு நரம்புகள் முருகனது பன்னிரு கரங்களை நினைவூட்டுவனவாக அமைந்துள்ளன. பன்னிரண்டு கரத்தான் முருகனை சென்று வணங்கும் பக்தர்களுக்கு அவன் தனது பன்னிரு திருக்கரங்களாலேயே இங்கு விபூதி சந்தன பிரசாதத்தை வழங்குவதாக ஐதீகம். இலை விபூதி மகிமை. ஆதி சங்கரருடன் ஏற்பட்ட வாதங்களில் தோற்ற அபிநவகுப்தர் என்பவர் அபிசார வேள்வி செய்து சங்கரருக்கு உடலை வருத்தும் நோய் உண்டாக செய்துவிட்டார். வட கர்நாடகாவில் உள்ள கோகர்ண திருத்தலத்தில் தங்கி வழிபாடு செய்து வந்த ஆதிசங்கரின் கனவில் இறைவன் தோன்றி எம் குமாரன் சண்முகன் குடியிருக்கும் புண்ணியத்தலமான ஜெயந்திபுரம் என்னும் திருச்செந்தூர் சென்று அவனை தரிசித்தால் உன் நோய் முற்றிலுமாக நீங்க பெறுவாய் என்று கூறினார். கோகர்ணேஸ்வரர் ஆணைப்படி திருச்செந்தூர் வந்தடைந்த ஆதிசங்கரர் இறைவன் சந்நிதியில் மனமுருகி நின்றபோது அவருக்கு இறை தரிசனம் கிட்டியது. இலை விபூதியை அணிந்து கொண்ட சங்கரருக்கு வெகு விரைவில் நோய் குணமாயிற்று. தெய்வ அவதாரமாக கருதப்படும் ஆதிசங்கரர் நினைந்திருந்தால் தானே நோயை விரட்டியிருக்க முடியாதா என்ற கேள்வி நம் மனதில் எழக்கூடும். மக்களுக்கு இலை விபூதியின் பெருமையை வெளிப்படுத்த இறைவன் நிகழ்த்திய திருவிளையாடல் தான் இந்த சம்பவம். இதன் பின்னர் ஆதிசங்கரர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மீது மனமுருகி 32 பாடல்கள் கொண்ட சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகம் பாடினார். அதில் 25வது பாடலில் இலை விபூதியின் மகிமை பற்றி நெஞ்சுருக பாடியுள்ள சுப்பிரமணியா, நின் இலை விபூதிகளை கண்டால் கால் கை வலிப்பு கசம் கயம் குற்றம் முதலிய நோய்கள் நீங்கும். பூதம் பிசாசு தீவினை யாவும் விட்டு விடும் என்று சுப்பிரமணிய புஜங்களில் ஆதிசங்கரர் இலை விபூதியின் பெருமையை சொல்லியிருக்கின்றார் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நற்பதாக அமைய இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி சிவா. நன்றி. வணக்கம்.
0: உங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை மனத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம்.

0: பைபரோடாக வந்திருப்பவருக்கு வணக்கம்.
1: கால வணக்கம் கேமா, கால வணக்கம் பேபி சிவா.
0: நன்றி, உங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: ஆமாம், நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, புனித மத்தேயு எழுதிய பரிசுத்தனத்திலிருந்து வாசகம் பிரிவு 16 இறைவசனங்கள் 24 28 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கின்ற எவரும் வாழ்வடையர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆயுதமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வியை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன்தான் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக இதை கொடுப்பார். மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகின்றார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்து. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு சாகாமை சாத்தியமா? யாக்கோப் கானானில் இருந்து 70 பேரோடு எகிப்துக்குள் நுழைந்தார். விடுதலை பயணம் துவங்கிய போது எவரும் உயிரோடு இல்லை. முன்னமே எகிப்து வந்த ஆளுநர் ஜோசப்பின் எலும்பு மட்டுமே கானான் போய் சேர்ந்தது. கானானில் ஆட்சி அமைந்ததை காணாமலேயே இவர்கள் கண் மூடினார்கள். இயேசு தம் சீடர்களிடம் தமது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சிலர் இறக்க மாட்டார்கள் என்று கூறுகின்றார். இயேசுவின் காலத்திலேயே இறையாட்சி நெருங்கிவிட்டது. நற்செய்தியை நம்புங்கள் என்று அறிவிக்க கேட்டிருக்கின்றோம். விண்ணரசி இவ்வுலகை சார்ந்தது அல்ல என்றாலும் அது உலகளாவியது. இப்போது கிறிஸ்தவம் உயிர்ப்புடன் விளங்குவதே இறையாட்சியின் அருங்குறி. நாம் அனைவரும் இறையாட்சியின் மக்களாக இயேசு குறிப்பிட்ட அந்த சிலரே இன்று பலராய் இருக்கின்றோமா? அவரது ஆட்சியை கண்டு அதன் உன்னத சுவையை அனுபவிக்கும் இயேசுவின் எதிர்பார்ப்பின் மக்களாக நாம் வாழ்கின்றோமா? நன்றி வணக்கம் கேமா, நன்றி வணக்கம் பேபி சிவா. ரெண்டாவது அமர்த்துங்க.
0: நன்றி வணக்கம். ரெண்டாவது அமர்த்து.

0: வணக்கம் விஷ்வா. வணக்கங்கள்.
1: வணக்கம் வணக்கம்.
0: நலமா?
1: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நலமா
1: இருக்கிறேன்.
0: நன்றி நன்றி
1: நன்றி.
0: எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இந்துட்டு வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, கடவுள் இல்லை என்கிறார்களா? கங்கக்கரையோரம் ராமகிருஷ்ணர் சீடர்களுக்கு தத்துவ உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அவரது சீடர் விவேகானந்தர் குருநாதரின் வாயசவை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். திடீரென அவர்களின் கவனம் திருப்பும் விதத்தில் நாய்கள் வேகமாக குறைத்தன. குப்பை தொட்டியில் கிடந்த எலும்பை கவ்விக்கொண்டு ஒரு முரட்டு நாய் வெளியில் குறித்து ஓடியது. அந்த நாயை சுற்றி கொண்ட மற்ற நாய்கள் வேகமாக குறைத்தன. முன் பற்கள் தெரிய ஆக்ரோஷமாக நாய்கள் குறைப்பதை முரட்டு நாய் சட்டு செய்யவே இல்லை. வாயில் இருக்கும் எலும்பை சுவைக்க வேண்டும் என்பதிலேயே அதன் கவனம் இருந்தது. இதை கண்ட ராமகிருஷ்ணர் தன் சீடர்களிடம், இந்த நாயிடம் இருந்து என்ன தெரிந்து கொள்கிறீர்கள் என்றார். ஆளுக்கொரு பதிலை சொன்னார்கள். ஒரு சீடர், நாய்களின் இயல்பு இதுதானே, மற்ற நாய்கள் பார்த்திருக்க ஒரு நாய் தின்று கொண்டிருக்கும் என்றார். வலிமைதான் எப்போதும் ஜெயிக்கும் என்றனர். வலிய நாய் ஜெயித்து விட்டது அவ்வளவே என்றார் மற்றொருவர். விவேகானந்தரோ தத்துவ ரீதியாக இந்த காட்சியை விவரித்தார். நாய் அமைதியாக உணவை சுவைப்பது போல கடவுளை அறிந்த ஞானிகளும் அமைதியில் ஒன்று விடுவார்கள். உணவு கிடைக்காத மற்ற நாய்கள் குறைப்பதைப் போல கடவுளை அறியாதவர்கள் மட்டுமே அவரை பற்றி இதையாவது விரட்டி கொண்டு எல்லாம் தெரிந்து ஒரு கோல ஆரவாரம் செய்வார்கள் என்றார். ஆம், கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை. பக்தி வழியில் செல்பவர்களுக்கு பிதற்றக்காரர்களை பற்றி என்ன கவலை என்று கூறி இத்துடன் விடைபெறுகின்றேன். பேபி சிவா, நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: வணக்கம் இங்கேமா பெஞ்சுவா.
1: வணக்கம் அம்மா, எப்படி நல்லமா இருக்கிறீங்களா?
0: நல்லமா இருக்கிறோம், நீங்கள் நல்லமா இருக்கிறீங்களா? வேண்டிக் கொண்டு உங்கள் இருவருக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு எல்லோரும் கால வணக்கம் கூறி நான் தொடர்கிறேன். நாயினேனை நலமளி பிள்ளையுள் கோலமாதரு பொதுவினில் வருகின ஏல என்ன இங்கு ஒளி தருளி அன்றுடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்த அருளியும் எய்தவர் சிலாதார் ஏயில் பாயவும் மாலதுவாகி மயக்க வெய்தியும் பூரல மதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் விசைத்து ஓடி கடல் முகம் அண்டி நாத நாத என்று அழுது அடற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பு எய்திய எய்த நின்று ஏங்கினர் என்றவும் உரை. நாய் போதும் கடையேனாகிய என்னை நன்மை மிகுந்த தில்லி அம்பலத்தின் உள்ளே அழகு நிறைந்த அம்பலத்தின் கண்ணே வந்து கலப்பாயாக என்று என் வினைக்கு பொருத்தமாக என்ன இந்நில உலகத்தே களை தொதுக்கி என்னை ஆட்கொண்ட அன்றே வீடு கூடுதற்குரியராய் தன்னோடு போந்த அடியார்கள் தங்கள் பக்குவ அளவில் தன்னோடு வந்து சேரச் சேர அவர்களோடு இரண்டரக்கரல் கலந்த அருளியும் அங்கனம் தன்னோடு உடனே கலக்கப்பெறாதவர்களில் சிலர் நெருப்பில் வீழ்ந்து தன்னோடு கலக்கவும் சிலர் வீடைது மாசை மயமாகி மயங்கி உயிர் நீத்தும் தன்னை அடையவும் சிலர் வீடு உடனே பெறாத வர்த்தத்தால் நிலத்தின் மீது வீழ்ந்து புரண்டு அழுது தன்னை அடையவும் விரைந்து நாடி நடந்தோடி கடலில் விழுவதற்கு நெருங்கி தலைவனே தலைவனே என்று அழுது அலறி உடம்பு நீத்து தன் திருவடி அடைந்தவர் அவ்வாறு அடையவும் பதஞ்சலி முனிவர்களுள் புரிந்த மீளான அற்புத கூட்டணி என்று தொழுது உள்ளம் தெளிப்படைய நின்று ஏக்கமிட்டவர் அவ்வாறு ஏங்கி தன்னை அடையவும் எளிவரும் இமயத்து இயல்புடை அம்பன் பொலிதரு புலியூர் பொருவினில் நடம் தனி நவில் கனி கலிதரு செவ்வாய் உமையோடு களி காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுறு திருநகை உரை. மந்திர ஒலிகள் பயிலும் புகழ்மிக்க கைலமலையின் பெருந்தலைவன் மிக்க எழுச்சி பெற்ற பனி போல் மலை போல் ஓங்கிய தன்னையுடைய அழகிய பொன்னொழி திகழ்கின்ற புலியூராகிய தில்லி அம்பலத்தின் கண்ணே தன்னோடு கூட்டுப் பயில்கின்ற இனிமை மிக்க சிவந்த வாயினுடைய உமையம்மைக்கும் காளியம்மைக்கும் அருள் புரியப்படுத்த தனது திருமுகத்தின் இடமாக கவின் மிகுந்த புந்திரிப்பு காட்டும் இறைவன் நீண்டிய அடியவரோடும் பொலிகரு புலியூர் புக்கு இனிது அருளினன் ஒரு ஒலி தரு கைலை உயர் கிழவனோ அருமதரசனாகிய கடவுள் நம்ம நெருங்கிய அடியவர்களுடன் விஞ்ஞான விளக்கம் மிக்க சித்தம்பலத்தில் புகுந்தருளி இன்பமிக எனக்கு பேரருள் புரிந்தனர் என்று கூறி இன்றுடன் தில்லையில் அருளிய கீர்த்தி தகவல் முடிவடைந்தது. வான்முகில் வளாது தெய்க மலிவளம் திறக்கமன்னன் கோன்முறை அரசு தெய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறையரங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் கிருத்தி தம்பலம். நன்றி வணக்கம் மாதிரா.
1: நன்றி அம்மா, நன்றி உங்களுக்கும், நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய அன்னால் இனிதாக அமைய வேண்டும் என்று உங்களுக்காக நானும் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி
0: நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம் அம்மா.

0: ஹலோ, வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் பேபி சிவா. நான் மேவிஸ் பிலிப்.
0: வணக்கம் அக்கா, வணக்கம். எப்படி, நலமா இருக்கிறீங்களா?
1: ஆமாம், நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
0: எல்லோருமே நலமாக இருக்கிறோம். உங்களோட நலம் விசாரணைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் சிந்தனையை தாருங்கள்.
1: உங்களோடு இணைவதில் முதல் முறையாக இணைவதில் மகிழ்ச்சி. இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இன்றைய நற்செய்தியில் வாழ்விற்கு ஈடாக எதை நாம் கொடுக்க முடியும் என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. பொருட்களுக்கு இழப்பீடாக பணத்தை கொடுத்து விடலாம், ஆனால் இழப்பீடு தர முடியாத ஒன்று இருக்கிறது என்றால் அது நிச்சயம் வாழ்வுதான். பொன் கோடி கொடுத்தாலும், பதவி புகழ் அந்தஸ்து பெற்றாலும் நமது வாழ்வை இழந்து விட்டால் அவ்வளவுதான். இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எனவே வாழ்வை பாதுகாப்போடு ஆரோக்கியமாக பயன்தரக்கூடிய விதத்தில் வாழ்வதுதான் சிறப்பாக இருக்க முடியும். இது சாதாரணமாக அனைவரும் அறிந்த உண்மையாக இருந்தாலும் நமது வாழ்வில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது இல்லை. மனிதன் கற்றிருந்தாலும் கற்றுக்கொண்டதை செயல்படுத்துவதில் இன்னும் பின்தங்கியே இருக்கின்றான். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை பற்றி அனுபவத்தின் மூலம் அறிந்திருந்தாலும் அது மனிதனது வாழ்வில் எத்தகைய தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக தெரியவில்லை. கடவுள் கொடுத்த இந்த அழகான வாழ்வை எப்படி நாம் வாழப்போகின்றோம் என்பதை நிர்ணயிக்க போவது நாம் தான். இந்த வாழ்வை எப்படியும் வாழ்வதற்கு கடவுள் நமக்கு முழு சுதந்திரத்தை தந்திருக்கின்றார். நம் முன்னால் ரெண்டு வழிகள் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். இரண்டுமே நாம் செல்ல வேண்டிய இலக்கை அடையக்கூடிய வழி என்றால் நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? எது ஆபத்தில்லாத வழியோ, எது நமக்கு கஷ்டம் தராத வழியோ, அதைத்தான் தேர்ந்தெடுப்போம். ஒருவேளை மற்றொரு வழி துன்பம் தருகின்ற வழி என்று நினைத்துக் கொள்வோம். அந்த துன்பம் தருகின்ற வழியில் நாம் ஒரு புதிய பாதையை உருவாக்கினால் அதனால் பல மக்கள் பயன்பெறுவார்கள் என்றால் நமது துன்பத்தை பார்ப்போமா? அல்லது நமது துன்பத்தால் பயன்பெறக்கூடிய மக்களை நினைத்து பார்ப்போமா? இதில்தான் நாம் நமது வாழ்வை எப்படி வாழப்போகின்றோம் என்பதன் ரகசியம் அடங்கி இருக்கின்றது. இந்த உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே நமது நினைவில் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் தங்களது வாழ்வை தங்களுக்காக வாழ்ந்தவர்கள். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்தாலும் ஒரு சிலரை நாம் நினைவு கூர்கின்றோம். காரணம், அவர்கள் தங்களது வாழ்வை தங்களுக்காக வாழாமல் மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக வாழ்ந்தவர்கள். அவர்களைத்தான் இந்த உலகம் நினைவு கூர்கின்றது. அவர்களைத்தான் பெருமையோடு இந்த உலகம் பார்க்கின்றது. அத்தகைய வாழ்வுதான் இயேசுவுக்கு பிடித்தமான வாழ்வு. அந்த வாழ்வுதான் உண்மையான தியாக வாழ்வு. நமது வாழ்க்கையில் மற்றவர்கள் வாழ்வதற்காக நமது வாழ்வை தியாகமாக்குவதுதான் உண்மையான வாழ்வு. அந்த வாழ்வைத்தான் நாம் அனைவரும் வாழ்வதற்கு இன்று அழைக்கப்படுகின்றோம். அத்தகைய வாழ்வு வாழும் போது இயேசுவின் அரவணைப்பு நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனை இழந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் வேளையிலே எங்கள் உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். பேபி சிவா,
0: உங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய அந்நாள் உங்களுக்கும் நல்லதாக அமைய வேண்டும் என்று நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: ஊடாக இணைந்திருப்பவருக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.
1: நீ காலை வணக்கம் சார். தண்டிலிருந்து வேலுப்பிள்ளை பாலன்.
0: பாலன், நலமா இருக்கிறீங்களா?
1: மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான உறவு அனைவருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுரணங்களை விசாரித்தபடி அன்பான ராஜா அண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவுடைய குடும்பத்தினருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெய விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து புதிய புனித லூக்காளின் சுவிசேஷம் 16 இறைவார்த்தைகள் 10-21 முடிய இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். இது நேற்று வரை அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இவைகளையெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். அவர் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாயிருக்கிறது. நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான். புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். பெரும் பணம் படைத்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தினமும் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற ஆடைகளும் தரித்து அனுதினமும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த பணக்காரனுடைய வாசலருகே கிடந்து பணக்காரனுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். நன்றி. வணக்கம் சகோதரி.
0: உங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதாக அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து. ஹலோ, கேட்கலையா? ஹலோ.

0: அடுத்து வந்திருப்பவர் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்
1: இனிய காலை சா. வணக்கம் பேபி சிவா.
0: வணக்கம்
1: நடேசன்.
0: நன்றி. எப்படி நல்லமா
1: இருக்கீங்களா?
0: ஓம் நாங்க நல்லமா இருக்கிறேன். நீங்க நல்லமா இருக்கிறீங்களா? இன்றைய காலை பொழுது வெள்ளிக்கிழமை எல்லோரோடும் இணைந்து கொள்வதும் எனக்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கு தாருங்கள்.
1: நீங்கள் உங்கள் குடும்ப உறவினர்களும் கலை உறவுகள் எல்லோரும் நிலமா இருக்கிறேன் பிரார்த்தித்துக் கொண்டு வந்து ஜானடேசன் இன்று பொது காலத்தின் 18ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை கிறிஸ்த நச்சிந்தனர். ஆன்மீகத்தின் முக்கியமான ரெண்டு நிலைகள் தன்னை கடப்பது, அதாவது தான் நான் என்ற அகந்தை கர்மம் தன்னலம் ஆகியவற்றை கடந்து கடவுளின் படைப்பு ஒவ்வொன்றையுமே தனது மூழ்ச்சியாக பார்ப்பது. இரண்டாவது தன் வாழ்விலும் சோதனைகளை சவால்களை இன்ப துன்பங்களை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வது. இதைத்தான் இரமஞ்சியேசு தன்னை பின்பற்ற வேண்டியவர்கள் கொண்டிருக்க வேண்டிய பண்புகளாக கூறுகின்றனர். ஏனெனில் இந்த ரெண்டு பண்புகளும் தன்னை முழுமையாக அறிந்து கொள்ள உதவுகின்றன. தன்னை அறிவதும் தன்னை ஏற்றுக்கொள்வதுமே ஆன்மீக வாழ்வின் தொடக்க படிகற்களாக அமைகின்றன. இதன் மூலம் ஒருவர் தன்னை முழுவதுமாக இறைப்பணிக்கு கையளிக்க முடியும். அர்ப்பணிப்பும் அரச மாவட்டத்திற்குள்ள ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவனின் அழைப்பு விரோதமானது. உன்னுடைய சிலுவைகளையும் தூக்கிக் கொண்டு என்னை பின் செல்லென்று கூறுகின்றார். சீடத்துவம் அனைத்தும் அவருக்கு அர்ப்பணிக்க அழைக்கின்றது. இன்ப துன்பம் வெற்றி தோல்வி உயர்வு தாழ்வு அத்தனையும் அவருடன் எடுத்து செல்லும் பொழுது நம்முடைய அர்ப்பணம் முழுமையாக அர்ப்பணிக்கின்றது. சிந்தித்தோம், செயல்படுவோம். நன்றி சகோதரி.
0: நன்றி. உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் நல்லதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். நன்றி.
1: மிக்க நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ, வணக்கம்.
0: தேவி சிவா அவர்களுக்கும் கேமாக்கும் வணக்கத்தை கூறுவோம்.
1: நன்றி. உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது நல்லதாக அமைய வேண்டும். உங்கள் சிந்தனை தாருங்கள்.
0: இயேசு உலகம் முழுவதையும் என்று சொல்கின்றார். ஒருவர் அனைத்தையும் பெற்றாலும் மனித ஆன்மாக்கு சமமாகாது. ஒருவர் பணம், பதவி, பெயர், வசதி ஆகியவற்றை பெறலாம், ஆனால் அமைதி, நேர்மை, நம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகியவற்றை இழக்கலாம். உண்மையான ஆதாயம் நமக்கு வெளியே பெருகுவதல்ல, நமக்குள் உள்ள வாழ்வை பெருக்குவது. மிகப்பெரிய இழப்பு தன்னையே இழப்பது. வாழ்வை இழப்பது என்பது இறப்பு அல்ல. மாறாக ஒருவர் தன் விருப்பத்தையும் நோக்கத்தையும் மனச்சான்றையும் மன சுதந்திரத்தையும் இழப்பது. நமக்கு வெளியே உள்ள உலகம் கடந்து போகும். நமக்கு உள்ள வாழ்வு கடவுளுக்குரியது. அதை நாம் இழந்து விடாதிருக்க முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.
1: உங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அந்நாள் நல்லதாக அமைய வேண்டும் என்று நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த இன்னொரு தடவை இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நச்சிந்தனை நிறைவாக இஸ்லாமிய நச்சிந்தனை வழங்குகின்றார் டாக்டர் ஹேவியர் ஹபீப் முகமது அவர்கள்.
1: Beloved elders, assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. One of the worst traits

0: நேரிலே சமீபத்தில் பத்திரிகையில் ஒரு வித்தியாசமான செய்தியை படித்து மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்களே என்று ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு. அப்படி என்ன செய்தின்னா, ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை அலுவலகத்திற்கு வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே செல்கிறார். வேலையை முடித்துவிட்டு திருப்பி வரார். பார்த்தா அவருடைய அந்த பின்பக்கம் பிரேக் லைட் இருக்கும் இல்லையா, அந்த பகுதி இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கிறது. கோபத்தில் இருக்கார். ஆனால் திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பேப்பரில் ஒன்று எழுதி வச்சிருக்கேன், தோழரே உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய இந்த பைக்கை நான் சேதப்படுத்தி விட்டேன், அதற்காக உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கோருகிறேன், இதற்காகவும் செலவிற்காக 200 ரூபாய் உள்ளே வைத்திருக்கிறேன் என்று ஒரு கவரில் 200 ரூபாய் உள்ளே போட்டு அதையும் ஒட்டி எடுத்து போயிட்டேன். இப்படியும் உலகத்தில் மனுஷங்க இருக்காங்களா என்று, இந்த நூற்றாண்டிலும் இருக்கிறார்களா என்று நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் இந்த சாலை விதிகளை மீறுவதிலும் பிறருக்கு தொல்லை தருவதிலும் நாம் எவருக்கும் சளைத்தவர்கள். தாறுமாறாக காரை ஓட்டுறது, வண்டியை ஓட்டுறது, ஆட்டோவை ஓட்டுறது, இடிச்சுட்டு அது பாட்டுக்கு பறந்துடும். திருப்பி கேட்டால் இன்சூரன்ஸில் வாங்கிக்கப்பா அப்படின்னு போனான். கொஞ்சம் கூட நின்று கூட ஒரு சாரி கூட சொல்றதில்லை. சில சமயங்களில் உயிருக்கே சேதம் ஏற்படுகிறது. உயிர் ஆலையை வேலை முடிச்சிடறான், வேகமாக தாறுமாறாக ஓவர் ஸ்பீடாக ரேஷ் டிரைவிங் ஓட்டி ஆளை முடிச்சுட்டு பறந்துடுறான், ஹிட் அண்ட் ரன். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்களே என்று எண்ணுகின்ற போது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் இவருடைய எண்ணிக்கை அதிகமாக வேண்டும். இவ்வாறு மனசாட்சி உள்ள மனிதர்கள், பொறுப்புணர்வு வளர்ந்து கொள்ள மனிதர்கள், சாலை விதிகளை மதிக்கின்ற மனிதர்கள், பிறருக்கு தொல்லை தரக்கூடாது எண்ணுகின்ற மனிதர்கள், தன் தொல்லை தந்துவிட்டால் அதற்காக வருந்துகின்ற மனிதர்கள், மன்னிப்பு கேட்கின்ற மனிதர்கள், இவங்க எண்ணிக்கை நாட்டில் பெருகணும். அப்படி பெருகினாதான் நாடு முன்னேறும். ஒரு நாட்டை அளக்கிறதுக்கு பல விஷயங்கள்லாம் தேவையில்லை. ஒரு நாட்டு மக்கள் ஒரு கட்டுப்பாடானவர்களா டிசிப்ளினா இருக்கிறவங்களான்னு அறிவதற்கு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சாலைகளிலே எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பார்த்தாலே போதும். சாலை விதிகளை மதிக்கிறார்களா, சாலையில் வைக்கப்பட்டிருக்கின்ற விளக்குகளை முக்கி தருகிறார்களா, சிவப்பு விளக்கு ஏறியும் அவ்வாட்டு போயிட்டு இருப்பான், எந்த விதிகளையும் மதிக்க மாட்டார்கள். இடது பக்கமா போனா வலது பக்கமா போவான், ஒரு உண்மை டிராஃபிக்னா அதுக்கு மாத்தமா போவோம். போலீஸாரோட வீண் விவாதம், ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சா அதை மதிக்க மாட்டான், பிரேக் லைட்டே கிடையாது, பல வண்டிகளுக்கு பிரேக் லைட் கிடையாது, டயர் தேஞ்சு போய் கிளியில வரைக்கும் அந்த டயரை போட்டு ஓட்டிக்கிட்டு இருப்போம், ஆபத்தானது அல்லவா வேலாம். ஆகவே இந்த சாலை விதிகளை மதிப்பதை வைத்தே ஒரு சமுதாயத்தை எடை போட்டு விடலாம். இவர்கள் கட்டுப்பாடான சமுதாயமா, டிசிப்ளினான சமுதாயமா, ஒழுங்குக்கு உட்பட்டவர்களா, இதை வச்சு ஒரு நாட்டம் வச்சிருக்கோம். ஆக இவர்கள் வேலை பார்க்கின்ற நிறுவனங்கள் எப்படி இருக்கும், இவர்கள் வேலை பார்க்கின்ற தொழிற்சாலைகள் எப்படி இருக்கும், இவர்கள் வேலை பார்க்கின்ற அரசு அலுவலகங்கள் எப்படி இருக்கும், எல்லாம் நமக்கு தெரிஞ்சுவிடும். ஆகவே நமது நாட்டில் நாம் காணுகின்ற மிகப்பெரும் குறை, ஒரு டிசிப்ளின் இல்லாமல், ஒரு கட்டுப்பாடு வரையறை என்பது எதுவும் இல்லாமல் எதுவும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம், யாருக்கும் பயப்பட தேவையில்லை என்கின்ற இந்த மனப்பான்மை மக்கள் மனதிலிருந்து மாறி ஒரு ஒழுங்கு முறைக்கு விட்டு கட்டுப்பட்டு செயல்படுகின்ற போதுதான் நாட்டிலே நம்மால் முன்னேற்றத்தை காண முடியும்.
1: ஒளித்த அந்த இஸ்லாமிய நற்சிந்தனையோடு நிறைவுக்கு வருகிறது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனையோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள்.

0: நேரம் சரியாக 8:37. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழொலி வரிசையில் இன்றைய நாள் உங்களுக்கு படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களோடு இணைந்து கொள்கின்றார் தமிழகத்திலிருந்து திரு மகேசேர் அவர்கள்.
1: ராசி நண்பர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பத்தி ஒரு யோசனைகள் மனசுல இருந்துருக்கும். கொஞ்சம் விரயங்களும் இருக்கு இன்றைய தினத்துல. கவனம் என்பது தேவை. யாருக்கேனோ எங்கேனும் சந்திக்க போறது, அதே மாதிரி அவங்களை போய் பார்க்க போறது, இது அனாவசியமான சில விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்காக விரயம் பண்றது தப்பு கிடையாது. அதே மாதிரி பின்னாட்கள்ல நிறைய சிந்தனைகள் மனசுல இருந்துட்டு இருக்கும். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், நம்மளுடைய லைஃப்ல வந்து சில மாற்றங்கள்லாம் பண்ணணும், அதுலயும் சில தடங்கல்கள் மனசுல தோணும். கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன எதிர்பாராத சில நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன் உங்க ராசியில வந்து ஸ்ட்ராங்கா இருக்கங்காட்டி குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ராசியாதிபதி ராசியில இருக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பிரயாணங்கள் இருக்கும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்த மன சங்கடங்கள்லாம் போகும், பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்துல எதுவுமே நடக்கலையே, எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லி நெகட்டிவா பேசாதீங்க, பாசிட்டிவாவே பேசிட்டு வாங்க. எந்த காரியத்தையும் சமாளித்து போகிறதுக்குண்டான திறமைகள் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவார். நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. நிறையா விஷயங்கள் நல்லது நடக்கும். ஆனால் நான் எதிர்பார்த்தது நடக்கலையேங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், எதிர்பார்த்தது நடக்கும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நம்பிக்கை ஊட்டக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதே மாதிரி உற்றார் உறவினர் உதவி செய்வார்கள். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணம், பிரயாணத்துக்கு தேவையான சில உபகரணங்களை வாங்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சமயபுரம் ஆரியம்மன். அடுத்து கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்னைக்கு ராசியாதிபதி ராசியிலே இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பலவிதமான குழப்பம், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள்லாம் இருந்து அனுபவிச்சவங்க கொஞ்சம் மாறுதல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், மன ரீதியான சங்கடங்கள். ஒரே வீட்டில் தான் இருக்கும் சார், ஆனால் சண்டை பேச மாட்டோம். நானும் என் கணவரும் பேசுறதில்ல, அம்மா அப்பா பேசுறதில்ல, இப்படி பேசுறதில்ல, பேசுறதில்லன்னு சொன்ன விஷயங்களை திருப்பி பேசுறதுக்குன்னா நாளாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். யாரெல்லாம் அவமானப்படுத்தினா அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு ராசியாதிபதி 9 இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெரிய பலம் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த மாதமே உங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள் உண்டு. ஜெயிச்சது ஜெயிக்கக்கூடிய ஒரு பல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி பெரியவங்க வந்து உங்ககிட்ட இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, டாட்டு போடாது, அது பண்ணாது, இது பண்ணாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்டடான லைஃபை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்க மாதிரி தோணும். அப்படி கிடையாது, அவங்க சொல்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு, உங்களுடைய டிசிப்ளின், உங்களுடைய அடுத்த நிலை முன்னேற்றத்துக்காக அவங்க சொல்கிறாங்க. பெரியவங்க சொல்கிறது கேட்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். யார்ட்டையும் யதார்த்தமாக பேசாதீங்க. 4 பேர் மத்தியில் ஒரு ரகசியமான விஷயங்களை பேசுவதை, மற்றவங்க இல்லாத நபர்களை பற்றி பேசுவதை தவிர்த்துக்கொள்வது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த தினம் அவ்வளவு சிறப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியம்னு சொல்லலாம். ஒரு 70% நல்லா இருக்குது, 30% வீக்காக இருக்குது. அதனால் கவனம் என்பது தேவை. டிபெண்ட்ஸ் யுவர் ஹாரோஸ்கோப். உங்கள் ஜாதகத்தை பொறுத்து நல்ல தசை, நல்ல புத்தி, நல்ல அந்தரம், நல்ல சூக்ஷமம் நடந்திருந்தால் இன்னைக்கு டாப் அந்த 70 போய் உட்காந்துருவீங்க. எனக்கு எதுவும் சரியில்லை, தசை சரியில்லை, தசநாதசை இல்லை, ஜாதகத்தில் டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த 30 போய் உட்காந்துருவீங்க. அப்போது கொஞ்சம் கவனம் என்பது தேவை. திருமண காரியம் பேசக்கூடும். இப்போ வியாபார விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். சில சப்ஜெக்டை வந்து பேசிக்கொள்வதன் பொழுது பக்கத்தில் யார் இருக்கா, இடம் பொருள் சூழ்நிலைக்கு ஏற்ற போல பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு அற்புதமான யோகங்கள் உண்டு, நல்லது நடக்கும், பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். சூரிய பகவானுடைய பார்வை 11 இடத்துக்கு உண்டான அதிபதி மேலே படுறாங்காட்டி ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டு. வயசானவங்க கவனம் என்பது தேவை. எதிர்பாராத பலம் உங்களுக்கு கூடும். உற்றாரவரனும் உதவி செய்வாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் உபகரணங்கள் வாங்கக்கூடிய தினம். பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க அந்த குழந்தைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்கு தேவையானோ அல்லது ஏதேனும் உங்களால் பிடித்தது வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் நடக்கும். இந்த தினத்தில் அனுகூல்யம் நாளாக இந்த தினம் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா கோ மாதா வழிபாடு, விசேஷ வழிபாடு. அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிகத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிகழும். உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்பட்டவங்க எதிரியாக மாறினவங்க திருப்பியும் சாந்தமாக வரக்கூடிய வாய்ப்புகள். வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு தோணல் இருக்கும். அதே மாதிரி மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப நாளாக இருந்த உடல் சம்பந்தமான உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கண் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் யாராயினும் உங்களை பற்றி குறை சொல்கிறா, உங்களை திட்டி பேசுகிறா, ஏதோ நம்ம அக்கறையினால் பேசுகிறா, யாரோ போகிறவங்க வரவங்க பேச மாட்டாங்க, வீட்டில் இருக்கவங்க தானே பேசுகிறாங்கன்னு விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடியவர், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசியாதிபதியும் நாலாம் இடத்துக்கு உண்டான அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார். பிறர் டிபெண்ட் பண்ணியே இருக்க வேண்டியதாக இருக்குது சார். என்ன சார் இது, ரொம்ப அப்படியே யோசனையாக இருக்குங்கிற யோசனை இருக்கும். பட் இன்றைக்கி நாலு நட்சத்திரமும் அவ்வளோ சாதகமாக இல்லை. இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம், சண்டைக்கு போக வேண்டாம், அதாவது வீண் வம்பு யாராவது இழுத்தா கூட நமக்கு டைம் இல்லை, இல்லை நம்ம டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். திடீர் பண வரவுகள் உண்டு. அதே சமயத்தில் அவசர விஷயங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், டக்குன்னு ஒரு போகிறது டக்குன்னு வர இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு அமோகமாக இருக்குது. வேலை வாய்ப்பு கூடிய வரும், வேலையாட்கள் மூலமாக நல்லது நடக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க, ஆடை ஆபரணங்கள்லாம் தேடி வரக்கூடியதாக. ரொம்ப நாள் தேடினேன் அந்த பொருள், இதை தேடிகிட்டே இருந்தேன் தெரியுமா, இப்போ தான் கிடச்சிது, அப்பா இந்த ஃபோட்டோ வா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் உண்டு. இந்த தினத்தில் ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசப்புகள் தீரும், அதிர்ஷ்டம் கூடி வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. அதே போன்று கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நன்னாக இருக்குது. சில நேரத்தில் ஏதோ ஒரு 30% ஆஃப் யோசனைகள் மனசில் யோசிச்சுட்டே இருப்பேன். அதே மாதிரி அஜீர்ண கோளாறு, வயிறு சம்பந்தமான கண் சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. ஹீட் பாடி இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் இறைவன் இருக்கார், காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்குது. தம்பி தங்கை அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்க கண்டிப்பாக கிடைக்கும், ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. மீன ராசி நண்பர்கள், மீன ராசிக்கு இன்றைக்கி திருக்கோணஸ்தானத்தில் சந்திர பகவான் ரொம்ப அருமையான நாள். இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அது மாதிரி திருக்கோணஸ்தான இன்னைக்கு நட்சத்திராதிபதி ராசியில் உட்காந்துருக்கார், அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அவர் விரையாதிபதி இருக்கங்காட்டி ஒரு 20-25% சரியில்லை, மீதி 75% நல்லா இருக்குது. நன்னா இருக்கக்கூடிய 75% நம்ம போய் உட்காந்துக்கணும், அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் கவனமாக இருந்தால் போதும். நெகட்டிவாக தோணக்கூடிய விஷயங்களை தூக்கி எறிஞ்சிடணும், பாசிட்டிவாக யோசிச்சுக்கணும், பாசிட்டிவாக யோசிச்சுக்கணும். அப்படி இருந்தால் அற்புதமான பலன்கள் கூடி வரும். திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும்.
2: சார் ஒரு பேசிக்கான க்வெஸ்சன்,
0: இன்றைய நாள் உங்களுக்கு இப்படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களோடு இணைந்திருந்தார் தமிழகத்தில் இருந்து திரு மகேசியர் அவர்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
3: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோ, 93,000 கோபி

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய உறவுகளுடைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களை நீங்கள் வாழ்த்திக் கொள்ளலாம். வாழ்த்துவதற்காக நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01 48 32 15 40 அல்லது 09 51 48 47 71. வைவரூடாக இணைந்து கொள்வர்கள் 06 50 07 74 27. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்வர்கள் 06 89 86 55 29 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய உறவுகளை வாழ்த்திக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நாளில் பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். பைவரூடாக வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சட்ட குரல் வருது, அப்ப ஆற்ற பேரை சொல்றேன்னு தெரியாம வணக்கத்தோட
0: மாறி மாறி.
1: இன்றைய தினம் அருண், லாலா ரவி என்ற மகன் அருண் மற்றும் கொலண்டு பாலா என்ற மகள் மேகலா இருவரும் தங்கள் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். அத்தோடு அமெரிக்கன் ராஜா சத்யா தம்பதியர் தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். சகலரும் சகல சவாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு சகல என்ன கடவுளுடைய அருளும் பெற்று தீர்க்க சுமங்கலியாக சத்யாவும் வாழ வாழ்த்தி விட்டு வருகிறேன். கேமா சிவா, நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இந்த இது ஹாலண்டில் இருந்து ஆட்டு ஆருடைய மகள் மேகலா
1: கொலண்டு பாலா ஆண்டு வருவர் அவற்ற மகள்
0: ஆமாம். இந்திய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ரவி லாலா தம்பதிகளின் எங்களுடைய அன்பு நேயர் லாலா ரவி அவர்களுடைய அன்பு மகன் அருண், அதோடு ஹாலண்டிலிருந்து பாலா அவர்களுடைய அன்பு மகள் மேகலா, இவர்கள் இருவரும் இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார் போற்ற வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக அவர்களை வாழ்த்திக் கொண்டு, அத்தோடு இன்றைய நாளில் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அன்பு நீர்களான அமெரிக்கா ராஜா சத்யா தம்பதிகள். அவர்களுக்கும் எமது டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வந்திருக்கும் நீர்களை இணைத்துக் கொள்கின்றேன். அழைப்பில் வந்திருப்போர் வணக்கம். வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு என்று திருமண நாளை கொண்டாடும் எங்கள் அமெரிக்கா ராஜா சத்யா அவர்கள் இருபது காலம் 16 சித்தங்களை பற்றி பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு மற்றது பிறந்தநாள் கொண்டாடும் மேகலா
0: அருண்,
2: மேகலா அருள் இரு பிள்ளைகளுக்கும் பிறந்தநாள் கொண்டாடும் இரு பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு நிறைந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம். வணக்கம். சரி, அந்த அணைப்புல ஆள் இல்ல. வைவரூடாக வந்திருப்போர் வணக்கம்.
3: வணக்கம். கேமா பேபி சிவா இருவருக்கும் காலை வணக்கம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அருண் மேகலாவுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி ராஜா சத்யா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
4: வணக்கம். கேமா கேமிலிருந்து பொங்கியூர் ராஜா.
0: ஆமாம், உங்கள் வாழ்த்துங்கள்.
4: இன்று பிறந்தநாளை கொண்டாடும் அருண் மேகலா தம் செல்வங்களுக்கு சகல ஐஸ்வரம் பெற்று முருகன் திருவள்ளு பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க்கை எங்கள் குடும்ப சார்பில் வாழ்த்திக் கொள்கிறோம். இன்று திருமணநாளை கொண்டாடும் அமெரிக்கன் ராஜா சக்தி குடும்பத்தினர் சகல ஐஸ்வரம் பெற்று என்றென்றும் சிரஞ்சீவியாக என்றென்றும் திரிக்க சுமங்கிலியாக பிள்ளைகளுடன் உற்றாவுகளை இதாக கலந்து முருகன் திருவள் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக வாழ பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ வாழ்க வாழ்க வாழ எனது குடும்ப சாரி வாழ்த்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். கேமா
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
5: காலை வணக்கம். கேமா அவர்களே, நான் திருமதி பாக்கியநாதன் வைக்கும் ஜெம்மல்ல இருந்து.
0: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.

0: வாழ்த்துங்கள்.
1: உங்களுக்கும் பேபி சிவா அவர்களுக்கும் நிதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் மேகலா அவர்களுக்கும், மற்ற யாருமா,
0: அருண்
1: அருண் அருண் அவர்களுக்கும், சத்யா சத்யா ராஜா தம்பதிகளுக்கும் இனிதான திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அவர்கள் நல்லாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம், வைவர் ஊடாக இவர் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். இன்று அமெரிக்காவில் இருக்கும் திரு திருமதி ராஜா சத்யா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கன்று திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். அத்தோடு பிறந்த நாளை காணும் அருண் மேகலா இருவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
3: வணக்கம், நான் சதீஷ் கழிக்கிறேன். இன்று திருமணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் அமெரிக்கா அண்ணாக்கும் திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இன்று திருமணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் மேகலா அருள் அவர்களுக்கும் எங்கள் குமல் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். காத்திருப்போர் வணக்கம்.
4: வணக்கம் ஹேமா. நன்றி. இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வாழ்த்தி கொண்டு பிறந்த நாளை கொண்டாடும் செல்வன் அருண் ரவி, செல்வி மேகலா பாலா இருவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி அவர்களும் சீரோட நோய் நொடியின்றி வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
5: இனிய கால வணக்கம். எங்களுடைய அன்பான ஹேமா பேபி சிவாவும் இருக்கிறாவா?
0: ஆமாம்.
5: அவருக்கும் இனிய கால வணக்கம் கூறிக்கொண்டு இன்று பிறந்த நாள் கொண்டாடும் பாலா அவர்கள், பாலா இல்ல அருண், அருணுக்கும் மேகலாவுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் யுஎஸ்ஏ ராஜா சத்யா தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் அனைவரும் நீண்டாயில் நிறை செல்வம் மற்ற ஐஸ்வர்யம் சில சமைக்கலங்களோடு சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் நிறைவாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதோடு சத்யா மஞ்சள் குங்குமத்தோட தீர்த்த சுமங்கலியா வாழுங்கள் என்று மனமாற என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வேண்டி வாழ்த்துகிறேன். எல்லோரும் வளமாய் வளமாய் வாழ. நன்றி, வணக்கம் அம்மா.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
5: நீங்க பாட்டி விடுங்க ஹேமா. நன்றி,
0: நன்றி. சரி, நிறைவாக வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் ஹேமா, நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம். நன்றி, நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
6: பக்கத்தில் இருக்கும் பேபி சிவாக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் அமெரிக்க ராஜா அண்ணன் தம்பதிகள் அபிராமி அம்மாவின் அருக்குடச்சத்தோட தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமத்துடன் நீண்ட ஆயுளோட வாழ வேண்டும் என்று வேண்டி அத்துடன் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் மேகலா அருண் அருணுக்கும் அபிராமி அம்மாவின் அருக்கடாச்சம் கிடைக்க வேண்டி விடைபெறுகிறேன். கேமா சிவா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், முந்தைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து நான் இனி வந்து இணைப்பை ஏற்படுத்தாதீர்கள். நிறைவாக வைவர் ஊடாக அடுத்த நபரை இணைத்து மேற்கொண்டு இணைப்பை ஏற்படுத்தாதீர்கள். வைவர் ஊடாக காத்திருப்போர் காத்திருப்போர் இல்லை வந்திருப்போர் வணக்கம்.
7: கடையை மட்டும் அடிச்சு கொண்டிருந்தான் கிடைக்கல. சரி, இன்னும் பட வசதி ஏறி பார்ப்போம். தொந்தா
0: ஏறாண்டி பாட்டு
7: கேட்கிறான்,
0: பாட்டு கேட்கிறானே வாழ்த்தாட்டி.
7: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அருண் மேகலா இருவரும் இன்று போறும் பல்லாண்டு காலம் நோன் முடி இல்லாம நல்ல வழிவாக படிச்சு பட்டம் பெற்று அம்மா அப்பாவுக்கு பேரும் போலும் எடுத்து கொடுக்க வேண்டும். அவர்களை வாழ்த்தி கொண்டு அடுத்தது வந்து திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அமெரிக்கா ராஜா சத்யா இருவரும் இன்று போல் என்றும் இன பிரியாத தான் ராஜா இன பிரியாத தம்பதிகளாக அல்ல இல்ல பிரசனாகவும் அவர் தீப சுமங்கலி மஞ்சள் குங்குமத்துடனும் வாழ்க வாழ்க வந்து குடும்பத்தாரை வாழ்த்தி கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பாக விட வருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததுக்கு நன்றி. ஓகே பா.
0: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய லாலா ரவி அவர்களுடைய எடுக்கணும்னா எடுத்தோம் செய்யலாம். சரி, லாலா ரவி அவர்களுடைய அன்பு மகன் அருண், அதோடு எங்களுடைய அன்பு நேயர் பாலா ஹோலாண்டிலிருந்து பாலா அவர்களுடைய அன்பு மகள் மேகலா, அவர்கள் இருவரும் பல ஆண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்ப்போற்ற வாழ்க வாழ்க என்று அவர்களை டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அத்தோடு இன்றைய நாளில் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அமெரிக்கா ராஜா சத்யா தம்பதிகள், அவர்களுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக இனிய திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மண்டத்தினர். சாசல் கார்ஷ்னா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மண்டமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அம்பாறை மாவட்டத்தின் பழம்பெரும் தமிழ் கிராமமான திராய்கேணியில் 1990 ஆண்டு இடம்பெற்ற படுகொலைகளின் 36 ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மாலை அந்த கிராமத்தில் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றது. கடந்த 1990 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6 தேதி திராய்கேணி கிராமத்தில் இடம்பெற்ற மிலேச்சத்தனமான தாக்குதலில் 54 தமிழ் மக்கள் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். யாழ்ப்பாணம் சித்துப்பாத்தி செம்மணி மனித புதகுழி 3 கட்ட அகழ்வு பணிகள் நேற்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் தொடர்ந்திருக்கிறது. மூதூர் படுகொலைகள் கடந்த காலத்தில் பதிவான ஒரு துயர சம்பவம் மாத்திரமல்ல, மாறாக அது நிகழ்காலத்துக்கான எச்சரிக்கையுமாகும். அந்த படுகொலைகள் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மனிதாபிமான விவகாரங்களை ஒருங்கிணைக்கும் ஐக்கிய நாடுகள் அலுவலகம் வலியுறுத்தியிருக்கிறது. ஆயுத போராட்டம் இல்லாத நாட்டில் பாதுகாப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு படையினர் காணிகளை ஏன் தொடர்ந்து கையகப்படுத்த வேண்டும்? தமிழர்கள் மீண்டும் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அவர்களின் காணிகளை அவர்களிடமே ஒப்படையுங்கள், அதுவே நீதியானதாக அமையும். வளமிக்க பலாலி மக்கள் இன்று தமது காணிக்காக போராடுகிறார்கள். காணிகளை விடுவிக்க முடியாதென்று பாதுகாப்பு பிரதி அமைச்சரால் எவ்வாறு குறிப்பிட முடியும்? கடந்த அரசாங்கங்களைப் போன்றே இந்த அரசாங்கமும் செயற்படுகிறது என்று இலங்கை தமிழர் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் நேற்று இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார். 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் காயமடைந்த சட்டத்தரணி ஒருவரால் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட குடியல் வழக்கில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் புஜித் ஜெயசுந்தர் ஆகியோரை பிரதிவாதிகளாக பெயரிடுவதை நீக்குவதற்கு நீதிமன்றம் அனுமதியை வழங்கியிருக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலை முஸ்லிம் அடிப்படைவாதிகள் மேற்கொண்டதாகவே நாங்கள் நினைத்திருந்தோம், ஆனால் அதனை சிங்கள அடிப்படைவாதிகளே செய்திருக்கிறார்கள் என்பது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தெரிய கிடைக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்காக சிறையில் இருக்க வேண்டிய பலர் வெளியில் இருக்கின்றார்கள் என்று சாமர சம்பத் திசநாயக்கா பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி சாகர காரியவசம் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தொடர்பில் அண்மையில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து மற்றும் அவருக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கடவுளை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் 799 ரூபாய் என்ற ஒற்றை கட்டணத்தில் வார இறுதி நாட்கள் முழுவதும் மெட்ரோ பேருந்து சேவையில் வரம்பெற்ற பயணத்தை அனுபவிக்கும் வகையில் வார இறுதி அனுமதி சீட்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இருதரப்பு போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் 250 மெட்ரிக் தொண்டுக்கு அதிக எடையை கொண்ட பெய்லி தற்காலிக பாலங்களின் புதிய தொகுப்பினை இந்தியா இலங்கையிடம் உத்தியோகமாக நேற்று கையளித்திருக்கிறது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் புற்றுநோயாளர் பிரிவில் இயங்கி வந்த லீனியர் ஆக்சிலேட்டர் இயந்திரம் செயலிழந்திருக்கின்ற நிலையில் வைத்தியசாலைக்கு செல்லும் புற்றுநோயாளர்கள் உரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்கு வழியின்றி பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக அரச கதிரியல் தொழில்நுட்பவியலாளர்கள் சங்க தலைவர் சாணக்க தர்ம விக்ரண தெரிவித்திருக்கிறார். குறைந்த வருமானம் பெறும் லொப்தர் விற்பனை முகவர்களின் பிள்ளைகளுக்காக 2026 ஆண்டு முதல் ஜனாதிபதி நியத்தினூடாக வழங்கப்படும் கல்வி உதவி திட்டத்துக்கு தேசிய லொப்தர் சபையினால் நேற்று நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட அமைதியின்மையின் போது காயமடைந்த 11 கைதிகள் சிறைச்சாலை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே நேரம் குருவிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலையால் இருவர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 12 அதிகரித்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டார்கள். நீர்கொழும்பு தளபோத பலன்சேன சிறைச்சாலையிலும் அமைதியின்மை ஏற்பட்டிருக்கிறது. கைதிகள் சிலர் சிறைச்சாலை கட்டிடங்களின் கூரை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது.
வாகனம் செலுத்தும் போது காணொளிகளை பார்ப்பதை தவிர்க்குமாறு காவல்துறை கோரிக்கை விடுத்திருப்பதோடு சில வினாடி கவன சிதறல் கூட பாரிய உயிராபத்துக்களுக்கு வழிவகுக்கும் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. வீடொன்றின் பூட்டை உடைத்து 1,41,00,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 2 பிரதான சந்தனவர்கள் உட்பட 4 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கணவனால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த பெண்ணொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து விட்டதாக வெலகதிர போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கையின் பல பகுதிகளில் இன்றும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. சீரற்ற வானிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் தெரிவித்திருக்கிறார். நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை மோசமான பேரிடராக மாறியிருக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட அறிக்கைகளின்படி நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் 2,112 குடும்பங்களைச் சேர்ந்த 8,191 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் 6 பேர் உயிரிழந்திருப்பதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் துசாரி தென்னக்கோன் தெரிவித்திருக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க மன்னர் மருதமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியிருக்கிறது. இந்திய செய்திகளில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். யுபிஐ மற்றும் பிற மின்னணு கட்டண பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கும் மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற நிலையில் அமெரிக்காவின் அழுத்தத்தின் காரணமாகவே இந்த முடிவை மத்திய அரசு எடுத்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பெண்கள் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறு வரையறை மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு ஆதரவு கோரி ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜி கடந்த 3 நாட்களில் 3வது முறையாக எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் முழுமையாக பயிர்கடன் தள்ளுபடி தொடர்பான எந்த அறிவிப்பும் தமிழ்நாடு வேளாண் வரவு செலவு திட்டத்தில் இல்லை. இதனால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள். ராகுல் காந்தி மூலம் தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தன் மனைவி நினைத்ததாகவும் ஆனால் அந்த முயற்சி தோல்வியிலே முடிந்ததாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங் நேற்று தெரிவித்திருக்கிறார். உரிமைகளுக்காக போராடும் ஜென்சி தலைமுறையினர் தேச விரோதிகள் அல்லர் என்று RSS தலைவர் மோகன் பாகவத் நேற்று தெரிவித்தார். டெல்லியில் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம் கோரி காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையை நோக்கி August 10 பேரணி செல்ல திட்டமிட்டுள்ளதாக ஜார்க்கண்ட் மாநில மாணவர் அமைப்பு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நிலவரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு நேற்று தொலைபேசி வாயிலாக பேசியுள்ளார். தென்னிந்தியாவில் அரிசி விலை அதிகரித்திருக்கிறது. பருவமழை குறைவாக இருப்பதால் அறுவடை குறையலாம் என்று அஞ்சப்படுகிறது. வெகல்கா சஞ்சிகையின் நிறுவனர் சக ஊழியரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக இந்திய நீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி சென்னையில் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான விஜய் அவரது மனைவி சங்கீதா தாக்கல் செய்த விவாதத்து வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மீண்டும் இன்று விசாரணைக்கு வருகிறது. இன்று விசாரணைக்கு இருவரும் நேரில் ஆஜராவார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆளுநர் பங்கேற்கும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு விழாக்களில் தொடர்ந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்படும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்க கோரி இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த 21 தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேருக்கு கூட்டாக கடிதம் எழுதியுள்ளார்கள். சென்னையில் இன்று தங்கம் விலையில் மாற்றமில்லை. அதன்படி சென்னையில் 22 கரட் ஆவணத்தங்கத்தின் விலை 1 சவரன் 1,10,000 ரூபாவுக்கும் 1 கிராம் 13,750 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் தாய்லாந்து பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஆசிரியர் ஒருவர் இறந்தார். 3 மாணவர்கள் உட்பட மேலும் 4 காயமுற்றார்கள். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய மாணவர் தமது உயிரை மாய்த்துக் கொண்டார்.
உக்ரைனும் ரஷ்யாவும் குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதை ஐக்கிய நாடுகள் நிறுவனம் கண்டித்துள்ளது. தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் இருதரப்பையும் சாடியிருக்கிறார். இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் 300 நாட்களில் 300 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக யுனிசெஃப் அமைப்பு அறிவித்திருக்கிறது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் முட்டுக்கட்டையை சந்தித்திருக்கும் வேளையில் மத்திய கிழக்கில் அரசு தந்திர முயற்சிகள் தொடர்கின்றன. துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஒருங்கிணைந்து இந்த முயற்சியை வலுப்படுத்துகின்றன. ஈரான் ராணுவம் குறித்த தகவல்களை சேகரித்த 21 இஸ்ரேலிய உளவாளிகள் கைது செய்யப்பட்டதாக ஈரானிய அரசு அறிவித்துள்ளது. ஈரானின் தென்கிழக்கு மாகாணமான கெர்மனில் இஸ்ரேலிய உளவு பிரிவான மொசுவாத் அமைப்புக்காக செயல்பட்ட கூலிப்படையைச் சேர்ந்த 21 பேர் ஈரான் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் ஆயுத தட்டுப்பாடு நிலவுவதாக வெளியான தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிராகரித்திருக்கிறார். தகவலை கசியவிட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு நீண்டகால சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அவர் தமது சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் ஏற்பட்ட மோதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் இருவர் உயிரிழந்தார்கள். 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். லெபனான் மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. டென்மார்க்கில் கட்டாய ராணுவ சேவையில் பயிற்சி பெறும் முதல் பெண்மணியாக இளவரசி இசபெல்லா பெருமை பெற்றிருக்கிறார். இந்தியாவில் தஞ்சமடைந்து சுமார் 2 ஆண்டுகள் ஆகியிருக்கும் நிலையில் முதல் முறையாக ஷேக் ஹசினா காணொலி வழியாக செய்தியாளர்களை சந்தித்து, நான் வங்கதேசத்துக்கு நிச்சயம் திரும்புவேன், அங்கு நான் சிறையில் அடைக்கப்படலாம் அல்லது கொல்லப்படலாம் என்று பேசிய பேச்சுக்கள் வங்கதேசத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலிய அரசியல்வாதி மார்க் பாட்டன் தம்முடைய வேலை சலிப்பு தட்டுவதாக கூறியிருந்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதை ஒரு கூட்டத்தின் போது குறுந்தகவல் வழியாக சொன்னதை அவர் ஒப்புக்கொண்டார். அவர் அந்த குறுந்தகவலை ஒரு விலைமாதவுக்கு அனுப்பியதாக அவர் மீது புகார் வந்திருக்கிறது. ரோஹிங்கா அகதிகளின் உயிருக்கு ஆபத்திருப்பது தெரிந்தால் அவர்களை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று மலேசியா உறுதியளித்துள்ளது. வங்கதேசத்தில் காலியாக உள்ள அதிபர் பதவிக்கான தேர்தல் வருகின்ற 20 தேதி நடைபெறும் என்று அந்த நாட்டின் தேர்தல் ஆணையம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஆப்பிரிக்காவில் அடர்ந்த வெப்பநிலை காடுகளில் காணப்பட்ட கருப்பு நிற ரோமம் கொண்ட குரங்கு இனம் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பு வனவிலங்கு பாதுகாப்பாளர்களால் கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது அது ஒரு புதிய இனம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாநில நீதிமன்றம் மெட்டா நிறுவனத்துக்கு 567 மில்லியன் டாலர் அபராதம் விதித்துள்ளது. அதன் தளங்களில் பிள்ளைகளுக்கு ஆபத்து விளைவிக்கும் அம்சங்கள் குறித்து நிறுவனம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கவில்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஹொங்கொங்கில் 5 மகனை துன்புறுத்தி பட்டினி போட்டு கொன்ற பெண்ணுக்கு 22 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சீனாவில் மோசடி செய்ததாக தவறாக சந்தேகிக்கப்பட்டதனால் வர்த்தக சாம்ராஜ்யத்தை ஒரு தம்பதியினர் இழந்து போனார்கள். கோலாலம்பூரில் இருந்து கொச்சிக்கு சென்று கொண்டிருந்த பத்ரிகேயர் விமானத்தின் அவசர வெளிவாயிலை திறக்க முயன்றதாக சந்தேகப்படும் பயணி கைது செய்யப்பட்டிருக்கிறார். விண்ணில் நிகழும் வியப்பூட்டும் நிகழ்வுகளில் ஒன்றான முழு சூரிய கிரகணம் வருகின்ற புதன்கிழமை நிகழ இருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. T20 போட்டிகளில் அதிக ஓட்டங்கள் குவித்து இங்கிலாந்து வீரர் ஜோஸ் பட்லர் வரலாறு படைத்திருக்கிறார். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவின் சாதனையை ஆஸ்திரேலிய அணியின் வேக பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டோக் முறியடிக்க உள்ளார். கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர்களான ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரெஃப், ரஷ்யாவின் டேனியல் மெட்ரோஃப் ஆகியோர் தங்களின் முதல் சுற்றிலே தோல்வி கண்டு நேற்று வெளியேறினார்கள். அமெரிக்காவில் நடைபெறும் சென்ட் லூயிஸ் ரேபிட் பிளிட் செஸ் போட்டியில் பிளிட்ஸ் பிரிவில் 9 சுற்றுக்கள் முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா 3 வெற்றிகளுடன் முன்னிலையில் இருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 387 ரூபாய் 15% இந்திய பெறுமதியில் 109 ரூபாய் 76%. 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335 ரூபாய் 96% இந்திய பெறுமதியில்
95.24%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 413.25%. இந்திய பிரமதியில் 117.19%. ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 452.10%. இந்திய பிரமதியில் 128.14%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.70%. இந்திய பிரமதியில் 67.94%. கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விணத்தினர். சாசல் டார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris,
3: Viti Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
3: Neladige todarbugalukku Viti Cash and Curry Paris Lachapelle todarbu telivisi lakkam 01 40 55 07 18 சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நேரம் சரியாக 9:19. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது. காலை பூந்தன்றல், காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். காலை பூந்தன்றலுக்காக அனுசனை வழங்குகின்றார்கள் ஸ்ரீ சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களது அனுசனையோடு தொடர்கிறது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றலோடு இன்று இணைந்து கொள்ளுகின்றார் பேபி சிவா அவர்கள். அவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவரோடு உரையாடுங்கள்.
1: ஹலோ, பைபரோடாக வந்திருப்பவர்கள் இணைத்துக் கொள்கின்றேன். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் கணேசனா, எப்படி நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறீங்களா?
2: ஆ, நலமா இருக்கிறேன். இப்போ இப்போ குடியிருக்கா முதன் இக்கோ பண்ணி இப்போ வேணால
1: சொல்லுங்க.
2: இவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
2: நானும் கேட்கிற பாட்டு ஏய் பாடல் ஒன்று, அந்த பாட்டு
1: இதோ உங்கள் வாசல் தேடி வருகிறது. நீங்கள் கேட்டு விரும்பி கேட்ட பாடல். மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். இதோ ஆரம்பமாகிறது. பிரியா படத்திலிருந்து ஏ பாடல் ஒன்று.

0: வணக்கம். வாட்ஸ்அப் ஒரு அழக இணைந்திருப்பவை அணைக்கின்றேன். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் கேமா, பேபி சிவா, எமலியின் பொங்கராஜா.
0: வணக்கம் அண்ணா, வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: கண்டங்கூர் கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை
0: எடுத்து வச்சிருக்கோம்.
1: அந்த பாடலை கேட்க
0: விரும்புறேன்.
1: நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்கு நன்றி, வணக்கம் தெரிந்து எடுத்துக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஆமாம், பத்திரகாளி படத்தில் இருந்து புங்கையோ ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்த பாடலை நாங்கள் கேட்டிருந்தோம். அடுத்து இணைந்திருப்பவர்களை அணைத்துக் கொள்ளப்படுகின்றேன். நன்றி.
1: வணக்கம் கேமா, வணக்கம் பேபி சிவா. இதுவரைக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் வந்து நோர்வேலிருந்து சித்ராபாங்க.
0: உங்களுக்கும் உங்களுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இருவர் சார்பாகவும். எப்படி நல்லமா இருக்கீங்களா?
1: நன்றி பேபி சிவா, நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க இருவரும் நல்ல சுகமா இருக்கிறீங்களா?
0: நல்ல ஃபேன் காத்தோட நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: சரி, சந்தோஷமா நல்ல சுகமா இருக்கணும். ஒன்று நான் முருக பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கும் உங்களுடைய பணி தொடர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
0: நன்றி.
1: நான் வந்து கடவுள் சேர்த்து வைத்த ஜோடி தான்கிற பாடலை கேட்க ஆசைப்படுகிறேன்.
0: என்ன படத்துல இருந்து கேக்குறீங்க?
1: படம் பாக்கலாம்.
0: ஒரு கனவு கோலம், கோலம், ஓ கனவு கோலம், ஒரு கனவு கோலம்,
1: ஒரு கனவு கோலம்
0: பாடலை கேட்போமா?
1: ஓகே, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: வணக்கம், நோர்வேலிருந்து சித்ரா அவர்கள். நோர்வேலிருந்து சித்ரா அவர்கள் கனவு கோலம் படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தார். அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இணைந்திருப்பவர்
1: வணக்கம்.
0: வணக்கம் சதீஷ், எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நான் நலமா சந்தோஷமா இருக்கின்றேன். நீங்க வந்தானே ரெண்டு பேரும்?
0: நாங்க ரெண்டு பேரும் நலமா இருக்கிறோம். நலத்துக்கு விசாரம் நலம் விசாரத்துக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களோட படம் வந்து கிழக்கே போகும் ரயில் கோயில் மணி ஓசைதனை கேட்டது யாரோ கேப்பமா?
1: கேப்பமா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ.

0: ஆமாம், கிழக்கே போம்பையில் படத்திலிருந்து சதீஷ் அவர்கள் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்து பைவரூடாக இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் அண்ணா, மூர்த்தி அண்ணா, பைபரூடாக மூர்த்தி அண்ணா.
1: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம் மூர்த்தி அண்ணா, நலமா? கேக்குதா நான் கதைக்கிறது?
1: ஹலோ,
0: ஓம் கேக்குதா?
1: நீங்க என்ன சாப்பிடாம வந்திருக்கீங்க? விடிய வேண்டாம்,
0: விடிய சாப்பாடு எனக்கு நேரம் இல்லாதால சாப்பிட இல்ல. எனக்கு பதிலா நீங்க சாப்பிடுங்க.
2: இல்லம்மா, உங்க சத்தம் வருது இல்ல?
0: இப்போ வர இல்லையா? இப்போ வருதா?
1: ஹலோ,
0: இப்போ வர இல்லையா? சவுண்ட் வர இல்லையா? இல்ல, இங்க எல்லாம் ஓகே தானே இருக்குது?
1: ஹலோ,
0: ஹலோ, இங்க எல்லாம் ஓகே தானே இருக்குது? ஏன் சவுண்ட் வர இல்ல? அந்த உங்களுக்கு எதிரொலி வருது, என்னுடைய எதிரொலி உங்களுக்கு வருது. இல்ல இல்ல, உங்களுடைய எதிரொலி எனக்கு ஒலிக்குது. அப்ப என்ன, எந்த சவுண்ட் வராம விடலாம்?
1: என்ன
0: பாட்டு கேட்டுக்கிறீங்க?
1: படிச்சாதமே படத்துல இருந்து உள்ளதை சொல்வேன் சொன்னதை சொல்வேன், மற்றது உங்களுக்கு சிறந்த வரவேற்புகளை தெரிவித்துக் கொண்டு முதல் முதல் வெள்ளிக்கிழமையில காலடி எடுத்து
0: வச்சிருக்கிறீர்கள்.
1: தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த பணி தொடர வேணும் என்று வாழ்த்தி கொண்டு இந்த பாட்டை கேட்போமா?
0: நன்றி அண்ணா, நன்றி. உங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த காலை வணக்கத்தை நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த தடவை உங்களோடு இணைந்து கொள்கின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம்.

சென்று படித்ததில்லை ஒரு எழுத்தும் தெரியாது, பள்ளிக்கு சென்று படித்ததில்லை ஒரு எழுத்தும் தெரியாது. நான் பார்த்த உலகத்தில் பாசத்தை தவிர

திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன், திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை

ஆமாம், மூர்த்தி என்ன விரும்பி கேட்ட பாடல், உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் என்ற பாடலை கேட்டிருந்தார். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.

0: வணக்கம்.
1: பக்திமயமான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். திருமதி கேமா பொன்னம்பலம், திருமதி பேபி சிவா,
0: உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன பாட்டு கேட்டுக்கிறீங்க?
1: பாடல் வந்து அகத்திகர் படத்திலிருந்து, குறுமுனி அகத்திகருக்கும் மாவீரன் இலங்கீஸ்வரன் ராவணனுக்கும் வீணை இசைத்துக் கொண்டு பாடும் பாடல், வென்றிடுவேன் நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன் என்ற சங்கீத பாடல். இந்த பாடலை பாடி ராவணன் தோற்க மீண்டும் தொடர்ந்து வீணை வாசித்து இந்திய மலையே உருக செய்தவர் அக்குறுமுனி அகத்திகர். பாடலை காட்சிக்க பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.
0: ஆனா இன்றைக்குதான் இந்த பாடல் நாங்கள் கேட்கிறோம்.
1: இல்ல இல்ல, திருமதி கேமா பொன்னம்பலத்திட்ட பல தடவை கேட்டிருக்கிறேன், உங்களிடம் இன்றுதான் முதல் தடவை.
0: சரி,
1: பாடலை கேட்போமா?
0: சரி, பாடலை கேட்போம். நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் திருமதி பேபி சிவா.

விபி அண்ணா அவர்களுடைய பாடலை முழுமையாக தராதற்கு மனம் வருந்திக்கொண்டு, ஏனென்றால் அடுத்து இணைத்துக் கொள்வர்களை இணைத்துக்கொண்டு மீண்டும் அடுத்த தடவை இதே பாடலை நான் முயற்சி செய்கிறேன் முழுமையாக தருவதற்கு. நன்றி விபி அண்ணா, மன்னிக்கவும்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நான் சசிகலா சுதந்திரமா.
1: சசி அம்மா, எப்படி நிலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் இருவரும் நல்லா இருக்கிறோம். நன்றி.
0: அறிவிப்பு துறையில் நீங்கள் மிளிர மனதார வாழ்த்திக்கொண்டு.
1: நன்றி சசி அம்மா, உங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிந்து கொள்கின்றோம். இந்த வார்த்தை கேட்பதற்கு என்ன பாட்டோடு இணைந்திருக்கு நீங்கள்?
0: நான் வந்து பாலவினச்சோலை திரையில இருந்து மேகமே மேகமே பால் நிலாத்தேவி என்ற பாடல்,
1: வாணிஜராமுடைய பாடல். பாட்டை கேட்போமா? நாங்கள் என்னோட அடுத்த லைன்லேயும் வந்திருக்கிறார்கள். டைம் மட்டுமட்டாக இருக்கிறதுனால நிறைய உரையாட முடியவில்லை. அடுத்த தடவை நிறைய உரையாடிக்கொள்வோம்.
0: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: சசி அம்மா அவர்களின் பாடலோடு ராஜலிங்கம் அண்ணாவை இணைத்துக் கொள்ளப் போன்றோம். காரணம், நேரம் பற்றாக்குறையால் மன்னிக்கவும். அடுத்த தடவை இதை பாடலை நீங்கள் கேட்டு மகிழுங்கள். நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி அம்மா. நன்றி வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ராஜலிங்கம் அண்ணா. ஓ,
1: மன்னிக்கவும்.
0: நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். மிகவும் வருத்தத்தோடு மீண்டும் அடுத்த தடவை நீங்கள் பாடல் இதே பாடலை மீண்டும் கேட்டுக் கொள்ளுங்கள்.
1: இருவருக்கும் வாழ்த்துக்களும். நன்றி.
0: நன்றி வணக்கம்.

ஆமாம், பாலைவனச்சோலையின் படத்தில் இருந்து சசியம் அவர்கள் விரும்பி கேட்டு பாடி தந்திருந்தோம். அத்தோடு ராஜலிங்கம் அண்ணாவையும் இணைத்துக் கொண்டிருந்தோம். நேரம் பற்றாக்குறையாக அவர்களுக்கு இருவர்களுக்கும் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதோ இணைந்து கொள்கின்றார் கீமா அவர்கள். நன்றி, நன்றி, வணக்கம்.

நேரம் சரியாக 10:02. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இதுவரை நேரம் காலை புந்தண்டலோடு இணைந்திருந்தீர்கள். காலை புந்தண்டலுக்கு நித்தமும் அரசனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தார் பே விஸ்வா அவர்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இணைந்திருந்த நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி, வணக்கம்.

வணக்கம். மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷிப்ளில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். தமது பூர்வீக நிலங்களை உடனடியாக காணி உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு வலியுறுத்தியும், நீண்ட காலமாக தமது பூர்வீக நிலங்களை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து போராடி வரும் மக்களுக்கு ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியும் இன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் மன்னார் நகர சுற்றுவட்டத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. அம்பாறை மாவட்டத்தின் பழம்பெரும் தமிழ் கிராமமான திராய்கேணியில் 1990 இடம்பெற்ற படுகொலைகளின் 36வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மாலை அந்த கிராமத்தில் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. கடந்த 1990 ஆகஸ்ட் 6 திராய்கேணி கிராமத்தில் இடம்பெற்ற மிலேச்சித்தனமான தாக்குதலில் 54 தமிழ் மக்கள் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். ஜாழ்ப்பாணம் சீத்தப்பாத்தி செம்மணி மனித புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் நேற்று வியாழக்கிழமை ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் மேற்பார்வையில் தொடர்ந்தது. ஆயுத போராட்டம் இல்லாத நாட்டில் பாதுகாப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு படையினர் காணிகளை ஏன் தொடர்ந்து கையகப்படுத்த வேண்டும்? தமிழர்கள் மீண்டும் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அவர்களின் காணிகளை அவர்களிடமே ஒப்படையுங்கள், அதுவே நீதியானதாக அமையும். வளமிக்க பலாலி மக்கள் இன்று தமது காணிக்காக போராடுகிறார்கள். காணிகளை விடுவிக்க முடியாது என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சரால் எவ்வாறு குறிப்பிட முடியும்? கடந்த அரசாங்கங்களைப் போன்றே இந்த அரசாங்கமும் செயற்படுகிறது என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். பிரதம நீதியரசர் மற்றும் காவல்துறை மா அதிபரின் உத்தியபூர்வ இல்லங்களுக்கு அருகிலுள்ள வீதியை காணொலியாக பதிவு செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். 2019 உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதலில் காயமடைந்த சட்டத்தண்ணி ஒருவரால் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட குடியியல் வழக்கில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர ஆகியோரை பிரதிவாதிகளாக பெயரிடுவதை நீக்குவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தனை சாகர காரியவசம் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய தொடர்பில் அண்மையில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து மற்றும் அவருக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று வியாழக்கிழமை கடுவலை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் புற்றுநோயாளர் பிரிவில் இயங்கி வந்த லினியர் ஆக்சிலேட்டர் இயந்திரம் செயலிழந்துள்ள நிலையில் வைத்தியசாலைக்கு வருகை தரும் புற்றுநோயாளர்கள் உரிய சிகிச்சைகள் பெற்றுக் கொள்வதற்கு வழியின்றி பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக அரச கதிரியல் தொழில்நுட்பவியலாளர்கள் சங்க தலைவர் சாணக தர்ம விக்ரம தெரிவித்தார். கொழும்பு மெஹசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட அமைதியின்மையின் போது காயமடைந்த 11 கைதிகள் சிறைச்சாலை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் தலைவர் சட்டத்தரணி சேனக பெரேரா மற்றும் அதன் அழைப்பாளர் சுதேஷ் நந்திமால் சில்வா ஆகிய இருவருக்கும் உயிர் அச்சுறுத்தல் விடுத்து ஒரே மாதிரியான 2 கொலை மிரட்டல் கடிதங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்து, இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் தலைமையகத்திலும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு சுட்டிக்காட்டியுள்ளது. கணவனால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த பெண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக வெகதர போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை மோசமான பேரிடராக மாறியிருக்கிறது. நேற்று புதுப்பிக்கப்பட்ட அறிக்கைகளின்படி நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் 2112 குடும்பங்களைச் சேர்ந்த 8191 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர் என நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோன் தெரிவித்தார். தொடரும் இந்திய செய்திகள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார்.
பெண்கள் இட ஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு ஆதரவு கோரி ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கடந்த 3 நாட்களில் 3வது முறையாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தொடர்பு கொண்டு பேசினார். ராகுல் காந்தி மூலம் தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தன் மனைவி நினைத்ததாகவும், ஆனால் அந்த முயற்சி தோல்வியிலேயே முடிந்ததாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்ஸ் நேற்று தெரிவித்தார். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையை நோக்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி பேரணி செல்ல திட்டமிட்டுள்ளதாக ஜார்க்கண்ட் மாநில மாணவர் அமைப்பு தெரிவித்துள்ளது. தென்னிந்தியாவில் அரசு விலை அதிகரிக்கிறது. பருவமழை குறைவால் குறைவாக இருப்பதால் அறுவடை குறையலாம் என்று அஞ்சப்படுகிறது. தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி சென்னையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. தமிழ்நாட்டில் ஆளுநர் பங்கேற்கும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு விழாக்களில் தொடர்ந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்படும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்க கோரி இன்றைய கூட்டணியைச் சேர்ந்த 21 தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லிஹருக்கு கூட்டாக கடிதம் எழுதியுள்ளனர். சென்னையில் இன்று தங்கம் விலையில் மாற்றமில்லை. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 110,000 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 1 கிராம் 13,750 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடரும் உலக செய்திகள். தாய்லாந்து பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 3 மாணவர்கள் உட்பட மேலும் 4 காயமுற்றுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டை நடத்திய மாணவர் தமது உயிரை மாய்த்துக் கொண்டார். உக்ரைனும் ரஷ்யாவும் குடியிருப்பு பகுதியில் தாக்குதல் நடத்துவதை ஐக்கிய நாட்டு நிறுவனம் கண்டித்துள்ளது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகள் முட்டுக்கட்டியை சந்தித்திருக்கும் வேளையில் மத்திய கிழக்கில் அரசு தந்திர முயற்சிகள் தொடர்கிறது. துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த முனைகின்றன. அமெரிக்காவின் ஆயுத தட்டுப்பாடு நிலவுவதாக வெளியான தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். தகவலை கசியவிட்டதற்காக சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு நீண்டகால சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அவர் தமது சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டார். லெபனான் மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த அமெரிக்கா ஆதரவுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் நிலையில் நடந்த இந்த தாக்குதலால் பதட்டம் அதிகரித்துள்ளது. இந்தியாவில் தஞ்சமடைந்து சுமார் 2 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் முதல் முறையாக ஷேக் ஹசீனா காணொலி வழியாக செய்தியாளர்களை சந்தித்து, நான் வங்கதேசத்துக்கு நிச்சயம் திரும்புவேன், அங்கு நான் சிறையில் அடைக்கப்படலாம் அல்லது கொல்லப்படலாம் என பேசியிருக்கிறார். ரோஹிங்கியா அகதிகளின் உயிருக்கு ஆபத்து இருப்பது தெரிந்தால் அவர்களை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று மலேசியா உறுதியளித்துள்ளது. கடந்த வாரம் 5,000 ரோஹிங்கிய மக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள மியான்மர் ஒப்புக்கொண்டதாக பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அறிவித்தார். ஆப்பிரிக்காவில் அடர்ந்த வெப்பநிலை காடுகளில் காணப்படும் கருப்பு நிற ரோமம் கொண்ட குரங்கு இனம் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பு வனவிலங்கு பாதுகாப்பாளர்களால் கண்டறியப்பட்ட நிலையில் தற்பொழுது அது ஒரு புதிய இனம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஹாங்காங்கில் 5 வயது மகனை துன்புறுத்தி பட்டினி போட்டுக் கொன்ற பெண்ணிற்கு 22 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூரிலிருந்து கொச்சிக்கு சென்று கொண்டிருந்த பாட்ரிக் ஏர் விமானத்தின் அவசர வெளிவாயிலை திறக்க முயன்றதாக சந்தேகிக்கப்படும் பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. T20 போட்டிகளில் அதிக ஓட்டங்கள் குவித்து இங்கிலாந்து வீரர் ஜோஸ் பட்லர் வரலாறு படைத்துள்ளார். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவின் சாதனையை ஆஸ்திரேலிய அணியின் வேக பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்ச் முறியடிக்க உள்ளார். கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர்களான ஜெர்மனியின் அலெக்சாண்டர் வேரவ், ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவ் ஆகியோர் தங்களின் முதல் சுற்றிலேயே தோல்வி கண்டு நேற்று வெளியேறினர். நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் ஊத்திபுர இணையதளமான www.trdtamiloli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில்
₹387 15% இந்திய பிரமதியில் ₹109 76% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் ₹335 96% இந்திய பிரமதியில் ₹95 24% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் ₹413 25% இந்திய பிரமதியில் ₹117 19% ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பிரமதியில் ₹452 10% இந்திய பிரமதியில் ₹127 14% ஒரு கனடிய டாலர் இலங்கை பிரமதியில் ₹239 70% இந்திய பிரமதியில் ₹67 94% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
3: Viti Superstore, Gala Gonesse Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Glaque, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre, Tolibisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 10:17. நீங்கள் இணைந்திருப்பது ஜியாடி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. வெள்ளிமலர் வெள்ளிமலர் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:10 to 11 வரை ஒலிக்கின்றது வெள்ளிமலர். அந்த வகையில் இன்றைய வெள்ளிமலரை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்க ஒலிக்கிறது காயத்ரி மந்திரம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து சிறப்பு நச்சிந்தனையோடு இணைந்து கொள்ளுகின்றார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். வணக்கம் கேமா. நலமா இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
1: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். உங்கள் ஊடக உறவுகள்?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள். நன்றி.
1: மூத்த கலைஞரின் பிறந்த நாளும் எல்லாம் நிறைவடைந்து விட்டார்கள்.
0: ஆமா, உங்களையும் சந்திக்க கூடியதாக இருந்தது எல்லோரையும்.
1: நிச்சயமாக நிச்சயமாக, அனைத்து உறவுகளும் ஒன்று கூடுன ஒரு நாள் தானே.
0: ஆமா,
1: சந்தோஷம். நாங்கள் நேரடியாக அணைவோம் இல்லையா?
0: ஆமா, இணைந்து கொள்ளுங்கள்.
1: அன்பான உறவுகளே, அன்பான டிஆர்டி தமிழ் நேயர்களே, அன்பு அறிவிப்பாளர் அன்புக்குரிய கேமா அவர்களே, இன்றைய நல்ல சிந்தனையை செவியும் எடுக்கக்கூடிய தற்றுள்ள நல்ல சிந்தனையின் பெரியர்களே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்களையும் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இன்றைய தினம் நமது வாழ்விலே பொது சிந்தனைகளை நான் இப்பொழுது ஆங்காங்கே நகர்த்தி கொண்டிருக்கின்றேன். ஆன்மீக சிந்தனைகளுக்குள் இந்த தண்ணீர் மாதங்கள் வாயிலாக வருகின்ற விரதங்கள், அனுஷ்டானங்கள் ஓடிக்கொண்டு உருண்டோடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே, இந்த காலப்பகுதியிலே அவை அனைத்தும் தெரிந்தவை. நாட்காட்டி பஞ்சாங்கங்களில் வருகின்ற விரதங்கள், அதை அப்பப்ப நாங்கள் சொன்னாலும் எல்லோருக்கும் அது தெரிந்த ஒரு விடயம் என்ற ரீதியிலே தான் நான் பொது சிந்தனைகளை இப்பொழுது கண்டு வருகின்றேன். நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஐந்தறிவு நிறைந்து ஆறறிவு பரிபூர்ணமாகி இருக்கக்கூடிய மனித அறிவிலே ஏழாம் அறிவும் நம்மை நாடுகின்ற நேரத்திலே, நாம் நமது வாழ்விலே துன்பங்களை சோதனை, துன்பம் ஒரு சோதனையாக நாங்கள் ஏற்கக்கூடாது. ஏனென்றால் அது நமக்கு ஒரு வாழ்வின் அத்திவாரமாக, சவாலாக, வெற்றிக்கு வழிகோலுகின்ற ஒரு சம்பவங்களாகத்தான் இந்த துன்பங்கள் நமக்கு நேருகின்றன. ஆண்டவன் பிரமையின் படைப்பிலே நமக்கு பிறவியின் பயனாக வருகின்ற நல்ல பயன், தீய பயன்களை அனுபவிக்கின்ற பொழுது, கர்மாக்களின் அடிப்படையிலே நீதியினூடாக நாம் அவற்றை ஏற்கின்ற பொழுது, துன்பங்கள் நமக்கு தருகின்ற பொழுது, நமக்கு மானிடருக்கு மட்டுமல்ல, தேவலோகத்தில் பிறந்த தேவர்கள், அசுரர்கள், அசுரலோகத்தில் பிறந்த அசுரர்கள், நல்லோர்கள் போற்றக்கூடிய நாயன்மார்கள், ஆழ்வார்கள், ரிஷிகள், மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், எத்தனையோ எத்தனையோ விபுலானந்தடிகள், கௌதம உத்தம புத்தர், நிறைவான கிறிஸ்தவ மதங்களிலே சொல்லக்கூடிய இயேசுநாதர், அன்னை வேளாங்கண்ணி, இஸ்லாமிய வரலாற்றிலே வருகின்ற பெரிய பெரிய மகான்களது வரலாறுகள், அதே மாதிரி ஒவ்வொரு மத ரீதியாக இந்த துன்பங்கள் அனைத்தையும் கூடுதலாக அனுபவித்தவர்கள் தான் பெரியோர்கள், அறிஞர்கள், மூத்தோர்கள், ஞானிகள், வழிகாட்டிகள். சமய சம்பந்த ரீதியாக இதிகாசங்கள், புராணங்கள் வாயிலாக, வரலாற்று பிரசித்தி பெற்ற புஸ்தகங்களின் ஏட்டு வாயிலாக நாம் பார்க்கின்ற பொழுது, அவர்களிலே அந்த துன்பங்களை ஏற்றுத்தான் அவர்கள் மனித வாழ்விலே நமக்கு நல்ல பாடம் தந்து ஞானிகளாவதற்கு வழிவகுத்து செய்திருக்கின்றார்கள். இந்த வெள்ளம் வந்து பெருகுகின்றது, அப்படியே அழிவை தருகின்றது. நல்ல மழை கூடுகின்ற நேரம் பெருவெள்ளம் அபாயத்தை தருகின்றது. கிராமங்கள் வீடுகளுக்குள் ஊடுருவுகின்றது, பாய்கின்றது. அதே வெள்ளம் மழை பெய்ந்து நமக்கு தண்ணீர் இல்லை என்றால் செழிப்படைய வாய்ப்பில்லை. தண்ணீரை நம்பி வாழுகின்ற நமக்கு அது இயற்கையிலே மழை ஒரு கொடுப்பனவாக வேண்டும். இதே மாதிரி இந்த வெள்ளங்கள் வருகின்ற பொழுது நல்ல வறட்சி காலத்திலே வறண்டும் போகின்றன. கோடை காலங்களில் வறண்டு புல் பட்டுகள் காய்கின்றன. அங்கே மழை காலங்களில் அது வழிந்து ததும்பி வெளியில் ஓடி நல்லதையும் தருகின்றது, அழிவையும் தருகின்றது. மரங்கள் எல்லாம் இலையுதிர்ந்து தளர்கின்றன. அதே மாதிரி நாம் இறைவனது அடியிலே பாதார விந்தத்திலே அந்த நியதியின் நிரந்தரத்தின் காரணமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அங்கே, அதுவும் ஒரு வகையிலே நமக்கு ஒரு அத்திவாரமாக மலையின் ஒரு நகர்வாகத்தான் தெரிகின்றது. இந்த இறைவன் நம்மை ஆட்டுவிக்கின்ற பொழுது அந்த மனிதத்தின் வாழ்விலே நன்மை தீமை துன்பம் இன்பம் இவையெல்லாம் நமக்கு துன்பங்கள். நமக்கு அது ஒரு அத்திவாரமாக வளர்ச்சிக்கு பாதையாகின்றது. காலம் போகின்றது, நேரமாகின்றது, வயது போகின்றது, ஆசையின் மோகமாக அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு நாங்கள் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் அது வெற்றி அல்ல. சிந்தித்து பாருங்கள், வரலாற்று ரீதியாக நாம் பெற்ற வெற்றிகள், உதாரணமாக 12 ஆண்டுகளாக 12 வருஷங்களாக, உதாரணத்திற்கு நமக்கு தமிழனுக்கு இலங்கை தமிழன், யாழ்ப்பாண தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு விடிவு காலம், ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு சுதந்திரமான வாழ்வு வர வேண்டும் என்ற நோக்கோடு தன்னக தானித்தவராக வந்த தலைவர் பிரபாகரன் தன்னை அர்ப்பணித்து, தன் குடும்பத்தை அர்ப்பணித்து, தம் மக்களை அர்ப்பணித்து, தம் போராளிகளை அர்ப்பணித்து, பலவிதமான துன்பங்களின் மத்தியிலே 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு போராட்டத்தை நடத்தி இன்று அந்த போராட்டத்தின் ஒரு வெற்றியாக தமிழனுக்கு ஒரு பயம் இருக்கின்றது, தமிழனுக்கு ஒரு தனி உரிமை இருக்கின்றது என்ற ஒரு நோக்கத்திலே பாராளுமன்றத்திலோ, நகராட்சி மன்றங்களிலோ, ஊராட்சி மன்றங்களிலோ, எந்த ஒரு இடத்திலும் அங்கே அந்த ஒரு வெற்றியின் பயனாகத்தான் இன்று நமது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ, சிறியோ பிள்ளையோ, அவர்களது ஆட்சிகள் ஆசன மோகங்கள் எப்படி இருக்கின்றனவோ, நமக்கண்டு ஒரு உரிமை, நமக்கண்டு ஒரு தனித்துவமான இடத்தை வடக்கு கிழக்கிலே தந்து இன்று கூடி மொழியுரிமை, சமத்துவ உரிமை, பதவி உரிமைகள், படிப்பு கல்வி தகமைகளிலே ஒரு முன்னுரிமை ஒன்றை கொடுக்க முயற்சி செய்கின்றார்கள். அந்த வெற்றியின் ஒரு சின்னம். இப்படியே நாங்கள் பழைய தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாயிலாக, கூட்டணி வாயிலாக நாங்கள் இதை விட்டிருந்தால் இன்றும் நாங்கள் இன்னும் மேன்மேலும் அடிமைகளாகி, அடிமைக்கு மேல் அடிமையாகி வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இருந்திருக்கும். எனவே போராட்டத்தின் ஒரு வெற்றியின் பயனாகத்தான் இன்று தமிழனுக்கு என்று உலகத்திலே ஒரு பேச்சு, தமிழனுக்கென்ற ஒரு பயம், தமிழனுக்கென்ற ஒரு உரிமையை புலம்பெயர் மண்ணில் சரி, உலகளாவிய ரீதியில் சரி, ஒரு வெற்றியின் அடையாளமாக அந்த பலதரப்பட்ட இழப்புகள், பலதரப்பட்ட துன்பங்கள், பலதரப்பட்ட உயிர் அர்ப்பணிப்புகள், பலதரப்பட்ட பொருளாதாரத்தின் மத்தியிலே தான் அந்த எத்தனையோ இன்னல்களை அனுபவித்து அனுபவித்து அடிப்படையாக வந்த வெற்றி தான் என்று நமக்கு ஒரு சின்ன பாதையாக நமது அங்கத்தவர்கள், நமது மொழிக்கு ஒரு அடையாளமாக, பரிபூர்ண சுதந்திரம், பரிபூர்ண உரிமை இல்லாவிடிலும் கிட்டத்தட்ட நாங்கள் அதன் சமபங்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் அது ஒரு வெற்றியின் அடையாளம். அதே மாதிரித்தான் நாம் ஆன்மீகத்திலும் சரி, அரசியலிலும் சரி, எந்த ஒரு துறையிலும் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் பலதரப்பட்ட பழி சுமைகள், பலதரப்பட்ட வதந்திகள், பலதரப்பட்ட அர்த்தமற்ற, உண்மையற்ற, நீதியற்ற தீர்மானங்களுக்கு பங்காகக்கூடிய வான்மையின் அந்த ஒரு நிலைமை, அதே மாதிரி நமக்கு வெற்றிக்கு போகின்ற பொழுது 4 பேர் சொல்லுகின்ற நையாண்டித்தனங்கள், 4 பேர் மாசுபடக்கூடிய பொறாமையின் எரிச்சலின் வடிவமாக வரக்கூடிய துன்பங்களின் செயல்பாட்டு வதந்தி வடிவங்கள், இவையெல்லாம் நமக்கு ஒவ்வொரு உரமாக, ஒவ்வொரு அனுபவமாக கஷ்டப்பட்டு நொந்து சிறையிருந்து ஆன்மீகத்திலே பல பாவங்களை கேட்டு உண்மைகளை அவர்கள் எல்லாம் புதைத்து வாய்மைகள் தோத்து பொய்மைகள் வென்று தலைதரப்பட்ட இன்னல்கள் நம்மை நாம் அர்ப்பணித்துத்தான் ஒரு பெரிய வெற்றியை பெற வேண்டும். அந்த வெற்றி தான் நமக்கு பலமானது, இன்பமானது, ஒரு வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடிய அத்திவாரமான ஒரு முதுகெலும்பாக அமையக்கூடிய வெற்றி தான் அது. வெற்றி பணம் கொடுத்தோ, பொருளாதாரத்தை கொடுத்தோ, ஆசை காட்டியோ, சர்வாதிகார அடிப்படையில் பலவந்தப்படுத்தியோ, அல்லது நாம் லஞ்சங்கள் கொடுத்து குறுக்கு வழியிலோ, அல்லது சடுதியாக மாயப்படுத்தி தொழில்நுட்பத்தின் சாதனங்களில் ஊடாக வடிவங்களை மாற்றி அங்கு குருவிலிருந்து அனைவரும் இந்த மோகம் என்ற அந்த மாயையிலே நடிக்க விட்டு வருகின்ற வெற்றிகள் வடிவங்கள், அதன் ஆன்மீகத்தில் சரி, அனைத்திலும் சரி வருகின்ற அந்த வெற்றிகள், அந்த பிரதிவாதங்களின் மேம்பட்ட மிலைச்சத்தனமான வடிவங்கள் வெற்றி அல்ல. இன்று கூடி உதாரணத்துக்கு ஆன்மீகங்களுக்குள்ளே வரலாற்றிலே இன்றும் பிரசித்தி பெற்று பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற கூடிய நல்லூர் சன்னதியிலிருந்து பஞ்சதள ஈஸ்வரங்கள் வரை தாயகத்திலும் சரி உலகத்திலும் சரி தமக்கென்று ஒரு வரலாற்று முத்திரையை பொறித்து அருளை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றதென்றால் அது உண்மையான ஆன்மீகத்தின் பரிபூரண வெற்றி. இதைத்தான் இன்றைய சிந்தனையிலே முன்வைக்கின்றேன். அன்பான உறவுகளே, அன்பான டிஆர்டி தமிழ் நேயர்களே, துன்பங்கள் நமக்கு ஒரு சோதனை. அந்த துன்பங்களின் வாயிலாக வருகின்றதுதான் நல்ல இன்பம். ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து துன்பம் வராது. பலதரப்பட்ட தாங்க முடியாத பலதரப்பட்ட பரிதவித்த துன்பங்கள் நம்மை அண்டும் நாடும் வந்து பீடிக்கும், நம்மை சுற்றி கொள்ளும். ஆனால் நாம் ஒவ்வொன்றையும் அனுபவித்து ஒவ்வொரு வெற்றிக்கு அத்திவாரமாக துன்பங்கள் வார்த்தைகள் மனம் புண்பட்ட பழு அவற்றை அனைத்தையும் நாங்கள் சுமந்து பெறுகின்ற புளிந்து துன்பங்களை களைந்து இன்பங்களை சேர்த்து வருகின்ற உண்மையான வெற்றி தான் நமக்கு வெற்றி என்பது. அந்த வெற்றி வரும் வரை நாம் பொறுமை காக்க வேண்டும். காலம் போகலாம், கோலம் மாறலாம், நமது ஆயுள் காலம் நிறைவையதாம். ஆனால் இதன் பின்னணியில் நமக்கென்று ஒரு நல்ல நீதியான நேர்மையான ஒரு வெற்றி சின்னம் நிச்சயமாக கர்மாவின் அடிப்படையிலே இருக்கு என்பதை எந்த வகையிலும் ஆன்மீகத்துறை சரி, அரசியல் துறை சரி, ஊடகத்துறை சரி, ஒரு பொதுவான ஸ்தாபனங்களின் துறை சரி, அரசியலிலிருந்து அனைத்து துறைகளிலும் இது ஒரு வெற்றி பாதைக்கு துன்பங்கள் ஒரு அத்திவாரம் ஒரு உரம் என்பதை தெரிவித்து இன்றைய தினம் வாய்ப்புக்கு நன்றி கூறி டிஆர்டி தமிழ் வானொலி ஊடகத்தின் இந்த சுக்கிரவார வெள்ளிமலர் நல்ல சிந்தனையிலே கொடுக்கக்கூடிய இந்த நிமிட நேர பொன் துளிகளுக்குள் நல்ல சிந்தனைகளை உள்வாங்கி வரக்கூடியவர்கள் நல்ல நிலையில் வரலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு அன்புக்குரிய அறிவிப்பாளர் கேமாவுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்து ஊடகத்துக்கும் என்றென்றும் நன்றி கூறி உங்கள் அன்பு பிடியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் அன்புக்குரிய சுதனையா, நன்றி நேர்களே, நன்றி கேமா அவர்களே, நன்றி வணக்கம்.
0: நன்றி ஐயா, நன்றி, நன்றி வணக்கம்,
1: நன்றி வணக்கம்.
0: ஆமாம், சிறப்பு நற்சிந்தனையோடு இணைந்திருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவருக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவரை இணைத்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நேர்களை இணைக்க இருக்கிறேன். அந்த வகையில் இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். உங்களுக்கும் மீண்டும் இனிய காலை வணக்கம்.
2: திருச்சி தம்பலம் இட

തൊളു തൊളുവേൻ കടൽ നിലമോതോട് കലന്ത.

சிவாய புகழிடம் பிறந்தில்லை போற்றியோ நமச்சிவாய புறமெனை போக்கல் கண்டாய் போ

0: திரு சிதம்பரம், நன்றி வணக்கங்கம்மா.
1: நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். ஆமாம், உங்களை வேற வைத்துக் கொள்ளுன்றேன், இணைந்து கொள்ளுங்கள்.
2: வழங்கிய சுதந்திரமா ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு முருகன் பாடல்
3: உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளப்பதினால் அன்னை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளப்பதினால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை மடிவம் என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளப்பதினால்

என்னை மறக்குமோ, ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகம் அன்றோ. சாமி முருகையா சரணம் கந்தையா, நீ இருக்கின்றாய் அது போதும் முருகையா. சாமி முருகையா சரணம் கந்தையா, நீ இருக்கின்றாய் அது போதும் முருகையா. சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளப்பதினால் அன்னை என்பதாம். வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே, போகும் பயணம் இங்கே நான் அறியேனே. கரையை பார்க்கிறேன் எதுவும் தெரியலே, கடலை பார்க்கிறேன் அதுவும்

0: சகலமும் எனக்கு முருகன் தானையா. என்னை காத்து காத்து என்னை வாழ வைக்கும் தெய்வம் கந்தன் முருகையா, கந்தன் முருகையா, கந்தன் முருகையா. உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளப்பதினால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளப்பதினால் அன்னை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளப்பதினால் அன்னை என்பதா. நன்றி, வணக்கம் ஜெயமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெள்ளிமலரோடு. வெள்ளிமலருக்காக தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பார். வணக்கம்.
2: ஓம் வணக்கம் கேமா, நான் மகேந்திரன்.
1: ஆமாம், உங்களையும் வேற வீட்டுக் கொள்கின்றோம்.
2: ஓம் நன்றி. நான் பான்மீக நற்சிந்தனை தந்த ஐயாவுக்கும் மற்றும் பஞ்சபுராணம் பாடியவர்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நானும் ஒரு பக்தி பாடல் ஒன்று பாடுகிறேன்.
1: ஆமாம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வெள்ளி மலரோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டு பொண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட்.
0: சரி, நாங்கள் வெள்ளிமலரோடாக இணைப்பில் காத்திருப்போர் இணைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம்.
2: வணக்கம் கேமா, நான் தான் தேவி விஷுவா.
0: ஆமாம், உங்களையும் வரவேற்றுக் கொள்ளுன்றும். நீங்கள் இன்றுதான் முதல் முதல் வெள்ளிமலரோடாக வந்திருக்கிறீர்கள்.
2: எனக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது குறைவு. வேறு எந்த டைம்ல நான் வேலையில் நிற்பேன், அது இன்றைக்கு என்னமோ சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது. அப்ப நான் என்னுடைய நான் படித்த பாட்டையே தரலாம் நினைச்சேன்.
0: சரி, உங்களுடைய பாடலை நாங்கள் தருகின்றோம்.
2: நன்றி.
0: இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு அவ்வளிமலர் ஊடாக அவருடைய பாடலையும் தருகின்றோம்.

0: நீங்கள் இணைந்திருப்ப நிகழ்ச்சி அடி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கிறீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து காத்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் அண்டி, நான் அபிவிரதம் கதைக்கிறேன்.
0: ஆமாம், உங்களையும் வேற வீட்டுக் கொள்ளுங்கள், இணைந்து கொள்ளுங்கள்.
1: அலங்கார சீனிவாசா அதிரூப சுந்தரேசா அதிகாலை சூரிய தேவா பெருமாளை வெங்கடேசா. அலங்கார சீனிவாசா அதிரூப சுந்தரேசா அதிகாலை

திருப்பதி ஏழு மலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீத மலையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவை அலங்கார ஸ்ரீனிவாசா அதிரூப சுந்தரேசா அதே காலை சூரிய தேவா பெருமாளை வேங்கடேசா ஏழு வண்ண மலைகளாள்பவன் ஹரியோம் நமவும் கிரிதரா ஏழாம் கடலாகி நின்றவன் ஸ்ரீ ஹரி நர்த்தன மாதவா ஏழுஸ்வர கீதமானவன் கிருதியில் லயம் கேசவா நாதஸ்வர ஓசையானவன் மங்களம் தரும் நாயகா பிரம்மம் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன் பாரதத்தில் கண்ணனானவன் கீதை தந்த நாயகன் திருப்பதி தேவ சபையில் அருட்பதியான நிலையில் திருமலை ஞான வடிவில் கோவிந்தனாகி நின்ற தேவாலங்கார ஸ்ரீனிவாசா அதிரூப சுந்தரேசா அதிகாலை சூரிய தேவா பெருமாளை வேங்கடேசா நீல வண்ண மேகநாதனை திருமலை எங்கும் தேடினேன் சங்கு சக்கர கருட வாகனன் வருவான் என்றே ஏங்கினேன் கோவிந்த நாமகீதமே இரவும் பகலும் பாடினே காணுகின்ற காட்சிகள் எல்லாம் நந்த கோவிந்தனாகினான் சிறகொடி.

கண்ணனாக காட்சி தந்தான், ரங்கநாதனாகி நின்றான், ராமனாக காட்சி தந்தான், கோவிந்த பாத பூஜை செய்தேன் அலங்கார ஸ்ரீனிவாசா, அதிரூப சுந்தரேசா, அதிகாலை சூரிய தேவா, பெருமாளை வெங்கடேஷா, அலங்கார ஸ்ரீனிவாசா.

ಮುದಳಾ ಕಣ್ಣ ವೇಣುಗಾನ ರಾಗ ದೇವನೇ ಮುರಳೀಧರ ತಿರುಪ್ಪತಿ ಏಳು ಮಳೆಯಿಲ್ எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீத மலையில் மலர்

0: சூரியதேவா பெருமாளி வேங்கடேஷா. ஹலோ.
1: ஆமா, நன்றி
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம். உங்களையும் வேற வீட்டுக்கு நீங்கள் பாடுங்கள்.
2: நன்றி. நன்றி. என் வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை குரலுக்கு நல்லா இருக்குன்றது. நன்றி அம்மா. அந்த பாட்டை பாடிக்கிறேன்.

0: நன்றி அம்மா, வணக்கம்.
1: நன்றி, நான் நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்த
0: நன்றி அம்மா,
1: நன்றி
0: நன்றி அம்மா.
1: நேரம் சரியாக 11:03. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இதுவரை நேரமும் வெள்ளி மலரோடு இணைந்திருக்கின்றீர்கள் இருந்தீர்கள். வெள்ளி மலர் ஊடாக சிறப்பு நச்சிந்தினியோடு இணைந்திருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா அவர்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி, வணக்கம்.

வணக்கம். மணிக்கூறு தடவையிடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். தமது பூர்வீக நிலங்களை உடனடியாக காணி உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு வலியுறுத்தியும், நீண்ட காலமாக தமது பூர்வீக நிலங்களை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து போராடி வரும் மக்களுக்கு ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியும், இன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் மன்னார் நகர சுற்றுவட்டத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் சித்தப்பாத்தி செம்மணி மனித புதைகுழி 3 கட்ட அகழ்வுப் பணிகள் நேற்று வியாழக்கிழமை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் தொடர்ந்தன. மூதூர் படுகொலைகள் கடந்த காலத்தில் பதிவான ஒரு துயர சம்பவம் மாத்திரமல்ல, மாறாக அது நிகழ்காலத்துக்கான எச்சரிக்கையாகும். அந்த படுகொலைகள் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என மனிதமான விவகாரங்களை ஒருங்கிணைக்கும் ஐக்கிய நாடுகள் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. பதினோராம் ஆண்டு மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித் மற்றும் குஹன் ஆகியோர் காணாமல் போன சம்பவம் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே காணொலி அழைப்பின் ஊடாக சாட்சியம் அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் காயமடைந்த சட்டத்தரணி ஒருவரால் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட குடியியல் வழக்கில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர ஆகியோரை பிரதிவாதிகளாக பெயரிடுவதை நீக்குவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தனி சாகர காரிவசம், போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தொடர்பில் அண்மையில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து மற்றும் அவருக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் குறித்து குற்றப்பிரிவு திணைக்களம் நேற்று வியாழக்கிழமை கடுவலை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் புற்றுநோயாளர் பிரிவில் இயங்கி வந்த லினியர் ஆக்சிலேட்டர் இயந்திரம் செயலிழந்துள்ள நிலையில் வைத்தியசாலைக்கு வருகை தரும் புற்றுநோயாளர்கள் உரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்கு வழியின்றி பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக அரச கதிரியல் தொழில்நுட்பவியலாளர்கள் சங்க தலைவர் சாணக்க தர்ம விக்ரம தெரிவித்தார். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட அமைதியின்மையின் போது காயமடைந்த 11 கைதிகள் சிறைச்சாலை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிவிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலையால் இருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 12 அதிகரித்துள்ளதாக காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். வீடொன்றின் பூட்டை உடைத்து 1,41,00,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர்கள் உட்பட நால்வர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் வங்காளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வங்காளி கடற்கரையில் இன்று வெள்ளிக்கிழமை காலை ஒரு குலைந்த நிலையில் கரையொதுங்கிய ஆண் ஒருவரின் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். சீரட்ட வானிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையை கருத்தில் கொண்டு வணிகர்கள், உணவகங்கள், தங்குமிடங்கள் மற்றும் சுற்றுலா சேவை வழங்குநர்கள் தங்களை நவீன தொழில்நுட்பத்துடன் தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என வடமாகாண ஆளுநர் நவேத் நாயகன் தெரிவித்தார். கொழும்பு சர்வதேச பட்டம் விடும் திருவிழா 2026 முன்னிட்டு விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். யூபிஐ மற்றும் பிற மின்னணு கட்டண பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கும் மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் அழுத்தத்தின் காரணமாகவே இந்த முடிவை மத்திய அரசு எடுத்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ராகுல் காந்தி மூலம் தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தன் மனைவி நினைத்ததாகவும், ஆனால் அந்த முயற்சி தோல்வியிலேயே முடிந்ததாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் பாக்சு நேற்று தெரிவித்தார். டெல்லியில் மாணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம் கோரி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்.
திகழ்கா சஞ்சிகையின் நிறுவனர் சக ஊழியரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக இந்திய நீதிமன்றம் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளது. விவாகரத்து வழக்கை இன்று விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதியிடம் கோரிக்கை வைத்துள்ளார். தொடரும் உலக செய்திகள். தாய்லாந்து பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 3 மாணவர்கள் உட்பட மேலும் 4 காயமுற்றுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டை நடத்திய மாணவர் தமது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் 300 நாட்களில் 300 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக யூனிசெஃப் அமைப்பு அறிவித்துள்ளது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகள் முட்டுக்கட்டியை சந்தித்திருக்கும் வேளையில் மத்திய கிழக்கில் அரசு தந்திர முயற்சிகள் தொடர்கின்றன. துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த முனைகின்றன. ஈரான் ராணுவம் குறித்த தகவல்களை சேகரித்த 21 இஸ்ரேலிய உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரானிய அரசு அறிவித்துள்ளது. ஈரானின் தென்கிழக்கு மாகாணமான ஹெர்மனியில் இந்த இஸ்ரேலிய உளவு பிரிவான மொசாட் அமைப்பிற்காக செயற்பட்ட கூலிப்படையைச் சேர்ந்த 21 பேர் அந்த நாட்டு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். லெபனான் மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த அமெரிக்கா ஆதரவுடன் பேச்சுவார்த்தைகளை நடைபெறும் நிலையில் நடந்த இந்த தாக்குதலால் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய அரசியல்வாதி மார்க் பட்ரோன் தம்முடைய வேலை சலிப்பு தட்டுவதாக கூறியிருந்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதை ஒரு கூட்டத்தின் போது குறுந்தகவல் வழியாக சொன்னதை அவர் ஒப்புக்கொண்டார். அவர் அந்த குறுந்தகவலை ஒரு விலை மாதுக்கு அனுப்பியதாக அவர் மீது புகார் வந்திருக்கிறது. வங்கதேசத்தில் காலியாக உள்ள அதிபர் பதவிக்கான தேர்தல் வரும் 20 தேதி நடைபெறும் என்று அந்த நாட்டின் தேர்தல் ஆணையம் நேற்று அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் அடர்ந்த வெப்பநிலை காடுகளில் காணப்பட்ட கருப்பு நிற ரோமம் கொண்ட குரங்கு இனம் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பு வனவிலங்கு பாதுகாப்பாளர்களால் கண்டறியப்பட்ட நிலையில் தற்பொழுது அது ஒரு புதிய இனம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஹாங்காங்கில் 5 மகனை துன்புறுத்தி பட்டணி போட்டுக் கொன்ற பெண்ணிற்கு 22 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விழும் வியப்பூட்டும் நிகழ்வுகளில் ஒன்றான முழு சூரிய கிரகணம் வரும் புதன்கிழமை நிகழவுள்ளது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி 8 வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவின் சாதனையை ஆஸ்திரேலிய அணியின் வேக பந்து வீச்சாளர் மிட்லர் ஸ்டார்க் முறியடிக்க உள்ளார். கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர்களான ஜெர்மனியின் அலெக்சாண்டர், ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவ் ஆகியோர் தங்களின் முதல் சுற்றிலேயே தோல்வி கண்டு நேற்று வெளியேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெறும் சென்ட் லூயிஸ் ராபிட் பிளிக்ஸ் செஸ் போட்டியில் பிளிட்ஸ் பிரிவில் 9 சுற்றுகள் முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா 3 வெற்றிகளுடன் முன்னிலையில் உள்ளார். நிறைவாக நாணய மாட்டு விதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபூர்வ இணையதளமான www.trdtamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 387.15 இந்திய பெறுமதியில் 109.76 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.96 இந்திய பெறுமதியில் 95.24 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413.25 இந்திய பெறுமதியில் 117.19 ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 452.10 இந்திய பெறுமதியில் 128.14 ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 239.70 இந்திய பெறுமதியில் 67.94 காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பள்ளியில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஸ்லை கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Garla Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisilakam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கார்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி நேரம். சரியாக 11:17 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:17 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. தேனும்பால நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும்பால நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசுலாச்சப்பலில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோஸ் ஆசி பூசரி. இவர்களோடு போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களுடன்
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01-42-05-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டிகை மார்க்கெட், 1 Avenue எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01-41-55-35-58 அல்லது 07-58-17-08-49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டிகை மார்க்கெட்.
4: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரச்சி நான் ஜெர்மனில கூட சாப்பிடல.
5: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரச்சி இரும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல ரச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
6: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கட ஆசிபுசரி ரச்சி தான் வெளிநாட்டில இருந்து வாரவி எல்லாம் ஆசிபுசரி ரச்சியத்தை அள்ளி கொண்டு போயினா.
4: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபுசரி.
2: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரே இலக்கம் 195 பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 01-42-05-23-78.
1: ஆசிபூசரி நேரம் சரியாக 11:21 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:21. இன்றைய தேனும்பால நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதலாவது பாடல்

0: வைத்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை ஏற்றவர் பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் தேரிசை தந்தல். பாடல் வரியிலே பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் பல தடவைகள் உச்சரிக்கப்பட்டது. நேரம் சரியாக 11:27, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:27. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி என் எஸ் அவர்கள். பாடலை ஏற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெலிசை மாமன்னர் எம் எஸ் ஸ்ரீ அவர்கள். அமரகாவியின் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசல் இருந்து ஒலிபரப்பாகும். உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:33 ஐக்கியராஜ்யத்தில் 10:34. இந்த நேரத்தில் வானலையில் மலர்கின்றது இந்த பாடல்.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

0: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை யாற்றவர் ஆர் வி உதயகுமார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜகுமாரன். பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். நேரம் சரியாக 11:39 மைக்ராட்சத்தில் 10:39. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள்
1: ஒரு கவிதை சொல்வாயா.
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
4: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

தியானமல நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஆலாபனை குயில் சுவன் நல்லது அவர்கள். பாடலை ஆற்றவர் கவிஞானி வாரி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தியானமல நிகழ்ச்சியில்

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ ஜீசாசோடு இணைந்து ஜானகி அம்மா அவர்கள். பாடலை யாற்றவர்கள் விஞ்ஞானி மாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேரும்பாலும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்.

பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் லதா மங்கேஷ்கர் அவர்கள், பாடலை யாற்றுவர் பஞ்சு அருணாசலம், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசு ராசியப்படல் அமைந்திருக்கும் அம்பாலிசோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

நேரம் சரியாக 12 மணி, 1 நிமிடம். ஐக்கியராஜ்யத்தில் 11 மணி, 1 நிமிடம். மணித்தியாள செய்திகள். மணித்தியாள செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனிஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் 2 நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகள். தமது பூர்வீக நிலங்களை உடனடியாக காணி உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி, நீண்டகாலமாக தமது பூர்வீக நிலங்களை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து போராடி வரும் மக்களுக்கு ஒற்றுமையும் ஆதரவையும் வெளிப்படுத்தி இன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் மன்னார் நகர சுற்றுவட்டத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சிந்துபாட்டி சம்மணி மனித புதைக்குழி 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் நேற்று வியாழக்கிழமை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் மேற்பார்வையில் தொடர்ந்தன. மூதூர் படுகொலையில் கடந்த காலத்தில் பதிவான ஒரு துயர சம்பவம் மாத்திரமல்ல, மாறாக அது நிகழ்காலத்துக்கான எச்சரிக்கையுமாகும். அப்படுகொலைகள் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என மனிதாபிமான விவகாரங்கள் ஒருங்கிணைக்கும் ஐக்கிய நாடுகள் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. ரெண்டாயிரத்தி 2011 மனித உரிமை செயற்பாட்டாளரான லலித் மற்றும் குகன் ஆகியோர் காணாமல் போன சம்பவம் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச காணொலி அழைப்பின் ஊடாக சாட்சியம் அளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சினிவரத்னாவுக்கு எதிராக கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வாகன விபத்து தொடர்பான வழக்கின் மேலதிக விசாரணைகளை இடைநிறுத்தும் வகையில் கொழும்பு மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. லங்கா மெட்ரோ டிரான்சின் நிறுவனம் 799 ரூபாய் என்ற ஒற்றை கட்டணத்தில் வார இறுதி நாட்கள் முழுவதும் மெட்ரோ பேருந்து சேவையில் பயணத்தை அனுபவிக்கும் வகையில் வார இறுதி அனுமதி சீட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் புற்றுநோயாளர் பிரிவில் இயங்கி வந்த லினியர் ஆக்சிலேட்டர் இயந்திரம் செயலிழந்துள்ள நிலையில் வைத்தியசாலைக்கு வருகைதரும் புற்றுநோயாளர்கள் உரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்கு வழியின்றி பெரும் சிரமத்திற்குள்ளாகியதாக அரச கதிரியல் தொழில்நுட்பவியலாளர் சங்க தலைவர் சானங்க தர்மவிக்ர தெரிவித்துள்ளார். வாகனம் செலுத்தும் போது காணொலிகளை பார்ப்பதை தவிர்க்குமாறு காவல்துறை கோரிக்கை விடுத்துள்ளது. கணவனால் கூர்மையான ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த பெண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக பவுலகிதர போலீசார் தெரிவித்துள்ளார். மன்னார் வங்காளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வங்காளி கடற்கரையில் இரண்டு இன்று வெள்ளிக்கிழமை காலை உருக்குலைந்த நிலையில் கரையொடுங்கிய ஆண் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளார்கள். சீரற்ற வானிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழகத்தினர் தெரிவித்துள்ளார்கள். யாழ்ப்பாணத்துக்கு மற்றும் வரும் சுற்றுலாக்களின் வருகையை கருத்தில் கொண்டு வணிகர்கள், உணவகங்கள், தங்குமிடங்கள் மற்றும் சுற்றுலா சேவை வழங்குநர்கள் தங்களை நவீன தொழில்நுட்பங்களுடன் தகமைத்துவம் கொள்ள வேண்டும் என வட்டமாகாண ஆளுநர் வேதநாயகம் கேட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மருதமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா நேற்று வியாழக்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. தொடரும் இந்திய செய்திகள். யுபிஐ மற்றும் பிற மின்னணு கட்டண வரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கும் மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் அழுத்தத்தின் காரணமாக இந்த முடிவு மத்திய அரசு எடுத்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பெண்கள் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரை மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு ஆதரவு கோரி ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கடந்த 3 நாட்களில் 3வது முறையாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். டெல்லியில் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம் கோரி காங்கிரஸ் எம்பியும் ஆணிக்கும் தாகூர் நோட்டீஸ் அனுப்பி வைத்துள்ளார். தெற்காசிய நிலவரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு நேற்று தொலைபேசியின் வாயிலாக பேசியுள்ளார். டெகல்லா சஞ்சிகையின் நிறுவனர் சக ஊழியரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக இந்திய நீதிமன்றம் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி சென்னையில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது.
தமிழ்நாட்டில் ஆளுநர் பங்கேற்கும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு விழாக்களில் தொடர்ந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்க கோரி இந்தி கூட்டணியை சேர்ந்த 21 தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆளுநருக்கு கூட்டாக கடிதம் எழுதி அனுப்பி வைத்துள்ளார்கள். தாய்லாந்து பாடசாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் ஆசிரியர் ஒருவர் இறந்தார். 3 மாணவர்கள் உட்பட மேலும் 4 காயமுற்றுள்ளார்கள். உக்ரைனும் ரஷ்யாவும் குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதை ஐக்கிய நாட்டு நிறுவனம் கண்டித்துள்ளது. அமெரிக்காவில் ஆயுத தட்டுப்பாடு நிலவுவதாக வெளியான தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். லெபனான் மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியுள்ளது. போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த அமெரிக்கா அதனுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் நிலையில் நடந்த இந்த தாக்குதல் பதட்டம் அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியா அரசியல்வாதி மார்க் பட்டன் தம்முடைய வேலை சலிப்பு தட்டுவதாக கூறியிருந்ததை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அதை ஒரு கூட்டத்திலே அவர் குறுந்தகவல் வழியாக சொன்னதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். ரோஹிஞ்சா அகதிகள் உயிருக்கு ஆபத்து இருப்பது தெரிந்தால் அவர்களை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று மலேசியா உறுதியளித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் அடர்ந்த வெப்பநிலை காடுகளில் காணப்பட்ட கருப்பு நிற ரோமம் கொண்ட குரங்கு இனம் குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பு வனவிலங்கு பாதுகாப்பாளரால் கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது அது ஒரு புதிய இனம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாநில நீதிமன்றம் மெட்டா நிறுவனத்திற்கு $567 மில்லியன் அபராதம் விதித்துள்ளது. ஹாங்காங்கில் 5 மகனை துன்புறுத்தி பட்டினி போட்டுக் கொண்ட பெண்ணிற்கு 22 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் மோசடி செய்ததாக தவறாக சந்திக்கப்பட்டதனால் வர்த்தக சாம்ராஜ்யத்தை ஒரு தம்பதியினர் இழந்தனர். தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி 8 வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. T20களில் அதிக ஓட்டங்கள் குவித்த இங்கிலாந்து வீரர் ஜோஸ் பட்லர் வரலாறு படைத்துள்ளார். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவின் சாதனையை ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் முறியடிக்க உள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றனர் TRTTamilnadu.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு இந்த வானொலி அனுசரணை நிகழ்ச்சியாக புகைப்படத்துடன் பிரசரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 387 ரூபா 15% இந்தியாவில் 109 ரூபா 76 பைசா ஒரு அமெரிக்க டாலர் 335 ரூபா 96% இந்தியாவில் 95 ரூபா 24 பைசா ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 413 ரூபா 25% இந்தியாவில் 114 ரூபா 19 பைசா ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 452 ரூபா 10% இந்தியாவில் 128 ரூபா 14 பைசா ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 239 ரூபா 70% இந்தியாவில் 67 ரூபா 94 பைசா இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டிருக்கிறார். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு வாட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி கேஷன் கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் 2 நிறுவனங்களுக்கும் நமது நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 Paris.
3: Viti Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges Les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கநேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒரு பிரபாகம் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் நிகழ்ச்சிகள் வரிசையிலே இன்றும் தொடர்கின்றது.

0: அன்பிற்கினிய உறவுகளே, என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் அன்பிற்கினிய உறவுகளுக்கு என்னுடைய இதயம் கனிந்த டிஆர்டி வானொலியின் என் அன்பு சொந்தங்களுக்கு, உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் உங்களோடு மெய்ஞானம் மரல் ஞானம் சித்தர் நெறி சித்தர் வழிகாட்டுதல் ஆலய நெறி என்ற அற்புதமான பயணங்களில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். போரில்லா உலகமும் மக்கள் ஒரு அமைதியான இறைஞானமிக்க ஒரு பதற்றமற்ற ஒரு பண்பட்ட வாழ்க்கையில் பயணிக்க இறைவனிடம் இருதரம் கூப்பி வேண்டுகிறேன். பொருளாதார பிரச்சனைகள் இன்று உலகில் உள்ள முரண்பாடுகள் நீங்கி போர்ப்பதற்றம் தணிந்து சமரச சன்மார்க்க வள்ளல் பெருமானுடைய அந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற உயர்ந்த நிலையும் எல்லா உயிரும் இங்கு இன்புற்று இருக்க வேண்டும் பராபரமே என்ற அந்த உன்னத இலக்கை அடைவதற்கான பயணமாக இந்த பயணம் அமையட்டும். அதற்காக இடையராது பிரார்த்தனையை நாம் செய்து கொண்டிருப்போம். ஒரு அடர்ந்த காட்டில் தீவிர சிவபக்தரான முனிவர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் எப்போதும் ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பார். அப்படி ஒரு நாள் முனிவர் தியானம் செய்து கொண்டிருந்த போது அவரின் பக்தியை கண்டு வியந்து போன சிவபெருமான் அந்த முனிவருக்கு நேரில் காட்சி கொடுத்தார். அப்போது சிவபெருமான், உனக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா என முனிவரிடம் கேட்டார். அதற்கு முனிவர், சுவாமி, எல்லோரும் ஓம் நம சிவாய என்று கூறுகிறார்கள், ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் என்ன என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான் சிரித்துக் கொண்டே, இந்த காட்டில் உள்ள ஒரு எறும்பிடம் சென்று இந்த மந்திரத்தை சொல், உனக்கே புரியும் என கூறினார். முனிவர் எறும்பிடம் ஓம் நம சிவாய என கூறியதும் அடித்த நொடியில் அந்த எறும்பு இருந்து இறந்து கீழே விழுந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த முனிவர் சிவபெருமானிடம் சென்று இதை பற்றி கூறினார். அதற்கு சிவன், பயப்படாதே, இந்த மந்திரத்தை ஒரு மான்குட்டியிடம் சென்று சொல் என்று கூறினார். முனிவர் மான்குட்டியிடம் சென்று மந்திரத்தை சொன்னதும் மான்குட்டியும் துடிதுடித்து இறந்து போனது. பதறிப்போன முனிவர் ஓடோடி வந்து சிவபெருமானிடம் இதை பற்றி கூறினார். அதற்கு சிவபெருமான், பதற்றம் வேண்டாம், புதிதாக பிறந்த ஒரு குழந்தையிடம் சென்று இந்த மந்திரத்தை சொல் என்று கூறினார். முனிவர் சற்று பதட்டத்தோடு மனதை கல்லாக்கி கொண்டு அருகில் இருந்த குழந்தையிடம் சென்று ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை கூறினார். அப்போது அந்த குழந்தை, என்ன சாமி, நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்துவிட்டீர்களா என்று கேட்டது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த முனிவர், இது எப்படி சாத்தியம் என புரியாமல் நின்றார். அப்போது அந்த குழந்தை சொன்னது, நான் முதலில் எறும்பாக இருந்தேன், நீங்கள் என் காதில் சிவமந்திரத்தை சொன்னதும் நான் மானாக பிறந்தேன், மீண்டும் என் காதில் சிவமந்திரம் சொன்னதும் குழந்தையாக பிறந்தேன், இப்போது நீங்கள் மந்திரத்தை சொன்னவுடன் எனக்கு ஞானம் வந்துவிட்டது என கூறியது. இதை கேட்ட முனிவர் வேகமாக ஓடிச் சென்று சிவபெருமானின் பாதத்தில் விழுந்து வணங்கினார். அப்போதுதான் முனிவருக்கு புரிந்தது, ஓம் நம சிவாய என்னும் மந்திரம் ஒருவரின் வாழ்க்கையை மாயையின் பிடியில் இருந்து விலக்கி மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர்த்தும் என புரிந்து கொண்டார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய மந்திரத்தை இடையராது உச்சரிப்போம். நம்முடைய பிறவிக்கு பெருங்கடனை நீக்கி இறைவனுடைய பாதார பிந்த கமலங்களை அடைவதற்கான இலக்கை நோக்கி நம்முடைய பயணம் அமையட்டும். ஒரு மனிதன் கேட்ட கேள்விக்கு கடவுளால் பதில் கூற முடியவில்லை. அப்படி அந்த மனிதன் என்ன கேள்வியை கேட்டான் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒருமுறை ஒரு மனிதன் கடவுளை பார்த்து கேட்டான், இந்த உலகம் ஒரு மாயையாக இருந்தாலும் அது விடை தெரியாத பல மர்மங்கள் நிறைந்து அப்படி என் மனதில் ஒரு 6 கேள்விகள் உள்ளது, அதற்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்க முடியுமா என்று கடவுளிடம் கேட்டான். கடவுளும் சிரித்துக் கொண்டே, சரி கேள் என கூறினார். முதல் கேள்வி, எந்த ஒரு தீய பறக்கும் இல்லாத மனிதர் திடீரென மரணம் அடைவது ஏன்? இரண்டாவது கேள்வி, யாருடைய மனதையும் புண்படுத்திவிடக் கூடாது என பார்த்து பார்த்து நடக்கும் ஒரு மனிதரை அனைத்து மனிதர்களும் சேர்ந்து காயப்படுத்துவது ஏன்? மூன்றாவது கேள்வி, காதல் மற்றும் நண்பர்கள் இவற்றில் அதிக அன்பை வைத்தவர்கள் இறுதியில் தனிமையில் விடப்படுகிறார்களே, அது ஏன்?
1: நான்காவது கேள்வி, வீண் செலவு செய்யாதவர்கள் பொருளாதாரத்தில் நலிவடைந்து வறுமையில் வாழ்வது ஏன்? ஐந்தாவது கேள்வி, பிறருக்கு உதவ வேண்டும் என நினைக்கும் நல்ல மனதுடைய மனிதர்கள் அதிகம் ஏமாற்றப்படுவது ஏன்? ஆறாவது கேள்வி, ஆணவம் கொண்டவர்கள், பிறரின் சொத்தை அபகரிப்பவர்கள் மற்றும் அநீதிக்கு துணை போகிறவர்கள் அதிக செல்வத்துடன் பூமியில் மகிழ்ச்சியாக வாழ்வது ஏன்? இப்படி அடுக்கடுக்கான ஆறு கேள்விகளை மனிதன் கடவுளிடம் கேட்டான். அதற்கு கடவுள் சிரித்து கொண்டே கூறினான், மானிடா, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். மனிதர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என இரண்டு வகையாக பிரிக்கலாம். அதில் நல்லவர்கள் பூமியில் வாழும் காலத்தில் செல்வமின்றி அன்பு இன்றி தடிமையில் வாழ இறுதியில் என் திருவடியை சரணடைந்து முக்தியடைவார்கள். ஆனால் தீயவர்கள் பணம் பொருள் மற்றும் தான் என்ற ஆணவம் போன்று உலக மாயையில் சிக்கி என்னை சரணடையாமல் மீண்டும் மீண்டும் பிரதி எடுத்து அதே துன்பத்தை அனுபவிப்பார்கள் என கூறினார். அப்பொழுதுதான் மனிதன் புரிந்து கொண்டான், நல்லவர்கள் வாழும் காலத்தில் துன்பப்பட்டாலும் இறந்த பின் மறுபிறவி இல்லாமல் இறைவன் திருவடியை பற்றிக் கொள்வார்கள் என்று. அன்பு உறவுகளே, கஷ்டமும் போராட்டமும் நமக்கு வைக்கப்பட்ட சோதனைகள். அந்த சோதனைகளை இறைவனுடைய திருவடி என்னும் வேள்வியை நினைத்து அந்த வேள்வியிலேயே நம் மனதை நிலைநிறுத்தும் பொழுது நம்முடைய துன்பமும் இகத்திலேயே இன்பமாக மாறுவதோடு இக பரமாகிய அந்த பரம்பொருளோடு ஐக்கியம் அடைவதற்கான ஒரு உன்னத மார்க்கத்தை தருகிறது. இறைவனோடு ஐக்கியப்படல், இறை தேடல் என்ற நம்முடைய சிந்தனை மென்மேலும் வலுவடைய வேண்டும். 1870 ஆண்டின் கடைசி நாட்களில் ஒரு நாள் வித்வான் செங்கணத்து விருதாச்சல ரெட்டியார் அவர்கள் தன் மாணவன் உத்தம மகாதானபுரத்து சாமிநாதனிடம் சொல்கிறார், ஏயா சாமிநாதா, நாங்கள் எல்லாம் கேட்ட மாதிரி நிலத்தில் இருக்கிற கிணறுகள் நீ படிக்கிற வேகத்துக்கும் தேடுற தேடலுக்கும் இந்த கிணற்று தமிழ் காணாது. இப்போ உனக்கு தேவை எப்பொழுதும் பொய்க்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற காவிரி மாதிரி நதிதான். அப்படி இருந்தார் மாயிரத்திலே ஒருவர் இருக்கிறார், அவரை போய்ப்பார். அவரோட பெயர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திருவாடுதுறை ஆதீனத்தின் புலவர் அவர்தான், ரெட்டியார். ஐயரிடம் சொல்கிறார், பிள்ளையை பார் என்று. மாயிரம் கோயிலுக்கு சென்று மயூரநாதரை தரிசிக்கிறார். தெற்கு வீதியில் இருந்த திருவாடுதுறை மடத்து வீட்டுக்கு செல்கிறார் சுவாமிநாதன். வீட்டினுள் நுழைகிறார், எவரும் இல்லை. விழிக்கிறார், வெளியோசை கேட்டு ஒரு யானை அசைந்து வருவதைப் போல ஒரு தமிழ்ச்சிங்கம் நடந்து வருகிறது. சாமிநாதன், தமிழ் படிக்க வந்தேன் என்கிறார். வா பிள்ளா என்கிறார். 1971 5 ஆண்டுகள் அவரின் இறுதி காலம் வரை அவரின் பின்னால் பயணிக்கிறார் அந்த முதிய தமிழ் கிழவன். அன்றைக்கு எழுதிய நூல்கள் 75 மேல் இருக்கும். தாயை விட என் மீது அதிக அன்பு கொண்டவன் என் ஆசான் என்று சொல்லுவார் ஊவே சாமிநாதையர் அவர்கள். இன்றைய தமிழ் தாத்தா என்று அழைக்கின்ற ஊவேசா அவர்களின் ஆசிரியர்தான் திருச்சிரபுரம் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். அவர் எழுதிய உன்னதமான நூல்கள் திருவாரூர் தியாகராஜர் லீலை, திருவண்ணாய்க்கா, திருவந்தாதி, திருச்சிரமாலை, யமகவந்தாதி, தில்லையாகம் அந்தாதி, துறை சைவாகம் அந்தாதி, திருவேகாரத்தி யமக அந்தாதி, திருக்குழந்தை, திருப்பந்தாதி, சீர்காழி கோவை, கோத்துங்க கோவை, வியாசக கோவை, ஐலாண்ட நாயகி மாலை, சிதம்பரேசர் மாலை என அடிச்சிக்கொண்டே போகலாம். தமிழோடு ஐக்கியமாகவும், தமிழை காதலிப்போம், தமிழில் சங்கமிப்போம். அடுத்த வாரத்தில் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். என் அன்பு உறவுகளே, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நன்றி, வணக்கம்.
2: கேட்டது இன்றைய ஆன்மீக தேடலே. இங்கே சிந்தனை துளிகளை தந்திருந்தார் ஐக்கியரபு ராஜ்யத்திலிருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரமும் தொடரும்.

0: தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஆலோசனை செல் 7 7 83 20 45 85 அல்லது 7 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலி விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கல்
1: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில்

0: நேர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் ஆன்மீக நிகழ்வை தொடர்ந்து இடம்பெறுகின்றது நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்களில் வந்து வராத பாடல்களாக இருக்கலாம், ஆனால் பக்தி பாடல்களை இணைந்து கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக கேட்கலாம் என்பதை நேயர்களுக்கு அறிய தந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் முதலாவது நேரை வைவரோடாக இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம். நான் சசி கிளாஸ் வந்தம்மா.
0: ஆமாம், நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
1: நன்றி. எனக்கு வந்து உள்ளமுருகுதையா என்ற டிஎம்எஸ் பாடிய பாடல்.
0: ஆமாம், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. சிறப்பித்தமைக்கு சசியம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்டு அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: டி தமிழொலி. தமிழொலியில் நீர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பு காத்திருப்பவர் வணக்கம். சதீஷ் இணைந்திருந்தார். சதீஷ் விரும்பி கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.
1: கற்பூரம் ஜொலி

0: நேரம் சரியாக 12:41. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. அத்தோடு இன்று இரவு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியானது வழமை போல் மாதம் முதல் வாரம், மாதத்தில் வருகின்ற முதல் வாரம் திரு பிலிப் தேவா அவர்கள் இசை இல்லாமல் அந்த நிகழ்ச்சி இணைந்து கொண்டு நடத்துவார். இன்றும் இசை இல்லாத பாடல்களோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்று பிலிப் தேவா இல்லை, நான் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுவேன் என்பதையும் நேர்களுக்கு அறியத்தந்து இன்று வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியானது இசை இல்லாமல் பாடகர்கள் இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள். சார், நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கோம், நீர் இணைந்து கொள்ளலாம். வணக்கம்.
1: நன்றி.
0: ஆமாம், ஜோயஸ்ரீ அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ஒலிக்கிறது பஞ்சவர்ண கலை திரைப்படத்திலிருந்து.

0: நீங்கள் இணைந்திருப்பது ரேடியோ தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாய்வரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் சார். லண்டன்ல இருந்து பாலன்.
0: உங்களுக்கும் இனிய மதிய வணக்கம். நிலமா இருக்கிறீங்களா?

0: சரியாக 12:54 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் கேபா, நான் தாதாக இருக்கிறேன். எப்படி நிலைமை இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
1: நாங்களும் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம். நான் வந்து காரைக்காலம் ஏற்படத்தில் இருந்து தக தக தக என்ற ஒரு பாடல், அந்த பாடலை நான் கேட்கிறேன்.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி. ஆமாம், ராதா கனகராஜ் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் காரைக்காலம் ஏர் திரைப்படத்தில் இருந்து ஒழிக்கிறது.
2: ஓடுங்கால் ஓடி உள்ள முருகி இசை பாடுங்கால் பாடமந்தேன் பரம்பொருளே, ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவாவும் தமிழமுதை படித்த நான் பாடும்படி, உன் தமிழமுதை படித்த

0: தொடர்ந்து பக்தி பாடலோடு இணைப்பில் வந்திருப்போம். வணக்கம். வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: நான் கேட்ட பாடல் ஆரோக்கிய மாதாவே உன் புகழ் பாடி புது திடும் என்ற பாடலை போடவும்.
0: சார், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்போம். திரைப்படத்தில் வந்த பாடல் இல்லையா?
1: இல்லை இல்லை,
0: ஒரு கிறிஸ்தவ பாடல், மாதாண்ட பாடல். சரி, உங்களுக்கான பாடலை தருகின்றோம், நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஆமாம், ரோஷாலி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல்

0: எங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேயர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வைவரூடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கங்கேம்மா.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் நலமா இருக்கின்றோம் கேமா. நீங்கள் நலம்தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
1: நன்றி நன்றி கேமா. நான் கேட்கவிருக்கும் பாடல் சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை இடை உடுத்து.
0: ஆமாம்,
1: அந்த பாடலை ஆசையுடன் கேட்க வந்துள்ளேன். எல்லோருக்குமாக அந்த பாடலை கேட்பேன் கேமா.
0: ஆமாம், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி கேமா.
0: நன்றி. திருமதி சிவசுந்தர்லிங்கம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆடி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ஹேமா, நான் பத்மா ஸ்ரீஸ்கந்த ராஜா கதைக்கிறேன்.
0: ஆமா, நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கும். நீங்க கல்யத்தில் எல்லாரும் நலம் தானே? அம்மா,
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: எனக்குடா நீண்ட நாளுக்கு பிறகு இன்னைக்கு மாதத்தி முதல் வெள்ளிக்கிழமை அடிச்சேன்னு எனக்கு லைன் கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும் அந்த பாடல் தாங்கும்.
0: சரி, நீங்க கேட்ட பாடலே உங்களுக்காக ஒளிபரப்புன்றோம். ஆனா நீண்ட பாடல் நீண்டா 9 நிமிடங்களுக்கு அதிகமாக அந்த பாடல் இருக்கிறது.
1: குறைச்சிடுவீங்களா?
0: அது உங்களுடைய இப்ப உங்களுக்கு ரெண்டு பாடல் கொடுக்கற இடத்துல ஒரு பாடல விட்டு கொடுத்து அவங்களுக்கு இயேசு ஆசீர்வதிப்பாருன்னா விடலாம். நீங்க இணைந்து கொள்ளாத இடத்தில் நான் உங்களுடைய பாடலை முழுமையாக தர முயற்சிக்கிறேன். யாராவது இணைந்து கொண்டால் உங்களுடைய பாடலை 6 நிமிடங்கள்
1: தருகின்றேன்.
0: ஆமாம், பத்மா ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த கிறிஸ்தவ பாடல்

0: நேரம் சரியாக 1:20 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேயர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். அத்தோடு இன்று இரவு வளமையாக ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் இசை இல்லாத பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி இடம்பெறுவது வழக்கம். அதுபோல் இன்றும் இசை இல்லாமல் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியானது இடம்பெறும் என்பதை பாடகர்களுக்கு அறிய தருகின்றேன். இன்று அந்த நிகழ்ச்சியோடு உங்களோடு நான் இணைந்திருப்பேன். என்று பிலிப் தேவா அவர்கள் சமூகம் அளிக்க மாட்டார் என்பதையும் அறிய தருகின்றேன். சரி, நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் மீறி பார்க்கலாம். வணக்கம்.
1: பக்திமயமான வெள்ளிக்கிழமை மதிய வணக்கம் திருமதி ஹேமா. பொண்டியிலிருந்து விபி, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் விலகிறேன் வேண்டிக் கொண்டு மூத்தார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கொடுக்கிறேன். சகோதரி பத்மா திருச்சந்திராய் அவர்கள் கேட்ட பாடல் பெரிய பாடலா இருந்தோம், அதை விட பெரிய பாடல். 1:45
0: உங்களோட நிமிடத்தை தான் அவர்கள் கொடுத்திருக்கிறீர்கள்.
1: நன்றி. ஆமா, 1:45 தான். மனமே முருகனின் மயில் வாகனம் என்ற பாடல். வீணையுடன் சௌகார் ஜானகி இசைக்க பாடிக்கொண்டிருக்கின்றார் நகைச்சுவை நடிகர் வண்டராஜன் காதல் மனைவி மணிமாலா அவர்கள். பாடலை கேட்போம்.
0: ஆமா, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஆமாம், பிபி அவர்கள் இணைந்திருந்தார். விரும்பி கேட்ட அந்த பாடல்

0: கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
1: அம்மன்ற பாட்டு கேப்பமான்னு நினைச்சு கொண்டுட்டு வந்து அம்மலாச்சிக்கு விளக்க வச்சுட்டு வந்து சும்மா அழைப்பு எடுத்துட்டு அப்பண்டு வந்துட்டு எனக்கு ருசி ஒரு சந்தோஷம். நீங்களும் நலமா இருக்கணும் வந்து நான் அம்மலாச்சி அபிராமி அம்மாவை வேண்டி கொண்டு நான் அம்மனுக்காக கேட்கிறேன் பாட்டு தாங்கோ. அவ அந்த சாப்பாடு ஒரு வாய் சோறுன்னு அந்த சாப்பாடு ஊட்டுவா அம்மா, அந்த வாயால ஒரு பெருக்க சோறும் சாதம் வந்து விழுந்துடும், அதை எடுத்து உண்ணும் போது இந்த உலகமே எங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த பாட்டு வெறி போல எல்லோருக்கும் எல்லோருக்கும் அம்மன்ற அருள் கிடைக்க வேணும். இந்த பாட்டை தாங்கோ கெட்டு மகளுவா அம்மனாச்சின் அருள் கிடைக்க. நன்றி ஹேமா, அடுத்த நிகழ்வு சந்திப்போம்.
0: நன்றி. ஆமாம், தேவி தனராஜ் அவர்கள் இணைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ராஜகாளி அம்மன் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த நேர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள், செம்மிடத்துக்கு கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்க டிஆர்டி தமிழொலியோடு. நன்றி.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
4: NWLULAGA நூலகம் நூலகம்.
5: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
6: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
8: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
7: VT Superstore Gala Gonesse Sasselil
8: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
7: Mélodie et Tordrugalaké VT Cash and Curry Paris Lachapelle Tordrugue Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ், 3098 குவைனிட்ஸ், சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் பைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர். தமது பூர்வீக நிலங்களை உடனடியாக காணி உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு வலியுறுத்தியும் நீண்ட காலமாக தமது பூர்வீக நிலங்களை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து போராடி வரும் மக்களுக்கு ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியும் இன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் மன்னார் நகர சுற்றுவட்டத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. காணி இழந்த மக்களின் குரல் ஏற்பாட்டில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஆலோசனையில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டம் ஜாழ்ப்பாணம், வலிகாமம் வடக்கு, முல்லைத்தீவு, கேப்பாப்புலவு மற்றும் மட்டக்களப்பு, மயிலந்தமடு, மாதவனை பகுதிகளில் தமது பூர்வீக காணிகளை மீட்டெடுப்பதற்காக பல ஆண்டுகளாக போராடி வரும் மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நடைபெற்றது. மன்னார் மாவட்டத்தில் படையினர் வசமுள்ள காணிகளின் உரிமையாளர்களும் கிராம மக்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அத்துடன் மக்கள் அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதோடு வடக்கின் சில பகுதிகளிலிருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு மக்கள் இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பாறை மாவட்டத்தின் பழம்பெரும் தமிழ் கிராமமான திராய்கேணியில் 1990 இடம்பெற்ற படுகொலைகளின் 36வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மாலை அந்த கிராமத்தில் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. கடந்த 1990 ஆகஸ்ட் 6 திராய்கேணி கிராமத்தில் இடம்பெற்ற மிலேச்சத்தரமான தாக்குதலில் 54 தமிழ் மக்கள் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து அந்த கிராமத்து மக்களால் வருடாந்தம் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கு அமைவாக இந்த முறையும் படுகொலை இடம்பெற்ற ஆலய மூண்டலில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது கிராம மக்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தீபமேற்றி சிறப்பு பூஜைகள், வழிபாடுகளை மேற்கொண்டு அஞ்சலி செலுத்தினர். ஜாழ்ப்பாணம் சீத்துப்பாத்தி செம்மணி மனித புதைகுழி 3 அகழ்வுப் பணிகள் நேற்று வியாழக்கிழமை ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் மேற்பார்வையில் தொடர்ந்தன. நேற்றைய அகழ்வுப் பணிகளின் போது மேலும் 8 மனித எலும்புக்கூடுகள் சுத்தம் செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டதுடன் செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் 3 இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை 499 அதிகரித்துள்ளது. அவற்றில் 494 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்ற பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நேற்றைய அகழ்வு பணிகளின் போது 3 தடைய பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளது. அவற்றில் நாணய குட்டிகள் மற்றும் குழந்தைகளின் ஆடைக்குரிய பொத்தான் என்பன அடங்குகிறது. இதனிடையே தற்போதைய மனித புதைகுழிக்கு அண்மையில் உள்ள பகுதிகளில் மேலும் மனித எச்சங்கள் காணப்படுகின்றனவா என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் 2 இடங்களில் குழிச்சோதனை அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கான முன்னேற்பாடுகள் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது. நேற்று முன்தினம் புதன்கிழமை தடயவியல் நிபுணர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள் மற்றும் சட்டத்திறனிகள் பங்கேற்ற கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக மனித புதைகுழி பிரதேசத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் எழுமாறான முறையில் தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் சோதனை குழிகள் அமைத்து ஆய்வு மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதன் முதற்கட்டமாக இன்று வெள்ளிக்கிழமை 2 இடங்கள் குறைக்கப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த குழி சோதனையில் மனித எச்சங்கள் எதுவும் கண்டறியப்பட்டால் அந்த பகுதிகள் மேலதிக ஸ்கேன் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தேவையெனில் அகழ்வு பணிகள் விரிவுபடுத்தப்பட வாய்ப்புகள் உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக முன்னிலையாகும் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார். மூதூர் படுகொலைகள் கடந்த காலத்தில் பதிவான ஒரு துயர சம்பவம் மாத்திரமல்ல, மாறாக அது நிகழ்காலத்துக்கான எச்சரிக்கையாகவும் அந்த படுகொலைகள் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என மனிதாபிமான விவகாரங்களை ஒருங்கிணைக்கும் ஐக்கிய நாடுகள் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை ராணுவத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்திருந்த வேளையில் 2006 ஆகஸ்ட் 4 அஷன் எகேன்ஸ் ஹாக்கர் அமைப்பின் 17 தன்னார்வ தொண்டு பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் இடம்பெற்று 20 வருடங்கள் கடந்திருக்கும் நிலையில் இன்னமும் அதற்கு பொறுப்பானவர்கள் கண்டறியப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை. இதுகுறித்து மனிதாபிமான விவகாரங்களை ஒருங்கிணைக்கும் ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தின் தலைவர் டோம் சவுச்சரினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது, சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையின் மூதூரில் இந்த அமைப்பைச் சேர்ந்த 17 தன்னார்வ தொண்டு பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். மோதல்கள் மற்றும் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமியிலிருந்து சமூகம் மீட்சி அடைய உதவுவதற்காகவே அவர்கள் அங்கு சென்றிருந்தனர். இருப்பினும் இன்று வரை பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கவில்லை. பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்கள் இன்னமும் நீதிக்காக காத்திருக்கின்றன. மனிதாபிமான பணியாளர்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மூதூர் படுகொலைகள் கடந்த காலத்தில் பதிவான ஒரு துயர சம்பவம் மாத்திரமல்ல, மாறாக அது நிகழ்காலத்துக்கான எச்சரிக்கையாகும். கடந்த 3 ஆண்டுகளில் உலகளாவிய ரீதியில் 1000 மேற்பட்ட மனிதாபிமான பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் பலர் பணியில் உள்ள போதே கொல்லப்பட்டுள்ளனர். பெரும்பாலானோர் அவர்களது சொந்த சமூகங்களுக்கு அவசியமான சேவையில் ஈடுபட்டு வந்த தேசிய மட்டத்திலான பணியாளர்கள் ஆவர். அவ்வாறு இருக்கையில் படுகொலை என்பது மனிதாபிமான பணிக்கு ஈடாக செலுத்த வேண்டிய தவிர்க்க முடியாத விலையாக மாறக்கூடாது. மனிதாபிமான பணியாளர்கள் கொல்லப்படும் போது சமூகங்கள் உதவிகளுக்கும் அப்பால் மேலும் பலவற்றை இழக்கிறது. குறிப்பாக அவை நம்பிக்கையை இழக்கின்றன. மூதூர் படுகொலை சம்பவம் அரங்கேறி 2 தசாப்தங்களின் பின்னரும் ஒரே ஒரு செய்தி மாற்றமின்றி முன்னிறுத்தப்படுகிறது. மனித நேய பணியாளர்கள் இலக்குகளாக மாறக்கூடாது, மாறாக அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அதுவாகும் என அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆயுத போராட்டம் இல்லாத நாட்டில் பாதுகாப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு படையினர் காணிகளை ஏன் தொடர்ந்து கையகப்படுத்த வேண்டும்? தமிழர்கள் மீண்டும் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அவர்களின் காணிகளை அவர்களிடமே ஒப்படையுங்கள். அதுவே நீதியானதாக அமையும். வளமிக்க பலாலி மக்கள் இன்று தமது காணிக்காக போராடுகிறார்கள். காணிகளை விடுவிக்க முடியாது என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சரால் எவ்வாறு குறிப்பிட முடியும்? கடந்த அரசாங்கங்களைப் போன்றே இந்த அரசாங்கமும் செயற்படுகிறது என இலங்கை தமிழிசை கட்சியின் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மயிலந்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை என்பது பாரம்பரியமானது. பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த பகுதியில் சட்டவிரோதமான முறையில் குடியிருப்புகளை அமைத்து பசுக்களை கொலை செய்து வருகிறார்கள். மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சினைகள் பற்றி கடந்த 6-7 ஆண்டுகளாக இந்த உயரிய சபையில் பலமுறை பேசப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கமும் மயிலந்தமடு மேய்ச்சல் தரை தொடர்பில் உறுதியான தீர்வினை அறிவிக்காமல் இருப்பது துர்ப்பாக்கியமானது. கடந்த அரசாங்கங்கள் செயற்பட்டதை போன்று இந்த அரசாங்கமும் செயல்படுகிறது. பலாலி, மயிலட்டி மற்றும் வசாவிளான் ஆகிய பகுதி மக்கள் தமது நிலத்துக்காக போராடுகிறார்கள். 1990 June 15 அன்று அந்த பகுதி மக்கள் பலவந்தமான முறையில் இராணுவத்தினரால் வெளியேற்றப்பட்டார்கள். மக்களின் காணிகளில் இராணுவத்தினர் விவசாயம் செய்கிறார்கள், விளைச்சலை விற்பனை செய்கிறார்கள். ஆனால் காணி உரிமையாளர்கள் தமது காணிக்காக போராடுகிறார்கள். இது என்ன நியாயம்? மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் தயாரில்லை. வாக்குறுதிகள் மாத்திரமே வழங்கப்படுகிறது. பலாலி விமான நிலைய விரிவாக்கத்துக்காக காணி சுபீகரிப்பு தொடர்பில் இதுவரையில் எந்தவிதமான வெளிப்படையான அறிவித்தலும் அறிவிக்கப்படவில்லை. மாற்று காணிகள் மற்றும் நஷ்ட ஈடுகள் தொடர்பிலும் அறிவிக்கப்படவில்லை. விமான நிலைய அபிவிருத்திக்காக சுவீகரிக்கப்படும் காணிகள் பிற்பட்ட காலத்தில் இராணுவ தேவைக்காக பயன்படுத்தப்படும். ஆகவே இந்த விடயத்தில் பல சந்தேகம் காணப்படுகிறது. ஆகவே இந்த நடவடிக்கைகளை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் இன்று தமது காணி உரிமைக்காக போராடுகிறார்கள். அந்த மக்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளார்கள். ஆனால் அதற்கு எந்தவித பதிலும் வழங்கப்படவில்லை. நாட்டில் யுத்தம் இல்லாத போது ஏன் மக்களின் காணிகளை இராணுவத்தினர் ஏன் இன்னும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும்? நாட்டில் ஏனைய மாகாணங்களில் இவ்வாறான காணி ஆக்கிரமிப்புகள் எதுவும் கிடையாது. தலாலி என்பது வளம் மிக்க பூமி. ஆனால் இன்று அந்த மக்கள் வாழ்வதற்கு வழியில்லாமல் தமது காணி உரிமைக்காக போராடுகிறார்கள். மக்களின் காணிகளை விடுவிக்க முடியாது என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசிஹரவால் எவ்வாறு குறிப்பிட முடியும்? காணிக்காக என்று போராடும் மக்கள் தேசிய மக்கள் சங்கத்தில் தேர்தலில் வாக்களித்தவர்கள். புதிய அரசாங்கமானது தமது காணிகளை விடுவிக்கும் என்று நம்பினார்கள், வாக்களித்தார்கள். ஆனால் இன்று அவர்களின் நம்பிக்கை போராட்டமாக வெளிப்படுகிறது. ஆயுத போராட்டம் இல்லாத நாட்டில் பாதுகாப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு காணிகளை ஏன் தொடர்ந்து கையகப்படுத்த வேண்டும்? தமிழர்கள் மீண்டும் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அவர்களின் காணிகளை அவர்களிடமே ஒப்படையுங்கள். அதுவே நீதியானதாக அமையும் என்றார். முன்னாள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மன் ஜாபா அபிவித்தனவுக்கு இன்று வெள்ளிக்கிழமை குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டதை அடுத்து அவரை பிணையில் விடுவித்து கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2014 முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது பதவியேற்பு விழாவை முன்னிட்டு நவம்பர் 19 தேதி 11 பத்திரிகைகளை மேலதிகமாக வெளியிடுவதற்காக இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு 17,48,877 ரூபாய் நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தி 17,00,000 அதிக தொகையை அரசாங்கத்திற்கு நஷ்டப்படுத்தியமை ஊடாக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்துள்ளதாக குறிப்பிட்டு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் ஜாபா அபிவர்த்தன உள்ளிட்ட இருவருக்கும் எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2011 மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித் மற்றும் குஹன் ஆகியோர் காணாமல் போன சம்பவம் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ காணொலி அழைப்பின் ஊடாக சாட்சியம் அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: யாழ்ப்பாணம் பிரதான நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2011 டிசம்பர் மாதம் 10 தேதி யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் குறித்த இருவரும் கடத்தி செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த காலப்பகுதியில் கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: பிரதமர் நீதியரசர் மற்றும் காவல்துறை மா அதிபரின் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கு அருகில் உள்ள வீதியை காணொலியாக பதிவு செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு குருத்துவத்தை காவல்துறையினரால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்னவுக்கு எதிராக கல்கிசை நீதவான் நீதிமன்றில் நடைபெற்று வரும் வாகன விபத்து தொடர்பான வழக்கில் மேலதிக நடவடிக்கைகளை இடைநிறுத்தும் வகையில் கொழும்பு மேலதிக நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ரவி செனவரத்ன தாக்கல் செய்திருந்த மீளாய்வு மனுவை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியுள்ளது. கடந்த 2023 வெள்ளவத்தை பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்து சம்பவம் தொடர்பில் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விபத்தை தடுக்க தவறியமை, கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியவை மற்றும் மது போதையில் வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் ரவி செனவரத்னவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விபத்தை தடுக்க தவறிய குற்றச்சாட்டை அவர் முன்னதாக ஏற்றுக்கொண்டதை அடுத்து கல்கிசை நீதவான் நீதிமன்றம் அவருக்கு 2,500 ரூபாய் அபராதம் விதித்திருந்தது. மீதமுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு நடவடிக்கைகள் பின்னர் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவற்றை தொடர்ந்து முன்னெடுப்பதை தடுக்கும் வகையில் கொழும்பு மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் காயமடைந்த சட்டத்தரணி ஒருவரால் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட குடியியல் வழக்கில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர ஆகியோரை பிரதிவாதிகளாக பெயரிடுவதை நீக்குவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சங்கரில்லா விருந்தகத்தில் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதலில் தனக்கு ஏற்பட்ட கடுமையான காயங்கள், நிரந்தர ஊனமுறுதல் மற்றும் மருத்துவ செலவுகள் ஆகியவற்றுக்காக 500 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரி சட்டத்தரணி மோதித்த டிபி ஏகே நாயக்க என்பவரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமசிறி பெர்னாண்டோ, முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் சட்டமா அதிபர் உள்ளிட்ட 12 பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கு முதன்முதலில் தாக்கல் செய்யப்பட்டது. தாக்குதல்களை தடுப்பதற்கு பிரதிவாதிகள் உரிய கவனத்துடனும் பொறுப்புடனும் செயற்பட தவறிவிட்டதாக மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் குறித்த வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கமும் மனுதாரரின் வேண்டுகோளுக்கு இணங்க முன்னதொரு சந்தர்ப்பத்தில் இந்த வழக்கிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சார்பில் முன்னிலையான சட்டத்தண்ணி புலஸ்தே ரூபசிங்க தனது கட்சிக்காரருக்கு எதிராக இந்த வழக்கை முன்னெடுத்து செல்வதற்கான தகுதி குறித்து சவால் விடுக்க உத்தேசித்துள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கை அக்டோபர் மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க மாவட்ட நீதிமன்றம் அன்றைய தினத்துக்குள் இந்த ஆட்சேபனை தொடர்பில் எழுத்துப்பூர்வ சமர்ப்பணங்களை தாக்கல் செய்யுமாறு ஏனைய பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்டது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலை முஸ்லிம் அடிப்படைவாதிகள் மேற்கொண்டதாகவே நாங்கள் நினைத்திருந்தோம், ஆனால் அதனை சிங்கள அடிப்படைவாதிகளை செய்திருக்கிறார்கள் என்பது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தெரிய கிடைக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்காக சிறையில் இருக்க வேண்டிய பலர் வெளியில் இருக்கிறார்கள் என சாமரசம்பத் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலை முஸ்லிம் அடிப்படைவாதிகள் மேற்கொண்டதாகவே நாங்கள் நினைத்திருந்தோம், ஆனால் அதனை சிங்கள அடிப்படைவாதிகளை செய்திருக்கிறார்கள் என தெரிய கிடைக்கிறது. ஏனெனில் நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜிதா ஜெயசுந்தர மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகிய இரண்டு பேருமே ஈஸ்டர் தாக்குதலை மேற்கொண்டு 300 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். அப்படியானால் மரணித்த பிள்ளைகள் இவர்களால் இப்ராஹிமுக்கு பிரச்சனை இல்லை, சம்பவத்துடன் தொடர்புடைய வேறு யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஜனாதிபதி கைச்சாத்திட்டால் அவர்கள் இருவரையும் தூக்கிலிட முடியும். ஆனால் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்ற போது கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்தவர் இன்று அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கிறார். அதேபோன்று இந்த சம்பவத்துடன் சம்பந்தப்படும் ஷானி அபிசகர இன்று குற்றப்புலனாய்வு பிரிவில் பணிப்பாளர். ரவி செனவிரட்ன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கிறார். அதனால் உள்ளே இருக்க வேண்டியவர்கள் வெளியில் இருக்கிறார்கள், வெளியில் இருக்க வேண்டியவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். கேரம்போர்டுக்கு பிரேரணை கொடுத்தவர்கள் இன்று அமெரிக்காவில் இருக்கிறார். கேரம்போர்ட் பயந்தவர் சிறையில் இருக்கிறார். அதே போன்று சக்ரானி நாட்கள் மானல்லையில் புத்தர் சிலையை சேதப்படுத்த முற்பட்ட போது அதனை காட்டி கொடுத்தது முஸ்லீம் நபர் ஒருவர். ஆனால் அந்த நபருக்கு சக்ரானின் குழு துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் அவர் இன்று சுயமாக இயங்க முடியாமல் இருக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த நஷ்டஈடும் வழங்கப்படவில்லை, அவருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. என்றாலும் இப்ராஹிமுக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது. அத்துடன் குருநகலில் கூட்டம் ஒன்றில் நான் உரையாற்றுகையில் முன்னாள் ராணுவ தளபதி தனது காலத்தை நீட்டித்துக் கொள்ள கர்தினால் ஆண்டகையிடம் பலர் வட்டியுடன் சென்றார் என தெரிவித்திருந்தேன். அதற்கு எதிராக வழக்கு தொடுப்பதாக கர்தினால் தெரிவித்திருந்தார். அதற்கு பரவாயில்லை, ஏனெனில் நான் அன்று அவ்வாறு தெரிவித்ததால் தான் தற்போது சிங்கள பௌத்த ராணுவ தளபதி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவ்வாறு இல்லாமல் முன்னாள் ராணுவ தளபதிக்கு சேவை நீட்டிப்பு வழங்கப்பட்டிருந்தால் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கும் இந்த பதவி கிடைப்பதில்லை. ஏனெனில் இவர் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் ஓய்வு பெறுகிறார். அதே நேரம் அரசாங்கம் தற்போது நீதிபதிகளின் வயது எல்லை நீட்டிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அரசாங்கம் தற்போது பிரதமர் நீதியரசரின் வயது எல்லையை 2 வருடங்களுக்கு நீட்டித்துக் கொள்ளவே நடவடிக்கை எடுத்து வந்துள்ளது. என்றாலும் அதற்கு எதிர்ப்பு வரும்போது தற்போது அனைத்து நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் வயது எல்லையை நீட்டிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறது. வயதுக்கு செல்லும் போது அவர்களின் அனுபவம் செயல் திறமை அதிகமாகுவதாக தெரிவித்தே அரசாங்கம் இதனை மேற்கொள்ள முயற்சிக்கிறது. அப்படியானால் அரசாங்கம் நீதிபதிகளின் வயது எல்லையை நீட்டிக்காமல் பிரதமர் நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேனவே அரசாங்கம் தேசிய பட்டியலில் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அவருக்கு நீதி அமைச்சை வழங்கட்டும். ஏனெனில் தற்போதுள்ள நீதி அமைச்சருக்கு இந்த அமைச்சை கொண்டு செல்ல அனுபவம் இல்லை, அதனாலேயே சிறைச்சாலை விடயத்தில் அவர் தோல்வியடைந்துள்ளார் என்றார். ஸ்ரீலங்கா புஜரம் பெரவனமின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தண்ணி சாகர காரியவசம் போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தொடர்பில் அண்மையில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து மற்றும் அவருக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று வியாழக்கிழமை கடுவலை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்த மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ்மா அத்தியட்சகர் கமல் ஆரியவம்ச இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அனுமதியை வழங்குமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். அதற்கு அமைவாக கடுவல தலைமை நீதவான் அருண இந்திரஜித் புத்தசாச அதற்கு அனுமதி வழங்கி நேற்று உத்தரவிட்டார். அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பான செய்தியை ஒலிபரப்பிய ஊடக நிறுவனங்களிடமிருந்து குறித்த நபர் கருத்துக்களை வெளியிட்டு திருத்தப்படாத காணொலி பதிவுகளை பெற்றுக் கொள்வதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறும் போலீசாரால் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் மன்றில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த நீதவான் விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கை எதிர்வரும் செப்டம்பர் 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார். தற்போதைய போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அரசாங்கத்துக்கு சேவையாற்றுவதை நிறுத்திவிட்டு அரசிற்கும் மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டும், நடுவீதியில் வைத்து மக்களால் அடித்து படு

0: கைது செய்யப்பட்ட 37வது பொலிஸ்மா அதிபரான பிரியந்த வீரசூரிய வரலாற்றில் இடம்பெறுவதை நான் விரும்பவில்லை என்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் 799 ரூபாய் என்ற ஒட்டி கட்டணத்தில் வார இறுதி நாட்கள் முழுவதும் மெட்ரோ பேருந்து சேவையில் வரம்பெற்ற பயணத்தை அனுபவிக்கும் வகையில் வார இறுதி அனுமதிச் சீட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது. நண்பர்களை சந்திக்க செல்வது, பல்கலைக்கழகங்களில் பயணிப்பது, நகரத்தை வலம் வருவது அல்லது குடும்பத்துடன் வெளியூர்களுக்கு செல்வது என வார இறுதி பயணங்களுக்கு பயணிகளுக்கு அதிக வசதியையும் நெகிழ்வு தன்மையும் வழங்கும் வகையில் இந்த அனுமதி சீட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக லங்கா மெட்ரோ டிரான்சிட் தெரிவித்துள்ளது. இந்த வார இறுதி அனுமதி சீட்டு சனிக்கிழமை நள்ளிரவு 12 முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:59 வரை செல்லுபடியாகும். இலங்கை மத்திய வங்கியின் ஏற்பாட்டில் பே டிஜிட்டல் ஜெஃப்னா விழிப்புணர்வு மற்றும் அறிமுக நிகழ்வு வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் கார்கில் சதுர்க்க வளாகத்தில் நடைபெற்றது. வடக்கு மாகாண ஆளுநர் நவேத நாயகன் இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு தமது உத்தியோகபூர்வ டிஜிட்டல் பண பரிமாற்ற தொடுகை பரிவர்த்தனையை ஆரம்பித்து வைத்தார். இலங்கை மத்திய வங்கியின் கொடுப்பனவுகள் மற்றும் தீர்வுகள் திணைக்கள இயக்குநர் வசந்த அலுவிஸ், யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக மாவட்ட செயலாளர் எஸ் சிவகரன், இலங்கை மத்திய வங்கியின் கிளிநொச்சி பிராந்திய முகாமியாளர் பாமினி செந்தில் மாறன், யாழ்ப்பாண மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் மாரப்பென, மத்திய வங்கியின் உயர் அதிகாரிகள், அரசு மற்றும் தனியார் வங்கிகள் மற்றும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் வர்த்தக சமூகத்தினர் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இருதரப்பு போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் 250 மெட்ரிக் டோனிற்கும் அதிகமான இடியை கொண்ட பேலே தற்காலிக பாலங்களின் புதிய தொகுப்பினை இந்தியா இலங்கையிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளது. இலங்கைக்கான இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் மைத்ரே இந்த திட்ட பொருட்களை இலங்கையின் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கவிடம் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஒன்றில் கையளித்தார். இலங்கைக்கு இந்தியா வழங்கும் 450 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மறுசீரமைப்பு உதவி கட்டண திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. இந்திய ராணுவ பொறியாளர்களால் நாடு முழுவதும் நிறுவப்படவுள்ள இந்த பாலங்கள் நாட்டின் போக்குவரத்து பாதைகளை சீரமைப்பதுடன் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் பெரும் தாக்குபலமாக அமையக்கூடும். இதற்கிடையில் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தனது உத்தியோகபூர்வ இலங்கை பயணத்தை நிறைவு செய்துள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் புற்றுநோயாளர் பிரிவில் இயங்கி வந்த லீனியர் ஆக்சிலேட்டர் இயந்திரம் செயலிழந்துள்ள நிலையில் வைத்தியசாலைக்கு வருகை தரும் புற்றுநோயாளர்கள் உரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்கு வழியின்றி பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக அரச கதிரியல் தொழில்நுட்பவியலாளர்கள் சங்க தலைவர் சாணக்க தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். இயந்திர செயலிழப்பு தொடர்பில் நேற்று வியாழக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் புற்றுநோயாளர் சிகிச்சை பிரிவில் இயங்கி வந்த லினியர் ஆக்சிலேட்டர் இயந்திரம் கடந்த திங்கட்கிழமை முதல் செயலிழந்துள்ளது. குறித்த இயந்திரத்தின் மூலம் நாளாந்தம் 60 நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆகையால் தற்போது இயந்திர செயலிழப்பு காரணமாக புற்றுநோயாளர்களுக்கான சிகிச்சைகளை உரியவாறு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதோடு இதனால் நோயாளர்களுக்கு பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த நிலையில் ஒரு சில நோயாளர்கள் கதிரியல் சிகிச்சைக்காக கொழும்பு, மாத்தறை, காலி, கண்டி மற்றும் பதுளை போன்ற வைத்தியசாலைகளுக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. அதோடு மகரகம அபேஷா தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையில் இருந்த 4 லீனியர் ஆக்சிலேட்டர் இயந்திரங்களில் ஒன்று கடந்த மாதம் செயலிழந்ததோடு குறித்த இயந்திரமும் இதுவரை பழுது பார்க்கப்படவில்லை. புற்றுநோயாளர்களுக்கான கதிரியல் சிகிச்சைகளை உரிய காலப்பகுதியில் தொடர்ச்சியாக வழங்குவது அவசியமாகும். ஏற்கனவே சிகிச்சைக்காக முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட நோயாளர்கள் காத்திருப்பு பட்டியல் பல மாதங்களுக்கு நீண்டுள்ள நிலையில் இயந்திர செயலிழப்பு காரணமாக அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் மேலும் தாமதமடையக்கூடும். ஆகையால் சுகாதார அமைச்சு உள்ளிட்ட பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் நோயாளர்களை கருத்தில் கொண்டு இவை தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இயந்திரங்களை பழுது பார்ப்பது அவசியம் என்றார். நோயாளர்களின் நலனை பாதுகாப்பதற்கான பிரகடனத்தை சுகாதார ஊடகம் மற்றும் மகளிர் அதிகாரம் அளித்தல் துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் டாக்டர் நிஹால் ஆபியசிங்க பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பித்தார்.
1: இதா சௌக்கிய சேவை பத்திங்
2: இலவச சுகாதார பராமரிப்பை பொறுத்தவரை
1: இந்த பிரகடனம் மிகவும் முக்கியமானது. இந்த பிரகடனம் நோயாளர்களின் அடிப்படை உரிமைகள், சுகாதார பராமரிப்பு வழங்குபவரின் பொறுப்புகள் மற்றும் பாதுகாப்பான தரமான சுகாதார பராமரிப்பை வழங்குவதற்கு பின்பற்ற வேண்டிய கொள்கைகளை குறிப்பிடுகின்றது. இதன் முக்கிய நன்மைகள் என்னவெனில், இது நோயாளியின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கின்றது. இது பிழைகளையும் தடுக்கக்கூடிய வகையில் தீங்குகளை குறைக்க உதவுகின்றது. இது நோயாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கின்றது. இது மரியாதை, தகவல் ஒப்புதல் மற்றும் இரகசியத்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்கின்றது. இது சுகாதார நிறுவனங்களையும் சுகாதார பராமரிப்பு நிபுணர்களையும் தங்கள் பொறுப்புகளை தெளிவாக நிறைவேற்ற ஊக்குவிக்கின்றது. இது நோயாளியின் பங்கேற்பையும் ஊக்குவிக்கின்றது. இந்த சிகிச்சை குறித்த தீர்மானங்களை எடுப்பதை நோயாளியின் குடும்பங்களையும் உறுப்பினர்களையும் தீவிரமாக ஈடுபடுத்துகின்றது. இது நோயாளிகளுக்கும் சுகாதார பராமரிப்பு வழங்குநர்களுக்கும் இடையே நம்பிக்கையையும் உருவாக்குகின்றது, நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றது மற்றும் கூட்டாண்மைகளை உருவாக்குகின்றது. இது ஒரு பாதுகாப்பு கலாச்சாரத்தை உருவாக்குகின்றது. இது தவறுகளை மறைப்பதற்கு பதிலாக அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு கட்டமைப்பை மேம்படுத்தும் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குகின்றது. முறைப்பாடுகள் மற்றும் கருத்துகளுக்கான ஒரு வழிமுறை வழங்கப்பட்டுள்ளது. நோயாளிகளின் கருத்துகளையும் முறைப்பாடுகளையும் பரிசீலிக்க முறையானதொரு அமைப்பை நாம் உருவாக்கலாம். இது சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்குகின்றது. இந்த சாசனம் அனைத்து ஊழியர்களும் ஒரே பாதுகாப்பு தரங்களின்படி செயற்பட உதவுகின்றது. இந்த சாசனம் சர்வதேச தரங்களுக்கும் உலக சுகாதார அமைப்பால் ஊக்குவிக்கப்படும் நோயாளர் பாதுகாப்பு கொள்கைகளுக்கும் இணக்கமானதொரு சுகாதார அமைப்பை உருவாக்க உதவுகின்றது. இந்த துறைசார் கண்காணிப்பு குழுவில் எங்களின் கருத்து என்னவென்றால், நோயாளரின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கான ஒரு சாசனம் என்பது வெறும் கொள்கை ஆவணம் மட்டுமல்ல, அது சுகாதார அமைப்பில் பேஷண்ட் ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை செயல்படுத்துவதற்கான ஒரு அத்தியாவசிய கருவியாகும். இது நோயாளியின் உரிமைகளை பாதுகாப்பதுடன் சுகாதார பராமரிப்பின் தரம், பொறுப்புக்கூறல், பொது நம்பிக்கையும் வலுப்படுத்துகின்றது. சுகாதார வெகுஜன ஊடக அமைச்சர் இந்த பிரகடனத்தை சட்ட மூலமாக பாராளுமன்றத்தில் மீண்டும் முன்வைக்க வேண்டும் என நான்
2: முன்மொழிகின்றேன்.
0: குறைந்த வருமானம் பெறும் லோத்தர் விற்பனை முகவர்களின் பிள்ளைகளுக்காக 2026 முதல் ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக வழங்கப்படும் கல்வி உதவி திட்டத்திற்கு தேசிய லோத்தர் சபையினால் நேற்று நிதியுதவி வழங்கப்பட்டது. இதற்குரிய காசோலியை தேசிய லோத்தர் சபையின் தலைவர் எம் டி சிரில் ஆண்டன் பெரேரா, ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளருமான ரோஷன் கமகேவிடம் கையளித்தார். ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபையின் அங்கீகாரத்திற்கு அமைவாக நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன மற்றும் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோரின் தலைமையில் ஆகஸ்ட் 23 அனுராதபுரத்தில் நடைபெறவுள்ளது. லொத்தர் விற்பனையின் மூலம் ஜனாதிபதி நிதியத்திற்கு கிடைக்கும் நிதி பங்களிப்பை பாராட்டும் வகையில் லொத்தர் விற்பனை முகவர்களுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்கள் ஊடாக இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு ஏற்கனவே சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட அமைதியின்மையின் போது காயமடைந்த 11 கைதிகள் சிறைச்சாலை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிவிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலையால் இருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 12 அதிகரித்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர்.
3: கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து 9 கைதிகள் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. தற்போது புதிய மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை முற்று முழுதாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ஹேமந்த் பிரசாத் தெரிவித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், கடந்த ஓரிரு வார இடைவெளிக்குள் பல சிறைச்சாலைகளிலே இவ்வாறான அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக நாடுளாவிய ரீதியிலே தற்போது இருக்கின்ற சிறைச்சாலைகளில் அங்கே தடுத்து வைக்கக்கூடிய கைதிகளின் எண்ணிக்கையை விட அதிகளவிலான கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றமை ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது. குறிப்பாக நாடுளாவிய ரீதியில் 60 சிறைச்சாலைகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட இந்த 60 சிறைச்சாலைகளிலே கொழும்பு உள்ளிட்ட நகர பகுதிகளை அண்மித்த சிறைச்சாலைகளில் அங்கே தடுத்து வைக்கக்கூடிய கைதிகளை விட 4-5 மடங்கு அதிகளவிலான கைதிகள் அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக பல்வேறு அழுத்தங்களை சிறைச்சாலைகள் திணைக்களமும் எதிர்நோக்க நேரிட்டிருக்கின்றது. குறிப்பாக அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற போதைப் பொருளுக்கு எதிரான சுற்றி வளைப்புகள் காரணமாக அதிகளவிலான கைதிகள் இந்த சிறைச்சாலைகளிலே தடுத்து வைக்கப்படுகின்றார்கள். அதே நேரத்திலே எங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்திலே அண்மை காலமாக நிறைவேற்றப்பட்ட பல சட்ட திருத்தங்கள் காரணமாக கூட போதைப் பொருளின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்று, அதாவது சிறைச்சாலையில் தடுத்து வைப்பதற்காக அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு இருக்க வேண்டிய அந்த அளவு குறைக்கப்பட்டதன் அடுத்து பலர் சிறைச்சாலைகளிலே தடுத்து வைக்கப்படுகின்றார்கள். இந்த சிறைச்சாலைகள் சம்பவங்களை நாங்கள் பார்க்கும் போது முதலிலே எங்களுக்கு தெரியும், நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து மகர சிறைச்சாலையிலே ஒரு சம்பவம் ஏற்பட்டிருந்தது. அதற்கு பிறகு கொழும்பு புதிய மகசின் சிறைச்சாலையில் அமைதியின்மை ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே குருவிட்ட சிறைச்சாலையிலே ஏற்பட்ட ஒரு சம்பவத்தின் போது 2 கைதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் தற்போது பல்லன்சேன சிறைச்சாலையிலும் கூட ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இவ்வாறான ஒரு பின்புலத்திலே இந்த சம்பவங்களுக்கு பின்னால் ஏதேனும் மறைமுக சக்திகள் இருக்கின்றதா என்ற விடயம் தொடர்பாகவும் அதிகளவிலே பேசப்படுகின்றது. இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே இது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெளிவுபடுத்தியிருந்தார். குறிப்பாக இந்த சம்பவங்களின் பின்னணியில் இருக்கக்கூடிய மறைமுக சக்திகள் தொடர்பாக அவர் இதன் போது விளக்கம் அளித்திருந்தார்.
2: நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தின் பின்னர் மகர சிறைச்சாலையிலும் நேற்றிரவு 10:15 அளவில் மெகசின் சிறைச்சாலையிலும் அமைதியின்மை ஏற்பட்டது. இன்று காலை 6:30 அளவில் குருவிட்ட சிறைச்சாலையிலும் கலைபுர நிலைமை ஒன்று ஏற்பட்டது. தற்போது பல்லன்சேன சிறைச்சாலையிலும் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஆரம்பமான இந்த மோதல் பல்லன்சேர வரையில் விரிவடைந்துள்ளது. இது தொடர்பில் எமக்கு கிடைத்த புலனாய்வு மற்றும் தகவல்களின் மூலம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் எமக்கு பாரிய சந்தேகம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாரியதொரு சூழ்ச்சி முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகக் குழுவினரின் செயற்பாடுகளே இந்த சம்பவங்களுக்கான அண்மித்த காரணிகளாக அமைந்துள்ளன. அந்த செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம். நேற்றிரவு 10:15 அளவில் மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது 40 மேற்பட்டோர் விடுதி ஒன்றை தகர்த்து வெளியே செல்ல முயற்சித்தனர். சிறைச்சாலை அதிகாரிகளும் விசேட அதிரடி படையினரும் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தனர். நிலைமையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளோம். ஒருவர் உயிரிழந்துள்ளார். 10 கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே போன்று இன்று காலை குருவிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பிலும் கருத்து தெரிவிக்க வேண்டும். இந்த அமைதியின்மையில் இருவர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 13 பேர் ரத்தனபுரி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கௌரவ சபாநாயகரை, நிலைமையை கட்டுப்படுத்தும் போது எந்த ஒரு கைதியின் உயிரும் பறிபோகாத அளவுக்கான கட்டுப்படுத்தல்களையே எமது அமைச்சும் நீதியமைச்சின் கீழ் உள்ள சிறைச்சாலைகள் திணைக்களமும் முன்னெடுத்துள்ளன. கைதிகள் தொடர்பில் சிந்தித்து நிலைமையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். இன்று காலை பல்லன்சேன சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை தடுத்து வைக்கும் விடுதியின் கூரை மீது ஏறி 30 மேற்பட்ட கைதிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை உணவுக்காக அவர்களை வெளியில் விட்ட சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து அவர்கள் உள்ளே செல்லவில்லை. போலீசாரும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் பல்லன்சேன சிறைச்சாலையில் ஏற்பட்டுள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்துள்ளனர். ஏனைய அனைத்து சிறைச்சாலைகளின் நிலைமைகளும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. எனவே பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித அச்சத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. மேலும் சில மணித்தியாலங்களில் பல்லன்சேன நிலைமையையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என நினைக்கின்றேன். இதுவே என்னால் கூறக்கூடிய புதிய கருத்துக்களாகும். அனைத்து சிறைச்சாலைகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் அனைத்து சம்பவங்களும் திட்டமிட்ட வகையில் முன்னெடுக்கப்படுகின்றமை உறுதியாகியுள்ளது. அதே போன்று சூழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் உறுதியாகியுள்ளது. விசாரணையின் பின்னரே என்ன நடந்துள்ளது என்பதை முழுமையாக அறிவிக்க முடியும். எவ்வாறாயினும் அனைத்து நிலைமைகளையும் கட்டுப்படுத்துவதும் சிறை கைதிகளின் உயிரை பாதுகாப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். அதற்காக அர்ப்பணிப்போடு செயற்படுகின்றோம்.
4: தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா,
1: இது பாரதூரமானதொரு நிலைமை. யார் என்ன கூறினாலும் இந்த நிலைமை தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். சிறைச்சாலை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டு வந்தோம். அமைச்சரின் சார்பில் 152 பேர் வாக்களித்தீர்கள். அமைச்சருக்கு எதிராக 32 பேர் வாக்களித்தனர். நீங்கள் அனைவரும் கைத்தட்டி கூச்சலிட்டீர்கள். உங்களது அந்த வெற்றியின் பின்னர் மகார சிறைச்சாலையில் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது. நேற்று மெகசின் சிறைச்சாலையிலும் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளது. குருவிட்டவில் அவ்வாறான சம்பவம் இன்று காலை பதிவாகியுள்ளது. நீங்கள் தற்போது கூறுவதை போன்று பல்லன்சேனையிலும் அவ்வாறானதொரு சம்பவம் பதிவாகியுள்ளது.
5: விசேஷம் அமாத்தியவரை அதிகாரி அமாத்தியவரை அப்பிலிபந்த கேட்டல் வாக்னேவே
2: இது நீதியமைச்சரோடு தொடர்புடைய பிரச்சனை இல்லை என்பதை தெளிவாக கூற வேண்டும். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஆரம்பமான அமைதியின்மை பல்லன்சேன சிறைச்சாலை வரை விரிவடைந்துள்ளது. திட்டமிட்ட சூழ்ச்சி என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே கூறியதை போன்று இது தொடர்பில் விரிவான விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும். இந்த நிலைமையை பாரதூரமான நிலைமையாக கருதி செயற்படுகின்றோம். கௌரவ பிரதி சபாநாயகரே, இந்த சம்பவம் எந்த விதத்திலும் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. எனினும் நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளின் பாதுகாப்புக்காக நாம் முன்னிற்போம். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளோம். அதே போன்று கைதிகள் மற்றும் சிறைச்சாலையில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலேயே நிலைமையை கட்டுப்படுத்தியுள்ளோம். அதற்காக குறுகிய மற்றும் நீண்டகால திட்டங்கள் பலவற்றை முன்னெடுத்துள்ளோம். அமைச்சரின் தலைமையில் இது தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. விசேட கலந்துரையாடல் ஒன்றையும் நடத்தியுள்ளோம். எனவே உடனடி நடவடிக்கைகள் பலவற்றை எடுத்துள்ளோம்.
3: கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் அமைதியின்மை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அது தொடர்பாக தற்போது ஆராய்கின்றோம்.
5: கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு அமைதியின்மை ஏற்பட்டது. சிறைச்சாலையின் இரண்டு விடுதிகளில் உள்ள கைதிகளுக்கிடையே இந்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதுடன் சிறைச்சாலைக்குள் வீசப்பட்டு போதைப்பொருள் பொதையொன்றை பெற்றுக் கொள்வதற்கு கைதிகள் முயற்சித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அங்குள்ள 50 பேர் கொண்ட குழுவினர் சிறைச்சாலையின் நுழைவாயில் அருகில் வன்முறையில் ஈடுபட்டதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கைதிகள் சிறைச்சாலையில் உள்ள கட்டடம் ஒன்றின் சொத்துக்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். அங்குள்ள பல கணினிகளுக்கும் உபகரணங்களுக்கும் கைதிகள் சேதம் விளைவித்துள்ளதாக பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவித்தார். சம்பவத்தின் போது காயமடைந்த 11 கைதிகள் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நேற்றிரவு ஏற்பட்ட நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார், போலீஸ் கழக தடுப்புப் பிரிவினர், போலீஸ் விசேட அதிரடி படையினர் வரவழைக்கப்பட்டனர். இன்று காலை நிலவரப்படி அமைதியின்மை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் சிறைச்சாலையின் வெளிப்பாதுகாப்புக்காக போலீசாரும் போலீஸ் அதிரடிப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
3: குருவிட்ட சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்தின் போது 2 கைதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் 11 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள்.
5: குருவிட்ட சிறைச்சாலையில் இன்று காலை பதற்ற நிலை ஏற்பட்டது. இதன்போது இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 11 பேர் காயமடைந்த நிலையில் ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குருவிட்ட சிறைச்சாலைக்கு வெளியே பாதுகாப்புக்காக போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
3: நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலையிலும் தற்போது அமைதியின்மை ஏற்பட்டு அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது.
5: கைதிகள் சிலர் சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நீர்கொழும்பு பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலையின் கைதிகள் சிலர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த இடத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
3: உங்களுக்கு தெரியும், இந்த சிறைச்சாலைகளில் அதிகளவில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே தற்போது நாடுளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்ற போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் காரணமாக இவர்களுக்கு போதைப் பொருள் கிடைப்பதில் பல தடைகள் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் மத்தியில் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவிக்கின்றது.
2: உங்களுக்கு தெரியும், சில சந்தர்ப்பங்களில் சிறைச்சாலைகள் போன்றவற்றுக்குள் பாரிய அளவில் மோதல்கள் ஏற்படுகின்றன. அந்த மோதல்கள் ஒரு திட்டமிட்ட பக்கத்தை கொண்டுள்ளன. இரண்டாவதாக பார்த்தால், சிறைச்சாலைகளுக்குள் போதைப் பொருள் செல்வது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. போதைப் பொருள் பாவனையின் போது அடிமையாதல் என்பது ஒரு கட்டாய தேவையாகும். அதற்கமைய தொடர்ச்சியாக போதைப் பொருள் கிடைக்காமல் போகும் போது ஏற்படும் அறிகுறிகளோடு உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான விலகல் அறிகுறிகளோடு அவர்கள் மிகவும் வன்முறையான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இப்போது இந்த மோதல்களுக்குள் இரண்டு முறைகள் காணப்படுகின்றன. ஒன்று திட்டமிட்ட தன்மையை கொண்ட மோதல்கள், மற்றது போதைப் பொருள் கிடைக்காமையின் காரணமாக ஏற்படும் மோதல்கள். சில இடங்கள் இருக்கின்றன, போதைப் பொருள் பாவனையோடு தொடர்புடைய புனர்வாழ்வு என்று கூறும் போது அவர்கள் புனர்வாழ்வுக்கு செல்வதில்லை, சிறைச்சாலையில் இருக்கின்றேன், சிறைச்சாலையிலே இருக்கின்றேன் என கூறுகின்றனர். நாம் யோசிப்போம், நீதிமன்றத்திலிருந்து கந்தக்காடுக்கு செல்வோம் என கூறும் போது இல்லை நான் சிறைச்சாலையில் இருக்கின்றேன் என கூறுகின்றனர். இப்போது இதன் மூலம் என்ன கூறு வருகின்றார்கள் என்றால், சிறைச்சாலை கட்டமைப்புக்குள் ஏதோ ஒரு வகையில் போதைப் பொருள் செல்கின்றது என்பதே அதன் பொருளாகும். எனினும் இந்த மோதல்களின் மறுபுறத்தின் பிரதிபலிப்பு தெரிகின்றது. சிறைச்சாலைகளுக்குள் தற்போது கடுமையான முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பதும் அது கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றது என்பதும் புலப்படுகிறது.
3: ஆமா, சிறைச்சாலைகளுக்குள் போதைப் பொருள் உள்ளிட்ட பல குற்றச் செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் அனுப்பப்படுவதற்கான காரணம் அவர்களை அங்கே புனர்வாழ்வளித்து மீண்டும் சிறந்த பிரஜைகளாக சமூகமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் சிறையிலே சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்படுகின்றார்கள். ஆனால் கடந்த காலம் முழுவதும் சிறைச்சாலைகளிலே இந்த புனர்வாழ்வு செயற்பாடுகள் உரிய முறையில் நடைபெற்றதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதே நேரத்திலே போதைப் பொருள் கடத்தல், சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டு பலர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட வரலாறு இந்த நாட்டிலே இருக்கின்றது. அதிகாரிகளும் அதனை உறுதிப்படுத்துகின்றார்கள். ஆகவே சிறைச்சாலைக்கு செல்கின்ற சாதாரண கைதிகள் கூட சிறைச்சாலைக்குள் பரிமாறப்படுகின்ற போதைப் பொருள் காரணமாக அவர்கள் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களாக மீண்டும் சமூகத்தில் வந்து இணைகின்ற ஒரு பாரதூரமான ஒரு நிலைமைதான் கடந்த காலம் முழுவதுமே இடம்பெற்றிருந்தது. அந்த அபாரான ஒரு நிலைமைதான் காணப்பட்டது. தற்போது அரசாங்கம் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றதன் காரணமாக இந்த புனர்வாழ்வு செயற்பாடுகள் ஓரளவுக்கு முறையாக இடம்பெறுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே எமது நாட்டின் சிறைச்சாலை கட்டமைப்பு பல வருடங்களாக மறுசீரமைக்கப்படாமல் இருக்கின்றது. இதுவும் கூட இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே பல்வேறு நோக்கங்கள் காரணமாக வெளியில் இருக்கின்ற சிலர் இவ்வாறான சம்பவங்களை உருவாக்குகின்றார்களா, திட்டமிட்ட வகையிலே இந்த சம்பவங்கள் இடம்பெறுகின்றதா என்ற சந்தேகம் கூட இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இந்த அமைதியின்மைகளில் சிக்கி உயிரிழக்கும் கைதிகள் அவர்கள் ஏன் எதற்காக தாங்களின் உயிர்களை இவ்வாறு இழக்கின்றோம் என்பதை கூட அறியாமல் அவர்கள் இறக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அதிகாரிகளுக்கும் ஒரு விடயத்தை கூறுகின்றோம். நாட்டிலே இருக்கின்ற இந்த அபாயகரமான அந்த போதைப் பொருளை ஒழிக்கும் அதே நேரத்திலே சிறைச்சாலைகளில் இடம்பெறுகின்ற இந்த சம்பவங்களின் உண்மை நிலையை கண்டறிந்து இவை மீள நிகழாமல் இருப்பதற்கான தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம்.
0: வாகனம் செலுத்தும் போது காணொலிகளை பார்ப்பதை தவிர்க்குமாறு காவல்துறை கோரிக்கை விடுத்துள்ளதுடன் சில வினாடி கவனச்சிதறல் கூட பாரிய உயிர் ஆபத்துகளுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்துள்ளது. பொது பாதுகாப்பு தொடர்பான விசேட செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ள காவல்துறை காணொலிகளை பார்ப்பதற்காக வீதியிலிருந்து கவனத்தை திருப்புவதன் மூலம் எதிரே வாகனம், பாதசாரி அல்லது ஏனைய தடைகளை தவிர்ப்பதற்கு தேவையான முக்கியமான எதிர்வினை நேரத்தை சாரதிகள் இழக்க நேரிடும் என தெரிவித்துள்ளது. நீங்கள் பார்க்கும் காணொலியினால் சில வினாடிகள் மட்டுமே வீதியிலிருந்து உங்களது கவனம் திசை திருப்பப்பட்டாலும் ஆபத்தை உணர்ந்து அதிலிருந்து தப்பிப்பதற்கான மதிப்பு மிக்க நேரத்தை இழக்கிறீர்கள் என காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் சாரதிகள் தங்களது உயிரை மட்டுமன்றி பயணிகள் பாதசாரிகளின் உயிர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உடையவர்கள் என்பதையும் நினைவூட்டியுள்ளது. பயணத்தை நிறைவு செய்த பின்னரே காணொலிகள் மற்றும் பிற பொழுதுபோக்குகளை பார்க்கும் போது அறிவுறுத்தியுள்ள காவல்துறை காணொலிகளை பின்னர் பார்க்கலாம், ஆனால் இழந்த உயிரை மீண்டும் பெற முடியாது என்பதையும் அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளது. எனவே வீதியை பயன்படுத்தும் அனைத்து தரப்பினரும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொண்டுள்ள காவல்துறை, விபத்துக்களின்றி பாதுகாப்பான இலக்குகளை அடைய சாரதிகள் முழு கவனத்துடன் வாகனங்களை செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. வீடொன்றின் பூட்டை உடைத்து 1,41,00,000 பெறுமதியான தங்க நகைகளை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த இரு பிரதான சந்தேக நபர்கள் உட்பட 4 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிஸ் குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளால் நேற்று வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட தொடர் விசாரணைகளின் அடிப்படையில் இந்த சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புடைய இரு சந்தேக நபர்கள் திகவளை பகுதியிலும் அவர்களுக்கு உடந்தையாக செயற்பட்ட நபரும் மற்றொரு பெண்ணுடன் அட்டன் பத்தனை பகுதியிலும் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 8 ஜோடி தங்கத்தோடுகள், 4 தங்கப்பதக்கங்கள், 1 தங்கக்காப்பு, 10 தங்க மாலைகள், 1 கைச்சங்கிலி மற்றும் 2 தங்க மோதிரங்கள் போன்ற தங்க நகைகள் போலீசானால் மீட்கப்பட்டு கல்கிச போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்களில் இருவர் 28 மற்றும் 46 வயதுடையவர்கள் என்பதோடு உடந்தையாக செயற்பட்ட 28 வயதுடைய ஆண் மற்றும் 53 வயதுடைய பெண்ணும் அடங்குகின்றனர். இவர்கள் அனைவரும் அட்டன் பத்தனை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கணவனால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த பெண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகுதிர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பஹெட பகுதியில் நேற்று வியாழக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயமடைந்த பெண் மாவத்தகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் அம்பஹோட்ட பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஏற்பட்ட குடும்ப தகராறு எல்லைமீறி சென்றதை அடுத்து கணவன் கூர்மையான ஆயுதத்தால் மனைவியை தாக்கி இந்த கொலையை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 50 வயதுடைய கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வங்காள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வங்காள கடற்கரையில் இன்று வெள்ளிக்கிழமை காலை உருக்குலைந்த நிலையில் கரை ஒதுங்கிய ஆண் ஒருவரின் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். இன்று காலை கடற்தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் கரை ஒதுங்கிய நிலையில் காணப்பட்ட சடலம் தொடர்பாக வங்காள போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். குறித்த சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்படுவதோடு இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. குறித்த சடலம் இந்திய மீனவரா அல்லது தொழிலுக்கு சென்று காணாமல் போன மீனவரா என்பது குறித்து இதுவரை தெரியவில்லை. நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
5: வடமத்திய சப்ரகமுவ தெற்கு மத்திய வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை கண்டி, காகாலி, நுவரெலியா, ரத்தினபுரி மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ம் கட்டத்தின் கீழ் விடுக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, கங்கைகல கோரல, பஸ்பாகி கோரல, தேதுட்டு, தொழுவ, மெததும்பர, பன்வில, உடப்பலாத்து, காகாலி மாவட்டத்தில் தோட்டை, புலாத்கோகு பீட்டிய, அரநாய்க்கு, தெஹியோவிட்டு, திரணியகலை, நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகமுவ, நோர்வூட், தலவாக்கலை, நுவரெலியா, கொத்மலி, கிழக்கு மற்றும் மேற்கு, ரத்தினபுரி மாவட்டத்தில் ஓப்பநாய்க்கு, இம்புல்பே, ரத்தினபுரி பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ம் கட்டத்தின் கீழ் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காகாலி மாவட்டத்தின் காகாலி, ரத்தினபுரி மாவட்டத்தின் குருவிட்டு, நிவித்திகளை பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ம் கட்டத்தின் கீழ் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
0: சீரட்ட வானிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் தெரிவித்துள்ளார். இதற்கு அமைய விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் தங்களது விடுதிகளுக்கு திரும்ப முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையை கருத்தில் கொண்டு வணிகர்கள், உணவகங்கள், தங்குமிடங்கள் மற்றும் சுற்றுலா சேவை வழங்குநர்கள் தங்களை நவீன தொழில்நுட்பங்களுடன் தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் ஏற்பாட்டில் பே டிஜிட்டல் ஜெஃப்னா விழிப்புணர்வு மற்றும் அறிமுக நிகழ்வு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஜாழ்ப்பாணம் கார்கில் சதுக்க வளாகத்தில் நடைபெற்றது. கொழும்பு சர்வதேச பட்டம் விடும் திருவிழா 2026 முன்னிட்டு விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விழா ஆகஸ்ட் 8 மற்றும் 9ம் தேதிகளில் கொழும்பு காலி முகத்திடலில் நடைபெறவுள்ளது. ஆகஸ்ட் 8ம் தேதி காலை 9 மணிக்கு ஆரம்ப நிகழ்வாக விசேட வாகன பேரணி நடைபெறவுள்ளது. இந்த பேரணியானது காலி முகத்திடல் சுற்றுவட்டத்தில் இருந்து ஆரம்பித்து கொள்ளுப்பட்டி, பம்பலப்பட்டி, சுதந்திர மாவத்தை, லிப்டன் சுற்றுவட்டம், டியா விஜயவேத்த மாவத்தை மற்றும் லோட்டஸ் வீதி ஊடாக துறைமுக நகரில் நிறைவடையும். இதனால் குறித்த வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதால் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஆகஸ்ட் 9ஆம் தேதி பொதுமக்களுக்காக பட்டம் விடும் திருவிழா இசை நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. இதன்போது போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 300 போக்குவரத்து போலீசார் உட்பட 1000 போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மருதமடு அணையின் ஆவணி மாத திருவிழா நேற்று வியாழக்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நேற்று மாலை 5:30 அளவில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட் திரு அந்தோணிப்பிள்ளை ஞான பிரகாச மாண்டகை தலைமையில் கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்றது. இந்த கொடியேற்ற நிகழ்வில் மடு திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை பெப்பிசோசை அடிகளார் மறைமாவட்ட குருக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தனர். கொடியேற்றத்தை தொடர்ந்து முதலாம் நாள் நவநாள் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருவிழா ஆரம்பமாகியுள்ளதை அடுத்து நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான கத்தோலிக்க பக்தர்கள் மடு திருத்தலத்தை நோக்கி சென்ற வண்ணம் உள்ளனர். தினமும் மாலை வேளைகளில் நவநாள் திருப்பலிகள் தொடர்ந்து இடம்பெற உள்ளதுடன் எதிர்வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாலை விசேட வெஸ்பர் ஆராதனையும் இடம்பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து பெருவிழா திருப்பலி எதிர்வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலை 6:15 மன்னார் மறைமாவட்ட ஆயர் தலைமையில் ஏனைய மறைமாவட்ட ஆயர்களின் கூட்டு திருப்பலியாக மிக விமர்சையாக ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்ளில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர்.
6: ஒன்றிணைக்கும் வானொலி, திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
4: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அத்துடன் கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த ஒன்றிய ஜலசக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமை ஆகியவற்றுக்கு உத்தரவிட வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதல்வர் விஜய் நேற்று கடிதம் எழுதியுள்ளார்.
7: இதுகுறித்து பிரதமர் திரு மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்வளம் கவலைக்கிடமான கட்டத்தை எட்டும் அளவுக்கு உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேற்பரப்பு நீர்வளமும் பற்றாக்குறையாக உள்ளதால் மாநிலத்தின் நீர் தேவைகளில் 30% அதிகமான அளவுக்கு அண்டை மாநிலங்களையே சார்ந்திருக்க வேண்டிய சூழல் நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டின் மேற்பரப்பு நீர்வளங்களை பெருக்குவதற்கான மிக முக்கியமான வாய்ப்பாகவும் பாசன தேவைகளை நிவர்த்தி செய்யவும் கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்பு திட்டம் திகழ்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் முதற்கட்டமாக கோதாவரி, பெண்ணாறு, பாலாறு, வெள்ளாறு இணைப்பு திட்டத்துக்கான விரிவான திட்ட அறிக்கையை தேசிய நீர் மேம்பாட்டு முகமை தயாரித்துள்ளதாகவும் இதனால் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் பயன்பெறும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். ஆனால் இத்திட்டம் காவிரி ஆற்றுக்கு சில கிலோமீட்டர் முன்னதாகவே முடிவதால் அதற்கு பதிலாக கோதாவரி, காவிரி, குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தை முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்திட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் சமூக பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்திட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை அதற்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை விரைவாக நிறைவேற்ற முடியும் என திரு விஜய் கூறியுள்ளார். எனவே ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சகத்திற்கும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கும் உரிய உத்தரவுகளை பிரதமர் திரு மோடி பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்திட்டத்தை ஒருங்கிணைந்த மற்றும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் செயல்படுத்திட ஒரு சிறப்பு நோக்கு அமைப்பை நிறுவுவது குறித்து பரிசீலிப்பதுடன் இத்திட்டத்தை நிறைவேற்ற பிரதமர் தனிப்பட்ட கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு திரு விஜய் எழுதியுள்ள மற்றொரு கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 11 பேர் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டு அவர்களது படகும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மீனவர்களின் வாழ்வாதாரம் நலன்களை பாதுகாக்க தனிப்பட்ட முறையில் பிரதமர் தலையிட்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
4: தொடர்ந்து யுபிஐ மற்றும் பிற மின்னணு கட்டண பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கும் மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவின் அழுத்தத்தின் காரணமாகவே இந்த முடிவை மத்திய அரசு எடுத்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது.
7: டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் முக்கிய அங்கமாக உள்ள யுபிஐ பரிவர்த்தனை நாடு முழுவதும் தினந்தோறும் அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளது. கடந்த மாதம் மட்டும் 29.9 லட்சம் கோடி ரூபாய்க்கு யுபிஐ மூலம் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்க வழிவகுக்கும் வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு குரல் வாக்கெடுப்பு மூலம் நேற்று நிறைவேறியது. இதன் மூலம் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் மற்றும் சேவை வழங்கும் நிறுவனங்கள் கட்டணம் விதிக்க முடியும். இந்த கட்டணம் தனிநபர்களுக்கு இடையிலான பரிவர்த்தனைகளுக்கு இருக்காது என்றும் நுகர்வோருக்கும் நிறுவனங்களுக்கும் இடையே நடைபெறும் பரிவர்த்தனைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையேயான பரிவர்த்தனைகளுக்கு மட்டும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு பின்னால் அமெரிக்கா உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு இதுவரை கட்டணம் இல்லாமல் இருந்த நிலையை புதிய வரி விதிப்பு மசோதா மாற்றுவதாக கூறியுள்ளார். இதன் சுமை சாமானிய மக்கள் மீதே விழும் என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர் இனிமேல் யுபிஐ செயலியை பயன்படுத்துவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு மோடி தனது நண்பரான அமெரிக்க அதிபர் டிரம்பின் அழுத்தம் காரணமாகவே இந்த முடிவை எடுத்தாரா என்று திரு ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். யுபிஐ, ரூபே ஆகியவை கட்டணமில்லாமல் பயன்படுத்தப்படுவது விசா மற்றும் மாஸ்டர் கார்டு போன்ற அமெரிக்க கட்டண சேவை தளங்களை சந்தையிலிருந்து வெளியேற்றும் திட்டம் என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி விமர்சித்திருந்ததை தொடர்ந்தே மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக திரு ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு சண்முகம் எல்லோரும் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாறுங்கள் என்று பிரதமர் திரு மோடி தொடர்ந்து விளம்பரம் செய்ததை சுட்டிக்காட்டி அவர் எதை சொன்னாலும் அதில் மக்கள் நலன் கடுகளவும் இருக்காது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் என்று விமர்சித்துள்ளார். டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு கட்டணம் என்ற முடிவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
4: தொடர்ந்து பெண்கள் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு ஆதரவு கோரி ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜி கடந்த 3 நாட்களில் 3வது முறையாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்.
8: மக்களவையில் தற்போது உள்ள 543 தொகுதிகளை 850 உயர்த்த முடிவு செய்துள்ள மத்திய அரசு இதற்காக தொகுதி மறுவரையறை மசோதாவை மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவுடன் இணைத்து கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்தது. ஆனால் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு காரணமாக இந்த மசோதா தோல்வியடைந்தது. இந்நிலையில் நடப்பு கூட்டத்தொடரில் இந்த மசோதாவை மீண்டும் கொண்டுவர திட்டமிட்டுள்ள பாஜக அரசு இதற்காக வரும் 16, 17, 18 தேதிகளில் சிறப்பு கூட்டத்தை கூட்ட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மசோதாவை நிறைவேற்றுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியுடன் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு 3 முறை ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது மசோதாவை நிறைவேற்ற காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆதரவை அவர் கோரியதாகவும் நாடாளுமன்ற முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்தும் ஆலோசித்துள்ளார்.
9: ராகுல் காந்தி ஜி சே மேரா அச்சா பாத் ஹுவா ஒரு ஏக் விஷயம்.
4: ராகுல் காந்தியுடன் ஆக்கப்பூர்வமாக ஆலோசனை நடத்தினேன். குறிப்பிட்ட விடயம் குறித்து ஆலோசனை நடத்தியதோடு
9: அச்சா பாத் ஹுவா ஒரு
4: மற்ற விவகாரங்கள் குறித்தும் பேசினோம்.
9: விஷயம் ரிக்வெஸ்ட் கியா
4: காங்கிரஸ் மற்றும் இதர எதிர்கட்சியுடன் தொடர்ச்சியான தகவல் தொடர்பை மேற்கொள்ள நடவடிக்கை
9: மேற்கொள்ளும். காங்கிரஸ் பார்ட்டி
4: நாங்கள் அரசியல் எதிரிகளாக இருக்கலாம், ஆனால் தலைவர்கள்
9: காம் கரே ஹம் எக் தூசரே விரோதி ஹை துஷ்மன் தோ நஹி ஹை நா.
4: எனவே தேசிய நலனுக்காக நாங்கள் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும்.
9: தேச ஹித் மே ஹம் சப் மில்கே காம் கரே.
8: அப்போது இதுகுறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியதாகவும் இந்தியா கூட்டணி கட்சிகளுடன் இதுகுறித்து பேச உள்ளதாக அவர் தெரிவித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா கூட்டணியில் உள்ள தேசியவாத காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகளுடனும் மத்திய அரசு மசோதாவுக்கு ஆதரவு கோரி வருவதாகவும் திமுக இறுதி முடிவை எடுக்கும் முன்பு சில உறுதிமொழிகளை கோரியுள்ளதாகவும் டெல்லி வட்டார தகவல்கள் கூறியுள்ளன. இதனிடையே தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து ஆலோசனை நடத்த அனைத்துக் கட்சிகளைச் சேர்ந்த தமிழக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நாளை பிற்பகல் 3 மணிக்கு இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவரது கட்சிக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பிரதிநிதிகளே கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது.
4: தொடர்ந்து விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான எந்த அறிவிப்பும் தமிழ்நாடு வேளாண் வரவு செலவு திட்டத்தில் இல்லை. இதனால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள். மாற்றம் என்று சொன்னவர்கள் விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தையே கொடுத்திருப்பதாக திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறுகிறார்.
8: சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மாற்றம் மாற்றம் என கூறி வந்த முதலமைச்சர் தற்போது ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக கூறினார். திமுக செய்ததை விட அதிகமாக செய்வதோ அல்லது புதிய அறிவிப்புகளை வெளியிடுவதுதான் மாற்றம் என்று கூறிய திரு பன்னீர்செல்வம் அத்தகைய அறிவிப்புகள் எதுவும் வரவில்லை என்றும் கூறினார். திமுகவின் திட்டங்களையே தாவேக அரசும் பட்ஜெட்டாக அறிவித்துள்ளது என்றும் அண்ணல் அம்பேத்கர் பெயரில் ஆதி திராவிட விவசாயிகளுக்கு திமுக அறிவித்த மானிய திட்டத்தையே பெயரை மாற்றி அறிவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது 2 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது என்றும் அந்த திட்டம் குறித்து இந்த பட்ஜெட்டில் எதுவும் இல்லை என்றும் திரு பன்னீர்செல்வம் கூறினார். திமுக ஆட்சியில் குறுவை தொகுப்பு திட்டத்திற்காக 160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் ஆனால் தாவேக ஆட்சியில் 134 கோடியாக அது குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
10: விவசாயிகளுக்கு 2 லட்சம் மின் இணைப்பு வழங்கப்படும் என்று அறிவித்து 5 ஆண்டு காலத்தில் 2 லட்சம் விவசாயிகளுக்கு நாங்கள் மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த திட்டம் இந்த பட்ஜெட்ல வரல. குறுவைகள் சாகுபடி திட்டம் உங்களுடைய முதல்வருடைய ஆட்சியில் 160 கோடி டெல்டா நான் டெல்டா விவசாயிகளுக்கு நாங்கள் குறுவை தொகுப்பு வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறோம். அவர்கள் அறிவித்துக்கு 134 கோடி, இது பெருசா அது பெருசா, இந்த ஒதுக்கீடு இப்ப குறைஞ்சிருக்கு.
8: லேபிள் ஸ்டிக்கர் ஆட்சியாகவே தாவேக்காவின் ஆட்சியும் வேளாண் பட்ஜெட்டும் உள்ளதாக திரு பன்னீர்செல்வம் கூறினார். வாழைத்தாருக்கு முட்டுக் கொடுக்கும் திட்டமும் திமுகவின் திட்டமே என்றும் அதனை தாவேக்க அரசு எப்படி செயல்படுத்தப் போகிறது என தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். உரிய நேரத்தில் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் டெல்டா விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அவர்களுக்கு நிவாரண உதவிகள் எதையும் தாவேக்க அரசு அறிவிக்கவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். கூட்டுறவு வங்கி கடன்களை முழுமையாக ரத்து செய்யும் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்த்ததாகவும் ஆனால் அது நிறைவேறவில்லை என்றும் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்தார்.
4: இதனிடத்தில் தமிழ்நாடு அரசின் வரவு செலவு திட்டத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தனது எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறது.
7: சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாததும் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யாதது மிகப்பெரிய ஏமாற்றம் என்றும் கூறினார். திருமண பெண்களுக்கு 8 கிராம் தங்கம், பட்டுப்புடவை ஆகியவை அனைத்து பெண்களுக்குமா அல்லது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு மட்டுமா என தெளிவுபடுத்தப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தியதற்கு வரவேற்பு தெரிவித்த திரு முத்தரசன் அதற்காக 40% நிதி ஒதுக்கீடாக 5000 கோடி ரூபாயை ஒதுக்காதது ஏன் என வினவினார்.
11: திருமணமாகிற பெண்களுக்கு 1 பவுன் தங்கம், 1 பட்டுப்புடவை வழங்கப்படும் என்று பொதுவாக அறிவித்திருக்கிறார்கள். இது எல்லா பெண்களுக்குமா, வறுமை கோட்டில் இருக்கிற பெண்களுக்கு மட்டுமா, விவரம் தெரியல. மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம் 150 நாள் நாங்கள் வேலை வழங்க போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் 7000 கோடி நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு. இவர்களுடைய பங்களிப்பாக 40% என்கிற அடிப்படையில் 5000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யல. அவர் எந்த அடிப்படையில் திட்டத்தை செயல்படுத்த போகிறார்கள்?
7: கல்விக்கான நிதி ஆண்டுதோறும் அதிகரிக்க வேண்டும். ஆனால் பட்ஜெட்டில் கடந்த ஆண்டை விட 2640 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக திரு முத்தரசன் விமர்சித்தார். காவிரி நீர் பிரச்சனையில் முதல்வர், அனைத்துக் கட்சி தலைவர்கள், விவசாய சங்கங்களின் தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி ஒத்த கருத்தை உருவாக்க முயற்சி எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நெல் கரும்புக்கான ஆதார விலையை உயர்த்தாதது, மதுபான விற்பனை தனியார் மயம் குறித்து அவர் அதிருப்தி தெரிவித்தார்.
4: தொடர்ந்து ராகுல் காந்தி மூலம் தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தன் மனைவி நினைத்ததாகவும், ஆனால் அந்த முயற்சி தோல்வியிலே முடிந்ததாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுக் நேற்று தெரிவித்தார். உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டிருந்த போது ஒவ்வொரு நாளும் இந்த முயற்சியில் ஈடுபட்டதாகவும், ஆனால் இதற்காக ராகுல் காந்திக்கு எதிராக தன் மனைவி ஒருபோதும் திரும்பியதில்லை என்றும் குறிப்பிட்டார். உரிமைகளுக்காக போராடும் ஜேன்சி தலைமுறையினர் தேச விரோதிகள் அல்லர் என்று RSS தலைவர் மோகன் பகவத் நேற்று தெரிவித்தார். டெல்லியில் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம் கோரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். டெல்லியில் ஜூலை 20 தேதியில் நீட் போராட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றார்கள். மேலும் மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்த அனுமதி அளித்தது யார் என்ற கேள்வியையும் எழுப்பி வருகிறார்கள். இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரிய பதிலளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் டெல்லி மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்து விவாதிக்க மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் கோரி மக்களவை பொதுச் செயலாளருக்கு மாணிக்கம் தாகூர் கடிதம் எழுதியுள்ளார். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையை நோக்கி August 10 பேரணி செல்ல திட்டமிட்டிருப்பதாக ஜார்க்கண்ட் மாநில மாணவர் அமைப்பு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நிலவரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார். அந்த பிராந்தியத்தில் சமீபத்திய நிகழ்வுகள் குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். தென்னிந்தியாவில் அரிசி விலை அதிகரித்திருக்கிறது. பருவமழை குறைவாக இருப்பதால் அறுவடை குறையலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஆந்திர பிரதேச மாநிலத்தில் மழை பெய்வது வழக்கத்தை விட 40 விழுக்காடு குறைந்துள்ளது. கேரளாவில் அடமழை பெய்து வெள்ளம் ஏற்பட்ட போதும் மழை வழக்கத்தை விட குறைவாகவே உள்ளது. கடந்த 3 மாதங்களில் அரிசியின் சராசரி விலை 14 விழுக்காடு வரை கூடியதாக அரசாங்க தரவுகள் காட்டுகின்றன. தென்னிந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் அரிசியின் சராசரி விலை ஆக அதிகமாக இருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் சராசரி சில்லறை விற்பனை விலை மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரையில் 14 விழுக்காடு கூடியது. அந்த விலையேற்றம் தேசிய அளவை போல் 4 மடங்கானது. விலையேற்றம் குறித்து கவனிப்பாளர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளார்கள். இப்போதைக்கு அரிசி தட்டுப்பாடு இல்லை, தட்டுப்பாடு வந்துவிடுமா என்ற ஊகத்தால் அரிசி விலை ஏறுவதாக அவர்கள் கூறுகின்றார்கள். தெகேல்கா சஞ்சிகையின் நிறுவனர் சக ஊழியரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக இந்திய நீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்கிறது. 63 வயது தருண் தேஜ்பால் ஒரு நிகழ்ச்சியின் போது சக எழுத்தாளர் ஒருவரை மின்தூக்கியில் பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். கோவா மாநிலத்தின் 5 நட்சத்திர ஹோட்டலில் அது நடந்ததாக தெரிய வந்துள்ளது. அந்த சம்பவம் 2013 நவம்பரில் நடந்தது. தருண் கைது செய்யப்பட்டார். 7 மாதங்கள் சிறையில் இருந்தார். பின்னர் உச்சநீதிமன்றம் அவரை பிணையில் விடுவித்தது. 2021 விசாரணை நீதிமன்றம் தருணை குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்தது. ஆனால் அவரின் விடுதலை எதிர்த்து கோவா அரசாங்கம் மறுபரிசீலனைக்கு உத்தரவிட்டது. நேற்று பம்பே உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தன் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மறுத்து வருகிறார். தீர்ப்பை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்யலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி சென்னையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது.
12: முத்தமிழறிஞர் கலைஞருடைய 8வது நினைவு நாளை ஒட்டி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓமந்தூர் வளாகத்தில் கலைஞருடைய திருவுருவ சிலைக்கு அருகாமல் வைக்கப்பட்டு கூடிய அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதற்கு பின்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் பொருளாளர் உட்பட நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட அவருடைய தலைமையில் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த அமைதி பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒமந்தூரார் வளாகத்தில் தொடங்கிய இந்த அமைதி பேரணியானது அண்ணா தலைவர் சாலை வழியாக கலைஞர் நினைவிடம் வரை செல்வதற்கு திட்டமிடப்பட்டு இந்த அமைதி பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கருப்பு உடை அணிந்து பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக தலைவருடைய புகழை தெரிவிக்கக்கூடிய விதமாக வழிநடையிலும் அங்கங்கு பதாகைகளும் மேடைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேடைகளை பொறுத்தவரை கலைஞருடைய சாதனைகள், அதாவது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்ற சாதனைகளை தெரியப்படுத்தக்கூடிய விதமாக பதாகைகள் குறிப்பிட்டு வள்ளுவர் கோட்டம் அமைத்தது, டைடல் பார்க் அமைத்தது உட்பட பல்வேறு சாதனைகள் திமுக ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கிறதை குறிப்பிடக்கூடிய விதமாகவே அங்கிருந்து மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மேடைகளில் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம் குறிப்பாக தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்திருக்கிறார் கலைஞர் என்ற அடிப்படையில் அஇஇ என்ற அந்த சொற்றொடர்களை கையில் வைத்தவாறு மாணவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று திருவள்ளுவர் வேடம் அணிந்தவர் போன்றும் உட்பட தமிழுக்கு முக்கியத்துவம் அளித்ததை குறிப்பிடக்கூடிய வகையில் வழிநடுகிலும் மேடைகள் மற்றும் பதாகைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவருடைய உருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் காலத்தால் அழியாத வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கியவர் கலைஞர் என்று குறிப்பிடக்கூடிய விதமாக அதை வெளிப்படுத்த விதமாக அந்த மேடையில் மாணவர்கள் நின்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இது போன்று வழிநடுகிலும் கலைஞருடைய சாதனைகளை தெரிவிக்கக்கூடிய விதமாகவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய லட்சியம் மிக முக்கியமானது. உங்கள் லட்சியம் எங்களை வழிநடத்தும் என குறிப்பிட்டு பதாகைகள் வழிநடுகளுமே வைக்கப்பட்டிருக்கிறது.
4: வாகரத்து வழக்கை இன்றே விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்ற நீதிபதியிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். தமிழ்நாடு முதல்வரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான ஜோசப் விஜய் அவரது மனைவி சங்கீதா ஆகியோர் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வாரத்துக்கெட்டு சங்கீதா மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தனது கணவர் விஜய் பிரபல நடிகை ஒருவருடன் தொடர்பில் இருப்பதால் அவரிடமிருந்து வாரத்தும் நிரந்தர ஜீவானம்சம் மற்றும் நீலாங்கரையில் உள்ள வீட்டில் வசிப்பதற்கான உரிமையும் வேண்டும் என்று சங்கீதா குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு செங்கல்பட்டு முதலாவது குடும்பநல நீதிமன்றில் விசாரணையில் இருக்கின்ற நிலையில் இதுவரை 3 முறை வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. ஆனால் 1 முறையும் கூட விஜயும் சங்கீதாவும் நேரில் ஆஜராகவில்லை. கடந்த ஜூன் 15 வழக்கு விசாரணைக்கு வந்தபோது விஜய் மற்றும் சங்கீதா ஆகிய இருவரும் பிரபலமானவர்கள் என்பதால் காணொலி வாயிலாக விசாரணை நடத்த கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிமன்றம் விசாரணையை ஆகஸ்ட் 7 தேதிக்கு அதாவது இன்று வரை ஒத்திவைத்தது. இந்த நிலையில் இன்று காலை காணொலி வாயிலாக விசாரணைக்கு சங்கீதா ஆஜரான நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவதால் முதல்வர் விஜயால் ஆஜராக முடியவில்லை என்றும் வேறொரு நாளுக்கு விசாரணையை ஒத்திவைக்குமாறு விஜய் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சங்கீதா தரப்பு இன்றே விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து சற்று நேரம் வழக்கின் விசாரணையை நீதிமன்றம் ஒத்திவைத்த நிலையில் பின்னர் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக அறிவித்தது. தமிழ்நாட்டில் ஆளுநர் பங்கேற்கும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு விழாக்களில் தொடர்ந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்படும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்க கோரி இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த 21 தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேருக்கு கூட்டாக கடிதம் எழுதியுள்ளார்கள். சென்னையில் இன்று தங்கம் விலையில் மாற்றம் இல்லை. அதன்படி சென்னையில் 22 கரட் ஆமணத்தங்கத்தின் விலை 1 சவரன் 1,10,000 ரூபாவுக்கும் 1 கிராம் 13,750 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. இந்த நிலையில் வெள்ளி விலையும் இன்று மாற்றமின்றி 1 கிராம் 250 ரூபாவுக்கும் 1 கிலோ 2,50,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். தாய்லாந்து பாடசாலை ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஆசிரியர் ஒருவர் இறந்தார். 3 மாணவர்கள் உட்பட மேலும் 4 காயமுற்றுள்ளார்கள். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய மாணவர் தமது உயிரை மாய்த்துக் கொண்டார். சம்பவம் நோந்தாபுரி வட்டாரத்தில் நடந்தது. தாய்லாந்து பள்ளியில் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்பு சந்தேக நபர் தனது தாத்தா பாட்டியையும் சுட்டுக் கொன்றார். அவர் மொத்தம் 8 பேரை கொன்றதாக AFP தெரிவித்திருக்கிறது. உக்ரைனும் ரஷ்யாவும் குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதை ஐக்கிய நாடுகள் நிறுவனம் கண்டித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் தலைமைச் செயலாளர் அன்டனியோ குட்ரஸ் இரு தரப்பையும் சாடியிருக்கிறார். அண்மையில் உக்ரைனும் ரஷ்யாவும் மாறி மாறி தாக்குதல் நடத்துகின்றன. ரஷ்யாவின் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகங்களை உக்ரைன் தாக்கியது. உக்ரைனில் உள்ள தொடர்ந்து நிலையம், வர்த்தக கப்பல் ஆகியவற்றின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. கடந்த சில மாதங்களில் தாக்குதல்கள் தீவிரமடைந்ததால் மடிந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளது. நேற்று முன்தினம் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா ஏவுகணைகளை பாய்ச்சியது. தாக்குதலில் 17 பேர் கொல்லப்பட்டார்கள். குடியிருப்பு பகுதிகளில் நடத்தப்படும் கடும் தாக்குதல்களை நிறுத்தும்படி குட்ரஸ் கேட்டுக்கொண்டார். இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் 300 நாட்களில் 300 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக யுனிசெஃப் அமைப்பு அறிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன கிளர்ச்சிப்படையான ஹமாஸ் இடையே 2025 அக்டோபரில் கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் கடந்த 2023 ஆண்டு முதல் நடைபெற்று வந்த போர் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இருந்தாலும் காசாவில் உள்ள மக்கள் குடியிருப்புகள் மற்றும் அகதிகள் முகாம்களை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. போர் நிறுத்தம் அமலுக்கு கொண்டுவரப்பட்ட பிறகு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மட்டும் காசாவில் 1000 அதிகமானோர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டதிலிருந்து காசாவில் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு குழந்தையாவது கொல்லப்பட்டு வருவதாக மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க நாடுகளுக்கான யுனிசெஃப் இயக்குநர் எட்வர்ட் வெய்பேடர் தெரிவித்திருக்கிறார். 2020

0: தொழில்நுட்ப பணியாளர்கள் வருமானம் ஈட்டுவதற்கும் அவர்களின் கடினமான யதார்த்தத்திலிருந்து தப்பிக்கவும் புதிய வழிகளை கண்டறிந்து வருகின்றனர். தாரிக் ஜயீம் சர்வதேச வாடிக்கையாளர் ஒருவருக்காக மொபைல் செயலி ஒன்றை உருவாக்கி வரும் மென்பொருள் பொறியாளர். நாங்கள் அவருடன் காணொலி வாயிலாக
1: பேசினோம்.
2: என் வீடு, வேலை என எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். அதனால் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்காக மீண்டும் பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன்.
0: 2 ஆண்டுகள் நீடித்த கடுமையான போரின் போது காசா மக்கள் குடிநீரையும் உணவையும் பெறுவதற்கே கடுமையாக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. பலர் இன்னமும் தற்காலிக கூடாரங்களிலேயே வசித்து வருகின்றனர். இருப்பினும் ஆயிரக்கணக்கானோர் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மூலம் வெளி உலகத்துடன் தொடர்ந்து இணைந்திருக்க முயற்சித்து வருகின்றனர். மின்சாரம் மற்றும் இணைய வசதியை உறுதிப்படுத்துவதற்காக பகிர்வு பணியிடங்கள், ஜெனரேட்டர்கள் மற்றும் சோலார் பேனல்களை பயன்படுத்துகின்றனர். தெற்கு இஸ்ரேலில் உள்ள இந்த பகுதியிலிருந்து பார்க்கும்போது காசா பகுதி தெளிவாக தெரிகிறது. அங்கு ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய அழிவை பார்க்கும்போது காசா இன்னும் ஓர் உயர் தொழில்நுட்ப மையமாக திகழ்கிறது என்பதை நம்புவது கடினமாக உள்ளது. சமீபத்திய போருக்கு முன்பே ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருந்த காசா இஸ்ரேலும் எகிப்தும் விதித்த முற்றுகையின் கீழ் இருந்தது. எனவே இணையவழி தொலைதூர சுய தொழில் காசாவில் உள்ள பட்டதாரிகள் பலருக்கும் முக்கியமான வாழ்வாதாரமாக இருந்தது. இந்த துறையில் மீண்டும் புத்துயிர் பெற செய்வதற்காக மனிதநேய அமைப்புகள் உதவி செய்து வருகின்றன.
3: இதனை நாங்கள் தற்போது டிஜிட்டல் வாழ்வாதாரம் என்று அழைக்கிறோம். காசாவில் வசிக்கும் மக்களில் கிட்டத்தட்ட 80% பேருக்கு எவ்வித வருமானமும் இல்லாத நிலையில் அவர்கள் மீண்டும் வேலைக்கு திரும்புவதற்கு உதவுவது மிகவும் முக்கியமானதாகும்.
0: வாலா வொலிடிஸ் சிலிகான் வேலியில் உள்ள வழிகாட்டி ஒருவருடன் ஏஐ குறித்து கலந்துரையாடுகிறார். 24 வயதில் தனது குடும்பத்தின் முக்கிய வருமானம் ஈட்டுபவராக இருக்கும் அவர் காயமடைந்த தனது சகோதரியை பாதுகாப்பாக வெளியேற்ற முயற்சித்து வருகிறார். துபாயை சேர்ந்த ஒரு நிறுவனத்தில் வீட்டில் இருந்தபடியே பணிபுரியும் புதிய வேலை அவருக்கு கிடைத்துள்ளது.
4: என் குடும்பத்தினருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதும் சிகிச்சைக்காக என் சகோதரி காசாவில் இருந்து வெளியேற உதவுவதுமே எனது முன்னுரிமையாகும். அதோடு வெளிநாட்டில் படிப்பதற்கான உதவித் தொகையை பெறவும் முயற்சி செய்து வருகிறேன்.
0: பழுதடைந்த மடிக்கணினிகள், வங்கி பரிவர்த்தனைகளுக்கான கட்டுப்பாடுகள் மற்றும் கிட்டத்தட்ட தினமும் நடைபெறும் குண்டுவெடிப்புகள் என அவர்கள் பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இது பலர் இணைந்து பணியாற்றும் கூட்டு பணியிடம் ஒன்றில் பதிவு செய்யப்பட்ட காட்சி. இதற்கிடையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் ஹமாஸ் அமைப்பை குறிவைத்து தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருவதாக இஸ்ரேல் கூறுகிறது. காசாவின் மீட்பு பணிகள் ஒட்டுமொத்தமாக இன்னும் ஸ்தம்பித்துள்ள நிலையிலும் அங்குள்ள தொழில்நுட்ப பணியாளர்கள் தங்களின் எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை இழக்காமல் முன்னேற முயற்சித்து வருகின்றனர்.
5: தொடர்ந்து ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகள் முட்டுக்கட்டியை சந்தித்திருக்கும் வேளையில் மத்திய கிழக்கில் அரசதந்திர முயற்சிகள் தொடர்கின்றன. துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த முனைகின்றன. துருக்கி அதிபர் ரிசப் தைப் எர்துவானை, சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானையும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப்பையும் இன்று சந்திக்கிறார்கள். கடற்துறை அச்சுறுத்தல்கள், கோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து உள்ளிட்ட அம்சங்கள் பாதிக்கப்படும் என்று துருக்கி அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். வட்டார பாதுகாப்பு, தற்காப்பு, ஒத்துழைப்பு ஆகியவையும் பேச்சில் முக்கிய இடம்பெறும் என்று கூறப்படுகிறது.
4: ஈரானும் ஒமானும் ஒரு ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாக கூறப்படுவது ஈரானின் அதி உயர் தலைவர் அமைதியை விரும்புகிறார் என்பதையே காட்டுகிறது. ஆனால் எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்பது இன்னும் தெளிவாகவில்லை. ஹோர்முஸ் நீரிணையின் மீது ஈரான் கொண்டுள்ள செல்வாக்கையும் கட்டுப்பாட்டையும் விட்டுக் கொடுக்க அவர் விரும்பவில்லை. இந்த மோதலில் தாம் பின்வாங்கியதாக தோன்றாமல் இருக்கவும் உள்நாட்டில் தனது நிலையை வலுப்படுத்தவும் அவர் விரும்புகிறார். ஈரானின் இஸ்லாமிய ஆட்சி தற்போது பல்வேறு உள்நாட்டு சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. பொருளாதார அழுத்தங்களும் தொடர்கின்றன. கடந்த காலங்களில் அரசுக்கு எதிரான போராட்டங்களும் நடைபெற்றுள்ளன. எனவே தற்போதைய ஆட்சியின் நிலைத்தன்மையை பேணுவதோடு வெளிநாட்டு தாக்குதல்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதையும் அதி உயர் தலைவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார்.
5: தொடர்ந்து ஈரான் ராணுவம் குறித்த தகவல்களை சேகரித்த 21 இஸ்ரேலிய உளவாளிகள் கைது செய்யப்பட்டதாக ஈரானிய அரசு அறிவித்துள்ளது. ஈரானின் தென்கிழக்கு மாகாணமான கெர்மனில் இஸ்ரேலிய உளவு பிரிவான மொசாட் அமைப்புக்காக செயல்பட்ட கூலிப்படையைச் சேர்ந்த 21 பேர் அந்த நாட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 21 பேரும் ஈரான் ராணுவம் குறித்த தகவல்களை சேகரித்து மொசாட் உளவாளிகளுக்கு அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடைபெற்ற போர்களில் ஈரானிய கட்டமைப்புகள் குறித்த உளவாளிகளின் தகவலின் அடிப்படையில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகள் தலைவர்

0: விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டார்கள். இதனால் ஈரான் அரசு அந்த நாட்டில் கைது செய்யப்படும் உளவாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனையை கடுமையாக்கி உடனடியாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு வந்தது. இருந்தாலும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள இஸ்ரேலிய உளவாளிகளுக்கான தண்டனை குறித்து இதுவரை எந்தொரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை. முன்னதாக 2026 ஜனவரி முதல் ஈரானில் 52 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை ஆணையம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் ஆயுத தட்டுப்பாடு நிலவுவதாக வெளியான தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிராகரித்திருக்கிறார். தகவலை கசியவிட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு நீண்டகால சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அவர் தனது சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்.
1: அணு ஆயுத ஒழிப்பு தொடர்பாக ஈரான் மீது பிப்ரவரி மாதம் அமெரிக்கா தாக்குதலை தொடங்கியது. 5 மாதங்களை கடந்த பிறகும் இந்த போரில் அமெரிக்காவால் வெற்றி பெறவும் முடியவில்லை, போரிலிருந்து வெளியேறவும் முடியவில்லை. இதனால் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளைப்படையான சென்டம் ஈரானை அழுத்தம் கொடுத்து தண்டிக்க ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்குமாறு ராணுவ வீரர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளதுடன் அமெரிக்காவின் போர் வியூகம் குறித்தும் விவாதங்களை உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் ஈரான் போர் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் பீட் எக்ஸேட் மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் டிரம்ப் நடத்திய ஆலோசனை விவரங்கள் கசிந்துள்ளது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆலோசனையின் போது அமெரிக்காவில் ஆயுதங்கள் தீர்ந்து விட்டதாக டிரம்ப் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாக்குதல் திறன்மிக்க ஏவுகணைகள் மற்றும் துல்லிய தாக்குதல் நடத்தும் ஏவுகணை அமைப்புகள் ஆகியவை தீர்ந்துவிட்டதாகவும் போர் தீவிரமானால் போர் விமானங்களை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் இந்த தகவலை கடுமையாக மறுத்துள்ள டிரம்ப் அமெரிக்காவிடம் மிகப்பெரிய அளவில் ஆயுத இருப்புகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். கசிந்த தகவல்கள் தேச துரோகமானது என்றும் கசியவிட்டவர்களை கண்டுபிடித்து கடும் தண்டனை சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். பீட் எக்ஸேட் நம்பகமான அமைச்சர் என்பதால் அவர் தகவல்களை கசியவிட்டிருக்க வாய்ப்பில்லை என்றும் ரகசிய தகவல்களை கசியவிட்டவர்களை அரசு தீவிரமாக தேடி வருவதாகவும் அவர்களுக்கு நீண்டகால சிறை தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து ஈரானும் ஓமனும் உடன்பாட்டை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் உச்சபட்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்ததும் ஓரிரு நாட்களில் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது.
0: தொடர்ந்து தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் ஏற்பட்ட மோதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் இருவர் உயிரிழந்தார்கள், 4 வீரர்கள் படுகாயமடைந்தார்கள். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் லெபனானில் போர் நிறுத்தம் கடந்த ஜூனில் அமலுக்கு வந்த பிறகு இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் மோதலில் உயிரிழந்திருப்பது இதுவே முதல் முறையாகும். இதையடுத்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா அமைப்பு மீறிவிட்டதாக கூறி தெற்கு லெபனான் பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று முன்தினம் முதல் கடும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. இதில் டெப்னைன் நகரில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் 12 பேர் காயமடைந்ததாக லெபனான் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பல வாரங்களுக்கு பிறகு முதல் முறையாக எல்லியோர மான்சூரி கிராம மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. அமைதி பேச்சுக்கிடையே பதற்றம் தொடர்கின்றது. லெபனான் இஸ்ரேல் இடையே கடந்த ஜூன் 20 முதல் போர் நிறுத்தம் பெருமளவில் நீடித்து வந்தாலும் தெற்கு லெபனானின் பல பகுதிகளை இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து ஆக்கிரமித்திருப்பதோடு அவ்வப்போது வான்வழி பீரங்கி தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது. இதனால் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் மிகவும் கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறார்கள்.
2: Many villages have been completely destroyed and while Israeli
3: பல கிராமங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளன. தெற்கு லெபனானின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 5% இன்னும் இஸ்ரேலிய படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எனவே அங்கு மீண்டும் மோதல்கள் வெடிப்பதற்கான சாத்தியம் அதிகமாகவே உள்ளது. இப்பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த சூழலை கருத்தில் கொள்ளும் போது இதன் முக்கியத்துவம் என்னவென்றால், அமெரிக்காவுடன் எட்டப்படக்கூடிய எந்த ஒரு விரிவான ஒப்பந்தத்திலும் லெபனானும் இடம்பெற வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது. அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக லெபனானிலும் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று ஈரான் விரும்புகிறது. எனவே அங்கு மீண்டும் மோதல்கள் வெடித்தால் ஈரானுடன் ஒப்பந்தம் எட்டுவதற்கான முயற்சிகளும் பாதிக்கப்படலாம். இருப்பினும் அந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது மிகவும் மந்தமான நிலையிலேயே முன்னேறி வருகின்றன.
0: தொடர்ந்து டென்மார்க்கில் கட்டாய ராணுவ சேவையில் பயிற்சி பெறும் முதல் பெண்மணியாக இளவரசி இசபெல்லா பெருமை பெற்றுள்ளார். டென்மார்க் அரசு குடும்பத்தில் பாரம்பரியமாக ராணுவ சேவை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாட்டின் பட்டத்து இளவரசர் கிறிஸ்டியனும் ராணுவ முகாமில் தனது பயிற்சியை நிறைவு செய்து தற்போது இரண்டாவது லெப்டினாக பயிற்சி பெற்று வருகிறார். இந்நிலையில் புதிதாக விரிவுபடுத்தப்பட்ட 11 மாத கட்டாய ராணுவ சேவை திட்டத்தில் அவரது சகோதரியான இசபெல்லாவும் சேர்ந்துள்ளார். சமீபத்தில் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்த இசபெல்லா பெண்களை உள்ளடக்கிய மற்றும் நீண்டகால பயிற்சியை கொண்ட விரிவுபடுத்தப்பட்ட தேசிய சேவை அமைப்பின் கீழ் பணியாற்றும் முதல் குழுவில் இடம் பிடித்திருக்கிறார். இதன் மூலம் அரச குடும்பத்திலிருந்து முழுமையான கட்டாய ராணுவ சேவை பயிற்சி பெறும் முதல் பெண்மணி என்ற பெருமையை இசபெல்லா பெறுகிறார். மேலும் இந்த சேவைக்காக எந்த ஊதியமும் தனக்கு வேண்டாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்தியாவில் தங்கமடைந்து சுமார் 2 ஆண்டுகள் ஆகியிருக்கின்ற நிலையில் முதல் முறையாக ஷேக் ஹசினா காணொலி வழியாக செய்தியாளர்களை சந்தித்து, நான் வங்கதேசத்துக்கு நிச்சயம் திரும்புவேன், அங்கு நான் சிறையில் அடைக்கப்படலாம் அல்லது கொல்லப்படலாம் என்று பேசியிருக்கிறார். ஷேக் ஹசினாவை போலவே வங்கதேச அணியின் முன்னாள் கேப்டனும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சஹிப் அல் ஹுசைனும் வெளிநாட்டில் தங்கியுள்ளார். ஷேக் ஹசினாவுடன் காணொலி வாயிலாக பங்கேற்ற இணையவழி நிகழ்ச்சியில் சஹிப் அல் ஹுசைனும் கலந்து கொண்டார். இந்த சந்திப்புக்கு அடுத்த சில மணி நேரங்களிலே அவரது வங்கதேச வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது.
4: Well, it all started with Sheikh Hasina's live press interaction in Delhi's Foreign Correspondents Club on Wednesday evening.
3: டெல்லியில் உள்ள ஃபாரின் கரஸ்பாண்டன்ஸ் கிளப்பில் புதன்கிழமை மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தான் இந்த சர்ச்சை தொடங்கியது. இதற்கு முன்பு ஷேக் ஹசீனாவின் பதிவு செய்யப்பட்ட ஒலி உரைகள் மட்டுமே ஒளிபரப்பப்பட்ட நிலையில் இந்த முறை அவர் நேரலை வாயிலாக ஊடகவியலாளர்களின் 3 முதல் 4 கேள்விகளுக்கு பதிலளித்தார்.
4: She took questions and even answered 3-4 questions. And that exactly made...
3: இந்த நிகழ்வினால் வங்கதேச அரசு கடும் அதிருப்தி அடைந்துள்ளது. இந்திய அரசு இதற்கு எப்படி அனுமதி அளித்தது என்று கேள்வி எழுப்பிய வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் புதன்கிழமை நள்ளிரவில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இந்திய ஊடகங்கள் மற்றும் FCC உறுப்பினர்கள் முன்னிலையில் ஷேக் ஹசீனா நேரலையில் பங்கேற்றது இந்திய அரசின் ஒப்புதலுடனேயே நடந்ததாக வங்கதேசம் கருதியுள்ளது. அந்த காரணத்தால் தான் அவர்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாக வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையில் இருந்தே தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது.
4: If you read the statement, that was very clear. Now, on the 4th August, India made it clear officially.
3: ஆகஸ்ட் 4 அன்று டெல்லியில் நடைபெற்ற FCC நிகழ்ச்சிக்கும் அதில் ஷேக் ஹசீனா பங்கேற்கும் செய்தியாளர் சந்திப்புக்கும் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் ஷேக் ஹசீனா நேரலையில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்ததையும் டிசம்பரில் வங்கதேசத்திற்கு திரும்புவது குறித்து தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெளிவுபடுத்தியதையும் வங்கதேசம் கவனித்தது. இதனால் அதிருப்தி அடைந்த வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் இதுகுறித்து ஓர் அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கையின் மொழி நடை ஒப்பீட்டளவில் ராஜீய ரீதியிலற்ற துணியில் அமைந்திருந்ததாக சிலர்
4: கருதுகின்றனர்.
3: எது எப்படி இருந்தாலும் இந்தியா வங்கதேசம் இடையிலான ராஜீய பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. டெல்லியில் நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வங்கதேச கிரிக்கெட் வீரருமான ஷகிப் அல் ஹசனும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டிருந்தார். தற்போது அவர் இலங்கை பிரீமியர் லீக் தொடரில் விளையாடி வருவதால் நேற்று இரவு அவர் கொழும்பில் இருந்தார். இதற்கிடையில் வங்கதேசத்தின் மகுரா மாவட்டத்தில் உள்ள ஷகிப் அல் ஹசனின் பூர்வீக வீடு நேற்று நள்ளிரவில் தாக்கப்பட்டது. அந்த வீடு அடித்து நொறுக்கப்பட்டதுடன் பின்னர் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அவரது பூர்வீக வீடு தீப்பற்றி எரிவதை காட்டும் காணொலிகளும் வெளியாகியுள்ளன.
4: Shakib's ancestral house, it was set on fire. So now it shows the anger is so intense. Even Bangladesh, the protesters, they say the Hasina.
3: இந்த நிகழ்வு மக்களின் கடும் கோபத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் வங்கதேசத்தில் போராட்டக்காரர்கள் ஹசீனாவின் ஆட்சியை பாசிச ஆட்சி என்று விமர்சிக்கின்றனர். பிரபல கிரிக்கெட் வீரரான ஷகிப் அல் ஹசன் வீட்டின் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது ஹசீனா மற்றும் அவரது ஆட்சியின் மீது மக்களுக்கு இன்னும் எவ்வளவு தீவிரமான கோபமும் விரக்தியும் உள்ளது என்பதை காட்டுகிறது.
4: Against the Hasina and her regime.
0: தொடர்ந்து ஆஸ்திரேலிய அரசியல்வாதி மார்க் பாட்டன் தம்முடைய வேலை சலிப்பு தட்டுவதாக கூறியிருந்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதை ஒரு கூட்டத்தின் போது குறுந்தகவல் வழியாக சொன்னதை அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர் அந்த குறுந்தகவலை ஒரு விலைமாதுவுக்கு அனுப்பியதாக அவர் மீது புகார் வந்திருந்தது. முதலில் அவர் அதுபோன்ற குறுந்தகவலை அனுப்பவில்லை என்று மறுத்தார். பின்னர் அவர் அதை ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒரு விலைமாதுவுக்கு அதை அனுப்பியதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டை அவர் மறுத்து வருகிறார். அந்த குறுந்தகவலை யாருக்கு அனுப்பினார் என்பதை மார்க் சொல்லவில்லை. பொதுவாக இதுபோன்ற கூட்டங்கள் மற்றவர்களுக்கு சலிப்பு ஏற்படுத்தும் என்பதற்காக அப்படி சொன்னதாக அவர் கூறினார். அவர் மீது சுமத்தப்பட்ட புகார் தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த குற்றச்சாட்டு குறித்து காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். ரோஹிங்கா அகதிகளின் உயிருக்கு ஆபத்து இருப்பது தெரிந்தால் அவர்களை சொந்த நாட்டுக்கு ஒருபோதும் திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று மலேசியா உறுதியளித்துள்ளது. கடந்த வாரம் 5000 ரோஹிங்கா மக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள மியான்மர் ஒப்புக்கொண்டதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். ரோஹிங்கா மக்களுக்கும் மலேசிய உள்ளூர் சமூகத்தினருக்கும் இடையே பதற்றம் நிலவும் சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மியான்மரில் சிறுபான்மை ரோஹிங்கா முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படுவதாக மலேசிய மனித உரிமை குழுக்கள் கவலை தெரிவித்தன. 2017 மியான்மர் ராணுவத்தின் ஒடுக்குமுறையை தொடர்ந்து ரோஹிங்காக்கள் பலர் அண்ட நாடுகளுக்கு தப்பிச் செல்கிறார்கள். மலேசியாவில் 126,000 அதிகமான ரோஹிங்கா அகதிகள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களை மியான்மருக்கு திருப்பி அனுப்புவதற்கு முன் அதற்கான சோதனை நடவடிக்கை தொடர்வதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். வங்கதேசத்தில் காலியாக உள்ள அதிபர் பதவிக்கான தேர்தல் வருகின்ற 20 நடைபெறும் என்று அந்த நாட்டின் தேர்தல் ஆணையம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. முந்தைய அதிபர் முகமது ஷபாப்தீன் உடல்நல குறைவை காரணமாக குறிப்பிட்டு தனது பதவியை கடந்த மாதம் திடீரென ராஜினாமா செய்தார். வங்கதேச அரசமைப்பு சட்ட விதிகளின்படி புதிய அதிபரை 90 தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதால் தற்போதைய பொறுப்பு அதிபரும் நாடாளுமன்ற அவைத் தலைவருமான கபீஸ் உத்தீன் அகமதுடன் கலந்து ஆலோசித்து தலைமை தேர்தல் ஆணையர் AMM நசீர் உத்தீன் தேர்தல் அட்டவணையை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி அதிபர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் August 13 வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை August 16 நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் August 18 போட்டி இருக்கும் சூழலில் August 20 பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை நாடாளுமன்ற வளாகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும். வங்கதேச அரசமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாக்களித்து அதிபரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் அடர்ந்த வெப்பல்லை காடுகளில் காணப்பட்ட கருப்பு நிற ரோமம் கொண்ட குரங்கினம் ஏறக்குறைய 20 முன்பு வனவிலங்கு பாதுகாப்பாளர்களால் கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது அது ஒரு புதிய இனம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொங்கோ என குடியரசில் உள்ள லோமாமி தேசிய பூங்காவில் உள்ள இந்த அபூர்வ குரங்கு இனத்தின் தனித்துவமான உருவ அம்சங்கள் வரலாற்றில் முதல் முறையாக தற்பொழுதுதான் கமராவில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது.
5: கிட்டத்தட்ட 20 முன்பு மரக்கிளைகளுக்கு நடுவே ஒரு குரங்கின் வால் பகுதி மட்டும் மங்களாக பதிவாக இருந்த ஒரு புகைப்படத்தில் இருந்துதான் இந்த தேடல் தொடங்கியது. அந்த விசித்திர தோற்றம் கொண்ட குரங்கு இனம் இருப்பதற்கான முதல் ஆதாரமும் அதுதான். அதையடுத்து காங்கோ ஜனநாயக குடியரசின் லொமாமி தேசிய பூங்காவின் அடர்ந்த காடுகளுக்குள் ஒலிவாங்கிகள், கேமராக்கள் மற்றும் மரபணு பரிசோதனை கருவிகளுடன் ஆய்வாளர்கள் களமிறங்கினர். முன்பு கொலாபஸ் காங்கோயென்சிஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த குரங்கு இனம் அறிவியல் உலகிற்கு முற்றிலும் புதியதொரு உயிரினம் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
6: குரங்கு இனம் ஒன்றுக்கு காங்கோ மக்கள் அறியப்படும் காங்கோலிஸ் என்னும் பெயரே வைக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இந்த உணர்வு உண்மையிலேயே விவரிக்க முடியாத ஒன்று. ஒரு புதிய உயிரினத்தை கண்டறிந்தது மிகவும் ஆச்சரியம் அளிக்கிறது. குரங்குகள் அல்லது முதன்மை பாலூட்டிகள் வகைகளை தாண்டி ஒட்டுமொத்த பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதற்கும் இந்த சூழல் மண்டலத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் இது நமக்கு உணர்த்துகிறது.
5: பிரபல கொலோபஸ் குரங்கின குடும்பத்தை சேர்ந்த இந்த புதிய உயிரினம் தாவரங்களை மட்டும் உண்ணக்கூடிய பெருவிரல்கள் இல்லாத பாலூட்டியாகும். இவை எப்போதும் மரங்களின் உச்சியிலேயே வாழும் தன்மை கொண்டவை. இந்த விலங்குகளின் தனித்துவமான இளஞ்சிவப்பு கலந்த ஆரஞ்சு நிற உதடுகள் பிற விலங்குகளுக்கு ஒரு காட்சி சமிக்கையாக இருக்கக்கூடும் என்றும், குறிப்பாக இணையை ஈர்க்கும் பணியில் அவை உதவக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அடர்ந்த வெப்பமண்டல காட்டுப்பகுதியில் தனது வருகையை வெளிப்படுத்த இந்த குரங்குகள் எழுப்பும் கர்ஜனை போன்ற பிரத்யேக குரல் ஓசை மிக தனித்துவமான ஒன்றாகும். கொலோபஸ் காங்கோயென்சிஸ் குறித்து இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இருப்பினும் இது நாட்டின் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வாழ்விடத்தில் மட்டுமே காணப்படும் அரிய வகை உயிரினமாக தெரிகிறது. தற்போது இது அதிகாரப்பூர்வமாக ஒரு புதிய மற்றும் தனித்துவமான உயிரினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அரிதாகவே கண்ணில் தென்படும் இந்த அபூர்வ குரங்குகளை இனி முறைப்படி பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளது.
0: தொடர்ந்து அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாநில நீதிமன்றம் மெட்ரா நிறுவனத்துக்கு 567 மில்லியன் டாலர் அபராதத்தை விதித்துள்ளது. அதன் தளங்களில் பிள்ளைகளுக்கு ஆபத்து விளைவிக்கும் அம்சங்கள் குறித்து நிறுவனம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கவில்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரா ஒரு தொழிற்சாலை போன்றது என்று நீதிமன்றம் கூறியது. அது விளம்பரங்களையும் உள்ளடக்கங்களையும் தயாரிக்கிறது, ஆனால் குழந்தைகளுக்கு ஏற்படும் உளவியல் பாதிப்புகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்தது. வழக்கு தொடர்பில் நிறுவனத்துக்கு ஏற்கனவே 375 மில்லியன் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த அபராதத்துக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய எண்ணம் இருப்பதாக நிறுவனம் கூறியிருக்கிறது. பிள்ளை பாதுகாப்பு விவகாரத்தில் மெட்ரா நிறுவனத்துக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும். தற்போது நிறுவனம் எதிர்நோக்கும் மொத்த அபராதம் 942 மில்லியன் டாலர் ஆகும். ஹொங்கொங்கில் 5 வயது மகனை துன்புறுத்தி பட்டினி போட்டு கொன்ற பெண்ணுக்கு 22 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தாயின் வயது 37. 2022 அந்த சிறுவன் இறந்தான். இறந்தபோது அவனுடைய எடை வெறும் 9.7 கிலோகிராம் ஆகும். அவனுடைய 2 வயதில் இருந்த எடையை விட அது 4 கிலோகிராம் குறைவு. சிறுவனின் உறுப்புகளும் தசைகளும் வலுவிழந்திருந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்தது. அவன் அதிக காலம் பட்டினி போடப்பட்டிருக்கலாம் என்பதை அது சுட்டுகிறது. சிறுவனை தாய் பலமுறை அடைத்து வைத்ததாகவும் திறம்படி கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. பிரேத பரிசோதனையின் போது அவனது உடலில் 129 வடுக்கள் இருந்தன. இது மிகவும் கொடூரமான மனதை வாட்டும் சம்பவம் என்று நீதிபதி தெரிவித்தார். சமூக ஊழியர்கள் பலமுறை அந்த வீட்டுக்கு சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடைசியாக சிறுவன் இறப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு சோதனை நடந்தது. ஊழியர்கள் சிறுவனின் வழக்கத்துக்கு மாறான எடியையும் உயரத்தையும் கவனிக்காததை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நீதிபதி குறிப்பிட்டார். பெண்ணின் மற்ற 3 பிள்ளைகள் வளர்ப்பு பெற்றோரின் பராமரிப்பில் விடப்பட்டிருக்கிறார்கள். சீனாவில் மோசடி செய்ததாக தவறாக சந்தேகிக்கப்பட்டதனால் வர்த்தக சாம்ராஜ்யத்தை ஒரு தம்பதியினர் இழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் ஹெனான் வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் வாங் பெய், அவரது மனைவி லியூசுமின் விவசாயிகளாக சிறிய அளவில் வர்த்தகத்தை தொடங்கினார்கள். நாளடைவில் 2 பன்றிப் பண்ணைகள் விவசாய தொழில்நுட்ப நிறுவனம் என்று வர்த்தகத்தை விரிவுபடுத்தினார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய சொத்தின் மொத்த மதிப்பு 100 மில்லியன் யுவானை தாண்டியது, அதாவது 15 மில்லியன் டாலர். வாங் ஒரு முன்மாதிரி ஊழியர் என்று உள்ளூர் அரசாங்கத்தால் அழைக்கப்பட்டார். லியூ திறமையான கால்நடை விவசாயி என்ற அங்கீகாரத்தையும் பெற்றார். புதிய தொழிற்சாலைக்காக அவர்கள் 6 வீடுகளை விற்று ஒரு நிலத்தை வாங்கினார்கள். தொழிற்சாலை முழுமையாக செயல்படுவதற்கு முன் மோசடி செய்த சந்தேகத்தில் காவல்துறையினர் தம்பதியை தடுத்து வைத்தார்கள். வாங் 485 நாள் சிறையில் இருந்தார். லியூ அவரது மனைவி 227 நாள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அதனால் ஏற்பட்ட மன உளைச்சலால் சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டதாக வாங் தெரிவித்தார். ஆனால் வழக்கறிஞர்கள் அதனை மறுத்தார்கள். சிறிது காலத்துக்கு பின் வழக்கு கைவிடப்பட்டது. குற்றம் ஏதும் சுமத்தப்படாமல் தம்பதி விடுதலை செய்யப்பட்டார்கள். திரும்பி வருவதற்குள் வியாபாரம் அடிவாங்கியிருந்தது. தம்பதிக்கு 30 மில்லியன் யுவான் கடன் இருந்தது. கிடைத்த இழப்பீடோ 410,000 யுவான் மாத்திரமே. கூடுதல் இழப்பீட்டை பெறும் முயற்சிகள் அவர்களுக்கு பலன் கொடுக்கவில்லை. கடனை அடைக்க எல்லாவற்றையும் விற்க வேண்டியிருந்தது. வேறு வழியின்றி இப்போது கிடைத்த வேலைகளைத்தான் அவர்கள் செய்கின்றார்கள். மாதம் சுமார் 3000 யுவான் தான் சம்பளம். கோலாலம்பூரிலிருந்து கொச்சிக்கு சென்று கொண்டிருந்த பட்ரிக் ஏர் விமானத்தின் அவசர வெளிவாயிலை திறக்க முயன்றதாக சந்தேகப்படும் பயணியொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் நடந்தது. நேற்று அதிகாலை விமானம் கொச்சியில் தரையிறங்கியவுடன் சந்தேக நபர் கேரள காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் 36 வயது, யம்சீர் அந்த நிக்கல் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தின் அவசர வெளிவாயில் சேதமடைந்த காணொளி சமூக ஊடகங்களில் பரவுகிறது. காணொளியை பதிவிட்டவர் பயணிகள் உறங்கிக் கொண்டிருந்த போது சம்பவம் நடந்ததாக குறிப்பிட்டார். வெளிவாயிலின் ஜன்னலை உடைத்தது. அதன் வழி காற்று விமானத்துக்குள்ளே வந்த சத்தத்தை கேட்டு பயணிகள் பலர் எழுந்ததாக அவர் விவரித்தார். சந்தேக நபர் சக பயணிகளையும் விமான ஊழியர்களையும் மிரட்டியதாகவும் காணொளியை பதிவிட்டவர் தெரிவித்திருக்கிறார். தக்க தருணத்தில் ஊழியர்களும் பயணிகளும் சேர்ந்து நபரை கட்டுப்படுத்தியதாக அவர் தெரிவித்தார். அதன் பிறகு பாதுகாப்பை உறுதிப்படுத்த மற்றொரு பயணி சந்து நபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்ததாக பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. விமானத்தின் வடிவமைப்பு, அதன் உட்பகுதியில் உள்ள காற்றழுத்தம் ஆகியவற்றின் காரணமாக வெளிவாசல் மூடியே இருந்ததாக காணொலியை பதிவிட்டவர் தெரிவித்திருக்கிறார். விண்ணில் நிகழும் வியப்பூட்டும் நிகழ்வுகளில் ஒன்றான முழு சூரிய கிரகணம் வருகின்ற புதன்கிழமை நிகழ்கிறது. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலவு துல்லியமாக வரும்போது சூரியனின் முழு ஒளியும் மறைக்கப்பட்டு பகல் நேரத்திலே வானம் இருண்டு மாலை பொழுது போன்ற சூழல் உருவாகும். சூரியனின் வெளிப்புற வளிமண்டலமான கொரோனா ஒளிவளையம் மட்டுமே வெண்வட்டமாக காட்சியளிக்கும். இந்த அரிய வானியல் நிகழ்வை காண உலகெங்கிலும் உள்ள வானியல் ஆர்வலர்களும் புகைப்பட கலைஞர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவின் எந்த பகுதியிலும் இந்த முழு சூரிய கிரகணம் தெரியாது. இந்த முழு சூரிய கிரகணத்தின் முழுமையான பாதை கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின், போர்த்துகலின் சில பகுதிகள் வழியாக பயணிக்கிறது. குறிப்பாக வடக்கு ஸ்பெயினில் சூரியன் மறையும் அந்தி வேளையில் இந்த கிரகணம் நிகழ்வதால் அடிவானத்தில் சூரியன் மறைவதை காணும் அழகிய காட்சி உலக பயணிகளை கவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஐஸ்லாந்தின் தனிப்பாறைகள் மற்றும் எரிமலை நிலப்பரப்புகளுக்கு நடுவிலும் கிரீன்லாந்தின் ஆர்க்டிக் தனிப்பகுதியிலும் இந்த வானியல் அதிசயத்தை காண சுற்றுலா பயணிகள் அதிகளவில் பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. T20 போட்டிகளில் அதிக ஓட்டங்கள் குவித்து இங்கிலாந்து வீரர் ஜோஸ் பெட்டர் வரலாறு படைத்துள்ளார். வில்ஸ்பியர் அணிக்கு எதிரான இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடிய ஜோஸ் பெட்லர் 20 பந்துகளில் 51 ஓட்டங்கள் எடுத்து அசத்தினார். இதன் மூலம் T20 போட்டிகளில் அதிக ஓட்டங்கள் குவித்து வரலாறை அவர் படைத்திருக்கிறார். அவர் இதுவரை 522 T20 போட்டிகளில் விளையாடி 14,833 ஓட்டங்கள் குவித்திருக்கிறார். இதற்கு முன்பாக 746 T20 போட்டிகளில் விளையாடி கிராண்ட் போலாட் 14,803 ஓட்டங்கள் எடுத்திருந்ததே இதுவரையிலான அதிகபட்ச சாதனையாக இருந்து வந்தது. கிராண்ட் போலாட்டின் இந்த சாதனையை தற்போது முறியடித்து ஜோஸ் பெட்லர் வரலாறு படைத்துள்ளார். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவின் சாதனையை ஆஸ்திரேலிய அணியின் வேக பந்து வீச்சாளர் மிட்செல் ஸ்டாக் முறியடிக்க உள்ளார். வங்கதேச அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது. இரு அணிகளுக்கு இடையிலான இந்த டெஸ்ட் தொடர் வருகின்ற August 13 முதல் தொடங்குகிறது. வங்கதேசத்துக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான கபில் தேவின் சாதனையை மிட்செல் ஸ்டாக் முறியடிக்க காத்திருக்கிறார். இதுவரை 105 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள மிட்செல் ஸ்டாக் 433 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான கபில் தேவ் டெஸ்ட் போட்டிகளில் 434 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் போது மிட்செல் ஸ்டாக் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினால் கபில் தேவின் அதிக விக்கெட்டுகள் சாதனையை அவர் முறியடிப்பார் என்று குறிப்பிடப்படுகிறது. கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர்களான ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரெவ், ரஷ்யாவின் டேனியல் மெட்ரெவ் ஆகியோர் தங்களின் முதல் சுற்றிலே தோல்வி கண்டு நேற்று வெளியேற்றப்பட்டார்கள். அமெரிக்காவில் நடைபெறும் சென்ட் லூயிஸ் ரேபிட் பிளிட்ஸ் செஸ் போட்டியில் பிளிட்ஸ் பிரிவில் 9 சுற்றுக்கள் முடிவில் இந்தியாவின் தமிழரான பிரக்ஞானந்தா 3 வெற்றிகளுடன் முன்னிலையில் இருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 387.15 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.76 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.96 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.24 ரூபாய். 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.19 ரூபாய். 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 452.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.14 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.70 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.94 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலகச் செய்திகளுக்கான அனுசரணையாளர், சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது

0: இருக்கிறார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
3: விடாதீங்க போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
4: VT Superstore, Garlagone Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
4: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58-58.
2: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமறைந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:26, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:26. தமிழொலி இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளில் நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சுவிட்டார்கள் அந்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் அமெரிக்காவிலிருந்து ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜா.
1: வணக்கம் அண்ணா, நலம் தானே?
0: நலம் நல்லா இருக்கிறோம். நலம், நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறோம் அண்ணா. நீங்கள் மருந்து சாப்பிட்டு உணவும் சாப்பிட்டு விட்டீர்களா?
0: எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம், ஹாப்பியா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லது அண்ணா. தம்பி வந்து வேலையில இருக்கிறேன்.
0: கவலையா இருக்கு, பிரான்ஸ்ல எனக்கு நாள் நிக்கல.
1: வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் என்றால் பிரான்சுக்கு வந்தது. இவட நிகழ்வில இவ்வளவு உயிர்களையும் சொந்தம் இல்லாத.
0: என்ன பாட்டு கேட்டு, என்ன பாட்டு கேக்குறீங்க?
1: பாட்டு இன்று காலையில ஒளிமையோட பார்த்த இந்த ஆத்தியன் செல்லம் பாடி வாழ்த்தி அனுப்பியிருக்கிற தாத்தா அம்மாக்கு. 100 வருடம் இந்த மாப்பிளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும் பாடி அனுப்பியிருக்கிற தாத்தா அம்மா. மலாம்பட்டி ஒளிம்போட அப்படியே படுத்துட்டோம். வேற வேற இதுகளால லேட்டா போச்சு, படுத்துட்டோம். இந்த பாடலை காரங்கள்னா இன்று மகிழ்ச்சியா நானும் சத்யாவும் கேட்போம். சத்யா அப்ப வேலையில நிக்கிறா.
0: உங்களுக்கு என்ன திருமண நாள் ஆண்டு?
1: இன்று திருமண நாள் அண்ணா.
0: கேக்குற பாக்கியம் கிடைக்கல.
1: ஓ, நேரடியா வந்து 2 பேர் எங்களுக்கு அழைப்படுத்தி வாழ்த்தினார்கள். அன்பு உள்ளங்களை மறக்க முடியாது. இந்த பாடலை மகிழ்ச்சியா கேட்போம். சத்யா தான் வேலையில இருந்துக்கலாம்.
0: இந்த பாடலை கேட்க உங்களுக்கு விருப்பமும் சம்மதம். நிறைய சரணங்கள் இருக்கின்றது, அந்த சரணங்கள் எல்லாம் உங்களுக்கு சால பொருந்தாத சரணங்களா இருக்கு.
1: நீங்களும்
0: என்றும் சிரஞ்சீவியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க்கிற டிஆர்டி தமிழ் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி சௌரவ்.
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை அமெரிக்க ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் டாக்டர் ரவி அவர்கள். வணக்கம் ரவி.
1: வணக்கம் ராஜா, எப்படி சொன்னீங்க?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். நல்லா
0: நன்றி. அன்றும் அப்படி இருக்கும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடல்?
1: உற்சாகமா
0: இருந்து
1: நன்றி,
0: அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் டாக்டர் ரவி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவரை தொடர்ந்து காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: ராஜா. வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நன்றி.
0: அது சூப்பர் சாப்பாடு தானே. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு கண்ணனின் சந்நிதியில் எந்தன் கண்மணி புன்னகை.
0: ஓகே, அருமையான பாடல்.
1: ஒரு கொடியில் இரு
0: மலர்கள் அண்ணன் தங்கச்சி உறவை பிரதிபலிக்கின்ற பாடல். கண்ணனின் சந்நிதியில் ஒரு கொடியில் வாலியினுடைய கவிதை பெரிய சகோதரி. அவர்தான் அந்த திரைப்படத்துக்கு கதை வசன கர்த்தா. கதை வசனம்
1: எல்லாம்
0: வசனம் நல்லா உழைச்சார் வாலி. ஆனால் வழியெல்லாம் காட்டே இல்லை. ஒரே ஒரு மகன் பாலாஜி என்று அவற்றை எனக்கு வழியா ஒன்றும் தெரியுதில்லை. அவற்றை என்ன சப்ஜெக்ட் இன்னொரு என்னென்று தெரியல. நான் பெருசாக பத்திரிகை ஊடாக அவருடைய மகன் அவருடைய மைத்துனர் தான் மனைவியினுடைய தம்பியாக தான் சகல பொறுப்புகளையும் பார்க்கறது. அது என்னென்று தெரியல. நான் என்ன செய்கிறேன்னு கண்டுபிடிக்க முடியல. மனைவியே தெரியும், அவ திரைப்பட
1: நடிகைதான்.
0: பல திரைப்படங்கள் பணம் படைத்தவன், நெஞ்சிருக்கும் மறு போன்ற படங்கள்ல வந்திருக்கிறா. பேரு மணி மணி மணிமாலா. அவ மணிமாலா அது வெற்றியாக மின்னால மூத்தி
1: இன்னொன்று
0: வருது. பேர் வந்து அவன் நல்லபடியா தெரியும் எனக்கு. கட்டிக்காரி என்ன பிடிச்சு பாருங்க, அவங்கள அறியல் மீண்டால் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உங்களுக்கான பாடலை அனுப்பி வைக்கின்றேன், கேட்டு மாலுங்கள்.
1: நன்றி.
0: நன்றி.

0: நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து இரண்டு நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜானா. ராஜா
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்
1: என்ன
0: பாடலை கேட்க போறீங்க?
1: பகலிலே சந்திரனை பார்க்க போனேன்.
0: பகலிலே சந்திரனை பார்க்க போனேன் என்றால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது.
1: தெய்வம்
0: இல்லோ நீங்க என்ன கற்றதில்ல
1: பாடல்களும் அந்த எல்லா இதுகளும் கேட்டு கேட்ட வரையில எல்லா இதுவும் சொல்லி வைக்க கருத்துகள்.
0: கொலமல் ராதா இ படம் பார்க்கலையா? பிள்ள
1: நான் பார்க்கல. ராஜா
0: நல்ல பாட்டு இல்ல. உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலம் அடியா
1: கடவுள்
0: பின்ன என்ன அப்படி எங்கட ராஜி கணேசன் நடிக்க
1: நல்ல பாடல்
0: நல்ல பாடல் நல்ல கண்ணதாசன் குட்டிட்ட கவிதை வரி. பகலிலே சந்திரனை பார்க்க போனா அவன் வரமாட்டான்னு ஒருதான்
1: சொன்னான்.
0: சந்திரனை
1: என்ன நினைக்கிறேன் சந்திரன் வாரதோ அதுக்கு ஒரு
0: நடக்காத காரியம் அந்த படத்தில் இவர் நடக்க முடியாத விஷயத்தை சொல்லி அந்த சிச்சுவேஷன்ல இருப்பார். கவிஞரெண்டு சொல்லி இருப்பாடு நடக்கக்கூடாதுன்றா கண்டிப்பாக சந்திரனை பார்க்க போகணும். இங்கே சந்திரன் சில நேரம் வர்றது உள்ள சில நேரம் 10 மணி 12 மணிக்கெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லா பக்கத்திலும் அடிக்கிறார்கள். எல்லா ஆசையில நானும் எல்லாரையும் எடுத்து வைக்கிறேன். ரெண்டு பாட்டு கொடுக்க போகிறோம். எல்லா பக்கத்திலும் அடி எங்கட புஸ்வதி அம்மா வந்துட்டவா
1: ஓடிட்டா
0: அடி நின்றா அடிக்கணும். அவதான் கட் பண்ணிட்டு போறோம்.
1: நன்றி
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் பெருங்க.
1: நன்றி வாழ்த்துக்கள்.
0: அவர் சகோதரி திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானிலையில் மலர்கின்றது. குலமகள் ராதை திரையில் இருந்து

0: ஒழித்த பாடலை ரஜினி அன்பன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 3:82 ஐக்கியராஜ்யத்தில் 2:82 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரவை அன்போடு அன்றி அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை வணக்கம் வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து சகோதரர் பிபி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிபி.
1: வணக்கம் ராஜா. அந்த முன்னிலந்து பிபி, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க அந்த வெள்ளிக்கிழமை நாளில் உங்களை வாழ்த்துக் கொண்டு பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழி.
0: என்னப்பா மத்தியானம் பகல்லே கனவு கண்டிருக்கீங்களா?
1: வணக்கம்.
0: பகல்லே கனவு கண்டிருக்கீங்களா?
1: ஓ, முதல்லே கனவு கண்டானே. நல்ல படம், வித்தியாசமான கதை அம்சம்.
0: அவனுடைய கூட பிறந்த சகோதரி
1: சரோஜா.
0: கூண்டுகுழி
1: உள்ள ஒரு பாட்டு அந்த படத்துல விந்தன் இயற்றின பாடல கேவி மகாதேவி நிச்சயமாச்சு வச்சிருந்த பாட்டை கூண்டுக்குழியில அந்த பாடல போட இல்ல. அதை கொண்டு குலேபகா வரியில போட்டிருக்கணும். அது எம்எஸ் விஸ்வநாதன் எம்எஸ் விஸ்வநாதன் இல்ல, அது விந்தன் கற்பனை பெயர்களுக்கு கேவி
0: மகாதேவத்து கூட்டுக்குள் இருக்கும் அந்த பறவை பாட்டு உண்டு, நல்ல கூட்டுக்குள் இருக்கும் பாட்டு, சௌந்தரராஜன் பாடிய பாடல்
1: இந்த பாட்டு. மயக்கும் மாலை பொழுதே நீ வாவான்ற பாட்டு வந்து உண்மையாவது கூண்டுக்குழியில வந்த பாட்டை போடையிட்டே அந்த பாட்டு
0: அந்த படத்திலேயே. ரைட்.
1: பொழுதுதான் இந்த இது ஈவி சமயம் வந்து வா கலாபமாயிரு என்ற பாட்டு, இந்த கருத்துக்க
0: வருவா சாரதங்க சாரங்கதா திரைப்படத்துல அப்படியா
1: இல்ல? காத்தவராயன் திரைப்படத்துல சிவாஜி தான் கிழவன் பூசம் போட்டுக்கொண்டு பாட்டு பாடுவேன். சாமித்து தான் ஜோடி, ஆனா இவன் வேலைக்காரு. பாட்டு முடிக்க என்ன வா கலாமாயில
0: திரைவானின்
1: புதிய நட்சத்திரமாக கண்ணதாசனால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் சச்.
0: மனோரமாவும் கண்ணதாசனால சச்சுவும் கண்ணதாசனால அது என்ன விளையாட்டு?
1: அது மாதிரி மனோரமாவை மாநிலத்த மங்கையில் அறிமுகப்படுத்தினதும் கவிஞர் கண்ணதாசன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி ராஜா.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பவர்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. உங்கள் விருப்பம் உங்கள் விருப்பத்தை தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம் நேர்களே, மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி கேசன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டார் இரண்டு நிறுவனங்களுக்கும் அமைதி இதயபூர்வ நன்றிகள். இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். நாடளாவிய ரீதியில் பல்வேறு சிறைச்சாலைகளில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலும் இன்று வெள்ளிக்கிழமை விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மகர சிறைச்சாலையிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு பதுளை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 10 கைதிகளின் பாதுகாப்புக்காக விசேட பாதுகாப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. தமது பூர்வீக நிலங்களை உடனடியாக காணி உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி நீண்டகாலமாக தமது பூர்வீக நிலங்களை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து போராடி வரும் மக்களுக்கு ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியும் இன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் மன்னார் நகர சுற்றுவட்டத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் சிந்துபாச்சி செம்மணி மனித புதைக்குழி 3ம் கட்ட ஆய்வுப் பணிகள் நேற்று வியாழக்கிழமை யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடந்தது. முன்னாள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபயவர்த்தனாவுக்கு இன்று வெள்ளிக்கிழமை குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டதை அடுத்து அவரை பிணையில் விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சினிவரத்னாவுக்கு எதிராக கல்கிசை நீதவா நீதிமன்றில் நடைபெற்று வரும் வாகன விபத்து தொடர்பான வழக்கின் மேலதிக நடவடிக்கைகளை இடைநிறுத்தும் வகையில் கொழும்பு மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி சாகரா காரியவசம் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த விஜயசூர்யா தொடர்பில் அண்மையில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து மற்றும் அவருக்கு விதிக்கப்பட்ட அச்சுறுத்தல் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று வியாழக்கிழமை கடுவலை நீதவா நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. வாகனம் செலுத்தும் போது காணொலியை பார்ப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு காவல்துறை கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றுக்கு இடக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையை கருத்தில் கொண்டு வணிகர்கள், உணவகங்கள், தங்கும் இடங்கள் மற்றும் சுற்றுலா சேவை வழங்குநர்கள் தங்களை நவீன தொழில்நுட்பங்களுடன் தகவத்துவை கொள்ள வேண்டும் என வட்டமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். தொடரும் இந்திய செய்திகள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். பெண்கள் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி வரையறை மறுவரையறை மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு ஆதரவு கோரி ஒன்றிய அமைச்சர் கிரேந்திரி கடந்த 3 நாட்களில் 3வது முறையாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். உரிமைகளுக்காக போராடும் ஜென்ஸ்லி தலைமையினர் தேச விரோதிகள் அல்லர் என RSS தலைவர் மோகன் பாகவத் நேற்று தெரிவித்துள்ளார். டெஹல்கா சஞ்சிகையின் நிறுவனர் சக ஊழியரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக இந்திய நீதிமன்றம் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி நினைவு நாளையொட்டி சென்னையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. தமிழ்நாட்டில் ஆளுநர் பங்கேற்கும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரச விழாக்களில் தொடர்ந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்படும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்க கோரி இந்தி கூட்டணியைச் சேர்ந்த 21 தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத அருள்கருக்கு கூட்டாக கடிதம் எழுதி அனுப்பி வைத்துள்ளார்கள். தொடரும் உலக செய்திகள். உக்ரைனும் ரஷ்யாவும் குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதை ஐக்கிய நாட்டு நிறுவனங்கள் கண்டித்துள்ளது. இஸ்ரேல் உடனான போர் நடத்த மாமூலில் இருக்கும் 300 நாட்களில் 300 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக யுனிசெஃப் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் முட்டுக்கட்டையை சந்தித்திருக்கும் வேளையில் மத்திய கிழக்கில் அரச தந்திர முயற்சிகள் தொடர்கின்றன. ஈரான் இராணுவம் குறித்த தகவல்களை சேகரித்த 21 இஸ்ரேலிய உளவாளிகள் கைது செய்யப்பட்டதாக ஈரானிய அரசு அறிவித்துள்ளது. லெபனான் மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியுள்ளது.
இந்தியாவில் தஞ்சமடைந்து சுமார் 2 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் முதல் முறையாக ஷேக் ஹசீனா காணொலி வழியாக செய்தியாளர்களை சந்தித்து, நான் வங்கதேசத்துக்கு நிச்சயம் திரும்புவேன், அங்கு நான் சிறையில் அடைக்கப்படலாம் அல்லது கொல்லப்படலாம் என பேசியுள்ளார். ஆஸ்திரேலிய அரசியல்வாதி மார்க் பட்டன் தம்முடைய வேலை சலிப்பு தட்டுவதாக கூறியிருந்ததை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அதை ஒரு கூட்டத்தின் போது குறுந்தகவல் வழியாக சொன்னதை அவர் ஒப்புக்கொண்டார். ரோஹிஞ்சா அகதிகளின் உயிருக்கு ஆபத்து இருப்பது தெரிந்தால் அவர்களை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று மலேசியா உறுதியளித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் அடர்ந்த வெப்பநிலை காடுகளில் காணப்பட்ட கருப்பு நிற ரோமம் கொண்ட குரங்கு இனம் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பு வனவிலங்கு பாதுகாப்பாளர்களால் கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது அது ஒரு புதிய இனம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஹாங்காங்கில் 5 வயது மகனை துன்புறுத்தி பட்டினி போட்டு கொன்ற பெண்ணிற்கு 22 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் இருந்து கொச்சிக்கு சென்று கொண்டிருந்த பாத்திக் ஏர் விமானத்தின் அவசர வெளிவாயிலை திறக்க முயன்றதாக சந்தேகப்படும் பயணி கைது செய்யப்பட்டுள்ளார். விண்ணில் நிகழும் வியப்பூட்டும் நிகழ்வுகளில் ஒன்றான முழு சூரிய கிரகணம் வரும் புதன்கிழமை ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழ உள்ளது. விளையாட்டு செய்திகள். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. T20 போட்டியில் அதிக ஓட்டங்கள் குவித்த இங்கிலாந்து வீரர் ஜான்ஸ் பட்லர் வரலாறு படைத்துள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றிற்கான சந்தை வழங்குகின்றார்கள் TRTTamilvali.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியே வானொலிய ஒரு சில மறு ஒலிபரப்புகளையும் நீங்கள் கேட்கலாம். அத்தோடு நமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகளாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 387 ரூபா 15%, இந்தியாவில் 109 ரூபா 76 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 335 ரூபா 96%, இந்தியாவில் 95 ரூபா 24 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 413 ரூபா 25%, இந்தியாவில் 111 ரூபா 19 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 452 ரூபா 10%, இந்தியாவில் 128 ரூபா 14 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 139 ரூபா 70%, இந்தியாவில் 67 ரூபா 94 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணையும் வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்க வீட்டி கேஷன்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தில் அவர்களுக்கும் நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாது, இங்க போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 000 de Paris.
3: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லாகோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:10 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:10 தமிழொலியின் நிகழ்ச்சிகளில் தொடர்கின்றது.

0: டென்மார்க் பிரம்மபதியில் எழுந்தருளி அடியாரலுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அருட்கடாட்சியம் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு அன்னையினுடைய ஆலயத்தில் இந்த ஆண்டு 31வது ஆண்டு விஞ்ஞாபன விழா மிக சிறப்பாக இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, அந்த தெய்வத்தை ஆடி வந்து அன்னையினுடைய அருளை பெற்று சென்ற அத்தனை அன்னையினுடைய அடியார்களுக்கும் இதயம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இவ்வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு வருபவர்கள் மட்டுமல்ல, அந்த ஆலயத்தை தன்னுடைய ஆலயமாக கருதி, தன்னுடைய தாயாக கருதி, அந்த ஆலயத்தில் பல துண்டுகளை புரிந்து கொண்டவர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தள்ளாத வயதிலும் கூட அந்த தாயினுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற தாயினுடைய கல்லூரி பிள்ளைகள் முதல் வயது வந்தவர்கள் வரை அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சிகளை பார்க்கும்போது எங்களுக்கும் அந்த தாய்க்கு நாங்கள் பணி செய்ய வேண்டும், அந்த தாயினுடைய திருவருளை பெற வேண்டும் என்று நாங்களும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த தாயை நம்பினோர் கைவிடப்பட்டதில்லை. நான் பார்த்ததில் அந்த தாய் மீது பாசம் வைத்து வணங்குகின்றவர்கள் நல்ல பலனை அடைந்திருக்கின்றார்கள். தலையோடு போவது தலைப்பாயோடு போயிருக்கின்றது. அவ்வாறான பலன்கள் அந்த தாயினுடைய மீது. நீங்கள் தாயை வணங்கினால் மட்டும் போதாது, அந்த தாய் மீது பாசம் பொழியுங்கள். அன்பு அடியார்கள் நிச்சயமாக பாசம் பொழிந்து அந்த தாயை நினைத்து தாயினுடைய திங்கக்கிழமைகளோ வெள்ளிக்கிழமைகளோ நீங்கள் பாலோ தண்ணீரோ வைத்து வணங்கி வாருங்கள். தாய்க்காக அபிராமி அன்றாதி நூலில் இருந்து பாடல்களை பாடி அந்த தாயினுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ நாங்கள் கோயிலுக்கு வருகின்றோம், உண்டியல்ல ஒரு 100 யூரோ போடுகிறோம், 50 யூரோ போடுகின்றோம் என்று நினைத்து கொண்டிருந்தால் அதில் வணங்குதல் அந்த தாயினுடைய பலன் உங்களுக்கு கிட்ட வேண்டுமென்றால் அந்த தாயை நினைத்து பல்லாண்டு தவமிருந்து நீங்கள் அந்த பெற்று அந்த பலன் உங்களை வந்து சேரும். அல்லது உங்களுக்கு இல்லாவிட்டால் அந்த பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கிடைக்கும் என்பதனை இந்த நேரத்திலே நான் கண்ட அனுபவத்தின் ஊடாக கூறுகின்றேன். அன்பு உறவுகளை நிச்சயமாக அந்த தாய் மீது பாசம் வைத்து நீங்கள் வணங்குங்கள். அன்பு உறவுகளே, நாங்கள் ஆலயத்துக்கு சென்று விட்டோம் என்றால் அங்கேயே போய் பார்த்து விட்டோம், அன்னையை பார்த்து விட்டோம், இனி எல்லாம் உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும் என்று நினைக்கக்கூடாது. நிச்சயமாக தாய்க்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த பெரிய ஆலயத்தை கட்டி கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளாக டென்மார்க்கிலே அந்த ஆலயத்தில் இருக்கின்ற அதாவது வருடங்கள் மகோத்சவம் இடம்பெறுகின்றது என்றால் இவ்வளவு கோடிக்கணக்கான டென்மார்க் ரோன் தேவைப்படும் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அன்பு உறவுகளே, ஒரு தாயாக இருந்து அந்த தாயும் அந்த அவருடைய அன்பு சிவனும் பார்வதியும் போல் இருந்து கொண்டு அந்த ஆலயத்தை நிர்வகித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைக்கும் போது இவ்வளவு திறமசாலி. அது மட்டுமா, அவருடன் சகல விஷயம் இருக்கின்றது. அந்த தத்துவம் அத்தனையும் அந்த தாயிடம் இருக்கின்றது. அந்த தாயினை அந்த சாற்றுப்படி செய்து அங்கே ஆலயத்திலே எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து அந்த தாயை எல்லோரையும் அந்த தெய்வங்களிடம் இருந்து வரம் பெற்றுத்தான் அந்த தாய் எங்களுக்கு அள்ளி வழங்குகின்றார். அந்த தாயினுடைய கட்டித்தனம் மிக மிக மிக மிக மிக ஒரு பொன்னான குரல் கேட்பதற்கு நான் இருக்கிறேன் தானே என்று சொல்லு. அவ்வளவுதான் வார்த்தை, ஒரு பொன் சிரிப்பு அவ்வளவுதான். தாயிடமிருந்து வெறும் வெறும் வார்த்தைகள் வருவதே கிடையாது. அந்த தாயிடம் சென்று நீங்கள் அந்த தாயின் தவத்தை புரிந்து கொண்டு நடவுங்கள் அன்புறவுகளே என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
1: எல்லாருக்கும் அபிராமி அம்மன் அருட்கடாட்சம், எல்லா நேர குடும்பம், அறிவிப்பாளர் குடும்பம், பிள்ளை குடும்பம், சகோதரர் குடும்பம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி அன்னைக்கு ஒரு பாடலை தர உள்ளேன்.
0: தாருங்கள் சகோதரம்.
1: நன்றி. தென்

அகிலத்தின் துணையே அம்மா. உன்னாமம் சொல்லும் அம்மா, உன்பாதம் பணிவோம் அம்மா. உன்னாமம் சொல்வோம் அம்மா, உன்பாதம் பணிவோம் அம்மா. டென்மார்க்கில் வாழ்ந்திடும் அம்மா,

குங்குமத்தில் இருக்கும் அம்மா, குணங்காக்க வருவாய் அம்மா, சந்தனத்தில் மணக்கும் அம்மா, சரணம் உன் பாதம் அம்மா.

0: புனிதீட்டும் தாயே அம்மா. நன்றி, வணக்கம் ராஜா.
1: சகோதரி, அண்ணனுடைய பாடல், அண்ணனுடைய புத்தகத்தில் இருந்து அடுத்து பாடினீர்கள்.
0: இது நான் என்ன புத்தகம் இல்ல, உங்க கோயில் புத்தகம் தான்.
1: அந்த பாட்டு புத்தகத்தில் இருந்து பெரிய பாடல் என்ன?
0: ஒரு நாலு அஞ்சு பந்தியா இருக்கு, அது படிச்சு கொண்டு போக இந்த மாதிரி படிச்சு கொண்டேன். வித்தியாசம்
1: படிச்சுட்டீங்க, நன்றி. இது எல்லாம் தலைவனுடைய செயல் தானே, நாங்கள் ஒன்றும் செய்ய எங்கள் கையில ஒன்றும் இல்லை. ஆலய அன்னையினுடைய செயல் தான் அந்த செயல். அந்த வகையில் அந்த பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள்ளுவர் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி,
0: நன்றி, வணக்கம்.
1: அவர் திருமதி குணநாகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து தாயகத்தில் இருந்து இணைந்திருக்கின்றார் அறநெறி ஆசிரியர் அவர்கள். வணக்கம் திருமதி அறநெறி ஆசிரியர். வணக்கம், வணக்கம் திருமதி அறநெறி ஆசிரியர். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: என்ன நித்திரோண்டுட்டீங்களா?
2: இல்லையா.
1: ஆ, நீ நான் நான் கண்ணீர் கரைச்சின்னு இருக்கேன், நீங்கள் கதைக்கே இல்லை. நலமாக இருக்கிறீங்களா? நன்றி. தாருங்கள் சகோதரம், உங்களுடைய அண்ணியனுடைய
2: இந்த வாரம் ஐயா எங்களுடைய அறநெறி பாடசாலை மாணவர்கள் இருந்து மாணவி செல்வி மிதுஷனா, அவங்க வந்து அன்னை எங்களோட அபிராமி அன்னையின் வரலாறுல முதல் பகுதி ஒரு அறிமுகத்தை அவங்க அவங்களோட பேசணும்னு அப்படின்னு நாங்க தயார்படுத்தி வச்சிருக்கிறோம்.
1: தாருங்கள் அம்மா, தாருங்கள்.
2: அறநெறி பாடசாலையில உள்ள மாணவர்களுக்கு வந்து அன்னை விட்டு வரலாறு ஃபுல்லா நாங்க கொடுப்போம் கிழமை. அத பற்றின வினாவிடைகள் விளையாட்டுகள் அப்படியும் நாங்க கேட்டு அப்படி மாணவர்களுக்கு அன்னை விட்டு வரலாறு நாங்க தெரியப்படுத்துறோம். அதுல நான் மட்டும் பேசாம அவங்க விட்டு பங்களிப்பும் இந்த வானொலியூடாக தெரியணும் அப்படிங்கறதுக்காக தயார்படுத்தி இருக்கோம் ஐயா. அவங்கள நான் பேச வைக்கிறாங்க
1: ஐயா. தாங்க பேச வைங்க.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், வணக்கம், சொல்லுங்கள், கேட்போம்.
3: இலங்கையில் யாழ்ப்பாணம் ஏழாலை மேற்கை வசிப்பிடமாக கொண்ட திரு திருமதி திருநாவுக்கரசு மகேஸ்வரி தம்பதிகளுக்கு பராசக்தி வடிவான செல்வ தெய்வ புதல்வியாக ஸ்ரீ அபிராமி உபாசகி அவதரித்தார். இறைபக்தி கூடிய மகேஸ்வரி அம்மா தன் பிள்ளைகளுக்கு ஆலய தரிசனத்திற்கு காலை மாலையெல்லாம் திருக்கோவில்களுக்கு அழைத்து செல்வார். இவ்வாறு சென்று வரும் நாளில் ஸ்ரீ அபிராமி உபாசகி தனித்துவ மிக்கவளாய் தன்னிகரற்றவளாய் தாயை தேடும் கன்றாக தூய பணியுடன் கூடிய தெய்வ பக்தி மிக்கவளாய் திகழ்ந்து அடிக்கடி ஆலயம் சென்று வழிபட்டு வீட்டிலும் பூஜைகள் படையல்கள் பக்திமிக்க பாடல்கள் பாடி அச்சிறு வயதில் தெய்வ பக்தியுடன் வாழ்ந்து கொண்டு வந்தார். நன்றி ஐயா.
1: நன்றி அம்மா, நன்றி. உங்களுக்கு எத்தனை வயசு உள்ள?
3: 17 ஐயா.
1: கிட்டிக்கார், நல்ல அருமையாக அதை வாசித்து அளித்தீர்கள். இன்னும் நீங்கள் உங்களால் முயற்சி செய்து அந்த தாயினுடைய பெருமைகளை அங்கே டென்மார்க்கிலே இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் அந்த தாய் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக ஆன்மீக பணியிலே இறங்கி தன்னையே ஒரு நடமாடும் தெய்வமாக டென்மார்க்கிலே எழுந்தருளி தன்னை நாடி வருகின்ற அடியார்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தாயாக குளிர் துன்பம் பனி மழை வெயில் என்று தெரியாமல் எந்த நேரமும் அந்த கோவிலை சுற்றி அந்த கோவிலை அழகுபடுத்தி அந்த கோவில்களே அழகான மலர்கள் கண்டுகளையில் நாட்டி அந்த அழகாக அந்த ஆலயத்தை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு தெய்வம் தன்னை நம்பி வந்தவர்களை எதிராலும் மனநூக நடந்ததுமில்லை, மனநூக வைத்ததுமில்லை. ஆண்டவனின் செயல்பாடுனால் ஒரு செயலாவது நல்ல செயலாக செய்து அந்த தாயினுடைய பெயரும் புகழும் வளர்ந்து இந்த உலகம் முழுவதும் உள்ள அடியார்கள் அங்கு வந்து அன்னையிடம் நின்று தவம் இருந்து பெற்று செல்கின்றார்கள். அந்த தாயினுடைய திறமை மிக மிக மிக மிக நீங்கள் காலப்போக்கிலே அறிந்து கொள்வீர்களம்மா. உங்களை போன்று படிக்கின்றவர்கள், அதாவது சைவத்தையும் தமிழையும் வாழ வைக்க வேண்டு பிறந்திருக்கும் சில பிள்ளைகள் சைவத்தை நீங்கள் நன்றாக கற்று உணர்ந்து அறநெறி ஆசிரியர் சொல்லித் தருகின்ற எல்லாவற்றையும் கேட்டு நீங்களும் நல்ல கிட்டிக்கார பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்ட அன்னையை விடை பெறுகின்றோம். அம்மாவுடன் கொடுங்க.
3: நன்றி ஐயா.
1: நன்றி அம்மா.
3: ஐயா.
1: ஓம் ஓம், சொல்லுமா.
2: நாங்க இந்த மாணவர்களுக்கு அம்மாவோட தகவல், அம்மாவோட வரலாறு, பாடல்கள் அதுகளை எல்லாம் நாங்க குடுக்கறது
1: வழக்கம். அறநெறி வகுப்புல குடுக்கறீங்களா? தாயிடம் என்ன நிறைய புஸ்தகங்கள் இருக்கம்மா. நீங்கள் தாயோடு உரையாடும் போது தாயார் உங்களோட இடத்துக்கு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தேவை புஸ்தகங்கள் தேவை என்று சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கி அந்த புத்தகங்களை கொண்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் படிப்பித்தீர்கள் என்றால் இன்னும் மேலும் மேலும் ஒரு விளக்கிலிருந்து பல விளக்குகளை நாங்கள் ஏற்றுவது போல அந்த விளக்குகளை எங்களது சிறுவர்களுடைய மனதிலே அந்த தாயினுடைய திருவர்களை பற்றி நீங்கள் சூறும் போது அதனை அந்த பிள்ளைகளும் அறிந்து உணர்ந்து அவர்களும் தாய் மீது பாசம் வைத்து வணங்கக்கூடிய சக்தி செயல்முறையை நீங்கள் செய்து காட்டுங்களம்மா.
2: கண்டிப்பாங்கய்யா. இப்ப நாங்க பிள்ளைகளுக்கு வந்து அந்த அறநெறி வகுப்பு தொடங்குறப்ப பாடல்கள், அம்மா வந்து பாடல்களை போட்டுருவாங்கய்யா.
1: நிறைய பாடல்கள் இருக்கின்றது. அபிராமி பட்டர் இயற்றிய பாடல்கள் எல்லாம் சால சிறந்த பாடல்கள் அம்மா.
2: அந்த உணவு உண்ணும் பொழுதும் பாடல்கள் போடப்படும். அப்ப அதை கேட்டுக்கிட்டுதான் மாணவர்கள் சாப்பிடுவாங்க.
1: இப்ப இந்த மாதம் அம்மா இலங்கைக்கு வர்றதுக்கு தொலைபேசி ஊடாக உரையாடும் போது நீங்கள் சொல்லுங்கள் தாயாருக்கு. நான் கதைத்தால் நிச்சயமாக சொல்லுகின்றேன் புஸ்தகங்கள்
2: கண்டிப்பாங்க. அதுக்கு அம்மா வர்றதுக்காக அம்மா விட்டு பாடல்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பிள்ளைகள் நிறைய நடனங்கள், வில்லுப்பாட்டு, அந்த பக்தி பாடல்களை பாடுற நிகழ்ச்சிகளையும் மாணவர்கள் தங்களை
1: ஒழுங்குபடுத்தி இருக்கின்றீர்கள். நீங்கள் அதை தயாரித்து வழங்க போகின்றீர்கள். அன்றைய தினம் நல்ல குதூகலமான தினமாக இருக்க நீங்கள் வழி செய்தீர்கள். நன்றி. தாயினுடைய திருவருளம் சீண்டு நல்ல
2: அம்மா வந்தோட தலவாக்கலையில ஒரு மண்டபத்துல அம்மாவுக்கான அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நாங்க தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஐயா. அப்ப மாணவர்களுக்கு இவ்வளவு தூரம் அம்மா சேவையில செய்துக்கிட்டு மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கெல்லாம் நிறைய உதவி பண்றாங்க. அப்ப அவங்க நூற்று வரலாறுகளை தெரிந்து அந்த அற்புதங்களை உணர்ந்து பக்தியை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அம்மாவுக்கு நிறைய அற்புதங்களை எல்லாம் நாங்க மாணவர்களுக்கு தெரியப்படுத்துவோம். அப்ப அவங்க அந்த அற்புதங்களை எல்லாம் அமைதியா உட்காந்து கேட்பாங்க. நாங்க வாசிக்கிறது இல்லாட்டி கதையா சொல்றப்ப அவங்க கேட்டுக்கிட்டு அது சம்பந்தமான விடயங்களை திருப்பி கேட்கிறப்ப அவங்களே வந்து பேசுவாங்க சின்னவங்களும். அப்ப நான் நிறைய மாணவர்களை கூட்டிக்கிட்டு வந்து இந்த வானொலியிலும் பேச வைக்கணும்னு இருக்கிறேன். அந்த தகவல்களை நான் உங்களுக்கு இந்த கிழமை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன்.
1: நன்றி அம்மா. உங்களுடைய செயல்பாடு மேலும் மேலும் வளர்ந்து தாயினுடைய புகழும் உங்கள் தாய் நாட்டிலே நல்லாக இருக்க வேண்டும். அன்னையுடைய ஆலயத்தில் 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா தொடங்கி 15 தினங்கள் அங்கே ஆரியார்கள் பிடிசூல அம்மன் முன்வெளி வீதி உள்வீதி வருகின்ற காட்சிகள் தீர்த்திருவிழா எல்லாம் சிறப்பாக இடம்பெற்றது சகோதரி. நீங்களும் அந்த காட்சிகளை கண்டுகளிக்க உங்களுக்கும் அந்த தவ பயன் கிடைத்தால் நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் ரென்மார்க்கையே நிற்பீர்கள் என நம்புகின்றேன். உங்களுடைய சேவை தொடர்ந்து நடக்க வேண்டும். அந்த தாயினுடைய திருவருள் உங்கள் மீதும் பதிந்து நீங்களும் அந்த தாயோடு ஒன்றி அந்த தாயினுடைய செயலே என்று சொல்லி சைவத்துக்கும் தமிழுக்கும் நீங்கள் தொண்டுகள் ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்னையினுடன் இருந்து உங்களிடமிருந்து அன்னையினுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கும் கிடைக்கப்பட்டு நீங்களும் நல்ல உற்சாகமாக கலகலப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி அம்மா.
2: நன்றி ஐயா.
1: நன்றி. அவர் அறநெறி ஆசிரியர் தாயகத்திலிருந்து உரையாடியிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் 2வது எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் அளித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அன்பு உறவுகளே. இந்த வேளையில் நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் ஜோசரி அம்மா. நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் நலமாக அன்னையுடைய துணையோடும் உங்களுடைய அன்போடும் இந்த நேரமும் நாங்கள் சுகமாக சந்தோஷமாக இருக்கின்றோம் சகோதரி. அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று அன்னையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு
4: வழங்கிக் கொண்டு எல்லோரும் நலமாக இருப்போம் என்று அம்மாவிடம் கொள்வோம்.
1: நன்றி சகோதரி.
4: அம்மா அந்த புத்தகத்தில இருந்து ரெண்டு மூணு பாடங்கிற போறேன்.
1: தாருங்கள் தாருங்கள்.
4: நன்றி. அகிலத்தை காப்பவள் அன்பமில்லாம் நிறைந்தவள் அன்பான தாயவள் தன்னாரி. அகிலத்தை காப்பவள் அன்பமில்லாம் நிறைந்தவள் அன்பான தாயவள் தன்னாரி. அகிலத்தில் நிகழ்கின்ற அநீதிகள் அனைத்தையும் அழித்திட வந்த திருசூழி. அகிலத்தில் நிகழ்கின்ற அநீதிகள் அனைத்தையும் அழித்திட வந்த திருசூழி நித்தம் நித்தம் நிம்மதி கிளம்பு வாழ்கின்ற மக்களை காப்பவள் அபிராமி நித்தம் நித்தம் நிம்மதி கிளம்பு வாழ்கின்ற மக்களை காப்பவள் அபிராமி சன்னதி வருகின்ற பக்தரை காக்கின்ற நடமாடும் தெய்வம் உபாசகி சன்னதி வருகின்ற பக்தரை காக்கின்ற நடமாடும் தெய்வம் உபாசகி நடமாடும் தெய்வமாய் புவிக்கு வந்த எங்கள் தாயவன் அல்லவோ நடமாடும் தெய்வமாய் புவிக்கு வந்த எங்கள் தாய்

திரிநயனை துண்ணிலகி விடும். நாகமாக உருமாறி வந்ததொரு அம்மா, திருண்டாவதி பூமியிலே ஆடுகின்ற அம்மா. நாகமாக உருமாறி வந்ததொரு அம்மா,

0: തേടി വന്നോം, ഉന്നിടത്തിൽ ചരണടൈന്തോമേ അവിരാമി അമ്മ, ഉള്ളമെല്ലാം ഭക്തി കൊണ്ടോമേ ഉന്നളകൈ കാണ വന്നോം, ഉന്നലിൽ ഉന്നുളലിൽ വാള വന്നോം, മണ്ണുലകിൽ ഉണ്ണിപ്പോലവേ അവിരാമി അമ്മ, മഹാശക്തിയാരുമില്ലയേ ഉന്നലകൈ കാണ വന്നോം, ഉന്നിളലിൽ വാള വന്നോം, മണ്ണുലകിൽ ഉണ്ണിപ്പോലവേ അവിരാമി അമ്മ, മഹാശക്തിയാരുമില്ലയേ ഡെന്മാർക്കിൽ കോവിൽ കൊണ്ടു പിരണ്ടാവിൽ അരുവളങ്കും കണ്ട അന്നിയും അവിരാമി അമ്മ കൈതൊളുതോമെന്നും. ഡെന്മാർക്കിൽ കോവിൽ കൊണ്ടു പിരണ്ടാവിൽ അരുവളങ്കും കണ്ട അന്നിയും അവിരാമി അമ്മ കൈതൊളുതോമെന്നും മുന്നയേ. അൻപർകളും തുൻപങ്ങളെ അൻപാലേ തീർത്തു വയ്ക്കും പെൺ ദൈവം നീയേ അമ്മ, അവിരാമി അമ്മ പെരുമിനൂറ് കൊണ്ടായമ്മ. അൻപർകളും തുൻപങ്ങളെ അൻപാലേ തീർത്തു വയ്ക്കും പെൺ ദൈവം നീയേ അമ്മ, അവിരാമി അമ്മ പെരുമിനൂറ് കൊണ്ടായമ്മ. വഞ്ചകരിൻ ചെയ്തിനകൾ വലുതുളന്നു പോകുമ്പടി ചെയ്പവളും നീടാനേ അവിരാമി അമ്മ, തിരുവടികൾ ചരണം അമ്മ, തിരുവടികൾ ചരണം അമ്മ. വഞ്ചകരിൻ ചെയ്തിനകൾ വലുതുളന്നു പോകുമ്പടി ചെയ്പവളും നീടാനേ അവിരാമി അമ്മ, തിരുവടികൾ ചരണം അമ്മ, തിരുവടികൾ ചരണം അമ്മ. ഇന്നും തിരു വയത് മുതലറുവാക്കു ചൊല്ലി എങ്ങൾ തുൻപങ്ങളെയോടെടുത്തായേ അവിരാമി അമ്മ, തുണയാകാൻ ഇരുപ്പായേ. ഇന്നും തിരു വയത് മുതലറുവാക്കു ചൊല്ലി എങ്ങൾ തുൻപങ്ങളെയോടെടുത്തായേ അവിരാമി അമ്മ, തുണയാകാൻ ഇരുപ്പായേ. അമ്മ എന്തു ഉന്നിടത്തിൽ അഭയമുണ്ടു വന്നവർക്കു ഇല്ല എന്തു മറുപ്പതില്ലയേ അവിരാമി അമ്മ, എന്തു മറുകൊടുത്തോളിയാണമ്മ. അമ്മ എന്തു ഉന്നിടത്തിൽ അഭയം വന്നു വന്നവർക്കു ഇല്ല എന്തു മറുപ്പതില്ലയേ അവിരാമി അമ്മ, എന്തു മറു കൊടുത്തവയേ. ശൂലമതൈ ഏന്തിക്കൊണ്ടു സുന്ദരിയായി ആടിക്കൊണ്ടു നാലിക ചെയ്യാൽ അവിരാമി അമ്മ, നമ്പി വന്നോ കാത്തിരുവായി. ചൂലത്തൈ ചൂലമതൈ ഏന്തിക്കൊണ്ടു സുന്ദരിയായി ആടിക്കൊണ്ടു നാലിക ചെയ്യാൽ പവളി അവിരാമി അമ്മ, നമ്പി വന്നോ കാത്തിരുവായി. ഉന്നരുളൈ പാട വന്നോ മുന്നടികൾ തേടി വന്നോ മുന്നിടത്തിൽ ചരണടങ്കോമേ അവിരാമി അമ്മ, ഉള്ളമെല്ലാം ഭക്തി കൊണ്ടോമേ. നന്ദി വണക്കം രാജാ.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அவர் யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்கான பாடலை தந்திருந்தார். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் கனடாவில் இருந்து திருமதி இந்திரா அவர்கள். வணக்கம் திருமதி இந்திரா. வணக்கம். அவருடைய தொடர் வணக்கம். நலமா இருக்கு, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் அன்னையினுடைய அருளோடும் உங்களுடைய அன்போடும் நல்லா இருக்கிறோம் சகோதரி. அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு
2: அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும், எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று வேண்டுகிறோம். அம்மா அம்மாவாய் இந்த முறை திருவிழா மது சிறப்பாக எல்லாமே நடைபெற்றது. ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு நாங்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது ஒரு சரியான ஒரு சந்தோஷம். தாயின் ஒவ்வொரு சாத்துப்படியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சாத்துப்படி அம்பாலை அலங்கரித்து அம்மா அது அம்மா அது செய்யும் பொழுது அம்பாள் வந்து நின்றுதான் அந்த அந்த அதை செய்து கொண்டு இருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. எழுந்தி அம்மனே ஒரு நாளைக்கு மாதிரி அம்மா அப்படி உண்மையா அந்த அந்த கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அது என்னவென்று சொல்லுவதற்கு தெரியாது. அப்படி அம்மா செய்து அந்த பூஜைகள் அகங்கள் ஒன்றிலும் ஒரு குறையும் இல்லை. மக்கள் வெளிநாட்டு மக்கள் நிறைய போய் இப்பவும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். லண்டன் கனடா ஆக்கள் இன்னும் வெளிப்பிடவில்லை, இன்னும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சனி ஞாயிறு அப்படித்தான் வெளிப்பிடுவார்கள். ஏனென்றால் அம்மாவுக்கு நின்று எல்லா தொண்டும் செய்து முடித்துவிட்டுத்தான் அவர்கள் வெளிப்பிடுவார்கள். உண்மையாகவே அவர்களுக்கு நிறைய அருள் கிடைக்கும். அம்பாளிடம் போய் நிற்கும் பொழுது அவையில் இந்த உலக பிரச்சனைகள் இப்பொழுது தீராத வருத்தங்கள் வருகின்றது. டாக்டர் மாரே கண்டுபிடிக்காத வருத்தத்தை தாய் தீர்த்து வைக்கிறார், தீர்த்து வச்சு கொண்டிருக்கிறார். உண்மையாகவே அந்த தாயை போல நாங்கள் எங்கேயும் கண்டதில்லை. அபிராமி அம்பாள் வந்து நின்றுதான் அந்த காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அம்மா ஒவ்வொரு இந்த தீர்த்தக்கரையில் எல்லோருக்கும் மூன்று மூன்று குடம் தண்ணி ஊற்றி அவர்களை தூயவா அவர்கள் நாம் அவர்களோடும் கிடைக்கும் பொழுது சொன்னார்கள், முதல் குளிர்ந்த மாதிரி இருக்காம அம்மா கடலுக்கு தங்கியதும் குளிரே தெரியவில்லை, குளிரவே இல்லை. நாங்கள் நன்றாக அம்மா தூயவாத்தா நல்ல வலுவாக நாங்கள் தோன்றி அம்மாவின் உங்கள் துணிகளை கொடுத்தோம் என்று கூறினார்கள். உண்மையாகவே அந்த தாய் மக்களுக்காக என்று வந்த அவதரித்த தாய் தான் அபிராமி தாயார். அம்மாவை போல ஒரு தெய்வத்தை நாங்கள் கண்டதற்கு நாங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உண்மையாகவே புண்ணியம் செய்தவர்கள் தான் அம்மாவின் அந்த திருத்தலத்தில் கால் வைக்க முடியும். அப்படியான ஒரு தாய் தான் அபிராமி தாயார். அம்பாளை நினைக்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு ஒரு நாங்கள் நினைத்து நேரடியாய் கும்பிடும் பொழுதே எங்களுக்கு அது காட்சி கொடுக்கிறார். தாய் அம்மாக்கே போனால் அம்பாள் எவ்வளவு அற்புதத்தை செய்வார். அற்புதங்கள் நிறைந்த தாய் கோயில் தான் அந்த கோயில். அம்மா என்று நாங்கள் அழைக்கும் பொழுது பக்கத்தில் வந்து அம்மா நிற்பது போல இருக்கும். அம்மா அம்மா என்று நாங்கள் ஒவ்வொரு திருவிழா பூசை காலை எழும்பி இதோ முடியும் தனிக்கும் அம்மாவின் பூசை பார்த்து அம்மா அதை பார்க்க கொடுத்து வைக்க வேண்டும். எல்லோரும் பார்த்து கலங்க வேண்டும். எல்லோரும் போய் அம்மாவிடம் அருள் பெற வேண்டும். அருள் பெற்று உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்களை நீக்கு அம்மா. அந்த தாய் கைதவோர் மடையில் இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு வருத்தங்களுக்கு அம்மா அந்த வேப்பமிலை வைத்து ஒரு சொன்னா அவர் தனக்கு கண்ணுக்கு அவர் கை வைத்த பொழுது கண்ணுக்கே ஏதோ ஒரு இது ஒன்று போய் தனக்கு அந்த வைப்ரேஷன் செய்தது மாதிரி இருந்துதான். அப்படி அந்த தாய் கண்ணில் இருந்த வருத்தத்தை தாய் எடுத்து விட்டார். அப்படி அம்மாள் பாலை போல ஒரு தெய்வத்தை கட்டடத்து உண்மையாகவே அது உங்களுக்கு நீங்க உங்களுக்கு விளங்குவதில்லை. சில பேருக்கு தாயிடம் போய் நீங்கள் போய் அந்த அருளை பெற்றால் தான் உங்களுக்கு அம்மாவை பற்றி தாயான எல்லோருக்கும் கூறுங்கள். அம்மாவை வணங்கி எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். எல்லோரும் இருக்க வேண்டும். அம்மாவை வணங்கி எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடை பெறுகிறேன் தாயான. நன்றி வணக்கம்.
1: நன்றி சகோதரி. அதாவது கனடாவிலிருந்து நீண்ட காலமாக அன்னையனுடைய தொண்டராக பணிபுரிந்தவர் ஜெர்மனியில் வாழ்ந்தபோது அடிக்கடி ஆலயத்தில் என்ன விசேடம் நடைபெறுகின்றோ அந்த விசேடங்கள் எல்லாம் கலந்து கொண்டு தாயாருக்கு உறுதுணையாக இருந்தவர் திருமதி இந்திரா அவர்கள். இப்பொழுது கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அங்கே கனடாவில் வாழ்கின்ற அவருக்கு கிடைக்கின்ற அனுமதி பத்திரம் கிடைத்த பிறகு தாயை வந்து தரிசித்து வணங்கி செல்வார் என்பதை நான் நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொண்டு அந்த தாயாரின் திருவருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த தாயை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி சகோதரி.
2: நன்றி.
1: அவர் திருமதி இந்திரா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. எல்லாருடைய தொடர்பும் துண்டிக்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா, வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. என்ன ஜெயமலையிலிருந்து பொங்கையூர் ராஜா.
1: வணக்கம் பொங்கையூர் ராஜா. ஜெயமலையில தான் இருக்கிறீங்களா?
3: இருக்கிறோம். காலையில வந்து வந்து வந்து போன மெசேஜ்
1: காலையில வந்துறீங்களா?
3: வந்தேன்.
1: காலையில
3: அதுக்கப்புறம் பாட்டு வந்து கேட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே போட்டு பாட்டையும் கேட்டு வாய்க்கிட்டு இருப்பேன்.
1: நித்திர போட்டுட்டீங்க?
3: நன்றி
1: பொங்கையூர் ராஜா. தாருங்கள் உங்களுடைய பாடலை.
3: அம்மா உன் கருணையின்றி உயிர் வாழுமா, உன் சன்னதியை மிதிக்காமல் உயர்வாகுமா, மந்திர வடிவான தாயல்லவா அபிராமி அம்மா, கதியல்லவா என் கதியல்லவா, அம்மா உன் கருணையின்றி உயிர் வாழுமா, உன் சன்னதியை மிதிக்காமல் உயர்வாகுமா, இளநகை புரிந்திடும் மதிமுகமே, இன்னமுதம் பொழிகின்ற உன்னருள் கரமே, வருவோர்க்கு அடைக்கலம் உன்மலர் பதமே, கற்பனைக்கு எட்டாத கருணை வெள்ளமே, கற்பனைக்கு எட்டாத கருணை வெள்ளமே, அம்மா உன் கருணையின்றி உயிர் வாழுமா, உன் சன்னதியை மிதிக்காமல் உயர்வாகுமா. மங்கள வேள்விகள் சந்ததியை காத்திடுதே, மனை மக்கள் செல்வம் நாளும் வந்திடுதே, பாகன உருகிடும் பக்தர்கள் மனமே, பாகன உருகிடும் பக்தர்கள் மனமே, நெஞ்சமே நிறைந்ததே தேவியின் தரிசனமே, அம்மா உன் கருணையின்றி உயிர் வாழுமா, உன் சன்னதியை மிதிக்காமல் உயர்வாகுமா, எத்தனை கோடி பொருள் இருந்தாலும் எல்லையை காண

அமைந்தாலும் அன்னையின் அருளின்றி அது நிலைக்குமா? அன்னையின் அருளின்றி அது நிலைக்குமா? அம்மா உன் அருள் விழிக்கு ஈடாகுமா? அம்மா உன் அருள் விழிக்கு

0: நினைக்கை முத்தி தரும் பிரண்டாபதி ஆட்சி புரியும் அன்னையே. நினைக்கும் நினைக்கும் முத்தி தரும் பிரண்டாபதியில் புரியும் அன்னையே, நினைக்கும் மனதில் நிறைவை தந்திடும் ஓம் சக்தி அன்னையே. அம்மா வருவாய் அருளை தருவாய், அம்மா வருவாய் அருளை தருவாய், உன் கருணை இன்றி துணையேறு வேறாரம்மா. சரணம் சரணம் அன்னையே சரணம், சரணம் சரணம் அன்னையே சரணம், சரணம் சரணம் அன்னையே சரணம், அன்னையே சரணம். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரம். அழகாக இந்த பாடலை தந்திருந்தீர்கள். பாவம் நல்லா இருந்தது. அந்த பாடல் அன்னையுடைய சுவைத்திரையிலும் ஓங்கி ஒலித்திருக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி சகோதரம். அணிந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி வணக்கம் ராஜா. அடுத்த வாரம்
1: சந்திப்போம். அடுத்த வாரம் என்று சொல்லக்கூடாது, நாளை சந்திப்போம். அல்லது மனித வாழ்க்கை எப்படி என்று எங்களுக்கே தெரியாது தானே ராஜா. ஆகவே நீங்கள் அடுத்த வாரம் என்பது சொல்வது சாத்தியக்குறு இல்லை. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியார்களுக்காரில் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசை தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. நேரம் சரியாக 4:47 ஐக்கியராஜ்யத்தில் 3:47. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜன்.
1: ராஜலிங்கம் நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமாம், நாங்கள் நிலமா இருக்கோம் ராஜான. தாங்கள நிலமா இருக்க நிலம்பல்ல அன்னை அபிராமியும் ஆசியும் அருட்ராஜம் ரெண்டுக்கும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கணும் வேண்டிக் கொண்டு அட்டண்டி அடிய அறிவிப்பாளர்கள் அன்பு பாசனது நேர்கள் எல்லோருக்கும் ஆசிமருடையும் வேண்டிக் கொண்டு ராஜான. நான் பாடல் ஒன்று தருகிறேன், முத்துமாரியம்மன் பாடல்.
1: தாருங்கள் தாருங்கள்.
2: நன்றி.
3: முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம், முத்தழகை காண வரும் திருநாளாம், முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம், முத்தழகை காண வரும் பொது நாளாம், முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம், அவள் முத்தழகை காண வரும் ஒரு நாளாம், சித்திரை பூமாலையிலே தோரணமாம், அவள் சிங்கார தேரினிலே வர ஊர்வலமாம், முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம், அவள் முத்தழகை காண வரும் ஒரு நாளாம், பாலோடு பன்னீரும் அபிஷேகமாம், அவள் பொன்மேலி மலர்களிலே அலங்காரமாம், பாலோடு பன்னீரும் அபிஷேகமாம், அவள் பொன்மேனி மலர்களிலே அலங்காரமாம், மங்கள குங்குமத்தி திலகமாம், அவள் மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவாளாம், முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம், அவள் முத்தழகை காண வரும் ஒரு நாளாம், திரிசூலம் கையில் ஏந்தி திரிசூலம் கையில் கொண்டு திரிசூலியாம், அவள் வந்துட்டும் காத்து வரும் காளியம்மனாம், கற்பூர சுடரினிலே சித்திடுவாளாம், அவள் தீராத நோயெல்லாம் தீத்திடுவாளாம், முத்துமாரி அம்மனுக்கு

0: ஆம் அவள் முத்தழகை காண வரும் ஒரு நாளாம். சித்திரை பூ மாலையிலே தோரணமாம் அவள் சிங்கார தேரினிலே வர ஊர்வலமாம். முத்துமாரியம்மனுக்கு திருநாளாம் அவள் முத்தழகை காண வரும் ஒரு நாளாம்.
1: இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 4:52 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:52 பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4:00 to 5:00 வரை இடம்பெறுகின்றது. டென்மார்க் விண்ணாபதியில் எழுந்தருளி அடியார்கள் கருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி உபாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் ஊடாக அன்னையினுடைய அடியார்கள் இணைந்து கொண்டு அன்னையினுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதனை எத்தனையோ அடியார்கள் சென்று அன்னையிடம் தங்கள் துன்ப துயரங்களை கூறி இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறானவர்கள் வந்து கூறும்போது அந்த தாயினுடைய அந்த திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற அந்த அதாவது நீங்கள் செய்கின்ற அந்த அருந்தவ பயன் நிச்சயமாக எல்லோரையும் சென்று சேரும். அந்த பயன் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் கிடைத்து நீங்களும் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி செய்கின்றீர்கள். மற்றவர்கள் கேட்டு அதாவது திருமூலர் கூறியவாறு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற கூற்றுக்கு அமைய நீங்களும் நன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள். அன்னையிடம் சென்று உங்கள் துன்பதீரங்களை கூறி இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறானவர்கள் வந்து கூறும்போது அதனை கேட்டுக்கொண்டு அங்கே போக முடியாதவர்கள் தாயிடம் போக முடியாமல் இருக்கின்றவர்கள் அதாவது அனுமதி பத்திரங்கள் இல்லாமல் அனுமதி பத்திரம் கிடைக்காமல் தாயிடம் நீங்கள் நல்ல நேர்த்திய வையுங்கள். அன்பர்களை வணங்குங்கள். தாயோடு தொலைபேசி எடுத்து உரையாடுங்கள். உங்களுடைய துன்பதுகிரங்களை நீங்கள் இல்லாமல் போக்குவதற்கு தாயிடமிருந்து பாதுகாப்பு தேசிக்காய் இருக்கின்றது. நோயை தீர்க்கின்ற தேசிக்கணி இருக்கின்றது. அதனுடைய விபூத சுந்தரங்கள் அந்த மகிமையான பிரசாதங்கள் எல்லாம் நீங்கள் பெற்று தாய்க்கு ஒரு சிறு துளியாக நீங்கள் அனுப்பி வைக்கின்ற போது இந்த தாயார் அந்த குழந்தைகள் மீது எங்கள் தாய் நாட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு எல்லாம் இத்தனை வகையான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார். புத்தகங்கள் வாங்கி கொடுக்கின்றார்கள். உடுப்புகள் வாங்கி கொடுக்கின்றார்கள். வீடு இல்லாதவருக்கு வீடு கட்டி கொடுக்கின்றார்கள். அந்த தாயினுடைய சேவை ஒன்றுள்ள ரெண்டல்ல பசுமாடுகளை வாங்கி கொடுக்கின்றார். கோழிகளை வாங்கி கொடுக்கின்றார். இவ்வாறு உங்களிடமிருந்து பெற்று அந்த தாய் அந்த ஆலயத்தை நிர்வகித்துக் கொண்டு அந்த ஆலயத்தில் இருந்து சிறுக பெற்று அந்த சிறுக சிறுக பெற்றதிலிருந்து உதவிகளை புரிந்து கொண்டிருக்கின்றார் அந்த தாய். அந்த தாய்க்கு நீங்கள் உங்களால் என்ற உதவிகளை செய்யுங்கள். அந்த ஆலயத்தை வளப்படுத்துங்கள். அந்த தேருக்கு நீங்கள் பெயிண்ட் அடிப்பதற்கு காசு பணத்தை நாங்கள் தேடி கொண்டு போவதில்லை. ஒரு நாளுமே நாங்கள் கொண்டு போவதில்லை. காதற்ற ஊசியும் வாராது தான் கடவுளிக்கென்று பட்டினத்தார் கூறியது போல் நீங்கள் ஒன்றையுமே கொண்டு போவதில்லை. எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு தான் போவோம். திரும்பியும் உங்களுடைய சொந்த தாயகத்திலே எங்களுடைய காணிகள் எல்லாம் இல்லாமல் யார் வந்திருக்கின்றார் என்று தெரியாத அளவுக்கு இப்படியே நாடு போய்கொண்டிருக்கின்றது. நாங்களும் போய்கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு நீங்கள் தாயிடம் சென்று உங்கள் தவப்பயனை பெற்று நீங்கள் தாய்க்கு செய்கின்ற தொன்றுகள் உங்களை பிற்காலத்திலே காத்து கொள்ளும். நோய் வந்து தலையோடு போகும் அன்புறவர்கள் எத்தனையோ பேர் துன்பப்பட்டவர்கள் எல்லாம் அந்த தாய் காப்பாற்றி வைத்திருக்கின்றார். அங்கே வந்து அந்த தாயிடம் அழுது கூறும்போது நீங்கள் கேட்கும்போது அவர்களை வருந்தி அவர்கள் கூறும்போது கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு அன்பு உறவு இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் கமலமணி அவர்கள். நலமா இருக்கீங்களா?
2: நாங்க நலமா இருக்கிறோம் ராஜா. நீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்கள் உங்கள் பாடலை.
2: ஓம் சக்தி அபிராமி சக்தி. அபிராமி அம்மா அருள் தரும் அம்மா அன்போடு வளைத்தா

ஒளி தருவாயம்மா, அபிராமி அம்மா, அருள் தரும் அம்மா, அடியவர் வாழ்வில் ஒளி தருவா.

0: அவர்களுடைய பாடலா சகோதரம்?
1: இது நான் அந்த நெற்றால எடுத்தேன்.
0: நீங்களா இயற்றிய ஒரு பாடலை பணி பாடியிருக்கிறீர்கள். நன்றி. உங்களுக்கு வந்த என்னுடைய திருவள் கிடைக்க வேண்டும் நான் பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் கமலவேணி நவராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்காக ஒரு பாடலை தந்திருந்தார். அவருக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொள்வோம். சரி, அன்பு உறவுகளையத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வருகின்றது. இந்த நிகழ்ச்சி இன்று இந்த வருடம் மிக சிறப்பாக மகோற்சவ திருவிழாக்கள், அதாவது வந்திருந்த 4 செல்லு வாகனங்களினுடைய தொகையை பார்க்கும்போது அங்கே அடியார்கள் பெரும் திரளாக வந்து தேர்த்துருளாவை மிக சிறப்பாக தரிசித்து அன்னையினுடைய திருவருளையும் அபிராமி அம்மனுடைய அருளையும் பெற்று சென்றிருக்கின்றார்கள். அந்த தாயை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார்கள். நிச்சயமாக ஒரு நாள் அந்த தாய் மீது நீங்கள் வைரக்கம் வைத்து பாசம் வைத்து அந்த தாயை வணங்குங்கள். அல்லும் பகலும் அந்த தாயோடு நீங்கள் உரையாடுங்கள். அது நீங்கள் பேசினான் ஏசினான் தாய்க்கு நீங்கள் இவ்வளவோ செய்கின்றீர்கள், இவ்வளவும் செய்து எனக்கு இந்த பலன் கிடைக்கவில்லையா என்று நீங்கள் அழுது புரண்டு அந்த தாயை நினைத்து வாழுங்கள். உங்களுடைய துண்டு துயரங்கள் எல்லாம் உங்களை விட்டு எப்படி சொல்லுகின்றதோ அப்படியே செல்லும். இதிலும் எத்தனையும் எல்லாத்திலும் உங்களுடைய தலையில் என்ன எழுதப்பட்டிருக்கின்றதோ அதையே மீறி நடப்பதற்கு தாயினுடைய திருவருள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும். அன்பு உறவுகளே, அந்த வகையில் உங்களுடைய நோய் பிணிகளோடு இருப்பவர்கள் அன்னைக்கு கடிதம் எழுதி அனுப்புங்கள். உங்களுடைய முகவரியை கேபிட்டல் லெட்டர்ஸில், அதாவது பெரிய எழுத்தில் எழுதி ஒரு எழுத்து கூட பிழைக்காமல் அங்கே சாக்கு கணக்காக தாயார் அனுப்பிய கடிதங்கள் எல்லாம் திரும்பி வந்திருக்கின்றது. அந்த வகையில் டென்மார்க்கு நீங்கள் தபால் செலவு கூடுதலாக அங்கே எல்லாம் வந்து தபாலை இவர்கள் இல்லாமல் செய்வதற்கான அரும்பாடுகளையும் பற்றி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தாயாருக்கு நீங்கள் தொல்லை கொடுக்காமல் அந்த தாயார் அங்கே இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வதற்கு அதற்கு கூலியை நீங்கள் எதற்கும் ஒரு கூலி இருக்கின்றது. என்ன செய்தாலும் நாங்கள் கூலியை பெற்றுத்தான் தீர வேண்டும். அந்த வகையில் ஒரு காணிக்கையாக உங்களுக்கு எண்ணத்தை நீங்கள் தாயோடு உரையாடி தாயோட உரையாடுவதற்கான தொலைபேசி இலக்கங்கள் 0045 91 44 79 26. இந்த தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். கடிதம் எழுதி எனக்கு அனுப்புவதற்கு எனக்கு முகவரி தெரியாது என்று ஆதங்கப்படுகின்றவர்கள் எங்களுடைய வானொலி அலுவலக தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொண்டு நீங்கள் எங்கள் முகவரி வேணும், எங்களுடைய அம்மாவோட கதைக்கிற தொலைபேசி இலக்கம் வேணும் என்று மேலதிக விவரங்கள், அல்லது நீங்கள் ஆலயத்துக்கு செல்ல போகின்றீர்கள் என்று சொன்னால் ஒரு பயணமாக நீங்கள் செல்வதற்கு நான் 5 பேரை சேர்த்து கொண்டு இருந்தால் அதற்கான வாகன ஒழுங்குகளையும் உங்களுக்கு செய்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் அன்னையிடம் செல்ல வேண்டும், அன்னையிடம் அல்லது பேச வேண்டும், அன்னைக்கு கடிதம் எழுதி அனுப்ப வேண்டும் போன்ற எல்லா வசதிகளையும் டிஆர்டி தமிழிலையும் உங்களுக்கு செய்து தரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்று இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசி தாயினுடைய அருக்கடாட்சியம் கிடைக்க பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. அவதாரம் அற்புதமெனும் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து வானொலியில் விளம்பர இருக்கின்றது. ஜெர்மனிய நேரம் ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
2: பொந்திப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொந்திப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொந்திப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொந்திப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொந்திப்பண்டி மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொந்திப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொந்திப்பண்டி மார்க்கெட்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 24 மணி நேரமும் பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கின்றது.

ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனி நேரம். ஜெர்மனி நேரத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு ஒரு பாடல் வானொலியில் விளம்பரம். அந்த பாடலில் இருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையையும் நீங்கள் தேடி கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். விடை தெரிந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ள. ரெண்டு லேண்ட்போன் தொலைபேசி இலக்கம், 2 வைபர், 1 வாட்ஸ்அப் 1 இருக்கின்றது. அந்த நிலை இலக்கங்களில் இணைந்து கொண்டு உங்களுடைய விடைகளை தரலாம். அன்பர்களுடைய இந்த கேள்வியானது நீண்ட நாட்களாக பயணித்து கொண்டிருக்கின்றது. யாருமே முன்பகுதியை விடையை சொல்லுவதும் இல்லை, பின்பகுதி விடையும் சொல்லுவதும். இன்றுதான் அதற்கு இறுதி நாளாக நாங்கள் கெடு கொடுத்திருக்கின்றோம். எங்கள் நேயர்களுடைய மன வலிமையும் அவர்களுடைய திறமையையும் என்று சோதிக்கும் ஒரு நாளாக இருக்கப் போகின்றது. அந்த வகையில் இன்று அதற்கான விடையை உங்களுக்கு வேணுமென்றால் உதவி செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். போர்க்காலங்களிலும் இயற்கை அனர்த்தங்களாலும் ஏற்படும் இழப்புகள் தரும் வருத்தம் போல் பல மனித உள்ளங்களை வாட்டி வதைக்கக்கூடிய சொல்லொன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து போர்க்காலங்களிலும் இயற்கை அனர்த்தங்களாலும் ஏற்படும் இழப்புகள் தரும் வருத்தம் போல் பல மனித உள்ளங்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து பசியால் வாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். பசியால் வாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இதோ அதற்கான பாடல் உங்களுக்காக வானொலியில் தருகின்றோம். பாடல் விளங்கவில்லை, சொல் விளங்கவில்லை என்று சொல்லாதீர்கள். பாடலை காது கொடுத்து கிழிப்புள்ள மாதிரி கேளுங்கள். அன்புள்ளே, நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்கள், அதில் வருகின்ற சொற்களை எழுதுங்கள். அதில் வருகின்ற சொற்கள் தான் அந்த விடையாக வரும் உங்களுக்கு.

0: சரி அன்பு, ஒருவளை ஒழித்த பாடலை கேட்டீர்கள். பாடலிலிருந்து நான் கேட்ட கேள்விக்குரிய பதிலோடு நீங்கள் இணைந்து கொள்ளப் போகிறீர்கள். இன்றுதான் இதற்கான விடை கொடுக்கின்ற நாளாக அமையப்போகின்றது. விடை தெரிந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்வதற்கு முதல் நேற்று இணைந்து கொண்டார் வதனா அவர்கள். சண்டை என்று சஞ்சேபம் என்றால் சோர் என்று சொல்லியிருந்தார். ஷியாமலா அவர்கள் பாறையை சொல்லி பாகசாலை என்றால் மடம் என்று சொல்லியிருந்தார். ராதா அவர்கள் கரைதல் கட்டிச்சோர் என்று சொல்லியிருந்தார். தேவி தனராஜ் அவர்கள் பாறை பாகசாலை மடம் என்று சொல்லியிருந்தார். ராணி சம்பந்தர் அவர்கள் வெடி வெட்டிச்சோர் என்று சொல்லியிருந்தார். சித்ரா பவன் அவர்கள் தெரியவில்லை என்று சொல்லியிருந்தார். பிரசோதி அம்மா சிவநாதன் பாறை பாகசாலை என்று சொல்லியிருந்தார். பிலுமன அன்டன் அவர்கள் நீந்தி நீச்சர் கண்ணீர் என்று சொல்லியிருந்தார். அதனை தொடர்ந்து குணநாயகி அவர்கள் குளிர் குடிநீர் என்று சொல்லியிருந்தார். ஜியா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டார். கமலவேணி அவர்கள் நடுங்குது நன்கொடை என்றார். சதீஷ் அவர்கள் உடல் என்று சொல்லியிருந்தார் ஒல்லாந்திலிருந்து. அவரை தொடர்ந்து 13வது உதயன் அவர்கள் நடுநிசி என்று சொல்லி நன்கொடை என்று சொல்லியிருந்தார். சசி அம்மார்கள் நடுநிசி நன்கொடை என்று சொன்னார். ஜெயந்திமாலா அவர்கள் ஒன்றுமே கூறவில்லை, இணைந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அந்த அத்தனை அன்பு உறவுகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதற்கான முன்பதிவிடையோ பின்பதிவிடையோ நீங்கள் சொல்லவில்லை அன்பு உறவுகளே. இந்த நேரத்தில் ஒரு அன்பு உறவு இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா ராணி?
1: நான் நலமா இருக்கிறேன் நந்தி அண்ணா. இது சில வேளையில டெலிபோன் பேட்டரி இல்லாம நான் சார்ஜ் பண்ண வைக்க மறந்து வேலைக்கு போயிட்டு வந்ததுல இப்ப கொஞ்சம் இதா இருக்குது. நின்றா நான் வைபர்ல விரும்பி வருவேன் ராஜாண்ணா. உதவி
0: செய்யறதோட சம்பந்தப்பட்டது அல்ல. உங்கள் உடல் வந்து உடலோட சம்பந்தப்பட்டது.
1: உடலோட சம்பந்தப்பட்டது.
0: வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அந்த உறவுகள் இணைந்து கொண்டு சிறப்பிக்க ஆசைப்படுகின்ற வேகமாக இணைந்து கொண்டு விடையோடு வாருங்கள். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பிலோமினா. நலமா இருக்கீங்களா பிலோமினா?
2: கவலை துன்பம் தானே மேடம் புண்ணா போயிட்டு மாதிரி தான் நான் எடுத்தேன். அப்படித்தான் கேட்டது. அதுல இருந்து பின்னுக்கு வந்து புஷ்பமண்டா உணவு
0: புஷ்பமண்டாவா
2: பூனா இக்கன்னா தானா உம்மண்ணாண்டா உணவா உணவு உணவு
0: புக்கம் புக்கம்
2: பூனா இக்கன்னா தானா உம்மண்ணா
0: என்ன புஷ்பம்
2: புஷ்பம் பூனா புக்
0: சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்று கொள்கின்றோம். இணைந்திருக்கும் அன்புற வணக்கம்.
3: வணக்கம் ராஜண்ணா. நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ராதா. நீங்கள்?
3: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம்.
0: எப்பயும் அந்த பிள்ளையார் கோயில் தேர்
3: தெரியலண்ணா?
0: என்ன உள்ள இந்த லாக்குர்மோ பிள்ளையார் இந்த இது
3: தெரியல. நாளைக்கா? எனக்கு வடிவா தெரியல.
0: வடிவா தெரியல.
3: பாப்பம் தேடி பாப்பம் அங்கேயும் தெரியும் தானே யாரோட கேட்டு பாப்பம். நான் வந்து சங்கதி எடுக்கிறேன் அண்ணா.
0: சங்கதியா?
3: சங்கதி
0: சங்கதி
3: ஆமாம்.
0: சங்கதி என்றா உடம்போட சம்பந்தப்பட்ட சங்கதி
3: இல்ல, அது பாடல்களுக்கும் பெரும் சங்கதி என்று சொல்ல செய்திகள் அந்த குண்டு போட்டு இதண்டைக்கில் என்றாலும் அது என்ன இங்க இப்படி அழிவுகள் அதுகளுக்கு கேட்க கூட மனதுக்கு கஷ்டமாயிருக்கு.
0: சங்கதி என்ன, சங்கதி என்ன?
3: மற்றது வந்து இப்ப இயற்கை அழிவுகள்லயும் நாங்கள் அதை அறிஞ்சு கொள்ளைக்கு அதுக்கும் கஷ்டமாயிருக்கும். அதே போல மனிதர்களின் வார்த்தைகள் கூட சிலது நோக்கடிக்கும்.
0: இப்ப உங்களை சொல்லி தந்த நீங்க பிடிக்க இல்ல, உடலோடு சம்பந்தப்பட்டது.
3: அதை நான் கவனிக்கலையண்ணா, உடலோடு சம்பந்தப்பட்டதா?
0: உடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொல் நான் வச்சிருக்க வச்சிருக்க
3: சரி நான் பாக்குறேன்னா.
0: நன்றி, வாழ்த்துக்கள். ராதா கனகராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவருக்கும் நன்றிகள். மீண்டும் பாடலை உங்களுக்காக ஒலிபரப்புகின்ற நண்பு உறவுகளை, பாடலையை வழிவாக கேளுங்கள். வைக்கம் விஜயலட்சுமி தான் பாடுகிறார், அவருடைய இன்னொரு பெண்ணும் பாடுகிறார். அவருடைய குரல்லாம் கொஞ்சம் சொல்லலங்காரம் இல்லாமல் இருக்கின்றது.

0: நேரம் சரியாக 5:21 மைக்கேல் ராஷ்டிரத்தில் 4:21 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரசிலிருந்து ஒலிபரப்பாகும். உங்கள் அபிமான தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனி நேரம். ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சசியம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி ஐயா.
1: ஐயாவும் நலமாக இருக்கிறேன்.
0: நலமாக உற்சாகமா இருக்கிறேன். நன்றி.
1: முதல் சொல்ல சொல்றேன்.
0: ஓகே.
1: ரெண்டாவது மீனாவில யோசிச்சுட்டு வாங்க.
0: யோசிச்சுட்டு வாங்க சசியம்மா.
1: நன்றி.
0: மெலிந்து என்ற சொல்லை சசியம்மா அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் வதனா. நலமா இருக்கிறீங்களா வதனா?
2: நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நானும் நல்ல உற்சாகமா, கலகலப்பா, சந்தோஷமா. ஆண்டவன் புண்ணியத்துல உங்களோட அன்போட
2: சொல்றீங்க.
0: நீங்க அன்பில்லையா என்னில?
2: பாட்டுக்கு
0: நீங்க ஆட இல்லாதான் பெரிய காவலியா போச்சு.
2: இடங்கானா?
0: அடுத்த ஒரு பெருசா எடுப்போமா? வீட பெருசா எடுக்கணும். இந்த பழமொழி இருக்கு, ஆட தெரியாதுல என்ன சொன்னாலும்
2: நீங்க
0: எழுதி வீட்டுல வைக்கிறீங்களே, எங்களுக்கு ஒண்ணு
2: சொல்றேன்.
0: ஒரு பொம்பளை பாடுற பாட்டு தான் சொல் விளங்குது. இல்ல
2: வைக்கும் விஜயலட்சுமியும்
0: பாடினவா? அவதான் விஜயலட்சுமி. விஜயலட்சுமி தான். வைக்கோ வைக்கம் வைக்கம்
2: விஜயலட்சுமி
0: ஒரு ஆள் இருக்கா? அது இல்ல, அந்த மனசு இல்ல.
2: இவா
0: தெரியும், ரெண்டு கண்ணும் தெரியாது. வைக்கோ கேரளக்கண். சரி, அந்த பிரச்சனை போகாம சொல்லுங்க.
2: உடம்போட சம்பந்தப்பட்டீங்க
0: போர்க்கால சூழலை பாத்தீங்கன்னா வலிக்கும் தானே, இயற்கை அனர்த்தங்களாலும் வலி ஏற்படும். ஓகே, அது என்ன சரியான விடை? ஓகே,
2: திருமணம்
0: செய்து வீர பிள்ளைல கண்டு சந்தோஷமா இருக்கிறேன். அதாலதான் சொல்லி வருது. நன்றி, எனக்கு தெரியல. நன்றி. அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் சகோதரி.
2: நலமா இருக்கீங்களா?
3: ஓ நலமா இருக்கு.
2: ஏன் நீங்க ஏழு நாள் இந்த நிகழ்ச்சி நடந்தது நீங்களே என்பது இல்ல. அவர் திருமதி இணைந்து கொண்டார் எங்களுடைய தேவி அன்டன் அவர்கள். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கிற ராணியை சொல்லுங்க. ராணி
4: வணக்கம். ராஜா
2: சொல்லுங்கள்.
4: உடம்போட சம்பந்தப்பட்டதுன்னா வேலி என்று தான் நானும் எடுக்கிறேன்.
2: நீங்களும் ரொம்ப
4: இந்த சில கணக்க சொல்லுகளை நானும் எடுக்காம விட்டுட்டேன்.
2: ஓ,
4: இன்னைக்கு நீங்க சொன்ன பிறகு வேலி எடுத்துட்டு அது அந்த என்னன்னா அந்த கிழங்கு வகையில அந்த என்னன்னு சொல்லிட்டுனா தாமர கிழங்கு அப்படி எதையும் சாப்பிட்டவே அந்த பசி நேரத்துல.
2: ஓ, இயற்கை அனர்த்தங்களாலும் ஏற்படும் இழப்புகள், அதாவது உடம்போடு சம்பந்தப்பட்ட ஒரு இழப்பு. அது என்ன?
4: வலி.
2: ஏன் வலி என்று உடனே போடுறீங்க? வலியை விட வேற ஒன்றும் இல்லையா?
4: நடைபெறும்
2: நடைபெறும் சகோதரி ஒரு சோதனைய பாத்துட்டா. நானும் திங்கட்கிழமையும் ஒரு சோதனைய பார்த்து அந்த அந்த இது என்ன மூளையில ஓடிக்கொண்டே இருக்கு சகோதரி. போர்க்காலங்களிலும் இயற்கை அனர்த்தங்களாலும் ஏற்படும் இழப்புகள் தரும் சம்பருத்தம் இழப்பு. அந்த இழப்பு அதானமா? நான் ஐயோ இல்லையண்டா சொன்னான், வலி இல்லையண்டா சொன்னான்.
4: இல்ல வலி சரியா இருக்கு.
2: நான் சரியான சொல்ல வெளிக்கல, சரி வந்து விட வந்து சொல்றேன் உங்களுக்கு. நீங்க வடிவாக உணர்வு பூர்வமாக உங்களை உள்ளத்தால நீங்க நினைச்சு பாருங்க.
4: கஞ்சி ராஜா அண்ணா.
2: என்னமா?
4: வலியில இருந்து
2: முடிக்க போறா வதனி. இந்த நிகழ்ச்சிக்கே வாரதில்ல. எப்படி நலமா இருக்கீங்களா வதனி?
3: நான் நலமா இருக்கிறேன். நீங்க?
2: நல்ல சௌக்கியமா உற்சாகமா கலகலப்பா இருக்கிறோம் சௌத்ரி. நீங்களா உணர்வாக கண்டுபிடிக்க எடுத்து
3: அது அந்த வைக்கத்தின் சொல்லு வந்து வெளியில வருகிறது. மற்றவாண்டுதான் அந்த சொல்லுகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. வைக்கம் படிக்கல நல்லா கிளியரா வருகுது அவட குரல். அப்ப இதுல நான் இதுல வந்து நீங்க உடல் சம்பந்தப்பட்டான்னு சொல்றீங்க. இதுல வந்து அந்த தலைகுனிவு தலைகோலம்
2: அதுக்கு போகாதீங்கம்மா.
3: அப்படி போக வேண்டாம்.
2: அப்படி போக வேண்டாம். நீங்க பாவம் பர்த்தகாரி ஆயிருவீங்க. நீங்க சிம்பிளா யோசிங்க.
3: சிம்பிளா யோசிக்கிறான்டா அதுதான் அந்த வலி தான்.
2: வறுக்கு கஞ்சியா?
3: அது எனக்கு தெரியும், என் தேடி தான் பெற.
2: சரி, அப்படி போட்டுட்டு போட்டு விடுறோம் கதியா வாங்க.
3: ஓ, கஞ்சி தானே கடைசியில கொடுத்ததே. சரி, நான் தேடிக்கேன்.
2: அவர் மதனி மோகன் அவர்கள், மதனி மோகனை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்தான் கூற. வணக்கம்.
5: வணக்கம்
2: குணா, நலமா இருக்கிறீங்களா? நன்றி குணா. சொல்லுங்க குணா, உங்களை நிறைஞ்சு வடிய கண்டுபிடிச்சு
5: நீங்களும்
2: அதுல அதுல ஒரு பொம்பளை பிள்ளை பாடுறது குணநாயகி பாடுற மாதிரி கொண்டு விளங்குது. ஒரு சொல்லு தமிழ் அச்சுறுத்து சொல்லுவீங்க. அப்படி தமிழை சாக விட மாட்டீங்க.
5: ஒரு சொல்ல ரெண்டாக்கி சொல்ல மாட்டேன்.
2: ஓடினா ஓட்டும்
5: தான்
2: சொல்றது. வறுக்கு வறுக்கு அரிசி ஏண்டா வறுக்கு சோறு ரெண்டா, அது கஞ்சி அது கூட சிஸ்டர் தான் சொன்னவா? அவர் குணநாயகி அவர்கள், குணநாயகியை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வைபருடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
2: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
6: ஒன்று
2: 48 37 16 75 சகோதரர் ஜெயபாலன். நீங்கள் எனக்கு இந்த நிகழ்ச்சி நான் இப்ப 6 மணிக்கு முடிப்பேன், அந்த நேரத்தில் நீங்க எடுங்க.
6: 48 37 16 75
2: நன்றி சார். மறக்க கூடாது. ஏன் நிகழ்ச்சிக்கு வரல நீங்க? ஓகே, நன்றி சகோதரம். அவர் சகோதரர் ஜெயபாலன் அவர்கள் டென்மார்க்கில் இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் சித்ரா. நலமா இருக்கீங்களா சித்ரா?
7: நாம் பயந்துட்டேன்.
2: அப்படியே மிதக்கிறார் காசுக்கு மேல.
7: நானும்
2: கொஞ்சம்
7: கேட்டுட்டு
2: படுத்துட்டேன்.
8: இந்த பெரிய மகான் வந்து உங்களோட கதைக்க போறோம்னு சொன்னா நல்ல நிகழ்ச்சி எடுத்தானே தரிசனம் எடுப்பார். அதான் என்ன கத்தி கத்தி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லு சொல்லுன்னு சொல்லி
9: வலியிலிருந்து
8: நல்ல கஞ்சி கொஞ்சம் கஞ்சி குடிச்சு பாக்கணும் நாளைக்கு.
9: கஞ்சி சரியண்டு சொல்றீங்களா?
8: இல்ல இந்த கஞ்சி குடிச்சு பாக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள். கஞ்சி தான் கிழமை கிழமை குடிச்சிட்டு இருக்கோம். நன்றி, வாழ்த்து. கோயிலுக்கு போய் கும்பிடுவாங்க. அவர்களை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புரம். வணக்கம். வணக்கம். மீண்டும்
10: நானும் வரைக்கு கஞ்சியும் எடுத்தன, சோறுக்கும்
8: எடுத்தனும்
10: சோறு வரைக்கு வந்தா கஞ்சி.
8: நான் விளையாண்டு சொல்ல இல்லையே, விளையாண்டு சொல்ல இல்ல. அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
11: வணக்கம்.
8: வணக்கம் மிஸ்டர் ராஜலிங்கம். ராஜலிங்கம், நீங்க ஊர்ல நிக்கிறீங்களா? எங்க நிக்கிறீங்க?
11: நான் இங்க சவினி தம்பிள் பேரப்பள்ள
8: வெள்ளிமலர்
11: கடிக்கு லைன் பெரியல மற்றதுக்கு
8: கிடைச்சது வெள்ளிக்கிழமை வந்திருக்கீங்க.
11: சிவராமி அம்மன்
8: அப்பதான் கேட்டேன். ராஜலிங்கம். ராஜலிங்கத்தை தொடர்ந்து வாட்ஸ்அப் மகாராணி வந்திருக்கிறார். வணக்கம் வாட்ஸ்அப் மகாராணி.
12: இனிய வணக்கம். எங்களுடைய அன்பான ராஜா அண்ணாவோட கலைக்கிறது மகிழ்ச்சி.
8: நீங்க சும்மா போய் சொல்லாங்க, பாட்டுக்கு வந்துட்டே ஓடினீங்க.
12: உங்களுக்கும்
8: மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையா போக்கு
12: கடவுள் துணியோட
8: நல்லூரான் கொடியேற போறான்.
12: அலங்கார
2: கந்தனை கொடி இருந்தா தெரியாது, அந்த நகையில மல்லி போட்டு கண்டு
12: அலங்கார கந்தனுக்கு அந்த மாதிரி வளைவுகள் வச்சு அது வச்சு நடக்குதான். குடிச்சியில ஒன்றை கொடுத்ததான் செய்தியில கேட்டேன்.
2: எல்லாம் காசுக்கு தான், எல்லாம் காசுதான். திருப்பதிக்கு அள்ளி குடுக்கறது, ஒரு வீடைக்கு கொடுத்து ஒரு
12: ஐயப்பனுக்கு
2: அள்ளி குடுக்கறது. அங்க ஐயப்பன் கோயில்ல வெள்ளங்கள் மூட்டை மூட்டையா கொண்டு போயிட்டு வெள்ளம்.
12: ஆமா, என்ன செய்யறது, கடவுள் தெய்வங்கள் அருளாச்சி இருக்கிறவழியத்தானே எப்படி எல்லாரும் மூடினா.
2: நன்றி வாழ்த்துக்கள் சோறும்.
13: வடிகஞ்சி கஞ்சி ஆக்கி குடிக்கிறது வேற, வடிகஞ்சிதான் கூட குடிச்சது. என்ன குடிக்கிறது
2: அம்மா தருவா?
13: அம்மா உடனே அம்மா உடனே தருவா அந்த குடிக்கன்னு சொல்லி.
2: தேங்காய்பாலம் பிட்டு உப்பும் பிட்டு. ஆனா இதுவும் வரும் சகோதரி, ஆனா விடையா வராதம்மா.
13: விடையா
2: வராது மதனி, நீங்க எடுப்பீங்கன்னு பார்த்து நீங்க எடுக்க இல்ல.
13: நன்றி வணக்கம்.
2: அவர் வதனி அவர்கள் வதனியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பூர்வா வணக்கம்.
14: வணக்கம்
2: பிரியமா, நலமா இருக்கீங்களா?
14: நன்றி,
2: நாங்களும் நல்லா. உங்க அன்போட நல்ல உற்சாகமா இருக்கணும். எப்படி இருக்கிறோம் கூட இல்லத்து அரசன்
14: இருக்கிற
2: நல்ல உற்சாகமா இருக்கிறார். சேனீர் எல்லாம் குடிச்சிட்டாரா?
14: ஆமா.
2: ஓகே, அப்ப சொல்லுங்க, நீங்க வந்து உஷாரா சொல்லுங்க. அப்படியே
14: பன்னெண்டாம்
2: தேதி ஆடி மாசம்
14: சாப்பிடலாம்
2: போனா பாப்பம் பிள்ளையார். முதலாளியே நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு, அடிச்சு கேப்போம் போய்.
14: அவர் இறந்துட்டார்?
2: அவர் தான் அப்படியே வச்சிருக்க கோயில், அவர் தான் முதலாளி நிர்வாகம். சரி சொல்லுங்க.
14: நான் வந்து
2: வெளியில இருந்து
14: பின்னால
2: தெரியல. நன்றி வாழ்த்துகள். அவர் பிரேமா ஹைலாயநாதன், அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்பூர் வணக்கம்.
15: வணக்கம்
2: அண்ணா. வணக்கம் சுவாசினி, நலமா இருக்கீங்களா?
15: ஓ நாங்க நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கு கபால் அடியோ?
15: ஓ அப்படியும் இருக்கு.
2: அப்படியும் இருக்கு.
15: என்ன
2: விளையாட்டுறா? நீங்கள் எதிர்நீச்சல் போடணும் சௌரம். எதிர்நீச்சல் போட்டாதான் வெற்றி. நீங்க நல்ல விட சொல்லுங்க பாப்போம். பாப்போம்
16: வரகரிசி
2: பொங்கல் என்ன வாங்கி உங்களுக்கு வரகரிசி பொங்கல் தானோ?
16: இல்ல அரிசியும் சாதம்
2: மாற்றுகள்
16: வணக்கம்
2: வாட்ஸ்அப்.
17: வணக்கம் ராஜாண்ணா.
2: நீங்க எத்தனாவது முறை வாரீங்க?
17: வலியுணவு, வலியுணவுண்டா கட்டிச்சோறு மாதிரி.
2: ஓ
17: அது சரியா வருமா? வட்டு
2: கட்டிச்சோறு,
17: வலியுணவு கட்டிச்சோறு
2: எனக்கு சரியா இருக்கு மேடம். உங்களுக்கு விடிய சொல்லுங்க புள்ள.
17: ஓ அதைத்தான் சொல்றேன், வலியுணவு மற்றது வலி உணவு கட்டிச்சோறு.
2: வலி உணவு
17: அல்லது சுபாஷினிக்கு ராஜாண்ணா சில வேளையில ப்ரெஷர் இருக்கும், ப்ரெஷர் டேப்லெட் எடுக்க சொல்லி சொல்லுங்க.
2: என்ன ஒரு நாள் இருக்க போது மனவலி வராது. நீங்க கிட்ட வந்துட்டாங்களேன்னு சொன்னால இல்ல புள்ள.
16: நான் வலிக்குத்தான் பின்னால சொல்ல எடுத்துட்டு வந்தேன். நான் பத்தமண்டா சோறு
2: இல்லையம்மா, அது வராது. சொல்லி தந்தா நீங்க புடிச்சிருவீங்க. ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் ராணி சமந்தர் மீண்டும் வருகிற அஞ்சாவது முறையா வர ராணி சமந்தர் அஞ்சாவது முறையா வந்து சொல்லுங்க ராணி.
17: மெலிவு அது சரியண்டா மென்னடையண்டா அது பட்டில் அப்பம்.
2: இவ்வளவு காசு கொடுத்து வட்டில அப்பம் வாங்கி கொடுப்பாங்களா? இவ்வளவு காசு கொடுத்து என்ன சொல்றாரு? பசியால் வாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவற்றில் ஒன்று. உங்களுக்கு எத்தனை கத்தி கத்தி எனக்கு வருத்தம் திரும்ப.
17: அது வந்து அந்த அப்பமோட சம்பந்தப்பட்ட
2: அப்பமா இவ்வளவு விலையம் அப்பம் சுட்டு தருவான் அவர் தான் தானம் செய்யறவன். ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல இது 500 1000 இவ்வளவு பெரிய அது அது அனர்த்தம். போர் அனர்த்தங்களாலும் போர் காலங்களாலும் இயற்கை அனர்த்தங்களாலும் ஏற்பட்ட சம்பவங்களுக்கு அகதியில் வந்தா அவ்வளவு வரும்.
17: அது வந்து மெல் அடின்றது அப்ப வெர்க்கம் ராஜா, அது அப்பத்தோட சம்பந்தப்பட்டது. சும்மா அந்த மீளால மாவு கிள்ளியா
2: இப்ப என்ன விட சொல்றீங்க ராணி? சொல்லுங்க ராணி.
17: மெல் அடி என்று சொல்லி பாக்க
2: என்ன முன்னுக்கு என்ன எடுத்துறீங்க? நன்றி. அவர் சகோதரி ராணி சமந்தர். ராணி சமந்தரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அவருடைய தொடர்பை நாங்கள் இணைக்க முடியவில்லை. அன்பு உறவு

0: நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க.
1: கடவுள்கிட்ட கடவுள்கிட்ட கேளுங்க. சொல்லுவே
0: நீங்களே உடைய வச்சிருக்கீங்க.
1: என்னமா
0: நீங்களே உடைய வச்சிருக்கீங்க?
1: என்னட்ட இல்ல பிள்ளை.
0: உங்கள்கிட்ட இல்லையா?
1: நீங்க தான் நல்ல பிள்ளை. குண்டக்க மாட்டேங்க, கேள்வி கேட்க மாட்டேங்க, நல்ல கேள்வி அப்படிங்க. குண்டக்க மாட்டேங்க, கேள்வி கேட்கணும்.
0: பொங்கல்
1: சுவாசினி எப்படி செய்வேந்திர
0: அவர்
1: சகோதரி ஜெயந்திமாலா. ஜெயந்திமாலாவை தொடர்ந்து பைபர் ஊடாக இணைந்திருக்கும் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம் ராஜண்ணா.
1: எப்படி இருக்கீங்க தங்கச்சி?
2: நாங்க நல்லமா இருக்கிறோம். நீங்க?
1: ஓ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இப்படி நல்ல வழியா போச்சா? விரதம் எல்லாம்
2: மத்தியானம் சாப்பிடவே இல்லை. நீ
1: அதான் தங்கச்சி வடிவா வருவீங்க, நீங்க சாப்பிடாம கொஞ்சம் கிடவுங்க. சாப்பிடுங்க. நீங்க என்ன அரிசி சியாமலா சமைக்கிறீங்க? குத்தரிசியா அல்லது பொன்னி அரிசியா?
2: இல்ல, இந்த இஞ்சத்தே யுஎஸ்ஏ பாயில் ரைஸ்.
1: ஆ, அந்த ஹோயில், அந்த மிச்சாட்.
2: அங்கட மில் சாட் அரிசி.
1: ஆ, மிச்சாட்.
2: அந்த அரிசி தான் பாவிக்கிறேன். குத்தரிசி இடக்கட போடு.
1: என்ன விலை குத்தரிசி? ஒரு கிலோ?
2: அது தெரியாது.
1: ரெண்டு ரெண்டு தொண்ணூறுக்கும் இருக்கு, மூன்று பதினஞ்சுக்கும் இருக்கு.
2: அறியாமலே
1: அந்த பிள்ளையார பற்றி நினைச்சு எல்லாருக்கும் அறிய வச்சு எல்லாரும் தங்கள் அறிஞ்சு உள்ள போறார்கள். இப்ப குடியேற்றம் இப்ப தீர்
2: கண்டுபிடிச்சீங்க
1: சியாமலா?
2: மெலிந்து
1: அந்த சொல்லோட சசியம்மா வரையில பறந்துட்டா? சசியம்மா ஐயாவோட இங்க போயிட்டா? இல்ல, அவளுக்கு
2: பிடிபடையே இல்லையா? பின்விட இல்ல, அந்த பானுக்கு என்னவோ மேனாவில சொல்றதே ஞாபகம் வருது.
1: என்னண்டு?
2: பானுக்கு மேனாவில ஏதோ ஒரு சொல்லி இருக்குது.
1: பானுக்கா?
2: ஓ, பானுக்கு.
1: ஓ, வீட்டை வந்து காரணம் பாட்டிட்டீங்களா?
2: நன்றி,
1: வாழ்த்துகள். அவர் சியாமலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சியாமலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். பாட்டுல வருது இடை மெலிந்தா அப்படியே
0: வருது.
1: சசியமாண்டியே பாவம், அது கஷ்டப்பட்டு மெலிந்து சொல்ல நீங்க இடை என்று சொல்லிட்டீங்க. தேடின விட இதுதான் இடை. இடை இடை மெலிந்து எனக்கே அஞ்சு கிலோ நான் ஆபரேஷன் செய்ய போறோம்னு
0: சொன்னோடனே
1: அப்படியே மெலிஞ்சு போச்சு. அஞ்சு கிலோ, அஞ்சு கிலோ
0: பயத்துல

0: அது இந்த தனிப்பட்ட இது.
1: எனக்கும் பயம் இருக்குதான், உண்மையா பயம் தான் எனக்கும். அந்த இடையை கண்டுபிடிக்க உங்களை நாள் போட்டு உங்களை தர்சன் எப்படி சுத்தி இருக்கிறார்,
0: என்ன
1: மாதிரி எத்தனை பேப்பர் புள்ள, எத்தனை பேப்பர் நிறைந்த வாழ்த்துகள்.
0: உங்களோட
1: கண்டுபிடிக்கல, பெரிய வெயிலியா உங்களுக்கு?
0: என்று
1: சொல்லு, இனா இல வராதம்மா, இடை இடை இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு இதயங்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு நல்ல பொழுதாக மலர வேண்டும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு ரகுவுக்கு விடைவை கொடுத்து ரகுவுக்கு இடம் கொடுத்து உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே. நடைபெற்றது ஜெர்மனிய நேரம்.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் கலஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம். பரிசு லாட்சப்பலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரி மஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலை ஷெரி மஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகில் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ் 38 05 வான்கூவர் கனடா.
3: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
2: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VPS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள் சுவிசிலே VPS Finance GmbH.
4: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரக்சர் ராசா 3098
2: சுவிஸில். நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: வன்கூவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
6: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இருக்கு இல்லாத இந்த விஷயத்தை போறேன். இப்ப ஒரு நான் இந்த ராட்ட போறேன்.
5: இருக்கா?
6: ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்பா லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, ஒரே கல்ல செண்டு மாங்க அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் தெரிய வரப்போகுது.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
7: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம்? ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
5: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க, இது தெரியாம.
2: ஆமாம், இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
8: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள் வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
9: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
10: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
9: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
11: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
9: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
10: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40 சைபர் சைபர். பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-42-41-77-67 அல்லது 06-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. உலக வான்தரப்பெங்கும் 26 ஆண்டுகளாக ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி.

தடைகள் அனைத்தும் உடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழொலி இணையத்தில் www.trttamilari.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல் சாட் 9 பாகையில் 11727 வேத்திக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழொலி.

வணக்க நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலைக நேரம் சரியாக 6:17 ஆச்சு. ராஜ்யத்தில் 5:17 நிகழ்ச்சியின் வரிசையில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்துக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எப்படி அன்பு உறவுகளே, நலம்தானே, நீங்கள் நலமாக இருக்கலாம் அல்ல, இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றும் பலமை போல் ஆரம்பத்தில் பாட்டும் படமும், அதனைத் தொடர்ந்து எதிரொலி, அதனைத் தொடர்ந்து பல்லவி தேடும் சரணன் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது

பாட்டும் படமும். பாட்டும் படமும் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்துடன் இன்றும் வளமை போல் ஒரு பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன். அந்த வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் வளமை போல் தான் 0314823154 அல்லது 0033951 48 47 71. வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கின்றது 0033689586529. வைபர் இலக்கம் 0033650747. அந்த வகையில் இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ.

0: ஆம், இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல் வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து, கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் தருகின்றேன். 0348 3215 4, 0051 5147 4771, வைஃபர் இலக்கம் 0033650, சைபர் 7 74 27, வாட்ஸ்அப் இலக்கம் 0033680 9586 55 29. இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்படுகின்றன. ஆம், அந்த வகையில் வளமை போல் இன்றும் சந்தோஷ நேரத்தை சந்தோஷமாக ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கின்றார் எங்கள் கணேஷ் அண்ணா அவர்கள். வணக்கம் அண்ணா. எப்படி அண்ணா, நலமா? ஓ, நான் நலமா இருக்கேன். நீங்க அண்ணா?
1: நல்லா இருக்கும் அண்ணா.
0: உங்க நாட்டுல எப்படி அண்ணா காலநிலை?
1: வெயில் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு.
0: குறைஞ்சது கவலையா அல்லது சந்தோஷமா?
1: சந்தோஷம். அடுத்த கிழமை கூடும் போல பார்ப்போம்.
0: அது கவலை என்ன?
1: விட்டு விட்டு வருது பரவாயில்ல,
0: வாழ்க்கை மாதிரி போகுது.
1: கொஞ்சம் சந்தோஷம்.
0: சரி, அப்ப சந்தோஷத்தோட நீங்க என்ன சொல்ல எடுத்தீங்க?
1: பால் எடுக்கிறீங்களா குடம் எடுக்கிறீங்களா என்ன எடுக்கிறீங்க
0: சரி, விடுமுறைக்கு ஒரு இடம் போக இல்லையா?
1: வீட்டு வர வேண்டியது. வெயிலுக்கு நாங்கள் படிக்கல. நன்றி, வணக்கம்.
0: ஓகே, நன்றி கணேஷ்.
1: ஓகே, நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார், கணேஷ் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம், ஆம், உங்களுக்கான வாசல் கதவு திறக்கப்பட்டுள்ளது. இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்
0: பாபு. வணக்கம் பதனா தயாளன்.
2: நான்
0: நலமா இருக்கேன். நீங்க? சரி,
2: நலத்தோட
0: லூட்ஸுக்கும் போயிட்டு அப்படியே போத்துக்கல்லுக்கும் போலாம்னு இருக்கிறேன். ரெண்டு கிழமை, அதாவது 14 21 வரமாட்டேன். ஆனா பதிவு செய்து கொடுத்திருக்கிறேன். யாராவது வந்து நிகழ்ச்சி நடத்தினால் வராது, இல்லாட்டி பதிவோட வரும். கல்யாணம் எடுக்கிறீங்களா? கல்யாணம் எடுத்து
2: கல்யாண
0: காலமா?
2: ரொம்ப பிரமாதம்
0: என்ன? ஓகே, நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் எங்கள் ரோசாலி.
3: வணக்கம்.
0: நலமா
3: இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் ரோசாலி மாதிரி நலமாக இருக்கிறோம். நன்றி.
3: நலமா இருங்க. நான் வந்து கல்யாணம் என்று.
0: கல்யாணம் எடுக்கிறீங்களா நீங்களும்? கல்யாணம் எடுத்து
3: கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் பிரமாதம் என்ற பாடலுக்கு.
0: ஓகே, படம்
3: கல்யாணம்.
0: கல்யாணமா?
3: கல்யாணம்
0: கல்யாணம் பாடம் படம்
3: என்ன படம்?
0: ஓகே, நன்றி அம்மா.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் எங்கள் விபி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் விபி.
4: பக்திமயமான வெள்ளிக்கிழமை மாலை வணக்கம் ரகு. ஒன்றிலிருந்து விபி, நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுக்கு வேண்டிக் கொண்டு இதுவரைக்கும் நாலாவது சாப்பாடு சூப்பர், இரவும் ஐந்தாவது சாப்பாடு சாப்பிடுவேன். காலம பேபியோட, மத்தியானம் கேமாவோட, ராஜானோட, இப்ப ரகுவோட, இரவுக்கு மீண்டும்
0: கேமாவோட.
4: இசை இல்லாமல் கேமா தான் நடக்கும்.
0: அப்படியா?
4: தகவல் ஆமாம் சொல்லிட்டா?
0: சரி, ஓகே.
4: தகவலையும் கூறிக்கொண்டு வெள்ளிக்கிழமை வெள்ளியத்தான் என்ன நடக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை விரதம் படம்.
0: வெள்ளி எடுக்கிறீங்களா?
4: வெள்ளி எடுத்து வெள்ளிக்கிழமை விரதம் படம். சோழி சுரட்ட வேண்டாம். வெள்ளிக்கிழமை விடியும் நேரம்
0: விளங்கி இந்த வெள்ளிக்கிழமை எடுத்தோன்னா ரகுவோட கொஞ்சம் பிரச்சனை பட வேணும்.
4: கொஞ்சம் பிரச்சனை அண்ணக்கும் தம்பிக்கும் பிரச்சனை வேற கூடாது. இறுக்கி அணைஞ்ச உமா கொடுத்து அடுத்த பாடம் என்ன? சந்திப்போம்
0: என்ன?
4: நன்றி
0: ராகு. நன்றி. அவர் விபி அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் பொங்கையூர் ராஜா.
0: வணக்கம் ராஜா. பொங்கையூர் ராஜா, நலமா ராஜா?
5: நலமா இருக்கு. நாங்கள் நீங்கள் எப்படி?
0: நலமாக இருக்கிறோம்.
5: நீங்களும் நலமாக வாழ இல்லாமல் வேண்டிக் கொண்டு. நான் வந்து பூ எடுக்கிறேன்.
0: பூ எடுக்கிறீங்க? ஓகே.
5: பூக்கள் விடும் தூது இருக்கு தானே படம்?
0: படம் இருக்கு. பூக்கள் விடும் தூது.
5: பூ வைத்த பூக்கள் சொந்தமா?
0: பூ வைத்த பூக்கள் சொந்தமா?
5: அந்த படம் எடுக்கிறேன்.
0: ஓகே, சரி. நன்றி. நன்றி ராஜா.
5: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்
0: பேபி. பேபி சிவா செல்ல குரல்ல அறிவிப்பாளராக வந்திருக்கிறீங்க என்ன? அந்த அப்படியே தொடர உணவு இல்லாமல் இறைவனை வேண்டிக் கொண்டு என்ன சொல்லோட வந்தீங்க? கல்யாணம் எடுக்கிறீங்களா? கல்யாணம் எடுத்து கல்யாண ராமன். சரி, வருமா? கல்யாண ராமன் என்றே ஒரு ஆள பேர் இல்லையா? சரி, பாடல்
6: வந்து கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே.
0: கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, அந்த பாடல் என்ன? நல்ல காலம் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாம் என்ற பாட்டை சொல்ல
6: இல்லை.
0: யாராவது வந்து சொல்லுவார்கள் தானே பாப்பன் கல்யாணத்தை எடுத்து போட்டு
6: என்ன?
0: ஓகே, நன்றி அம்மா. ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் எங்கள் பேபி சிவா அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கள் சசி அம்மா? கண்டுபிடிக்கலாம் போயிட்டு. அந்த போட்டோல நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க? முன்னுக்கா பின்னுக்கா?
7: என்ன அப்படி முன்னுக்கு?
0: முன்னுக்கா
7: இல்ல பாருங்க பாருங்க, முன்னுக்கு இல்ல இடையே.
0: பாத்தீங்க, உங்களுக்கு ஒரு கண்டுபிடிக்கலாம இருக்கு.
7: இல்ல இல்ல, நான் இல்ல இல்ல, நான் பைபர யோசிச்சு நாங்கள் ஐயா நான் நிக்கிறது என்ன?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நாலு நீங்க அந்த பள்ளிக்கூடம் படிக்க.
7: நான் இப்பதான் டிஆர்டி வாட்ஸ்அப் நம்பர் இப்பதான் கொடுத்த நான் இந்த எங்கட வாட்ஸ்அப்புக்கு.
0: ஆஹா,
7: நானும் கல்யாணம் எடுத்து பாடல் வந்து கல்யாண தேனிலா காச்சாத பால் நிலா.
0: கல்யாண தேனிலா காச்சாத பால் நிலா. படம்
7: கலாட்டா கல்யாணம்.
0: பாத்தீங்க, பேபிக்கு ஒரு குட்டு கொடுத்து விடுங்க என்ன?
7: அவ கல்யாணம்
0: உங்களை காப்பாத்திட்டான்னு சொல்றீங்களா?
7: ஒரு
0: ஆளை குறிக்கிறது. கல்யாண ராமன்
7: கல்யாணத்துக்கு கொடுக்கற பரிசு.
0: அது சரி அது சரி அது சரி. இவா கொண்டு வந்தது கல்யாண ராமன்.
7: ஓ அது போலதான்,
0: அது போலதான். காணைக்குள்ள ஒரு குட்டு கொடுத்து விடுங்க. இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் வதனி
8: மோகன்.
0: அவரே தான்
8: என்ன? ஆமா நலமா?
0: ஓ நான் நலம். நீங்க?
8: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம். இல்ல இந்த கல்யாணம் வந்த உடனே நாங்கள் மறந்த பாட்டை நீங்க ஞாபகப்படுத்துறீங்க.
0: அந்த பாட்டை படிச்சுட்டு அதே மாதிரி கூட்டி
8: ஓடிட்டேன். அதுதான் உங்களுக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு.
0: கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமான், ஓடி போய் தான் கல்யாணம் கட்டினாங்க.
8: உதவி
0: செய்தது.
8: நன்றியம்மா. சரி வருந்தானே?
0: சரியா வந்துட்டது.
8: சரியா வந்துட்டு கண்டுபிடிச்சாலே ஒரு புள்ளையாயே.
0: இல்ல இல்ல இல்ல, புள்ள விட்டு இருந்தா பிடிச்சிருப்பேன்.
8: ஆமா. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம் தேவா.
0: ஜெயந்திமாலா சதாசிவம். எப்படி நலமா?
9: நாங்க நலமா இருக்கிறேன். நீங்க?
0: நலமாக இருக்க. கொஞ்சம் சேர்க்க இல்ல, சுவிஸ் பக்கம் போக காண இல்ல.
9: போவல
0: விடுதலை தரப்போறேன். புத்திசாலி ஆக்கி விட்டுட்டாவா? அதுல என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் குட்டி வைக்க சொல்லணும். நீங்க விடுமுறை கூட போகலையாமா?
9: வெள்ளிக்கிழமை படம்.
0: வெள்ளிக்கிழமை விரதமா?
9: வெள்ளிக்கிழமை விரதம்.
0: ஓகே.
9: படம் அப்ப வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலமிட்டேன்.
0: வெள்ளிக்கிழமை விடியும் கீழுக்கா விடல மேலையா?
9: இல்ல இல்ல,
0: கேள்விதான். அப்போ கோலம் போடலாம்.
9: கோலம் போடலாம். எனக்கு அவ்வளவு போட தெரியா.
0: கோலம் பேரே அதுக்கு ஒரு வடிவம் கிடையாது. அலங்கோலமா போகும். கோலம் போட்டீங்கன்னா சும்மா தூரம்
9: தானே.
0: இப்ப நீங்க தாமரை போட்டு நினைச்சுக்கண்டு போட்டீங்கன்னா அது அலங்கோலமா போகும். கோலம் சும்மா போட்டீங்கன்னா கோலமாவே போயிரும். ஓகே அம்மா.
9: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஜெயந்திமாலா சதாசிவம் அவர்கள் இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம் ரவண்ணா.
0: வணக்கம் சுபாசினி. நலமா?
10: நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்க
10: நலமா இருக்கோம் ரவண்ணா. நீங்களும் அப்படியே எல்லோரும் நலமா இருக்கணும் வேண்டிக்கொண்டு ரவண்ணா.
0: நீங்க எல்லாம் கோலம் போட மாட்டீங்களா? ஜெயந்தி மாலா கட போறீங்கன்னா அவ டியூஷன் தருவா, என்னண்டு கோலம் போடுறது.
10: அதுதான் இப்ப இல்ல, இப்பதானே எல்லாம் யூடியூப்ல பார்த்து எல்லாம் செய்யலாம், நாங்க வருவோம்.
0: அதான்டா உண்மை. என்ன
10: வீட்டு
0: பக்கம் அழைச்சல் போயிருப்பேன் எல்லாரையும். சாப்பாடு தர மாட்டேன், தருவோம்.
10: சாப்பாடு
0: கொடுத்துருக்கலாம். சரி சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல எடுத்தீங்க?
10: நான் வருவேன் என்று சொல்லி எடுத்து
0: வருவேன்.
10: உன்னை தேடி வருவேன் படம்,
0: உன்னை தேடி வருவேன் படம்,
10: பாட்டு வந்து
0: வருவேன்
10: நன்றி
0: அம்மா, நன்றி. அவர் இணைந்திருந்தார் வாட்ஸ்அப் மூலம், சுபாஷ் இணைந்திருந்தார், இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராணி. வணக்கம் ராணி.
11: வணக்கம் ரகுண்ணா.
0: நலமா?
11: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நந்தியண்ணா. நீங்க
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. சோமா வந்து சேர்ந்தீங்களா? விடுமுறை நாட்கள் தானே.
11: ரகு அண்ணா காசோட வந்திருக்கிறார்.
0: என்ன காசோட?
11: ஏதோ பணத்தோட வந்திருக்கிறார். பகடி விட்டவர்
0: ஆறு ராஜாவா? நான் அங்கால கேட்டுக்கோ.
11: தொலைபேசி
0: ஒன்று
11: வந்திருந்தது.
0: அது அந்த நாளையில வந்த பாட்டு.
11: இப்ப எத்தனை பேர் உங்களோட சேர போயிருந்தோம் சொல்லுங்க. அதோட நீங்க மாதாட்ட போய் கும்பிட போறோம். நீங்க இந்த மக்களை மக்காக்குறதுக்கு யோசனையோ?
0: இல்ல, வருமானம் குறைஞ்சிருது. போன வருடத்தை விட இந்த வருடம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. கொஞ்சம் பொய்யா சொல்லு சொன்னவா.
11: ஆமாம்.
0: கடந்த வாரம் அவர் ராஜா வந்தபடியா அதை நான் அவரை
11: அந்த சிறப்பாக்குற ஒரு நிகழ்ச்சி. சந்தோஷமா போகும். மற்றது கோடாலியான கோலம் போடலாம் தானே?
0: அவா பாத்தி கோடாலிய வச்சே கோலம் போடுவா.
11: அதுதான் நமக்கு அதை சொல்லிக்கொண்டு நான் இதை கல்யாணம் எடுத்து படம் வந்து கல்யாணமாம் கல்யாணமாம் என்ற படம் இருக்குதா?
0: கல்யாணமாம் கல்யாணமாம்.
11: நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு
0: ஓடி போகலாம்.
11: நன்றி அண்ணா.
0: ஓகே அம்மா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்த ராணி சம்பந்தர் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
12: வணக்கம் தோண்ணா.
0: வணக்கம் தேவி தனராஜ். எப்படியம்மா நலமா?
12: ஓ நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமா இருக்க. இப்போ கேட்ட குரலா இருக்குதுன்னு.
12: என்னையோ?
0: ஓ
12: போன
0: வெள்ளிக்கிழம
12: தங்கச்சி வடாவதி அருவாமண்டில அங்க ஜெர்மனி இருக்கிற சுவாசினிய கேக்குறீங்க, வட சாப்பிட கூப்பிட
0: வந்திருக்கலாம்.
12: நான் வந்திருப்பேன்னு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துருக்கேன். சியாமலா அக்காவே சொன்னவ கோயிலுக்கு சாமான்கள் வேண்ட போகணும், அப்ப லாச்சாப்பல்ல வேண்டி வேனில போட்டுட்டு அப்படியே அதுல முனியாண்டி விளாஸ்ல சாப்பிட்டுட்டு
0: ஒன்று
12: கூடி சமைச்சு சாப்பிட்டுருக்கலாம்.
0: நிச்சயமா நிச்சயமா.
12: அடுத்த முறை வரைக்கும் எல்லா உறவுகளும் என்னடா நிகழ்ச்சிகளுக்கு ஒன்று கூட கடைசி கொள்ளையிலாது அண்ணா நிகழ்ச்சிகள் இப்படி அடுத்தடுத்த நாள் நிப்பமா இருந்தா எல்லாரும் ஒரு இடத்த ஒன்று கூடி சமைச்சு சாப்பிட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். கதைச்சு டான்ஸ் பாத்து பாட்டுகள் மாத்தி போட்டீங்க அன்றைக்கு பாட்டுகள் ஒண்ணும் தெரியல. நீங்க
0: டைம் இல்லையம்மா, டைம்
12: இல்லாம
0: போயிட்டு.
12: சரி நான் சொல்றேன், இப்ப ரகுநாண்ட 50வது பிறந்த நாளைக்கு எல்லோரும் ஒன்று கூடி ரகுநாண்ட பாடல்கள் ஆடல்கள் எல்லாம்
0: பார்ப்போம். பாட்டு கொண்டு வந்த முதலே
12: சொல்லிட்டு நல்ல வடிவா
0: கம்ப்யூட்டர் உணர்ந்திருப்பேன். அதுக்கு இல்லாத நேரம் போதான் பெரிய கடைசி நேரம்
12: வாடுறது பிள்ளைகளை கூப்பிடுறதே பெரிய கஷ்டம். பிள்ளைகள் வந்துட்டு
0: இன்னைக்கு சரி நீங்க என்ன சொன்னீங்க
12: சந்திப்போம். நான் அலையில நீங்க சுகமா இருக்கணும்னா நான் வந்து பூ எடுக்கிறேன்.
0: பூ எடுக்கிறீங்களா?
12: பூ வந்து படம் பூவே உனக்காக.
0: பூவே உனக்காக
12: பாட்டு வந்து பூவே இளைய பூவே
0: சுகம் இளைய பூவே
12: சுதந்தரும் வசந்தமே அந்த பாட்டு.
0: நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம்ன்றது கூட நீங்க கொஞ்சம் கட்டிக்காரி முந்திட்டீங்க. என்ன ஏன்னு சொல்லுங்க பாப்போம்.
12: நீங்க எப்படி மாதாட்டத்தை செய்யறீங்களோ தெரியாது. நேர்கள் எல்லாருக்கும் இந்த ஒளி வடிவம் போடைக்க காட்டி கொடுத்துடுங்க என்று சொல்லிப்பட்டு வாங்கோ.
0: சரி நான் ஒவ்வொரு நேருக்காகவும் வேண்டிக் கொள்வேன். நன்றி அம்மா.
12: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ். இப்பொழுது இலக்கம் இரண்டு இணைந்திருப்பவர்.
13: வணக்கம் ரகு.
0: வணக்கம் பசுபதி கொண்ண நாயகி. எப்படி நலமா? முடிஞ்சது சும்மா உணர்ந்து காட்டிக்கொண்டே இருக்கிறார்.
13: என்ன
0: என்ன மாதிரி எனக்கு ஒரு இது கொண்டு கஞ்சி பார் நான் குடிக்கிறேன்னு சொல்லி. சரி நீங்க சொல்லுங்கம்மா என்ன சொல்ல எடுத்தீங்க?
13: மான் கண்டேன் மானைத்தான் நான் கண்டேன்.
0: என்ன? ஓகே நன்றி அம்மா.
13: ஓ நன்றி. வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் பசுபதி கொண்ணன் நாயகி அவர்கள். இப்பொழுது வைபர் மூலம் இணைந்திருக்கின்றார் தாகம் தீத்து கொண்ட நாதன் அவர்களுக்கு வணக்கம்.
14: ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நான் நலமா இருக்கேன். என்ன இந்த வரும்போதுல போட்டு கஷ்டப்படுத்தி என்ன?
14: வரும்போது
0: அது முடிஞ்சு, அது முடிஞ்சதுதானே. பேந்தேன் எனக்கும் காட்டிட்டு இருக்கிறீங்க,
7: உங்களுக்கு தாகம் வரட்டும்.
0: நானே கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. தோடம்பழம் கரைச்சி அதுக்கு ஐஸ் கட்டி போட்டு கொண்டு
7: வந்திருக்கிறேன்.
0: அதெல்லாம் வச்சுதான், சும்மா இல்ல. எப்படிநாதன் நலம்? நன்றிநாதன் நலம் தானே? நீங்க சந்தர்ப்பம் கிடைக்கல, நீங்களும் கலந்து கொள்ளலாம்.
7: என்ன செய்யற? பாப்போம்,
0: நிச்சயம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அப்போது கிடைக்கும் பொழுது கலந்து கொள்வோம் எல்லாரும்.
7: செய்யட்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லக்கூடாது? இதுக்கு வேற அர்த்தம் இருக்காண்டு. கல்யாணம்,
0: கல்யாணம்
7: வேற அர்த்தம் இருக்கா?
0: இருக்கா? இதுக்கு இல்ல, இல்ல
7: இதுக்கு இல்ல.
0: திருமணம் வண்டி இருக்கு.
7: கல்யாணத்து கலாட்டா கல்யாணம்,
0: கலாட்டா கல்யாணம். ஓகே,
7: கல்யாணமா? கல்யாண பந்தலிலே பொண்ணூஞ்சல் ஆடுதம்மா.
0: கல்யாண
7: பாட்டு,
0: கல்யாணம் வரும் பாருங்க. கல்யாண பந்தல், எனக்கு அது தாகம் வருது.
7: கல்யாண பந்தலிலே பொண்ணூஞ்சல் ஆடுதம்மா.
0: ஆடும் ஆடும், ஆனா கல்யாணம் உண்டு ஆடாது, ஆகாய பந்தல் ஆண்டு ஆடும். வந்த நீங்க ஒரு அம்பது வந்த நீங்க மாதாக்கு ஒரு அம்பது தந்துட்டீங்க. நன்றி,
7: நன்றியா?
0: ஓகே, நன்றிநாதன். நேரம் கிடைக்கும் போது இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. அவர் இணைந்திருந்தார் நாதன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் அகேனி குட்டி, எப்படி நலமா? என்னம்மா? நாங்களும் குட்டி மாதிரி நலமாக இருக்கிறோம். என்ன அப்பா அம்மா அண்ணா எல்லாரும் நலம் தானே? சரி, அகேனி குட்டிக்கு எப்ப எக்கொழுது வாங்குது? ஏன் அண்டை நீங்க அந்த இதுக்கு வர, நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தன? எல்லாரும் எதிர்பார்த்தவர்கள். எல்லாருமே எதிர்பார்த்தார்கள், எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். நானும் குட்டியும் வருமன் தான் எதிர்பார்த்தன் இருந்த நான். என்னம்மா?
14: எதிர்பார்த்தான்
0: நீங்க எல்லாரும் வருவீங்க. எல்லாருமே எதிர்பார்த்தவர், எல்லாருமே எதிர்பார்த்தவர். அப்படி இருந்தும் எல்லாருமே எதிர்பார்த்தோம். நானும்
14: ரெண்டு நாள் லீவ் எடுக்கணும். ஒரு
0: நாள் வந்த ஒரு நாள் வந்த உடனே திரும்பி போகல, அது
14: அடுத்த நாள் விடியவே இல்ல. அப்ப அதோட பார்த்தலாமே லீவ் உடனே எடுக்கலாம்.
0: சரி, பரவாயில்ல, இன்னொரு நிகழ்வுல சந்திப்பம் தானே? இன்னொரு நிகழ்வுல சந்திக்கலாம். சரி, பரவாயில்ல, இன்னொரு நிகழ்வுல சந்தித்துக் கொள்வோம். சரி அகேனி குட்டி, நீங்க என்ன சொல்ல எடுத்தீங்க?
15: என்ன
0: எடுத்தீங்க? சங்கமா?
15: தங்கம்
0: எடுத்தீங்களா? நீங்களே ஒரு தங்கம், நீங்க ஏன் தங்கத்தை எடுக்கிறீங்க? அகேனி என்று சொல்லிருக்கலாமே. சொல்லுங்கம்மா, தங்கத்துக்கு பாட்டும் படமும் சொல்லுங்க. தங்கம் எடுத்து தங்கம் படம், தங்கமே தங்கமே பாட்டா? சரி, அண்ணா என்ன
15: செய்யறான்?
0: சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறானா? இந்த வர எத்தனை சண்டை பிடிச்சீங்க?
15: என்னம்மா?
0: என்னோட சண்டை பிடிக்கிறதுக்கு நிக்கிறானா? என்னோட சண்டை பிடிக்க நிக்கிறானா? வரட்டுக்கு வரட்டுக்கு, அவர் வரட்டுக்கு. என்ன? ஓகே, சரியம்மா. நன்றி வணக்கம் அம்மா. அவர் இணைந்திருந்தார் அகேனி குட்டி அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் மூலம் எங்கள் புஷ்பா அம்மா. வணக்கம் புஷ்பா அம்மா.
16: வணக்கம். எங்களுடைய அன்பான ரகுவோடு உரையாடுவது மற்ற மகிழ்ச்சி.
0: நலமாக இருக்கின்றீங்களா அம்மா? நலமாக இருக்கின்றீங்களா அம்மா?
16: ஓ, கடவுள் தெய்வங்களோட துணியால நலமா இருக்கிறேன். அதை போல நீங்களும் நலமா இருக்க கடவுளை வேண்டுறேன்.
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி.
16: உங்களோட பணியிலாம் கேள்விப்பட்டு சந்தோஷமா இருக்கு.
0: எங்களோட குடும்பம்
16: பிரான்ஸுக்கு

0: தேவைப்படும் இருக்கமா எங்களுக்கு, நாங்கெல்லாம் விசா எடுத்தாமலும் அது பெரிய வேலை இல்லை, இன்டர்நெட் மூலமே எடுக்கலாம்.
1: அது ஆன்லைனுக்குள்ளால செய்யறதா?
0: செய்யலாம். ஆனால் முந்தியெல்லாம் நாங்கள் நேரம் வந்து நேரம் அப்படியே வரலாம்.
2: பால் வந்தது, கல்யாணம் வந்தது, வெள்ளி வந்தது, பூ வந்தது, மான் வந்தது, அப்புறம்
1: வெள்ளி எடுக்கிறேன்.
2: வெள்ளி எடுக்கிறீங்களா?
1: வெள்ளி வெள்ளிக்கிழமை விரதம் ஒரு படம் வந்தது.
2: ஆமா, வெள்ளிக்கிழமை விரதம்.
1: வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, அந்த பாட்டு
0: அருமையான ஒரு பாடல். என்னம்மா?
1: அதை படிங்க ஒரு நாள்.
0: படிக்கத்தான் இருக்கு. ஞாபகப்படுத்துனதுக்கு நன்றி. குறிச்சு வச்சிருக்கேன். நல்ல பாடல், அருமையான பாடல்.
1: நல்ல பாடு, நல்ல பாடு.
0: ஓகே, நன்றி அம்மா.
1: நன்றி. அடுத்த முறைக்கு வார. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார், புஷ்பா அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது வைஃபர் மூலம் எங்கள் ஷியாமலா இணைந்திருக்கார். வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நல்ல, நீங்க?
3: நாங்களும் நல்ல, நன்றி.
0: அதான் பார்த்தேன், நலத்துக்கு பின்னால நன்றி வருதாண்டு.
3: வர வேணும்.
0: நேரங்களும் கிடைக்க இல்ல தானே வடிவா?
3: நிக்க நேரம் இல்ல, புதன்கிழமை முடியவே இல்ல, எனக்கும்
0: அப்ப மாசலின்னு சொன்னவரு தாங்க உடனே இறங்குறேன்னு சொல்லி தான் அங்கால போயிட்டாங்க.
3: ஞாயிற்றுக்கிழமை
0: காலையில இறங்கிடுவோம் சொன்னவர் என்னன்னு சொன்னா,
3: தனக்கு அங்க 9 மணிக்கு விட்டுட்டோம்.
0: ஓ, அப்ப நீங்க அங்கால போயிட்டு
3: சுத்தி
0: அங்கால போயிட்டு தான் அங்கால போகணுமா சொல்லி
3: அவர் இங்க அங்கடத்துல இருந்து 2 மணித்தியால 2.5 மணித்தியால ஓட்டம்.
0: நான் இந்த இதுக்குள்ள நின்றபடியா ஒருத்தருடைய ஒவ்வொரு நிகழ்வுலும் இதுதான் நடக்குது. நீ அடுத்த முறைக்கு சொல்லிடுவேன். நான் இந்த இதுக்குள்ள போவது ஒருத்தருடைய உரையாட முடியாத நிலைமை. உரையாடல் வெளியே வந்திருக்காது. அது பிள்ளையான நடைமுறை பிள்ளையா
3: போயிட்டு
0: ஒன்னும் செய்யல. அது சரி, பரவாயில்ல. அது நேரம் முதன் மேலு கண்டா சரியா வந்திருக்கும். எல்லாம் திடீரென்று கீழே மாத்தின உடனே
3: ஆரம்பம்
0: இல்ல, மேடை இல்லாட்டியும் அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்கலாம். அது அது இறுதி நேரத்துல நேரம் போதாது. இனி பாப்பா இன்னொரு சந்தர்ப்பம்
3: வரைக்கும்.
0: நீங்க என்ன சொல்ல எடுத்தீங்க?
3: நீங்க என்ன பாட்டு போட்டு நீங்க எனக்கு தெரியாது.
0: நான் இந்த பாட்டு தான்
3: நீங்க போட தேவையில்லை. நீங்க தங்கத்தை எடுத்தேன்,
0: தங்கத்தை எடுத்து தங்க மகன் படம் அதே பாட்டு அந்த பாடல. அது எடுக்கல, அதான் நீங்க தங்க மகன், தங்க மகன் எடுத்து பொடிஞ்சாலே ஏதாவது தங்கத்தில் ஒரு குறை இருந்தாண்டா 50 எடுத்திருக்கலாம்.
3: அது உங்களோட புத்தி எங்களுக்கு
0: நன்றி, வணக்கம். ஒரு இணைந்திருந்தார் ஷியாம்லா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் எங்கள் தேவா.
4: நன்றி.
0: கட்டாயம் கட்டாயம்.

0: உபகரத்திற்காக வேண்டும்.
1: உண்மை உண்மை, எங்கள் 50 தமிழ் உறவுகள் எல்லோரும் டிஆர்டி கலைஞர் குடும்பம் மட்டுமல்ல, அறிவிப்பாளர்கள் மட்டுமல்ல,
0: உலகெங்கும் வாழும் டிஆர்டி
1: எங்கள் நேயர் நெஞ்சங்கள் மட்டுமல்ல, உலகம் வாழுகின்ற அத்தனை பேரும் நல்ல மனிதர்கள்,
0: ஆமாம்,
1: நல்ல மனம் படைத்தவர்கள்,
0: ஆமாம்,
1: இவர்களுக்காக வணங்கிட்டு வாரு,
0: கட்டாயம் கட்டாயம்
1: என்று கூறிக்கொண்டு மகனே மனோரா, அதுல நான் எடுத்தது கொடி என்று எடுத்து,
0: என்ன எடுத்தீங்க,
1: பூங்கொடி என்று வந்தது,
0: அதுல கொடி எடுக்கிறீங்களா,
1: அதுல கொடி எடுக்கிறேன்,
0: கொடி எடுத்து
1: கொடி பறக்குது,
0: கொடி பறக்குது, ஓகே
1: ஓகே, அப்ப என்ன நம்ம கொடியில் இரண்டு மலர் உண்டு,
0: அப்படி வராது, அது வராது, அது வராது,
1: கொடியில் இரண்டு மலர் உண்டு வராதா,
0: இல்ல அங்கால கொடி என்றால் அது இந்த பறக்குற கொடி, இது கொடி, இது கொடி என்றா அந்த மலர் அதில் இருக்கும் அந்த கொடி,
1: அப்படிதான் வருதுண்ணா,
0: ஓ அப்ப கொடி மலரா மாத்துங்க, படத்தை மாத்திட்டு இதை போடுங்க,
1: அப்ப கொடி மலரா மாத்துவோம், இல்ல அப்ப நான் தாளம் எடுக்கிறேன்,
0: தாளத்தாக்கா, தாளம் எடுத்து
1: படம் தாளம்,
0: படம் தாளம்,
1: தாளம் பூச்சியில பாட்டு இருக்குல்ல,
0: ஓ தாளம் பூச்சியில, அதை
1: சொல்றேன்,
0: சரி ஓகே, நன்றி தேவா,
1: நன்றி
0: மகனே, நன்றி தேவா, அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர், வணக்கம்,
2: வணக்கம் ராஜினி,
0: நான் நலம், நீங்க ராகினி,
2: நாங்க நிலம் என்ன, அடிக்கடி எல்லாம் போறீங்க, உங்களோட இப்படி சந்தோஷம் கிடைச்சிருக்கு, மாதாவத்தோடு
0: நான் தவற விடுறேன் இல்ல, ஏதாவது ஒரு துக்கம் நடந்தா அப்படி இருந்தா போவா விடுவான், மற்றபடிக்கு நான் வந்த நாள்ல இருந்து லூட்ஸ் மாதாட்ட
2: போய்க்கிட்டுதான்
0: கட்டாயம் அப்படி என்று எனக்கு அந்த அழைப்பு அழைப்பது மாதா தந்தன் இருக்கிறா, நடந்து போக கூடாதுன்றிருந்தா போவான் விடுவன் ஒழிய, மற்றபடிக்கு என்ன பாடுபட்டான் போயிருவன்,
2: தண்ணி குடிக்கிறான்,
0: பூ எடுக்கிறீங்களா, பூ எடுத்து
2: பூமகள் ஊர்வலம் படம்,
0: பூமகள் ஊர்வலம் படம்,
2: பூ பூவாய் பறந்துவோம்,
0: அங்கே ஒரு பிரச்சனை வருது, பூமகள் என்றேக்குல்ல, இங்கால பூ அங்கால பூமகள்,
2: பூ தனித்தானே வருது, பூமகள் என்றைக்கு
0: பூமகள் என்றும் பேர் இருக்குதானே, பூமகள் ஊர்வலம் இருக்குது, ஆனா அதுல பூமகள் என்றைக்கு அது ஒரு ஒரு உயிரைத்தானே குறிக்குது, தங்கத்தை எடுத்து
2: தங்க மகன் படம்,
0: தங்க மகன் அங்கேயும் வரத்தான் போகுது பாப்பமா, அதுல ஒரு பாடல் ஒன்று இருக்கு, ரஜினியின் கட பட பாடல் ஒன்று இருக்கு, தங்க அண்டு தங்கத்துல கண்டுபிடிச்சு
2: தங்க
0: தங்க மகன் என்று சொன்ன அப்படி ஒரு பாடல் இருக்கு, ஓ தங்க மகன் அப்படி ஒரு
2: பாடல்
0: இல்ல இல்ல, இப்ப சரியா வந்தீங்க, தங்க மகன் அந்த பாடல் வந்தீங்கடா, சரி ஓகே, நன்றி அம்மா,
2: வணக்கம்,
0: நன்றி வணக்கம், அவர் இணைந்திருந்தார் எங்கள் ராகினி அல்போன்ஸ் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்,
3: வணக்கம் அண்ணா,
0: வணக்கம் எங்கள் கலா ராணி, கடக்குடி என்றதை நீங்க நீங்க நிரூபிச்சு கொண்டுதான் இருக்கிறீங்க,
3: என்ன
0: இல்ல இந்த மனம் வருது இல்லையா, அல்லது என்ன மாதிரி
3: குடும்பத்தோட சந்தோஷமா நீங்க இருக்கணும்னு வேண்டிக் கொண்டண்ணா, நான் வந்து வெள்ளி எடுக்கிறேன்,
0: வெள்ளி எடுக்கிறீங்க, ஓகே,
3: வெள்ளி எடுக்கிறேன்,
0: வெள்ளி எடுத்துட்டீங்க,
3: வெள்ளிக்கிழமை
0: விரதம் உண்டு படம் இருக்கு,
3: பாட்டு வந்து வெள்ளி மணி ஓசையிலே உள்ளமெனும் கோயிலே, அப்படி பாட்டு இருக்கல்லே,
0: அப்படி பாட்டு இருக்கு,
3: ஓ
0: ஆனா இதுக்கு பொருந்துமா,
3: என்னண்ணா
0: வெள்ளி மணியண்டா என்ன,
3: வெள்ளி மணி,
0: வெள்ளியில வெள்ளியில செய்த மணி என்ன, அப்ப அங்கால வெள்ளிக்கிழமை ஒரு நாளை குறிக்குது, இங்கால வெள்ளி வந்து வெள்ளி மணி ஒரு பொருளை குறிக்குது. அப்ப என்ன செய்ய போறீங்க?
3: அப்ப நீங்க 50 எடுக்க போறீங்களோ?
0: எங்களை முயற்சி செய்து பாருங்க பாப்போம். ஒரு பாடல் இருக்குது, இல்லை அந்த விடியின் நேரம் வாசலில் கோலமிட்டேன் ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். அது போடலாம். வெள்ளிக்கிழமை விடியின் நேரம் வாசலில் கோலம், இப்ப சரியா வந்துட்டு, கடைக்குட்டி இவ்வளவு நேரம் அழைப்படுத்தபடியா நான் 50 எடுக்க இல்ல.
3: என்ன
0: பாவம் தான், பாவம் தான், ஆனா பாக்க பாவம் மாதிரி தெரிய இல்ல. பாக்கல பாவம் மாதிரி தெரிய இல்ல. குட்டு வாங்குறபடியா பாவமா? ஓகேம்மா, குட்டு வாங்கினா பாவம். என்ன?
3: நன்றி
0: அம்மா. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். ஆம், இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:04 ஆகிய ராஜ்யத்தில் 6:04. பாலுடன் கணேஷ், கல்யாணத்துடன் வதனா, கல்யாணத்துடன் ரொசாலி, வெள்ளியுடன் பிபி, பூவுடன் ராஜா, கல்யாணத்துடன் பேபி சிவா, கல்யாணத்துடன் சசியம்மா, மானுடன் வதனி மோகன், அப்புறம் வெள்ளியுடன் ஜெயந்திமாலா, வருவேன் என்ற சொல்லுடன் சுபாசினி, கல்யாணம் என்ற சொல்லுடன் ராணி சம்பந்தர், பூவுடன் தேவி தனராஜ், மானுடன் பசுபதி குணன் நாயகி, கல்யாணத்துடன் நாதன், தங்கத்துடன் அகேனிக்குட்டி, வெள்ளியுடன் புஷ்பாமா, தங்கத்துடன் ஷியாமலா, தாளத்துடன் தேவா, தங்கத்துடன் ராகினி அல்போன்ஸ், அப்புறம் வெள்ளியுடன் கலராணி. இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புரோ, வணக்கம். வணக்கம் சித்ரா ஜெயக்குமார், உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். நலமாமா?
2: குடும்பத்தை
0: கொண்டு நடத்தணும் கொஞ்சம் பிஸிதான்.
2: என்ன மாதா கோயிலும் போறேன், உங்களுக்கு வாழ்த்துக்களை தெளிவிச்சு கொண்டு போய் சந்தோஷமா வாங்கும். 2 கிலோமீட்டர் நினைப்பீங்களா?
0: 1 கிலோமீட்டர் போயிட்டு அப்படியே ஒருக்கா போத்துக்கள் அந்த பாத்திமாக்கு ஒருக்கா போயிட்டு வரலாம் அப்படியே தீர்மானிச்சிருக்கு.
2: சரி, அப்ப நீயாச்சிக்கும் வாழ்த்துக்கள். நான் வெள்ளிக்கிழமை வெள்ளி எடுத்து வெள்ளிக்கிழமை விரதம் படம்,
0: வெள்ளிக்கிழமை விரதம் படம்,
2: வெள்ளி கொலுசு மணி,
0: வெள்ளி கொலுசு மணி வராதம்மா, வெள்ளிக்கிழமை என்று எடுத்தா அது வெள்ளியோட
2: ஆடி வெள்ளி,
0: ஆடி வெள்ளி ஆடி வருது முன்னுக்கு, வெள்ளிக்கிழமை விடியின் நேரம் தான் சரியா வரும். பாடகி எல்லாம் நலமா இருக்கின்றார்களா? நலம் கேட்டதா சொல்லுங்க. பாடலுக்கு வாரது குறைவு.
2: என்ன?
0: சரி சரி சரி, ஓகே ஓகே, கட்டாயமா இந்த பாட போகணும்.
2: என்ன?
0: ஓகே அம்மா,
2: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் எங்கள் சித்ரா ஜெயக்குமார் அவர்கள். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:06 அச்ச ராஜ்யத்தில் 6:06. இன்றைய ஆம், இப்பொழுது எதிர்பார்த்த ஒருவர் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சிவராணி.
3: துள்ளியோடும் புள்ளி மான் என்ற ஒரு படம் இருக்கு, பழைய படம்.
0: துள்ளியோடும் புள்ளிமான்,
3: புள்ளிமான் என்று லட்சுமின்ற ரவிச்சந்திரன் லட்சுமி.
0: நான் பார்த்த எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஆமாம், சரி, நீங்கள் நலம் தானே?
3: ஓம் நல்ல சுகமா இருக்கிறேன். லேட்டா வந்தபடியா லேட்டா வச்சது பரவாயில்ல, ஆனா உடஞ்சி உள்ளோன் கொண்டக்கா வந்தேன். எல்லோருடையும் சேர்ந்து சேர்த்து பயணிப்போம். நன்றி
0: நன்றி அம்மா,
3: நன்றி
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது வணக்கம், வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்,
4: இந்தியா தமிழ்நாடு மதுரையிலிருந்து லலிதா ரகுநாதன்.
0: லலிதா ரகுநாதன் கைகூப்பி வணங்கி வரவேற்றுக் கொள்கிறோமா. என்ன பேர் சொன்னீங்க? லலிதா. லலிதா
4: லலிதா ரகுநாதன்.
0: ரகுநாதன் என்னுடைய பேரும் கூட ரகுநாதன் தான்.
4: அப்படி
0: நலமாமா? எவ்வளவு காலமா இந்த புஷ்பா அம்மா? சரி சரியா, எங்கட புஷ்பா அம்மா. சரி, எப்படி எப்ப சந்திச்சீங்க?
4: என்னென்ன
0: திறமைகள் இருக்கிறது? பாடுவீங்களா? என்ன செய்வீங்க? என்னென்ன திறமைகள் வச்சிருக்கீங்க?
4: பாட தெரியாது, நல்ல நிகழ்ச்சி கேட்பேன், ஏதாச்சும் போட்டி இந்த மாதிரி கலந்துக்கிறேன்.
0: போட்டி நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்களா? ஒரு பாட்டும் ஒரு படமும், அந்த அந்த சொல்லில் ஆரம்பிக்கிற ஒரு படமும், அந்த சொல்லில் ஆரம்பிக்கிற ஒரு பாட்டும். சரி, தாருங்க பாப்பம். என்ன சொல்ல எடுத்தீங்க?
4: வெள்ளி.
0: வெள்ளி எடுத்து
4: வெள்ளி விழா திரைப்படம்.
0: வெள்ளி விழா திரைப்படம்.
4: பாடல் வந்து வெள்ளிக்கிழமை தழமுழுகி மல்லிகைப்பூவ தலையில் வச்சுன்னு ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு.
0: அங்கதான் பிழைக்குது. வெள்ளி விழான்னு சொல்லியிருக்க, அது ஒரு விழா. இங்கால வெள்ளிக்கிழமை
4: வரணுமா
0: இல்ல? அந்த கருத்து சரியா இருக்க வேணும். இந்த கரு ஒன்றாக இருக்கணும். இப்ப நீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று எடுத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விரதம் எடுக்கலாம். அந்த கருத்து ஒன்றாக இருக்க வேண்டும். பாடல் சரி, இப்ப நீங்க பாடல் வெள்ளிக்கிழமை விரதம் எடுத்திருக்கிறீங்க. இனி படத்தை வந்து வெள்ளிக்கிழமை விரதம் படத்தையும் எடுத்தீங்கன்னு சொன்னா சரியா வரும். வெள்ளி விழாவும் வெள்ளிக்கிழமை விரதமும் பொருந்தாரு.
4: வெள்ளிக்கிழமை
0: விரதம் படமும் வெள்ளிக்கிழமை விடியும் நேரம் அந்த பாடலையும் போடுவோம். என்ன நேரம் கிடைக்கும் பொழுது இணைந்து கொள்ளுங்கள். இணைந்தது மனதுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. நன்றி அம்மா.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் லலிதா ரகுநாதன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 9:11. இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய நிறைவு பாடலுக்குரிய பாடல் இதோ.

0: இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம். சரி, அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் எங்கள் கணேஷ் அண்ணா. வணக்கம் கணேஷ் அண்ணா.
1: வணக்கம் ராகு தம்பி.
0: எப்படி அண்ணா, நீங்க நலமா? அண்ணா
1: நலமா இருக்கு, நலமா இருக்கிறேன்.
0: என்ன
1: பாடல்
0: படம்
1: அன்பு எங்கே.
0: சரி, இன்றைக்கு இரவு இசை இல்லாமல் தான் பாடல். இரண்டு குயில்கள் நடத்துவார்கள். இரண்டு குயில்கள் இன்றைய பாட்டும் படம் பாட்டுவோர் பாடலாக நடத்த இருக்கின்றார்கள். இரண்டு குயில்களும் நடத்துவார்கள். நீங்களும் வந்து கூவிட்டு போங்க. ஓகே, நன்றி கணேஷ். இனி எங்க அடுத்து, இனி எங்க இரண்டு வாரம் நான் வரமாட்டேன், லூட்ஸுக்கு போயிருவேன். அப்ப அதுக்கு பிறகு சந்திப்போம். 28ஆம் தேதி சந்திப்போம். கட்டாயம் கட்டாயம் உங்களுக்கு ஒவ்வொரு வருடம் நான் முழுதறி உங்களுக்காக கொடுத்துருவேன். இந்த வருடம் மறக்க மாட்டேன்.
1: நான் மூன்று முறை போனேன் லூட்ஸுக்கு. மூன்று முறை போனேன். ஏதாவது பாப்போமா?
0: ஓகே,
1: என்ன பாப்போம்.
0: ஓகே, நன்றி கணேஷ்.
1: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் ரவு.
0: வணக்கம் வதனா. என்ன விளங்க இல்ல கதைக்கிறது? யார? என்ன பிரச்சனை சொன்னா, அந்த ஆக்களின் அளவுக்கு ஏத்த மாதிரி நின்று படம் எடுத்திருக்கேன். அதுல இவ தான் முன்னுக்கு நிக்கிறான்டா. இவ கட்டையா
2: கட்டை
0: அவதான் சொன்னவா முன்னுக்கு நிக்கிறேன். அவ முன்னுக்கு நிக்கிறேன்டா. இவ உயரமா கட்டையா? நாலு பேர் போட்டோக்கு
2: நிக்கினே
0: இல்ல. இப்ப நான் சொல்றேன், நாலு பேர் போட்டோல நிக்கணும். அதுல முன்னுக்கு நிக்கிறவர் உயரமானவர் நிப்பேரா? கொஞ்சம்
2: ஆனா
0: சச்சி அம்மா பாக்க அப்படி தெரியலையே.
2: என்ன சொல்லி எடுத்தீங்க?
0: தெய்வம் எடுக்கிறீங்களா?
2: தெய்வம்
0: தந்த வீடு, அதே பாட்டு. தெய்வம் தந்த வீடு, அந்த பாடல்
2: என்ன?
0: ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்கள் சசியம்மா. வணக்கம் சசியம்மா.
3: வணக்கம்.
0: நீங்க எங்க முன்னுக்கா கடைசியா?
3: இல்ல, நான் முன்னுக்கு சொல்ல இல்ல, மூன்றாவதா
0: சொன்னேன். கட்டா இருக்கு சசியம்மா, கட்டா இல்லையே. சரி சரி, ஓகே ஓகே. சரி,
3: நான் வந்து நீங்க சொந்தானே?
0: ஆமா ஆமா.
3: நான் அன்பெடுத்து.
0: அன்பெடுத்து
3: அன்பை தேடி படம்.
0: அன்பை தேடி படம்.
3: பாடல் வந்து அன்பு நடமாடும் கலை கூடமே.
0: அன்பு நடமாடும் கலை கூடமே. ஓகே, நன்றி அம்மா.
3: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சசியம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் பசுபதி கண்ணன் நாயகி.
4: ஓ, நீங்க சொல்லுங்கள் வந்து கொஞ்சமா இருக்கு என்ன?
0: ஓ, கொஞ்சமா தான் தந்தனான்.
4: புது பாடல்
0: அன்பு அப்படி கொஞ்சம் தான் வந்தது. நீங்க தாங்க, நீங்க அன்புக்கு
4: கோயில்
0: கோயில் பாபம் கோவில் வந்ததா தெரியவில்லை, தெய்வம் வந்தது பொறுங்கவா.
4: அடுத்த வரியில
0: பாப்போம். கோவில் வந்தது, நீங்க கோவில் எடுக்கிறீங்களா?
4: கோவில் எடுத்து,
0: கோவில்
4: எடுத்து.
0: ஓகே, படம் படம்
4: கோவில் கோவில் படம் இருக்கு.
0: ஆமாம் இருக்கு கோவில். ஓகே, நன்றி அம்மா. பசுபதி குணநாயகி அவர்கள் இப்பொழுது வைபர் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்கள் அன்புக்குரிய விபி அவர்கள். வணக்கம் விபி.
5: வணக்கம்.
0: மீண்டும் விபி.
5: முதலில் மதுரை மீனாட்சி அம்மன் குடியிருக்கும் கூடல் மாநகரா மதுரையிலிருந்து வந்திருக்கும் சகோதரி லலிதா ரகுநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு அதுக்கு இந்த நிகழ்ச்சியில வெள்ளிக்கிழமை கலந்து கொண்டது மிக மிக மகிழ்ச்சி.
0: அது
5: கொண்டு நானும் எடுத்த சொல் வந்து தெய்வம்.
0: தெய்வம் ஓகே.
5: பேசும் தெய்வம் படம்,
0: பேசும் தெய்வம் படம்
5: பாடல். தெய்வம் இருப்பது கங்கே சரஸ்வதி சௌந்தர பத்திரம்.
0: தெய்வம் இருப்பது எங்கே அந்த பாடல்
5: என்ன? ஆமாம்.
0: ஓகே, நன்றி விபி.
5: நன்றி,
0: மீண்டும் சந்திப்போம். அவர் இணைந்திருந்தார் விபி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் தேவி தனராஜ். சொல்லுங்க, இப்ப என்னத்துக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்க.
6: நீங்கள் எல்லாம் நல்ல அழாப்புறீங்கள் இருந்து அது முன்ன பெரு சொல்லி எடுத்தா அப்படியே விடுங்கள். அன்பு எடுத்தா பூவை விடுங்க, அன்பு எடுத்தா அன்பு விடுங்க.
0: அப்படியே அப்படின்னா நான் நிகழ்ச்சி இந்த பேரை மாத்த போனோம்.
6: வள்ளி எடுத்தா வள்ளியை விடுங்க. நாம் பகடிக்கு பகடிக்கு தான் நான் வெட்டியா
0: வெட்டியா என்ன பகடிக்கு எடுத்து வெட்டியா என்ன
6: மனம் கேட்குது இல்ல பேச. சரி, போட்டுக்கம் எல்லாம் எல்லாம் கடந்து போம். இதுதான் இது என்ன விளையாட்டு தானே, இது என்ன வீட்டை கொண்டு போக போறோமா இல்லையே? நீங்களும் உண்மையாமா அதை கொண்டு போக கொடுக்க போறீங்களே இல்ல தானே?
0: நல்லா விட்டான் மாதா, நல்லா விட்டா என்ன மாதா? அடிச்சு டைம் கேட்டா எத்தனை மணிக்கு வருவேன்? நீங்க அடிச்சு கேட்டா எத்தனை மணிக்கு வருவாங்க?
6: நாங்க சந்தோஷ நேரத்துல கலந்து கொண்டு வந்தானே அந்த பேப்பரை கொண்டு போங்க.
0: அதே அவ எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கா.
6: கொண்டு போய் அதுல இருக்கிற எல்லா பேர எல்லா நேர்களும் இந்த பேரையும் வாய்ச்சு
0: ராஜ் இல்லையா? அவர்
6: இரவிக்கு
0: பாடல் இருக்கா? பாடுங்க பாடுங்க பாடுங்க
6: பாடுனா
0: அப்படி. அது கூட ஒரு வரம் தான், நித்திர வராதாக்களுக்கு இப்படி
6: அதுதான்
0: நித்திர வராதாக்களுக்கு இப்படி ஒரு பாடகை இருந்து நித்திர ஆக்கலன்றா வரம் தான் எங்களுக்கு. நித்திர
6: வராதாக்களுக்கு
0: போக தேவையில்ல, குளிச்ச தேவையில்ல.
6: பாடுங்க
0: ஒரு பாடல் உண்டு பாடுங்க கேட்போம். ஓகேம்மா,
6: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். ராஜா சொல்லுங்க.
7: தெய்வம் எடுத்து,
0: தெய்வம் எடுத்து
7: படம் தெய்வம்
0: என்ன படம் தெய்வம்
7: தெய்வம்
0: தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அந்த பாடல் என்ன ராஜா? ஓகே நன்றி ராஜா.
7: நன்றி
0: அவர் இணைந்திருந்தார். புங்கலூர் ராஜா அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கிறார் எங்கள் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
8: வணக்கம்.
0: வணக்கம்.
8: நலமா இருக்கிறீங்களா? என்ன பெரிய காசு சேர்க்கறத பத்தி சொல்லுறீங்க?
0: அடுத்ததுல சேர்ப்போமா இல்ல விடுவோமான்னு பாப்போம். 7:20 பரவாயில்ல பாப்போம். சேர்ப்போம். சேருங்க சேருங்க.
8: நான் அழகானு வந்தது.
0: அழகான என்ற சொல் வந்தது.
8: அழகான ராட்சசியே பாட்டு.
0: அழகான ராட்சதியே பாட்டு.
8: அழகான பொண்ணுதான் படம்.
0: அழகான பொண்ணு அப்படி இருக்கா படம்?
8: 2010 வந்தேன்னு போட்டிருக்கு.
0: ஆ இருக்கலாம். நான் இப்ப கேள்விப்படுறேன்.
8: நன்றி
0: வணக்கம். நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம். வதனி
9: மோகன்.
0: நலம் நீங்க?
9: நாங்களும் நலம். இன்னும்
0: கொஞ்சம் நலம் குறைக்கலாம்
9: இருக்கிறேன்.
0: தாரீங்க இல்லையே?
9: தந்துட்டு
0: சரி என்றான். அந்த மனம் முறங்கி தருகினம் இல்ல பூ போறோம் சொல்லியும் தருகினம் இல்ல.
9: தருகினம் தருகினம் பொறுங்க. அப்ப நான் நீங்க நிலவுடன் லூட்டுக்கு சென்று வேற வேண்டிக்கொண்டு நான் இந்த பணம் பணம்
0: எடுக்கிறேன்.
9: பணம் எடுத்து பணம் படம்.
0: பணம் படம்.
9: பாட்டு வந்து பணம் என்னடா பணம் பணம்
0: அந்த பாடல் என்ன?
9: ஆமா.
0: ஓகே நன்றி அம்மா.
9: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் வதனி மோகன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். எங்கள் சன் நான் நலம். சன் நீங்க? சரி நலத்து கிளிகள் எல்லாம் நலமா இருக்கின்றார்களா கூட்டாளிமார்? ஆமா அவர்கள் கூட வணக்கம் சொல்லி இருந்தார்கள். கேட்டது கேட்டது கேட்டது. இரண்டு வாரத்துக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கிறேன் ராஜாட்ட. சில வேளை யாராவது வந்து நடத்துறார்களோ தெரியவில்லை. அப்படி நடத்தாட்டி நான் பதிவு செய்த இது அந்த சரியான அந்த டைமுக்கு நேரத்துக்கு ராஜா தருவார். ஓகே ரெண்டு வாரத்து கடைசியில் இடம்பெற்ற ரெண்டு வார நிகழ்ச்சியை பதிவு செய்து தந்திருக்கிறேன். அது ஒரு பொத்துக்கல்லும் போலாம் இருக்கேன். இப்ப போயிட்டு வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல ஆச்சு. போயிட்டு வரலாம். கட்டாய நிச்சயமாக நிச்சயமா ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொருடைய பேரையும் சொல்லி நான். சரி என்ன சொல்ல எடுத்தீங்க? ஷன்
10: கோயில்.
0: கோயில் எடுத்திருக்கிறீங்க. ஓகே ஓகே. படம் கோயிலா?
10: நன்றி. ஓ இங்கே இருந்து கூட 1000 கிலோமீட்டருக்கு மேல தானே? 1300 கிலோமீட்டர் ஏதோ வந்தது. லூர்ட்ஸ் மாதா எங்கட முன்ஸ்டர்ல இருந்து
0: இல்ல கூட வரும். கூட வரும். நீங்க வேற ரோட்ல கூட வரும். எங்கட வீட்ல இருந்து லூர்ட்ஸ் மாதா 900 கிலோமீட்டர்.
10: அப்ப எங்கட இடத்துல இருந்து 2000 அப்படி வரும் நினைக்கிறேன். அங்க பாரிஸ்க்கு அங்க வாங்கலானே போயிருப்போம். அதோட என்னன்னு சொல்லி சொன்னா அங்க எங்களை ஸ்பானியா மட்டும் கூட்டி கொண்டு போய் காட்டினவ. ஸ்பெயினையும் காட்டினவ. அதுல வந்து காட்டினவ என்னண்டா போத்துக்கள் தெரியுதுன்னு காட்டினவ. இந்த கடற்கரையோரமா கரையோரமா நின்று காட்டினவ அங்க தெரியுதுன்னு சொன்னவ. ஆனா எங்களுக்கு நாள் பத்தாம போயிட்டு அப்ப பஸ்ல
0: வந்து 800 கிலோமீட்டர் கடந்து போகணும்
10: இருக்கலாம். ஆமா ஆமா இருக்கலாம்.
0: பிரான்ஸ் போர்டர்ல இருந்து 800 கிலோமீட்டர் கடந்து போகணும்
10: இருக்கலாம் இருக்கலாம். நான் வந்தேன்னா தெய்வம் எடுத்து,
0: தெய்வம் எடுத்து,
10: படம் தெய்வம்,
0: படம் தெய்வம்,
10: மற்றது தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு
0: அந்த பாடல்
10: என்ன தந்த வீடு வீதி இருக்கு நல்ல பாடல்
0: என்ன அருமையான ஒரு பாடலாம்
10: அருமையான ஒரு பாடல் ஜெய கணேசன் நல்லா படிக்கிறது
0: ஓகே நன்றி அம்மா
10: நன்றி அண்ணா
0: நன்றி அவர் இணைந்திருந்தார் ராணி சமந்தர் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம்
11: வணக்கம் ராகினி அல்போன்ஸ்
0: மீண்டும் ராகினி அல்போன்ஸ்
11: நான் சொல்ல இருந்தோ சொல்லி போட்டாவில்
0: அது அப்படியே நீங்க சொல்லுவா சொல்லுவா நீங்க சொல்ல வந்தது நீங்க சொல்லுங்க அவா சொன்ன கட்டு விடுங்க தெய்வம் எடுத்து
11: தெய்வம் தந்த வீடு
0: வீதி இருக்கு படத்தை படம்
11: படம் தெய்வம்
0: ஏன் தெய்வம் தந்த வீடுன்னு சொல்லலாம் தானே படம் இருக்குதானே
11: தெய்வம் தெய்வம் படம் இருக்குல்ல
0: தெய்வம் இருக்கு தெய்வம் தந்த வீடும் இருக்குது
11: நன்றி
0: வணக்கம் ராகினி அல்போன்ஸ் அவர்கள் இப்பொழுது யார் இணைந்திருக்கின்றாங்க எங்கட சிவராணி இணைந்திருக்காங்க வணக்கம் சிவராணி
12: வணக்கம் நான் அழகி எடுத்து அழகான சொல்லி எடுத்து நான் அழகி அழகின்றான் பெறுது
0: என்ன எடுக்கிறீங்க அழகியா
12: அழகு
0: அழகு எடுத்து
12: அழகிய திரும்ப தமிழ் மகன் படம்
0: அழகிய தமிழ் மகன் படம்
12: அழகிய தமிழ் மகள் இவள் என்று பாட்டு இருக்கு
0: அழகிய தமிழ் மகள் இவள் என்று பாட்டு இருக்கு என்ன ரெண்டு மகளும் மகனையும் எடுத்திருக்கீங்க என்ன அப்ப அதுல ஒரு
12: அழகிய வந்தா ஓகே அழகு வந்தா காணும் தானே
0: ஓ அதுலயும் அங்காலயும் அழகண்டு வந்து அங்கால மகனும் மகளும் வந்தபடியா பிரச்சனை இல்லை
13: என்ன
0: சொல்லோட வந்திருக்கீங்க
13: அன்பு
0: என்ற சொல்லோட வந்திருக்கீங்க அன்புக்கு சொல்லுங்க பாப்பம்
13: பதம் வந்து அன்புக்கு நான் அடிமை
0: வீட்டுல யாரும் இல்லையா சத்தமா சொல்லுங்க அன்புக்கு நான் அடிமை சத்த மாதிரி உருக்கி சொல்லுங்க
13: அன்புக்கு நான் அடிமை
0: சரி
13: அன்பு என்னும் தேன் கலந்து நான் கொடுத்தேன் அந்த பாட்டு
0: அந்த பாட நெஞ்சால செல்லு போட்டு உஞ்சால வட்டர் வைக்கிறீங்க என்ன
13: நன்றி
0: வணக்கம் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்
14: வணக்கம்
0: பிரேமா நலமா நாங்களும் நலமா இருக்கிறோம் அச்சா பிள்ளை நலம் தானே சரி அச்சா பிள்ளைகிட்டே நலம் கேட்டதா சொல்லுங்க
14: என்ன
0: சரி என்ன சொல்லு எடுத்தீங்க அம்மா சரி இந்த ஹாலிடேக்கு ஒரு இடம் போவோம் இல்லையா போ ஆயத்தமா
14: போகல
0: நீங்க ஒரு
14: கிலோமீட்டருக்கு
0: கடந்து போகணும் போத்துக்கல் போர்டருக்கு
14: போனீங்களா
0: இப்ப ஒரு 10 15 நாள் அது பூகாவ தடை செய்யிருந்தோம் அந்த மரங்கள் எரிஞ்சபடியா இப்ப விட்டுட்டாங்க, இப்ப விட்டுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அது அந்த போற வழி முழுக்கலும் சவுக்கு மரம் தானே, போதோல இருந்து ஸ்பெயின் போர்டர் போக மட்டும். அதுல மரங்கள் எரிஞ்சபடியா அந்த அதால போகல தடை செய்திருந்தாங்க. இந்த வெயிலோட நீ எல்லாரும் போட்டுவேன் ஏசி. இல்ல இப்ப நான் சொல்றேன், நாங்கள் ஒருக்கா சந்திக்காத வெயில தானே சந்திச்சு இருக்கிறோம். அப்ப இனி அடுத்தடுத்த வருஷத்துக்கு இப்ப
15: சும்மா இந்த பில்டிங்ல பாத்துக்கே தெரியுது ஏசி பூட்டி இருக்கிறேன், வெளியில எல்லாம் தெரியுது, எல்லா இடமும் பூட்டி இருக்கிறேன், எல்லா இடம் வீடுகள் எல்லாம் பூட்டி இருக்கிறேன்.
0: சரி, என்ன சொல்ல மாட்டீங்க?
15: நான் வந்து தெய்வம் எடுத்து,
0: தெய்வம் எடுத்து
15: படம் வந்து பேசும் தெய்வம்,
0: பேசும் தெய்வம்
15: பாட்டு வந்து தெய்வங்கள் எல்லாம் தோத்தே போகும்,
0: தெய்வங்கள் எல்லாம் தோத்து போகும் அந்த பாடல் என்ன
15: அந்த பாட்டுமா?
0: ஓகே, நன்றி அம்மா.
15: நன்றி,
0: அவர் இணைந்திருந்தார் பிரேமா அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது வைபர் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்கள் ஆர்த்திகனா அகேனியா பார்ப்போம். வணக்கம். வணக்கம் ஆர்த்திகன். நான் நலமா இருக்கேன். நீங்க தாகத்தோட தண்ணி குடிச்சுன்னு தானீங்களா? இப்பயும் தாகமா இருக்கா? ஏ, என்ன சாப்பிட்ட நீங்க தாகத்துக்கு?
16: தங்கச்சிக்கும்
0: பிரிச்சு சாப்பிட்டா தாகம் எடுக்கிறதா? அப்ப அப்பாக்கு அம்மா அப்பாக்கு அம்மாக்கு அவைகளுக்கும் தாகம் எடுக்குமா?
16: எப்படி
0: வச்சுக்கொள்ளுவோம்? அப்ப நீங்க அவ பிரித்து சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறத நீங்க பாத்தீங்களா? தங்கச்சி பிரிச்சு சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறத நீங்க பாத்தீங்களா? உங்களை மாதிரி குடிச்சவங்களா கொஞ்சம் குடிச்சவங்களா? அப்ப நீங்க கூட குடிச்ச, நீங்க அடம் பிடிச்சு குடிச்சிருக்கீங்க. அதுக்காக என்ன? அதுக்கு தெம்புக்கு தண்ணி குடிக்கிறீங்களா? சரி பாப்பா, சொல்லுங்க ஐயா, என்ன சொல்ல எடுத்தீங்க?
16: என்ன
0: சிலை எடுத்து
16: நடமாடும் சிலைகள்
0: படமா? நடமாடும் சிலைகள் படம். பாட்டு?
16: பாட்டு சிலை செய்ய கை வேண்டும், கை உண்டு
0: சிலை செய்ய,
16: தங்க கொஞ்சம் வேணும்
0: சிலை செய்ய கைகள் உண்டு. போன ஞாயிற்றுக்கெல்லாம் பாட்டு படிச்சீங்களா? நான் கேட்கிற டைம் வரையில் என்ன பாட்டு படிச்ச நீங்க? உங்களோட பேர்
16: சொன்னாங்க.
0: எப்பயோ ஒரு கிழமை படிச்சீங்க, நான் கேட்கலாம் போயிட்டு. என்ன பாட்டு படிச்ச நீங்க? ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாட்டு படிச்சீங்களா? ஓகே, நன்றி ஐயா.
16: நன்றி,
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
17: வணக்கம் ரவண்ணா.
0: வணக்கம் சுபாஷினி.
17: நான் வந்து அன்பு என்ற சொல் எடுத்து,
0: அன்பு எடுத்து
17: அன்பு எங்கே படம்,
0: அன்பு எங்கே படம்
17: பாட்டு வந்து அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா?
0: அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, அந்த பாடல்
17: என்ன? அந்த பாடல்
0: சரி சரி, அதனால அருமையான ஒரு பாடல். அன்பு மனம் கனிந்த பின்னே அருமையான ஒரு பாடல் தான். என்ன
17: சொல்லுவதற்கேக்க அந்த
0: பாட்டு நாங்க வந்து அப்பேக்க இந்த பாட்டு கிடைச்சிட்டு தானே. ஆனா சில நல்ல பாடல்களை ஞாபகப்படுத்துறீர்கள். மீண்டும் தேவா, வணக்கம் தேவா.
18: எல்லாருக்கும் நன்றிகள் தான், உங்களுக்கு நன்றிகள். நான் சிலை எடுத்து வச்சுக்கொண்டு அதே இந்த படம் எனக்கு தெரியாது, நான் பொச்சிலை எடுத்தேன். நான்
0: பொச்சிலை, ஓகே,
18: பருமோதிரியாண்டு போட்டு
0: பொச்சிலை வரந்தானே.
18: நினைக்கிறீங்களா
0: கிடைக்கும்
18: தருவார்கள்
0: நிச்சயமாக. நிச்சயமாக, ஓகே, நன்றி தேவா. அன்புடன் கணேஷ், தெய்வத்துடன் வதனா, அன்புடன் சசியம்மா, கோவிலுடன் பசுவதி குணநாகி, தெய்வத்துடன் பிபி, அன்புடன் தேவி தனராஜ், தெய்வத்துடன் ராஜா, அழகான என்ற சொல்லுடன் ஷியாமலா, பணத்துடன் பதனிமோகன், கோவிலுடன் சன், தெய்வத்துடன் ராணி சம்பந்தர், தெய்வத்துடன் ராகினி அல்போன்ஸ், அழகுடன் சிவராணி, அன்புடன் ஜெயந்திமாலா, தெய்வத்துடன் பிரேமா, சிலையுடன் ஆர்த்திகன் குட்டி, அன்புடன் சுபாஷினி, சிலையுடன் தேவா. அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் அல்ல, அதுக்கு அடுத்த வாரம் அல்ல, அதுக்கு அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொண்டு ஒரு சில விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது எதிரொலி. மீண்டும் எதிரொலி நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம் நேர்களே.

நோயழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 7 5 0 6 5 0 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5
வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம் களஞ்சியம். பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாஷ்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951-15-82-03 அல்லது 0669-58-61-61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால். வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:42 ஆகிய ராஜ்யத்தில் 6:42 இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம் சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாகின்றது. எதிரொலி எதிரொலி நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவிப்பதுடன் இன்றும் எங்கள் உறவுகளின் ஒரு ஒளி வடிவத்தை சற்று வித்தியாசமாக தருவேன். அந்த குரலுக்குரியவர் யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தது நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை இப்பொழுதே தருகின்றேன். 0314832154 அல்லது 0951-5147-7-1 வைஃபர் இலக்கம் இருக்கின்றது. 0033-650-7-74-27 வாட்ஸ்அப் இலக்கம் 0033-689-86-55-29. சரி, இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கும் ஒலி வடிவம் இது உங்களுக்காக.

0: ஆம், சற்று ஒளி வடிவம் சற்று குறைவாக வருகின்றது நினைக்கின்றேன். பரவாயில்லை, இன்று அவசரமாக செய்தபடியால் அதில் கவனம் செலுத்தாமல் போய்விட்டேன். சரி, இந்த குரலுக்குரியவர் யாராக இருக்கலாம்? உங்களுக்கான வாசல் கதவுகள் எல்லாமே திறக்கப்பட்டுள்ளன, இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் வைபர் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்கள் வதனா தயாளன் அவர்கள். வணக்கம் வதனா.
1: வணக்கம். அவசரமா செய்த இப்ப செய்த நீங்களா?
0: ஏற்கனவே வந்ததே இல்ல? இன்றைக்கு வீட்டுல இருந்து செய்த நான் சிவராணியை கொண்டு வரதுக்கு நேரம் இல்லாம போயிட்டு நீ அடுத்த முறைக்கு
1: தெரியல, கொஞ்சம் கலந்து போட்டு வெளியே பார்ப்போம். வந்த உடனே அந்த சுதாகர் என்று சொல்லி பாக்குறேன். நான் கச்சேரிக்காரர் வந்தவரோ வரையில் நீங்க மற்ற எனித்தான் சொல்லுவீங்க நீங்கள அடுத்த முறை கச்சேரி சரியா?
0: சுதாகர் சொல்றீங்களா?
1: ஆமா.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் தேவி தனராஜ். ரெண்டு சுனாமி உண்டா வந்திருக்குது
2: ஆறுதலாயிருக்கும். சவரங்களை பார்த்து இப்படி சொல்லக்கூடாது. தங்கச்சி மேட பார்த்து இப்படி சொல்லக்கூடாது.
0: நம்பிட்டானே
2: தங்கச்சி மேட இருக்கணும்.
0: அதான் உண்மை.
2: அமெரிக்கா ராஜா நான் சொல்றேன். நானும் நிக்க மாட்டோம் ரெண்டுகளும். நீங்க வந்த நாங்களும் நிக்க மாட்டோம்.
0: அப்படியா? நான் பொறுத்த நேரம் பார்த்தா போறேன். என்ன,
2: நாங்களும் கனடாக்கு போறோம்.
0: அப்படியா? ரெண்டு கிழமைக்கா?
2: ரெண்டு கிழமைக்கு.
0: நல்ல காலம் காலச்சிரோன் பக்கம் ராஜபுர புறமே தானே விழிக்கிறது.
2: ஒன்றும் யோசிச்சு பிளான் பண்ணி அப்படி போறதில்லையே. ரெண்டு மரண விட்டுக்கும் அப்படித்தானே தெரியல. ஆனா சந்தோஷம் இல்லாமத்தான் போனதும் வந்ததும் நான் பாடிக்கு சொன்னேன். நான் இங்கேதான் இருப்பேன், உங்களை சுத்திதான்
0: இருப்பேன்.
2: எல்லாரும் போயினம், நான்
0: போயினமா
2: போயினம், ஆனா நான் மாட்டேன்.
0: சரி சரி, ஓகே. நன்றி
2: நன்றி அண்ணா. நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் ரவண்ணா.
0: சுபாஷினி நீங்க?
3: நான் அமெரிக்கா ராஜா. நன்றி. எனக்கு குரல் கேட்டது சரி, ஏதோ ஒன்று சொல்லி
0: பாக்குறது. என்ன?
3: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சுபாஷினி அவர்கள். வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் சிவராணி.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: முதல் சவுண்ட் வரையில தான்
0: சிறு
4: ஒரு சிரிப்பு சிரிப்பொழி ஒன்று வந்தது.
0: வந்ததா?
4: அந்த சிரிப்பொழி நானும் அவரைத்தான் சொல்றேன். அமெரிக்கராஜன் சிரிப்பொழி மாறி கிடக்குது.
0: சரி,
4: இப்போதைக்கு அவர் தானே.
0: ஓகே, நன்றி அம்மா.
4: நன்றி நன்றி நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் கமலவேணி இணைந்திருக்கிறார். வணக்கம் கமலம்.
5: வணக்கம் ராகு.
0: எப்படி நலமா? எப்படியம்மா? நாங்க
5: வெளியால போனத்தாலும் கூட ப்ரோக்ராம் கேட்க சந்தர்ப்பம் கிடைக்கல.
0: நின்றா வந்திருப்பீங்க தெரியும்.
5: இப்பவும் நான் திருப்பி இறங்க போறேன். அப்ப நான் அமெரிக்க ராஜாவோட நிக்கிறேன்.
0: ஐயா உடுப்பு கட்டிட்டேரா?
5: என்ன ரோட்டு வழிய கேட்டா இங்க போனும் போயிடும். அதுதான் நாங்கள் அவதானமா இருந்தானே தானே.
0: நிச்சயமா நிச்சயமா. வலகவனமா இருக்கும். வலகவனமா இருக்கும்.
5: ஓ அப்பா,
0: கமலவேணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம் இலக்கம். உங்களோட சுதாகர்.
6: அவரேதான்.
0: எப்படி ஐயா, நலமா இருக்கிறீங்களா? நேரம் கூட தெரியாம
6: நலம்
0: தான இருக்க வேண்டியா
6: என்ன?
0: நலத்துக்கே நலமா இருக்கிறீங்க. சரி, இப்பொழுது 7:52 நிமிடங்கள்.
6: காலநிலை வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் சில சில விஷயங்களுக்கு கொஞ்சம் தடங்கலா இருக்கு.
0: ஒத்து வருது.

0: சரியா இருக்கு.
1: நான் கச்சேரி பக்கமே தலை வச்சு பறக்கிறேன், இல்ல என்ன கொண்டது அதனாக்கா கச்சேரிக்குள்ள ஊத்திட்டு போறா இல்ல எனக்கு அப்படியே ஜூவிச்சு. நான் அதுக்குள்ள அங்கால அவா இன்னும் ஒரு ஆள் வந்து அவாவும் சுதாகரத்தானா ஜூவிச்சவா நல்லா இருக்குதே. ரெண்டு வீட்டுல சுதாகரத்தில் ஜோதிச்சிருக்கீங்க, சரி சந்தோஷம். இருந்தாலும் நான் கச்சேரிக்கு வரையில ஆனா எனக்கு ராஜானா வந்தாரா தெரியல, எனக்கு உண்மையிலே தெரியாது. ஆனா எனக்கு ஏதோ ரகசியமா மாசல் என்னிடம் குரல் கேட்குது.
0: அப்படியா?
1: மாசல் என்ன நிகழ்ச்சியில பாலாண்டிக்கும் கச்சேரிக்கு வராண்டிக்கும் சும்மா ஏதாவது காய் சொல்ல குறி சொல்ல வந்திருப்பேன். நீங்க அந்த வீட்டுலயும் வடி வைக்கிறீங்கள தான் நீங்க இது தோணும் சொல்லுவீங்க, தோணும் சொல்லுவீங்க, எப்ப சொல்லுவீங்கன்னு தெரியாது. அப்ப நான் அந்த எனக்கு அந்த காலத்தில் கேட்ட அளவுக்கு நான் மாசல் என்ன சொல்லி
0: பாக்குறேன். நன்றி
1: நன்றி. நான் தெரிஞ்ச நிகழ்ச்சியில சந்திப்பேன்.
0: நன்றி நன்றி சுதாகர். அவர் இணைந்திருந்தார் சுதாகர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: இலக்கம் இரண்டில்
0: பசுபதி கோணன் நாயகி. நீங்க சொல்லுங்க
2: என்னத்தை சொல்றது?
0: அடுத்த முறைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்
2: ஆரம்பம் கச்சேரிக்கு என்ன காலம் நடந்தது
0: இது? சரி, அந்த நாளுக்கு ராஜா வராம இருந்த போது எடுத்தது, அதுல ஒரு ஆள் பாக்கி இருந்தது, அவரை கொண்டு வந்தான்.
2: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் யாரு? பசுபதி கொலநாயகம் இணைந்திருந்தார். இப்பொழுது வைபர் மூலம் எங்களுடைய ஆர்த்திகன் குட்டி இணைஞ்சிருக்கின்றார். வணக்கம்.
3: வணக்கம் மாமா.
0: வணக்கம் தலைவா. தாகம் எல்லாம் தீர்ந்தாச்சுதான்?
3: இன்னும்
0: கொஞ்சம் குடிக்கலாம் நினைக்கிறீங்களா? சரி, இப்ப நீங்க யார கண்டுபிடிச்சீங்க?
3: எல்லாரும் அமெரிக்கா தாத்தா தான் சொல்லினா மல்ல கொஞ்சம் நீங்க அல்ல அவரே கொண்டு வரையில அந்த பத்த வெறுக்கு மாத்தி பாத்தா பிபி தாத்தா
0: பிபி என்று சொல்றீங்களா? சரி பார்ப்போம்.
3: என்ன ஐயா
0: அது? நான் எல்லாம் சொல்ல மாட்டேன்.
3: அந்த நிகழ்ச்சிக்கு
0: எந்த நிகழ்ச்சிக்கு நான் இப்ப சொல்ல மாட்டேன்.
3: சரி அப்ப ரெண்டாவது கண்டேவன்.
0: நன்றி.
3: அப்ப கணக்கு தண்ணி குடிக்கணும்.
0: இனி குடிச்சது போதாதா?
3: என்ன பொறுத்த வரைக்கும் போதாது.
0: அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் போதாதுன்னா இன்னும் குடிக்கலாம். இன்னும் குடிக்கலாம்.
3: குடிக்கலாம். ரெண்டு போத்திரம் குடிக்கலாம்.
0: ரெண்டு போத்திரம் குடிக்கலாம். என்ன சரி குடிங்க.
3: நன்றி. வணக்கம்.
0: நன்றி ஐயா. அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் யார்? எங்கட ராணி சம்பந்தர் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி.
4: வணக்கம். வணக்கம் ராகவண்ணா.
0: வணக்கம்
4: ஆர்த்தியன் குட்டி. செல்லத்துக்கு இனி ஆற்றுல தண்ணி அள்ளி கொடுக்கணும்.
0: அதுதான் போது. இப்ப இருக்க இப்ப இந்த வெயிலோட தண்ணி தட்டுப்பாடு என்ன?
4: ஆனா சில பேருக்கு விடாய்க்காதும், ஏன் சில பேருக்கு விடாய்க்காது, சில பேருக்கு அதுக்கு அந்த உப்பு பிஸ்கட் சாப்பிட்டு சாப்பிட்டு குடிச்சா நல்லா விடாய்க்கும் பாருங்க. அதே மாதிரி அந்த பிஸ்கட் சாப்பிட்டா தான் அந்த தண்ணி கூட குடிக்கிறவே தயிரும் போடணும் அதுக்குள்ள, அது போட்டு குடிச்சாலும் கொஞ்சம் டேஸ்ட் ஆயிருக்கும், கொஞ்சம் உடம்புக்கு நல்லதானே கூலா இருக்கும். நன்றி அண்ணா. நீங்க

0: நிலமையிருக்கிறவனை வேண்டிக் கொண்டு எனக்கு நான் பார்த்தா எனக்கு பார்த்தா அமெரிக்கா ராஜா தான், அவர் தான் கூட அந்த கன நேரம் இதண்டவர் அல்லது பிபி ரெண்டு பேரும் ஒரு ஆளா இருக்கலாம். ஏண்டா சுதாகர் வேடையில் என்று சொல்லிட்டாரு எனக்கு.
1: எப்பயும் அப்படித்தான் சொல்லுவேர். அவருக்கும் எனக்கும் இடையில ஒரு
0: ஒப்பந்தம்,
1: ஒரு டீல், ஒரு டீல் ஒன்று இருக்குது.
0: அந்த டீல நீங்க பேர்ந்து வச்சிருங்க, அது முதலே மாத்தாம ஆக்களை மாத்தாம
1: அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் தேவா.
2: ஆண்குரலாக வந்து கொண்டிருக்கு, பெண்குரல் ஒருவரின் சொல்ல ஜோதிச்சது அமெரிக்கா ராஜா தான் ஜோதிச்சனா.
1: இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் கலாராணி.
3: தாத்தாவே சொல்லவா இல்ல நன்றி
1: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கலா ராணி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம்
1: மிஸ்டர் தயாளன். ஆமாம்,
4: நிலமா இருக்கிறீங்களோ?
1: நான் நல்ல, நீங்க தயாளன்?
4: நாங்களும் அப்படியே நிலமா இருக்கிறோம்.
1: சரி, அடுத்த வாரம் நீங்க போ போறதா கேள்விப்பட்டேன்.
4: அடுத்த வேற நீங்கள் இல்ல, இல்ல ரெண்டு வேற நாங்கள் நிப்போம், நீங்கள் வேற நாங்கள் நிக்க.
1: ஆ சரி சரியா, வாரக்கிழமை நிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு தயாளா.
4: செப்டம்பர்
1: மாதம் 4ஆம் தேதியும் சில வேளை நான் வரமாட்டேன், ஒரு திருமணம் ஆண்டு இருக்குது. என்னன்னு யோசிக்கிறாரு, நேரத்தை பார்த்து சில வேளையில வந்துட்டு போக கூடியதாம் இருக்கும். காலையில போயிட்டு மேரிக்கு அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை முடிச்சிட்டும் போகலாம். பாப்போம் அது எங்க ஹோலன்னு தெரியல, கோலை பார்த்து தான் சொல்லுவேன். கஷ்டம். ஆமாம், 16ஆம் தேதி
4: எல்லாம் பூண்டு
1: ஏ பூட்டா இல்லையே
4: அப்படியா?
1: நான் ஒரு 8-9.5 இருக்கும் இருக்கா கூட பாக்க இல்ல.
4: அந்த நேரம் மறைக்கிறேன் இல்லையா அவங்க?
1: ஓ
4: மறைக்காத
1: அறிஞ்சு பார்க்கணும். ஏன்டா எங்களோட குடும்பம் ரிஃபூஜியாக்கள் தான் வருது, மற்ற எல்லா நேஷனாலிட்டி ரெண்டு ரெண்டு மூணு கார் பூரா இல்ல ரெண்டு கார்ல உண்டு ரிஃபூஜியாக்கள். அவன் பத்து வருஷம் காட்டுக்காரர் தான் பாப்பா, வேண்டி விசாரிச்சு பாப்போம். சரி, நீங்க யார சொல்ல போறீங்க?
4: பாருங்க
1: சத்தம் கொஞ்சம்
4: சொல்லுங்க. ராஜாண்டபுரம் மைத்தான் கிடக்குது, இதுல உள்ள எல்லாரும் கூடுதலா ராஜாவை சொல்லி இருக்கணும்.
1: தேவி தனதாஸ் ராஜாண்ட ஆரம்பித்து வைத்தார், சுபாஷினி கூட ராஜா உணர்ந்தார், சிவராணி ராஜா, கமலவேணி ராஜா, அப்புறம் சுதாகர் மாசலி என்று கூறியிருந்தார், பசுபதி குளநாயகி ராஜா, ஆர்த்திகன் குட்டி விபி, ராணி சம்பந்தர் ராஜா, தேவா சசியம்மா, கலாராணி சசியம்மா. சரி, இந்த நேரத்தில் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம் பதனி மோகன்.
5: ஆமா வரேதா.
1: நீங்க சொல்லுங்க.
5: என்ன கச்சேரி வந்து கொண்டாந்தால அந்த பெண் கச்சேரி நடக்க இல்லையோ அன்றைக்கு?
1: என்ன நடந்தது?
5: அதானே இப்ப என்ன ஆண் கச்சேரியை தானே கொண்டு வரீங்க?
1: பெண்ணு எல்லாம் வந்து போயிட்டு முதலே
5: ஒரு
1: பதனி மோகன் அவர்கள். சரி, இப்பொழுது இந்த ஒலி வடிவம் இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கின்றது. ஒரு கேள்வி ஒரு பதில்.

0: சரி, இப்பொழுது நீங்கள் இணைந்து கொள்ளலாம் இந்த இரண்டாவது சுற்று. அந்த வகையில் இப்பொழுது ஒரு நேரம் இணைந்திருக்கின்றார் இரண்டாவது இலக்கம் இரண்டில். வணக்கம்.
1: வணக்கம் ராகவண்ணா.
0: வணக்கம் ராணி.
1: இது அந்த ட்ரெயின் அது மட்டும்தான் கேக்குது மேடம். முதல் ஒருக்கா ஒரு சொட்டாவது கேட்டுச்சு, இப்ப ரெண்டாம் தரம் போடையே அவன் நிப்பாட்டி போட்டுறானு. அந்த சத்தம் திருப்பி வருது கொண்டு பார்த்தேன். ஏதோ ஒன்று கொஞ்சம் கேட்டது ஒரு சொட்டு.
0: அப்படியா?
1: அது உங்கடையோ அவற்றையோ தெரியல, வடிவா அது கேட்கல. அதாவது அந்த சத்தம் திருப்பி கிடுக்கிட்டு கிட்டு கிடுக்கிட்டு கண்டாலும் கேது. நீங்க என்ன இது சும்மா அரைச்சோ, நீங்க நல்ல அரைச்சு போட்டு கொண்டு வந்துருக்கீங்க.
0: அது அந்த வடிவா அந்த தொலைபேசியில சில தொலைபேசிகள் வந்து தெளிவா வராது.
1: தெளிவா வராது,
0: தெளிவா வர குரல் இப்படிதான் வரும்.
1: அவரும் அதை கூட்டி சொல்றதும் இல்ல, ஒன்றும் இல்ல. இல்லன்னா நாங்க சும்மா நார்மல் டெலிபோன்ல கிடைக்கவே கிடைக்காது. அப்ப லேண்ட் டெலிபோன் கிடைக்காது.
0: கொஞ்சம் கஷ்டம்.
1: சரியான கஷ்டம். அதுக்குள்ள வந்து எடுக்கிறது ஈஸி, ஆனா அங்க சத்தம் இல்லையே, வேற இது இல்லையே. அப்ப பிரயோசனம் இல்லையே, செய்தம் பிரயோசனம் இல்ல. நான் வந்து இது கேக்குறேன் என்னண்டா, இவர் வந்து பாரிஸ் நாட்டை சேர்ந்தவராண்டு,
0: பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவராண்டு,
1: பிரான்ஸை சேர்ந்தவராண்டு.
0: சரி, சொல்லியும் கன நாள் ஆச்சு. இன்றைக்கு சொல்லுவோம் என்ன
1: சேர்ந்தவர்
0: அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர். இப்பொழுது ஆர்த்திகன் குட்டி இணைந்திருக்கின்றார். பாப்பம்
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இந்த குரல் கூறியவர்
0: பாட்டும் படம் ஏற்கனவே ராணி சம்பந்தர் சொன்னதொண்டு கேட்ட நீங்க தானே ஒரு பதில் அது நல்லதா போச்சு. கனகாலம் ஒரு சொல்ல பாவிச்சு அதுவும் கூட பிள்ளையில இப்ப எனக்கு வாசியா போச்சுன்னு சொல்றேன். எனக்கு அதிர்ஷ்டமா போச்சு. இப்ப நான் ராணி சம்பந்தருக்கு ஒன்று சொன்னான், என்ன சொன்னதான் சொல்லுங்க பாப்பம். கனகாலம் உண்ட சொல்லாம் விட்டுட்டன், இன்றைக்கு அதை சொல்லுவோம் கொண்டு போட்டு இன்றைக்கு நான் அதை சொல்லு அதை கொஞ்சம் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தேன் நான். அப்ப நீங்க அதை எனக்கு தெரியாது, அது நீங்க கண்டுபிடிக்கணும். இல்ல அது நான் இதுல தெரியாது என்று சொல்ல இல்ல, எனக்கு தெரியும் ஆனா சொல்ல
2: மாட்டேன்.
0: இல்ல சொன்னா நல்லா தான் இருக்கும்,
2: ஆனா
0: சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க கூட கேள்விய கேளுங்க.
2: உண்ட
0: சொல்லியாச்சு, ஓ கலந்து கொண்டவர் வச்சுக்குவோம். அமெரிக்கா தாத்தாவா? சரி பாத்தோம். அது என்ன தெரியாது, அது நான் அது நான் கடைசியெல்லாம்
2: சொல்லுவேன்.
0: ஓகே நன்றி நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: குரலுக்குரியவர் ஆனா பண்ண,
0: இது நல்ல கேள்வி. இந்த குரலுக்குரியவர் ஆண்.
3: அப்படி என்றால் நான் மாத்திர
0: சொல்லுங்க.
3: நான் விபிஏ சொல்றேன்.
0: விபிஏ சொல்றீங்க. ஓகே நன்றி
3: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். அன்சாரி அவர்கள் இணைந்திருந்தார் தேவா அவர்கள். இப்பொழுது மூன்று நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். மொத்தம் 2, 4, 6, 8, 10, 13 நேர்கள் இணைந்திருந்தார்கள். இன்னும் 10 பேர் இணைய இருக்கு. அந்த வகையில் இப்பொழுது 2 நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். பேர் சொல்லி கூப்பிடத்தை கூட இணைந்து விட்டார். இலக்கம் 2 இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் கலா ராணி. நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் 1 இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் வதனி மோகன்.
4: எல்லாரும் தாத்தாரோட வீசினோம். அமெரிக்கா தாத்தாவ இறங்கி பிடிக்கணும். நான் கேக்குறேன், இப்ப ஒரு தாத்தா வந்து இப்ப 4 பேரும் சாப்பிட்டா அரைக்கு பாலத்த பேர சொன்னவர் என்ன உங்களுக்கு
0: என்னது?
4: ஒவ்வொரு அறிவிப்பாளரோடையும் சேர்ந்து சாப்பிட்டதுன்னு சொன்னார். என்ன
0: பிபி ஒன்று சொன்னவர்? ஆமாம்.
4: நான் அந்த அப்படி சொன்ன நேரோட கேக்குறேன் உங்களை.
0: நான் கடைசியெல்லாம் சொல்லுவேன்.
4: நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னா தெரியும். மாதா கண்ணுங்க ஊத்தும் பொய் சொன்னா
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: புஷ்பா
0: அம்மா.
5: முதலாவதுக்கு வந்துட்டு போங்க.
0: எனக்கு தெரிய, நான் இதுவரைக்கும் கேட்கல.
5: பிபின்னு
0: சொல்றீங்களா? ஓகே நன்றி. அவர் இணைந்திருந்தார் புஷ்பாமா. இப்பொழுது கலேக நேரம் சரியாக 8:12 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:12 இணைந்து கொள்ளுங்கள். சரி, அந்த வகையில் இப்பொழுது 2 நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அந்த இலக்கம் 1 இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் தயாளன்.
6: முதல்ல அறிவிப்பாளர்.
0: இவர் அறிவிப்பாளரா?
6: அறிவிப்பாளராக
0: அறிவிப்பாளர். இப்ப கடந்த வாரம் கூட அறிவிப்பு செய்திருந்தார். அதுக்கு கடந்த வாரம் கூட அறிவிப்பு செய்திருந்தார்.
6: அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறார்.
0: அது எனக்கு தெரியாது. இவர் ஒரு அறிவிப்பாளர்.
6: அறிவிப்பாளர்,
0: ஒரு புதிய அறிவிப்பாளராக கடந்த வாரம் அறிமுகமாயிருந்தார். எனக்கு தெரியக்கூடியதா கடந்த வாரம் அறிமுகமாயிருந்தார்.
6: அப்ப கடந்த வாரம் இருந்தா நீங்க அப்ப கேட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி கேட்கல. அதுக்கு முதல் வேற அறிவிப்பாளர் கடமையாருந்ததா கேட்கல. சரி, அப்ப நான் உள்ள அதேதான் முதல் சொன்னவர் தான்.
0: யார சொன்னீங்க?
6: அது சொன்ன எழுதி வச்சிருப்பீங்க.
0: பிபி சொல்லி இருக்கீங்க.
6: பிபி.
0: ஓகே
6: சரி, மற்றதுக்கு முடிஞ்சா சந்திப்போமா?
0: ஓகே நன்றி.
6: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம், இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, அவருடைய பதிலை காணவில்லை, மீண்டும் இணைந்து கொள்ளலாம்.

0: யாராவது இணைவதாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு அடுத்த நிகழ்ச்சி செல்லாமல் இருக்கின்றேன். அந்த வகையில் இப்பொழுது ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலாராணி.
1: ஆமாண்ணா, நான் வந்து அந்த நீங்க அந்த சொன்னதான் உண்மையிலேயே நான் கவனம் கேட்கல, வேற அலுவல் ஆனதுல கேட்கல.
0: ஓ,
1: அப்ப நான் மாத்தலாம் தானே அண்ணா?
0: ஓ, மாத்தலாம். நீங்க
1: அப்ப நான் வேறையே சொல்றேன். எங்கட
0: வீப்பி அண்ணா சொல்றீங்களா?
1: ஓகே அண்ணா,
0: சரி, நன்றி.
1: நன்றி அண்ணா,
0: நன்றி. சரி, இப்பொழுது கலைக நேரம் சரியாக 8:12. யாரும் இணைந்து கொள்ளாதபடியால் 3வது சுற்றுக்கு விடுகின்றேன். யாராவது சரியான விடையுடன் இணைவதாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். சரி, இந்த வகையில் இப்பொழுது யார் இணைந்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். வணக்கம். வணக்கம், வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கிறீங்க. வணக்கம்.
2: வணக்கம், ஏஞ்சலா மாசல்.
0: ஏஞ்சலா மாசல், எப்படி நலமாமா?
2: முதலாவது
0: நீங்கள் 3வது சுற்றுக்கு வாரதண்டாயில் அப்படி உடனடியா வாருங்க.
2: சரி, ஓகே,
0: சொல்லுங்க. கேள்வி கேட்க போறீங்களா?
2: தெரியாது.
0: அவருடைய நிகழ்ச்சியை நான் இதுவரைக்கும் கேட்கவில்லை. உண்மையா கேட்கவில்லை? உண்மையா கேட்கவில்லை. ஆமா,
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார். ஏஞ்சல் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்
0: தேவி தனராஜ். நீங்க
3: தெரியாது. நான் அடிச்சு கூறுகிறேன், நீங்கள் சொல்லி சொல்லிட்டீங்க, ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. நான் அமெரிக்கா ராஜா அண்ணாவோடய நிக்கிறேன், பிரச்சனை இல்லை, நீங்க மாலாட்ட கொண்ட குடும்பம் இந்த
0: அதையும் எரிஞ்சுதான் தாரீங்க.
3: எரிஞ்சு தரையிலண்ணா, அது ஒன்றுமே விளங்கு இல்ல. அப்ப நீங்க சொல்லி சொல்றீங்க, அப்ப அது கஷ்டமா இருக்கு. அப்ப நான் அமெரிக்கா ராஜா அண்ணாவோடய நிக்கிறேனே.
0: சரி, ஓகே, நன்றி. இணைந்திருந்தார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
4: வணக்கம். இந்த பதிலுக்குரியவரை நீங்க கண்டனீங்களா?
0: நான் கண்டிருக்கின்றேன்.
5: கண்டிருக்கிறீங்க?
6: ஆமாம், கண்டிருக்கிறேன். அவரோட உரையாடி இருக்கின்றேன், அவருடன் புகைப்படம் எடுத்திருக்கின்றேன்.
5: நன்றி,
6: வணக்கம். அவர் இணைந்திருந்தார், வைஃபர் மூலம் இணைந்திருந்தார், இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் ஒருவர் நேரடைந்திருக்கின்றார். வணக்கம்.
7: வணக்கம், நான் தந்திருந்த
6: மீண்டும் ஏஞ்சல்.
7: ஒரு
6: நாள் அறிவிப்பாளர், அறிவிப்பாளர்
7: அப்படி சொல்ல வரீங்க. ஒரு நாள் அறிவிப்பாளரா உங்களோடு இருந்தாரா?
6: ஒரு நாள் அறிவிப்பாளர் என்று சொல்லாது, அறிவிப்பாளர். மீண்டும் ஏஞ்சல் இணைந்திருந்தார், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
8: வணக்கம்.
6: வணக்கம் ராணி.
8: நீங்க நலமா இருக்கீங்களா?
6: ஓ, சூப்பரா இருக்கிறேன்.
8: இதுவரையில போய் சொல்லி நிலமா போய் நிலமில்லாம போயிட்டீங்களோ தெரியாது.
6: என்னன்னு கேட்டீங்கன்னா,
8: நீங்க இதுவரையில போய் சொன்னீங்களா?
6: இதுவரைக்கும் போய் சொல்லவில்லை.
8: போய் சொல்லவில்லையா?
6: இல்லை.
8: இது ஒரு பொய்யா?
6: இதுவரைக்கும் சொன்னால் அதுக்கு
8: புறவாரதுன்னு
6: தெரியாது.
8: இதுவும் ஒரு பொய்யான்னு சொல்லி கலாக்காக்க எத்தனை போய் சொல்லுவீங்க ஒரு நாளைக்கு?
6: அத புடிச்சிருவா,
8: மடக்கி நல்ல சூப்பரா செய்வார். உண்மையில அவருக்கு நல்ல வாழ்த்துக்களை கூறி கண்டு நான் ராஜாவோடயே நிக்கிறேன்.
6: ராஜாவோடயே நிக்கிறீங்க? நன்றி, நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராணி சமந்தர் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் யாரு? வைஃபர் மூலம் பதனா இணைந்திருக்கின்றார். வணக்கம் பதனா. வணக்கம். வணக்கம் பதனா. வணக்கம்.
9: வணக்கம்.
6: வணக்கம்.
9: வணக்கம்.
6: சொல்லுங்க.
9: இவர் அமெரிக்காவை சேர்ந்தவரா?
6: இவர் அமெரிக்காவை சேர்ந்தவரான்னு கேக்குறீங்களா?
9: ஆமா.
6: இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் அல்ல. இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் அல்ல, இலங்கை நாட்டை சேர்ந்தவர். இவர் இலங்கை நாட்டை சேர்ந்தவர், அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் அல்ல.
9: இல்லை, வசிப்பிடம். வசிப்பிடம்.
6: வசிப்பிடமா?
9: புறப்படத்தை கேட்கல, வசிப்பிடத்தை கேட்க.
6: வசிப்பிடம் இவர் அமெரிக்காவை கொண்டவர் அல்ல.
9: நீங்க அதை முதல் சொன்னது எதென்று சொல்றீங்க?
6: எதென்று சொன்ன?
9: ஆனா இப்ப ராஜாவும் இப்ப வந்திருந்து போன கிழமை ரேடியோல இருந்து கிடைச்சி விடுற.
6: ஓ,
9: அதான் நீங்க கேட்டிருக்கிறீங்க.
6: இப்ப கூட பதில் என்ன?
9: என்ன
6: சொல்றாங்க? அதே பொய்யண்டு எடுக்கிறீங்க.
9: இல்ல, கண்ணா சொல்லல. அப்ப ஒரு சொல்லி பாப்போம். ஆசை இருந்தா
6: அது நீங்க நினைக்கிறீங்க.
9: நீங்க பிரான்ஸ் சொல்லி உண்மையா இருந்தா பிபி பொய்யா சொல்லி இருந்தா வேற வெறும் மீனண்டா ஒரு நாள் இதுல இருந்து அறிவிப்பாளரா இருந்தவர் அறிவிக்கையில இருந்த நேராக்களோட கதைச்சு
6: ஒரே ஒரே ஒரு பதில் தான் பிபியா ராஜாவா மாற்றுவதாக இருந்தால் மாற்றிக் கொள்ளுங்கள். அந்த வகையில் இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம் குட்டி வாங்கோ. என்ன என்ன சொல்ல போறீங்க, என்ன கேட்க போறீங்க?
10: நீங்க
6: இனி வளர்ந்து வர வேணும், போய் சொல்றதுக்கு மாமா மாதிரி சொல்றதுக்கு வளர வேணும். சரியா வளர்ந்தான போய் சொல்ல வளர்ந்தான போய் சொல்லக்கூடாது.
10: உண்மையண்டா
6: நீங்க பதில சொல்லுங்க, நான் ஒரு பொய்யும் சொல்லவில்லை.
10: ரெண்டாவது
6: பொய் சொல்ல, மூன்றாவது சுற்றிலையும் பொய் சொல்லவில்லை, முதலாவது சுற்றிலே நான் பொய்யே பேசவில்லை. அப்ப விபி தாத்தான்னு சொல்றீங்களா? நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். சரி இப்பொழுது நான் 8:29, 8:30 போகின்றது. சரியான விடைக்குரிய பதிலை தருவதற்கு முன் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
11: வணக்கம்.
6: வணக்கம் வதனி மோகன்.
11: இப்ப நீங்கள் அறிவிப்பாளர் அறிவிப்பாளர் ஒரு நாள் அறிவிப்பாளர் என்று சொல்றீங்க.
6: நான் சொல்றேன் ஒரு நாள் அறிவிப்பாளர் என்று, நான் அறிவிப்பாளர் என்று சொன்னேன்.
11: அறிவிப்பாளர் எல்லாரும் அறிவிப்பாளர் தானே?
6: அதே நீங்க கேக்குறீங்க, அறிவிப்பாளர் ஆண்டு
11: அறிவிப்பாளர் ஆண்டுதான் கேட்கிறேன்.
6: அப்படி ஒருத்தரும் கேட்கல, அறிவிப்பாளர் ஆண்டு கேட்டவன் நான் அறிவிப்பாளர் என்று சொன்னேன். டிஆர்டி என்று ஒருத்தருமே வார்த்தை உச்சரிக்கவில்லை.
11: நான் இப்ப கேக்குறேன்,
6: ஓ
11: நீங்கள் அவற்றை அறிவிப்பு கேட்டீங்க தானே?
6: நான் கேட்கல இதுவரைக்கும்.
11: அப்ப சொன்னீங்களே கேட்டதன்று,
6: ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேன்.
11: ஒரு நாள் கேட்டு நான் ரெண்டும் சொன்ன, நீங்க போய் சொல்லாதீங்க.
6: ஒரு நாள் கேட்ட ஞாபகம்
11: தான்,
6: அதை எப்படின்னு சொல்ல மாட்டேன்.
11: வீட்டுக்கு போறான்னு ஞாபகம் மறந்துவீங்கன்னு தெரியும்.
6: அது நீ கொஞ்ச நேரத்துல மறந்துருவது எல்லாம்
11: எல்லாம் மறந்துருவீங்க. நான் இதை கேட்கிறேன், இவர் சனிக்கிழமையில சோபியோட ஒரு டிஆர்டி அறிவிப்பாளரான் கேக்குறேன். அட இது ஒரு முடிவான பதில, நீங்க சொல்லுங்க.
6: முடிவான பதில சொல்லட்டா? நான் கேக்குற நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில நேர் நேரம் பாடுவோர் பாடலாம். இந்த ரெண்டுல நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன்.
11: சொல்லட்டா கேக்கட்டா?
6: இந்த இதுல நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா நான் சொல்லுவேன். அப்படியே இருந்து கேள்வி கணையாவே தொடுத்து இருக்கிறீங்களே.
11: நீங்க சொன்னபடியால இப்ப நீங்க நிகழ்ச்சிய முடிக்க போறீங்க.
6: அதுக்கு ஒரு கேள்வியோட ஒரு பதில்.
11: நானே கேள்விய கேட்டு நானே பதில சொல்றேன். இவர் இசை இல்லாம பாடுறோட அறிய பாடகர் மற்றது டிஆர்டியில சேர்ந்த ஒரு புது அறிவிப்பாளர். அவர் ஒரு பிபி பிபி தாத்தா என்று சொல்லி இப்படி வருகிறேன். நன்றி வணக்கம்.
6: நன்றி வணக்கம்.
11: நன்றி வணக்கம்.
6: சரி, அவர் இணைந்திருந்தார் மதுரை மோகன். இப்பொழுது இலக்கம் மூன்று இணைந்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம் ரகுவண்ணா.
6: கனகாலம் சொல்ல இல்ல, அதுதான் சொல்ல போறேன்னு சொன்னா என்ன கேட்டா வணக்கம் என்ற சொல்லு சொல்லாம இருந்துட்டேன் கதனா. ஆனா பொய் என்ற வார்த்தை நான் சொல்லவில்லையா. அதே நான் எந்த வாயால பொய் என்று நான் சொல்ல இல்ல.
8: சரி நான் சொல்றேன் இப்ப இந்த விடையில வந்து ஒன்றில் பிபி அல்லது ராஜா
6: எல்லாம் ஒரு ஆள் தான், ஒரு ஆள் தான்
8: இல்ல கத காலங்களேன். ஆனா நீங்க பொய் சொல்லலன்னு முதல் சொல்லி இருந்தா எனக்கு உண்மையை சொல்லி இருந்தா அது பிபி, ஆனா பொய்யா சொன்னீங்கன்னா அது ராஜா.
6: இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம் எல்லாம் போட்டு ரொட்டி கொண்டிருக்கிறேன். நீங்க
6: சொன்னா சொல்லி இருந்தா பேத்தையும் கேக்குறீங்க.
10: என்ன
6: குழப்ப கூடாது, நான் சொன்னானா சொன்னேன், நான் சொன்னா வச்சு கொள்ளுங்க,
10: சொன்னதான்
6: அது உண்மைதானு கூட கேள்வியா.
10: உண்மை
6: உண்மை உண்மை
10: ராணி
6: சம்பந்த ஆர்த்திகன் குட்டி வந்து ரெண்டு பேரும் சொன்ன சுற்றுல தாகத்தோட வந்து ஆர்த்திகன் ராஜான்னு சொல்லி போட்டு போயிட்டேன். புற மூன்றாம் சுற்றுல தண்ணிய குடிச்சிட்டு வந்து பிபின்னு சொல்லி இருக்கிறேன்.
10: அனைவருமே
6: ஒரு ஒவ்வொரு பதில் கூறியிருந்தார்கள். யார் அண்டி இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம்.

மன்னித்து கொள்ளுங்கள், அவருடைய ஒலி சரியாக வரவில்லை. நிச்சயமாக இந்த குரலுக்குரிய ஒரு ஆர்த்திகன் மன்னிக்க வேண்டும். பிபி அவர்கள், ஆர்த்திகன் குட்டி, அப்புறம் தயாளன், பதனி மோகன், ஏஞ்சல் மாசலின் மூன்று பேரும் முதலாவது சுற்று கூறியிருந்தார்கள். இரண்டாவது சுற்றில் தேவா ஆரம்பித்து வைத்தார். அதனை தொடர்ந்து கலாராணி, பதனி மோகன், புஷ்பா அம்மா, தயாளன் அனைவருமே கூறியிருந்தார்கள். மூன்றாவது சுற்றில் கூட ஏஞ்சல் மாசலின் ஆரம்பித்து வைத்திருந்தார். அதற்கப்புறம் வதனா ஆர்த்திகன் குட்டி, பதனி மோகன், தயாளன் அனைவருமே சரியான பதிலை கூறியிருந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய எதிரொலி நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அதுக்கு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களை அன்பாக விடைபெற்றுக் கொண்டு ஆரம்பமாக இருக்கின்றது பல்லவி தேடும் சரணம்.

வணக்க நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டு பிரான்ஸ் நிதி 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலி வானொலி. இப்பொழுது கலைக நேரம் சரியாக 8:37 ஆகிய ராஜ்யத்தில் 7:37. இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது பல்லவி தேடும் சரணம். பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் பழமை போல் ஒரு பாடலில் உள்ள, இன்று 38 ஆகிவிட்டதால் ஒரு பாடலுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. எனவே இன்றைய பாடலில் உள்ள ஒரு இசையை தருவேன். அந்த இசைக்குரிய பாடல் என்னவென்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தது நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம். இப்பொழுது 2 அழைப்பில் 2 நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். மீதமாக இருப்பது வைஃபரும் வாட்ஸ்அப்பு மட்டும்தான் இருக்கின்றது. இணையவர்கள் வைஃபர் என்றால் 0033 650 0774 27 வாட்ஸ்அப் 0033 689 86 55 29. மற்ற இலக்கத்தில் 2 நேர்கள் காத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது வைஃபரில் கூட ஒரு நேர் வந்திருக்கின்றார். வாட்ஸ்அப் மாத்திரம் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இன்றைய பல்லவி தேடும் சரணன் நிகழ்ச்சியை ஒலிக்க இருக்கும் பாடலுக்கான இசை இதோ. அதாவது அவசரத்தில் இந்த நிகழ்ச்சியை செய்தபடியால் சில வேளை இசை தெளிவில்லாமல் இருக்கலாம். இதற்கு முயற்சி செய்து பார்ப்போம்.

0: சரி, அந்த வகையில் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் இரண்டுக்கு செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: திரும்ப போடுங்க அந்த பாடலை.
0: இந்த கேளுங்க.

0: அக்காலேன்னு ரொம்ப தான் கேக்குது.
1: என்னம்மா
0: அக்காலே அக்காலே? நோமா
1: தெரியா தெரியா இல்லையா? சரி போயிட்டு மீண்டும் இணைந்து கொள்ளலாம் நீங்கள். சரி இப்பொழுதும் வைஃபர் மூலம் குணநாயகி இணைந்திருக்கின்றார், பார்ப்போம். நிறுத்த முடியாது, அப்ப எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நான் எல்லா அழைப்பையுமே
2: எனக்கு விளங்கின அளவில வச்சாலும் வைக்காமல் போனாலும்
1: பசுபதி குணநாயகி அவர்கள் சொல்ற வச்சாலும் வைக்காம போன நான்கு அழைப்புகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
3: சரி அந்த வகையில் வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருப்பதை பார்ப்போம்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம். வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றீர்கள், அழைப்பில் நிற்கின்றீர்கள்.
4: வணக்கம்.
1: வணக்கம். வாதனா?
4: இல்ல அதான் கை வச்சாலும் வச்சாலும்
1: அந்த பாடல கை வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசமா? சரி பார்ப்போம்
4: என்ன.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் வதனா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் பார்ப்போம். வணக்கம்.
5: எனக்கு அதுக்கு மேலான கூடிய புத்திய தந்து விடுங்க.
1: அவையலுக்கு புத்தி வர வச்சா எனக்கு மாதா ஏதா உண்டை தான் தருவா, எனக்கு புத்தி வர வச்சு கேட்க போறேன். எனக்கு புத்தி தாங்கன்னு சொல்லி மாதாட்ட கேட்க போறோம், புத்திய கூட
5: தாங்கன்னு
1: இவேலுக்கு கூட வர சொல்லி கேட்க மாட்டேன்
5: நான். அப்படியா? சரி போயிட்டு வாங்கோ. அப்ப இப்ப குடநாயகம் வேணாக்கும் சொல்லி சொல்லிக்கிறேன். அப்ப அந்த பாட்டா பாட்டு தானோ இந்த ஒரு எண்கள் வந்து ஓடைக்கெல்லாம் கேட்டு பாக்குறேன். நன்றி வணக்கம். சொல்லாம போய் வாருங்க.
1: நன்றி அம்மா.
6: எனக்கு
1: வானொலிக்கு நீங்க எவ்வளவு மரியாதை கொடுக்கறீங்க, உங்களை நாங்க மதிக்க வேண்டிய எங்களுடைய தலையாய கடமை. என்ன அந்த கடமை? அது என்னுடைய நிகழ்ச்சியில உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்ச பெரும் பாக்கியமா தான் நான் நினைக்கின்றேன். ஒரு வானொலிய மதிக்கிற உங்களுக்கு என்னுடைய நிகழ்ச்சியில என்னோட இருந்து நிகழ்ச்சி நடத்துறதுக்கு கிடைச்சது என்னுடைய பாக்கியம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன் ராஜா.
6: அண்ணா நான் ஒன்றே சொல்றேன், ஞாபகம் இருக்கோ தெரியாது உங்கள்டமிருந்து விட தரிசம் வந்து அவசரமா சொன்னார். நான் ஒளிம்பினேன், நீங்கள் உங்களோட இடத்தை எனக்கு தந்து என்னோட ஒரு படம் எடுத்துட்டு குழந்தை புள்ளிய கொஞ்சிரவுல ரெண்டு சொக்கையும் கொஞ்சினேன் சத்தியாக. அப்புறம் கண்ணால தண்ணீர் வந்த எங்களுக்கு அழுகம் வந்துட்டு.
1: இல்ல எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் நீங்க
6: பாசம் அண்ணா.
1: உண்மை உண்மை உண்மை உண்மை.
6: தூரத்துல இருந்து 7 மணித்தியாலம் பிளே பண்ணி இந்த மண்ணில வந்து ரங்கினாக்கி இந்த டிஆர்டி தாக்கித்தான் நன்றி சொல்ல வேணும். அவ்வளவு உறவுகளும் அவ்வளவு அன்பா கதைச்சார்கள். யாருக்கும் மனதில எந்த ஒரு வஞ்சகம் இல்லாமல் எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு கதைச்சார்கள். நாங்கள் வந்து இன்று வரையில காலையில அண்ணாட ராஜானோட கதைக்கும் பொழுது சொல்லி இருந்தேன், இந்த மனதில ஓடிக்கொண்டிருக்கேன்னா மனதுல அங்க நடந்தது போனதுலாம் இன்னும் போவே இல்லையண்ணா, ஓடிக்கொண்டிருக்கு.
1: அதுக்கு அப்படியே உங்களோட நினைவுல இருக்கும் இன்றைக்கும்.
6: ஆமாண்ணா ஆமாண்ணா. நன்றி அண்ணா. மற்றது என்னன்னு சொன்னால், நான் உங்களோட பாடலை கேட்கல எங்கட அன்பு குணா வந்து சொல்லி இருந்தா ஏதோ வச்சாலும் பைக்காட்டியும் பண்டு
1: நான் உங்களை ஒரு பாடல் உண்டு, ஒரு பாடல் முழுமையாக பாட வைப்பது காத்திருந்தே நான் அதுக்கிடையில நீங்க செல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஒரு பாடல் பாவாடை தாவணியும் இருக்கா போட்டுங்க சொல்லுங்கட்டு வாக்க இருந்தேனான்னு அதுக்கு இடையில இல்லாட்டி நான் முதலே தந்திருப்பேன் அந்த பாடலை பாடும்போது. நீங்க 9 மணி மட்டும் இருப்பீங்கன்னு நினைச்சேன். முதலே உங்களை ஒரு பாடல் பாட சொல்லி இருப்பேன். சரி பரவாயில்ல.
6: சத்யா வந்து அவ கொஞ்சம் நித்ரா தூங்கிட்டா, அப்ப சொன்னா போவோம்ப்பா இல்லாமல் இருக்கேன். பயணத்தால வந்தவண்டா உங்க?
1: ஆமா ஆமா, டென்மார்க் போயிட்டா.
6: ஆமா இல்ல இல்ல, டென்மார்க்கு போட்டோம்.
1: ஆமா டென்மார்க்கு போயிட்டு அப்படியே வந்த வந்த கலைப்போட நேர கலையத்து தானே வந்த நீங்க? நீங்க 9 மணி மட்டுமே இருப்பீங்க எதிர்பார்த்த நான். ஆனா நீங்க
6: எதிர்பார்த்தேன்.
1: சரி சரியா,
6: அவர் சொல்லி இருந்தார் ராஜா வரும்பொழுது வீட்டை வந்து என்ன பார்த்துதான் போடும். எங்கட சச்சிதானந்த ஐயான்னு சொல்லி இருந்தேன், அவர்கிட்ட போயிடலாம். அப்ப நாங்க வந்த ஒரு கிழமை வெக்கேஷன் காணாது. அப்படி வந்து இப்ப காலையில இருந்து இந்த உறவுகள் இந்த அன்பு நேயர்கள் எனக்கு அடிச்சு கொண்டிருக்கிறார்கள். என்னோட கதைக்கு ஒண்ணு மட்டும், நான் வேலையில இருந்து இப்பதான் முடிச்சு காருக்கு ஏறி இருக்கிறேன்னா.
1: சரி சரி ஓகே.
6: மற்றதுன்னா நீங்க நலமா இருங்கோ. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா கண்டது. அது கடவுள் தான் எங்களுக்கு ஒரு அப்படி ஒரு வாழ்த்தை தந்திருக்கிறாரு. போய் பாருங்க கொள்ளுங்க சொல்லி.
1: நிச்சயமாக
6: சுகமா இருங்கண்ணா, நிகழ்ச்சியை நடத்துங்கோ, சுகமா இருங்கோ, வாழ்க நலமுடன். காட் பிளஸ் யூ. வாழ்க வளர்ச்சி அஜித் தமிழடியா. அப்படி போடுறேன்.
1: ஓகே நன்றி ராஜா. சத்யாவின் சுகம் கேட்டதா சொல்லுங்கோ. இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் கலா ராணி. நான் நல்ல, நீங்க அம்மா? திடீரென்று போக வேண்டிய டக்கன் போக வேண்டிய அலுவல் வந்துட்டு போயிட்டாரு.
7: நாங்களும் சரி, அவருக்கு வேறு அலுவல்கள் இருக்குந்தானே, அப்ப அவர் போயிட்டாரு. ஆக்கமண்டு சரி, இன்னும் ஒரு நிகழ்வு கண்டிப்பா ஏதோ நடக்கும் தானே?
1: கட்டாயம் கட்டாயம். இப்ப அவர் வந்து எங்களை எல்லாரும் சந்திச்சுட்டு இருந்தானே, அவர் இனி அடிக்கடி வர பாப்பேர்.
7: வருவேர். அவர் உண்மையிலே அவர் அந்த அவருடைய மனசுக்கு அப்படி அந்த பிரிஞ்சிருக்க கூடிய ஆள் இல்ல. வருவேர் கண்டிப்பா வருவேறன்னா. நீங்களும் நல்லபடியா உற்சவம் மாட்ட போய் எல்லாருக்காவோ எனக்கு முதல் நல்ல புத்தி தரோட ஒண்ணு வேண்டுங்கோ.
1: நான் உங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் புத்திய கடன் வாங்கலாம் யோசிச்சு கேட்க, நீங்க உங்கள்ட்ட உங்களுக்கு புத்தி தர சொல்லி கேட்க சொல்றீங்க.
7: நீங்க எனக்கு வேற ஒண்ணும் கேட்க ஒண்ணு நல்ல புத்தி கொடுக்க சொல்லி கேளுங்கோ.
1: ஓகே.
7: மற்றது நல்லபடியா சந்தோஷம்ண்ணா போயிட்டு வாங்கோ. அடுத்த சந்திப்போம் அண்ணா. நானும் அதே பாட்டம் தானே சொல்றேன்.
1: கை வச்சாலும் வைக்காத சொல்லுனோம். சரி, எதுக்கு ஒருக்கா வடிவா கேட்டு பாருங்க. இந்த இசைய
7: பாட்டு
1: மாதிரி சொல்றபடியா நீங்களும் அதோட சேர்ந்து போறீங்க.
7: அப்படித்தான் வேற யாரும் சொல்லி
1: பாப்பா இந்த பாருங்க, சும்மா இருக்க கேட்டு பாருங்க.
7: போடுங்கண்ணா.

0: நம்பிக்கையா சொல்றீங்களா?
1: நம்பிக்கை இல்லாம இருக்குன்னா இது வேற பாட்டு மாதிரி இருக்கு, அது வெறுது இல்ல மனசுக்கு.
0: அப்படியா?
1: ஓ,
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் தயாளன். நீங்க?
2: நான் வைச்சாலும்
0: வைக்காம போனாலும் கை வச்சாலும் வைக்காம போனாலும் வல்லிய வாசம் சொல்றீங்க. மாற்ற வீட்டுல உறுதியா தான் இருக்கிறீங்க. எப்படித்தானே செய்யக்கூடும் தானே, இங்கே தான் என்னென்று தான் கண்டுபிடிக்கிறீங்க. ஏன் பாப்பா நீங்களும் கை வச்சாலும் வைக்காமன்ட்டு தான் சொல்றீங்க? வைக்காலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம். மல்லி வாசம்
2: என்ன?
0: சரி பார்ப்போம், கூட நினைப்பு சரியா வர வேணும்.
2: என்ன சில நேரம் பிளப்பையும் கொடுத்து விட்டுருவோம்.
0: அதே வேறென்று சொன்னா இந்த பிழைப்ப கெடுக்கிறேன்டா எப்படி கெடுக்கும் சொல்லுங்க பாப்போம். சொல்ற பாட்டே திருப்பி திருப்பி சொல்றதான் புழைப்ப கிடக்குறது. அப்படி புழைப்ப கெடுக்கிறேன்டா எல்லாரும் பசுபதி குணநாயகா போ கேக்கணும். என்ன சொன்ன நீங்க அவாதான் ஆரம்பிச்சு வச்சவா?
2: ஆரம்பிச்சு
0: சரியா இருந்தா அந்த வர அது வாழ்த்துக்கள் அவா சேரும். புள்ளியா இருந்தா உங்களோட திட்டுகள் எல்லாம் அவாதான் போய் சேரு. போனோம் என்ன இந்த பசுபதி குணநாயகம் வந்து எங்களை குழப்பி விட்டுட்டாண்டு. நான் கொஞ்சம் ஒரு விளையாட்டு
2: விட்டேன்.
0: இந்த இச கொஞ்சம் இச அதே இசைதான், ஆனா நான் ஒரு மாற்றம் செய்திருக்கிறேன்.
2: அந்த பாட்டை கொண்டு வர வேண்டி கிடாக்கு.
0: இனி வார பாட்டுகளும் இப்படித்தான் வரும். என்ன இந்த மாற்றத்தோட? ஓகே, நன்றி தயாளன்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: அந்த மியூசிக் வருது, பேர் வச்சாலும் வைக்காட்டும் மல்லி வாசம்.
0: பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம். உங்களுக்கு வருதா?
3: வருதா? இடைக்குல வருது அந்த மியூசிக். இடைக்குல வருது.
0: இடைக்குல வருதுன்னு சொல்றீங்க.
3: வருது
0: வித்தியாசமா தான் செய்து நான். சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் தவண்ணா.
0: தேவி தாராஜ். நீங்க?
4: நான் நலமா இருக்கிறேன், நீங்கள நலமா இருக்க வந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டு பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் என்று சொல்லி நான் எடுத்துக்கொண்டு வந்தேனா. ஆனா நான் பாட்டை கண்டுபிடிக்கல, வச்சாலும் வைக்காம போனாலும் அனுப்பினா அம்மா சொல்ல முன்னுக்கு பேர் வரும்.

0: தேங்க் யூ பாட்டு சேம் அதுக்கு கலந்து விட்டுட்டீங்க.
1: அப்படியா, நல்லா தான் இருக்கு. என்ன
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
1: நன்றி.
0: சுவாமா போய் சுவாமா வாங்கும் மூன்று கிழமையால உங்களுக்காக எல்லோரும் காத்திருப்பார்கள், காத்திருப்போம்.
1: நன்றி அம்மா.
0: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜி. இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் தேவா.
1: வணக்கம் தேவா.
2: இனிதான பயணம் மகிழ்வாகட்டும், மாதாவின் அருள் கூட ஒளியாகட்டும்,
1: நல்லவை
2: நடக்கட்டும், நல்லவை நடக்கட்டும். சென்று வாருங்கள். நானும் அதே பாடல் தான், கை வச்சாலும் மல்லி வாசத்தோடு நிக்கிறேன்.
1: ஓகே, நன்றி தேவா.
2: நன்றி. நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் தேவா. இப்பொழுது இணைந்திருக்கின்றார் புஷ்பாமா. வணக்கம் புஷ்பாமா.
3: வணக்கம் ராகு. நானும் குணநாயகம் அவர் சொன்ன மாதிரி கை வச்சாலும் வைக்காமல் அந்த பாட்டு போல அந்த மியூசிக் அப்படித்தான் தெரியும்.
1: நீங்க எல்லாரும் குணநாயகமாக நன்றி சொல்ல போறீங்களா?
3: நன்றி சொல்லுவோம். மேடம் நீங்க போய் எல்லாருக்கும் டிஆர்டி நேர்கள் உறவுகள் எல்லாருக்கும் மூளையை தாங்க கொண்டு கேளுங்க. மாட்டேன்
1: மூளையை தர சொல்லியா? நான் தாரதுல ஒரு கொஞ்சம் எனக்கு கூட தர சொல்லி கேட்பேன். பரவாயில்லையா? இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். பசுபதி
4: சொல்ல, நான் கை வச்சாலும் சொல்லல, நான் வச்சாலும் ஆனாது பேர். பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம்.
1: நான் உங்களுக்கு நன்றி சொல்றதா, நேர் உங்களுக்கு நன்றி சொல்றதா? பாடலாக இல்லாம இருந்தா நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். ஏனென்றா நீங்க எல்லாரையும் உங்கள் வழியிலே வர வச்சுட்டீங்க. அதான் இனிமேல் அப்படி வர அப்படி அப்படி சிலவன
4: புழைச்சா சரி, உங்கள் பயணங்கள் நல்லபடியாக அமைஞ்சு நல்லமே திரும்பி வாருங்கள். இந்த பாட்டு வலுவா பாடி இருக்கிறீங்களோ, நான் ரெண்டு மூன்று வரி தானே பாடினீங்களேன்.
1: பாட இல்ல இல்ல, இது நான் பாடல் முழுமையாக தருவேன்.
4: ஓ, இது மியூசிக் தானே போட்டேன்.
1: சரி, நேரம் நெருங்கி கொண்டு இருக்கின்றது.
4: நன்றி. நன்றி.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார். இப்பொழுது சியாமலா இணைந்திருக்கின்றார். பாப்போம், கெட்டிக்கார சியாமலா வாண்டு பாப்போம். வணக்கம் சியாமலா.
5: எனக்கு தெரியாது.
1: அப்ப ஒத்துக்கொண்டீங்களா?
5: மாதாட அருள் கிடைக்கணும். மாதாக்கு என்ன, உங்களுக்கு மாதாட அருள் சிறப்பா கிடைக்கணும் வேண்டிக்கொள்ளும்.
1: நன்றி அம்மா. எனக்கு தெரிஞ்ச
5: நன்றி.
1: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சியாமலா. இன்னும் இரண்டு நேயர்கள் அவர்களுடன் நிறுத்திக் கொள்வோம். வணக்கம். இலக்கம் இரண்டு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம். கமல வேணி.
6: மாதாவ பக்கத்திலே வச்சுக்கொண்டு மாதாட்டத்துக்கடி ஓடுறனு எல்லாரும் பாட்டி விடுகினமும் கூட மாதாவ பக்கத்திலே கொண்டு திடீறீங்க.
1: என்ன
6: என்ன, சைக்கிள் ஓடி அப்படி மாதா கொண்ட பிடிச்சது காணாதா?
1: அதானே.
6: இனி ஒரு மாதா தேவையா?
1: தேவையில்ல.
6: தேவையில்ல. நீங்களும் படிவா போய் வாங்க. நான் வந்தனா அப்ப அதை சொல்றதோட நானும் இணைஞ்சு
1: பேர் வச்சாலும்
6: பேர் வச்சாலுமோ என்னோ கை வச்சாலுமோ அதை நீங்க சொல்லக்கா தெரியப்போ.
1: ஓகே, நான் பாடல போட போறேன். நன்றி.
6: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள் இணைந்திருக்கும். அடுத்த அந்த உறவு. வணக்கம்.
7: வணக்கம்.
1: பதனி மோகன் டக்குன்னு சொல்லுங்க.
7: நானும் அதே பாட்டை இரண்டு போட்டு என்னண்டா, நீங்க மாதாவை நீங்க சைக்கிள்ல கொண்டு வந்த மாதா, என்ன இப்ப கார்ல கொண்டு போய் மாதாவை காட்ட போறீங்க? அவ்வளவுதான்.
1: மாதா தான் கூட்டிட்டு என்ன காட்ட போறா?
7: அந்த சைக்கிள்ல வந்த மாதா இப்ப கார்ல போய் திடீர் மாதாவை உங்களுக்கு காட்ட போற அருள் தர்றது உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்க சொல்லி கேட்க போறோம்.
1: ஓகே, நன்றி அம்மா.

0: நலமுடன் சென்று நலமுடன் தாருங்கள் சந்திப்போம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள் இணைந்திருக்க மிருதுநேரின் யாரும் அழைப்பை ஏற்படுத்தாதீர்கள். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வதனா, நீங்க சொல்லுங்க.
2: நான் முதல்லே நீங்க எல்லாம் திறந்திருக்கீங்க, வாட்ஸ்அப்ல நின்றான். அப்ப இசை வரையக்குள்ள வரைய சொல்றோம் இந்த பாட்டு தான் இல்லையா, நான் அப்ப வச்சுட்டேன்.
1: என்ன பாட்டு?
2: கை வச்சாலும்
1: பேர் வச்சாலும் வைக்காம அந்த பாடலா?
2: ஒரிஜினல் பாட்டு அது. ஆனா நான் சொன்னேன் அவருக்கு இதுதானப்ப அந்த எனக்கு உண்மையான சரியான வரி வரையில கை வச்சாலும் வச்சாலும் அந்த பாட்டு தவிர வேற இல்ல இல்லையா பாடி போட்டேன்.
1: சரி பாப்ப,
2: நான் அதைத்தான் ரெண்டாவதா சொன்னேன். ஆனா பேர் வச்சாலும் வச்சாலும்
1: சரி பாப்போம் அந்த பாடலாண்டனே.
2: பாப்போம், நீங்க வேற கூட
1: போனீங்க
2: பயணங்கள் நல்லதா?
1: அப்படி செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன் நான். இல்ல, இந்த இசைக்குரிய பாடல் தான் நான் தருவேன்.
2: நன்றி,
1: அவர் இணைந்திருந்தார். சரி, இதுதான் அந்த இசை வந்த பாடல். இதுதான்

பாவம் இணைந்திருந்தார்கள் பசுபதி குழந்தாகி வதனதயாளன் யோகசரியம்மா யுவஸ்ரீ ராஜா கதாராணி தயாளன் சிவராணி தேவி தனராஜ் தேவா புஷ்பா அம்மா ஷியாமலா கமலவேணி அனைவருமே சிறந்திருந்தார்கள். யாருமே சரியான பாடலை கூறவில்லை. இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய சந்தோஷ நேரத்தில் பல்லவி தேடும் சரணன் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் இதனை செய்யப்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே அடுத்த வாரம் இல்லை அடுத்த வாரம் 28 தேதி உங்களை சந்திக்கும் வரை உங்களை அன்பாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் நேர்களே.

0: உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடும் கொடுத்தால் இறக்குமதி செய்து
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 de Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
5: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஸ்லே கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தமது பூர்வீக நிலங்களை உடனடியாக காணி உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு வலியுறுத்தியும் நீண்ட காலமாக தமது பூர்வீக நிலங்களை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து போராடி வரும் மக்களுக்கு ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியும் இன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் மன்னார் நகர சுற்றுவட்டத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. காணி இழந்த மக்களின் குரல் ஏற்பாட்டில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஆலோசனையில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டம் ஜாழ்ப்பாணம், வலிகாமம் வடக்கு, முல்லைத்தீவு, கேப்பாப்புலவு மற்றும் மட்டக்களப்பு, மயிலந்தமடு, மாதவனை பகுதிகளில் தமது பூர்வீக காணிகளை மீட்டெடுப்பதற்காக பல ஆண்டுகளாக போராடி வரும் மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நடைபெற்றது. மன்னார் மாவட்டத்தில் படையினர் வசமுள்ள காணிகளின் உரிமையாளர்களும் கிராம மக்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அத்துடன் மக்கள் அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதோடு வடக்கின் சில பகுதிகளில் இருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு மக்கள் இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பாறு மாவட்டத்தின் பழம்பெரும் தமிழ் கிராமமான திராய்கிழனியில் 1990 இடம்பெற்ற படுகொலைகளின் 36வது ஆண்டு நினைவு நிகழ்வு நேற்று மாலை அந்த கிராமத்தில் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. கடந்த 1990 ஆகஸ்ட் 6 திராய்கிழனி கிராமத்தில் இடம்பெற்ற மிலேச்சுத்தரமான தாக்குதலில் 54 தமிழ் மக்கள் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து அந்த கிராமத்து மக்களால் வருடாந்தம் நினைவு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கு அமைவாக இந்த முறையும் படுகொலை இடம்பெற்ற ஆலயம் ஒன்றில் இந்த நினைவு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது கிராம மக்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தீபமேற்றி சிறப்பு பூஜைகள், வழிபாடுகளை மேற்கொண்டு அஞ்சலி செலுத்தினர். ஜாழ்ப்பாணம் சீத்துப்பாத்தி செம்மணி மனித புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்று வியாழக்கிழமை ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் தொடர்ந்தன. நேற்றைய அகழ்வு பணிகளின் போது மேலும் 8 மனித எலும்புக்கூடுகள் சுத்தம் செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டதுடன் செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் 3 கட்டங்களிலும் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை 499 அதிகரித்துள்ளது. அவற்றில் 494 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்ற பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நேற்றைய அகழ்வு பணிகளின் போது 3 தடைய பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளது. அவற்றில் நாணய குட்டிகள் மற்றும் குழந்தைகளின் ஆடைக்குரிய பொத்தான் என்பன அடங்குகிறது. இதனிடையே தற்போதைய மனித புதைகுழிக்கு அண்மையில் உள்ள பகுதிகளில் மேலும் மனித எச்சங்கள் காணப்படுகின்றனவா என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் 2 இடங்களில் குழிச்சோதனை அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கான முன்னேற்பாடுகள் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது. நேற்று முன்தினம் புதன்கிழமை தடயவியல் நிபுணர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள் மற்றும் சட்டத்திறனிகள் பங்கேற்ற கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக மனித புதைகுழி பிரதேசத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் 7 முறையில் தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் சோதனை குழிகள் அமைத்து ஆய்வு மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதன் முதற்கட்டமாக இன்று வெள்ளிக்கிழமை 2 இடங்கள் குறிக்கப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த குழி சோதனையில் மனித எச்சங்கள் எதுவும் கண்டறியப்பட்டால் அந்த பகுதிகள் மேலதிக ஸ்கேன் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தேவையெனில் அகழ்வு பணிகள் விரைவுபடுத்தப்பட வாய்ப்புகள் உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக முன்னிலையாகும் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார். மூதூர் படுகொலைகள் கடந்த காலத்தில் பதிவான ஒரு துயர சம்பவம் மாத்திரமல்ல, மாறாக அது நிகழ்காலத்துக்கான எச்சரிக்கையாகவும் அந்த படுகொலைகள் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என மனிதமான விவகாரங்களை ஒருங்கிணைக்கும் ஐக்கிய நாடுகள் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை ராணுவத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்திருந்த வேளையில் 2006 ஆகஸ்ட் 4 அஷின் எகேன்ஸ்காக்கர் அமைப்பின் 17 தன்னார்வ தொண்டு பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் இடம்பெற்று 20 வருடங்கள் கடந்திருக்கும் நிலையில் இன்னமும் அதற்கு பொறுப்பானவர்கள் கண்டறியப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை. இதுகுறித்து மனிதாபிமான விவகாரங்களை ஒருங்கிணைக்கும் ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தின் தலைவர் டோம் சவுச்சரினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது, சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையின் மூதூரில் இந்த அமைப்பைச் சேர்ந்த 17 தன்னார்வ தொண்டு பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். மோதல்கள் மற்றும் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமியிலிருந்து சமூகம் மீட்சி அடைய உதவுவதற்காகவே அவர்கள் அங்கு சென்றிருந்தனர். இருப்பினும் இன்று வரை பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கவில்லை. பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்கள் இன்னமும் நீதிக்காக காத்திருக்கின்றன. மனிதாபிமான பணியாளர்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மோதூர் படுகொலைகள் கடந்த காலத்தில் பதிவான ஒரு துயர சம்பவம் மாத்திரமல்ல, மாறாக அது நிகழ்காலத்துக்கான எச்சரிக்கையாகும். கடந்த 3 ஆண்டுகளில் உலகளாவிய ரீதியில் 1000 மேற்பட்ட மனிதாபிமான பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் பலர் பணியில் உள்ள போதே கொல்லப்பட்டுள்ளனர். பெரும்பாலானோர் அவர்களது சொந்த சமூகங்களுக்கு அவசியமான சேவையில் ஈடுபட்டு வந்த தேசிய மட்டத்திலான பணியாளர்கள் ஆவர். அவ்வாறு இருக்கையில் படுகொலை என்பது மனிதாபிமான பணிக்கு ஈடாக செலுத்த வேண்டிய தவிர்க்க முடியாத விலையாக மாறக்கூடாது. மனிதாபிமான பணியாளர்கள் கொல்லப்படும் போது சமூகங்கள் உதவிகளுக்கும் அப்பால் மேலும் பலவற்றை இழக்கிறது. குறிப்பாக அவை நம்பிக்கையை இழக்கின்றன. மோதூர் படுகொலை சம்பவம் அரங்கேறி 2 தசாப்தங்களின் பின்னரும் ஒரே ஒரு செய்தி மாற்றமின்றி முன்னிறுத்தப்படுகிறது. மனித நேய பணியாளர்கள் இலக்குகளாக மாறக்கூடாது, மாறாக அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அதுவாகும் என அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆயுத போராட்டம் இல்லாத நாட்டில் பாதுகாப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு படையினர் காணிகளை ஏன் தொடர்ந்து கையகப்படுத்த வேண்டும்? தமிழர்கள் மீண்டும் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அவர்களின் காணிகளை அவர்களிடமே ஒப்படையுங்கள், அதுவே நீதியானதாக அமையும். வளமிக்க பலாலி மக்கள் இன்று தமது காணிக்காக போராடுகிறார்கள். காணிகளை விடுவிக்க முடியாது என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சரால் எவ்வாறு குறிப்பிட முடியும்? கடந்த அரசாங்கங்களைப் போன்றே இந்த அரசாங்கமும் செயற்படுகிறது என இலங்கை தமிழிசை கட்சியின் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மயிலந்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை என்பது பாரம்பரியமானது. பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த பகுதியில் சட்டவிரோதமான முறையில் குடியிருப்புகளை அமைத்து பசுக்களை கொலை செய்து வருகிறார்கள். மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சினைகள் பற்றி கடந்த 6-7 ஆண்டுகளாக இந்த உயரிய சபையில் பலமுறை பேசப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கமும் மயிலந்தமடு மேய்ச்சல் தரை தொடர்பில் உறுதியான தீர்வினை அறிவிக்காமல் இருப்பது துர்ப்பாக்கியமானது. கடந்த அரசாங்கங்கள் செயற்பட்டதை போன்று இந்த அரசாங்கமும் செயல்படுகிறது. பலாலி, மயிலட்டி மற்றும் வசாவிளான் ஆகிய பகுதி மக்கள் தமது நிலத்துக்காக போராடுகிறார்கள். 1990 June 15 அன்று அந்த பகுதி மக்கள் பலவந்தமான முறையில் ராணுவத்தினரால் வெளியேற்றப்பட்டார்கள். மக்களின் காணிகளில் ராணுவத்தினர் விவசாயம் செய்கிறார்கள், விளைச்சலை விற்பனை செய்கிறார்கள். ஆனால் காணி உரிமையாளர்கள் தமது காணிக்காக போராடுகிறார்கள். இது என்ன நியாயம்? மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் தயாரில்லை. வாக்குறுதிகள் மாத்திரமே வழங்கப்படுகிறது. பலாலி விமான நிலைய விரிவாக்கத்துக்காக காணி சுவீகரிப்பு தொடர்பில் இதுவரையில் எந்தவிதமான வெளிப்படையான அறிவித்தலும் அறிவிக்கப்படவில்லை. மாற்று காணிகள் மற்றும் நஷ்டஈடுகள் தொடர்பிலும் அறிவிக்கப்படவில்லை. விமான நிலைய அபிவிருத்திக்காக சுவீகரிக்கப்படும் காணிகள் பிற்பட்ட காலத்தில் ராணுவ தேவைக்காக பயன்படுத்தப்படும். ஆகவே இந்த விடயத்தில் பல சந்தேகம் காணப்படுகிறது. ஆகவே இந்த நடவடிக்கைகளை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் இன்று தமது காணி உரிமைக்காக போராடுகிறார்கள். அந்த மக்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளார்கள். ஆனால் அதற்கு எந்தவித பதிலும் வழங்கப்படவில்லை. நாட்டில் யுத்தம் இல்லாத போது ஏன் மக்களின் காணிகளை ராணுவத்தினர் ஏன் இன்னும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும்? நாட்டில் ஏனைய மாகாணங்களில் இவ்வாறான காணி ஆக்கிரமிப்புகள் எதுவும் கிடையாது. தலாலி என்பது வளம் மிக்க பூமி. ஆனால் இன்று அந்த மக்கள் வாழ்வதற்கு வழியில்லாமல் தமது காணி உரிமைக்காக போராடுகிறார்கள். மக்களின் காணிகளை விடுவிக்க முடியாது என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவால் எவ்வாறு குறிப்பிட முடியும்? காணிக்காக என்று போராடும் மக்கள் தேசிய மக்கள் சங்கத்தில் தேர்தலில் வாக்களித்தவர்கள். புதிய அரசாங்கமானது தமது காணிகளை விடுவிக்கும் என்று நம்பினார்கள், வாக்களித்தார்கள். ஆனால் இன்று அவர்களின் நம்பிக்கை போராட்டமாக வெளிப்படுகிறது. ஆயுத போராட்டம் இல்லாத நாட்டில் பாதுகாப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு காணிகளை ஏன் தொடர்ந்து கையகப்படுத்த வேண்டும்? தமிழர்கள் மீண்டும் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அவர்களின் காணிகளை அவர்களிடமே ஒப்படையுங்கள், அதுவே நீதியானதாக அமையும் என்றார். முன்னாள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் ஜாபா அபிவித்தனவுக்கு இன்று வெள்ளிக்கிழமை குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டதை அடுத்து அவரை பிணையில் விடுவித்து கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2014 முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது பதவியேற்பு விழாவை முன்னிட்டு நவம்பர் 19 11 பத்திரிகைகளை மேலதிகமாக வெளியிடுவதற்காக இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு 17,48,877 ரூபாய் நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தி 17,00,000 அதிக தொகையை அரசாங்கத்திற்கு நஷ்டப்படுத்தியமை ஊடாக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்துள்ளதாக குறிப்பிட்டு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் ஜாபா அபிவர்த்தன உள்ளிட்ட இருவருக்கும் எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2011 மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித் மற்றும் குஹன் ஆகியோர் காணாமல் போன சம்பவம் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ காணொலி அழைப்பின் ஊடாக சாட்சியம் அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: யாழ்ப்பாணம் பிரதான நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2011 டிசம்பர் 10 யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் குறித்த இருவரும் கடத்தி செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த காலப்பகுதியில் கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: பிரதம நீதியரசர் மற்றும் காவல்துறை அதிபரின் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கு அருகில் உள்ள வீதியை காணொலியாக பதிவு செய்ததாக கூறப்படும் சமூக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு குருத்துவத்தை காவல்துறையினரால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்னவுக்கு எதிராக கல்கிசை நீதவான் நீதிமன்றில் நடைபெற்று வரும் வாகன விபத்து தொடர்பான வழக்கில் மேலதிக நடவடிக்கைகளை இடைநிறுத்தும் வகையில் கொழும்பு மேலதிக நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ரவி செனவரத்ன தாக்கல் செய்திருந்த மீளாய்வு மனுவை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியுள்ளது. கடந்த 2023 வெள்ளவத்தை பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்து சம்பவம் தொடர்பில் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விபத்தை தடுக்க தவறியமை, கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியவை மற்றும் மது போதையில் வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் ரவி செனவரத்னவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விபத்தை தடுக்க தவறிய குற்றச்சாட்டை அவர் முன்னதாக ஏற்றுக்கொண்டதை அடுத்து கல்கிசை நீதவான் நீதிமன்றம் அவருக்கு 2,500 ரூபாய் அபராதம் விதித்திருந்தது. மீதமுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு நடவடிக்கைகள் பின்னர் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவற்றை தொடர்ந்து முன்னெடுப்பதை தடுக்கும் வகையில் கொழும்பு மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் காயமடைந்த சட்டத்தரணி ஒருவரால் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட குடியியல் வழக்கில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர ஆகியோரை பிரதிவாதிகளாக பெயரிடுவதை நீக்குவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சாங்கரில்லா விருந்தகத்தில் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதலில் தனக்கு ஏற்பட்ட கடுமையான காயங்கள், நிரந்தர ஊனமுறுதல் மற்றும் மருத்துவ செலவுகள் ஆகியவற்றுக்காக 500,000,000 ரூபாய் நஷ்டஈடு கோரி சட்டத்தரணி மோதித்த டிபி ஏக்கநாயக்க என்பவரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ, முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் சட்டமா அதிபர் உள்ளிட்ட 12 பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கு முதன்முதலில் தாக்கல் செய்யப்பட்டது. தாக்குதல்களை தடுப்பதற்கு பிரதிவாதிகள் உரிய கவனத்துடனும் பொறுப்புடனும் செயற்பட தவறிவிட்டதாக மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் குறித்த வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கில் 3வது மற்றும் 4வது பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள ஹேமசிறி பெர்னாண்டோ மற்றும் பூஜித ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக வழக்கை தொடர விரும்பவில்லை என மனுதாரரான ஏக்கநாயக்க நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் இருவருக்கும் ஏற்கனவே மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதை அவர் இதற்கு காரணமாக சுட்டிக்காட்டினார். ஏனைய பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் இந்த விண்ணப்பத்திற்கு ஆட்சேபனை தெரிவிக்காததை அடுத்து குறித்த 2 பிரதிவாதிகளை வழக்கு நடவடிக்கைகளில் இருந்து நீக்குவதற்கு மாவட்ட நீதிமன்றம் அனுமதி அளித்தது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கமும் மனுதாரரின் வேண்டுகோளுக்கு இணங்க முன்னதொரு சந்தர்ப்பத்தில் இந்த வழக்கில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார். இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி புலஸ்தி ரூபசிங்க தனது கட்சிக்காரருக்கு எதிராக இந்த வழக்கை முன்னெடுத்து செல்வதற்கான தகுதி குறித்து சவால் விடுக்க உத்தேசித்துள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கை அக்டோபர் மாதம் 19 தேதிக்கு ஒத்திவைக்க மாவட்ட நீதிமன்றம் அன்றைய தினத்துக்குள் இந்த ஆட்சேபனை தொடர்பில் எழுத்துப்பூர்வ சமர்ப்பணங்களை தாக்கல் செய்யுமாறு ஏனைய பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்டது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலை முஸ்லிம் அடிப்படைவாதிகள் மேற்கொண்டதாகவே நாங்கள் நினைத்திருந்தோம், ஆனால் அதனை சிங்கள அடிப்படைவாதிகளை செய்திருக்கிறார்கள் என்பது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தெரிய கிடைக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்காக சிறையில் இருக்க வேண்டிய பலர் வெளியில் இருக்கிறார்கள் என சாமரசம்பத் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலை முஸ்லிம் அடிப்படைவாதிகள் மேற்கொண்டதாகவே நாங்கள் நினைத்திருந்தோம், ஆனால் அதனை சிங்கள அடிப்படைவாதிகளை செய்திருக்கிறார்கள் என தெரிய கிடைக்கிறது. ஏனெனில் நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகிய இரண்டு பேருமே ஈஸ்டர் தாக்குதலை மேற்கொண்டு 300 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். அப்படியானால் மரணித்த பிள்ளைகள் இவர்களால் இப்ராஹிமுக்கு பிரச்சனை இல்லை, சம்பவத்துடன் தொடர்புடைய வேறு யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஜனாதிபதி கைச்சாத்திட்டால் அவர்கள் இருவரையும் தூக்கிலிட முடியும். ஆனால் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்ற போது கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்தவர் இன்று அரசாங்கத்தின் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கிறார். அதேபோன்று இந்த சம்பவத்துடன் சம்பந்தப்படும் ஷானி அபிசகர இன்று குற்றப்புலனாய்வு பிரிவில் பணிப்பாளர். ரவி செனவிரட்ன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கிறார். அதனால் உள்ளே இருக்க வேண்டியவர்கள் வெளியில் இருக்கிறார்கள், வெளியில் இருக்க வேண்டியவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். கேரம்போர்டுக்கு பிரேரணை கொடுத்தவர்கள் இன்று அமெரிக்காவில் இருக்கிறார். கேரம்போர்ட் பயந்தவர் சிறையில் இருக்கிறார். அதே போன்று சக்ரானி நாட்கள் மானல்லியில் புத்தர் சிலையை சேதப்படுத்த முற்பட்ட போது அதனை காட்டி கொடுத்தது முஸ்லிம் நபர் ஒருவர். ஆனால் அந்த நபருக்கு சக்ரானின் குழு துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் அவர் இன்று சுயமாக இயங்க முடியாமல் இருக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த நஷ்டஈடும் வழங்கப்படவில்லை, அவருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. என்றாலும் இப்ராஹிமுக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது. அத்துடன் குருநகலில் கூட்டம் ஒன்றில் நான் உரையாற்றுகையில் முன்னாள் ராணுவ தளபதி தனது காலத்தை நீட்டித்துக் கொள்ள கர்தினால் ஆண்டகையிடம் பலர் வட்டியுடன் சென்றார் என தெரிவித்திருந்தேன். அதற்கு எதிராக வழக்கு தொடுப்பதாக கர்தினால் தெரிவித்திருந்தார். அதற்கு பரவாயில்லை, ஏனெனில் நான் அன்று அவ்வாறு தெரிவித்ததால் தான் தற்போது சிங்கள பௌத்த ராணுவ தளபதி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவ்வாறு இல்லாமல் முன்னாள் ராணுவ தளபதிக்கு சேவை நீட்டிப்பு வழங்கப்பட்டிருந்தால் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கும் இந்த பதவி கிடைப்பதில்லை, ஏனெனில் இவர் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் ஓய்வு பெறுகிறார். அதே நேரம் அரசாங்கம் தற்போது நீதிபதிகளின் வயது எல்லையை நீட்டிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அரசாங்கம் தற்போது பிரதமர் நீதியரசரின் வயது எல்லையை 2 வருடங்களுக்கு நீட்டித்துக் கொள்ளவே நடவடிக்கை எடுத்து வந்துள்ளது. என்றாலும் அதற்கு எதிர்ப்பு வரும்போது தற்போது அனைத்து நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் வயது எல்லையை நீட்டிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறது. வயதுக்கு செல்லும் போது அவர்களின் அனுபவம் செயல் திறமை அதிகமாகுவதாக தெரிவித்தே அரசாங்கம் இதனை மேற்கொள்ள முயற்சிக்கிறது. அப்படியானால் அரசாங்கம் நீதிபதிகளின் வயது எல்லையை நீட்டிக்காமல் பிரதமர் நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேனவே அரசாங்கம் தேசிய பட்டியலில் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அவருக்கு நீதி அமைச்சை வழங்கட்டும். ஏனெனில் தற்போதுள்ள நீதி அமைச்சருக்கு இந்த அமைச்சை கொண்டு செல்ல அனுபவம் இல்லை, அதனாலேயே சிறைச்சாலை விடயத்தில் அவர் தோல்வியடைந்துள்ளார் என்றார். ஸ்ரீலங்கா புதிர பிரகரனின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தன்னை சாகர காரியவசம் போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தொடர்பில் அண்மையில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து மற்றும் அவருக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று வியாழக்கிழமை கடுகலை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்த மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ்மா அத்தியட்சகர் கமல் ஆரியவம்ச இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அனுமதியை வழங்குமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். அதற்கு அமைவாக கடுவல தலைமை நீதவான் அருண இந்திரஜித் புத்தசாச அதற்கு அனுமதி வழங்கி நேற்று உத்தரவிட்டார். அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பான செய்தியை ஒலிபரப்பிய ஊடக நிறுவனங்களிடமிருந்து குறித்த நபர் கருத்துக்களை வெளியிட்டு திருத்தப்படாத காணொலி பதிவுகளை பெற்றுக் கொள்வதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறும் போலீசாரால் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் மன்றில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த நீதவான் விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கை எதிர்வரும் செப்டம்பர் 24 தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார். தற்போதைய போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அரசாங்கத்துக்கு சேவையாற்றுவதை நிறுத்திவிட்டு அரசிற்கும் மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டும். நடுவீதியில் வைத்து மக்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட 37வது காரிஸ்மா அதிபரான பிரியந்த வீரசூரிய வரலாற்றில் இடம்பெறுவதை நான் விரும்பவில்லை என்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் 799 ரூபாய் என்ற ஒட்டி கட்டணத்தில் வார இறுதி நாட்கள் முழுவதும் மெட்ரோ பேருந்து சேவையில் வரம்பெற்ற பயணத்தை அனுமதிக்கும் வகையில் வார இறுதி அனுமதி சீட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது. நண்பர்களை சந்திக்க செல்வது, பல்கலைக்கழகங்களில் பயணிப்பது, நகரத்தை வலம் வருவது அல்லது குடும்பத்துடன் வெளியூர்களுக்கு செல்வது என வார இறுதி பயணங்களுக்கு பயணிகளுக்கு அதிக வசதியையும் நெகிழ்வு தன்மையும் வழங்கும் வகையில் இந்த அனுமதி சீட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக லங்கா மெட்ரோ டிரான்சிட் தெரிவித்துள்ளது. இந்த வார இறுதி அனுமதி சீட்டு சனிக்கிழமை நள்ளிரவு 12 முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:59 வரை செல்லுபடியாகும். இலங்கை மத்திய வங்கியின் ஏற்பாட்டில் பே டிஜிட்டல் ஜெஃப்மா விழிப்புணர்வு மற்றும் அறிமுக நிகழ்வு வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் கார்கில் சதுர்க்க வளாகத்தில் நடைபெற்றது. வடக்கு மாகாண ஆளுநர் நாபேத நாயகன் இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு தமது உத்தியோகபூர்வ டிஜிட்டல் பண பரிமாற்ற தொடுகை பரிவர்த்தனையை ஆரம்பித்து வைத்தார். இலங்கை மத்திய வங்கியின் கொடுப்பனவுகள் மற்றும் தீர்வுகள் திணைக்கள இயக்குநர் வசந்த அலுவிஸ், யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக மாவட்ட செயலாளர் எஸ் சிவகரன், இலங்கை மத்திய வங்கியின் கிளிநொச்சி பிராந்திய முகாமியாளர் பாமினி செந்தில் மாறன், யாழ்ப்பாண மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் மாரப்பென, மத்திய வங்கியின் உயர் அதிகாரிகள், அரசு மற்றும் தனியார் வங்கிகள் மற்றும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் வர்த்தக சமூகத்தினர் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இருதரப்பு போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் 250 மெட்ரிக் டன்னிற்கும் அதிகமான இடியை கொண்ட பெய்லே தற்காலிக பாலங்களின் புதிய தொகுப்பினை இந்தியா இலங்கையிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளது. இலங்கைக்கான இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் மைத்ரே இந்த திட்ட பொருட்களை இலங்கையின் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கவிடம் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஒன்றில் கையளித்தார். இலங்கைக்கு இந்தியா வழங்கும் 450 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மறுசீரமைப்பு உதவி கட்டண திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. இந்திய ராணுவ பொறியாளர்களால் நாடு முழுவதும் நிறுவப்படவுள்ள இந்த பாலங்கள் நாட்டின் போக்குவரத்து பாதைகளை சீரமைப்பதுடன் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் பெரும் தாக்குபலமாக அமையக்கூடும். இதற்கிடையில் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தனது உத்தியோகபூர்வ இலங்கை பயணத்தை நிறைவு செய்துள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் புற்றுநோயாளர் பிரிவில் இயங்கி வந்த லினியர் ஆக்சிலேட்டர் இயந்திரம் செயலிழந்துள்ள நிலையில் வைத்தியசாலைக்கு வருகை தரும் புற்றுநோயாளர்கள் உரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்கு வழியின்றி பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக அரச கதிரியல் தொழில்நுட்பவியலாளர்கள் சங்க தலைவர் சாணக்க தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். இயந்திர செயலிழப்பு தொடர்பில் நேற்று வியாழக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் புற்றுநோயாளர் சிகிச்சை பிரிவில் இயங்கி வந்த லினியர் ஆக்சிலேட்டர் இயந்திரம் கடந்த திங்கட்கிழமை முதல் செயலிழந்துள்ளது. குறித்த இயந்திரத்தின் மூலம் நாளாந்தம் 60 நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆகையால் தற்போது இயந்திர செயலிழப்பு காரணமாக புற்றுநோயாளர்களுக்கான சிகிச்சைகளை உரியவாறு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதோடு இதனால் நோயாளர்களுக்கு பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த நிலையில் ஒரு சில நோயாளர்கள் கதிரியல் சிகிச்சைக்காக கொழும்பு, மாத்தறை, காலி, கண்டி மற்றும் பதுளை போன்ற வைத்தியசாலைகளுக்கு அழைத்து செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. அதோடு மகரகம அபிஷா தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையில் இருந்த 4 லீனியர் ஆக்சிலேட்டர் இயந்திரங்களில் ஒன்று கடந்த மாதம் செயலிழந்ததோடு குறித்த இயந்திரமும் இதுவரை பழுது பார்க்கப்படவில்லை. புற்றுநோயாளர்களுக்கான கதிரியல் சிகிச்சைகளை உரிய காலப்பகுதியில் தொடர்ச்சியாக வழங்குவது அவசியமாகும். ஏற்கனவே சிகிச்சைக்காக முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட நோயாளர்கள் காத்திருப்பு பட்டியல் பல மாதங்களுக்கு நின்றுள்ள நிலையில் இயந்திர செயலிழப்பு காரணமாக அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் மேலும் தாமதமடையக்கூடும். ஆகையால் சுகாதார அமைச்சு உள்ளிட்ட பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் நோயாளர்களை கருத்தில் கொண்டு இவை தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இயந்திரங்களை பழுது பார்ப்பது அவசியம் என்றார். நோயாளர்களின் நலனை பாதுகாப்பதற்கான பிரகடனத்தை சுகாதார ஊடகம் மற்றும் மகளிர் அதிகாரம் அளித்தல் துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் டாக்டர் நிஹால் ஆபியசிங்க பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பித்தார்.
2: பிதா சௌக்கிய சேவை பெட்டிங்
3: இலவச சுகாதார பராமரிப்பை பொறுத்தவரை இந்த பிரகடனம் மிகவும் முக்கியமானது. இந்த பிரகடனம் நோயாளர்களின் அடிப்படை உரிமைகள், சுகாதார பராமரிப்பு வழங்குபவரின் பொறுப்புகள் மற்றும் பாதுகாப்பான தரமான சுகாதார பராமரிப்பை வழங்குவதற்கு பின்பற்ற வேண்டிய கொள்கைகளை குறிப்பிடுகின்றது. இதன் முக்கிய நன்மைகள் என்னவெனில், இது நோயாளியின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கின்றது. இது பிழைகளையும் தடுக்கக்கூடிய வகையில் தீங்குகளை குறைக்க உதவுகின்றது. இது நோயாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கின்றது. இது மரியாதை, தகவல் ஒப்புதல் மற்றும் ரகசியத்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்கின்றது. இது சுகாதார நிறுவனங்களையும் சுகாதார பராமரிப்பு நிபுணர்களையும் தங்கள் பொறுப்புகளை தெளிவாக நிறைவேற்ற ஊக்குவிக்கின்றது. இது நோயாளியின் பங்கேற்பையும் ஊக்குவிக்கின்றது. இந்த சிகிச்சை குறித்த தீர்மானங்களை எடுப்பதை நோயாளியின் குடும்பங்களையும் உறுப்பினர்களையும் தீவிரமாக ஈடுபடுத்துகின்றது. இது நோயாளிகளுக்கும் சுகாதார பராமரிப்பு வழங்குநர்களுக்கும் இடையே நம்பிக்கையையும் உருவாக்குகின்றது, நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றது மற்றும் கூட்டாண்மைகளை உருவாக்குகின்றது. இது ஒரு பாதுகாப்பு கலாச்சாரத்தை உருவாக்குகின்றது. இது தவறுகளை மறைப்பதற்கு பதிலாக அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு கட்டமைப்பை மேம்படுத்தும் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குகின்றது. முறைப்பாடுகள் மற்றும் கருத்துகளுக்கான ஒரு வழிமுறை வழங்கப்பட்டுள்ளது. நோயாளிகளின் கருத்துகளையும் முறைப்பாடுகளையும் பரிசீலிக்க முறையானதொரு அமைப்பை நாம் உருவாக்கலாம். இது சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்குகின்றது. இந்த சாசனம் அனைத்து ஊழியர்களும் ஒரே பாதுகாப்பு தரங்களின்படி செயற்பட உதவுகின்றது. இந்த சாசனம் சர்வதேச தரங்களுக்கும் உலக சுகாதார அமைப்பால் ஊக்குவிக்கப்படும் நோயாளர் பாதுகாப்பு கொள்கைகளுக்கும் இணக்கமானதொரு சுகாதார அமைப்பு உருவாக்க உதவுகின்றது. இந்த துறைசார் கண்காணிப்பு குழுவில் எங்களின் கருத்து என்னவென்றால், நோயாளரின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கான ஒரு சாசனம் என்பது வெறும் கொள்கை ஆவணம் மட்டுமல்ல, அது சுகாதார அமைப்பில் பேஷண்ட் ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை செயல்படுத்துவதற்கான ஒரு அத்தியாவசிய கருவியாகும். இது நோயாளியின் உரிமைகளை பாதுகாப்பதுடன் சுகாதார பராமரிப்பின் தரம், பொறுப்புக்கூறல், பொது நம்பிக்கையும் வலுப்படுத்துகின்றது. சுகாதார வெகுஜன ஊடக அமைச்சர் இந்த பிரகடனத்தை சட்ட மூலமாக பாராளுமன்றத்தில் மீண்டும் முன்வைக்க வேண்டும் என நான்
2: முன்மொழிகின்றேன்.
0: குறைந்த வருமானம் பெறும் லோத்தர் விற்பனை முகவர்களின் பிள்ளைகளுக்காக 2026 முதல் ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக வழங்கப்படும் கல்வி உதவி திட்டத்திற்கு தேசிய லோத்தர் சபையினால் நேற்று நிதியுதவி வழங்கப்பட்டது. இதற்குரிய காசோலியை தேசிய லோத்தர் சபையின் தலைவர் எம் டி சிரில் ஆண்டன் பெரேரா, ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளருமான ரோஷன் கமகேவிடம் கையளித்தார். ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபையின் அங்கீகாரத்திற்கு அமைவாக நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன மற்றும் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோரின் தலைமையில் ஆகஸ்ட் 23 அனுராதபுரத்தில் நடைபெற உள்ளது. லொத்தர் விற்பனையின் மூலம் ஜனாதிபதி நிதியத்திற்கு கிடைக்கும் நிதி பங்களிப்பை பாராட்டும் வகையில் லொத்தர் விற்பனை முகவர்களுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்கள் ஊடாக இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு ஏற்கனவே சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட அமைதியின்மையின் போது காயமடைந்த 11 கைதிகள் சிறைச்சாலை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிவிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலையால் 2 உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 12 அதிகரித்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர்.
4: கொழும்பு புதிய மகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து 9 கைதிகள் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. தற்போது புதிய மகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை முற்று முழுதாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ஹேமந்த் பிரசாத் தெரிவித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், கடந்த ஓரிரு வார இடைவெளிக்குள் பல சிறைச்சாலைகளிலே இவ்வாறான அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக நாடுலாவிய ரீதியிலே தற்போது இருக்கின்ற சிறைச்சாலைகளில் அங்கே தடுத்து வைக்கக்கூடிய கைதிகளின் எண்ணிக்கையை விட அதிகளவிலான கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது. குறிப்பாக நாடுலாவிய ரீதியில் 60 சிறைச்சாலைகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட இந்த 60 சிறைச்சாலைகளிலே கொழும்பு உள்ளிட்ட நகர பகுதிகளை அண்மித்த சிறைச்சாலைகளில் அங்கே தடுத்து வைக்கக்கூடிய கைதிகளை விட 4-5 அதிகளவிலான கைதிகள் அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக பல்வேறு அழுத்தங்களை சிறைச்சாலைகள் திணைக்களமும் எதிர்நோக்க நேரிட்டிருக்கின்றது. குறிப்பாக அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற போதைப் பொருளுக்கு எதிரான சுற்றி வளைப்புகள் காரணமாக அதிகளவிலான கைதிகள் இந்த சிறைச்சாலைகளிலே தடுத்து வைக்கப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்திலே அண்மை காலமாக நிறைவேற்றப்பட்ட பல சட்ட திருத்தங்கள் காரணமாக கூட போதைப் பொருளின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்று, அதாவது சிறைச்சாலையில் தடுத்து வைப்பதற்காக அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு இருக்க வேண்டிய அந்த அளவு குறைக்கப்பட்டதன் அடுத்து பலர் சிறைச்சாலைகளிலே தடுத்து வைக்கப்படுகின்றார்கள். எங்க இந்த சிறைச்சாலைகள் சம்பவங்களை நாங்கள் பார்க்கும் போது முதலிலே எங்களுக்கு தெரியும், நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து மகர சிறைச்சாலையிலே ஒரு சம்பவம் ஏற்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு கொழும்பு புதிய மகசின் சிறைச்சாலையில் அமைதியின்மை ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே குறிப்பிட்ட சிறைச்சாலையிலே ஏற்பட்ட ஒரு சம்பவத்தின் போது இரண்டு கைதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் தற்போது பல்லன்சேன சிறைச்சாலையிலும் கூட ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இவ்வாறான ஒரு பின்புலத்திலே இந்த சம்பவங்களுக்கு பின்னால் ஏதேனும் மறைமுக சக்திகள் இருக்கின்றதா என்ற விடயம் தொடர்பாகவும் அதிகளவிலே பேசப்படுகின்றது. இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே இது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெளிவுபடுத்தியிருந்தார். குறிப்பாக இந்த சம்பவங்களின் பின்னணியில் இருக்கக்கூடிய மறைமுக சக்திகள் தொடர்பாக அவர் இதன் போது விளக்கம்
5: அளித்திருந்தார்.
6: நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தின் பின்னர் மகர சிறைச்சாலையிலும் நேற்றிரவு 10:15 அளவில் மெகசின் சிறைச்சாலையிலும் அமைதியின்மை ஏற்பட்டது. இன்று காலை 6:30 அளவில் குறிவீட்டு சிறைச்சாலையிலும் கலைபுர நிலைமை ஒன்று ஏற்பட்டது. தற்போது பல்லன்சேன சிறைச்சாலையிலும் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஆரம்பமான இந்த மோதல் பல்லன்சேர வனையில் விரிவடைந்துள்ளது. இது தொடர்பில் எமக்கு கிடைத்த புலனாய்வு மற்றும் தகவல்களின் மூலம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் எமக்கு பாரிய சந்தேகம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாரியதொரு சூழ்ச்சி முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகக் குழுவினரின் செயற்பாடுகளே இந்த சம்பவங்களுக்கான அனைத்து காரணிகளாக அமைந்துள்ளன. அந்த செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம். நேற்றிரவு 10:15 அளவில் மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது 40 மேற்பட்டோர் விடுதி ஒன்றை தகர்த்து வெளியே செல்ல முயற்சித்தனர். சிறைச்சாலை அதிகாரிகளும் விசேட அதிரடிப்படையினரும் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தனர். நிலைமையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளோம். ஒருவர் உயிரிழந்துள்ளார். 10 கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே போன்று இன்று காலை குறுவிட்டு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பிலும் கருத்து தெரிவிக்க வேண்டும். இந்த அமைதியின்மையில் இருவர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 13 பேர் ரத்தன்புரி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கௌரவ சபாநாயகரை, நிலைமையை கட்டுப்படுத்தும் போது எந்த ஒரு கைதியின் உயிரும் பறிபோகாத அளவுக்கான கட்டுப்படுத்தல்களையே எமது அமைச்சும் நீதி அமைச்சின் கீழ் உள்ள சிறைச்சாலைகள் திணைக்களமும் முன்னெடுத்துள்ளன. கைதிகள் தொடர்பில் சிந்தித்து நிலைமையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். இன்று காலை பல்லன்சேன சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை தடுத்து வைக்கும் விடுதியின் கூரை மீது ஏறி 30 மேற்பட்ட கைதிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை உணவுக்காக அவர்களை வெளியில் விட்ட சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து அவர்கள் உள்ளே செல்லவில்லை. போலீசாரும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் பல்லன்சேன சிறைச்சாலையில் ஏற்பட்டுள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்துள்ளனர். ஏனைய அனைத்து சிறைச்சாலைகளின் நிலைமைகளும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. எனவே பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித அச்சத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. மேலும் சில மனித்தியாளங்களில் பல்லன்சேன நிலைமையையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என நினைக்கின்றேன். இதுவே என்னால் கூறக்கூடிய புதிய கருத்துக்களாகும். அனைத்து சிறைச்சாலைகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் அனைத்து சம்பவங்களும் திட்டமிட்ட வகையில் முன்னெடுக்கப்படுகின்றமை உறுதியாகியுள்ளது. அதே போன்று சூழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் உறுதியாகியுள்ளது. விசாரணையின் பின்னரே என்ன நடந்துள்ளது என்பதை முழுமையாக அறிவிக்க முடியும். எவ்வாறாயினும் அனைத்து நிலைமைகளையும் கட்டுப்படுத்துவதும் சிறை கைதிகளின் உயிரை பாதுகாப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். அதற்காக அர்ப்பணிப்போடு செயல்படுகின்றோம்.
7: தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா,
8: இது பாரதூரமானதொரு நிலைமை. யார் என்ன கூறினாலும் இந்த நிலைமை தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். சிறைச்சாலை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டு வந்தோம். அமைச்சரின் சார்பில் 152 பேர் வாக்களித்தீர்கள். அமைச்சருக்கு எதிராக 32 பேர் வாக்களித்தனர். நீங்கள் அனைவரும் கைத்தட்டி கூச்சலிட்டீர்கள். உங்களது அந்த வெற்றியின் பின்னர் மகார சிறைச்சாலையில் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது. நேற்று மெகசின் சிறைச்சாலையிலும் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளது. குறுவிட்டவில் அவ்வாறான சம்பவம் இன்று காலை பதிவாகியுள்ளது. நீங்கள் தற்போது கூறுவதை போன்று பல்லன்சேனையிலும் அவ்வாறானது ஒரு சம்பவம் பதிவாகியுள்ளது.
9: பல்லன்சேன
5: දන්දනාගාරයේ ප්‍රශ්නයක් ඇති වෙලා තිබෙනවා.
9: ඕකේ. විශේෂයෙන් මේක අමාත්‍යවරය අධිකරණ අමාත්‍යවරය පිළිබඳ ගැටලුවක් නෙවෙයි.
6: இது நீதிமச்சரோடு தொடர்புடைய பிரச்சனை இல்லை என்பதை தெளிவாக கூற வேண்டும். நீர்வளம்பு சிறைச்சாலையில் ஆரம்பமான அமைதியின்மை பல்லன் சேன சிறைச்சாலை வரை விரிவடைந்துள்ளது. திட்டமிட்ட சூழ்ச்சி என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே கூறியதை போன்று இது தொடர்பில் விரிவான விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும். இந்த நிலைமையை பாரதூரமான நிலைமையாக கருதி செயற்படுகின்றோம். கௌரவ பிரதி சபாநாயகரே, இந்த சம்பவம் எந்த விதத்திலும் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. எனினும் நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளின் பாதுகாப்புக்காக நாம் முன்னிற்போம். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளோம். அதே போன்று கைதிகள் மற்றும் சிறைச்சாலையில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலேயே நிலைமையை கட்டுப்படுத்தியுள்ளோம். அதற்காக குறுகிய மற்றும் நீண்டகால திட்டங்கள் பலவற்றை முன்னெடுத்துள்ளோம். அமைச்சரின் தலைமையில் இது தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. விசேட கலந்துரையாடல் ஒன்றையும் நடத்தியுள்ளோம். எனவே உடனடி நடவடிக்கைகள் பலவற்றை எடுத்துள்ளோம்.
4: கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் அமைதியின்மை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அது தொடர்பாக தற்போது ஆராய்கின்றோம்.
0: கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு அமைதியின்மை ஏற்பட்டது. சிறைச்சாலையின் இரண்டு விடுதிகளில் உள்ள கைதிகளுக்கிடையே இந்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதுடன் சிறைச்சாலைக்குள் வீசப்பட்டு போதைப் பொருள் பொதையொன்றை பெற்றுக் கொள்வதற்கு கைதிகள் முயற்சித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அங்குள்ள 50 பேர் கொண்ட குழுவினர் சிறைச்சாலையின் நுழைவாயில் அருகில் வன்முறையில் ஈடுபட்டதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கைதிகள் சிறைச்சாலையில் உள்ள கட்டடம் ஒன்றின் சொத்துக்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். அங்குள்ள பல கணினிகளுக்கும் உபகரணங்களுக்கும் கைதிகள் சேதம் விளைவித்துள்ளதாக பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவித்தார். சம்பவத்தின் போது காயமடைந்த 11 கைதிகள் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நேற்றிரவு ஏற்பட்ட நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார், போலீஸ் கழக தடுப்புப் பிரிவினர், போலீஸ் விசேட அதிரடி படையினர் வரவழைக்கப்பட்டனர். இன்று காலை நிலவரப்படி அமைதியின்மை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் சிறைச்சாலையின் வெளிப்பாதுகாப்புக்காக போலீசாரும் போலீஸ் அதிரடிப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
4: குருவிட்ட சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்தின் போது 2 கைதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் 11 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள்.
0: குருவிட்ட சிறைச்சாலையில் இன்று காலை பதற்ற நிலை ஏற்பட்டது. இதன்போது இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 11 பேர் காயமடைந்த நிலையில் ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைக்கு வெளியே பாதுகாப்புக்காக போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
4: நீர்கொழும்பு பல்லன் சேன சிறைச்சாலையிலும் தற்போது அமைதியின்மை ஏற்பட்டு அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது.
0: கைதிகள் சிலர் சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நீர்கொழும்பு பல்லன் சேன திறந்தவெளி சிறைச்சாலையின் கைதிகள் சிலர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த இடத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
4: உங்களுக்கு தெரியும், இந்த சிறைச்சாலைகளில் அதிகளவில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே தற்போது நாடுளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்ற போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் காரணமாக இவர்களுக்கு போதைப் பொருள் கிடைப்பதில் பல தடைகள் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் மத்தியில் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவிக்கின்றது.
6: உங்களுக்கு தெரியும், சில சந்தர்ப்பங்களில் சிறைச்சாலைகள் போன்றவற்றுக்குள் பாரிய அளவில் மோதல்கள் ஏற்படுகின்றன. அந்த மோதல்கள் ஒரு திட்டமிட்ட பக்கத்தை கொண்டுள்ளன. இரண்டாவதாக பார்த்தால், சிறைச்சாலைகளுக்குள் போதைப் பொருள் செல்வது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. போதைப் பொருள் பாவனையின் போது அடிமையாதல் என்பது ஒரு கட்டாய தேவையாகும். அதற்கமையே தொடர்ச்சியாக போதைப் பொருள் கிடைக்காமல் போகும் போது ஏற்படும் அறிகுறிகளோடு உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான விலகல் அறிகுறிகளோடு அவர்கள் மிகவும் வன்முறையான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இப்போது இந்த மோதல்களுக்குள் இரண்டு முறைகள் காணப்படுகின்றன. ஒன்று திட்டமிட்ட தன்மையை கொண்ட மோதல்கள், மற்றது போதைப் பொருள் கிடைக்காமையின் காரணமாக ஏற்படும் மோதல்கள் சில இடங்கள் இருக்கின்றன. போதைப் பொருள் பாவனையோடு தொடர்புடைய புனர்வாழ்வு என்று கூறும் போது அவர்கள் புனர்வாழ்வுக்கு செல்வதில்லை, சிறைச்சாலையில் இருக்கின்றேன், சிறைச்சாலையிலேயே இருக்கின்றேன் என கூறுகின்றனர். நாம் யோசிப்போம், நீதிமன்றத்திலிருந்து கந்தக்காடுக்கு செல்வேன் என கூறும் போது இல்லை நான் சிறைச்சாலையில் இருக்கின்றேன் என கூறுகின்றனர். இப்போது இதன் மூலம் என்ன கூறு வருகின்றார்கள் என்றால், சிறைச்சாலை கட்டமைப்புக்குள் ஏதோ ஒரு வகையில் போதைப் பொருள் செல்கின்றது என்பதே அதன் பொருளாகும். எனினும் இந்த மோதல்களின் மறுபுறத்தின் பிரதிபலிப்பு தெரிகின்றது. சிறைச்சாலைகளுக்குள் தற்போது கடுமையான முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பதும் அது கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றது என்பதும் புலப்படுகிறது.
4: ஆமா, சிறைச்சாலைகளுக்குள் போதைப் பொருள் உள்ளிட்ட பல குற்றச் செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் அனுப்பப்படுவதற்கான காரணம் அவர்களை அங்கே புனர்வாழ்வளித்து மீண்டும் சிறந்த பிரஜைகளாக சமூகமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் சிறையிலே சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்படுகின்றார்கள். ஆனால் கடந்த காலம் முழுவதும் சிறைச்சாலைகளிலே இந்த புனர்வாழ்வு செயற்பாடுகள் உரிய முறையில் நடைபெற்றதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதே நேரத்திலே போதைப் பொருள் கடத்தல், சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டு பலர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட வரலாறு நமது நாட்டிலே இருக்கின்றது. அதிகாரிகளும் அதனை உறுதிப்படுத்துகின்றார்கள். ஆகவே சிறைச்சாலைக்கு செல்கின்ற சாதாரண கைதிகள் கூட சிறைச்சாலைக்குள் பரிமாறப்படுகின்ற போதைப் பொருள் காரணமாக அவர்கள் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களாக மீண்டும் சமூகத்தில் வந்து இணைகின்ற ஒரு பாரதூரமான ஒரு நிலைமைதான் கடந்த காலம் முழுவதுமே இடம்பெற்றிருந்தது. அந்த அவ்வாறான ஒரு நிலைமைதான் காணப்பட்டது. தற்போது அரசாங்கம் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றதன் காரணமாக இந்த புனர்வாழ்வு செயற்பாடுகள் ஓரளவுக்கு முறையாக இடம்பெறுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே எமது நாட்டின் சிறைச்சாலை கட்டமைப்பு பல வருடங்களாக மறுசீரமைக்கப்படாமல் இருக்கின்றது. இதுவும் கூட இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே பல்வேறு நோக்கங்கள் காரணமாக வெளியில் இருக்கின்ற சிலர் இவ்வாறான சம்பவங்களை உருவாக்குகின்றார்களா, திட்டமிட்ட வகையிலே இந்த சம்பவங்கள் இடம்பெறுகின்றதா என்ற சந்தேகம் கூட இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இந்த அமைதியின்மைகளில் சிக்கி உயிரிழக்கும் கைதிகள் அவர்கள் ஏன் எதற்காக தாங்களின் உயிர்களை இவ்வாறு இழக்கின்றோம் என்பதை கூட அறியாமல் அவர்கள் இறக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அதிகாரிகளுக்கும் ஒரு விடயத்தை கூறுகின்றோம். நாட்டிலே இருக்கின்ற இந்த அபாயகரமான அந்த போதைப் பொருளை ஒழிக்கும் அதே நேரத்திலே சிறைச்சாலைகளில் இடம்பெறுகின்ற இந்த சம்பவங்களின் உண்மை நிலையை கண்டறிந்து இவை மூல நிகழாமல் இருப்பதற்கான தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம்.
0: வாகனம் செலுத்தும் போது காணொலிகளை பார்ப்பதை தவிர்க்குமாறு காவல்துறை கோரிக்கை விடுத்துள்ளதுடன் சில வினாடி கவனச்சிதறல் கூட பாரிய உயிர் ஆபத்துகளுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்துள்ளது. பொது பாதுகாப்பு தொடர்பான விசேட செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ள காவல்துறை காணொலிகளை பார்ப்பதற்காக வீதியில் இருந்து கவனத்தை திருப்புவதன் மூலம் எதிரே வாகனம் பாதசாரி அல்லது ஏனைய தடைகளை தவிர்ப்பதற்கு தேவையான முக்கியமான எதிர்வினை நேரத்தை சாரதிகள் இழக்க நேரிடும் என தெரிவித்துள்ளது. நீங்கள் பார்க்கும் காணொலியினால் சில வினாடிகள் மட்டுமே வீதியிலிருந்து உங்களது கவனம் திசை திருப்பப்பட்டாலும் ஆபத்தை உணர்ந்து அதிலிருந்து தப்பிப்பதற்கான மதிப்பு மிக்க நேரத்தை இழக்கிறீர்கள் என காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் சாரதிகள் தங்களது உயிரை மட்டுமன்றி பயணிகள் பாதசாரிகளின் உயிர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உடையவர்கள் என்பதையும் நினைவூட்டியுள்ளது. பயணத்தை நிறைவு செய்த பின்னரே காணொலிகள் மற்றும் பிற பொழுதுபோக்குகளை பார்க்கும் போது அறிவுறுத்தியுள்ள காவல்துறை காணொலிகளை பின்னர் பார்க்கலாம், ஆனால் இழந்த உயிரை மீண்டும் பெற முடியாது என்பதையும் அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளது. எனவே வீதியை பயன்படுத்தும் அனைத்து தரப்பினரும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொண்டுள்ள காவல்துறை விபத்துக்களின்றி பாதுகாப்பான இலக்குகளை அடைய சாரதிகள் முழு கவனத்துடன் வாகனங்களை செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. வீடொன்றின் பூட்டை உடைத்து 1,41,00,000 பெறுமதியான தங்க நகைகளை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த இரு பிரதான சந்தேக நபர்கள் உட்பட 4 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிஸ் குற்றப்பிரிவு பணிக அதிகாரிகளால் நேற்று வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர் விசாரணைகளின் அடிப்படையில் இந்த சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புடைய இரு சந்தேக நபர்கள் திகவலை பகுதியிலும் அவர்களுக்கு உடனடியாக செயற்பட்ட நபரும் மற்றொரு பெண்ணுடன் அட்டன் பத்தனை பகுதியிலும் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 8 ஜோடி தங்கத்தோடுகள், 4 தங்க பதக்கங்கள், 1 தங்க காப்பு, 10 தங்க மாலைகள், 1 கைச்சங்கிலி மற்றும் 2 தங்க மோதிரங்கள் போன்ற தங்க நகைகள் போலீசானால் மீட்கப்பட்டு கல்கிஸ் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்களில் இருவர் 28 மற்றும் 46 வயதுடையவர்கள் என்பதோடு உடனடியாக செய்யப்பட்ட 28

0: தகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் அம்பஹோட்ட பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஏற்பட்ட குடும்ப தகராறு எல்லிமறி சென்றதை அடுத்து கணவன் கூர்மையான ஆயுதத்தால் மனைவியை தாக்கி இந்த கொலையை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 50 வயதுடைய கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வங்காள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வங்காள கடற்கரையில் இன்று வெள்ளிக்கிழமை காலை உருக்குலைந்த நிலையில் கரை ஒதுங்கிய ஆண் ஒருவரின் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். இன்று காலை கடற்தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் கரை ஒதுங்கிய நிலையில் காணப்பட்ட சடலம் தொடர்பாக வங்காள போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். குறித்த சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்படுவதோடு இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. குறித்த சடலம் இந்திய மீனவரா அல்லது தொழிலுக்கு சென்று காணாமல் போன மீனவரா என்பது குறித்து இதுவரை தெரியவில்லை. நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
1: வடமத்திய சபரகமுக தெற்கு மத்திய வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை கண்டி, கேகாலி, நுவரெலியா, ரத்தினபுரி மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2 கட்டத்தின் கீழ் விடுக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, கங்கைகல கோரல, பஸ்மாகி கோரல, தேதுட்டு, தொழுவ, மெதுதும்பரு, பன்வில, உடப்பலாத்து, கேகாலி மாவட்டத்தில் தொட்டை, புலாத்கோகு பீட்டிய, அரநாய்க்கு, தெஹியோவித்து, பெரணியகலை, நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகமுக, நோர்வூர், தலவாக்கலை, நுவரெலியா, கொத்மலி, கிழக்கு மற்றும் மேற்கு, ரத்தினபுரி மாவட்டத்தில் ஓப்பநாய்க்கு, இம்புல்பே, ரத்தினபுரி பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2 கட்டத்தின் கீழ் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கேகாலி மாவட்டத்தின் கேகாலி, ரத்தினபுரி மாவட்டத்தின் குறுவிட்டு, நிமித்திகளை பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1 கட்டத்தின் கீழ் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
0: சீரற்ற வானிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் தெரிவித்துள்ளார். இதற்கு அமைய விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் தங்களது விடுதிகளுக்கு திரும்ப முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையை கருத்தில் கொண்டு வணிகர்கள், உணவகங்கள், தங்குமிடங்கள் மற்றும் சுற்றுலா சேவை வழங்குநர்கள் தங்களை நவீன தொழில்நுட்பங்களுடன் தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என வள மாகாண ஆளுநர் நாவேதநாயகன் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் ஏற்பாட்டில் பே டிஜிட்டல் ஜெஃப்னா விழிப்புணர்வு மற்றும் அறிமுக நிகழ்வு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஜாழ்ப்பாணம் கார்கில் சதுக்க வளாகத்தில் நடைபெற்றது. கொழும்பு சர்வதேச பட்டம் விடும் திருவிழா 2026 முன்னிட்டு விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விழா ஆகஸ்ட் 8 மற்றும் 9 தேதிகளில் கொழும்பு காலி முகத்திடலில் நடைபெறவுள்ளது. ஆகஸ்ட் 8 காலை 9 ஆரம்ப நிகழ்வாக விசேட வாகன பேரணி நடைபெறவுள்ளது. இந்த பேரணியானது காலி முகத்திடல் சுற்றுவட்டத்தில் இருந்து ஆரம்பித்து கொள்ளுப்பட்டி, பம்பலப்பட்டி, சுதந்திர மாவத்தை, லிப்டன் சுற்றுவட்டம், தியா ஜெய விஜயவத்த மாவத்தை மற்றும் லோட்டஸ் வீதி ஊடாக துறைமுக நகரில் நிறைவடையும். இதனால் குறித்த வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதால் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஆகஸ்ட் 9 பொதுமக்களுக்காக பட்டம் விடும் திருவிழா இசை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இதன்போது போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 300 போக்குவரத்து போலீசார் உட்பட 1000 போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மருதமடு அணையின் ஆவணி மாத திருவிழா நேற்று வியாழக்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நேற்று மாலை 5:30 அளவில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருட் திரு அந்தோணிப்பிள்ளை ஞான பிரகாச மாண்டகை தலைமையில் கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்றது. இந்த கொடியேற்ற நிகழ்வில் மடு திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை பெப்பிசோசை அடிகளார், மறை மாவட்ட குருக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தனர். கொடியேற்றத்தை தொடர்ந்து 1 நவநாள் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருவிழா ஆரம்பமாகியுள்ளதை அடுத்து நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான கத்தோலிக்க பக்தர்கள் மடு திருத்தலத்தை நோக்கி சென்ற வண்ணம் உள்ளனர். தினமும் மாலை வேளைகளில் நவநாள் திருப்பலிகள் தொடர்ந்து இடம்பெற உள்ளதுடன் எதிர்வரும் ஆகஸ்ட் 14 மாலை விசேட

0: விஸ்பர் ஆராதனையும் இடம்பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து பெருவிழா திருப்பலி எதிர்வரும் ஆகஸ்ட் 15 காலை 6:15 மன்னார் மறை மாவட்ட ஆயர் தலைமையில் ஏனைய மறை மாவட்ட ஆயர்களின் கூட்டு திருப்பலியாக மிக விமர்சையாக ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்ளில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை காலங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
2: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அத்துடன் கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த ஒன்றிய ஜலசக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமை ஆகியவற்றுக்கு உத்தரவிட வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதல்வர் விஜய் நேற்று கடிதம் எழுதியுள்ளார்.
3: இதுகுறித்து பிரதமர் திரு மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்வளம் கவலைக்கிடமான கட்டத்தை எட்டும் அளவுக்கு உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேற்பரப்பு நீர்வளமும் பற்றாக்குறையாக உள்ளதால் மாநிலத்தின் நீர் தேவைகளில் 30% அதிகமான அளவுக்கு அண்டை மாநிலங்களையே சார்ந்திருக்க வேண்டிய சூழல் நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டின் மேற்பரப்பு நீர்வளங்களை பெருக்குவதற்கான மிக முக்கியமான வாய்ப்பாகவும் பாசன தேவைகளை நிவர்த்தி செய்யவும் கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்பு திட்டம் திகழ்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் முதற்கட்டமாக கோதாவரி, பெண்ணாறு, பாலாறு, வெள்ளாறு இணைப்பு திட்டத்துக்கான விரிவான திட்ட அறிக்கையை தேசிய நீர் மேம்பாட்டு முகமை தயாரித்துள்ளதாகவும் இதனால் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் பயன்பெறும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். ஆனால் இத்திட்டம் காவிரி ஆற்றுக்கு சில கிலோமீட்டர் முன்னதாகவே முடிவதால் அதற்கு பதிலாக கோதாவரி, காவிரி, குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தை முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்திட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் சமூக பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்திட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை அதற்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை விரைவாக நிறைவேற்ற முடியும் என திரு விஜய் கூறியுள்ளார். எனவே ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சகத்திற்கும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கும் உரிய உத்தரவுகளை பிரதமர் திரு மோடி பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்திட்டத்தை ஒருங்கிணைந்த மற்றும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் செயல்படுத்திட ஒரு சிறப்பு நோக்கு அமைப்பை நிறுவுவது குறித்து பரிசீலிப்பதுடன் இத்திட்டத்தை நிறைவேற்ற பிரதமர் தனிப்பட்ட கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு திரு விஜய் எழுதியுள்ள மற்றொரு கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 11 இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டு அவர்களது படகும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மீனவர்களின் வாழ்வாதாரம், நலன்களை பாதுகாக்க தனிப்பட்ட முறையில் பிரதமர் தலையிட்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: தொடர்ந்து யுபிஐ மற்றும் பிற மின்னணு கட்டண பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கும் மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவின் அழுத்தத்தின் காரணமாகவே இந்த முடிவை மத்திய அரசு எடுத்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது.
3: டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் முக்கிய அங்கமாக உள்ள யுபிஐ பரிவர்த்தனை நாடு முழுவதும் தினந்தோறும் அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளது. கடந்த மாதம் மட்டும் 29.9 லட்சம் கோடி ரூபாய்க்கு யுபிஐ மூலம் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்க வழிவகுக்கும் வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு குரல் வாக்கெடுப்பு மூலம் நேற்று நிறைவேறியது. இதன் மூலம் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் மற்றும் சேவை வழங்கும் நிறுவனங்கள் கட்டணம் விதிக்க முடியும். இந்த கட்டணம் தனிநபர்களுக்கு இடையிலான பரிவர்த்தனைகளுக்கு இருக்காது என்றும், நுகர்வோருக்கும் நிறுவனங்களுக்கும் இடையே நடைபெறும் பரிவர்த்தனைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையேயான பரிவர்த்தனைகளுக்கு மட்டும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ், யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு பின்னால் அமெரிக்கா உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு இதுவரை கட்டணம் இல்லாமல் இருந்த நிலையை புதிய வரி விதிப்பு மசோதா மாற்றுவதாக கூறியுள்ளார். இதன் சுமை சாமானிய மக்கள் மீதே விழும் என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், இனிமேல் யுபிஐ செயலியை பயன்படுத்துவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு மோடி தனது நண்பரான அமெரிக்க அதிபர் டிரம்பின் அழுத்தம் காரணமாகவே இந்த முடிவை எடுத்தாரா என்று திரு ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். யுபிஐ, ரூபே ஆகியவை கட்டணமில்லாமல் பயன்படுத்தப்படுவது விசா மற்றும் மாஸ்டர் கார்டு போன்ற அமெரிக்க கட்டண சேவை தளங்களை சந்தையிலிருந்து வெளியேற்றும் திட்டம் என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி விமர்சித்திருந்ததை தொடர்ந்தே மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக திரு ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு சண்முகம், எல்லோரும் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாறுங்கள் என்று பிரதமர் திரு மோடி தொடர்ந்து விளம்பரம் செய்ததை சுட்டிக்காட்டி, அவர் எதை சொன்னாலும் அதில் மக்கள் நலன் கடுகளவும் இருக்காது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் என்று விமர்சித்துள்ளார். டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு கட்டணம் என்ற முடிவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: பெண்கள் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு ஆதரவு கோரி ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜி கடந்த 3 நாட்களில் 3வது முறையாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்.
4: மக்களவையில் தற்போது உள்ள 543 தொகுதிகளை 850 உயர்த்த முடிவு செய்துள்ள மத்திய அரசு இதற்காக தொகுதி மறுவரையறை மசோதாவை மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவுடன் இணைத்து கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்தது. ஆனால் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு காரணமாக இந்த மசோதா தோல்வியடைந்தது. இந்நிலையில் நடப்பு கூட்டத்தொடரில் இந்த மசோதாவை மீண்டும் கொண்டுவர திட்டமிட்டுள்ள பாஜக அரசு இதற்காக வரும் 16, 17, 18 தேதிகளில் சிறப்பு கூட்டத்தை கூட்ட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மசோதாவை நிறைவேற்றுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியுடன் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு 3 முறை ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது மசோதாவை நிறைவேற்ற காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆதரவை அவர் கோரியதாகவும், நாடாளுமன்ற முடக்கத்தை முடிவுக்கு கொண்டுவருவது குறித்தும் ஆலோசித்துள்ளார்.
2: ராகுல் காந்தியுடன் ஆக்கப்பூர்வமாக ஆலோசனை நடத்தினேன். குறிப்பிட்ட விடயம் குறித்து ஆலோசனை நடத்தியதோடு மற்ற விவகாரங்கள் குறித்தும் பேசினோம். காங்கிரஸ் மற்றும் இதர எதிர்க்கட்சியுடன் தொடர்ச்சியான தகவல் தொடர்பை மேற்கொள்ள நடவடிக்கை
5: மேற்கொண்டுள்ளோம். காங்கிரஸ்
2: நாங்கள் அரசியல் எதிரிகளாக இருக்கலாம், ஆனால் தலைவர்கள்
5: காம் கரே ஹம் எக் தூசரேகே விரோதி ஹை துஷ்மந்த் நஹி ஹை நா.
2: எனவே தேசிய நலனுக்காக நாங்கள் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும்.
5: தேச ஹித் மே ஹம் சப் மில்கே காம் கரே.
4: அப்போது இதுகுறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று திரு ராகுல்காந்தி வலியுறுத்தியதாகவும், இந்தியா கூட்டணி கட்சிகளுடன் இதுகுறித்து பேச உள்ளதாக அவர் தெரிவித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா கூட்டணியில் உள்ள தேசியவாத காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகளுடனும் மத்திய அரசு மசோதாவுக்கு ஆதரவு கோரி வருவதாகவும், திமுக இறுதி முடிவை எடுக்கும் முன்பு சில உறுதிமொழிகளை கோரியுள்ளதாகவும் டெல்லி வட்டார தகவல்கள் கூறியுள்ளன. இதனிடையே தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து ஆலோசனை நடத்த அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த தமிழக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நாளை பிற்பகல் 3 மணிக்கு இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவரது கட்சிக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பிரதிநிதிகளே கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது.
2: தொடர்ந்து விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் முழுமையாக பயிர்கடன் தள்ளுபடி தொடர்பான எந்த அறிவிப்பும் தமிழ்நாடு வேளாண் வரவு செலவு திட்டத்தில் இல்லை. இதனால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள். மாற்றம் என்று சொன்னவர்கள் விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தையே கொடுத்திருப்பதாக திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறுகிறார்.
4: சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மாற்றம் மாற்றம் என கூறி வந்த முதலமைச்சர் தற்போது ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக கூறினார். திமுக செய்ததை விட அதிகமாக செய்வதோ அல்லது புதிய அறிவிப்புகளை வெளியிடுவதுதான் மாற்றம் என்று கூறிய திரு பன்னீர்செல்வம், அத்தகைய அறிவிப்புகள் எதுவும் வரவில்லை என்றும் கூறினார். திமுகவின் திட்டங்களையே தாவேக அரசும் பட்ஜெட்டாக அறிவித்துள்ளது என்றும், அண்ணல் அம்பேத்கர் பெயரில் ஆதி திராவிட விவசாயிகளுக்கு திமுக அறிவித்த மானிய திட்டத்தையே பெயரை மாற்றி அறிவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது 2 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது என்றும், அந்த திட்டம் குறித்து இந்த பட்ஜெட்டில் எதுவும் இல்லை என்றும் திரு பன்னீர்செல்வம் கூறினார். திமுக ஆட்சியில் குறுவை தொகுப்பு திட்டத்திற்காக 160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், ஆனால் தாவேக ஆட்சியில் 134 கோடியாக அது குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
5: விவசாயிகளுக்கு 2 லட்சம் மின் இணைப்பு வழங்கப்படும் என்று அறிவித்து இந்த 5 ஆண்டு காலத்தில் 2 லட்சம் விவசாயிகளுக்கு நாங்கள் மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த திட்டம் இந்த பட்ஜெட்ல வரல. குறுவை நெல் சாகுபடி திட்டம் உங்களுடைய முதல்வருடைய ஆட்சியில் 160 கோடி டெல்டா நான் டெல்டா விவசாயிகளுக்கு நாங்கள் குறுவை தொகுப்பு வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறோம். அவர்கள் அறிவித்துக்க 134 கோடி, இது பெருசா அது பெருசா? இந்த ஒதுக்கீடு இப்ப குறைஞ்சிருக்கு.
4: லேபிள் ஸ்டிக்கர் ஆட்சியாகவே தாவேக்காவின் ஆட்சியும் வேளாண் பட்ஜெட்டும் உள்ளதாக திரு பன்னீர்செல்வம் கூறினார். வாழைத்தாருக்கு முட்டுக் கொடுக்கும் திட்டமும் திமுகவின் திட்டமே என்றும், அதனை தாவேக்க அரசு எப்படி செயல்படுத்தப் போகிறது என தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். உரிய நேரத்தில் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் டெல்டா விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அவர்களுக்கு நிவாரண உதவிகள் எதையும் தாவேக்க அரசு அறிவிக்கவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். கூட்டுறவு வங்கி கடன்களை முழுமையாக ரத்து செய்யும் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்த்ததாகவும், ஆனால் அது நிறைவேறவில்லை என்றும் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்தார்.
2: இதே நேரத்தில் தமிழ்நாடு அரசின் வரவு செலவு திட்டத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தனது எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறது.
1: சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன், கூட்டுறவு வங்கியில் வாங்கிய விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாததும், காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யாதது மிகப்பெரிய ஏமாற்றம் என்றும் கூறினார். திருமண பெண்களுக்கு 8 கிராம் தங்கம், பட்டுப்புடவை ஆகியவை அனைத்து பெண்களுக்குமா அல்லது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு மட்டுமா என தெளிவுபடுத்தப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தியதற்கு வரவேற்பு தெரிவித்த திரு முத்தரசன், அதற்காக 40% நிதி ஒதுக்கீடாக 5000 கோடி ரூபாயை ஒதுக்காதது ஏன் என வினவினார்.
6: திருமணமாகிற பெண்களுக்கு 1 பவுன் தங்கம், ஒரு பட்டுப்புடவை வழங்கப்படும் என்று பொதுவாக அறிவித்திருக்கிறார்கள். இது எல்லா பெண்களுக்குமா, வறுமை கோட்டில் இருக்கிற பெண்களுக்கு மட்டுமா, விவரம் தெரியல. மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம், 150 நாள் நாங்கள் வேலை வழங்க போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் 7000 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் ஒன்றிய அரசு. இவர்களுடைய பங்களிப்பாக 40% என்கிற அடிப்படையில் 5000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யல. அவர் எந்த அடிப்படையில் திட்டத்தை செயல்படுத்த போகிறார்கள்?
1: கல்விக்கான நிதி ஆண்டுதோறும் அதிகரிக்க வேண்டும், ஆனால் பட்ஜெட்டில் கடந்த ஆண்டை விட 2640 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக திரு முத்தரசன் விமர்சித்தார். காவிரி நீர் பிரச்சினையில் முதல்வர், அனைத்துக் கட்சி தலைவர்கள், விவசாய சங்கங்களின் தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி ஒத்த கருத்தை உருவாக்க முயற்சி எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நெல் கரும்புக்கான ஆதார விலையை உயர்த்தாதது, மதுபான விற்பனை தனியார் மயம் குறித்து அவர் அதிருப்தி தெரிவித்தார்.
2: தொடர்ந்து ராகுல் காந்தி மூலம் தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தன் மனைவி நினைத்ததாகவும், ஆனால் அந்த முயற்சி தோல்வியிலே முடிந்ததாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுக் நேற்று தெரிவித்தார். உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டிருந்த போது ஒவ்வொரு நாளும் இந்த முயற்சியில் ஈடுபட்டதாகவும், ஆனால் இதற்காக ராகுல் காந்திக்கு எதிராக தன் மனைவி ஒருபோதும் திரும்பியதில்லை என்றும் குறிப்பிட்டார். உரிமைகளுக்காக போராடும் என்சி தலைமுறையினர் தேச விரோதிகள் அல்லர் என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் நேற்று தெரிவித்தார். டெல்லியில் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம் கோரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். டெல்லியில் ஜூலை 20ஆம் தேதியில் நீட் போராட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றார்கள். மேலும் மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்த அனுமதி அளித்தது யார் என்ற கேள்வியையும் எழுப்பி வருகிறார்கள். இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரிய பதிலளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் டெல்லி மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்து விவாதிக்க மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் கோரி மக்களவை பொதுச் செயலாளருக்கு மாணிக்கம் தாகூர் கடிதம் எழுதியுள்ளார். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையை நோக்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி பேரணி செல்ல திட்டமிட்டிருப்பதாக ஜார்க்கண்ட் மாநில மாணவர் அமைப்பு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நிலவரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார். அந்த பிராந்தியத்தில் சமீபத்திய நிகழ்வுகள் குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். தென்னிந்தியாவில் அரிசி விலை அதிகரித்திருக்கிறது. பருவமழை குறைவாக இருப்பதால் அறுவடை குறியலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் மழை பெய்வது வழக்கத்தை விட 40 விழுக்காடு குறைந்துள்ளது. கேரளாவில் அடமழை பெய்து வெள்ளம் ஏற்பட்ட போதும் மழை வழக்கத்தை விட குறைவாகவே உள்ளது. கடந்த 3 மாதங்களில் அரிசியின் சராசரி விலை 14 விழுக்காடு வரை கூடியதாக அரசாங்க தரவுகள் காட்டுகின்றன. தென்னிந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் அரிசியின் சராசரி விலை ஆக அதிகமாக இருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் சராசரி சில்லறை விற்பனை விலை மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரையில் 14 விழுக்காடு கூடியது. அந்த விலையேற்றம் தேசிய அளவை போல் 4 மடங்கானது. விலையேற்றம் குறித்து கவனிப்பாளர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளார்கள். இப்போதைக்கு அரிசி தட்டுப்பாடு இல்லை, தட்டுப்பாடு வந்துவிடுமா என்ற ஊகத்தால் அரிசி விலை ஏறுவதாக அவர்கள் கூறுகின்றார்கள். தெகேல்கா சஞ்சிகையின் நிறுவனர் சக ஊழியரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக இந்திய நீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்கிறது. 63 வயது தருண் தேஜ்பால் ஒரு நிகழ்ச்சியின் போது சக எழுத்தாளர் ஒருவரை மின் தூக்கியில் பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். கோவா மாநிலத்தின் 5 நட்சத்திர ஹோட்டலில் அது நடந்ததாக தெரிய வந்துள்ளது. அந்த சம்பவம் 2013ஆம் ஆண்டு நவம்பரில் நடந்தது. தருண் கைது செய்யப்பட்டார். 7 மாதங்கள் சிறையில் இருந்தார். பின்னர் உச்சநீதிமன்றம் அவரை பிணையில் விடுவித்தது. 2021ஆம் ஆண்டு விசாரணை நீதிமன்றம் தருணை குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்தது. ஆனால் அவரின் விடுதலை எதிர்த்து கோவா அரசாங்கம் மறுபரிசீலனைக்கு உத்தரவிட்டது. நேற்று பம்பே உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தருண் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மறுத்து வருகிறார். தீர்ப்பை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்யலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி சென்னையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது.
7: முத்தமிழறிஞர் கலைஞரனுடைய 8வது நினைவு நாளை ஒட்டி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓமுந்தூரார் வளாகத்தில் கலைஞருடைய திருவுருவச் சிலைக்கு அருகாமலைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியதற்கு பின்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் பொருளாளர் உட்பட நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட அவருடைய தலைமையில் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த அமைதி பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஓமந்தூரார் வளாகத்தில் தொடங்கிய இந்த அமைதி பேரணியானது அண்ணா தலைவர் சாலை வழியாக கலைஞர் நினைவிடம் வரை செல்வதற்கு திட்டமிடப்பட்டு இந்த அமைதி பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கருப்பு உடை அணிந்து பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக தலைவருடைய புகழை தெரிவிக்கக்கூடிய விதமாக வழிநடுகிலும் அங்கங்கு பதாகைகளும் மேடைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேடைகளை பொறுத்தவரை கலைஞருடைய சாதனைகள், அதாவது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்ற சாதனைகளை தெரியப்படுத்தக்கூடிய விதமாக பதாகைகள் குறிப்பிட்டு வள்ளுவர் கோட்டம் அமைத்தது, டைடல் பார்க் அமைத்தது உட்பட பல்வேறு சாதனைகள் திமுக ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கிறதை குறிப்பிடக்கூடிய விதமாகவே அங்கிருந்து மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மேடைகளில் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம குறிப்பாக தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்திருக்கிறார் கலைஞர் என்ற அடிப்படையில் ஆஇ என்ற அந்த சொற்களை கையில் வைத்தவாறு மாணவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று திருவள்ளுவர் வேடம் அணிந்தது போன்றும் உட்பட தமிழுக்கு முக்கியத்துவம் அளித்ததை குறிப்பிடக்கூடிய வகையில் வழிநடுகிலும் மேடைகள் மற்றும் பதாகைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவருடைய உருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் காலத்தால் அழியாத வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கியவர் கலைஞர் என்று குறிப்பிடக்கூடிய விதமாக, அதை வெளிப்படுத்தும் விதமாக அந்த மேடையில் மாணவர்கள் நின்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இது போன்று வழிநெடுங்கிலும் கலைஞருடைய சாதனைகளை தெரிவிக்கக்கூடிய விதமாகவும், அவர் தெரிவித்திருக்கக்கூடிய லட்சியம் மிக முக்கியமானது. உங்கள் லட்சியம் எங்களை வழிநடத்தும் என குறிப்பிட்டு பதாகைகள் வழிநடுகளுமே வைக்கப்பட்டிருக்கிறது.
2: வாகரத்து வழக்கை இன்று விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்ற நீதிபதியிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். தமிழ்நாடு முதல்வரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான ஜோசப் விஜய், அவரது மனைவி சங்கீதா ஆகியோர் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில், கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வாரத்துக்கெட்டு சங்கீதா மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தனது கணவர் விஜய் பிரபல நடிகை ஒருவருடன் தொடர்பில் இருப்பதால் அவரிடமிருந்து வாரத்தும் நிரந்தர ஜீவானம்சம் மற்றும் நீலாங்கரையில் உள்ள வீட்டில் வசிப்பதற்கான உரிமையும் வேண்டும் என்று சங்கீதா குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு செங்கல்பட்டு முதலாவது குடும்ப நல நீதிமன்றில் விசாரணையில் இருக்கும் நிலையில் இதுவரை 3 முறை வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. ஆனால் 1 முறையும் கூட விஜயும் சங்கீதாவும் நேரில் ஆஜராகவில்லை. கடந்த ஜூன் 15ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்த போது விஜய் மற்றும் சங்கீதா ஆகிய இருவரும் பிரபலமானவர்கள் என்பதால் காணொலி வாயிலாக விசாரணை நடத்த கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிமன்றம் விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு, அதாவது இன்று வரை ஒத்திவைத்தது. இந்த நிலையில் இன்று காலை காணொலி வாயிலாக விசாரணைக்கு சங்கீதா ஆஜரான நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவதால் முதல்வர் விஜயால் ஆஜராக முடியவில்லை என்றும், வேறொரு நாளுக்கு விசாரணையை ஒத்திவைக்குமாறு விஜய் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சங்கீதா தரப்பு இன்றே விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து சற்று நேரம் வழக்கின் விசாரணையை நீதிமன்றம் ஒத்திவைத்த நிலையில் பின்னர் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக அறிவித்தது. தமிழ்நாட்டில் ஆளுநர் பங்கேற்கும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு விழாக்களில் தொடர்ந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்படும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்க கோரி இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த 21 தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேருக்கு கூட்டாக கடிதம் எழுதியுள்ளார்கள். சென்னையில் இன்று தங்கம் விலையில் மாற்றம் இல்லை. அதன்படி சென்னையில் 22 கரட் ஆமணத் தங்கத்தின் விலை 1 சவரன் 110,000 ரூபாவுக்கும் 1 கிராம் 13,750 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. இந்நிலையில் வெள்ளி விலையும் இன்று மாற்றமின்றி 1 கிராம் 250 ரூபாவுக்கும் 1 கிலோ 2,50,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். தாய்லாந்து பாடசாலை ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஆசிரியர் ஒருவர் இறந்தார். 3 மாணவர்கள் உட்பட மேலும் 4 காயமுற்றுள்ளார்கள். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய மாணவர் தமது உயிரை மாய்த்துக் கொண்டார். சம்பவம் நோந்தாபுரி வட்டாரத்தில் நடந்தது. தாய்லாந்து பள்ளியில் துப்பாக்கிச் சூடு நடத்துவதற்கு முன்பு சந்தேக நபர் தனது தாத்தா பாட்டியையும் சுட்டுக் கொன்றார். அவர் மொத்தம் 8 பேரை கொன்றதாக AFP தெரிவித்திருக்கிறது. உக்ரைனும் ரஷ்யாவும் குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதை ஐக்கிய நாடுகள் நிறுவனம் கண்டித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் தலைமைச் செயலாளர் அன்டனியோ குட்ரஸ் இரு தரப்பையும் சாடியிருக்கிறார். அண்மையில் உக்ரைனும் ரஷ்யாவும் மாறி மாறி தாக்குதல் நடத்துகின்றன. ரஷ்யாவின் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகங்களை உக்ரைன் தாக்கியது. உக்ரைனில் உள்ள தொடர்ந்து நிலையம், வர்த்தக கப்பல் ஆகியவற்றின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. கடந்த சில மாதங்களில் தாக்குதல்கள் தீவிரமடைந்ததால் மடிந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளது. நேற்று முன்தினம் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா ஏவுகணைகளை பாய்ச்சியது. தாக்குதலில் 17 பேர் கொல்லப்பட்டார்கள். குடியிருப்பு பகுதிகளில் நடத்தப்படும் கடும் தாக்குதல்களை நிறுத்தும்படி குட்ரஸ் கேட்டுக் கொண்டார். இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் 300 நாட்களில் 300 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக யுனிசெஃப் அமைப்பு அறிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன கிளர்ச்சி படையான ஹமாஸ் இடையே 2025 அக்டோபரில் கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் கடந்த 2023 முதல் நடைபெற்று வந்த போர் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இருந்தாலும் காசாவில் உள்ள மக்கள் குடியிருப்புகள் மற்றும் அகதிகள் முகாம்களை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. போர் நிறுத்தம் அமலுக்கு கொண்டுவரப்பட்ட பிறகு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மட்டும் காசாவில் 1000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டதிலிருந்து காசாவில் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 குழந்தையாவது கொல்லப்பட்டு வருவதாக மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க நாடுகளுக்கான யுனிசெஃப் இயக்குநர் எட்வர்ட் வெய்பேடர் தெரிவித்திருக்கிறார். 2025 அக்டோபரில் போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டதற்கு பிந்திய 300 நாட்களில் காசாவில் குறைந்தது 300 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதன்படி நாளொன்றுக்கு 1 குழந்தை கொல்லப்படுவதாக அவர் கூறுகிறார். முன்னதாக காசா மீதான இஸ்ரேலின் போரில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட சுமார் 73,000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான சிக்கல் நிலைமையிலும் பாலஸ்தீனர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு போராடி வருகிறார்கள்.
8: காசாவின் இடிபாடுகளுக்கு மத்தியில் பாலத்தீன தொழில்நுட்ப பணியாளர்கள் வருமானம் ஈட்டுவதற்கும் அவர்களின் கடினமான யதார்த்தத்திலிருந்து தப்பிக்கவும் புதிய வழிகளை கண்டறிந்து வருகின்றனர். தாரிக் ஜெயீம் சர்வதேச வாடிக்கையாளர் ஒருவருக்காக மொபைல் செயலி ஒன்றை உருவாக்கி வரும் மென்பொருள் பொறியாளர். நாங்கள் அவருடன் காணொலி வாயிலாக
9: பேசினோம்.
10: என் வீடு, வேலை என எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். அதனால் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்காக மீண்டும் பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன்.
8: 2 ஆண்டுகள் நீடித்த கடுமையான போரின் போது காசா மக்கள் குடிநீரையும் உணவையும் பெறுவதற்கே கடுமையாக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. பலர் இன்னமும் தற்காலிக கூடாரங்களிலேயே வசித்து வருகின்றனர். இருப்பினும் 1000க்கணக்கானோர் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மூலம் வெளி உலகத்துடன் தொடர்ந்து இணைந்திருக்க முயற்சித்து வருகின்றனர். மின்சாரம் மற்றும் இணைய வசதியை உறுதிப்படுத்துவதற்காக பகிர்வு பணியிடங்கள், ஜெனரேட்டர்கள் மற்றும் சோலார் பேனல்களை பயன்படுத்துகின்றனர். தெற்கு இஸ்ரேலில் உள்ள இந்த பகுதியிலிருந்து பார்க்கும்போது காசா பகுதி தெளிவாக தெரிகிறது. அங்கு ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய அழிவை பார்க்கும் போது காசா இன்னும் ஓர் உயர் தொழில்நுட்ப மையமாக திகழ்கிறது என்பதை நம்புவது கடினமாக உள்ளது. சமீபத்திய போருக்கு முன்பே ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருந்த காசா இஸ்ரேலும் எகிப்தும் விதித்த முற்றுகையின் கீழ் இருந்தது. எனவே இணையவழி தொலைதூர சுய தொழில் காசாவில் உள்ள பட்டதாரிகள் பலருக்கும் முக்கியமான வாழ்வாதாரமாக இருந்தது. இந்த துறையை மீண்டும் புத்துயிர் பெற செய்வதற்காக மனிதநேய அமைப்புகள் உதவி செய்து வருகின்றன.
11: இதனை நாங்கள் தற்போது டிஜிட்டல் வாழ்வாதாரம் என்று அழைக்கிறோம். காசாவில் வசிக்கும் மக்களில் கிட்டத்தட்ட 80% பேருக்கு எவ்வித வருமானமும் இல்லாத நிலையில் அவர்கள் மீண்டும் வேலைக்கு திரும்புவதற்கு உதவுவது மிகவும் முக்கியமானதாகும்.
8: வாலாவொலிடிஸ் சிலிக்கான் வேலியில் உள்ள வழிகாட்டி ஒருவருடன் ஏஐ குறித்து கலந்துரையாடுகிறார். 24 வயதில் தனது குடும்பத்தின் முக்கிய வருமானம் ஈட்டுபவராக இருக்கும் அவர் காயமடைந்த தனது சகோதரியை பாதுகாப்பாக வெளியேற்ற முயற்சித்து வருகிறார். துபாயை சேர்ந்த ஒரு நிறுவனத்தில் வீட்டில் இருந்தபடியே பணிபுரியும் புதிய வேலை அவருக்கு கிடைத்துள்ளது.
12: என் குடும்பத்தினருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதும் சிகிச்சைக்காக என் சகோதரி காசாவில் இருந்து வெளியேற உதவுவதுமே எனது முன்னுரிமையாகும். அதோடு வெளிநாட்டில் படிப்பதற்கான உதவித் தொகையை பெறவும் முயற்சி செய்து வருகிறேன்.
8: பழுதடைந்த மடிக்கணினிகள், வங்கி பரிவர்த்தனைகளுக்கான கட்டுப்பாடுகள் மற்றும் கிட்டத்தட்ட தினமும் நடைபெறும் குண்டுவெடிப்புகள் என அவர்கள் பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இது பலர் இணைந்து பணியாற்றும் கூட்டு பணியிடம் ஒன்றில் பதிவு செய்யப்பட்ட காட்சி. இதற்கிடையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் ஹமாஸ் அமைப்பை குறிவைத்து தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருவதாக இஸ்ரேல் கூறுகிறது. காசாவின் மீட்பு பணிகள் ஒட்டுமொத்தமாக இன்னும் ஸ்தம்பித்துள்ள நிலையிலும் அங்குள்ள தொழில்நுட்ப பணியாளர்கள் தங்களின் எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை இழக்காமல் முன்னேற முயற்சித்து வருகின்றனர்.
2: ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகள் முட்டுக்கட்டியை சந்தித்திருக்கும் வேளையில் மத்திய கிழக்கில் அரசதந்திர முயற்சிகள் தொடர்கின்றன. துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த முனைகின்றன. துருக்கி அதிபர் ரிசப் தைப் எர்துவானை சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானையும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப்பையும் இன்று சந்திக்கிறார்கள். கடத்துறை அச்சுறுத்தல்கள், கோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து உள்ளிட்ட அம்சங்கள் பாதிக்கப்படும் என்று துருக்கி அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். வட்டார பாதுகாப்பு, தற்காப்பு ஒத்துழைப்பு ஆகியவையும் பேச்சில் முக்கிய இடம்பெறும் என்று கூறப்படுகிறது.
13: But the fact that
12: ஈரானும் ஒமானும் ஒரு ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாக கூறப்படுவது ஈரானின் அதிஉயர் தலைவர் அமைதியை விரும்புகிறார் என்பதையே காட்டுகிறது. ஆனால் எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்பது இன்னும் தெளிவாகவில்லை. ஹோர்முஸ் நீரிணையின் மீது ஈரான் கொண்டுள்ள செல்வாக்கையும் கட்டுப்பாட்டையும் விட்டுக் கொடுக்க அவர் விரும்பவில்லை. இந்த மோதலில் தாம் பின்வாங்கியதாக தோன்றாமல் இருக்கவும் உள்நாட்டில் தனது நிலையை வலுப்படுத்தவும் அவர் விரும்புகிறார். ஈரானின் இஸ்லாமிய ஆட்சி தற்போது பல்வேறு உள்நாட்டு சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. பொருளாதார அழுத்தங்களும் தொடர்கின்றன. கடந்த காலங்களில் அரசுக்கு எதிரான போராட்டங்களும் நடைபெற்றுள்ளன. எனவே தற்போதைய ஆட்சியின் நிலைத்தன்மையை பேணுவதோடு வெளிநாட்டு தாக்குதல்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதையும் அதிஉயர் தலைவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார்.
2: தொடர்ந்து ஈரான் ராணுவம் குறித்த தகவல்களை சேகரித்த 21 இஸ்ரேலிய உளவாளிகள் கைது செய்யப்பட்டதாக ஈரானிய அரசு அறிவித்துள்ளது. ஈரானின் தென்கிழக்கு மாகாணமான கெர்மனில் இஸ்ரேலிய உளவு பிரிவான மொசாட் அமைப்புக்காக செயல்பட்ட கூலிப்படையைச் சேர்ந்த 21 பேர் அந்த நாட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 21 பேரும் ஈரான் ராணுவம் குறித்த தகவல்களை சேகரித்து மொசாட் உளவாளிகளுக்கு அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடைபெற்ற போர்களில் ஈரானிய கட்டமைப்புகள் குறித்த உளவாளிகளின் தகவலின் அடிப்படையில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகள், தலைவர்கள், விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டார்கள். இதனால் ஈரான் அரசு அந்த நாட்டில் கைது செய்யப்படும் உளவாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனையை கடுமையாக்கி உடனடியாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு வந்தது. இருந்தாலும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள இஸ்ரேலிய உளவாளிகளுக்கான தண்டனை குறித்து இதுவரை எந்தொரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை. முன்னதாக 2026 ஜனவரி முதல் ஈரானில் 52 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை ஆணையம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் ஆயுத தட்டுப்பாடு நிலவுவதாக வெளியான தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்திருக்கிறார். தகவலை கசியவிட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு நீண்டகால சிறைத்தண்டனை விதிக்கப்படும் என்று அவர் தனது சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்.
3: அணு ஆயுத ஒழிப்பு தொடர்பாக ஈரான் மீது பிப்ரவரி மாதம் அமெரிக்கா தாக்குதலை தொடங்கியது. 5 மாதங்களை கடந்த பிறகும் இந்த போரில் அமெரிக்காவால் வெற்றி பெறவும் முடியவில்லை, போரில் இருந்து வெளியேறவும் முடியவில்லை. இதனால் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளைப்படையான சென்டம் ஈரானை அழுத்தம் கொடுத்து தண்டிக்க ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்குமாறு ராணுவ வீரர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளதுடன் அமெரிக்காவின் போர் வியூகம் குறித்தும் விவாதங்களை உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் ஈரான் போர் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் பீட் எக்ஸேட் மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் டிரம்ப் நடத்திய ஆலோசனை விவரங்கள் கசிந்துள்ளது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆலோசனையின் போது அமெரிக்காவில் ஆயுதங்கள் தீர்ந்து விட்டதாக டிரம்ப் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாக்குதல் திறன்மிக்க ஏவுகணைகள் மற்றும் துல்லிய தாக்குதல் நடத்தும் ஏவுகணை அமைப்புகள் ஆகியவை தீர்ந்துவிட்டதாகவும் போர் தீவிரமானால் போர் விமானங்களை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் இந்த தகவலை கடுமையாக மறுத்துள்ள டிரம்ப் அமெரிக்காவிடம் மிகப்பெரிய அளவில் ஆயுத இருப்புகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். கசிந்த தகவல்கள் தேச துரோகமானது என்றும் கசியவிட்டவர்களை கண்டுபிடித்து கடும் தண்டனை சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். பீட் எக்ஸேட் நம்பகமான அமைச்சர் என்பதால் அவர் தகவல்களை கசிய விட்டிருக்க வாய்ப்பில்லை என்றும் ரகசிய தகவல்களை கசிய விட்டவர்களை அரசு தீவிரமாக தேடி வருவதாகவும் அவர்களுக்கு நீண்டகால சிறை தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து ஈரானும் ஓமனும் உடன்பாட்டை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் உச்சபட்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்ததும் ஓரிரு நாட்களில் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது.
2: தொடர்ந்து தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் ஏற்பட்ட மோதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் 2 உயிரிழந்தார்கள், 4 வீரர்கள் படுகாயமடைந்தார்கள். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் லெபனானில் போர் நிறுத்தம் கடந்த ஜூனில் அமலுக்கு வந்த பிறகு இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் மோதலில் உயிரிழந்திருப்பது இதுவே முதல் முறையாகும். இதையடுத்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா அமைப்பு மீறிவிட்டதாக கூறி தெற்கு லெபனான் பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று முன்தினம் முதல் கடும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. இதில் டெப்னைன் நகரில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் 12 பேர் காயமடைந்ததாக லெபனான் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பல வாரங்களுக்கு பிறகு முதல் முறையாக எல்லியோர மான்சூரி கிராம மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. அமைதி பேச்சுக்கிடையே பதற்றம் தொடர்கின்றது. லெபனான் இஸ்ரேலிடையே கடந்த June 20 முதல் போர் நிறுத்தம் பெருமளவில் நீடித்து வந்தாலும் தெற்கு லெபனானின் பல பகுதிகளை இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து ஆக்கிரமித்திருப்பதோடு அவ்வப்போது வான்வழி பீரங்கி தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது. இதனால் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் மிகவும் கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறார்கள்.
13: Many villages have been completely destroyed and while Israeli
14: பல கிராமங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளன. தெற்கு லெபனானின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 5% இன்னும் இஸ்ரேலிய படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எனவே அங்கு மீண்டும் மோதல்கள் வெடிப்பதற்கான சாத்தியம் அதிகமாகவே உள்ளது. இப்பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த சூழலை கருத்தில் கொள்ளும் போது இதன் முக்கியத்துவம் என்னவென்றால், அமெரிக்காவுடன் எட்டப்படக்கூடிய எந்த ஒரு விரிவான ஒப்பந்தத்திலும் லெபனானும் இடம்பெற வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது. அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக லெபனானிலும் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று ஈரான் விரும்புகிறது. எனவே அங்கு மீண்டும் மோதல்கள் வெடித்தால் ஈரானுடன் ஒப்பந்தம் எட்டுவதற்கான முயற்சிகளும் பாதிக்கப்படலாம். இருப்பினும் அந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது மிகவும் மந்தமான நிலையிலேயே முன்னேறி வருகின்றன.
2: தொடர்ந்து டென்மார்க்கில் கட்டாய ராணுவ சேவையில் பயிற்சி பெறும் முதல் பெண்மணியாக இளவரசி இசபெல்லா பெருமை பெற்றுள்ளார். டென்மார்க் அரசு குடும்பத்தில் பாரம்பரியமாக ராணுவ சேவை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாட்டின் பட்டத்து இளவரசர் கிறிஸ்டியனும் ராணுவ முகாமில் தனது பயிற்சியை நிறைவு செய்து தற்போது 2வது லெப்டினாக பயிற்சி பெற்று வருகிறார். இந்நிலையில் புதிதாக விரிவுபடுத்தப்பட்ட 11 மாத கட்டாய ராணுவ சேவை திட்டத்தில் அவரது சகோதரியான இசபெல்லாவும் சேர்ந்துள்ளார். சமீபத்தில் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்த இசபெல்லா பெண்களை உள்ளடக்கிய மற்றும் நீண்டகால பயிற்சியை கொண்ட விரிவுபடுத்தப்பட்ட தேசிய சேவை அமைப்பின் கீழ் பணியாற்றும் முதல் குழுவில் இடம் பிடித்திருக்கிறார். இதன் மூலம் அரச குடும்பத்திலிருந்து முழுமையான கட்டாய ராணுவ சேவை பயிற்சி பெறும் முதல் பெண்மணி என்ற பெருமையை இசபெல்லா பெறுகிறார். மேலும் இந்த சேவைக்காக எந்த ஊதியமும் தனக்கு வேண்டாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்தியாவில் தஞ்சமடைந்து சுமார் 2 ஆண்டுகள் ஆகியிருக்கின்ற நிலையில் முதல் முறையாக ஷேக் ஹசினா காணொலி வழியாக செய்தியாளர்களை சந்தித்து, நான் வங்கதேசத்துக்கு நிச்சயம் திரும்புவேன், அங்கு நான் சிறையில் அடைக்கப்படலாம் அல்லது கொல்லப்படலாம் என்று பேசியிருக்கிறார். ஷேக் ஹசினாவை போலவே வங்கதேச அணியின் முன்னாள் கேப்டனும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சஹிப் அல் ஹுசைனும் வெளிநாட்டில் தங்கியுள்ளார். ஷேக் ஹசினாவுடன் காணொலி வாயிலாக பங்கேற்ற இணையவழி நிகழ்ச்சியில் சஹிப் அல் ஹுசைனும் கலந்து கொண்டார். இந்த சந்திப்புக்கு அடுத்த சில மணி நேரங்களிலே அவரது வங்கதேச வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது.
15: Well, it all started with Sheikh Hasina's live press interaction in Delhi's Foreign Correspondents Club on Wednesday evening.
14: டெல்லியில் உள்ள ஃபாரின் கரஸ்பாண்டன்ஸ் கிளப்பில் புதன்கிழமை மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தான் இந்த சர்ச்சை தொடங்கியது. இதற்கு முன்பு ஷேக் ஹசீனாவின் பதிவு செய்யப்பட்ட ஒலி உரைகள் மட்டுமே ஒளிபரப்பப்பட்ட நிலையில் இந்த முறை அவர் நேரலை வாயிலாக ஊடகவியலாளர்களின் 3 முதல் 4 கேள்விகளுக்கு பதிலளித்தார்.
15: She took questions and even answered 3-4 questions. And that exactly made...
14: இந்த நிகழ்வினால் வங்கதேச அரசு கடும் அதிருப்தி அடைந்துள்ளது. இந்திய அரசு இதற்கு எப்படி அனுமதி அளித்தது என்று கேள்வி எழுப்பிய வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் புதன்கிழமை நள்ளிரவில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இந்திய ஊடகங்கள் மற்றும் FCC உறுப்பினர்கள் முன்னிலையில் ஷேக் ஹசீனா நேரலையில் பங்கேற்றது இந்திய அரசின் ஒப்புதலுடனேயே நடந்ததாக வங்கதேசம் கருதியுள்ளது. அந்த காரணத்தால் தான் அவர்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாக வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையில் இருந்தே தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது.
15: If you read the statement, that was very clear. Now, on the 4th August, India made it clear officially.
14: ஆகஸ்ட் 4 அன்று டெல்லியில் நடைபெற்ற FCC நிகழ்ச்சிக்கும் அதில் ஷேக் ஹசீனா பங்கேற்கும் செய்தியாளர் சந்திப்புக்கும் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் ஷேக் ஹசீனா நேரலையில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்ததையும் டிசம்பரில் வங்கதேசத்திற்கு திரும்புவது குறித்து தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெளிவுபடுத்தியதையும் வங்கதேசம் கவனித்தது. இதனால் அதிருப்தி அடைந்த வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் இதுகுறித்து ஓர் அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கையின் மொழி நடை ஒப்பீட்டளவில் ராஜீய ரீதியிலற்ற துணியில் அமைந்திருந்ததாக சிலர் கருதுகின்றனர்.
15: Non-diplomatic, if I can say so.
14: எது எப்படி இருந்தாலும் இந்தியா வங்கதேசம் இடையிலான ராஜ்ய பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. டெல்லியில் நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வங்கதேச கிரிக்கெட் வீரருமான ஷகிப் அல் ஹசனும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டிருந்தார். தற்போது அவர் இலங்கை பிரீமியர் லீக் தொடரில் விளையாடி வருவதால் நேற்று இரவு அவர் கொழும்பில் இருந்தார். இதற்கிடையில் வங்கதேசத்தின் மகுரா மாவட்டத்தில் உள்ள ஷகிப் அல் ஹசனின் பூர்வீக வீடு நேற்று நள்ளிரவில் தாக்கப்பட்டது. அந்த வீடு அடித்து நொறுக்கப்பட்டதுடன் பின்னர் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அவரது பூர்வீக வீடு தீப்பற்றி எரிவதை காட்டும் காணொலிகளும் வெளியாகியுள்ளன.
15: Shakib's ancestral house, it was set on fire. So now it shows the how the anger is so intense. Even Bangladesh, the protesters, they say
14: இந்த நிகழ்வு மக்களின் கடும் கோபத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் வங்கதேசத்தில் போராட்டக்காரர்கள் ஹசீனாவின் ஆட்சியை பாசிச ஆட்சி என்று விமர்சிக்கின்றனர். பிரபல கிரிக்கெட் வீரரான ஷகிப் அல் ஹசன் வீட்டின் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது ஹசீனா மற்றும் அவரது ஆட்சியின் மீது மக்களுக்கு இன்னும் எவ்வளவு தீவிரமான கோபமும் விரக்தியும் உள்ளது என்பதை காட்டுகிறது.
2: தொடர்ந்து ஆஸ்திரேலிய அரசியல்வாதி மார்க் பாட்டன் தம்முடைய வேலை சலிப்பு தட்டுவதாக கூறியிருந்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதை ஒரு கூட்டத்தின் போது குறுந்தகவல் வழியாக சொன்னதை அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர் அந்த குறுந்தகவலை ஒரு விலைமாதுவுக்கு அனுப்பியதாக அவர் மீது புகார் வந்திருந்தது. முதலில் அவர் அதுபோன்ற குறுந்தகவலை அனுப்பவில்லை என்று மறுத்தார். பின்னர் அவர் அதை ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒரு விலைமாதுவுக்கு அதை அனுப்பியதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டை அவர் மறுத்து வருகிறார். அந்த குறுந்தகவலை யாருக்கு அனுப்பினார் என்பதை மார்க் சொல்லவில்லை. பொதுவாக இதுபோன்ற கூட்டங்கள் மற்றவர்களுக்கு சலிப்பு ஏற்படுத்தும் என்பதற்காக அப்படி சொன்னதாக அவர் கூறினார். அவர் மீது சுமத்தப்பட்ட புகார் தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த குற்றச்சாட்டு குறித்து காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். ரோஹிங்கா அகதிகளின் உயிருக்கு ஆபத்து இருப்பது தெரிந்தால் அவர்களை சொந்த நாட்டுக்கு ஒருபோதும் திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று மலேசியா உறுதியளித்துள்ளது. கடந்த வாரம் 5000 ரோஹிங்கா மக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள மியான்மர் ஒப்புக்கொண்டதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். ரோஹிங்கா மக்களுக்கும் மலேசிய உள்ளூர் சமூகத்தினருக்கும் இடையே பதற்ற நிலவும் சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மியான்மரில் சிறுபான்மை ரோஹிங்கா முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படுவதாக மலேசிய மனித உரிமை குழுக்கள் கவலை தெரிவித்தன. 2017 ஆண்டு மியான்மர் ராணுவத்தின் ஒடுக்குமுறையை தொடர்ந்து ரோஹிங்காக்கள் பலர் அண்ட நாடுகளுக்கு தப்பிச் செல்கிறார்கள். மலேசியாவில் 126,000 அதிகமான ரோஹிங்கா அகதிகள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களை மியான்மருக்கு திருப்பி அனுப்புவதற்கு முன் அதற்கான சோதனை நடவடிக்கை தொடர்வதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். வங்கதேசத்தில் காலியாக உள்ள அதிபர் பதவிக்கான தேர்தல் வருகின்ற 20 நடைபெறும் என்று அந்த நாட்டின் தேர்தல் ஆணையம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. முந்தைய அதிபர் முகமது ஷபாப்தின் உடல்நல குறைவை காரணமாக குறிப்பிட்டு தனது பதவியை கடந்த மாதம் திடீரென ராஜினாமா செய்தார். வங்கதேச அரசமைப்பு சட்ட விதிகளின்படி புதிய அதிபரை 90 தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதால் தற்போதைய பொறுப்பு அதிபரும் நாடாளுமன்ற அவைத் தலைவருமான கபீஸ் உத்தின் அகமதுடன் கலந்து ஆலோசித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஏஎம்எம் நசீர் உத்தின் தேர்தல் அட்டவணையை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி அதிபர் தேர்தலுக்கான வேட்மனு தாக்கல் ஆகஸ்ட் 13 வேட்மனுக்கள் மீதான பரிசீலனை ஆகஸ்ட் 16 நடைபெறுகிறது. வேட்மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் ஆகஸ்ட் 18 போட்டியிருக்கும் சூழலில் ஆகஸ்ட் 20 பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை நாடாளுமன்ற வளாகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும். வங்கதேச அரசமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாக்களித்து அதிபரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் அடர்ந்த வெப்பல்லை காடுகளில் காணப்பட்ட கருப்பு நிற ரோமம் கொண்ட குரங்கினம் ஏறக்குறைய 20 முன்பு வனவிலங்கு பாதுகாப்பாளர்களால் கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது அது ஒரு புதிய இனம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொங்கோ எண்ணாய குடியரசில் உள்ள லோமாமி தேசிய பூங்காவில் உள்ள இந்த அபூர்வ குரங்கு இனத்தின் தனித்துவமான உருவ அம்சங்கள் வரலாற்றில் முதல் முறையாக தற்பொழுதுதான் கமராவில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது.
8: கிட்டத்தட்ட 20 முன்பு மரக்கிளைகளுக்கு நடுவே ஒரு குரங்கின் வால் பகுதி மட்டும் மங்களாக பதிவாக இருந்த ஒரு புகைப்படத்தில் இருந்துதான் இந்த தேடல் தொடங்கியது. அந்த விசித்திர தோற்றம் கொண்ட குரங்கு இனம் இருப்பதற்கான முதல் ஆதாரமும் அதுதான். அதையடுத்து காங்கோ ஜனநாயக குடியரசின் லொமாமி தேசிய பூங்காவின் அடர்ந்த காடுகளுக்குள் ஒலிவாங்கிகள், கேமராக்கள் மற்றும் மரபணு பரிசோதனை கருவிகளுடன் ஆய்வாளர்கள் களமிறங்கினர்.
12: முன்பு கொலாபஸ் காங்கோயென்சிஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த குரங்கு இனம் அறிவியல் உலகிற்கு முற்றிலும் புதியதொரு உயிரினம் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
16: குரங்கு இனம் ஒன்றுக்கு காங்கோ மக்கள் அறியப்படும் காங்கோலிஸ் என்னும் பெயரே வைக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இந்த உணர்வு உண்மையிலேயே விவரிக்க முடியாத ஒன்று. ஒரு புதிய உயிரினத்தை கண்டறிந்தது மிகவும் ஆச்சரியமளிக்கிறது. குரங்குகள் அல்லது முதன்மை பாலூட்டிகள் வகைகளை தாண்டி ஒட்டுமொத்த பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதற்கும் இந்த சூழல் மண்டலத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் இது நமக்கு உணர்த்துகிறது.
12: பிரபல கொலோபஸ் குரங்கின குடும்பத்தை சேர்ந்த இந்த புதிய உயிரினம் தாவரங்களை மட்டும் உண்ணக்கூடிய பெருவிரல்கள் இல்லாத பாலூட்டியாகும். இவை எப்போதும் மரங்களின் உச்சியிலேயே வாழும் தன்மை கொண்டவை. இந்த விலங்குகளின் தனித்துவமான இளஞ்சிவப்பு கலந்த ஆரஞ்சு நிற உதடுகள் பிற விலங்குகளுக்கு ஒரு காட்சி சமிக்கையாக இருக்கக்கூடும் என்றும், குறிப்பாக இணையை ஈர்க்கும் பணியில் அவை உதவக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அடர்ந்த வெப்பமண்டல காட்டுப்பகுதியில் தனது வருகையை வெளிப்படுத்த இந்த குரங்குகள் எழுப்பும் கர்ஜனை போன்ற பிரத்யேக குரல் ஓசை மிக தனித்துவமான ஒன்றாகும். கொலோபஸ் காங்கோயென்சிஸ் குறித்து இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இருப்பினும் இது நாட்டின் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வாழ்விடத்தில் மட்டுமே காணப்படும் அரிய வகை உயிரினமாக தெரிகிறது. தற்போது இது அதிகாரப்பூர்வமாக ஒரு புதிய மற்றும் தனித்துவமான உயிரினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அரிதாகவே கண்ணில் தென்படும் இந்த அபூர்வ குரங்குகளை இனி முறைப்படி பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளது.
2: தொடர்ந்து அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாநில நீதிமன்றம் மெட்ரா நிறுவனத்துக்கு 567 மில்லியன் டாலர் அபராதத்தை விதித்துள்ளது. அதன் தளங்களில் பிள்ளைகளுக்கு ஆபத்து விளைவிக்கும் அம்சங்கள் குறித்து நிறுவனம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கவில்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரா ஒரு தொழிற்சாலை போன்றது என்று நீதிமன்றம் கூறியது. அது விளம்பரங்களையும் உள்ளடக்கங்களையும் தயாரிக்கிறது, ஆனால் குழந்தைகளுக்கு ஏற்படும் உளவியல் பாதிப்புகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்தது. வழக்கு தொடர்பில் நிறுவனத்துக்கு ஏற்கனவே 375 மில்லியன் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த அபராதத்துக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய எண்ணம் இருப்பதாக நிறுவனம் கூறியிருக்கிறது. பிள்ளை பாதுகாப்பு விவகாரத்தில் மெட்ரா நிறுவனத்துக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும். தற்போது நிறுவனம் எதிர்நோக்கும் மொத்த அபராதம் 942 மில்லியன் டாலராகும். ஹொங்கொங்கில் 5 வயது மகனை துன்புறுத்தி பட்டினி போட்டு கொன்ற பெண்ணுக்கு 22 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தாயின் வயது 37. 2022 அந்த சிறுவன் இறந்தான். இறந்தபோது அவனுடைய எடை வெறும் 9.7 கிலோகிராம் ஆகும். அவனுடைய 2 வயதில் இருந்த எடையை விட அது 4 கிலோகிராம் குறைவு. சிறுவனின் உறுப்புகளும் தசைகளும் வலுவிழந்திருந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்தது. அவன் அதிக காலம் பட்டினி போடப்பட்டிருக்கலாம் என்பதை அது சுட்டுகிறது. சிறுவனை தாய் பலமுறை அடைத்து வைத்ததாகவும் திறம்படி கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. பிரேத பரிசோதனையின் போது அவனது உடலில் 129 வடுக்கள் இருந்தன. இது மிகவும் கொடூரமான மனதை வாட்டும் சம்பவம் என்று நீதிபதி தெரிவித்தார். சமூக ஊழியர்கள் பலமுறை அந்த வீட்டுக்கு சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடைசியாக சிறுவன் இறப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு சோதனை நடந்தது. ஊழியர்கள் சிறுவனின் வழக்கத்துக்கு மாறான எடியையும் உயரத்தையும் கவனிக்காததை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நீதிபதி குறிப்பிட்டார். பெண்ணின் மற்ற 3 பிள்ளைகள் வளர்ப்பு பெற்றோரின் பராமரிப்பில் விடப்பட்டிருக்கிறார்கள். சீனாவில் மோசடி செய்ததாக தவறாக சந்தேகிக்கப்பட்டதனால் வர்த்தக சாம்ராஜ்யத்தை ஒரு தம்பதியினர் இழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் ஹெனான் வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் வாங் பெய், அவரது மனைவி லியூசுமின் விவசாயிகளாக சிறிய அளவில் வர்த்தகத்தை தொடங்கினார்கள். நாளடைவில் 2 பன்றிப் பண்ணைகள் விவசாய தொழில்நுட்ப நிறுவனம் என்று வர்த்தகத்தை விரிவுபடுத்தினார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய சொத்தின் மொத்த மதிப்பு 100 மில்லியன் யுவானை தாண்டியது, அதாவது 15 மில்லியன் டாலர். வாங் ஒரு முன்மாதிரி ஊழியர் என்று உள்ளூர் அரசாங்கத்தால் அழைக்கப்பட்டார். லியு திறமையான கால்நடை விவசாயி என்ற அங்கீகாரத்தையும் பெற்றார். புதிய தொழிற்சாலைக்காக அவர்கள் 6 வீடுகளை விற்று ஒரு நிலத்தை வாங்கினார்கள். தொழிற்சாலை முழுமையாக செயல்படுவதற்கு முன் மோசடி செய்த சந்தேகத்தில் காவல்துறையினர் தம்பதியை தடுத்து வைத்தார்கள். வாங் 485 நாள் சிறையில் இருந்தார். லியு அவரது மனைவி 227 நாள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அதனால் ஏற்பட்ட மன உளைச்சலால் சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டதாக வாங் தெரிவித்தார். ஆனால் வழக்கறிஞர்கள் அதனை மறுத்தார்கள். சிறிது காலத்துக்கு பின் வழக்கு கைவிடப்பட்டது. குற்றம் ஏதும் சுமத்தப்படாமல் தம்பதி விடுதலை செய்யப்பட்டார்கள். திரும்பி வருவதற்குள் வியாபாரம் அடிவாங்கியிருந்தது. தம்பதிக்கு 30 மில்லியன் யுவான் கடன் இருந்தது. கிடைத்த இழப்பீடோ 410,000 யுவான் மாத்திரமே. கூடுதல் இழப்பீட்டை பெறும் முயற்சிகள் அவர்களுக்கு பலன் கொடுக்கவில்லை. கடனை அடைக்க எல்லாவற்றையும் விற்க வேண்டியிருந்தது. வேறு வழியின்றி இப்போது கிடைத்த வேலைகளைத்தான் அவர்கள் செய்கின்றார்கள். மாதம் சுமார் 3000 யுவான் தான் சம்பளம். கோலாலம்பூரிலிருந்து கொச்சிக்கு சென்று கொண்டிருந்த பட்ரிக் ஏர் விமானத்தின் அவசர வெளிவாயிலை திறக்க முயன்றதாக சந்தேகப்படும் பயணியொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் நடந்தது. நேற்று அதிகாலை விமானம் கொச்சியில் தரையிறங்கியவுடன் சந்தேக நபர் கேரள காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் 36 வயது, யம்சீர் அந்த நிக்கல் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தின் அவசர வெளிவாயில் சேதமடைந்த காணொளி சமூக ஊடகங்களில் பரவுகிறது. காணொளியை பதிவிட்டவர் பயணிகள் உறங்கிக் கொண்டிருந்த போது சம்பவம் நடந்ததாக குறிப்பிட்டார். வெளிவாயிலின் ஜன்னலை உடைத்தது. அதன் வழி காற்று விமானத்துக்குள்ளே வந்த சத்தத்தை கேட்டு பயணிகள் பலர் எழுந்ததாக அவர் விவரித்தார். சந்தேகநபர் சக பயணிகளையும் விமான ஊழியர்களையும் மிரட்டியதாகவும் காணொளியை பதிவிட்டவர் தெரிவித்திருக்கிறார். தக்க தருணத்தில் ஊழியர்களும் பயணிகளும் சேர்ந்து நபரை கட்டுப்படுத்தியதாக அவர் தெரிவித்தார். அதன் பிறகு பாதுகாப்பை உறுதிப்படுத்த மற்றொரு பயணி சந்தேகநபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்ததாக பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. விமானத்தின் வடிவமைப்பு, அதன் உட்பகுதியில் உள்ள காற்றழுத்தம் ஆகியவற்றின் காரணமாக வெளி வாசல் மூடியே இருந்ததாக காணொலியை பதிவிட்டவர் தெரிவித்திருக்கிறார். விண்ணில் நிகழும் வியப்பூட்டும் நிகழ்வுகளில் ஒன்றான முழு சூரிய கிரகணம் வருகின்ற புதன்கிழமை நிகழ்கிறது. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலவு துல்லியமாக வரும்போது சூரியனின் முழு ஒளியும் மறைக்கப்பட்டு பகல் நேரத்திலே வானம் இருண்டு மாலை பொழுது போன்ற சூழல் உருவாகும். சூரியனின் வெளிப்புற வளிமண்டலமான கொரோனா ஒளிவளையம் மட்டுமே வெண்வட்டமாக காட்சியளிக்கும். இந்த அரிய வானியல் நிகழ்வை காண உலகெங்கிலும் உள்ள வானியல் ஆர்வலர்களும் புகைப்படக் கலைஞர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவின் எந்த பகுதியிலும் இந்த முழு சூரிய கிரகணம் தெரியாது. இந்த முழு சூரிய கிரகணத்தின் முழுமையான பாதை கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின், போர்த்துகலின் சில பகுதிகள் வழியாக பயணிக்கிறது. குறிப்பாக வடக்கு ஸ்பெயினில் சூரியன் மறையும் அந்தி வேளையில் இந்த கிரகணம் நிகழ்வதால் அடிவானத்தில் சூரியன் மறைவதை காணும் அழகிய காட்சி உலக பயணிகளை கவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஐஸ்லாந்தின் தனிப்பாறைகள் மற்றும் எரிமலை நிலப்பரப்புகளுக்கு நடுவிலும் கிரீன்லாந்தின் ஆர்க்டிக் தனிப்பகுதியிலும் இந்த வானியல் அதிசயத்தை காண சுற்றுலா பயணிகள் அதிகளவில் பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. T20 போட்டிகளில் அதிக ஓட்டங்கள் குவித்து இங்கிலாந்து வீரர் ஜோஸ் பெட்டர் வரலாறு படைத்துள்ளார். வில்ஸ்பியர் அணிக்கு எதிரான இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடிய ஜோஸ் பெட்லர் 20 பந்துகளில் 51 ஓட்டங்கள் எடுத்து அசத்தினார். இதன் மூலம் T20 போட்டிகளில் அதிக ஓட்டங்கள் குவித்து வரலாறை அவர் படைத்திருக்கிறார். அவர் இதுவரை 522 T20 போட்டிகளில் விளையாடி 14,833 ஓட்டங்கள் குவித்திருக்கிறார். இதற்கு முன்பாக 746 T20 போட்டிகளில் விளையாடி கிராண்ட் போலாட் 14,803 ஓட்டங்கள் எடுத்திருந்ததே இதுவரையிலான அதிகபட்ச சாதனையாக இருந்து வந்தது. கிராண்ட் போலாட்டின் இந்த சாதனையை தற்போது முறியடித்து ஜோஸ் பெட்லர் வரலாறு படைத்துள்ளார். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவின் சாதனையை ஆஸ்திரேலிய அணியின் வேக பந்து வீச்சாளர் மிட்செல் ஸ்டோக் முறியடிக்க உள்ளார். வங்கதேச அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது. இரு அணிகளுக்கு இடையிலான இந்த டெஸ்ட் தொடர் வருகின்ற August 13 முதல் தொடங்குகிறது. வங்கதேசத்துக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான கபில் தேவின் சாதனையை மிட்செல் ஸ்டோக் முறியடிக்க காத்திருக்கிறார். இதுவரை 105 ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள மிட்சே ஸ்டோக் 433 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான கபில் தேவ் டெஸ்ட் போட்டிகளில் 434 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் போது மிட்சேஸ் ஸ்டோக் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினால் கபில் தேவின் அதிக விக்கெட்டுகள் சாதனையை அவர் முறியடிப்பார் என்று குறிப்பிடப்படுகிறது. கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர்களான ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரெஃப், ரஷ்யாவின் டேனியல் மெட்ரெவ் ஆகியோர் தங்களின் முதல் சுற்றிலே தோல்வி கண்டு நேற்று வெளியேற்றப்பட்டார்கள். அமெரிக்காவில் நடைபெறும் சென்ட் லூயிஸ் ரேபிட் பிளிட்ஸ் செஸ் போட்டியில் பிளிட்ஸ் பிரிவில் 9 சுற்றுகள் முடிவில் இந்தியாவின் தமிழரான பிரக்ஞானந்தா 3 வெற்றிகளுடன் முன்னிலையில் இருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 387 ரூபாய் 15 சதம், இந்திய பெறுமதியில் 109 ரூபாய் 76 சதம். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335 ரூபாய் 96 சதம், இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 24 சதம். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413 ரூபாய் 25 சதம், இந்திய பெறுமதியில் 117 ரூபாய் 19 சதம். ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 452 ரூபாய் 10 சதம், இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 14 சதம். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239 ரூபாய் 70 சதம், இந்திய பெறுமதியில் 67 ரூபாய் 94 சதம். கேட்டது டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
3: VT Superstore, Gare La Gonesse-Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-les-Gonesse.
3: Mélérigé, Tordre-Gelakke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolibisi-Lakam, Cyber-Ondre, Nakwade, Cyber-Aindu, Cyber-Ele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 10:57. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியிலும் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வர இருக்கின்றது

0: பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வளமை போல் இன்றும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியானது மாதத்தினுடைய முதல் வாரம் இசை இல்லாமல் நேரடியாக பாடகர்கள் இணைந்து கொண்டு பாட இருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நிகழ்ச்சிக்காக பாடுவதற்காக வந்திருக்கும் முதலாவது நீரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம்.
2: சங்கதி ஏதும் சொன்னாரா சந்தோஷமாகவே வந்தாரா இல்லை சஞ்சலமாகவே இருந்தாரா சந்தோஷமா

0: நன்றி வணக்கங்கம்மா. சிலா நன்றி கூறிக்கொண்டு இனி பாட வருவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன்.
1: நன்றி நன்றி. ஆமாம், ஜோய் ஸ்ரீஅம்மா அவர்கள் இணைந்திருந்தார், இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நேர்களையும் பார்க்கலாம். அந்த வகையில் இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் கேமா, ஜெயமலையிலிருந்து பொங்கியூர் ராஜா.
1: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கோம், நீங்கள் எப்படிகள்?
1: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
2: பேபி சிவா இந்த மாதிரி இல்லை போலதா?
1: பேபி சிவா தான் வேணுமா?
2: நான் வந்து இந்த கோயில் புறாவில் அமுதி தமிழை.
1: ஆமாம்,
2: அந்த பாடல் பாடுறேன்.
1: சரி, உங்களுடைய பாடலையும் தாருங்கள்.
2: அமுதி தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே. அமுதி தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ்ப்பா, சுவையொரு கவிதைகள் தான். தமிழே நாளும் நீ பாடு, தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே. தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம். தேனூரும் தேவாரும் இசைப்பாட்டின் ஆதாரம். தமிழிசையே தனிசையே, தரணியிலே முதலிசையே. உம்மிழுகாயுருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும். பூங்குயிலே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே. பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள். பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள். கடைத்தனமும் பயில வரும் அறிவு வளம் பெருமை தரும். என் கனவும் நினைவும் இசையே. இசை இருந்தால் மரணமேது. என் கனவும் நினைவும் இசையே. இசை இருந்தால் மரணமேது. என் மனதில் தேன் பாய தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ்ப்பா, சுவையோடு கவிதைகள் தா. தமிழே நாளும் நீ பாடு, தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
1: நன்றி வணக்கம் கேமா. நன்றி நன்றி வணக்கம்.
2: நன்றி.
1: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியானது இன்று இசை இல்லாமல் பாடகர்கள் நேரடியாக இணைந்து கொண்டு தங்களுடைய பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தொடர்ந்து வைவரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் இதோ. வணக்கம் கேமா, நான் திருமதி ராணி சம்பந்தம்.
1: உங்களுக்கும் மாலை வணக்கம். நலமா இருக்கீங்களா?
3: ரெண்டாவது
1: மட்டும்தான்
3: வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாடியவர்களுக்கும் பாட இருப்பவர்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நானும் ஒரு பாடல் ஒன்று தருகிறேன்.
1: ஆமா.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக நிகழ்ச்சியினூடாக பாட வந்திருக்கும் நேரையும் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்டி, நான் அபிவிருதம் கதைக்கிறேன்.
0: ஆமாம், நல்லமா இருக்கீங்களா?
1: ஓமாம், நான் நல்ல சுகமா இருக்கிறேன் அண்டி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. என்ன பாடல்?
1: வான் நிலா நிலா அல்ல.
0: ஆமாம்,

வான் நீலா நீலா அல்ல, உன் வாலிபம் நீலா, வான் நீலா.

எல்லாம் நான் தேர்ந்த வெண்ணிலாவான் நிலா நிலா அல்ல உன்பாலிவம் நிலா மானில்லாத ஊரிலே சாயல் கண்ணிலா மானில்லாத ஊரிலே

கண்டிலா தீதிலா காதலா ஊடலா கூடலா அவள் மீட்டும் பண்ணினா வான் நீலா நீலா அல்ல உன் வாலிபம் நீலா வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள்

0: ஹலோ.
1: ஆமாம், அந்த பாடலை நான் இசை இல்லையே தவிர மற்றபடி பாடலை கேட்ட அப்படியே அந்த வசனங்களோடு கேட்ட மாதிரி இருந்தது. வாழ்த்துக்கள். ஆமாம், சரி. அபிவரதன் அணிந்திருந்தார். நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நீர்களை இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கங்க அம்மா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோங்கம்மா. நீங்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கின்றோம்.
2: நன்றி. பாட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அபிவரதனுக்கும் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் கண்ணா கருமையினர கண்ணா அந்த பாட பழப்பேன்.
1: சரி, அவங்களுடைய பாடலையும் கேட்போம். ஆனா வாழ்த்து சொல்ல மாட்டேன். நீ உத்தரக்குமா? என்ன தெரியுமா என்ன பழக்கம், இப்ப நானே வந்து எனக்குள்ள ஓ இவனெல்லாம் பாடி இருக்கிறேன் இந்த எல்லாம் நானே எடுத்துக்கொள்வேன். நான் வழியில் சொல்ல மாட்டேன். உங்களை எல்லாரும் கேட்கிறவர்கள் அவர்களே வந்து உங்களுக்கான இதெல்லாம் சொல்லட்டும்.
2: நன்றி. கண்ணா கருமை நீர கண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே. கண்ணா கருமை நீர கண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே.

கண்ணா கருமை நிற கண்ணா, மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா, மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா.

கண்ணா உன்னை காணாத கண்ணில்லையே, பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, அதில் பூ போல நினைவொன்று வைத்தாய் கண்ணா, பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, அதில் பூ போல நிலவொன்று வைத்தாய் கண்ணா, கண் பார்க்க முடியாம

0: கண்ணா கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண்ணில்லையே உன்னை மறுப்பாரில்லை கண்டு மறுப்பாரில்லை என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை கண்ணா
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு. எல்லோரும் உற்சாகமாக உண்மையா அந்த நிகழ்ச்சியில் இசையெல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நன்றி நன்றி. ஆமாம், தொடர்ந்து தர்மோதியம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அனிமா தர்மோதியம்மா இசையில்லாமல் தான் இணைந்து கொள்வார் நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம், வைவரூடாக வணக்கம்.
2: என்ன
1: பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள்?
2: நீங்க
1: என்ன பாட்டு போன முறையும் இந்த பாட்டை பாடுனீங்க? என்ன பாடல்? குங்குமப்படுக்க. ஆமா சரி, பாடுங்கள்.

0: ஆமாம், நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்த
1: சின்ன பாடல் இருக்கும் தனியும்.
0: நன்றி, வணக்கம். ஆமாம், தர்மோதியம் அவர்கள் இணைந்திருந்தார். தொடர்ந்து நாங்கள் வந்திருக்கும் நேர்களையும் பார்க்கலாம். அந்த வகையில் இணைப்பில் வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: எங்க போனீங்க? இணைப்பை இணைத்து விட்டு வேற எங்க நீங்க பாட்டு பயிற்சி செய்யறீங்க போல இருக்கு.
2: மற்றும் பாடிய சகோதர சகோதரர்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அன்பு செல்வன் அபிவர்வன்
0: என்ன
2: அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு.
0: என்ன பாட்டு பாடினவர்?
2: என்ன வான் அந்த பாடல் நல்ல சூப்பரா பாடி அப்படியே கமலுடைய கால பாட்டுக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் தூக்கம் வந்தது.
0: நீங்க உங்களுக்கு நித்திர வந்துட்டா
2: செட்டில
0: நீங்க கர்மேனர் கண்ணாண்டோ பாடணும்
2: அந்த ரசனையில அப்படியே. ஆமா ஆமா, என்ன படம் தெரியல, நிலவை பார்த்து
0: அது என்ன பாடன தெரியல. அந்த அவைய பாடின இவா முத்துராமனும் ஜெயலலிதாவா என தெரியல. சரி, நீங்க பாடுங்கவா, நான்
2: பாக்குறேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து

மது என்னை தொடாதே, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. புதியதல்லவே வேண்டாமை என்பது, புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது, புதியதல்லவே தீண்டாமை என்பது புதுமை.

கண்டு நின் மனைவி சொன்னது, நிலவை பார்த்து வானம் சொன்னது, என்னை தொடாதே. நிழலை பார்த்து பூமி சொன்னது, என்னை தொடாதே. தாளத்தை ராகம் தொடாத போதிலும் கீதத்தை நெஞ்சும் தொடாமல் போகுமே. தந்தை தன்னையே

0: நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நன்றி அம்மா, நன்றி தாங்க.
1: நன்றி நன்றி நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு.
0: நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம். ஆமாம், ராஜலிங்கம் அவர்கள் இணைந்திருந்தார். நேரம் சரியாக 11:27, நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியானது இசை இல்லாமல் பாடகர்கள் நேரடியாக இணைந்து கொண்டு தங்களுடைய பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நீர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வந்திருப்போம். வணக்கம்.
2: பக்திமயமான வெள்ளிக்கிழமை இரவு வணக்கம். திருமதி ஹேமா பொண்டியிலிருந்து விபி, நாங்கள் நலம், எங்கள் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு ராஜலிங்கண்ண பாடின பாட்டு வந்து ராணி தியேட்டர்ல உணர்வு சிவாஜி கணேசனின் 150வது படமான சவாலே சமாளி திரைப்படத்தில் இந்த பாட்டு நடிகர் திலகன் தான் நடிச்சிருக்கார். முத்துராமன் நடிக்கிறார், நீங்க சொன்னது சரி, முத்துராமன் இருக்கிறார் அதுல.
1: ஜெயலலிதா முத்துராமன் தான் அந்த பாடல்ல.
2: இல்ல இல்ல, ஜெயலலிதாவுக்கும் இவருக்கும் தான் சிவாஜி கணேசன்.
1: சரி,
2: முத்துராமன் சிவாயன் சகோதரி விஜயகுமாரி. விஜயகுமாரிக்கு சோடி தச்சு வேலை என்ன கொல்ல வேலை செய்கிறவர் முத்துராமன். அவர் பன்னியார் வில்லன் நம்பியார், நம்பியார் தங்கச்சி ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு தான் இவர் சிவாஜி கணேசன் சோடி தொட வேண்டாம். திரு நீலகண்டன் மனைவி சொன்னது என்று
1: பாட்டு கட்டம் தான் பாத்துருக்கிறேன். படம் பார்க்காதபடியே எனக்கு விளங்கி இல்லையா சொல்லுங்க.
2: முடிச்ச அப்புறம் தான் இந்த பாட்டு கட் பண்ணப்பட மாட்டா அவருதான் இந்த பாட்டு. பிறகு அந்த இதோட தள்ளி என்ன தள்ளி போடமாட்டா, தள்ளிபட இல்ல. பிறகு பிறகு என்ன மேனேஜர் தள்ளிபடி நம்ம யாராவது பிறகு வந்து கொண்டு செய்தி நம்ம இந்த மாதிரி தான். கதை நல்ல படம், 150வது படம் சிவாஜி கணேசன். நான் கேமா இன்றைக்கு ஒரு பாடல் உண்டு உலக்கின் கரங்கள் படத்திலிருந்து ஆரம்பிக்கின்றன. சந்தனுக்கு மாலையிட்டால் கனகத்து வள்ளி மயில், கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில். கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில். கந்தனுக்கு மாலையிட்டாள் கனகத்து வள்ளி மயில், கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில். கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில். சொக்கருடன் மீனாட்சி சொக்கி நிற்கும் திருக்காட்சி, சொக்கருடன் மீனாட்சி சொக்கி நிற்கும் திருக்காட்சி, கணவந்த கண்கள் ரெண்டு காதலுக்கு ஒரு சாட்சி. கணவந்த கண்கள் ரெண்டு காதலுக்கு ஒரு சாட்சி. கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில். கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில். கந்தனுக்கு மாலை இட்டாள் கனகத்து வள்ளி மயில், கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னாள் காதல் குயில். பூவோடு பொட்டும் தந்தேன் பூ வைக்கும் வாழ்வு தந்தேன், பூவோடு பொட்டும் தந்தேன் ஒரு பூ வைக்கும் வாழ்வு தந்தேன். கலசலங்கை கட்டும் இல்லத்திலே தாலி கட்டும் நடக்க கண்டேன், சலங்கை கட்டும் இல்லத்திலே தாலி கட்டும் நடக்க கண்டேன். கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில். கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில். கந்தனுக்கு மாலை இட்டால் கனகத்து வள்ளி மயில், கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில். கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில். சிவனை தேடி சென்றேன் தேவியுடன் அவன் வந்தான், சிவனை தேடி சென்றேன் தேவியுடன் அவன் வந்தான். வினையுடன் நான் இருந்தேன் விதியை எண்ணி பாடுகிறேன், விதியை எண்ணி பாடுகின்றேன். கந்தனுக்கு மாலை இட்டாள் கனகத்து வள்ளி மயில், கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னாள் காதல் குயில். கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னாள் காதல் குயில். நன்றி கேமா.
1: ஆமா, நீங்க புது பாட்டு எடுத்துட்டு வர அந்த மட்டும் நாங்க புடிச்சிட கூடாதுன்னு.
2: இல்ல இல்ல, இது
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஃபுல் பேக்கேஜ் ஆ, இந்த ஃபுல் மீல் சாப்பாடுன்னு சொல்லுவினா?
1: ஆமா,
2: அது மாதிரி காலமா பேபிசி பாட்ட, மத்தியானம் உங்கள்கிட்ட பங்கி பாட்டுல, பின்னேரன் ராஜான்ட இத, பின்ன ஆறு மலை ஒன்பது மேம்பட்ட ரகுவோட, இடவிப்பங்களோட அஞ்சு நேர சாப்பாடும் பாட்டி பாட்டப்பட. இந்த பாட்டு வியாழக்கிழமை மத்தியானம்
1: கேட்டேன், உண்மையிலே இந்த பாட்டையும் கேட்கணும்.
2: நான் கேட்டு ஏற்கனவே போட்டாச்சு, நல்ல பாட்டு
1: அமைஞ்சவிட.
2: இல்ல இந்த படத்துல வந்து முக்கியமான இது வந்து நான் ராஜனுக்கு அதிசயப்பட்டு நல்லடா. இந்த படத்துல கதை எழுதினர் வந்து நாஞ்சில் மனோகரன், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், கோவை செழியன் இயக்கி இருக்கிறார், டைரக்டர் இருக்கிறார் கே சங்கர். இந்த பாட்டுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க, பூவை செங்குட்டுமையிலோ முத்துலிங்க முதலிகள் ஏற்றினாரு, இசையமைச்சிருக்கார் எம் எஸ் விஸ்வநாதன், பாடி இருக்கிறார் அமரர் வாணிஜ்யராம்.
1: வாணிஜ்யராம் பாடல
2: சூப்பர் பாட்டு, வாணிஜ்யராம் முதல் தெரிஞ்ச. இது நீங்க எடுத்து பாருங்க, உலகங்கரங்கள், நீங்கள் உலகங்கரங்கள் என்று போட்டு சந்தனுக்கு மாலையிடம் நடிக்கும் ஏன் கேட்டான் என்று சொன்னால், இது வார புதன்கிழமை விட்டு அடுத்த புதன்கிழமை தெரிய வரும்.
1: நீங்க இதுல பாட போறீங்க என்ன பாடி வரும் முகத்துல?
2: இல்ல இல்ல இல்ல இல்ல, புதன்கிழமை வார புதன்கிழமை ஏற்கனவே சொல்லிட்டார், வார புதன்கிழமை வருவார், அங்கால் புதன்கிழமை வர மாட்டார் அருண்மொழித்தவர்.
1: நீங்க நிகழ்ச்சி செய்யறீங்க சரியா?
2: வீணை, வீணை இந்த பாட்டு முழுக்களும் வீணையோட
1: சம்பந்தப்பட்ட. சரி, அப்ப வார அடுத்த புதை அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் கேட்குறேன். நன்றி, நீங்கள் இணைந்து இந்த பாடலோடு சிறப்பித்தமைக்கு.
2: ஏற்கனவே ஒரு கிழமை மிருதங்கம் கொடுத்தாச்சு, இனி வேற போறது வீணை, அப்புறம் அங்கால கீட்கார், அப்புறம் அங்கால ராம் பேட்டன், அப்படி வேற. நன்றி சகோதரி,
1: நன்றி நன்றி.
2: அதிகவர்களுக்கும் பாட இருப்பவர்களுக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும், நன்றி
1: நன்றி நன்றி. இணைந்து ஒன்று சிறப்பித்தமைக்கு. ஆமாம், பிபி அவர்கள் இணைந்திருந்தார். தொடர்ந்து நாங்கள் வைவரூடாக இணைந்திருப்பவரை முனைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜி அல்போன்ஸ், நீங்க நிலமா?
1: நாங்கள் நிலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
3: ஆமாம் நிலம், நன்றி. ஒரு பழைய பாடல் ஒன்று எடுத்தேன் பாப்பேன், படிச்சு பாப்பேன். நீங்க வாழ்த்து கூறது இல்லை என்றால்
1: நான் வாழ்த்து ஒருத்தருக்கு உண்மையில நான் மனதார வாழ்த்துவேன். அந்த எனக்கு இல்ல என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த இசை இல்லாம படிக்கிற ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துவன். அந்த இசை இல்லாட்டி அந்த நீங்க இப்ப என்ன மாதிரி அந்த பாடல் போகுதுன்றத பிடிக்கிறதே கஷ்டம்.
3: எனக்கு இந்த பாடல் பழைய பாடல், முந்தி 77 முதல் கேட்ட பாடலுங்கட. மச்சால மான நித்ரியா கேக்க அந்த பாடல இன்றைக்கு ஞாபகம்.
1: பாடுங்கள்.
3: சின்ன

0: நன்றி, வணக்கம்.
1: ஆமாம், நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும். நினைப்பில் இருக்கிறீங்களா? ஒரு ஏதோ கிறிஸ்துவ பாடல் ஒன்று இருக்கேன் இந்த இதுல, இப்படி
0: நன்றி.
1: அவருடைய வாழ்த்துக்கள் அவர்களை சென்றடையட்டும். நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நீரை மனித்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க.
1: ஓ, நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
2: நல்ல சமயம் இருக்கணும். நன்றி. எல்லோரும் சிறப்பா பாடுகின்ற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கூறிக்கொண்டு, இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்கும் நிகழ்ச்சி உங்களுக்கும் வாய்ப்புக்கும் நன்றியை கூறிக்கொண்டு சொல்லி நான் இந்த பாடலை தருகிறேன். மதுரையில் பறந்த கொடியையும் கண்களில் கண்டேனே, போரின் புதுமைகள் புரிந்த சேரனின் வில்லை புருவத்தில் கண்டேன்.

சீரனின் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்து புலிக்கொடியும் பெண்மையில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியும் பெண்மையில் கண்டேனே, இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே, உன்னை தமிழகம் என்றேனே, மதுரையில் பறந்த மீன்கொடியையும் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரனின் வில்லை புருவத்தில் கண்டேனே, காஞ்சி தலைவன் கோவில் சிலைதான் கண்மணியும் பொன்னுடலோ, காஞ்சி தலைவன் கோவில் சிலைதான் கண்மணியும் பொன்னுடலோ, குழந்தை பாயும் காவிரி அலைதான் காதலியும் பூங்குழலோ, சேலத்தில் விளையும் மாங்கனி சுவைதான் இதையே.

0: மகளையும் மதுரையில் பறந்த நீ கொடியையும் கண்களில் கண்டேரின் புதுமைகள் புரிந்த சேரனின் வில்லை துருவத்தில் கண்டேரின் மலையில் புறப்படும் தெந்தல் இளையவளையும் நடையளோ புதுவை நகரில் புரட்சி கரையோசை வாய்மொழியோ கோவையில் விளைய பருத்தி வளரும் இடையே குமரியில் காணும் கதிரவன் உதயம் குலமகளின் வடிவளவு இவையாவாய் தோன்றோம் தமிழகம் நின்றே நீ மதுரையில் பறந்த நீ கொடியையும் கண்களில் கண்டேனே போரின் புதுமைகள் புரிந்த சேரனின் வில்லை உருவத்தில் கண்டேனே.
1: நன்றி சார்.
2: நன்றி இணைந்து வந்து சிறப்பித்த உங்களுக்கு.
1: வீட்டுல வக்கம் தானே, வீட்டுல வந்தையோ இந்த
2: அதுலதான் நீங்க மைக்கும் உங்க போனோ வக்கல விழுந்துட்டு போலயா?
1: கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம்
2: வந்ததா வந்தது உங்களோட பாடல்.
1: நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி
2: சார். நன்றி நன்றி நன்றி. அவம் அலோசியஸ் அவர்கள் இணைந்திருந்தார், அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நேர்களையும் இணைத்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம். சரியார் போயிட்டார். நேர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அவர் இணைப்பில் இருந்தவரை காணவில்லை. தொடர்ந்து வைபரூடாக வந்திருப்பவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
3: வணக்கம் கேமா, நான் மகேந்திரன்.
2: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கு. நீங்கள் இருவரும் நலம்தானே?
2: இருவரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
3: பாடியவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாட இருப்பவர்களிடம் வாழ்த்துகள். நான் ஒரு பாடல்.

அழகு பார்த்தால் பூவெதற்கு, கண்ணழகு பார்த்தால் பொன்னெதற்கு, கையழகு பார்த்தால் பூவெதற்கு, காலழகு பார்த்தால் காலழகு பார்த்தால் தெய்வத்துக்கு, கருணை என்றொரு பேர் எதற்கு.

0: நன்றி.
1: ஆமாம், நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி வணக்கம். ஆமாம், மகேந்திரன் அவர்கள் இணைந்திருந்தார். தொடர்ந்து நாங்கள் வந்திருக்கும் நேர்களையும் பார்க்கலாம். அந்த வகையில் இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் தங்கச்சி,
1: என்னன்னு
2: கேட்டால், தவிர்க்க முடியாத காரணத்தாலும் மனம் வருத்தி கொண்டு இறுதியில சட்டத்துல மற்ற பக்கம் இருந்திருக்கு பேப்பர்ல எம்ப்ரிம் பண்ணி.
1: நீங்க உங்க பாட்டுல ஒரு வேற வரைய விட்டுட்டீங்க.
2: மீண்டும் நான் அந்த பாடலை முழுமையாக தருவதாக மீண்டும்
1: திருப்பி பாட போறீங்களா? முதல்ல இருந்து
2: தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம்,
1: சரியா? ஆனா வேற அதை முயற்சித்துக் கொண்டேன். சரி, உங்களோட நித்திரையில உங்களுக்கு 5 நிமிடம் நான் என்னோட நித்திரையில ஒதுக்கி இருக்கேன், பாருங்க.
2: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் இருவருக்கும். என்ன பாடகி வேறு பேபி சுபாவிலா இருக்கலாம், ஒரு டைம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நான் தருகிறேன் பாடுங்க.
1: ஆமாம், பாடுங்க.
2: நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே.

நின்னது என்னை தொடாதி. நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதி. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. திளலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதி. புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது. புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை

சொன்ன வார்த்தையும் இரவல் தானது. திருநீலகண்டனின் மனைவி சொன்னது, திருநீலகண்டனின் மனைவி சொன்னது, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை.

நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. தங்கம் எடுத்த கை அது தங்கம் பார்த்தத தர்ம

0: நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதி. நன்றி நன்றி, இருவருக்கும் நன்றி, வாழ்த்து.
1: நன்றி நன்றி, எங்களுக்கு இப்பொழுது திருப்தி. நன்றி. சரி, ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து தன்னுடைய பாடல் முழுமையாக தந்திருந்தார். சரி, நாங்கள் தொடர்ந்து வந்திருக்க மீர்களையும் பார்க்கலாம். வந்திருப்போர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. என்னன்னு சொல்றது, அவர் அந்த காயப்படுத்துற வந்த வசனம் அந்த கடைசிக்கெல்லாம் வருது.
2: எல்லாரும் அருமையா பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நானும் எனது பாடலை தாரேன். ஏற்கனவே பாடல் தான் நான் எடுத்த பாடலையே
1: தாரேன்.
2: நன்றி சொன்னா பாடிய அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளின் வாழ்த்துக்களும் சேர்த்துக்கொண்டு எல்லாரும் அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுல எந்த பாடலையும் கேட்டு நீங்கள் நித்திரைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சொன்னா. கற்பூர பொம்மை அன்று கை வீசும் தந்தன்று, கற்பூர பொம்மை அன்று கை வீ

சபையேறம் பாடல் நீ பாடம்மா, நீ பாடம்மா. கற்பூர பொம்மை அன்று கைவீசும் தென்றல் ஒன்று, கற்பூர பொம்மை அன்று கைவீசும்

சபையேறும் பாடல் நீ பாடம்மா. கற்பூர பொம்மை என்று கை வீசும்

சபையேறும் பாடல் நீ பாடம்மா, நீ பாடம்மா. கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் என்று ஆனந்தம் முத்தியின் முத்தரமை சபையேறும் பாடல் நீ பாடம்மா, நீ பாடம்மா. தாயன்

சபையேறும் பாடல் நீ பாடம்மா, நீ பாடம்மா. கற்பூர பொம்மை ஒன்று கல்வி சந்தன்கள் ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று கல்வி சந்தன்.

0: போன்ல இருந்து பாடுங்க. வீட்டு தொலைபேசியா? முதல் முறை நான் வந்து பாடிக்க அந்த உங்களுடைய பாடல் தெளிவா இது வந்து இந்த இடைக்கிட சத்தம் வந்து குறைஞ்சு குடிக்கணும் தான் கேட்டேன். சில நேரங்கள்ல அதுல ஏதும் வித்தியாசம் இருக்கும்னு பார்த்தனா
1: அது வந்து இறைஞ்சு கொண்டிருக்கும், அதால நான் எடுக்கல, அது காணிக்கையில் எடுத்தேன்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியானது இசை இல்லாமல் பாடகர்கள் நேரடியாக இணைந்து கொண்டு தங்களுடைய பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவரை இணைத்துக் கொள்ளுங்கள். வைபர் ஊடாக வணக்கம்.
2: வணக்கம், நான் கணேசலிங்கம், டென்மார்க்லேருந்து அழைக்கிறேன்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
2: ஓமாம், நீங்கள் எப்படி சுவாமா இருக்கிறீங்களோ?
0: ஓமாம், நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
2: ஓகே,
0: என்ன பாடல்?
2: என்ன பாடல்? எம்ஜிஆர் பாட்டு உண்டு, என்ன விட்டால் யாரும் இல்லை,
0: கண்மணியே உனக்கு. அதா?
2: ஆமா.
0: சரி பாடுங்க.
2: என்னை விட்டால் யாரும் இல்லை, கண்மணியே கையணைக்க. என்னை விட்டால் யாரும் இல்லை, கண்மணியையும் கையணைக்க. உன்னை விட்டால் வேறொருத்தி எண்ணமில்லை நான் காதலிக்க. உன்னை விட்டால் வேறொருத்தி எண்ணமில்லை நான் காதலிக்க. முத்து முத்தாய் நீரைவற்கு நான் இல்லையோ கண்ணீர் துடைப்பதற்கு. என்னை விட்டால் யாரும் இல்லை, கண்மணியேயும் கையணைக்க. யானையின் தந்தம் கடைந்தெடுத்தாற்போல் அங்கமெல்லாம் ஓர் மினு மினுப்பு. யானையின் தந்தம் கடைந்தெடுத்தாற்போல் அங்கமெல்லாம் ஓர் மினு மினுப்பு. அழகர் மலையின் சிலைகளில் ஒன்று வந்து நின்றார் போர் ஒரு நினைப்பு. என்னை விட்டால் யாரும் இல்லை, கண்மணியேயும் கையணைக்க. காலழகெல்லாம் காட்டிய வண்ணம் கலையழகே நீ நடந்தாயோ. மேலழகெல்லாம் மூடியதென்ன கண்படுமென்றே நினைத்தாயோ. என்னை விட்டால் யாரும் இல்லை, கண்மணியேயும் கையணைக்க. ராத்திரி நேரம் ரகசிய கடிதம் எழுதிட வேண்டும் இடையோடு. பூத்திரி குறைத்து ஏத்திய தீபம் பொன்னொழி சிந்தும் மிரவோடு. என்னை விட்டால் யாரும் இல்லை, கண்மணியேயும் கையணைக்க. நன்றி.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி.
2: நன்றி, நன்றி.
0: ஆமாம், டென்மார்க்கில் இருந்து கணேஷ் அவர்கள் இணைந்த.
3: உனக்கும் பிடிக்குமே
0: சரி, நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நேர்களையும் பார்க்கலாம். தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
4: வணக்கம் சௌரிகமா, ஜெர்மனிலிருந்து உதயன் பேசுகிறேன்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
4: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி அங்கே நிலம் தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
4: ஆமாம், பாடல் ஆரம்பிக்கட்டுமா?
0: ஆமாம்.
4: மௌனமே
5: பாவையார் ஒரு பாட்டு

சொல்லிக்கொடியுள்ளும் தேர் ஆறு போல பொங்கி வர வேண்டும் அங்கம் தழுவும்.

கொள்ள மொழி வேண்டும். முன்னிருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும்.

நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் நன்றி. நன்றி. ஆமா, முதியன் அவர்கள் இணைந்திருந்தார். நாங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினூடாக அடுத்து இணைப்பில் காத்திருப்போரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.

0: சொன்னாங்க வந்திருக்கும் நேர் பார்க்கல.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஆமா, நீங்கள் அணைப்புல காத்திருந்தீங்க?
1: ஓ, கண்ணீரமா காத்திருந்தேன். ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்க அம்மா. பாட்டு நீங்கள் கேட்டீங்க, இன்னைக்கெல்லாம் பாடி இல்லையா?
0: நீங்க பாடி இல்லையா?
1: இல்ல இல்ல இல்ல.
0: ஏன்
1: நான் கண்ணீரமா பாடுறது இலா போடுது?
0: ஓ, அதால
1: அதெல்லாம் பாடி
0: அதால நீங்க அப்ப இப்ப உரையாடிட்டு போக வந்தீங்களா?
1: ஓ, கண்டிப்பா கேட்குதானே போயிடும். ரெண்டு தெரியும் பாட்டு கட்டிங்களானே? அதுக்காக எடுக்கிறேன். உங்களுக்கு ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள். நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி.
1: சரியா?
0: நன்றி. நேரம் சரியாக பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பாடுவோர் பாடலாமை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். அந்த வகையில் நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக என்னுடைய பாடகி பேபி சிவா அவர்களுடைய பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அவரோடு இணைந்திருங்கள்.

வணக்கம் அன்பு உறவர்கள் அனைத்திற்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு நான் தரும் பாடல் கீமாக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. எனது பாடல் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.

செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறகில்லையே. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணை இல்லையே. எடுத்துக்கொள்ள மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே. என்னென்னவோ நினைவிருந்தும் நாணம் விடவில்லையே. ஹோய் சிட்டுக்குருவி, முத்தம் கொடுத்து

பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறகில்லை. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணை இல்லையே. எடுத்து சொல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே. என்னென்னவோ நினைவிருந்தும் நானும் விடவில்லையே. ஹோய் சிட்டுக்குருவி, முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. இத்தோடு என்னோட பாடல் என்று நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இது உங்களுடன் கீம் அவர்கள் உரையாடுவார்கள். நன்றி.

பேபி அவர்கள் அவருடைய பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். அந்த வகையில் என்னோடு கலையகத்தில் தொழில்நுட்பத்தோடு இணைந்திருந்தார் பேபி அவர்கள். அவருக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். ஆமாம், நாளை அல்ல, இன்று அதிகாலை பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கும் வரை நாங்கள் சிங்கப்பூருக்குள் செல்ல இருக்கின்றோம். ஆனால் சிங்கப்பூருக்கு செல்வதற்கு முன்பாக யாரோ இணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரை இணைத்து நான் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டிருந்தேன். வந்திருப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி, அரக்கோணி திரவரையில்.

சரி, இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சிங்கப்பூர் ஒலியோடு.

காரணங்கள்ல அன்பு என்பது மிகவும் முக்கியம். அன்பு இல்லாவிட்டால் நம்மனா எங்க இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமது பிறக்கும் அந்த நொடியில இருந்து இறக்கும் வரை அன்பு நம்மளுடன் சேர்ந்து பயணிக்கிறது. அந்த அன்பு என்பது மிகவும் முக்கியம். அதே நேரத்துல இன்று August 8 இல்லையா, நாளைக்கு தேசிய தினம். அந்த வரிசையில உங்களுக்காக அடுத்த ஒரு பாடல் வரவிருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தேசிய தின பாடல். முக்கியமாக பள்ளியில இருக்கும் பொழுதெல்லாம், முக்கியமா அந்த தொடக்க நிலை உயர்நிலை அப்பொழுதெல்லாம் இந்த பாடலை நண்பர்களுடன் சேர்ந்து பாடுவதற்காகவே நான் தேசிய தினத்திற்கு காத்து கொண்டிருப்பேன். அந்த ஒரு நினைவலைகளுக்கு என்னை இந்த பாடல் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இது உங்களுக்காக ஹோம் என்ற ஒரு பாடல். கேட்டு மகிழுங்கள். இது ஒளி 968 ஒளியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: இது உங்க ஒலி உதட ஆரியட்டு
1: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ்
2: ட்ரை. ஒலியில் உள்ள
3: ஒலி ஒன்பது ஆரியட்ல இணைந்திருக்கிறோம் நேயர்களே, பலரும் உங்களுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க. முனுசாமி அவர்கள், இன்றைய சிந்தனை துளி என்ன அப்படின்னா, நீ அழும் பொழுது தனியாக அழு, சிரிக்கும் பொழுது கூட்டத்தில் சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனியாக சிரித்தால் பைத்தியம் என்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிகவும் வேடிக்கையான ஒரு விஷயம் இல்லையா நேயர்களே? நம்ம சிரிக்கும் பொழுது கண்டிப்பாக பிறரையும் சிரிக்க வைக்கலாம், அழும் பொழுது தனியாக அழ வேண்டுமா அப்படின்னு கேட்டா அது ஒவ்வொரு சூழலையும் பொறுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அழுவதற்கு ஆனா நம்ம தயங்க கூடாது. நமது மனதில் இருக்கும் மன குமுறல்களை அவ்வப்போதே நம்ம விட்டுவிட வேண்டும். அழுவதற்கு நம்ம வெட்கமோ அவமானமோ வெட்கமோ படக்கூடாது. ஏன்னா அழுவதும் ஒரு உணர்ச்சி தான். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, சிரிக்கும் பொழுதே அழுது விடுவார்கள், அவ்வளவு சிரிப்பார்கள் வாழ்க்கையில. அதனால எந்த ஒரு உணர்ச்சியையும் நம்ம வெளிக்காட்டுவதற்கு தயங்க கூடாது நேயர்களே. தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க, உங்களுக்காக ஒரு சில நல்ல நல்ல பாடல்கள் வரவிருக்கின்றன. இது கிருஷ்மிதாவுடன் ஒலியின் உள்ளாசம்.

0: ஒலிபன் மீது ஆரியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. பலருக்கும் இன்றைய வார இறுதி ஒரு நீண்ட ஒன்றாக அமையவிருக்கிறது. ஒரு நல்ல ஓய்வை உங்களால பெற முடியும். ஏன்னா வார இறுதி வந்தாலே ஞாயிற்றுக்கிழமை முடிந்தவுடன் திங்கட்கிழமை வந்தா வேலை அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இப்பொழுது தேசிய தின கொண்டாடப்படுவதால பலருக்கும் திங்கட்கிழமையும் வேலையும் இல்லாம இருக்கலாம். அதுல இருந்து அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய நேரத்தை நன்றாக செலவழிப்பது நம்ம கையில தான் இருக்கு. இந்த நேரத்துல உங்களோட குடும்பத்துடன் சேர்ந்து நீங்க ஏதாவது ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி அனைவரும் பேச ஆரம்பிக்கலாம். இந்த பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஒவ்வொருத்தவங்களுடைய எண்ணம் என்ன பிரதிபலிக்குது, அவர்களுடைய சிந்தனையோடு ஒருங்கிணைந்து எவ்வாறு செயல்படணும், நம்ம எவ்வாறு செல்லலாம் என்பதை நம்மளால யோசிக்க முடியும். அதனால பேசுவதை விட்டு விடாதீங்க இந்த வார இறுதி என்று. அதோட சிங்கப்பூர்ல இருக்கிற உணவுங்காடிகளுக்கு சென்ற உணவு வகைகளை நீங்க குடும்பத்துடன் சேர்ந்து சுவைக்கலாம். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க நேயர்களே. இப்பொழுது போக்குவரத்து தகவல் எப்படி இருக்கு என்பதையும் கொஞ்சம் பார்க்கலாம்.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்து வரும் சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது. இருந்தாலும் வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: உலகை கிணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நியூ வாட்சில் கால்பந்து மோகம் தொடரும். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்பாட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூ காசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள். நியூ வாட்ச் SG/subscribe.
2: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
3: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
4: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
3: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
5: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
3: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
6: பஸ் பயணம்.
3: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
6: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: வார இறுதி
1: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
3: தங்கா அவ பந்தய போறான்.

0: தேவா அவர்களோட இசையில வந்து பாடல் நம்ம கேட்டோம். வாலி படத்துல இருந்து வந்த பாடல். உன்னி கிருஷ்ணன் மற்றும் ஹரிணி அவர்கள் இந்த பாடலை பாடியிருந்தாங்க. ரொம்ப ஒரு விறுவிறுப்பான ஒரு பாடல் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. 90களில் வெளிவந்த பாடல், அஜித் அவர்கள் நடித்த படம். சிங்கப்பூர் நாடு நாளை அதனுடைய 61வது பிறந்த நாளை கொண்டாட வைக்கிறது. அதற்கு பல முயற்சிகள், கொண்டாட்டங்கள் மற்றும் தயாரிப்புகள் சிங்கப்பூர் முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னா அதுல எல்லளவும் சந்தேகம் இல்ல. முக்கியமாக நம்ம வாழும் வட்டாரத்தை சுத்தி இருக்கிற சமூக கூடங்கள், அங்க நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த நிகழ்ச்சிகள்லாம் பங்கு பெற்று நண்பர்களுடனும் குடும்பத்துடனும் சிங்கப்பூரின் 61வது பிறந்த நாளை நம்ம எல்லாரும் ஒரு சந்தோஷமான ஒரு முறையில கொண்டாடலாம். எவ்வளவு நாடுகளுக்கு சென்றாலும் நம்ம தாய் நாட்டிற்கு திரும்பி வரும் சுகத்தை கண்டிப்பாக மறக்க முடியாது. அது ஒரு தனிவிதமான ஒரு உணர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையிலேயே சின்ன வயசுல இருந்து சிங்கப்பூர் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்திருக்குது. சிங்கப்பூர்ல இருக்கும் பாதுகாப்பு என்பதை நம்ம எளிதில எடுத்து விடுறோம். பல நாடுகள்ல இது போன்ற பாதுகாப்பு இல்லாம தவித்து கொண்டிருக்காங்க மக்கள். இந்த பாதுகாப்பிற்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தாய் போல நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கிற சிங்கப்பூருக்கு அடுத்த பாடலை நான் சமர்ப்பிக்கிறேன். டிக் டிக் டிக் படத்துல இருந்து டி மாணவர்களுடைய இசையில வந்த பாடல் கேட்டு மகிழுங்கள். இது ஒளி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: இது ஒரு வித்தியாசமான வாரம் இருந்தது.

மொழியும் என்பது ஆறு எட்டில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. சிட்டிசன் படத்தில் இருந்து வந்த பாடல் நம்ம கேட்டோ. தீபா அவர்களுடைய இசையில சங்கர் மகாதேவன் மற்றும் சாதனா அவர்கள் பாடிய பாடல். இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்காக ஏழு மணி செய்திகள் வரவிருக்கின்றன. அதற்கு பிறகு தமிழ் மற்றும் தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம சேர்ந்து கலந்துரையாட போறோம். வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இது ஒலி ஒன்பது ஆறு எட்டு.

வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். தாய்லாந்தில் துப்பாக்கிச் சட்டங்களை கடுமையாக்க பிரதமர் அனுடின் சான்விராகுன் உறுதியளித்தார். பொதுமக்கள் துப்பாக்கி வைத்திருப்பதற்கான விதிமுறைகளை வலுப்படுத்தும் பரிந்துரையை முன்வைக்கவிருப்பதாக அவர் சொன்னார். தலைநகர் பேங்காக்கு அருகே உள்ள உயர்நிலைப் பள்ளி ஒன்றில் மாணவர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலுக்கு பிறகு பிரதமரின் அறிவிப்பு வந்துள்ளது. முடிந்தவரை ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றார் அவர். சம்பவத்தில் மொத்தம் 8 பேர் கொல்லப்பட்டனர், 30 பேருக்கு காயம் ஏற்பட்டது. ஸ்பெயின் இத்தாலியிலிருந்து வரும் பயணிகளுக்கான எல்லை கட்டுப்பாடுகளை கடுமையாக்குகிறது. ஆகாய கடல்வழி பயணங்கள் மீது ஸ்பெயின் கட்டுப்பாடுகளை விதிக்கும். அண்மை நாட்களில் மொரோக்கோவிலிருந்து சுமார் 70,000 குடியேறிகள் ஸ்பெயினின்

0: சியூட்டாவுக்குள் நுழைந்துள்ளனர். இத்தாலி எல்லை கட்டுப்பாடுகளை விதித்தது. அதற்கு பதிலடியாக ஸ்பெயினின் நடவடிக்கை வந்துள்ளது. சியூட்டா எல்லை திறந்துள்ளது என்ற தவறான தகவல் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியதால் புதுவாழ்வு தேடி பலர் அங்கு கடல் வழியாக நீந்தி செல்ல முயன்றனர். அந்த முயற்சியில் பலர் மாண்டனர். சிங்கப்பூர் கார்பந்து அணி ஆசியான் கிண்ண போட்டியின் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. காலிறுதிச் சுற்றில் அது இந்தோனேசியாவுடன் பொருந்தியது. ஆட்டம் 1-1 என சமநிலையில் முடிந்தது. இல்ஹான் ஃபண்டி 66வது நிமிடத்தில் கோல் அடித்து சிங்கப்பூரின் அரையிறுதிச் சுற்றுப் பயணத்தை உறுதி செய்தார். ஆட்டம் சிங்கப்பூரின் ஜலன் பசார் விளையாட்டரங்கில் நடைபெற்றது. பி பிரிவு வெற்றியாளரை சிங்கப்பூர் அடுத்து சந்திக்கும். தற்போது அந்த பிரிவில் தாய்லாந்து முன்னிலையில் உள்ளது. சிங்கப்பூரில் 2 நிறுவனங்கள் குறைந்த கரிம மின்சாரத்தை மலேசியாவிலிருந்து பெற ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 900 மெகாவாட் மின்சாரம் பெறுவதற்கு நிபந்தனையுடன் கூடிய அனுமதியை எரிசக்தி சந்தை ஆணையம் வழங்கியுள்ளது. செம்காப் யூட்டிலிட்டிஸ், சவுதன் சோலா அலையன்ஸ் ஆகியவை அந்த இரு நிறுவனங்கள். 2029 ஆண்டு வாக்கில் அவை வர்த்தக செயல்பாடுகளை தொடங்க திட்டமிட்டுள்ளன. ஜொகூரில் உள்ள சூரிய சக்தி மின்கலன் எரிசக்தி சேமிப்பு கட்டமைப்புகள் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை அந்நிறுவனங்கள் கொண்டுவரும். அதற்கு முன் இரு நிறுவனங்களும் தேவையான அனுமதிகள், ஒப்பந்தங்கள் ஆகியவற்றை பெற வேண்டும். சிங்கப்பூரின் எரிசக்தி துறையில் கரிம வெளியேற்றத்தை குறைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதுவரை வெளிநாடுகளிலிருந்து மின்சாரம் பெறும் 13 திட்டங்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்பத்தின் ஆற்றல் அதிகரித்து வரும் நிலையில் மனித பண்புகள் முன்பில்லாத அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகின்றன. கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ இதனை தெரிவித்தார். தொழில்நுட்பம் உருவாக்கும் படைப்புகள் அர்த்தமுள்ளவையாக அமைய மக்கள் சரியான கேள்விகளை கேட்பது அவசியம் என்றும் அவர் சொன்னார். கலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பேசினார். லசல் கலைக்கல்லூரி, நன்யாங் நுண்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து நடத்திய முதல் பட்டமளிப்பு விழா இது. தொழில்நுட்பம் எவ்வளவுதான் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அவை கருவிகள்தான். அந்த கருவிகளை பயன்படுத்தி படைப்பதும் உருவாக்குவதும் கலைஞரை பொறுத்தது என்று அமைச்சர் சொன்னார். கிட்டத்தட்ட 700 மாணவர்கள் பட்டம் பெற்றனர். மாஜு வனப்பகுதியில் உள்ள நீண்டவால் குரங்குகளுக்கு கருத்தடை செய்யப்பட்டு வருகிறது. குரங்குகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் மனிதர்களுடன் ஏற்படும் இடையூறுகளை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தேசிய பூங்கா கழகம் அதனை தெரிவித்தது. சன்செட் வே, கிளெமென்டி சாலை, கிளெமென்டி அவென்யூ 4 ஆகிய பகுதிகளில் குரங்குகள் அடிக்கடி வீடுகளுக்குள் நுழைவதாக குடியிருப்பாளர்கள் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து தேசிய பூங்கா கழகம் ஜூன் மாதம் கருத்தடை திட்டத்தை தொடங்கியது. குரங்குகளுக்கு உணவு வழங்குவதை தடுக்கும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கருத்தடை செய்யப்பட்ட குரங்குகள் மீண்டும் அதே வனப்பகுதிக்குள் விடப்படும். இதனால் ஏற்கனவே பழகிய இடத்தில் இருப்பது உறுதி செய்யப்படும். காசாவில் தரைமட்டமான கட்டடங்களின் எண்ணிக்கை 9 விழுக்காடு கூடியிருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வந்தது. தாக்குதல்கள் கணிசமாக குறைந்திருந்தாலும் சேதம் தொடர்ந்து ஏற்படுகிறது. போர் தொடங்கியதிலிருந்து அங்குள்ள கட்டடங்களில் மொத்தம் 82 விழுக்காடு இடிந்து விழுந்துவிட்டன. காசாவின் 2.1 மில்லியன் மக்கள் தொகையில் பெரும் பகுதியினர் தங்குவதற்கு இடமில்லாமல் மோசமான சூழலில் வாழ்கின்றனர். சீனா டால்பின் சூறாவளியை எதிர்கொள்ள தயாராகிறது. அதிகாரிகள் அவசரகால நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். சூறாவளி நாட்டின் கிழக்கு கரையை நாளை அல்லது திங்கட்கிழமை கடக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. கடுமையான காற்றையும் அடைமழையையும் அது கொண்டுவரும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கிழக்கு மாவட்டங்களில் வெள்ள பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு அதிகாரிகள் தயாராக உள்ளனர். பயணப்படகு சேவைகளும் கட்டுமான பணிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் இன்றிரவு 9 மணிக்கு வசந்தத்தில் ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர்துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். ஒளிபரப்புக்கு பிறகு தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணைய பக்கத்தில் பெறலாம்.

0: கணேஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
1: தேசிய தின கொண்டாட்டங்கள் மீண்டும் தேசிய அரங்கத்திற்கு திரும்புகின்றன. 10 ஆண்டுகள் கண்டிராத ஆக அதிகமான பங்கேற்பாளர்களுடன் நாம் முன்னேறி செல்வோம். முதல் முறையாக உள்ளரங்கில் நடைபெறும் ஆளில்லா வானூர்தி ஒளி காட்சியுடன் வான்வழி கலைஞர்களை உள்ளடக்கிய பிரம்மாண்ட படைப்புகளை காணலாம். மேலும் மிகப்பெரிய உள்ளரங்கு சிறப்பு கண்காட்சியை கண்டு மகிழுங்கள். தொடுமானம் நோக்கி முன்னேறட்டும் சிங்கப்பூர். தேசிய தின அணிவகுப்பு 2026 August 9 நேரடி ஒளிபரப்பு மாலை 6:10 இந்த மீடியா காப் தளங்களில் பார்க்கலாம் கேட்கலாம்.
2: உங்களுக்கு எப்படி இருக்கு?
3: இறுதியோட கொண்டாடுங்க.

0: வீட்டில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தமிழ்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு சில வார்த்தைகள், அதாவது தொன்மையான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவோம், பழைய வார்த்தைகள் இன்று புழக்கத்துல இல்ல. அதற்கு காரணம், அதற்கு பதிலாக வேறு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம். அப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை நான் போய் ஆராய்ச்சி செஞ்சு வந்திருக்கேன். அந்த வார்த்தைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக இந்த பரி என்ற ஒரு வார்த்தை, பா மற்றும் சின்னரி, இந்த ஒரு வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, குதிரை இருக்கலையா, குதிரைகளை பரிக்கள் அப்படின்னு அந்த காலகட்டத்துல, அதாவது சங்க காலகட்டத்துல அழைப்பாங்களாம். பல புத்தகங்களையும் இதிகாசங்கள்லயும் பரி என்றால் குதிரை என்ற ஒரு பொருளை கொண்டிருக்குது. அதனால சும்மா விளையாட்டுக்கு உங்க நண்பர்களுடன் அல்லது உங்களுடைய குடும்பத்துடன் பேசும் பொழுது குதிரைய பார்க்க போலாமா அப்படின்னு சொல்வதற்கு பதிலா பரிய பார்க்க போலாமா அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன். அனைவருக்கும் என்ன நடக்குது, என்ன பேசுறீங்க அப்படின்னு புரியாது. ஆனா உங்களால அவர்கள் அனைவரும் ஒரு புது வார்த்தைய கற்றுக்கொள்வார்கள். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க நேயர்களே. உங்களுக்காக 80களில் வெளிவந்த ஒரு சில ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள் வரவிருக்கின்றன. அதே நேரத்தில் தமிழ் சொற்கள் என்ற மழையிலையும் நம்ம நினைய போறோம். வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது ஒளி 9:06 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் கண்காணித்து வரும் சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது. இருந்தாலும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: மாறும் தினம் ஆர்கேஜி நெய் தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது பிவாயி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாயி மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்குட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். பிவாயி ஆட்டோ 3, C9 7 ER, C9 8 DMI மற்றும் CO6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கோ மாற இதைவிட சிறந்த தரம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: கடைசி வாய்ப்பு ருசிச்சு சாப்பிட,
2: சுட சுட கறியை ஊற்றி சாப்பிட இதுதான் கடைசி வாய்ப்பு. கறியும் சம்பாலும் நிறைஞ்ச
3: இப்பொழுதே கிளிக் செய்யுங்கள் மீ லிசன் பாட்காஸ்ட்.

ஒலி ஒன்பது ஆறு எட்டுல இணைந்து இருக்கிறோம் நேயர்களே. தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு நான் சொல்லிருந்தேன். முக்கியமாக அழிந்த தமிழ் வார்த்தைகள் அல்லது புழக்கத்துல அதிகமாக இல்லாத தமிழ் வார்த்தைகளை பற்றி நம்ம பேச போறோம். பரி, பரி, அதாவது பரி என்றால் குதிரை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்திருந்தோம். ரத்தம் என்ற ஒரு வார்த்தை இருக்கலையா, அதற்கும் ஒரு சில வார்த்தைகள் இருக்கின்றன. முக்கியமாக இது போன்ற வார்த்தைகளை தமிழ் படங்கள் மற்றும் பாடல்கள்ல அதிக அளவுல பயன்படுத்துவாங்க. இரத்தம் என்றால் உதிரம் அல்லது குருதி அப்படின்னு கூட அழைப்பாங்க. குருதி புனல் என்ற ஒரு படத்தை ஒரு சிலர் பார்த்திருப்பீங்க, ஒரு பழைய படம். அந்த குருதி என்பது இரத்தத்தை குறிக்கிறது. அதோட உதிரம் என்ற ஒரு வார்த்தையும் இரத்தத்தை தான் குறிக்கிறது. நேயர்களே, உதிரம் சூழ்கிறதே அப்படின்ற ஒரு வார்த்தை பிராப்தம் என்ற பாடல்ல வரும், செக்க செவந்த வானம் படத்துல இருந்து. இது போன்ற வார்த்தைகள்ல நம்ம புழக்கத்துல அதிக அளவுல பயன்படுத்தலனா என்றாலும் கூட கவிதைகளையும் கட்டுரை மற்றும் பாடல்கள்ல இது போன்ற வார்த்தைகள் அவ்வப்போது எட்டி பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. நேயர்களே, தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. உங்களுக்காக இன்னொரு ஒரு தமிழ் தகவலையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒலி 968 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: கொண்டாடுங்க.
1: நாங்கள் கண்காணித்து வரும் சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது, இருந்தாலும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தரும் தினம் ஆர்கேஜினை.
1: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும். அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
2: ஜோய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி. சனிக்கிழமை August 29 மாலை 6:30 கேபிட்டல் தியேட்டர் அரங்கில் பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச்சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808-0177.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம். குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் துவாஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. 2 இணைப்பு பாலத்திற்கு நடுப்பகுதி வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 4 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
6: ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ்
7: வார இறுதி ஒலியில் உள்ள

0: வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. பிஐஏ நோக்கி செல்லும் பிகேஇ எஸ்எல்இ அதற்கு முன்பு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லும்.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: ஒலி 9:06 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகவல், தமிழ் தகவல் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்மையில கருப்பு என்ற ஒரு படம் வெளிவந்தது, சூர்யா அவர்கள் நடித்த படம். அந்த ஒரு படத்துல கருப்பு அத கா சின்னரு இப்பு அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனா அந்த காலகட்டத்துல முக்கியமாக எழுத்து வடிவங்கள்ல கருப்பு என்ற ஒரு நிறத்தை கா ரூ பெரிய ரூ இப்பு அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க பலர். சரியான ஒரு எழுத்து வடிவம் கருப்பா இல்ல கருப்பா அப்படின்னு கேட்டா அது அதிக அளவுல சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு சிலர் பெரிய ரூ, ஒரு சிலர் சின்ன ரூ எழுதியிருக்காங்க. ஆனா அந்த காலகட்டத்துல சின்ன ரூவ நிறத்திற்கு பயன்படுத்த மாட்டாங்க. இப்பொழுது அண்மையில பலரும் சின்ன ரூவ பயன்படுத்துறாங்க. அப்பொழுதெல்லாம் கருப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறத்தை. நம்ம பேசும் பொழுதே ஒரு வேறுபாடு இருக்கணும் நேர்களே, சின்ன ரூக்கும் பெரிய ரூக்கும். இத வைரமுத்து அவர்கள் அவருடைய ஒரு மரம் என்ற கவிதையிலையும் எழுதி நம்ம கிட்ட காட்டியிருக்காரு. மரம் தான் அப்படின்னா அது மரம் செடியை குறிக்குது. இதுவே மரந்தான் அப்படின்னு சொன்னா அது மனிதன் மறந்து விட்டான் என்பதை குறிக்குது என்று கவிஞர் அவர்கள் மிகவும் அழகாக எடுத்து கூறியிருக்காங்க அவங்களுடைய மரம் என்ற ஒரு கவிதையில. மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். இது இரண்டிற்கும் வித்தியாசம் கண்டிப்பாக நமக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். அதனால சின்ன ரூ மற்றும் பெரிய ரூ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒரு அழுத்தம் இருக்கணும். பெரிய ரூவை பயன்படுத்தும் பொழுது சின்ன ரூ இன்னும் எளிதான ஒரு முறை வாயிலிருந்து வரும். தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க நேயர்களே. உங்களுக்காக ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில 90களில் வெளிவந்த ஒரு பாடல் வரவிருக்கிறது. இந்திரா படத்துல இருந்து வந்த பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சிவ சிதம்பரம் அவர்கள் பாடிய பாடல். கேட்டு மகிழுங்கள். இது ஒளி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: உடம்பு

80கள் மற்றும் 90களில் வெளிவந்த ஒரு சில அருமையான பாடல்களை நம்ம கேட்டோம் நேயர்களே. இன்னும் சற்று நேரத்துல உங்களுக்காக 8 மணி செய்திகள் வரவிருக்கின்றன. தமிழ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேசணும். எனக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொண்ட 8 மணி செய்திக்கு பிறகு இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பதை பற்றி நம்ம பேச போறோம். அதே நேரத்துல தேசிய தின அணிவகுப்பு அன்பளிப்பு பைய பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு கேள்வியை கேட்க போறேன், சிங்கப்பூரை சார்ந்த ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில சொன்னீங்கன்னா தேசிய தின அணிவகுப்பு அன்பளிப்பு பைய நீங்க பெறலாம். அந்த பையில நிறைய விஷயங்கள் இருக்கும், அதனால இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாதீங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. இது கிருஷ்மிதாவுடன் ஒளியினுள்ள

வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். தாய்லாந்தில் துப்பாக்கி சட்டங்களை கடுமையாக்க பிரதமர் அனுடின் சான்விராகுன் உறுதியளித்துள்ளார். பொதுமக்கள் துப்பாக்கி வைத்திருப்பதற்கான விதிமுறைகளை வலுப்படுத்தும் பரிந்துரைகளை அவர் முன்வைப்பதாக கூறினார். தலைநகர் பாங்காக்கு அருகே உள்ள உயர்நிலை பள்ளி ஒன்றில் மாணவர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலுக்கு பிறகு பிரதமரின் அறிவிப்பு வந்துள்ளது. முடிந்தவரை ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றார் திரு அனுடின். சம்பவத்தில் மொத்தம் 8 பேர் கொல்லப்பட்டனர், 30 பேருக்கு காயம் ஏற்பட்டது. சவுதி அரேபியா, துருக்கியே, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் கூட்டு தற்காப்பு ஒப்பந்தத்தை செய்துள்ளன. மக்கா கூட்டு தற்காப்பு ஒப்பந்தம் என்று அது அழைக்கப்படும். 3 ஏதாவது ஒரு நாடு மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது 3 நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதப்படும். ஒப்பந்தத்தின் கீழ் எல்லா தற்காப்பு ஒத்துழைப்பு அம்சங்களும் வலுப்படுத்தப்படும். மத்திய கிழக்கிலும் அந்த வட்டாரத்துக்கு அப்பாலும் அமைதி, பாதுகாப்பு, நிலைத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்த ஒப்பந்தம் முனைவதாக பாகிஸ்தான் கூறுகிறது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகள் முட்டுக்கட்டியை சந்தித்துள்ள நிலையில் 3 நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகின்றன. ஸ்பெயின் இத்தாலியிலிருந்து வரும் பயணிகளுக்கான எல்லை கட்டு